لأسجد لبشر خلقته من صلصال من حمإ مسنون. قال فاخرج.

فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد

أما الزبد فيذهب جفاء وأما ما ينفع الناس فيمكث

0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் விசேட தொடர். நேர்கள் தொடங்கும் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் நிகழ்ச்சியில் மணப்பெண் அலங்காரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரையை கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
1: இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மது வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிரு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபல முதில்ல லஹ் வ மன் யுத்லில் ஃபல ஹாதிய லஹ். وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வலிமாவுடைய அந்த தொடருக்கு பின்னால் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த பகுதியிலே மணப்பெண் அலங்காரம் சம்பந்தமாகவும் அதுக்கு பின்னால் அலங்காரம் தொடர்பான சட்டங்கள் சம்பந்தமாகவும் விரிவாக இல்லாமல் சுருக்கமாக என்னென்ன பகுதிகள் இதில் அடங்கும், என்னென்ன பகுதியில் அடங்காது என்ற விஷயங்களை நம்ம இன்ஷாஅல்லாஹ் தெரிந்து கொள்வோம். இதில் இந்த மணப்பெண் அலங்காரம் அப்படி என்ற இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இது உலக வளமையில் தொண்டு தொட்டு நடந்து வரக்கூடிய ஒரு அம்சம். அன்றைக்கு திருமணத்தில் வந்து அலங்காரமாக இருத்தல் அப்படின்றது, மணப்பெண் அலங்காரமாக இருக்கிறதும் அதே போல் மணமகன் ஆணுக்குரிய அந்த அலங்காரத்தில் இருக்கிறதும் உலக வளமையில் இருக்கக்கூடிய அம்சம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ப இந்த கலாச்சாரங்கள் முறைமைகள் வித்தியாசப்படும். இதில் மார்க்கத்துக்கு முரணாகாத வரைக்கும் மற்ற எல்லாமே அனுமதி தான். இதுதான் அசல். அசல் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா, இதில் மார்க்கம் இதை தடை செய்கிறது என்ற ஒரு பகுதி வரும் வரைக்கும் மற்ற எல்லாமே அனுமதி அப்படின்றது தான் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது மார்க்கம் தடை செய்கிற பகுதிக்குள்ளே என்ன அந்நிய கலாச்சாரத்துக்குரிய தாக்கம் உண்டு அதில் இருக்குது. இது நம்ம இப்படி செய்கிறதுன்றது ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவ மதத்துடைய கலாச்சாரத்தை பின்பற்றி தான் இந்த திருமணம் என்ன செய்கிறது, நடைபெறுகிறது என்று அடையாளப்படுத்துகிற அமைப்புகளோ அல்லது ஏனைய மதங்களை ஒட்டி இந்த அமைப்பு என்ன செய்கிறது இருக்கிறது என்கின்ற அமைப்பில் வந்தால் அது என்ன கூடாது. அது இல்லாத வகையில் இது அந்த ஒரு ஊர் வளமை, அந்த நாட்டுடைய வளமை, இது வந்து எந்த மதமும் சாராத ஒரு வளமை, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேரடியாக முரண்படக்கூடிய எதுவுமே அதில் இல்லைன்னா பிழை இல்லை. அப்போ இதில் நம்ம சட்டம் கேட்டுட்ருக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் எதுவுமே இதில் இல்லை. உலக வளமை அது இஸ்லாம் அங்கீகரிச்சிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த அரபு சமுதாயத்திலும் பழமை அதுதான், பழமை அப்படி தான் இருந்துச்சு. அந்த வளமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, அதாவது மாற்றுங்க அல்லது இதை கூட்டுங்க குறைங்கன்னு சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை, வரையறுத்திக்கிறாங்க. இது பிழை. இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பாடல் படித்து கொண்டிருந்தார்கள். அந்த பாடலில் வந்து வஃபீனா நபியுன் யாலமு மாஃபி ஹதீன், நாளை நடக்கப் போவதை அறியக்கூடிய நபி எங்களிலே இருக்கிறார் என்ற வார்த்தையை மாற்றி நீங்கள் ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்ததை சொல்லுங்கள் என்று சொன்னாங்க ரசூலாங்க. அப்போ அந்த பாடல் வளம் வந்து ரசூலாங்கள அறிமுகப்படுத்தலை. அந்த இது வந்து என்ன செஞ்சிருக்கு, நடந்து இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இதுதான் அசல். இதில் நம்ம தீர்ப்பு சொல்கிறதுக்கு நிறைய தேடி கண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் வந்து அப்படி கேட்பாங்க, இப்போ நமது அதாவது தமிழுலக வளமையில், இப்போ இலங்கை வளமையும் தமிழ்நாடு வளமையில் சில டிஃப்ரெண்ட்டுகள் இருந்தாலும் அந்த வளமையில் வந்து ஒரு ஸ்டேஜ் என்ன செஞ்சிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் கணவனையும் மனைவியையும் உட்கார வைப்பாங்க. இதை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், இது பிழை. இந்த அலங்காரத்தில் கணவன் மனைவி அந்த இடத்துல, அதாவது மாப்பிள்ளையும் பொண்ணையும் அந்த இடத்துல உட்கார வைக்கிறது பிழையானது. அஜ்நபிகள் என்று சொல்கிறப்படுற அந்த புது மணமகனும் என்ன, அஜ்நபி தான். எனவே பெண்கள் பகுதியில் பெண் மட்டும்தான் அனுசரிக்கணும். எனவே அந்த மணப்பெண் அலங்காரம் அவங்க வைக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் பெண் மட்டும்தான் என்ன செய்யணும், இருக்கணும். ஆண் உட்காருவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் என்ன அனுமதி இல்லை, அவங்க ரெண்டு பேரும் தனியே இருந்தாலே தவிர எந்த சந்தர்ப்பத்திலையும் என்ன அனுமதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயல். அப்படி இல்லாமல் அந்த ஸ்டேஜ் அலங்காரத்தை வந்து ஒரு அழகான முறையில் ஜோடித்து என்ன ஒரு நியாயமான அது வீண் விரயங்கள் இல்லாமல் ஒரு அலங்கார லெவல் நம்ம சொன்னோமே, அது அவரவருடைய வசதிக்கே இப்போ என்ன செய்வாங்க, அதை செய்வார்கள். அதை அலங்கரித்து வைப்பது, அவர்கள் அங்கே வந்து உட்காருது. இப்போ ஸ்பெஷலாக வந்து பெண்களுக்கெனவே சில ஆடை முறைகள் என்ன செய்யும், இருக்கும். பெண்களுக்கு மத்தியில் உட்கார வைக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஆடை முறைகள் வந்து எந்த விதமான அலங்காரம் இருந்தாலும் அது என்ன பிரச்சனையே இல்லை. இப்போது இலங்கை வளமையில் அதுக்கு ஜராரா அப்படின்னு செய்வாங்க, அந்த சொல்லுவாங்க, அந்த ஜராரா சிஸ்டத்தில் அவங்கள கொண்டு வந்து ஒரு நெட்டு போன்ற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வைக்கிறதெல்லாம் பிழை இல்லை. ஆனால் இதில் வெண்மை அப்படின்னு கொண்டு வந்து சேர்த்தது வந்து கிறிஸ்தவர்களுடைய தாக்கத்தின் பின்னணியில் தான், கிறிஸ்தவ கலாச்சாரத்தினுடைய பின்னணியில் தான் எல்லாத்தையும் வெள்ளையாக கொண்டு வந்து சேர்த்தது. எல்லாமே அந்த இடத்துல என்ன செய்யும், அதாவது வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு வெள்ளை அமைப்பிலேயே கொண்டு வைக்கிறது. இந்த இதை மட்டும் நம்ம தவிர்த்துடணும். ஏன்னா அது இன்னொரு கலாச்சாரத்துடைய தாக்கமாக இருக்கிறது, நமக்கு வெளிப்படையாக விளங்குறதுனால. ஒரு காலகட்டத்தில் அந்நிய மதத்துடைய கலாச்சாரமாக அது இருக்கும், தாக்கமாக. இன்னொரு காலகட்டத்துக்கு அது அந்நிய மதத்துடைய கலாச்சாரமாக அது என்ன செய்யாது, இருக்காது. எல்லாரும் பின்பற்றி அது ஒரு கலாச்சாரத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் ஒரு பொது வளமையாக அது மாறிட்டால், கலாச்சாரமான ஒரு மார்க்கரீதியான பின்னணியும் அதுக்கு கலக்காமல் இருந்தால் அதை பின்பற்றுறதுல என்னது பிழை உண்டல்ல. ஆனால் இன்றைக்கும் அடையாளப்படுத்தக்கூடிய அமைப்பிலைக்கு இது வந்து என்ன, அதாவது ஒரு கிறிஸ்தவ திருமணம் அப்படி என்று அடையாளப்படுத்துவதற்கு அந்த வெள்ளை ஆடை என்றது எனது ஒரு அடையாளமாக இருக்குது. ஸ்டேஜை கூட அப்படி என்ன செய்வாங்க, வெண்மையாக அலங்கரிக்கக்கூடிய ஒரு வளமை இருந்துச்சு. எப்படி வந்து இந்த மரண வீடுகளுக்கு எல்லாமே வெள்ளைக்கொடி ஏற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நினைச்சோ, அதே போல் இதாக இருக்கிற பெண்மணி வெள்ளை போடணும் என்கின்ற மாதிரி இதுகள் இருந்துச்சோ, அதே மாதிரி மணப்பெண்ணுக்கு என்ன அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறத பார்க்கணும். இது வந்து அந்நிய கலாச்சாரத்துடைய தாக்கமாக என்ன செய்யும் வரும். அதே போல் மலர் கொத்திக்கு தானே, இதை வந்து கையில் கொடுத்து வைப்பது, இதை வந்து நம்ம கலாச்சாரத்தை வச்சு தான் என்ன செய்யணும், நம்ம தீர்மானிக்கணும். இது இப்படி கொடுத்து வைப்பது என்பது அந்த ஊருடைய வளமையிலேயோ அதுலேயோ அது ஒரு முஸ்லீம் அல்லாத மக்களுடைய வளமை, அதாவது முஸ்லீம் அல்லாத மக்களுடைய வளமைன்றதில் மார்க்கத்துடைய வளமை அப்படி என்பது போல் அது இருக்குமா இருந்தால் அந்த இடத்துல என்ன செய்யணும், அது தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா இன்றைக்கு இது மாறி போகிற மாதிரி இருக்குது. உலகம் முழுமையாக இந்த மலர் கொத்து கையில் கொடுத்து என்ன வைக்கக்கூடிய ஒரு முறைமை என்ன, அதாவது போடக்கூடிய ஒரு தன்மை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது கலாச்சார தாக்கமாக இருந்தால், அதாவது முஸ்லீம் அல்லாத மக்களுடைய அந்த மத ரீதியான ஒரு கலாச்சார தாக்கத்துடைய பின்னணியில் நிகழ்வாக இருந்தால் அது தவிர்க்கப்படணும். இல்லை என்று அதை வைக்கிறது என்னது பிழை இல்லை என்று நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனால் அதை முடிவெடுக்கிறது நமக்கு தான் தெரியும் அந்த இடத்துல. சில ஊர்களில் அந்த வளம் வந்து அப்படியான ஒரு தாக்கம் இல்லாத இடங்களும் என்ன செய்திருக்கு, மருதாணி மாதிரி. மருதாணியில் இந்த ரெண்டு விதமான நிகழ்வுகள் இருக்குது. உதாரணமாக இந்த மருதோணி சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, மருதாணி சாப்பாடுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. இது வந்து அந்த அதாவது திருமணத்துக்கு முந்தின நாள், நம்ம ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டோம் மார்க்கரீதியாக அதில் எங்களுக்கு எந்த தடையும் இல்லைன்னு இருந்துச்சு சொல்லிட்டோம். அந்த முந்தின நாளில் வந்து அந்த பெண்ணுக்கு மருதாணி இட்டு, அதே போல் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் அந்த வீட்டில் இருந்து கொண்டு சந்தோஷமாக இருந்து கொள்வது, நம்ம அஜ்ரபி மஹரமியுடைய எல்லைக்குள்ளே அப்படி நிகழ்ந்து கொள்வதை மார்க்கரீதியாக என்ன செய்யலாது, எந்த தடையும் செய்யலாது, பிழையும் சொல்ல முடியாது. அது அலங்கரித்தல் அடங்கும். தாராளமாக என்ன செய்யலாம், யாரும் வரலாம் போகலாம் சாப்பிடலாம் அந்த மார்க்க சட்ட அடிப்படையில். ஆனால் அதையே ஒரு வேறு கலாச்சார முறைமையிலே நடத்தலாம். அந்த நாளை அந்த மருதாணி இட்ட பின்னால் சில கலாச்சார வளமைகள் என்ன செய்வாங்க, பின்பற்றுவாங்க. அதே போல் ஆண் பெண் கலப்புகள் இருக்கும், டான்ஸு கூத்து இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி நடக்குமாக இருந்தால் மார்க்கரீதியாக அது என்ன ஒரு பிழையான ஒரு நிகழ்வு, தவறான நிகழ்வு. மற்றபடி மருதாணி நிகழ்வு அப்படி என்று சொல்கிறது வந்து அரபு உலகத்துலேயும் இருக்குது. இங்கேயும் வந்து என்ன செய்து அரபு உலகத்திலையும் அந்த திருமணத்துக்கு முன்னால் உள்ள அந்த வளமை வந்து அரபு உலகத்திலையும் இருக்கிறது அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதை நம்ம தடை செய்திருக்கணும். ஏற்கனவே பொது அடிப்படை சொல்லிட்டோம், பொதுவான அடிப்படையை சொல்லிவிட்டோம். அதே மாதிரி இந்த அலங்கரித்தல் என்ற அந்த நிகழ்வு இதுதான், அதாவது இந்த அடிப்படையில் அலங்கரித்தல் என்பது கலாச்சார தாக்கங்களும் மார்க்கத்துடைய நேரடியான தடைகளுக்கும் உட்படாமல் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இதுதான் அந்த அசில். இந்த அசிலை நம்ம புரிஞ்சிட்டோம் என்று சொன்னால், இப்போ அதே போல் ஒரு மணப்பெண்ணுடைய ஆடை இதை அலங்கார அந்த ஆடை, அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு முளத்துக்கு நீளமாக எடுத்து என்ன இழுத்துட்டு வர மாதிரி வச்சுக்கலாம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, விரும்பலை. அது பெண்ணுடைய ஆடையாக இருந்தாலும் சரி, நிலத்தில் இழுபட்டு வரக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரி இருப்பது பெருமையுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொன்னார்கள். அதனால் அந்த ஆடை பெண்ணுடைய ஆடை ஒரு ஆணுடைய ஆடை மாதிரி இல்லை, கரண்டை கீழே போகலாம், அவங்களோட காலை பாதத்தை என்ன அதாவது இந்த மறைக்கலாம். உம்மு ஸலமா ரலியல்லாஹு கேட்குறாங்களே, அல்லாஹ்வின் தூதரே என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்ரத்துல் முஃமினி இலா நிஸ்ஃபி சாக்கி, ஒரு மூமினுடைய ஆடை வந்து கெண்டை கால் வரைக்கும் இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னோடனே அந்த அதாவது அந்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னா பெண்களுடைய இந்த அதாவது பெண்களுக்கு எப்படி என்று கேட்ட டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது யுர்ஹைன ஷிப்ரன், ஒரு சாண் அவர்கள் இழுத்து கொள்ளட்டும் அப்படின்றாங்க. அப்படின்னா அது கெண்டை கரண்டைக்கு வரைக்கும் வந்துடும். அப்போ சொல்கிறாங்க இதன் தன்கஷிஃபு அக்தா முன் அப்படின்னா அவங்களோட பாதங்கள் விளங்குமேனாங்க அப்படி என்று சொன்னால் ஃபயூர் ஹீன திராஅன், ஒரு மூலம் என்ன செய்யட்டும் இழுத்துக்கொள்ளட்டும், வலா எசிதின அலைஹா, அதுக்கு மேலே அதிகரிக்க வேண்டாம்னாங்கிற சொல்லலாம், அதுக்கு மேலே அதிகரிக்க வேண்டாமல். ஏன்னா பாதம் வரைக்கும் மறைகிற அளவுக்கு இருந்தால் பரவல், நிலத்தெல்லாம் இழுபட்டுக்கணும். அது இன்னும் சில பிடிச்சிட்டு போகிற பாட்டியில் மிக பின்னாலே இப்போ இல்லைங்கிட்டா, அது ஒரு என்ன ஒரு ஒரு ரெண்டு மூணு மீட்டர் இருக்கீங்க, இவர் பின்னால் பிடிச்சிட்டு போகிறாரு. கேட்டால் வந்து அதை கேட்டால் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அப்போ கணவன் மனைவிட புரிந்துணர்வான், இது இந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு மாப்பிள்ள பின்னால் போகிறது வந்து ஒரு புரிந்துணர்வான், இது ஒரு புரிந்துணர்வாக இது. அப்போ இது வந்து இந்த மாதிரி கிறிஸ்தவ வளமைகள்லாம் இருக்குது, அது அப்படி எங்களோட சமுதாயத்துக்குள்ளே தாக்கமாகவும் வந்திருக்கு. இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்ம வைத்துக்கொள்ளக்கூடாது. அதே நேரம் அலங்காரங்கள் பொதுவாக வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். அவர்கள் என்னது நகைகளாலும் ஆடைகளாலும் இன்னும் உள்ள அந்த மேடைகளை அழகுபடுத்துறதுலாம் மார்க்கத்தில் தடைகள் இல்லாத விஷயங்கள். அதே போல் அங்கே திருமணத்துக்கு வருகின்றவர்கள் இருக்கிறாங்களே, திருமணத்துக்கு வருகின்றவர்களும் அந்த திருமணத்துக்காக தங்களை அலங்கரித்துக் கொள்வது, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது, ஒரு அழகான ட்ரெஸ் எடுத்துக்கிறது, அதுக்காகவே இன்றைக்கு செய்கிறது தான் என்ற அர்த்தம் இல்லை. இன்றைக்கு எல்லாத்துலேயும் நம்ம ஆடம்பரம் தானே, ஆடம்பரத்தை நம்ம சொல்லிக்கிறோம். ஆடம்பரம் என்பது மார்க்கத்தை தடை செய்யப்பட்டோண்டல்ல வீண் வீரத்துடைய எல்லைக்கு போகாத வரைக்கும். நம்ம இன்றைக்கு எல்லாத்துலேயும் மிதமான நிலையை கையாளலை. இது வந்து ரசூலான காலத்துக்கு போகிறவே கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு, அப்படி அப்படியே அது காலம் போக போக வசதிகள் வர வர என்ன செய்யும், மாறிக்கொண்டே வரும். வசதி வர வர மாறிக்கொண்டே வர எந்த அளவுக்குண்டா, ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய ஏழையாக இருந்தவர் வந்து 10 வருஷத்துக்கு பிறகு நம்ம இப்படி தான் உடுத்தமான்னு அவருக்கே சந்தேகம் வருது. நம்ம அந்த காலத்தில் நம்ம இப்படி தான் வாழ்ந்தோமான்னு அவருக்கே சந்தேகம் வர அளவுக்கு வசதி என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் வரக்கூடியவர்கள் வந்து அலங்கரித்து கொண்டு வாரதோ, அவர்கள் இந்த என்னது அழகாக வருவதோ மார்க்கறதே எந்த தடையும் இல்லை. ஆனால் பெண்கள் பெண்களுக்குள்ள, ஆண்கள் ஆண்களுக்குள்ள அடிப்படையில் இருக்கணும். அந்த வெளி உலகத்தில் அந்த அலங்காரங்களை காட்டக்கூடிய அமைப்பில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்போ அதில் தான் நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்தோம், என்ன ஜாபிர் ரதி இல்லாங்க உங்களுக்கு என்ன ஒரு இப்படி போர்வைகள் உருவாகும் என்ற ரசூலுல்லாஹ் சொன்னது அப்படின்னா கவர்ச்சியான அந்த வசதியான விஷயங்கள் உருவாகும் என்பதற்கான ஒரு செய்தி. அதுபோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் விளையாட்டுகள் இல்லையான்னு கேட்டது, அந்த அன்சார்களுடைய கல்யாணத்தில் அவர்களுக்கு அது விருப்பமாக இருக்கும் என்று சொன்னது, இதெல்லாம் அந்த அலங்காரங்கள் அழகுகள் இருக்கிறதுக்கான அனுமதி என்பதை புரிஞ்சுக்கொள்கிறோம். அதே போல் வரக்கூடியவர்களும் அப்படி வரலாமென்றதுக்கான ஆதாரம் வந்து சஹீஹுல் புகாரியில் 5164 இலக்கம், அதாவது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட மாலை காணாமல் போகுமே, ஒரு மாலை காணாமல் போகும். அதில் எப்படி வருதுன்னா, அண்ணா இஸ்தாரத் மின் அஸ்மா கிலாதத்தன், அஸ்மா பின் அபிபக்கரிடமிருந்து ஒரு மாலை அவர்கள் இரவல் வாங்கியிருந்தார்கள்னு வரும். மாலையை இரவல் வாங்கியிருந்தார்கள், அதுதான் காணாமல் போச்சு. அப்போ அதை அவங்க தேடுறாங்க, அந்த மாலை என்ன செய்கிறாங்க, தேடுகிறார்கள் அப்படின்றத பார்க்குறோம். அந்த அப்போ இந்த செய்தியில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், அந்த மாலை காணாமல் போன அந்த நிகழ்வு இஸ்தாரத், அவங்க வந்து அந்த மத சகோதரிடமிருந்து இரவல் வாங்கியிருந்த அந்த நிகழ்வு ஒரு முக்கியமான செய்தி. ஒரு நமக்கு நம்பிக்கையானவரிடமிருந்து நம்மகிட்ட இல்லாத உண்டை இரவல் வாங்கி நம்ம போட்டுக்கொண்டு போகிறதெல்லாம் என்னது, இருந்தால் உள்ளதை போடு இல்லைன்னு சொன்னால் இரவல் வாங்காத என்று சொல்கிறதெல்லாம் மார்க்க ரீதியாக மட்டும்தான் நம்ம பார்க்கணும். மார்க்க ரீதியாக அப்படி ஒரு அலங்கார ஆடையையோ அலங்கார என்ன ஒரு மாலையையோ அல்லது ஒரு காப்பை எடுத்துக்கிட்டு போட்டுட்டு போகிறது பிழை இல்லை, அவங்களுக்கு இல்லை அந்த நேரத்துக்காக எடுத்துகிட்டு போகிறது என்ன அது பிழை இல்லை. இதை இதுக்கும் சொல்லுவாங்க, அந்த கவரிங் நகை போடுவாங்களே அதுக்கும் கொஞ்சம் பேர் தத்துவம் சொல்லிட்டுப்பாங்க, இருந்தால் அது போடுறது என்னத்துக்கு, அது மாதிரி காட்டுறது தங்க நகை இருந்தால் போடுறதா இல்லாட்டி அது மாதிரி ஏன் காட்டுறது, கவரிங் ஒரிஜினலாக போட்டு பழகுங்க அப்படி என்று சொல்லி இந்த இவனுக்கு பிரச்சனை, ஒரிஜினலாக போட்டு வரணும் பிரச்சனை தானே, ரெண்டு ஒன்று மாறிக்கிறது, ரெண்டுமே உண்டாகிறதுல அவன்ட பிரச்சனையில் அவன் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், உள்ளதாக இருந்தால் போடுங்க இல்லைன்னா என்ன செய்யுங்க, நீங்கள் விட்டுட்டு போங்கன்றது. ஏன் அவரும் கஷ்டப்பட்டு வாங்கி போட்டிக்கிறாரு, இவர் சாதாரண மூட்டில் போட்டியா, ரெண்டு ஈக்குவலாக என்ன செய்யுது விளங்குறதுல ஒரு பிரச்சனை. மார்க்க ரீதியாக இதெல்லாம் என்ன செய்யலாம், போடலாம், பிழையில் அலங்கரித்து கொள்ளலாம், இரவல் வாங்கியும் என்ன செய்யலாம், அவங்க நம்ம உரிய முறையில் திருப்பி கொடுக்க முடிந்தால் இரவல் வாங்கியும் நம்ம என்ன செய்யலாம், போட்டுக்கொள்ளலாம். எடுத்து இந்த செய்தி என்ன, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அதை இரவல் வாங்கிட்டு போனது ஒரு ஆதாரமாக இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அடுத்தது வந்து இந்த அதாவது மணப்பெண் ஆடை என்பது சம்பந்தமாக ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் என்னென்னு சொன்னால், சஹீஹ் அல் புகாரியில் 2628 இலக்கத்தில் வருது. அப்துல் வாஹித் இப்னு ஐமன் அறிவிக்கிறார், அவருடைய தந்தை ஐமன் வழியாக, தஹல்து அலா ஆயிஷா, நான் ஆயிஷா ரதியல்லாஹு அவங்கள்ட்ட போனேன், வாலைஹா திரு உக்கித்ரின், அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு முந்தானை இருந்துச்சு, ஒரு முந்தானை என்ன செஞ்சது இருந்தது, சமனு ஹம்சதி தராஹிம், அவருடைய விலை வந்து என்னன்னு சொன்னால் 5 திர்ஹம், அவனுடைய விலை வந்து 5 திர்ஹத்துக்குரிய ஒரு முந்தானை இருந்துச்சு. அப்போ 5 திர்ஹத்துக்குரிய முந்தானை வந்து ஓரளவு பெருமதியான முந்தானை தான், 5 திர்ஹத்துக்குரிய அந்த முந்தானை வந்து ஓரளவு பெருமதியான முந்தானை. அப்போ ஃபகாலத் இர்ஃபா பசரக இலா ஜாரியதி, அவர் சொல்கிறாரு இந்த வேலைக்காரியை காட்டி சொல்கிறாங்க, அவ வந்து அடிமை பெண் சரியா, அடிமை பெண்ணாக இருக்கிறவங்களோட ஐஷார்லாம் எப்படி நடந்து கொள்றான்னு பாருங்கள், எப்படி சொல்கிறாங்கன்னா இவங்களை பாருங்கள், ஃபஇன்னஹா துஸா அன் தல்பசஹு ஃபில் பைத், இதை வீட்டில் உடுக்கலான்றா, இந்த முந்தானையை அவள் வீட்டில் உடுக்கிறதுக்கு ஏலான்னு சொல்கிறான் யார், அந்த அடிமை பெண் சொல்கிறாவாம், அவங்க செட் ஆகிறலன்னு சொல்லி, அதாவது கொஞ்சம் அது வந்து லோ மாதிரி இவனை பார்வை, லோ கிளாஸ் மாதிரி, அவங்க இது எனக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி அதை உடுக்கிறதுக்கு வெக்கப்படுறான். ஒக்கது காணலி மின் ஹுன்ன திரவுன் அல அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலாங்கிற காலத்தில் எனக்கு இதில் இருந்துச்சு முந்தானே, ஃபமா கான திம்ராத்துன் துகையினு பில் மதீனத்தி இல்லா அரசலத் இளைய தஸ்தாயிருகு, மதீனாவில் வந்து அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள், திருமணத்துக்காக அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள் யாரெல்லாம் அலங்கரிக்கப்படுகிறோ அவங்க எல்லாம் இதை என்கிட்ட இரவல் கேட்டு அனுப்பிக்கிறாங்க அந்த காலத்தில், ரசூல்லாங்கட காலத்தில் இதை இரவல் கேட்டு அனுப்பியிருக்கிறார்கள். திருமண அலங்காரத்துக்காக அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள் எனக்கு வந்து இந்த முன்னானையை கேட்டு அனுப்பிக்கிறாங்க இரவலுக்காக அப்படி என்று சொன்னால், ரசூல்லாங்கட காலத்தில் மணப்பெண் அலங்காரத்துக்காக ஆடைகள் இரவலாக எடுக்கப்பட்டுகிறது அப்படின்றதுக்கு ஆதாரம். இன்றைக்கு கூட அந்த பொண்ணுக்கு உட்பட்டக்கூடிய மணப்பெண்ணுக்கு உட்பட்டக்கூடிய அந்த ட்ரெஸ் என்ன செய்வாங்க, சிலர் வாங்க மாட்டாங்க. அது அமௌண்ட்டு பெருசாகிட்டால் ஒரு டைம் தான், ஒன் டைம் தான் நம்ம உடுக்க போகிறோன்றதுனால ஒரு இரவல் கொடுத்து ஒரு 10,000 5,000 அப்படின்ற அமௌண்ட்டை கொடுத்து என்ன செஞ்சுருவாங்க, அதை வாங்கிட்டு உடுத்துட்டு கொடுத்துருவாங்க. அப்படி உள்ளவங்க அந்த இருக்கிறாங்க, சிலவங்க வாங்கிடுவாங்க. வாங்கினா ஒன் டைம் தான் உடுக்கலாம். பெரும்பாலும் மற்ற இடங்களுக்கு என்னது அது உடுக்கப்பட போகிறது இல்லைன்றதுனால அப்படி வாங்குறது குறைவு. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இந்த மாதிரி என்ன இந்த முந்தானை இரவலாக வழங்கப்பட்டது என்னட்ட எடுப்பாங்க அப்படி என்று சொல்லி யார் சொல்கிறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அது 5 திருஹத்துக்குரிய முந்தானை அப்படின்றாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்தோம், 1 திருஹத்தில் ஒரு ஆடு வாங்கின செய்தி என்ன செஞ்சோம் பார்த்தோம். அப்படின்னா கொஞ்சம் பெருமதியானது தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு பிறகு அந்த திருஹத்துடைய அந்த பெருமதி குறைந்திருக்கலாம், அப்படி அந்த மாதிரியான அமைப்பு வந்திருக்கலாம். ஆனால் இந்த செய்தியில் பல விஷயங்கள் புரிஞ்சுக்கொள்கிறோம். உண்டு, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தனக்கு கீழுள்ள அடிமை பெண்களோடு எவ்வளோ பணிவாக செய்கிறாங்க, நடந்து கொள்கிறார்கள் அப்படின்றதே நம்ம இதில் புரிஞ்சுக்கொள்கிறோம். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் மணப்பெண் அலங்காரம் என்கின்ற உண்டு நடந்து வந்துச்சு. ஏன்னா சொல்கிறாங்க, ஃபமாக்கான திம்ராத்தும் துகையனு பில் மதீனா, மதீனாவிலே அலங்கரிக்கப்படக்கூடிய எந்த பெண்ணாக இருந்தாலும் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன செய்து வருது. அப்போ அதிலிருந்து மணப்பெண் அலங்காரம் உண்டு என்ன செஞ்சிருக்கு, அங்கே நடக்கக்கூடிய அந்த அலங்காரத்தில் ஒரு உயர் கவனமும் செலுத்தப்பட்டிருக்கிறதுக்கு ஆதாரம் என்னென்னா, வீட்டில் வளமையாக இருக்கக்கூடிய அல்லது பெருநாளை கொடுக்கக்கூடிய உடுப்பை விட கொஞ்சம் இன்னொரு அளவில் இருக்கணும் என்பதனால தானே இந்த ட்ரெஸ் என்ன செய்யுது இரவல் வாங்கப்படுது. அப்போ அது பார்க்குறோம். மூணாவது, இரவல் வாங்குறது மணப்பெண்ணுக்காகவோ மணப்பெண் அலங்காரத்துக்காகவோ அல்லது அங்கே போகின்றவர்கள் யாராக இருந்தாலும் இரவல் வாங்குறது என்னது அனுமதி என்றதை இந்த செய்தியில் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் வந்து உணவுக்கான வசதியின்மை கஷ்டங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் கூட ஆடையில விஷயத்தில் இரவல் கொடுக்குற அளவுக்கான ஒரு ட்ரெஸ்ஸும் என்ன செஞ்சிருக்குது இருந்திருக்குது அப்படின்றதை நம்ம என்ன செய்கிறோம் இதில் நம்ம புரிந்து கொள்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால், இந்த அலங்கார விஷயத்தில் வந்து எப்படிப்பட்ட அலங்காரங்கள் மார்க்க ரீதியாக சில பொழுது என்ன செய்யும் முரணாக இருக்கும் அப்படி. அதுக்கு முன்னால் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது மணப்பெண்ணை அலங்கரிப்பது மட்டுமல்ல, அவங்களை உடல் ரீதியாக தயார்படுத்துறது, அவர்களை வந்து என்ன அதாவது ஜோடனை செய்கிறது, இதெல்லாம் வந்து தெளிவாகவே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு செய்தியில் சொல்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த திருமண இதில் வந்து தெளிவாகவே அதை சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், அபுதாவூதில் 3903வது இலக்கம், அராதத் உம்மி அன் துசம்மினி லி துஹூலி அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்போ 9 வயசாகுது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அதாவது இப்போது அந்த குடும்ப வாழ்வில் ஈடுபட்டு குடும்பத்தை ஆரம்பிக்கிறதுக்கான அந்த நிகழ்வு 9 வயசு. அப்போ ரசூலுல்லாஹி அந்த செய்தி அனுப்பியிருக்கலாம். அதனால் பார்க்குறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வந்து கொஞ்சம் ஒரு மெலிந்த நிலையில் இருக்கிறாங்க, 9 வயசு மெலிந்த நிலையில் இருக்கிறாங்க. அப்போ உம்மா விரும்பினா என்னென்னு சொன்னால், என்னை கொஞ்சம் கொழுக்க வைக்கிறதுக்கு, உடலை வந்து பருமனாக்குறதுக்கு என்ன செஞ்சாங்க விரும்பினாங்க. அப்போது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து நிறைய ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிற ஆயிஷா நான் சொல்கிறாங்க, ஃபலம் அக்பல் அலைஹா பிஷை மிம்மா துரிது, அவங்க என்னமெல்லாம் ட்ரை பண்ணி எதுவும் எனக்கு என்ன செய்யலை செட் ஆகலை, அதை நான் விரும்பலை, அதை எக்ஸப்ட் பண்ணலை அப்படின்றாங்க. இது ஏசியும் போட்டுருங்க, அதை கிராட்ச ஒன்று கேட்டுட்டீங்கடா. அப்போது எதுவுமே என்ன செய்யலை, அதாவது செட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எது வரைக்கும் ஹத்தா தாமத்னி அல் கிஸ்ஸா அபிர்ருதபி, அதாவது அந்த கிஸ்ஸான்னு சொல்கிறது வந்து வெள்ளரிக்காய் சரியா, அதுக்கு அந்த இப்போ இன்றைக்குள்ளே அந்த இது சொல்கிறேன் கியூக்கம்பர் இருக்குதே, இந்த மாதிரியான ஐட்டம் டிரெக்ட்லி அதுதான் சொல்ல முடியாது, அந்த வகை சார்ந்த ஒரு அந்த உணவு என்ன செய்கிறாங்கன்னா அதையும் என்னது ஈத்தம்பழம், ஈத்தம்பழத்தில் ருத்தம் இருக்குதே இதையும் மிக்ஸ் பண்ணி, அது சூடு இது குளிர் சரியா, இது ரெண்டு அதை அந்த குளிர்தன்மை உள்ளது அது சூட்டுத்தன்மை உள்ளது, இது ரெண்டே மிக்ஸ் பண்ணி எனக்கு என்ன செஞ்சாங்க ரெண்டு அதையும் சாப்பிட வைக்கிறது இதையும் சாப்பிட வைக்கிறதுன்னு சாப்பிட வச்சாங்க. ஃபஸ் அமீன் துக் அலைஹி அஹ்சனிசமினி, நான் நல்ல முறையில் கொளுத்து வந்தேன்றான், நல்ல முறையில் உடல் பருமனாகி நான் வந்தேன் என்று ஆயிஷார்லாம் சொல்கிறான். மணப்பெண்ணை உடல் ரீதியாக என்ன செஞ்சுக்கிறான் தயார்படுத்தக்கூடிய செய்தி. இந்த செய்தியில் முஹம்மது பின் இஸ்ஹாக் வாராரு. இந்த அறிவிப்பாளர் வரிசை பலகீனமாக இருந்தாலும் இதுக்கு பல அறிவிப்பாளர் வரிசை என்ன செய்து இருக்குது, அதை தனிப்பட்ட ரீதியான தஹ்கீக் எதுவும் பண்ணலை. ஷேக் நாசுத் அல்பானி இதை என்ன செய்கிறார், சில்சிலத்தில் ஹாதீஸ் சஹியால் சஹி என்ன செய்கிறார் இஸ்னாதுகள் எல்லாம் கொண்டு வந்து சஹி என்று சொல்கிறாரு. தனிப்பட்ட ரீதியாக நம்ம எதுவும் பார்க்கல. ஆனால் இந்த செய்தியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்கிறோம்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை ஒப்படைப்பதற்காக உம்மு ரூமான் அவர்கள் என்ன செஞ்சாங்களா, தாய் ஆயிஷா தாய் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா இவங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, தயார்படுத்திக்கிறாங்க, உணவு கொடுத்திக்கிறாங்க. அந்த அமைப்பிலான ஒரு தயார்படுத்தல் நடந்திருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்வோம் பார்க்குறோம். அப்போ உடல் ரீதி இந்த உடல் பருமன் சம்பந்தமாகவே ஒரு 30-40 ஹதீஸ்கள் என்ன செய்து இருக்குது. அதாவது இப்போ இன்றைக்கு பெண்களை விரும்புகிற சந்தர்ப்பத்தில் பெண்களுடைய உடல் அமைப்பு அப்படி என்று விரும்பக்கூடிய ஆண்கள் இன்றைக்கு எல்லாரும் பெரும்பாலும் என்ன சொல்லுவோன்னா ஸ்லிம்மாக இருக்கணும், இப்படி தான், அதாவது உடல் மென்மையாக இருக்கணும், இந்த மெலிவாக இருக்கணும் என்ற அதே தான் வைக்கிறத பார்க்குறோம். அங்கே அவங்க மெலிவாக தான் இருந்தாங்க, ஆயிஷாவெலாம் கொஞ்சம் கொளுத்திருந்தால் நல்லதுன்னு சொல்லி யார் நினைக்கிறாங்கன்னா உம்மு ரூமான் நினைக்கிறாங்க. சரியா, இது வந்து இன்னொரு துறை, அது நம்ம பேச விரும்பலான்னா சலஃப்களுடைய நூல்கள் இருந்தும் அதுக்கு பின்னால் வந்த நூல்கள் இருந்தும் ஒரு பெண்ணுடைய உடல் அமைப்பில் வந்து ஒரு ஆண் அதாவது இயற்கையாக என்ன விரும்புவான், எது விரும்பக்கூடாது, எது அவனுடைய வாழ்க்கைக்கு பாதிக்கும், எது பாதிக்காது, இது சம்மந்தமாகவே தனியான புக்கெல்லாம் என்ன செய்யுது இருக்குது, நிறைய கூற்றுக்கள் இருக்குது, கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பேசினா அதை தகவல் ஆடம்பரம் என்ற பகுதிக்குள்ளே என்ன செஞ்சிடும், அது போயிடும். ஃபுதூலுல் இல்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுதூல் இல்ம்னா இது அடி இதுக்கு இவ்வளவு தேவையா இந்த தகவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதாவது அறிவு கொடுக்குற மாதிரி, இது அறிவு வந்து என்ன சாதாரணமாக போனால் போதுமானது. அப்போ இந்த அடிப்படையில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை இப்படி என்ன செஞ்சாங்க, தாய் கவனம் செலுத்தினார்கள் அப்படின்றத நம்ம இதில் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். இதுபோல் சஹீஹுல் புகாரியில் ஒரு இந்த செய்தியை ஆயிஷா ரலாங்க சொல்லக்கூடிய செய்தி வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக வருது. 3894 இலக்கத்தில் ஆயிஷா ரலாங்க சொல்கிறாங்க, தசவ்வஜனியின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅன பின் து சித்திசினின், எனக்கு 6 வயது இருக்கின்ற பொழுது ஆயிஷா அதாவது என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடித்தார்கள் அப்படின்னா அக்கது நிக்கா திருமண ஒப்பந்தம் நடந்தது. ஃப கதிம்னல் மதீனத்தை மதீனாவுக்கும் நாங்கள் வந்தோம். ஃபனசல் நாஃபி பனில் ஹாரிதிபுன் ஹசரஜ், ஹாரிதிபுன் ஹசரஜுடைய அந்த பிரதேசத்தை அவங்களுடைய அந்த கோத்திரம் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் நம்ம என்ன செஞ்சோம் வந்து இறங்கினோம். ஃப உ ஃபத்தமர் ரக்கஷாரி, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினது பள்ளிக்கு பக்கத்தில், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இடம் வந்து இந்த ஹாரிதிபுன் ஹசரஜுடைய அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க அவங்க இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல ஃபத்தமர் ரக்கஷாரி, என்னை முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டு, அங்கே வந்து உள்ள நோயால் வந்து அந்த தொற்று நோய் பூமியாக இருந்துச்சு மதீனா ஆரம்பத்தில், என்னை முடியெல்லாம் என்ன செஞ்சது அதாவது உதிர ஆரம்பிச்சது. அதுக்கு பின்னால் என் தாய் வந்து என்ன அதில் ஒரு கவனம் செலுத்தி இதை அதை ரெடி பண்ணதுனால ஃபவஃபா ஜுமைமா ஒரு நல்ல முடி வந்து என்னது ஒரு அளவுக்கு என்ன செஞ்சது கட்டுற அளவுக்கான முடி என்ன செஞ்சுட்டு எனக்கு வந்துட்டு. ஃபத்தத்னி உம்மி உம்மு ரூமான், என் தாய் உம்மு ரூமான் என்னிடத்துல வந்தாங்க, இது ஹதீஸ்லேயே அந்த என் தாய் எனது உம்மு ரூமான் என்ன செஞ்சாங்க என்கிட்ட வந்தாங்க. வ இன்னி லஃபி உருஜுஹா, நான் ஊஞ்சல் ஆடிக்கின்றிருந்த நேரத்தில், நான் ஊஞ்சலில் ஆடிக்கின்றிருக்கிற நேரத்தில் வந்தாங்க. வ மஐ சவாஹிபுலி, என்னோட என் தோழிகளும் என்ன செஞ்சாங்க விளையாடி கொண்டிருந்தார்கள். ஃப சரஹத்பி, என்ன சத்தமிட்டு என்ன செஞ்சாங்க அழைத்தார்கள். ஃப அத்தை துஹா, நான் போனேன். லா அத்ரி மா துரீதுபி, என்ன அவங்க செய்ய விரும்புகிறாங்கன்ட்டு எனக்கு என்ன தெரியாது, வய நான் விளையாடிக்கின்றிருக்கிறேன், கூப்பிட்டாங்க என்ன என்ன நோக்கத்துக்காக கூப்பிட்றாங்கன்னு தெரியாது. ஃப அஹதத் பியதி ஹத்தா உகஃபத்னி அலா பாபித்தார், என்னை வந்து பிடிச்சிக்கொண்டு போய் வீட்டில் வைத்தார்கள். வ இன்னி வீட்டு வாசலில் வ இன்னில உன் ஹிஜு ஹத்தா சக்கன பாது நஃபசி, எனக்கு அது வந்த வேகத்துக்கு மூச்சு என்ன செஞ்சது இறச்சிக்கின்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தனியும் வரைக்கும் என்ன செஞ்சாங்க வச்சாங்க. தும்மா அஹதத் ஷை அம் மிம்மா இன், கொஞ்சம் தண்ணி எடுத்தாங்க. ஃப மஸஹத் பிஹி வஜ்ஹி வராஸி, என்ன தலையெல்லாம் கழுவி முகத்தையெல்லாம் கழுவி என்ன செஞ்சாங்க எல்லாத்தையும் கழுவினார்கள். சும்மா அது ஹலத் நியத்தார், பின்னர் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாங்க, பின்னர் வீட்டுக்குள்ளே வாசலை வச்சு தான் என்ன முகம் கழுவு பட்டுச்சு, தலையெல்லாம் என்ன செஞ்சுது கழுவு பட்டுச்சு, எல்லாம் அந்த ஆகின பிறகு அப்படி மூச்செல்லாம் அதாவது அமைதி அடைஞ்ச பிறகு வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சாங்க நுழைத்தார்கள். ஃபஇதா நிஸ்வத்து மினல் அன்சாரி ஃபில் பைத், அங்கே பார்த்தா அன்சாரி பெண்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிருந்தாங்க வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்தார்கள். அப்போ ஃபகுல்னா அலல் ஹைரி வல் பரக்க அலா ஹைரு தாயிர், இந்த நிகழ்வு வந்து ஐஸ்வர் அப்படியே டீட்டெயில்ஸாகவே என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஃபகுல்னா அலல் ஹைரி வல் பரக்கா, ஹைர் பரக்கா, அடுத்து அலா ஹைரி தாயிர், இந்த தாயிரன்றது சகுனம் என்ற வார்த்தையிலேருந்து வந்தது தான். இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு சொன்னால் நல்லதே என்ன செய்யட்டும், அலா ஹைரி தாயிர், உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும், அதே போல் என்ன ஹைர் பரக்கத்தெல்லாம் ஏற்படட்டும் என்று சொன்னாங்க. அஸ்லமத்னி இலகின், என்னை தாய் என்ன அவங்கள்ட்ட ஒப்படைச்சாங்க, மனப்பெண்ணை தயார்படுத்த என்னை அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஃப அஸ்லஹன மின் ஷஅனி, என் காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க சீர்படுத்தினார்கள், சீராக செய்தார்கள். அப்படின்னா மணப்பெண் தயார்படுத்தல் அப்படி ஒன்ற நிகழ்வு மிச்சம் தெளிவாக என்ன செய்கிறாங்க ஆயிஷா ரலாங்க இதை சொல்லி காட்டுறாங்க. அன்சாரி பெண்கள் ஆயிஷா ரதியல்லாஹு ஒரு மணப்பெண்ணாக என்ன செஞ்சாங்க தயார்படுத்தி எடுத்தார்கள். ஃபலம் யருனி இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது எனக்கு இப்படி என்ன செஞ்சது திடுக்கிட செய்தது. வளமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. அபூபக்கர் ரதி அவர் ஆயிஷா சொல்லுவாங்களே நான் என் அதாவது கண் விழித்து பார்த்த என்னை புத்தி வந்த காலத்திலேருந்து நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தந்தையே தான் என்னை வீட்டுக்குள்ளே வாரது போகிறத நான் கண்டிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இஸ்லாம் தான் நான் வந்து அதாவது எனக்கு புத்தி தெளிஞ்ச புத்தி விளங்க வர டைம் இருக்குதே அந்த நாட்கள்லேருந்து எனக்கு தெரிஞ்சது இஸ்லாம் தான். ரசூலாங்க வாரதும் போகிறதும் அபூபக்கர் ரசூலாங்க வாரதும் போகிறது தான் எனக்கு தெரியும். அப்போ வளமையாக வந்துட்டு இருந்தவங்க தான் திடீர்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனே எனக்கு என்ன செஞ்சது ஒரு அதாவது திடுக்கிட செய்து அஸ்லமத்னி இலைஹி வன யௌம இதின் பின் துத்தி சசினின் என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைத்தார்கள் எனக்கு 9 வயதாக என்ன செஞ்சது இருந்தது. இது அன்றைய காலத்தில் அதிகமான வளமையில் இருந்துச்சு. 9 வயதில் திருமணம் முடிக்கிறது, 8 வயசில் முடிக்கிறது, 10 முடிக்கிறது, 11 முடிக்கிறதெல்லாம் நம்ம நிறைய செய்திகள் சொன்னோம். உமாமா ரதி அல்லாவன்ஹா அப்புறம் உம்மு குல்சூம் ரதி அல்லாவன் அதே போல் சல்மா பின் தூ உமேஸ் அஸ்மா பின் தூமேஸ்ல சகோதரி சல்மா பின் தூமேஸ்ல மகள் ஹம்சா ரதினாவோட மகள் அவங்க இப்படியே நிறைய சம்பவங்கள் நீங்கள் என்ன பார்க்கலாம்னு சொன்னால் இன்னும் பின்னாலே வரக்கூடிய சில சம்பவங்கள் எல்லாம் வந்து 9, 10, 11 வயதில் உடல் தகுதியோடு அவர்கள் இருப்பாங்களாக இருந்தால் அவங்க முடிச்சு வைக்கப்பட்டாங்க. முடிச்சு வைக்கப்பட்ட யாருமே இன்றைக்குள்ள இந்த என்ன இந்த பயோ சேஞ்ச் ஆகி கத்துற மாதிரியான விஷயங்கள் எதுவும் அன்றைக்கு நடந்ததும் இல்லை. அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து மிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த உடல் ரீதியான பாதிப்பு அது இது அப்படி என்று சொல்கிற இதெல்லாம் நடந்ததும் என்னது இல்லை. அப்படியொன்று நடக்குதா இருந்தால் அது உடல் ரீதியான சம்மந்தப்பட்டதில்ல, இந்த காலத்துடைய மருத்துவம் அதோடு சம்மந்தப்பட்டதான் இல்லைன்னு சொன்னால் நம்ம பார்க்குறோம். ஆயிஷா யுத்தத்துக்கே தலைமை தாங்கி என்ன செஞ்சாங்க போனார்கள் என்ற வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். நிறைய மனன சக்தியுடையவர்களாக என்ன செஞ்சார்கள் இருந்தார்கள் பார்க்குறோம். விளக்கம் உள்ளவங்களாக இருந்தாங்க பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மிக தைரியமாக பேசிய பெண்ணாக இருக்கான்னு பார்க்குறோம். அதே நேரம் நம்ம ஏற்கனவே சொல்லுகிறோம் அந்த அதாவது பாலிய வய திருமணத்தை யார்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம், எப்படிப்பட்டவர்கிட்ட திருமணம் முடிச்சு கொடுக்கிறோம், ஏன் முடிக்கிறோம் என்றதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன செய்து இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை என்ன செய்யலை முடிச்சு கொடுக்க விரும்பலை. அதாவது அலி ரலி அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க முடிச்சு கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைய சமுதாயத்திலிருந்து மிகச்சிறந்த என்ன ஒரு மனிதர், அதாவது நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய மதகுரு அந்த லிஸ்டில் உள்ளவர் அல்ல, வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர், தன்னை விட வயது கூட ஒருவரை இளம் வயதில் முடித்த மனிதர். இதை பேசக்கூடிய யாரும் தங்கள் திருமணம் முடிக்கிற சந்தர்ப்பத்தை தன்னையோட வயது கூடிய பெண்ணை திருமணம் முடிக்கிறத என்ன செய்யறதில்ல விரும்புறது. மாதக்கணக்கெல்லாம் பார்க்குற கணக்கு, 1 மாதம் கூட சரி வராது அந்த ஏஜ்லேருந்தாலே முடிக்கிறதில்ல. 90 பிறந்து இவன் 90 பிறந்தியா கேன்சல் திருமணம், ரெண்டு பேரும் சேம் ஏஜில் பிறந்து அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாவது என்ன இவர் முந்திரிக்கணும் அவங்க பிந்திரிக்கணும்னு பார்க்கக்கூடிய ஒரு காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட அதிகமான வயதில் உள்ளவங்கள என்ன செஞ்சாங்க முடித்தார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு வளமையுடைய ஒரு தொடர்ச்சி தான் என்னது அது அந்த இது நடந்தது. இது சுன்னத்தெல்லாம் இல்லை, அதே புரிஞ்சுக்கணும். இது சுன்னத்தெல்லாம் இல்லை, மார்க்கத்தில் ஒரு அனுமதி தேவை சூழல் யாருக்கு முடித்திருக்கிறோம் அந்த காலம் ஏன் ஏற்படுகிறது என்றதை பொறுத்து என்ன இது அனுமதி என்றதை நம்ம புரிந்து கொள்ளணும்னு நம்ம விரிவாக என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம். அப்போ இதில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அந்த சம்பவங்களை என்ன செய்கிறாங்க அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி அந்த சிறுவயதுடைய சூழ்நிலை இருந்து எனத்தை புரிஞ்சுக்கொள்கிறோம். இந்த இதே உஞ்சல் விளையாட்டு அண்டைக்கும் விளங்கிட்டா பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடக்கூடிய தன்மை அண்டைக்கும் என்ன செஞ்சது இருந்தது. அப்போது இந்த இது செய்திகளை நம்ம பார்க்குறோம். அடுத்தது அவங்களுடைய முடியை வளர்க்குறதுக்கு என்ன செஞ்சாங்க அதாவது உம்முருமான் அதை முயற்சி எடுத்தது, அவங்களோட உடலை பருமனாக்குறதுக்கு என்ன செஞ்சது முயற்சி எடுத்தது, அதே போல் என்ன அதாவது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மணப்பெண் தயார்படுத்தல் அப்படி என்று சொல்கிறது ஒரு ஒரு அன்றைக்கு எப்படி ஒரு வளமையில் அது இருந்துச்சு என்ற முழு செய்திகளையும் பார்க்குறோம். என்ன அன்றைக்கு இன்றைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆகிக்கும் அன்றைக்கு ஒரு மந்தி அதில் முடிஞ்சு இன்றைக்கு 2 நாள் என்ன செய்வாங்க எடுத்துருவாங்க அதுதான் டிஃப்ரெண்ட்டே தவிர ஏண்டா பொருட்கள் எல்லாம் கூடிட்டு எல்லா இதுவும் கூடினதுனால ரெண்டு எல்லாமே நடந்திருக்கு. அடுத்த அன்றைய கலாச்சார ரீதியான சூழ்நிலைகளையும் இதில் சில விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம புரிந்து கொள்வதை பார்க்கிறோம். எனவே மணப்பெண் அலங்காரம் என்ற பகுதி ஒரு உலக வளமை, அது ஒரு அரபு உலகத்திலேயும் வளமை, அதே போல் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அதை என்ன செஞ்சிருக்கு மதீனா வந்த பின்னாலும் இப்படியான பல சம்பவங்கள் நடந்திருப்பதை பார்க்கிறோம். சில அறிவிப்புகளில் வந்து அதாவது மனசா என்ற ஒரு இது வரும். மனசா என்று சொல்கிறது மணப்பெண்ணை மனசா அல்லது மினசா அதாவது மணப்பெண்ணை ஏற்றி வைக்கக்கூடிய அந்த எதிர்க்கிற ஸ்டேஜ் இதுக்கு சொல்லுவாங்க சரியா. ஃபலம்மா நுசத் என்ற வார்த்தை வருது. அதாவது திருமணப்பெண் தயார்படுத்தப்பட்டு மேடையில் ஏற்றப்பட்ட பொழுது அப்படி என்று இன்றைக்கு பார்த்தா நம்ம மொழிபெயர்ப்போம், ஏன்னா அது மேடை குறிக்கிறதுனால. அன்றைக்கு நம்ம இதுகளை மொழிபெயர்க்கிற சந்தர்ப்பத்தில் மணப்பெண் தயார்படுத்தப்பட்ட பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சட்டப்படி பார்த்தா அது மேடை தான், ஆனால் அன்றைக்கு மேடையில் வச்சுருந்தாங்களான்றதுக்கான எந்த ஒரு தனியான தெளிலும் இல்லை. தனியான ஒரு சேரில் வச்சுருந்திருக்கா, தனியான ஒரு இருப்பில் என்ன செஞ்சிருக்கலாம் வச்சுருந்திருக்கலாம், ஒரு ஸ்டேஜ் மாதிரி என்ன வச்சுருந்திருப்பாங்களா அப்படின்றதுக்கான தெளியில் எதுவும் என்ன செய்யலை, கிடைக்கவில்லை. எனவே இந்த தயார்படுத்தல் என்ற ஒரு பகுதி இருந்து இருந்து பார்க்கும். இன்னொரு செய்தியை பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் 5935 இலக்கம், அஸ்மா பின்து அபிபக்கர் சொல்கிறாங்க, அன்னம்ராத்தன் ஜாத் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலாங்கிட்ட ஒரு பெண்மணி வாரான், ஃபகாலத் இன்னி அன்கஹ்து இப்னத்தி, நான் எனது மகளை திருமணம் முடித்து வச்சுட்டேன். பாருங்கள், அன்கஹ்து நிக்காஹ் நடந்துட்டு, அக்கது நிக்காஹ் தான் சொல்கிறது இங்கே, திருமணம் முடித்து வச்சுட்டேன். சும்மா அசாபஹா ஷக்வா, அவக்கு ஒரு நோய் வந்துட்டு, சும்மா அசாபஹா ஷக்வா, அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு, ஃபதமர்ரக ரஸ்ஹா, அந்த நோயில் முடியெல்லாம் போயிட்டு, தலைமுடி போகிறது ஒரு பெரிய பிரச்சனை தானே, திருமண நேரத்தை தலைமுடி போகிறது வந்து.
0: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

உங்கள் முஸ்லிம் வானொலி. பெண்ணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள் அப்படின்னு வருது. ஒட்டுமுடி வைக்க கூடாது, ஒட்டுமுடி என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாதுன்னு சபித்தார்கள். இந்த அப்ப இதுல இருந்து திருமண நிகழ்வு என்றது அந்த இடத்துல முடி கொஞ்சம் இருக்கணும் என்ற ஒரு நிகழ்வு. அதாக இருந்தாலும் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமுடி வைக்கக்கூடாது நம்ம படிச்சிருப்போம். ஆனால் திருமண நிகழ்விலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்ணையும் ஒட்டுமுடி வைக்க சொல்லி கேட்கக்கூடிய பெண்ணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியில் 5935 இலக்கத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இந்த செய்தியும் வந்து என்ன, அதாவது எங்களுக்கு மிச்சம் தெளிவாக சொல்லுது, அலங்காரங்கள் மணப்பெண் அலங்காரம் என்ற ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சு. அதுக்காக வந்து என்ன இந்த அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க, அதுக்கெண்டே சில பெண்களும் இருந்தார்கள், அதுக்கெண்டே தயார்படுத்தலும் என்ன செஞ்சது இருந்தது அப்படின்றத என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அந்த பகுதி மட்டுமல்ல, இன்னும் சில பகுதிகள் வரும். திருமணம் முடித்த பின்னால் சமையல் விஷயங்கள் மற்ற விஷயங்களெல்லாம் படித்து கொடுத்த பெண்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கணவன் மனைவி கடமைகள் புரிந்துணர்வு என்ற பகுதியில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ அடுத்த பகுதி என்னென்னு சொன்னால், அப்போ இந்த அலங்காரங்கள் என்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த அலங்காரங்களை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் நம்மகிட்ட என்ன செய்யணும் இருக்கணும். முழுமையாக வந்து ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். இதில் நான் இந்த அலங்காரத்துடைய அந்த பகுதிகளை குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் என்ன செய்யலை, நான் எதுவும் அதை முழுசாக உங்களுக்கு சொல்ல வரலை. இதில் எதெல்லாம் அதாவது மார்க்கத்துக்கு பிரச்சனையாக வரும், எதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படி என்று நம்ம தெரிகிற அளவில் நம்ம பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஆடைகள் சம்பந்தமாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம பார்த்துட்டோம். ஆடைகள் சம்பந்தமாக ஒரு பெண்ணுடைய ஆடை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இந்த பெண்ணுடைய ஆடை இருக்கணும், ஆண்களுடைய ஆடை ஒழுக்க நமக்கு ஏற்கனவே தெரியும், அது இதில் நம்ம இணைக்கலை. இதில் அதாவது ஒரு சில விஷயங்கள் ஆடையுடைய அலங்காரத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் அந்த மற்ற அலங்காரங்கள் பகுதிக்கு போகிறேன். இதில் வந்து என்னென்னு சொன்னால், அதாவது இந்த தொகுத்து அதாவது ஃபிக்ஹுல் லிபாஸ் வஸ்ஸீனா ஆடை மற்றும் அலங்கார ஒழுக்கங்கள் அப்படி என்று சொல்லி துரருசனியா ஷேக் அலவிய சக்காஃப் அவர்கள் துரருசனியாண்ட இணையதளத்தில் வந்து என்ன செஞ்சிருப்பார்னா இந்த முழு ஆய்வையும் தொகுத்து ஒரு தனி நூலாகவும் போட்டிருப்பார். அது இணையதளத்துலேயும் உங்களுக்கு என்ன செய்யும் அரபில் என்ன செய்யும் கிடைக்கும். அதில் மஷாலான மோசா விரிவாகவே இது பற்றிய ஒரு தொகுப்பு என்ன செஞ்சிருக்கு அதில் வழங்கப்பட்டிருக்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். என்ன அப்படி என்று சொன்னால், அவர் அந்த ஹிஜாபுடைய சட்டங்கள், ஒரு ஆணுடைய சட்டங்கள், அந்த ஆணுடைய அவுரத் சம்பந்தமான இதெல்லாம் பேசிய பின்னால் நம்ம போடக்கூடிய ஆடைகளில் உருவங்கள் இருந்தால் அவைகள் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது அப்படி என்று. இது நம்ம விரிவாக போக வேண்டிய விஷயம் இல்லை, சாதாரணமாக விளங்கிடும். உருவமுள்ள அந்த ஆடைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், தடை செய்தார்கள் என்ற அதற்கான அந்த பகுதியை என்ன செய்வார், போடுவார். உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் அப்படின்றது. அப்போ இந்த உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் என்ற பகுதியில் அதாவது ஒரு மிருகத்துடைய உருவமாக இருக்கலாம், ஒரு மனிதனுடைய உருவமாக இருக்கலாம், அதில் முகமோ மற்ற விஷயங்களும் அந்த முகத்துடைய அடையாளங்களோ மிருகத்துடைய முக அடையாளங்களோ தெளிவாக விளங்கினா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, உடுக்கக்கூடாது. சில உருவங்கள் இருக்கும் இதுதான் என்று விளங்கும், ஆனால் முகம் என்ன செய்யாது விளங்காது. இப்போ அந்த குரக்கடையில் போடுவாங்களே அந்த முதலே வந்து இருக்கும், அதில் வந்து என்ன செய்யும், முதலிட அடையாளம் இருக்கும், முதலிட முகம் என்ற பகுதி என்ன செய்யாது இருக்காது. இந்த மாதிரி அடையாளங்கள் சிறியதாக இருக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்துகிற என்ன பிழையில், அது பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் வந்து அதை பயன்படுத்துவது என்ன பிழையல்ல. அது அல்லாமல் அதாவது என்ன மற்ற அமைப்பில் ஒரு தெளிவாக இதுதான் கண், இது வாய் மூக்கன்று அடையாளம் விளங்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது தடை செய்யப்பட்டது என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்தக்கூடாது. அப்போ எனவே திருமண நிகழ்வில் வந்து அந்த ஹோல்களாக இருக்கலாம், அலங்கரிக்கப்படுகின்ற இடங்களாக இருக்கலாம், போடுகின்ற ஆடைகளாக இருக்கலாம், வரக்கூடியவங்களாக பொதுவான சட்டங்கள் தான் எல்லாம், இது எல்லா இடத்துக்கும் பொதுவான சட்டங்கள் தான். ஆனால் குறிப்பாக இந்த இடத்துல நம்ம பேணணுமே, அதுக்காக சொல்லப்படுறது எந்த இடத்துல இந்த உருவம் என்கின்ற அம்சத்தை நம்ம முழுமையாக என்ன செய்யணும் நம்ம தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக வந்து ஆண்களாக இருந்தால்
கரண்டைக்கு மேலே கரண்டை கீழே என்ன செய்யக்கூடாது, ஆடைகள் உடுக்கக்கூடாது. அப்போ மணமகன் வந்து ஒரு நம்ம பறக்கத்தான் ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து தண்ட ஆடைகள் வந்து மார்க்க ரீதியான எல்லைக்குள்ளே நிற்கணும்னா கரண்டை கீழே என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. பெருமையாக அணிவது என்று உடுப்பது கூடாது, பெருமையாக அணிவது அதை விட என்ன ஒரு மிகப்பெரிய பாவம் என்றதை என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன கரண்டை கீழே அதாவது அவர்கள் மறைக்கலாம், கரண்டை கீழே மறைக்கலாம். சூரா 100:31 அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா யத்ரிபின பி அர்ஜுலிஹின்ன, தங்கள் பாதங்களை அவர்கள் கீழே அடிக்க வேண்டாம், லியுலம மா யுஃபீன மின் ஜீனத்தின்ன, தங்கள் அலங்காரங்களை அவர்கள் மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக. அப்படின்னா அந்த ட்ரெஸ் அதை மறைச்சிக்கின்னு அர்த்தம், அறிந்து கொள்வதற்காகன்றது காலில் தாங்கள் போட்டிருக்கிறது வந்து மறைந்திருக்குது, அப்போ ஆடை வந்து மறை அது ஃபுல்லாக மறைஞ்சிருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் இது. அடுத்து நம்ம ஏற்கனவே உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா செய்தி சொன்னோம், அவங்க வந்து ஒரு முளம் இழுத்துக்கட்டும், ஒரு முளம் இழுத்துக்கன்னா அதுக்கு மேலே என்ன செய்ய வேண்டாம், இழுக்க வேண்டாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி வந்து திருமிதியில் 1731 இலக்கத்தில் வருது, திருமிதியில் 1731 இலக்கத்தில் வருது. இந்த அதாவது இந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், ஒரு பெண்களாக இருக்கலாம், அவங்க யாருமே என்ன செய்யக்கூடாது அந்த மணப்பெண் ஆடையை வந்து ஒரு முளத்துக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, அதாவது கரண்டைக்கு கீழே வந்த பின்னால் பாதங்களும் மறைஞ்ச பின்னால் அதுக்கு மேலே இழுத்து செல்வதுன்றது மார்க்கத்துக்கு முரணானதுன்னு இதை வச்சு தான் நம்ம என்ன செய்தோம் நம்ம சொன்னோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், பட்டு, அந்த பட்டு இருக்குதே பட்டு என்று பேர்லிக்கிற ஆடைகளில் உண்மையாக பட்டு இருக்குதே, அந்த பட்டை பொறுத்த வரைக்கும் பட்டு அணிவது என்ன பெண்களுக்கு தவிர ஆண்களுக்கு என்ன முழுமையாக அது தடை செய்யப்பட்ட உண்டு. எனவே ஆண்கள் வந்து பட்டு அணிவதற்கு ரசூலாங்க அனுமதித்த ஒரே இடம் எதுன்னு சொன்னால், அந்த சொறி இது போன்றவைகள் இருந்து அது உடலுக்கு மிச்ச கஷ்டமாக இருந்தால் பட்டு என்ன செய்யும் அதுக்கு உதவுமென்றதுனால அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தவிர ஆண்கள் பட்டு அணிவது என்ன அதாவது தடை செய்யப்பட்டது, பெண்களுக்கு வந்து என்ன அது அனுமதிக்கப்பட்டது அப்படின்றதுக்கு என்ன நிறைய ஹதீஸ்கள் நம்ம படிச்சுக்கிறோம். இது சம்பந்தமாக நம்ம அதாவது மிச்சமாக விரிவாக போக வேண்டிய அவசியம் இல்லை. பட்டு ட்ரெஸ் அவங்க போட்டிருந்தாலோ அல்லது பட்டு விரிப்புகள் விரிப்பு இருந்தாலும், ஆண் ட்ரெஸ் அவங்க போட்டிருந்தாலோ அல்லது பட்டு விரிப்புகள் விரிப்பு இருந்தாலும் ஆண்கள் என்ன செஞ்சிடணும்

அப்போ அதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அனுப்புகிறாங்க, அலிர்லாம் சொல்கிறாங்க, எனக்கு அனுப்பினார்கள். நான் வந்து அதை பட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனேன். ரசூலுல்லாஹோட முகத்தில் கோவத்தை பார்த்தேன், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனேன், கோவத்தை பார்த்தேன். அப்போ சொல்கிறாங்க, இன்னி லம் அப் அஸ் பிஹா இலைக்கலி தல்பசா, நீங்கள் உடுக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன செய்யறது, நான் இதை அனுப்பவில்லை. இன்னமா பஅஸ்து பிஹா இலைக்க லி துஷக்கிகா ஹுமுரம் பைனன் நிசா. இன்னொரு அறிவிப்பில் ஹுமுரம் பைனல் ஃபவாத்திம் என்று வரும், விளங்கிட்டா, ஃபாத்திமாக்களுக்கு மத்தியிலே அதை பிரித்து கொடுப்பதற்காக அப்படின்னா, ஃபவாத்திமன ஃபாத்திமாக்கள் என்று இருக்கக்கூடிய அவங்களோட சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுப்பதற்கான, பெண்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுக்கறதுக்காக, முந்தானைகளாக அவங்க போட்டுக்கொள்றதுக்கு பிரித்து கொடுப்பதற்காகத்தான் அனுப்பினேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள் என்ற இந்த செய்தி வந்து புகாரியில் 2614 இலக்கத்தில் என்ன செய்தி வருது. அப்போ எனவே பெண்கள் வந்து பட்டு அணியலாம், அவங்க பட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். ஆண்கள் பட்டு அணிவதோ பட்டு பயன்படுத்துவதோ என்ன, நேரடியாகவே தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது, பட்டை விரிப்பாக போட்டுக்கொள்ளலாமா பெண்கள், அதாவது ட்ரெஸ்ஸாக போடலாம், விரிப்பாக போட்டுக்கொள்ளலாமா அப்படி என்று சொன்னால், அதாவது மொத்தமாகவே ஹதீஸ்களை பார்க்குற சந்தர்ப்பத்தில் வந்து பெண்கள் பட்டை விரிப்பாகவும் என்ன செய்ய, ஆடையாக மட்டுமல்ல விரிப்பாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதான் என்ன செய்யுது தெரியுது. அவங்க வந்து ஆடையாக மட்டுமல்ல பட்டை முழுசாக என்ன செய்யலாம், எல்லாத்துக்குமே அவங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம் என்பது தான் அதில் நம்ம தெளிவாக தெரியக்கூடிய ஒரு அம்சம். எனவே இது வந்து ஆடையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில அடிப்படையான விஷயங்களை தவிர, இதில் சில ஒழுக்கங்கள் பொதுவாக சொல்லப்படுற ஒழுக்கங்கள் இருக்கு தானே, அந்த ஒழுக்கங்களை நம்ம சில மறக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. கலைய நோட்டில் சாப்பிட்றதுக்கு பிஸ்மில்லா மறந்துடுவாங்க, வளமே அன்றாடம் தின்றுட்டு இருக்கிற பிஸ்மில்லா சொல்ல பாட்டி, அந்த ஹவா அங்கே இருக்கிறதுனால சகன் வாரது போகிற அப்படி வேகத்தை இருக்கிறதால உட்காந்து பிஸ்மில்லா சொல்ல மறந்து, இதே மாதிரி ட்ரெஸ்ஸையும் என்ன செஞ்சுருவாங்க, எல்லா இதையும் தெரிஞ்சவங்க அண்டைக்கு பார்த்து பிஸ்மில்லா சொல்லி ட்ரெஸ் போடுறதையோ அல்லது ஒரு பிஸ்மில்லா எங்கெங்கெல்லாம் சொல்லணுமோ இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, மறந்துடுவாங்க. வலதால போடணுன்றது மறந்துடுவாங்க. என்ன ஒரு பதட்டமான ஒரு ஒரு ஒரு செஞ்சுட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஒழுக்கங்கள் எல்லாம் மறந்துடுவாங்க. எனவே அந்த ஒழுக்கங்களையும் அந்த இடத்துல முழுசாக என்ன செஞ்சுக்கணும், அவங்க வந்து ஒரு ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றதை பார்க்குறோம். அதே நேரம் இது போன்ற இடங்களுக்கு, திருமண இதுகளுக்கு வந்து ஒரு அழகான ஆடைகள் போகிறவங்க மற்றவங்களை சொல்கிற ஆடைகளோடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், அழகான ஆடைகளை உடுக்கிறது சம்பந்தமாக நாங்கள் இந்த செய்தியை ஒரு ஆதாரமாக எடுக்கலாம். நம்ம சொன்ன மணப்பெண் அலங்காரத்துக்கு எடுக்கிற அது மணப்பெண்ணுக்குரிய செய்தி, இந்த செய்தியை கூட நம்ம எடுக்கலாம். என்னென்னா புகாரியில் வந்து, அதாவது அதபுல் முஃப்ரதில் வந்து 348 இலக்கம் இமாம் புகாரியுடைய அதபுல் முஃப்ரதில், அதில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், அப்துல்லா அறிவிக்கிறாரு, அஸ்மா ரதியல்லாஹுடைய என்ன மௌலா, அஹ்ரஜத் இலைய அஸ்மா ஜுப்பத்தம் மின் தயாலிச அலைஹா லிப்னத்து லிப்னத்துன் ஷிப்ரும் மின் தீபாஜ். அதாவது ஒரு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை என்ன செய்கிறாங்க, அஸ்மா ரதெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அதில் வந்து அந்த ட்ரெஸ்ஸு அந்த இதை முறையெல்லாம் சொல்லிட்டு ரெண்டு பகுதி இருக்குது, அது மடிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு, ஃபக்கால ஹாதிஹி ஜுப்பத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான எல்பசுஹா லில் வஃபூதி வயோமுல் ஜும்மா, ஜும்மா தினத்திலும் தூதுவர் குழு வருகின்ற நேரத்தில் சந்திப்பதற்கும் இந்த ஆடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுப்பார்கள், அணிந்து கொள்வார்கள் அப்படி என்று சொல்கிற இந்த செய்தி. அப்போ இந்த செய்தி வந்து ஒரு நல்ல நிகழ்வுக்கு, அதே போல் என்ன, அதாவது புதிய நபர்களை சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் ஜும்மா போன்ற நிகழ்வுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆடை என்ன செஞ்சுருக்காங்க, வைத்திருக்கிறார்கின்றதுலேருந்து திருமணம் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்வு, எத்தனையோ விஷயங்களை ரசூலாங்க எடுங்கன்னு சொன்னதில் அப்போ இதுவும் அடங்கும் என்றதுனால, அண்டைக்கு ஒருத்தர் வந்து புது ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு போகிறது ஒரு நல்ல இதாக போட்டுட்டு போகிறது, அதாவது அந்த சிறப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அதே நேரம் இதில் ஒரு விஷயம் நடக்குது, திருமணம் வந்து நடக்கிற ஒரு இதுக்காக எல்லோரும் புது ட்ரெஸ் தைப்பாங்க, எல்லாம் தச்சுக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அது ஒரு ஆள்கிட்ட தலையில் என்ன செய்யும், வந்து நிற்கும், எல்லாருக்கும் புது ட்ரெஸ் தைக்கிறது உங்களோட பொறுப்பு அப்படின்னு என்ன செய்யும் வந்து நிற்கும். அவர் என்ன செய்வார்னா, அதுக்காக வேண்டி அடைக்க முடியாத கடன்களை பட்டு அது பட்டு இது பட்டு அவர்கிட்ட ட்ரெஸ்ஸை கேவலமாக தைச்சிட்டு மற்றவங்களோட ட்ரெஸ் எல்லாம் என்ன அழகழகாக தச்சு போகக்கூடிய நிகழ்வால் பல அநியாயங்களும் நடக்குது. அப்போ இதில் ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஆடம்பரம் வீண் விரயம் என்ற சட்டம் இதுக்குள்ளே வரும். யாருக்கு வசதி இருக்குதோ, யாருக்கு பொருளாதாரம் இருக்குதோ, அவர் ஒவ்வொரு பெருநாளைக்கும் அந்த ஒவ்வொரு திருமணத்துக்கும் ஒரு ட்ரெஸ் தைச்சா கூட என்னது அதில் பிழை இல்லை, அது அவங்களோட வசதி. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அவங்க ஒரு ட்ரெஸ் தைச்சிக்கிறா கூட என்னது அதுவும் பிழை இல்லை, மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனால் இது உங்களை கொண்டு போய் வீண் விரயத்திலேயோ அல்லது அடைக்க முடியாத கடன்களையோ கொண்டு போய் விடுமாக இருந்தால், அல்லது தமது ஆடம்பரத்தையும் அலங்காரத்தையும் வெளியுலகத்துக்கு நிரூபிக்கிற பெருமையில் கொண்டு போய் தானே சேர்க்குமாக இருந்தால் அது ஹராமாகிடும். அப்போ இந்த விஷயங்களை ஆடையில் நம்ம என்ன செய்யணும், நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரம் எவ்வளோ பெரிய அழகான ஆடை உடுத்தாலும் பணிவோடு என்ன செய்யணும், நம்ம நடந்து கொள்ளணும். ஏண்டா அதாவது

0: மரஹா, பூமியில பெருமையாக நீங்கள் நடக்க வேண்டாம், பெருமையாக நடக்க வேண்டாம். எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அதான் சொல்லுவாங்க அறிஞர்கள் ஆடை ஒழுக்கங்களில், ட்ரெஸ்ஸை இப்படி பார்க்கறது இப்படி இப்படி பார்க்கறது கெட்ட ஒழுக்கம் பண்ணுவாங்க. அல் இஹ்லால் பில் அதபண்டி, அதாவது இந்த ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு சும்மா போகிறதில்லை, ஒரே பார்த்தாலும் இப்படி ஒரு பார்வை என்ன செய்யறது, இப்படி பார்க்கறது, இந்த மாதிரி இப்படி திருப்பி திருப்பி என்ன செய்யறது, இப்படி ட்ரெஸ் அப்படி பார்த்துக்கொள்றது கெட்ட ஒழுக்கங்களில் உண்டுவாங்க. ஒரு ஆடையை உடுத்துட்டீங்க, நல்ல முறையில் உடுத்துட்டீங்க, பார்த்து உடுத்துட்டு போயிருங்க, எந்த நிமிஷம் என்ன செய்யறது, அந்த ஆடை அப்படி இப்படி ஒரு ஒரு பார்வை அப்படி பார்த்து கண்டிக்கிறது வந்து அந்த ஆடைக்குரிய அந்த ஒரு பெருமையான ஒரு உணர்வு அதை உங்களுக்கு என்ன செய்யும், ஏற்படுத்தும். அதனால் வந்து அது ஒரு கெட்ட ஒரு பழக்கங்களில் உண்டுன்னு என்ன செய்வாங்க, சொல்லுவார்கள். அதனால் ஆடை விஷயங்களில் எப்பொழுதுமே ஒரு அதபை என்ன கையாள்வது நல்லது. அதே போல் அது ஒரு செருப்பில் நடக்கக்கூடாதுன்ற சொல்ல என்ன செஞ்சாங்க, தடை செஞ்சாங்க. அப்போ கல்யாண வீட்டில் வந்து பெருமாள் செருப்பு என்ன செஞ்சிடும், எல்லாம் மாறியெல்லாம் இருக்கும். அப்போ ஒரு செருப்பை போட்டு அடுத்த செருப்பை தேடுறது, சைத்தான் ஒரு செருப்பு அணிந்து நடப்பான்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்கன்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தி வந்து புகாரியில் 5856 இலக்கம், அதாவது லயம்ஷி அஹதுக்கும் ஃபீ நஅலின் வாஹிதா, ஒரே செருப்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அதாவது நடக்க வேண்டாம் என்று சொன்ன செய்தியை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். என்ன உண்டில் லி யுஹ்ஃபிஹிமா ஜமியன், ரெண்டையும் கலட்டிட்டு என்ன செய்யுங்க, நடங்க, அல்லது அவு லி யுன்இல்ஹுமா ஜமியன், ரெண்டையும் சேர்த்து என்ன செய்யுங்க, அதாவது நீங்கள் அணிவித்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். வேறு சில அறிவிப்புகளில் ஷைத்தான் ஒரு செருப்பில் என்ன செய்கிறான், அதாவது நடக்கிறான் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இப்போ எனவே இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் நம்ம ஆடை விஷயத்தில் கவனிக்க வேண்டிய, இது வந்து மணப்பெண் ஆடையாக இருக்கலாம், அதே போல் அதாவது போகின்றவருடைய ஆடையாக இருக்கலாம், கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இதில் நான் மூணு விஷயம் இப்போ நம்ம மனதில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட வசதிகளில் செலவுகள் எல்லாம் உண்டு, ஆடம்பரம் வசதி என்பது அனுமதி தான், ஆனால் இந்த மூணு விஷயங்கள் வரக்கூடாது. பெருமை உணர்வை கொண்டு வரக்கூடியதாக, வீண் விரயம், அதாவது உங்களுக்கு தேவையற்ற எல்லையுடைய அலங்காரத்துக்கு அது போகக்கூடியதாக, மூணாவது வந்து அதாவது அடைக்க முடியாத கடன் என்கின்ற அளவுக்கு அது போகக்கூடிய இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அடுத்ததாக அதாவது மணப்பெண்ணுடைய மற்ற ஏனைய அலங்காரங்கள், இப்போ ஆடை அல்லாத ஏனைய அலங்காரங்கள் அப்படி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், முதல் பகுதி என்ன வரும் என்று சொன்னால், அதாவது முடியை அலங்கரித்த சிகை அலங்காரம் மணங்கிட்டா, முடியை அலங்கரித்தல் அப்படி என்ற பகுதி. இந்த முடியை அலங்கரித்தல் என்ற பகுதியில் வந்து ஒரு பெண் வந்து எல்லா வகையிலேயும் முடியை அலங்கரிச்சுக்கலாம், அதில் பிழை இல்லை. ஆனால் வஸ்லுஷார் என்னது, முடியை ஒட்டு முடி வைக்கிறது என்ன கூடாது, ஒட்டு முடி வைக்கிறது கூடாது. அதே நேரம் இந்த முடியை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் க அஸ்னிமத்தில் புஹ்தில் மாயிலா, பெண்களுடைய ஊசுகுன்ன க அஸ்னிமத்தில் புஹ்தில் மாயிலா, அவருடைய தலைகள், நான் ரெண்டு சின்ஃபானி மின் உம்மத்தி என் உம்மத்தில் ரெண்டு கூட்டத்தில் நான் இன்னும் காணலை, அதில் நிசா உன் காசியாத்துன் ஆரியாத், அவங்களுடைய ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் என்று சொல்லிட்டு அவங்களோட தலைகளை பற்றி சொல்கிற சந்தர்ப்பத்தில் ஒட்டகத்தின் திமிழ்கள் போல இருக்கும் என்று வருது. இந்த ஒட்டகத்தின் திமிழ்கள் போல இருக்கும் அப்படின்னு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், முடியை அவங்க கட்டுறதை குறிக்கல்லது, முடியை பின்னால் இப்படி கட்டுவாங்களே, கட்டி வந்து இப்படி அதாவது தள்ளி அமைப்பில் இருக்குமே, இதை குறிக்கல ஹதீஸில். அது வந்து இருக்கிற முடியை கட்டுறதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யவும் இல்லை, அதை கட்டி வைக்க தடை செய்யவும் இல்லை. இந்த பகுதியை அதாவது எக்ஸ்ட்ராவாக ஒட்டு முடி வச்சு, ஊசு உண்ண கஸ்னிமத்தில் முக்தில் மாயிலான எக்ஸ்ட்ராவான ஒரு முடியை வச்சு சேர்த்து தலையை பெருசாக்குறது, முடிய என்ன செய்யுது பெருசாக்க காட்டுவதற்காக நடக்கக்கூடிய விஷயத்தை குறிக்கிறன்றது ஏகோபித்த முடிவு அறிஞர்களுடைய, சரியா? அதாவது எக்ஸ்ட்ராவான ஒரு பகுதி எடுத்து முடிக்குள்ளே வச்சிருந்தது, முடிக்குள்ளே வச்சு அதை கட்டின உடனே முடி என்ன செய்யும்னா, ஒரு பெரிய லெவலில் ஒரு முடி இருக்கிற மாதிரி என்ன செய்யும் விளங்க, அதை எடுத்துவிட்டால் டோட்டல் முடி என்ன செஞ்சிடும், அதாவது முடியே இல்லை அப்படின்ற லெவலுக்கு போயிடும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, தடை செய்கிறார்கள். மற்றதை என்ன செய்யலை, தடை செய்யலை. ஆனால் கருத்து முரண்பாடு எதில் வருதுன்னா, இருக்கிற முடியை இதை மேலால் இப்படி கட்டினான், இந்த பக்கம் இல்லை, இதை எடுத்து மேலால் இப்படி கட்டி அவர்களுக்கு ஒப்பாக இவங்களும் செய்வாங்களாக இருந்தால், சில அறிஞர்கள் அதை ஹராம் பண்ணுறாங்க, சில அறிஞர்கள் அதை வெறுக்கத்தக்க ஒரு நிகழ்வு பண்ணுறாங்க. அப்போ புரிஞ்சுக்கொள்ளணும், அந்த ஹதீஸ் சொல்கிறது உள்ள முடியை கட்டி வைக்கிறதே இல்லை, நம்மகிட்ட ஒரு முடி இருக்குது அந்த முடியை கட்டி வைக்கிறதே இல்லை அந்த ஹதீஸ் சொல்லுவது. அந்த ஹதீஸ் சொல்கிறது என்னன்னு சொன்னால், முடியை பெருசாக்கி காட்டுறதுக்காக, நிறைய முடி இருக்கு அப்படின்ட்டு காட்டுறதுக்காக, அந்த முடியில் உண்டை சேர்த்தோ அல்லது ஒட்டு முடி வச்சோ அந்த முடிக்குள்ளே உண்டை சொருகியோ அதை பெருசாக்கி காட்டக்கூடிய நிகழ்வு வந்தால் அது வந்து என்ன செஞ்சிடும், ஒரு பெரிய லெவலில் மாதிரி முடியை காட்டும், அது பெண்களுக்கு ஒரு அழகான ஒரு தோற்றத்தை என்ன செய்யும், கொடுக்கும். இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு தடை செய்கிறாங்க. அப்படி இல்லாமல் ஒட்டு முடி வச்சு ஒட்டு முடி வைக்கிறது, அப்படி இல்லாமல் தண்டை இந்த முடி எடுத்து ஒருத்தர் மேலாக என்ன செய்கிறாரு எப்படி கட்டுறாங்க, இதில் கருத்து முரண்பாடு வருது. இந்த பகுதியில் மேலே மேலே கட்டுறதுல கருத்து முரண்பாடு வருது. எதனால் கருத்து முரண்பாடு வருதுன்னா, அதை மாதிரி இது இருக்குதானே, அதனால் கருத்து முரண்பாடு வருது. சிலர் வந்து ஹராம்ன்றாங்க, சிலர் வந்து இது வெறுக்கத்தக்கது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அல்லாஹு ஆலம், தவிர்க்கிறது என்னது மிகவும் சிறப்பு. ஏன்னா அதுக்கு கிட்ட நம்ம போகிற மாதிரி இருக்கிறது அலங்கார உணர்வு. அதில் என்ன அலங்கார உணர்வு என்றது கொஞ்சம் மேலோங்கிற தன்மையோட அதில் வருங்க. அது அசில்ல தடை இல்லாது போனாலும் கூட எண்ணங்கள் ரீதியான தவறு அதில் என்ன செய்யலாம் அதில் வரலாம் என்றதுனால. அதே நேரம் பின்னால் வச்சு ஒரு பெண்மணி என்ன அதாவது முடியை அப்படி கட்டிட்டு போகிறத வந்து உயராம அதாவது இந்த ஒட்டகத்துடைய திமிழ் மாதிரி விளங்காத அமைப்பில் பின்னால் வச்சு கட்டிட்டு அதனால் ஹிஜாப் போட்டு அது கொஞ்சம் தள்ளி விளங்குறதெல்லாம் மார்க்கறதியானது ஒரு பிழையான ஒரு அம்சம் அல்ல. ரைட். ஏன்டா அதையே அடையாளப்படுத்தியெல்லாம் வீடியோ வந்திருக்கும் அந்த சப்ஜெக்டை வந்து அடையாளப்படுத்தி இதைத்தான் அது குறிக்கிறது அப்படி என்று சொல்லி அதை நான் சொன்னேன் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் வசனங்களை சொல்லி அந்த லெவலுக்கு போகிற இதெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் அப்படியான ஃபிக்ஹில் நம்ம என்ன செய்யலை அதை நம்ம பார்க்கவில்லை. அடுத்தது என்னன்னு சொன்னால் ஒட்டுமுடி வைப்பதில் வந்து எல்லா விதமான ஒட்டுமுடியும் தடை. மனிதர்களுடைய முடிகளையே சேர்த்து ஒட்டுமுடியாக வச்சுருந்தாலும் சரி ஆர்டிஃபிஷியலாக முடிகள் செஞ்சுருந்தாலும் சரி எல்லாமே தடை. இது அல்லாமல் இப்படி ஒரு கருத்து முறைப்பாடு அதில் வருது ஒட்டு முடியெல்லாம் வைக்கலை முடி முடியும் அல்ல துணி மாதிரி என்ன செய்யும் சில இதுகள் வந்திருக்கும். இதை முடியில் அவங்க என்ன செய்கிறாங்க அழகுக்காக அதாவது பெண்களுக்கு மத்தியில் மட்டும் திமிழ் மாதிரி கட்டாமல் அழகுக்காக முடியோடு என்ன செய்கிறாங்க சேர்க்குறாங்க. அதாவது முடி அல்லது முடி போன்ற அலங்காரமாக உள்ள முடி அல்ல நூலாக இருக்கலாம் ஒரு துணியாக இருக்கலாம் துணி மாதிரி வந்ததாக இருக்கலாம். சில நாட்டு பெண்கள் இங்கே அப்படி போடுவாங்க விளங்கிட்டா அது மாதிரி விஷயங்களை தலையில் போட்டால் பிள்ளையான்னு கேட்டால் பிள்ளையல்ல அதெல்லாம் ஒட்டுமுடி லிஸ்ட்டுக்குள்ளே என்ன செய்யாது வராது. அது அலங்காரத்துக்காக பெண்களுக்கு மத்தியில் மட்டும் அதை போடுவோம்னு சொன்னால் அது மார்க்க ரீதியாக என்ன தடை இல்லை. அடுத்ததாக வந்து பெண்கள் வந்து முடி வெட்டுறது சம்பந்தமாக திருமணத்துக்காக வந்து என்ன முடி வெட்டுறது சம்பந்தமாக வரக்கூடிய அம்சம் இதில் என்னன்னு சொன்னால் ஆண் ஒரு ஆண் வந்து மொட்டை அடிக்கலாம் ஒரு பெண் வந்து மொட்டை அடிக்கக்கூடாது. காரணம் மொட்டை அடித்தல் என்பது ஆண்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அது ஆண்களுடைய அளவோடு அதை செய்யணும் அது ஆண்களுக்குரிய வரையோடு நிறுத்திடணும். மற்றபடி ஒரு பெண் முடியை வந்து வெட்டலாமா ஷோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஆணுக்கு ஒப்பாகாத அளவில் அவங்க முடியை வெட்டலாம் ஷோட் பண்ணலாம். இதுதான் சுருக்கம் ஆணுக்கு ஒப்பாகாத அளவு இது வெட்டினா ஆம்பளை தோற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இப்போ அது ஒரு நோய் ஒரு பெண் ஆணுடைய தோற்றத்துக்கு வாடுறது ஒரு ஆணுடைய தோற்றத்துக்கு அப்படி சோட்டா முடி வெட்டிட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கவர்ச்சி ஏற்படுத்துது. அதே போல் என்னது ஒரு ஆண் பெண் மாதிரி முடியை வளர்த்துக்கன்னு என்ன செய்கிறாங்க முடியை கட்டிட்டு அது ஒரு இது. ஆண் முடியை வளர்க்குறது பிழையல்ல பெண் முடியை வெட்டுறதும் பிழையல்ல நீ அந்த லெவலுக்கு போகிறதும் இவள் இந்த லெவலுக்கு வாரதும் தான் என்ன பிள்ளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் அதாவது ஆணை போல நடக்கக்கூடிய பெண்ணையும் பெண்ணை போல நடக்கக்கூடிய ஆணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எனவே அலங்காரத்தில் இந்த விஷயம் என்ன செய்யணும் நம்ம கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அதாவது ஒரு ஆண் மொட்டை அடிக்கலாம் ஒரு பெண் மொட்டை அடிக்கக்கூடாது. ஒரு பெண்ணும் ஆணும் முடியை ஷோட் பண்ணலாம். அந்த ஆணுடைய அந்த முடி ஷோட் பண்ணுற விஷயம் வந்து பெண்ணுடைய முடி ஷோட் பண்ணுற விஷயம் வந்து ஆணுக்கு ஒப்பான லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது அது வரக்கூடாது. ஆண் முடியை வளர்க்குற விஷயம் வந்து பெண்ணுக்கு ஒப்பான லெவலில் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது. அப்போது எந்த அளவில் பண்ணலாம்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமில் வரக்கூடிய விஷயம் ரசூலாங்கிற மனைவிமார்கள் முடிகளை ஷோட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வார அளவுக்கு முடியை ஷோட் பண்ணியிருந்தாங்கன்னு ஹதீஸ் வருது. இந்த அளவுக்கு வார அளவுக்குன்னு முடியை ஷோட் பண்ணியிருந்தார்கள் அப்படின்ற ஹதீஸனை செய்து வருது. எனவே சில நேரங்கள் அப்படின்னா எப்பயும் அப்படி இருந்தாங்கன்னு அர்த்தமில்லை சில சந்தர்ப்பங்களில் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க முடிய அப்படி ஷோட் பண்ணியிருக்கிறார்கள். ஒவ்வொரு இப்போ முடி கட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்க அந்த எந்த பேரை யூஸ் பண்ணிருக்கலங்கிட்டா அது இதாக போய்த்துறா இதுதான் ஹலால்னு சொன்னார் அப்படின்ற ஆயிரமத்துக்கானு சொல்லலை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு என்ன ஒரு பேர் வச்சுக்கிறாங்க சில பேர்கள் சொல்லவே இயலாத பேர்கள் அப்படியான பேரெல்லாம் அந்த முடிகளுக்கு என்ன செஞ்சுக்கிறான் இது வேணுமா இது வேணுமா இது வேணுமான்னு ஒரு பேர் வச்சுக்கிறான். இதில் அப்போ ஒரு பெண் வந்து முடியை ஷோட் பண்ணிக்கொள்ள விரும்புகிறா கணவனும் அதை என்ன செய்கிறாங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஷோட் பண்ணலாம். ஆனால் பெண்கள் இந்த முடியை ஷோட் பண்ணுற விஷயத்தில் பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு முடி நீளமாக இருக்கணும் முடி அதிகமாக இருக்கணும் எடுத்து விரும்புவாங்க. சில நேரங்களில் முடியை ஷோட் பண்ண விரும்புவாங்க ஆனால் அந்த முடியை ஷோட் பண்ண விரும்புகிறது எந்த பயோவாலயத்தை பார்த்துருக்கணும் இயற்கையாக அனுமதி என்றதுனால அவங்க வந்து ஷோட் பண்ண விரும்புகிறாங்களா அல்லது ஏதோ ஒரு தாக்கம் என்ன செஞ்சிக்கு நடந்திருக்குது அதனால் இந்த அதை ஷோட் பண்ண விரும்புகிறாங்களான்றத ஒரு கணவனோ அந்த குடும்பத்தினரோ பார்த்துக்கொள்ளணும் அல்லது அந்த பெண்ணே உணர்ந்து கொள்ளணும் எனக்கு இதில் விருப்பம் உண்டாகிறது வெறும் அனுமதியால் என்ன செய்யலை உருவாகல ஏதோ ஒரு தாக்கம் நமக்கு என்ன செஞ்சுக்கு வந்திருக்குன்னு விளங்கி கொள்ளணும். அப்போ அதில் ஒரு கவனம் என்ன செய்யணும் செலுத்தப்பட வேண்டும். மற்றபடி அந்த மாதிரி முடிய ஷோட் பண்ணிக்கிறது ஒரு தவறில்லை. அதே நேரம் அந்த பெண் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் குடும்ப ரீதியாக இதை எப்படி பார்ப்பாங்க ஒரு பெரிய அக்கீதா போராட்டம் அதுக்கு கொடுக்க வேண்டியிருக்குமா இருந்தால் செய்யாமிக்கிறேன் நல்லது என்னமா இப்படி ஒரு நீங்கள் முடியை வெட்டிக்கிறீங்களே ஷோட் பண்ணிக்கிறீங்களேன்னு கேட்குற லெவலுக்கு ஆகிட்டேன்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனையாக மாறுமாதிரி தான் என்ன செய்யணும் அகீதா போராட்டம்னு கொடுக்க வேண்டி வரும். அப்படி கொடுக்க வேண்டிய இடத்துல அது வளர்த்துட்டு போகிறதுன்னு நல்லது இல்லை, எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வாங்க, அனுமதி, அது அவங்களோட விருப்பம் உண்டு, விட்டுருவாங்கண்டா. அப்போ நம்ம செய்கிறது என்னது பிழை இல்லை. இதில் நம்ம ஒரு கவனத்தை என்ன செய்யணும், செலுத்தணும். ஆணும் கவனிச்சுக்கணும், இது எந்த பயோ அடிப்படையில் நடக்குதுன்னு. இல்லைண்டா அதில் நம்ம ஓப்பன் பண்ணி விடுறது வேற எங்கேயோ என்ன செஞ்சிடும், போய் சேர்ந்துடும். அப்புறம் எனக்கு என்ன ட்ரௌசர் போடணும்னு சொல்லுவாங்க, அப்புறம் டிஷர்ட் போடணும், அப்படியே ஒரு விதத்தில் என்ன செஞ்சிடும், அது எங்கேயோ போயிடும். அப்போ அது தவறான ஒரு நடைமுறைக்கு போயிடக்கூடாதுன்றதில் நீங்கள் என்ன செய்யணும், இதில் கவனமாக இருக்க வேண்டும். சில அடுத்த பகுதியாக அதில் பார்ப்போம்.
1: நேர்கள் இதுவரை இஸ்லாம் கூறும் குடும்பவியல் விசேட தொடர் நிகழ்ச்சியில் மணப்பெண் அலங்காரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். முஸ்லிம் வானொலியில் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் விசேட தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லிம் வானொலி. அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று. எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம் 149.
2: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
3: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
1: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். உங்களை சோதனைகள் சூழ்கின்றதா என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
4: என் சகோதர சகோதரியே, உன் வாழ்க்கையில் சிரமமா, உன் வாழ்க்கையில் கஷ்டமா, உங்களுக்கு நோயா, உங்களுக்கு கடனிலே பிரச்சனையா, பொருளாதார நெருக்கடியா, உலகம் உங்களை சோதனையால் சூழ்கிறதா, எப்படி வெளியேறுவது என்று வழியை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா, எப்படி நான் இதிலிருந்து மீளப் போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இவ்வளவு பெரிய நஷ்டம், இவ்வளவு பெரிய தோல்வி, இவ்வளவு பெரிய இழிவு, யார் என்னை இதிலிருந்து மீட்க முடியும்? நான் இனிமேல் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்ற தயக்கமா, என்ற கேள்வியா? மரணத்தை தேடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்களா? கொஞ்சம் பொறுத்து அல்லாஹுடைய தூதருடைய இந்த ஹதீஸை மனதில் பதிய வையுங்கள். அல்லாஹுடைய தூதர் இப்னு அப்பாஸுக்கு சொன்னார்கள், ரழியல்லாஹு அன், அவர்கள் சிறு வயதில் இருந்தபோது, அந்த அறிவுரை எமக்கும் தான். அல்லாஹுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்வதாக நினையுங்கள், யாரும் இந்த உலகத்திலே பலமுள்ளவர்கள் அல்ல, யாரும் இந்த உலகத்திலே சோதனையிலிருந்து நீங்கியவர்கள் அல்ல, யாரும் இந்த உலகத்திலே கஷ்டங்களை சந்திக்காதவர்கள் அல்ல. எல்லோரும் இந்த உலகத்திலே அவர் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப சிரமத்திலும் கஷ்டத்திலும் தான் வாழ்கிறார்கள். இப்னு அப்பாஸை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா குலாம், சிறுவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், உனக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன். யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதக், அல்லாஹுவை நீ பாதுகார், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதுல்லாஹ தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹுவை நீ பாதுகாத்தால், அல்லாஹுடைய சட்டங்களை நீ பாதுகாத்தால், அல்லாஹ் விதித்த வரைமுறைகளை நீ பாதுகாத்தால், அல்லாஹுவை உனக்கு உதவி செய்யக்கூடியவனாக நீ பார்ப்பாய். இதா ஸஅல்த ஃபஸ்அலில்லாஹ், எதையாவது கேட்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே கேள். வஇதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், எதை கொண்டாவது பாதுகாப்பை தேட வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடு, அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. வஅலம், அறிந்து கொள் இப்னு அப்பாஸே, அன்னல் உம்மத லபிஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஊக லம் யன்ஃபஊக பிஷைன் இல்லா கத் கத்தபஹுல்லாஹு லக் வலஜ்தமஉ அலா அன் யதுருக பிஷைன் லம் யதுருக பிஷைன் இல்லா கத் கத்தபஹுல்லாஹு லக். வானத்தில் பூமியில் உள்ள எல்லாரும் உனக்கு ஒரு நன்மையை அளிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாமல் அந்த நன்மையை உனக்கு கொடுக்க முடியாது. வானத்தில் பூமியில் உள்ள எல்லோரும் உனக்கு ஒரு தீமையை அழிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாதவரை அந்த தீமையை உன்னிடத்திலே கொண்டு வர முடியாது. உங்களுடைய கடனை நீக்க முடியாது, உங்களுடைய நோயை நீக்க முடியாது, உங்களுடைய கவலையை நீக்க முடியாது, உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்க முடியாது. ஒட்டுமொத்த உலகம் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடாதவரை அல்லாஹுடைய நாட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் உலகமே தடுத்தாலும் அந்த உதவியை நீங்கள் அடைவதில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தே தீருவான். ஏன்? அவனல் காதிர், அவனல் கதீர், அவனல் முக்தீர். அவனுடைய ஆற்றலை எதுவும் மிஞ்சாது. கவலையில் இருப்பவரை அல்லாஹுவை அழை, பிரச்சனையில் இருப்பவரை அல்லாஹுவை அழையுங்கள், நோயில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள், சிரமத்தில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த தேவையாக இருந்தாலும், எது உங்களுக்கு வேண்டுமென்றாலும் ரப்பிடத்திலே கேளுங்கள். அவனுடைய ஆற்றலில் எதுவும் குறைந்து விடாது. கேட்பதால் உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய தேவைகள் அனைத்தையும் கேட்டாலும், அல்லாஹ் அந்த தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றினாலும், கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் கடலின் நீரிலிருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹ்வுடைய கஜானாவில் குறைந்திருக்காது. அந்த அல் காதிரின் மீதா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்கள்? கஷ்டத்திலே சிக்கி தவிப்பவன், அழைக்கும் போது அந்த அழைப்பிற்கு பதில் கொடுப்பவன் யார்? அல்லாஹுவை தவிர வேறொரு இலாஹா இருக்கிறார், கடவுளா இருக்கிறார்? அந்த ஒரே இறைவன் அல்லவா உங்களுடைய சிரமங்களை நீக்குபவன், உங்களுடைய கஷ்டங்களை நீக்குபவன், உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குபவன், உங்களுடைய கடனை நீக்குபவன், உங்களுடைய நோயை நீக்குபவன், உங்களுடைய இழிவை நீக்குபவன், உங்களுக்கு கண்ணியத்தை தருபவன். மனிதர்கள் எல்லோரும் திட்டம் தீட்டட்டும் உங்களை அழிப்பதற்கு, அல்லாஹ் ஒருவன் உங்களோடு இருந்தால் எதுவும் செய்ய முடியாது. உங்கள் கண்ணியத்தை பாழாக்குவதற்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேரட்டும், அல்லாஹ் உங்களோடு இருந்தால் வேறு யார் வேண்டும்? முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள், யா அல்லாஹ், இவர்கள் என்னை புறக்கணித்தாலும் நீ என்னோடு இருக்கும் முறை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று. அந்த அல்லாஹுவின் மீது எப்போது நம்பிக்கை வைக்கப் போகிறோம்? அந்த அல்லாஹுவை எப்போது அழைக்கப் போகிறோம்? மூசா அழைத்தார் அலைஹிஸ்ஸலாம், ஒரு நபி அழைத்தார்கள். இன்னால முத்ரகூன், மூசாவின் சமூகம் சொன்னது, மூசா எங்களை கைவிட்டு விட்டீர், முன்னால் கடல் பின்னால் ஃபிரௌன், அழிந்து விட்டோம் மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீதுள்ள குதிரத்தின் நம்பிக்கை வைத்து சொன்னார்கள், கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். அல்லாஹு அக்பர், என்ன ஆற்றலின் வார்த்தை பாருங்கள். இயற்கை அழிவை தர காத்து கொண்டிருந்தாலும் என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது, கல்லா இன்ன மஅய ரப்பி, என் ரப்பு என்னோடு இருக்கிறான், லயஹ்தீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். மூசா, உன் கையில் இருக்கக்கூடிய கம்பை கொண்ட அந்த கடலை பிள, அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மீது ஆற்றல் வைத்திருந்ததால். இப்ராஹிம், நெருப்பு வீசப்பட போகிறது, நெருப்பு சுட்டரித்து அழித்துவிடும், பயந்தார்களா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என் ரப்பு என்னோடு இருக்கிறான், நெருப்பை படைத்தவன் அவன், குளிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இப்ராஹிமுக்கு அலைஹிஸ்ஸலாம். யார் யூனுஸை பாதுகாத்தார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், கோபத்தோடு யூனுஸ் கிளம்பி சென்றார் அல்லாஹுடைய விதியிலிருந்து எதுவும் தனக்கு தீங்களைத்து விடாது என்று. அல்லன் நக்கதிர அலைஹி கதர், அல்லாஹுடைய கதர் என்ற, அல்லாஹுடைய காதிர் என்ற வார்த்தைக்கு கதர் என்ற அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னோமா இல்லை? அல்லாஹுடைய விதி, எதைத்தான் சொல்கிறார்கள், அல்லாவுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை இல்லாமல் என்று மொழிபெயர்த்து விடக்கூடாது. அல்லாஹ் தனக்கு தீயதை அவனுடைய கதறில் இருந்து கொடுத்து விட மாட்டான் என்ற நம்பிக்கையில் அவர் சொல்கிறார் கோபத்தில். அந்த மீன் வயிற்றில் அகப்படுகிறார், அந்த இருள் சூழ்ந்த அந்த மீன் வயிற்றில் இருந்து கொண்டு அழைக்கிறார் யூனுஸ், அல்லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன், யா அல்லாஹ் நான் பலகீனமானவன், அநீதம் செய்து விட்டேன், லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன், எனக்கு உதவி செய் என்று. ஃபஸ்தஜபனா லஹு, அவருடைய அழைப்பை அல்லாஹ் செவிமடுத்தான். அந்த சோதனையில் இருந்து, அந்த பிரச்சனையில் இருந்து யூனுஸை அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹுவை அழைத்ததால் அந்த அந்த இருள் சூழ்ந்த அந்த அந்த இடத்திலிருந்தும், அந்த மீன் வயிற்றிலிருந்தும் தன்னை வெளியே கொண்டு வருவான் என்று அல்லாஹுடைய ஆற்றலால். ஏன், மீனும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், கடலும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், மலையும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், வானமும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், எதுவும் இந்த பூமியில் அவனுடைய குதிரத்தில் இருந்து நீங்கியது அல்ல. அல்லாஹ் அந்த சோதனையில் இருந்து யூனுஸை பாதுகாத்தான். நற்செய்தி சொல்கிறான் அல்லாஹ், இப்படித்தான் அல்லாஹ் முஃமின்களை பாதுகாப்பான். அழையுங்கள் என்னை, எந்த இருள் சூழ்ந்தாலும் அழையுங்கள் என்னை, எனக்கு முன்னால் பணியுங்கள், என்னிடத்திலே கேளுங்கள், நான் தருகிறேன். ஒவ்வொரு இரவும் முதல்வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான், என்னை அழைப்பவர்கள் உண்டா, அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். அல்லாஹு அக்பர், யார் நஷ்டவாளிகள், ஏன் சோதனையில் இன்னும் இருக்கிறோம், யார் அய்யூபை குணப்படுத்தியது நோயிலிருந்து, ஆண்டுகள் ஆண்டுகளாக அய்யூப் மிகப்பெரிய நோயால் அவதிப்பட்டார். ஒரு நபி, நோய் என்பது எல்லோருக்கும் பொதுவானது, அல்லாஹ் யாரை நோயை கொண்டு சோதிக்க நாடுகிறானோ சோதிப்பான். எப்படி அல்லாஹ் வெளியாக்கினான், அளவற்ற அருளாளனே, நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை குணப்படுத்தி என்று அழைத்தார். அல்லாதை நீக்கிறான். இன்று ஒரு நோய் ஒரு எல்லையை கடந்து விட்டால், மரணம் என்று மருத்துவர் சொல்லிவிட்டால், அவ்வளவுதான், நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த நிலையையும் அல்லாஹ் மாற்றுவான் அவன் நாளினால். உலகத்திலே கொடிய நோய் கேன்சர், அதனுடைய 4வது தரத்தை நீங்கள் சென்றாலும் நம்பிக்கை இழக்காதீர்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள். உங்கள் மரணத்தின் கடைசி முடிவு வரை அல்லாஹ் என் நோயை குணப்படுத்துவான் என்றால், நம்பிக்கையில் அல்லாஹுவை அழைத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்பிக்கையோடு அழையுங்கள், உறுதியோடு அழையுங்கள், என் ரப்பு குணப்படுத்துவான், வற்புறுத்துங்கள் அவனை, என்னை குணப்படுத்து குணப்படுத்து என்று. அவனை யாரும் வற்புறுத்தி விட முடியாது, உங்களுடைய ரப்பு அவன். என்னை பற்றி கேட்டால் நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ், சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தவன் யார், அல்லாஹ். உள்ளங்கள் எல்லாம் பூரித்துவிடும். அவ்வளவு சோதனைகளையும் தாண்டி ஒரு சந்தையில் விற்கப்பட்ட ஒரு மனிதரை அந்த நாட்டின் மந்திரியாக ஆக்கியவன் யார், அல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எம்முடைய ரசூல் யாரின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள், யாரை அழைத்தார்கள்? அல்லாஹு அக்பர், கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். மக்காவிலே உள்ளவரிடத்திலே முஹம்மது ரசூல் இப்படி சோதிக்கப்படுகிறார் உங்களிடத்திலே, அவர் பின்னால் காலத்திலே பல நூற்றாண்டுகள் கழித்து, பல ஆயிரம் ஆண்டுகள், பல 2000 ஆண்டுகள் கழித்து இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் லட்சோபலட்ச மில்லியன் மில்லியனாக, உலகத்தின் பெரும் எண்ணிக்கை தொகை இவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டு வாழும் என்று சொன்னால், அந்த மக்காவில் உள்ள யாராவது நம்பியிருப்பார்களா? ரசூலுல்லாஹ் யாரை நம்பினார்கள், யாரை நம்பினார்கள்? தாயிஃபிலே கஷ்டப்பட்டு மக்காவாதிகள் புறக்கணிக்கிறார்கள், தாயிஃபாசிகள் நோவி கல்லை கொண்டு எரிந்து விரட்டி விடுகிறார்கள், சோதனையால் அகப்பட்டு எங்கே செல்வதென்று தெரியாமல் வரும்போது ஜெயிதவர்கள் கேட்டார்கள் ரசூலுல்லாஹ் விடத்திலே, யா ரசூலுல்லாஹ், மக்காவில் உள்ளா மறுபடியும் நுழைய போகிறீர்கள், உங்களை அவர்கள் தானே வெளியாக்கினார்கள். யா ஜெயித், இன்னல்லாஹ ஜாயிலுன் லிமா தரா ஃபர்ஜன் வ மஹ்ரஜன் வ இன்னல்லாஹ நாஸிருன் தீனஹு. அல்லாஹ் அவனுடைய தீனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், வெற்றி அளிப்பான், இந்த நிலையை அல்லாஹ் மாற்றுவான் செய்தே. ஹந்தக்குடைய யுத்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், ஒரு பாறையை எங்களால் உடைக்க முடியவில்லை, பசி அவர்களை வாட்டுகிறது. ரசூலுல்லாஹ் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டிருக்கிறார்கள், இரண்டு கற்களை, பசியால் மிக ஒரு ஆயுதம் கொடுக்கப்படுகிறது உடைப்பதற்காக. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி அழைத்து அடித்தார்கள் அந்த அந்த அந்த கல்லை, அந்த பாறையை அடைக்கும் போது சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், உஅதீது மஃபாதிஹ் ஷாம், ஷாம் தேசத்துடைய சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். இரண்டாவது முறை அடித்தார்கள், உஅதீது மஃபாதிஹ் ஃபாரிஸ், ஃபாரிஸ் கோட்டையின் சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். மூன்றாவது அடி அடித்தார்கள், எல்லாம் உடைந்தது. சொன்னார்கள், யமன் தேசத்துடைய சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். முனாஃபிக்குகள் சிரித்தார்கள், கல்லை கட்டிக்கொண்டு வயிற்றிலே பசியால் சுமந்து கொண்டு போரை எப்படி எதிர்நோக்க முடியும் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இவர். யமன் தேசத்து, ஃபாரிஸ் தேசத்து, ஷாம் தேசத்துடைய ஆட்சிகள் ஒப்படைக்கப்படும் என்று சொல்கிறார், கேலியாக இல்லையா என்று கேலி செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹப்பாப் இப்னு அரத் ரசூலிடத்திலே ஓடி வந்தார்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா ஹப்பாப்? இதற்கு முன்னால் உள்ள சமூகம் சோதிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்காக. ஒரு மனிதரை கொண்டு வருவார்கள், இரண்டாக பிளந்து விடுவார்கள் ஹப்பாப். ஒரு மனிதரை படுக்க வைத்து இரும்பு சீப்புகளால் சொறிவார்கள், எலும்புகள், தோள்கள், சதைகள் தீர்ந்துவிடும் ஹப்பாப். அவர் அல்லாஹ்வுடைய தீனிலிருந்து விலக மாட்டார். வல்லாஹி லயுத்திம்மன் ஹாதல் அம்ர், ஹப்பாபே, அல்லாஹ் அவனுடைய வார்த்தைகளை, அவனுடைய காரியங்களை முழுமையாக்கியே தீர்வான் ஹப்பாப். அவனுடைய குதிரத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள் ஹப்பாப். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுராகா ஹிஜ்ரத்துடைய பயணத்தின் போது சுராகா துரத்தி வருகிறார். சுராகா இப்னு மாலிக் துரத்தி வருகிறார், ரசூலை நெருங்க முடியாது என்று அந்த காஃபிர் உணர்ந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு பின்னால் செல்வதற்கு அனுமதி கொடுங்கள், ஆனால் ஏதாவது செய்தி அவர்களிடத்தில் கொண்டு சென்றாதால் நம்புவார்கள். உனக்கு கிஸ்ராவுடைய கவசங்கள், காப்புகள் உனக்கு அணிவிக்கப்படும். கிஸ்ரா சாஹிப் ஃபாரிஸ், ஃபாரிஸுடைய அரசன் கிஸ்ராவுடைய கவசங்களா, காப்புகளா எனக்கு அணிய வைக்கப்படும். நீங்கள் இவ்விரண்டு ஓடுகிறீர்கள் மதீனாவை நோக்கி. அல்லாஹு அக்பர். உமர் அழைத்தார் உமருடைய ஆட்சி காலத்தில், எங்கே சுராகா? ரசூலுடைய வாக்கு உண்மையாகிவிட்டது, கிஸ்ராவுடைய காப்புகளை அணிவித்தார்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்தும்ல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். அன்தும்ல் அலௌன், நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். முஃமின்களாக வாழ்ந்தால், நீங்கள் மூமின்களாக வாழவில்லை என்றால் உயர்ந்தவர்கள் அல்ல. எண்ணிக்கையில் கடல் நுரையளவு இருந்தாலும் என் சமூகத்தின் மீது உள்ள பயத்தை எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் எடுத்து விடுவான். யார் பயப்படுகிறார்கள்? யார் கண்ணியம் கொடுக்கிறார்கள் நமக்கு? அல்லாஹ் அக்பர். ஹுவல் காதிர், சுப்ஹானல்லாஹ். எதையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன். குழந்தைகள் இல்லாமல் இன்று பலர் தவிக்கிறார்கள். எத்துணை ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை என்ற இழிவால் சிரமத்திலே வாழி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யாரை அழைத்தார்கள்? யா அல்லாஹ், வயதாகிவிட்டது, என் மனைவி மலடியாகிவிட்டால் எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும்? இருந்தாலும் எங்களுக்கு குழந்தையை கொடுயா அல்லாஹ். அல்லாஹ் கொடுத்தான் யஹ்யாவை. கேட்டார், யா அல்லாஹ், எப்படி? கால கதாலிக் கால ரப்புக ஹுவ அலைய ஹையன், அப்படித்தான் ஏற்படும். அல்லாஹ்விற்கு அந்த காரியம் எளிதானது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிழக்கு நோக்கி பயணமாகி திரையை மறைத்துக் கொண்டதற்கு பிறகு ஜிப்ரீலை அல்லாஹ் அனுப்பி சொன்னான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறான், தூய்மையான குழந்தை என்று. மரியம் கேட்டார்கள், எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும், என்னை யாரும் தொடவில்லை, எந்த ஒரு தவறான செயலும் என்னிடத்திலே இல்லை. கால கதாலிக்கு கால ரப்புக்கு ஹுவ அலைய ஹையின், அப்படித்தான் அல்லாஹ் நாடியதை செயல்படுத்துவது அவனுக்கு எளிது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சாரா அவர்களுக்கு குழந்தை இல்லை, அல்லாஹ் மலக்குகளை அனுப்பினான் வீட்டுக்கு விருந்துக்காக. உணவு வைக்கப்பட்ட போது அவர்கள் விலகி கொண்டார்கள், நீங்கள் பயப்படாதே, நாங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட மலக்குகள், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை நற்செய்தியாக கொடுக்க வந்து கொடுக்குமாறு எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறான். நெஞ்சில் அடித்துக் கொண்டு முகத்தில் அடித்துக் கொண்டு ஓடி வந்தார்கள் சாரா, எப்படி அல்லாஹ் எங்களுக்கு அதை கொடுக்க முடியும், நான் வயதாகிவிட்டேன், மலடியாக இருக்கும் நிலையில். ஜக்கரியாவிற்கு குழந்தையை கொடுத்தவன் ஒரு நபி அழைத்தார் அல்லாஹுவை, எனக்கு குழந்தையை கொடுயா அல்லாஹ் என்று. மரியமுக்கு குழந்தையை கொடுத்தவன் ஆண் துணை இல்லாமல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தவன், அவன் நாடிய போது உங்களுக்கு குழந்தையை கொடுக்க ஆற்றல் இல்லாதவனா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் கொடுப்பான், கேட்டதை அல்லாஹ் கொடுப்பான், அவன் நாடியதை அல்லாஹ் கொடுப்பான். எம் வேலை அவனை நாட வைப்பது, அவனிடத்திலே வேண்டுவது, கரமேந்துவது, அழுகுவது, தேவையை கேட்டு முறையிடுவது. அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படிப்பட்டவர்களை பார்த்து. ஒன்று அல்லாஹ் கொடுப்பான், இல்லை இல்லை என்று அல்லாஹ் மறுப்பான், இல்லை என்று அல்லாஹ் மறுத்தால் உமக்கு நலவு அது, நீ அறிய மாட்டாய், அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் தாமதமாக கொடுத்தால் அல்லாஹ் தாமதப்படுத்துகிறான். ஒன்று கொடுப்பான், இல்லை என்றால் கொடுக்க மாட்டான், இல்லை என்று சொல்லுவான் அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிற்கு. இல்லை என்று சொன்னால் எனக்கு நல்லது அது, உங்களுக்கு நல்லது அது. அல்லாஹ் நலவை தவிர மூமின்களுக்கு எதையும் தரமாட்டான். சுப்ஹானல்லாஹ். وما كان الله ليعجزه من شيء في السماوات ولا في الأرض إنه كان عليما قديرا. வானம் பூமியில் எதுவும் அவனுக்கு சிரமம் இல்லை, வானம் பூமியில் எதுவும் அவனுக்கு தோல்வியை தர முடியாது, எதுவும் அவனை தடுத்துவிட முடியாது. எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன், உங்களுடைய எதிரிகளின் மீதும் அவன்தான் ஆற்றல் உள்ளவன், எதிரிகளுடைய உள்ளங்களின் மீதும் அவன்தான் ஆற்றல் உள்ளவன். எல்லாவற்றினுடைய ஆற்றலும் அவனுடைய உச்சி, எல்லாவற்றுடைய உச்சியும் அவனுடைய கரத்தில் இருக்கிறது. அல் கதீரவன், அல் காதிரவன், அல் முக்கதிர். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை, கவலை, நோய் எதுவாக இருந்தாலும் இரண்டு கேள்வியை கேளுங்கள். முதல் கேள்வி, இந்த பிரச்சனையை, இந்த சோதனையை, இந்த குழப்பத்தை என் ரப்பு அறிந்திருக்கிறானா இல்லையா, அவனுக்கு இது தெரியுமா தெரியாதா? அல்லாஹு அலீம், அல்லாஹ் அறிந்தவன் தான். இரண்டாவது கேள்வி, இந்த பிரச்சனையை, இந்த சோதனையை, இந்த சிரமத்தை யார் நீக்க முடியும்? அல்லாஹுவை தவிர. அல்லாஹ் அதை நீக்குவதற்கு ஆற்றல் உள்ளவனா அமாற்றல் உள்ளவன்? அல்லாஹு கதீர், அல்லாஹு அலீம், அல்லாஹு கதீர். ஏன் கவலை? அறிந்திருக்கிறான் உன் பிரச்சனையை, இதை அவன்தான் நீக்க முடியும், வேறு யாரும் நீக்கிவிட முடியாது, உலகமெல்லாம் சேர்ந்தாலும் நீக்க முடியாது என்றால் அவன்தான் நீக்க முடியும் என்றால் நீ யாரிடத்திலே செல்ல வேண்டும்? அவனிடத்திலே. அவனிடத்திலே சொல்லிவிட்டாயா, கூறினாயா, முறையிட்டாயா, அழுதாயா, மண்டியிட்டாயா, பணிந்தாயா? லா தஹஃப் லா தஹ்சன் இன் அல்லாஹ் மஅனா மா தன்னுக பிஸ்ரைனி அல்லாஹு தாலிதுஹுமா. இரண்டாம் அவரா நாம் இருக்கிறோம், இவர்கள் குடிந்தால் எம்மை பார்த்து கொலை செய்து விடுவார்கள் என்ற பயமா? இவர்களுடைய ஆற்றல் எல்லாம் அவனிடத்தில் இருக்கிறது, அவர்களுடைய பார்வை கீழே குடியாது, முடியாது அவர்களால் எம்மை பார்ப்பதற்கு. அல்லாஹு ஸாலிஸுஹுமா. உங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தனியே இல்லை, உங்களுடைய கவலையில் நீங்கள் தனியே இல்லை, உங்களுடைய சோதனையில் நீங்கள் தனியே இல்லை, உங்களுடைய நோயில் நீங்கள் தனியே இல்லை, உங்களுடைய கடலில் நீங்கள் தனியே இல்லை. உலகமெல்லாம் என்னை வெறுத்து விட்டதே, யாரும் எனக்கு உதவிக்கு இல்லையே. ஆம், இந்த உலகம் பொய், இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது, எல்லோரும் உங்களை ஒரு நாள் புறக்கணிப்பார்கள், யாரும் இல்லை என்ற நிலை வரும். அப்போது உணர்ந்து கொள்வீர்கள், என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவர், என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் இதை நீக்கக்கூடியவன் என்று அவனை அழைப்பீர்கள். அவனை அழைத்தால் அவன் உங்களோடு இருப்பான். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், அல்லாஹ் உங்களை அரவணைப்பான். எதுவாயினும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். திருமணமா அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். குடும்ப பிரச்சனையா அல்லாஹுவை அழையுங்கள். வல்லாஹு அலா குல்லி ஷயின் கதீர். கடனா நிறைவேற்ற வேண்டுமா, கோடிகள் கடனா, வல்லாஹு அலா குல்லி ஷயின் கதீர். எல்லாவற்றின் மீது ஆற்றல் உள்ளவன், அவன்தான் கொடுக்க முடியும் செல்வத்தை நாடியவர்களுக்கு கொடுப்பான். உலகமே இழிவை தர காக்கிறதா, உலகமே உங்களை எதிர்க்கிறதா, வல்லாஹு அலா குல்லி ஷயின் கதீர், வல்லாஹு அலா குல்லி ஷயின் கதீர். இறுதியாக ஒரு மனிதன் சொர்க்கத்திலே நுழைந்து நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய சுமக்கக்கூடிய சுமையில் மிகப்பெரிய சுமை அவனுடைய பாவங்கள். அவனுடைய பாவங்களை அல்லாஹ்விடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுவிட முடியாது, அல்லாஹுடைய அருளை கொண்டு மட்டும். அல்லாஹுடைய ஆற்றல் அதற்கு தேவை. அவன் நாடினால்தான் மன்னிப்பான், அவன் நாடினால்தான் தண்டிப்பான். அவனுடைய ஆற்றல் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவங்களை மன்னிப்பதில்லை. இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அதனால்தான் அவன்தான் படைத்தான், அவன்தான் நேர்வழி காட்டுகிறான், அவன்தான் உணவளிக்கிறான், அவன்தான் பானம் புகட்டுகிறான், அவன்தான் நோயை ஏற்படுத்துகிறான், அவன்தான் குணப்படுத்துகிறான், அவன்தான் உயிர் உள்ளவருக்கு உயிர் கொடுக்கிறான், உயிரெடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய ஆற்றலை குறித்து பேசி வரும்போது சூரத்து ஷுஅராவுடைய வசனத்தில் வல்லதி அத்மஉ அய்யஃபிர லி கதீஅத்தி மின் யௌமத்தீன், அந்த தீர்ப்பு நாளில் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி பேசி வரும்பொழுது சொன்னார்கள். ஒரு அடியான் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவனாக இருக்கிறான் என்றால், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்கிறான் என்பதற்கு அர்த்தம் அல்லாஹ் இந்த பாவத்தை அவனுடைய ரஹ்மத்தோடு மன்னிப்பான் என்பதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய குதிரத்தால் இந்த பாவங்களை நீக்குவான். அவன் நாடினால்தான் இந்த பாவங்களை மன்னிக்க முடியும், அவன் எனக்கு இரக்கம் காட்டுவான் என்ற இரண்டும் சேர்ந்தால்தான், அவன் நாடினால்தான் இந்த பாவங்களினிடமிருந்து நீக்குவான் மறைப்பான் என்ற அவனுடைய ஆற்றலின் மீது பணிவை வெளிப்படுத்தினால்தான் அல்லாஹும்ம இன்னி ஜலம்து நஃப்ஸி ஜுல்மன் கஸீரன் ஃபலா யக்ஃபிரு ஸ்னூப இல்லா அன்த், யா அல்லாஹ் ஜுல்மன் கஸீரன், அதிகமான அநீதம் செய்து விட்டேன் நஃப்ஸுக்கு, இந்த பாவங்களை உன்னை தவிர யாரும் மன்னிக்க முடியாது. ஃபக்ஃபிர் லி மக்ஃபிரத்தன் மின் இந்திக்க வர்ஹம்னி இன்னக அந்தல் கஃபூர் ரஹீம், உன்னை தவிர யாரும் மன்னிக்க முடியாது என்ற அந்த குதிரத்தை அவனுக்கு வெளிப்படுத்துமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருக்கு சொன்னார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸில் சொன்னார்கள், மன் அலிம மின்கும் உங்களில் நான் தான் பாவங்களை மன்னிப்பதற்கு ஆற்றல் உள்ளவன் ஆற்றல் உள்ளவன் என்று அறிந்து என்னை அழைக்கிறாரோ, எனக்கு இணை வைக்காத வரை அவர்களை நான் மன்னிப்பேன். நான் அறிந்தவன், நான் ஆற்றல் உள்ளவன் என்பதை அறிந்து என்னிடத்திலே மன்னிப்பை தேடினாள். நாம் பலம் உள்ளவர்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் பலகீனமானவர்கள் அல்ல. இம்மூடு அல்லாஹ் இருக்கிறான், அவனல் காதிர், எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன், என் மீதும் ஆற்றல் உள்ளவன், என் உடல் உறுப்புகளின் மீது ஆற்றல் உள்ளவன். அவனுடைய ஆற்றலால் தான் என் இதயம் துடிக்கிறது, அவனுடைய ஆற்றலால் தான் என் நாவு அசைகிறது, அவனுடைய ஆற்றலால் தான் என் மூளை சிந்திக்கிறது, அவனுடைய ஆற்றலால் தான் என் கரங்கள் நகழ்கிறது, அவனுடைய ஆற்றலால் தான் நான் உறங்குகிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் சிரிக்கிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் கவலை அடைகிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் அழுகிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் நடக்கிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் இந்த உலகத்திலே வாழ்கிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் மரணிப்பேன், அவனுடைய ஆற்றலால் தான் மரணித்ததற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவேன், அவனுடைய ஆற்றலால் விசாரிக்கப்படுவேன், அவனுடைய ஆற்றலால் தான் நன்மை செய்தால் சொர்க்கம், பாவம் அதிகமாக இருந்தால் நரகம் என்று தீர்ப்பளிக்கப்படுவேன், அவனுடைய ஆற்றலால் தான் சொர்க்கம் நுழைவேன், அவனுடைய ஆற்றலால் தான் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவேன், அவனுடைய ஆற்றலால் தான் நாளை மறுமையில் அவனுடைய திருமுகத்தை என்னால் பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ், அவனுடைய ஆற்றல் தான் என் நோயை நீக்க முடியும், அவனுடைய ஆற்றல் தான் என் கவலைகளை நீக்க முடியும், அவனுடைய ஆற்றல் தான் என் பிரச்சனைகளை நீக்க முடியும் என்ற நம்பிக்கை எந்த ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஆழமாக குடிகொள்கிறதோ ஃபஹு ஹஸ்புஹு, அவன் ஒருவன் அவர்களுக்கு போதுமானவன். அல் கதீரை அறிந்து கொள்ளுங்கள், அல் காதிரை அறிந்து கொள்ளுங்கள், அல் முக்கத்ததிரை அறிந்து கொள்ளுங்கள், அழையுங்கள் அல் காதிர் யா அல் காதிர் என்று அல்லாஹுவை அழையுங்கள். எனக்கு ஆற்றலை கொடு, என்னை பலப்படுத்து, இந்த நோயிலிருந்து குணமாக்கு, இந்த பிரச்சனையிலிருந்து குணமாக்கு என்று அல்லாஹுவை அழையுங்கள். எந்த சோதனையும் சோதனை அல்ல அல்லாஹ் உதவி செய்யும் வரை, எந்த கவலையும் கவலை அல்ல அல்லாஹ் உதவி செய்யும் வரை. அல்லாஹ் தடுத்து கொண்டால், நிறுத்தி கொண்டால் தன் உதவியை, எம்முடைய பாவங்களால், எம்முடைய பிரச்சனை, எம்முடைய அநீதத்தால் அல்லாஹுவை தவிர யாரும் எமக்கு உதவி செய்ய முடியாது. அந்த காதிரை தவிர யாரும் எமக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவானாக. அறிஞர்களுடைய கூற்றை கொண்டு முடிக்கிறேன். இந்த உலகத்தில் பலமான மனிதனாக நீ மாற வேண்டும் என்றால் ஃபதவக்கல் அல அல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள், பலமுள்ள மனிதனாக நீ இருப்பாய். இந்த உலகத்திலே செல்வந்தவனாக நீ மாற வேண்டுமென்றால் உன் கரத்தில் இருப்பதை பற்றி பிடித்துக் கொள், அதை போதுமாக்கிக் கொள், அல்லாஹ் உனக்கு கொடுத்ததிலிருந்து நீ செல்வந்தவனாக இருப்பாய். இந்த உலகத்திலே சிறந்த கண்ணியமுள்ள மனிதனாக நீ வாழ வேண்டுமென்றால் ஃபத்தக்கில்லாஹ், அல்லாஹுவை அஞ்சிக்கொள், கண்ணியமுள்ள மனிதனாக அல்லாஹ் உன்னை ஆக்குவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தன்மைகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவான. அல்லாஹுவை அறிந்து அவனுக்கு முன்னால் பணியக்கூடிய, சுஜூதில் விழும்போது அந்த அல் காதிர் அந்த ஆற்றல் உள்ளவனுக்கு முன்னால் விழும்போது அவனை உணர்ந்து விழக்கூடிய, அவனை புரிந்து விழக்கூடிய இந்த ரூஹுக்கு, இந்த உயிருக்கு அவனுடைய பணிவை கற்றுக் கொடுத்து விழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பானாக. சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஅலா. அல்லாஹுவே, நீ பரிசுத்தமான உயர்ந்தவன், நீ பரிசுத்தமானவன், நீ புகழுக்குரியவன், நீ உயர்ந்தவன், நீ மகத்துவமிக்கவன் என்று அல்லாஹுவை அழைக்கும் போது அல் கதீர் என்ற தன்மையை நினையுங்கள், அல் காதிர் என்ற தன்மையை நினையுங்கள், அல் முக்கத்ததிர் என்ற தன்மையை நினையுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய வாக்கியத்தை தருவானாக. இந்த இல்மை அல்லாஹ் பலனுள்ள இல்மாக அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹுவின் மீது அதிகம் நேசம் கொண்டு அவனை அதிகம் பயப்படக்கூடிய மனிதர்களில் ஒருவராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும். ஜஸாகுமுல்லாஹு ஹைர். இந்த அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு, இந்த கல்வியை தேடுவதற்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியதற்கு அல்லாஹ் இதனை சொர்க்கம் இந்த செயலுக்குரிய கூலியாக அல்லாஹ் சொர்க்கத்தை உங்களுக்கு காக்கட்டும், நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கட்டும். அல்லாஹ்விடத்திலே நானும் துஆ செய்து கொள்கிறேன், நீங்களும் துஆ செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எம்மை பாதுகாக்க போதுமானவன், அல்லாஹ் எம்முடைய சிரமங்களை நீக்குவதற்கு போதுமானவன். அகூல் கௌலி ஹாதா, அஸ்தகுஃபிருல்லாஹ லி வலகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள், இதுவரை வான்மறை தொடர் நிகழ்ச்சியில் உங்களை சோதனைகள் சூழ்கின்றதா என்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்களுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். 24 மணி நேரமும் இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
3: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லீம் வானொலியில் வான்மறை தொடர். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் கோவை எஸ் அய்யூப் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தஃஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆதி அஃமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்ல லஹு வமன் யுளில் ஃபலா ஹாதிய லஹு. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹினுடைய ஆலயத்தில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல் பித்தத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ்
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: வாழ்வு என்று நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அந்த மன்னரையினுடைய வாழ்வில் நல்லவர்களுக்கு அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட வாழ்வை அமைத்துக் கொடுக்கிறான், அந்த இறை விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அல்லாஹு தாலா அனுபவிக்க ஏற்பாடு செய்து கொடுக்கிறான் என்பதையெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு தீயவர்கள் அந்த கபருடைய வாழ்வில் எப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிப்பார்கள், அப்படிப்பட்ட வேதனைகளை அவர்கள் அனுபவிப்பதற்குண்டான காரணங்கள் என்ன, தீயவர்களுக்கு அந்த கபருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக அமையும் என்பதை இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் மிகப்பெரிய அளவில் தலைவிரித்து ஆடுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் என்னதான் அறிவியலில் முன்னேற்றம் அடைந்தாலும், அறிவில் அவன் உச்சநிலையை அடைந்திருந்தாலும், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்ந்திருந்தால் கூட பிரமிக்கக்கூடிய வகையில் அவன் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருந்தாலும், மனிதன் இன்றைக்கு தன்னுடைய பண்பால், நாகரிகத்தால், ஒழுக்கத்தால் இன்றைக்கு மனிதன் பெரிய அளவில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறான். தன்னுடைய அறிவால், தன்னுடைய அறிவியலை பயன்படுத்தி இந்த உலக மக்களுக்கு அவன் எப்படிப்பட்ட பயன்பாட்டுக்குரிய பொருள்களை கண்டுபிடித்து வழங்கியிருந்தாலும், மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு உபகரண சாதனங்கள் எல்லாம் மனிதன் இன்றைக்கு தீமைக்கு பயன்படுத்துகிற காலம். மனிதனுடைய தீமையை குறைக்க, குற்ற செயல்களில் இருந்த மனிதர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொரு நாடுகளிலும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தும் கூட அநியாயங்கள் குறைந்த பாடில்லை, அக்கிரமங்கள் குறைந்த பாடில்லை, அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் ஒளிந்த பாடில்லை. நல்லவர்கள், சாந்தி சமாதானத்தோடு வாழ விரும்புகிறவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறது ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற காலம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்வு முடிந்து விட்டது. வாழ்வதற்காக வேண்டி படைக்கப்பட்ட நாம் நம்முடைய இளமையை பயன்படுத்தி, நம்முடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்தி, நம்முடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி, ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். கேட்பதற்கு யாரும் கிடையாது. சட்டம் இருந்தாலும், நீதித்துறைகள் இருந்தாலும் விலைக்கு வாங்குகிற அளவுக்கு இன்றைக்கு மனிதர்கள் துணிந்து விட்டார்கள். அவர்களுடைய குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த, அநியாயக்காரர்களை எச்சரிக்கை செய்ய, நல்லொழுக்கம் உள்ளவர்களை இந்த உலகத்தில் மேன்மேலும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ தூண்ட, இறந்த பிறகு மீண்டும் ஒரு வாழ்வு உண்டு, அதை நீங்கள் நம்பியாக வேண்டும். இந்த உலகத்தில் யாரும் உங்களை கேட்காவிட்டாலும், இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று நீங்கள் செல்லுகிற பொழுது ஒரு வாழ்வு உண்டு, அந்த வாழ்வில் நிச்சயம் இறைவன் உங்களை கேட்பான் என்கிற ஒரு பயத்தை, ஒரு அச்சத்தை, ஒரு நம்பிக்கையை இந்த மனித சமூகத்தில் ஊட்டினால் மட்டும்தான் இந்த மனித சமூகத்திலே தீமைகள் ஒழிக்கப்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அச்சம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்தால்தான் மனிதன் பாவச் செயலில் இருந்து விலகி இந்த உலகத்தில் வாழ முடியும் என்ற அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் சொல்லுவதோடு மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையை ஊட்டி ஒரு சமூகத்தையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி விட்டு சென்றார்கள். எப்படி வாழ்ந்த காலமாம்? அவைகளெல்லாம் கற்காலம் என்கிறார்கள், இருண்ட காலம் என்கிறார்கள், மனித உருவில் இருக்கிற மிருகங்கள் என்று எல்லோரும் ஏசுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உலக மக்களுக்கெல்லாம் நாகரிகத்தை, பண்பாட்டை, ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய சமுதாயமாக மாறியது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஸ்லாமிய சட்டம் அல்ல. தனிமையிலும் அந்த மக்கள் பயந்தார்கள் இறைவனை, இறந்த பிறகுள்ள வாழ்வை அஞ்சினார்கள் அந்த மக்கள், ஆகவே விபச்சாரம், மது, சூது, கொலை, கொள்ளை போன்ற அநியாயங்கள் செய்த மக்கள் எல்லாம் அந்த அநியாயத்தில் இருந்து ஒதுங்கியது மட்டுமல்ல, அந்த அநியாயத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு ஒழுக்கச் சீலர்களாக மாறி உலகமே இன்றைக்கு பார்த்தால் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிவிட்டு நம் கண் எதிரே ஒரு சான்றாக சமர்ப்பித்து மரணித்தார்களே. என்ன காரணம்? எல்லாம் இந்த வாழ்வை குறித்து அந்த மக்கள் அஞ்சினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் இந்த உரைகளை கேட்கிற, இந்த உரைகளை குறித்து வைத்துக் கொண்டிருக்கிற, இந்த உரைகளை சீடிகளில் கேட்கிற அன்பர்களுக்கு அல்லாஹு தாலா பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு இந்த தலைப்பின் கீழ் நான் வருகிறேன். நண்பர்களே, நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், நேற்றைய முந்தைய தினம், பொதுவாக தீயவர்களுடைய உயிர் இந்த உலகத்தில் கைப்பற்றப்படும் பொழுது அவர்களுக்கு நரக வேதனையை பற்றி முன்னறிவிப்பு, முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் அடித்து துன்புறுத்தப்பட்டு உயிர்கள் பறிக்கப்படுகிற நிலை, நாங்கள் ஒன்றும் செய்யவில்லையே, எங்களை விட்டுவிடுங்கள், எங்களுக்கு அவகாசம் தாருங்கள், நல்லமல்கள் செய்வதற்காக, தான தர்மங்கள் செய்வதற்காக எங்களை விட்டுவிடுங்கள் என்றெல்லாம் கதற கதற அல்லாஹுவால் நியமிக்கப்பட்ட மலக்குமார்களின் மூலம் உயிர்கள் பறிக்கப்பட்டதையும், அந்த உயிர் கொண்டு செல்லப்படும் பொழுது அடக்குவதற்காக இந்த உலகத்து வாழ்வுக்கு பிறகு இருக்கிற கபருடைய வாழ்வுக்காக வேண்டி அந்த மனிதனை கொண்டு செல்லும் பொழுது அந்த மனிதன் கைசேதமே, என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள், என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள் என்று அந்த மனிதன் கதறிய அந்த சப்தத்தையும் நாம் ஹதீஸ்களின் வாயிலாக அறிந்தவர்கள். அந்த வரிசையில் பாருங்கள், தீயவர்களை கொண்டு போய் அடக்கினால் அந்த மண்ணறையில் தீயவர்களுக்கு ஏற்படுகிற கொடூரமான தண்டனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வரிசைப்படுத்தி சொல்கிறார்கள். நண்பர்களே, பொதுவாகவே இந்த பூமிக்கென்றே ஒரு தனி பண்பு உண்டு. நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் பூமியினுடைய நிலைமைகளை. இந்த பூமிக்கென்றே அல்லாஹு தாலா ஒரு சில விசேஷமான தன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த பூமிக்கு அடியில் யாரையாவது கொண்டு போய் புதைத்தால் முதல் முதலில் அந்த பூமியினுடைய பணி என்னவென்றால், புதைக்கிற எல்லோரையும் ஒரு அமர்த்து, ஒரு நெருக்கு நெருக்கும். நல்லவர்களாக இருந்தால்,

அறிவிக்க அகமது என்கிற நபிமொழி தொகுப்பிலும் அந்த பூமி அடக்குகிற எல்லா மனிதரையும் ஒரு நெருக்கு நெருக்கும் என்பதற்குரிய ஆதாரங்கள். சஹத் ரலியல்லாஹு அன்ஹு அகல் போரில் பங்கெடுத்து காயமுற்று அந்த காயத்தோட மரணித்த ஒரு நபித்தோழர். மதீனாவில் இருந்து கொஞ்சம் மேட்டு பகுதியில் குடியிருந்து வந்த அந்த நபித்தோழரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி சென்று பார்த்து ஆறுதல் சொல்லி கொண்டு வந்தார். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து, தோழரே, தூதரே, பூமியிலும் வானத்திலும் வருத்தப்படுகிற அளவுக்கு ஒரு இடையறியார் இன்றைக்கு இறந்து போய்விட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஹத் ரலியல்லாஹுனுடைய மரணத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்ன செய்தி, யார் ரசூலல்லாஹ், வானத்திலும் பூமியிலும் எல்லோரும் துக்கம் அடைகிற வகையில் ஒரு மனிதர் இப்பொழுது மரணித்து விட்டார் என்று சொல்லப்பட்டது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்பட்டு விட்டார் என்பதை உணர்ந்து ஓடோடி சென்ற சம்பவம். அதைத் தொடர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயன்படுத்திய வாசகம் என்ன தெரியுமா? தூதரே, அல்லாஹுனுடைய அரிசே நடுங்கியது இந்த தோழருடைய மரணத்திற்காக. எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நேசித்த ஒரு சமுதாயம் பார்த்தீர்கள்? அந்த சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் அந்த சஹத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அவரை அடக்குகிற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி நிற்கிற நேரத்தில் சஹத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தோழர்கள் வாங்கி கபரில் வைத்து அடக்கம் செய்யப்பட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் மூன்று முறை சப்தம் போட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையானவன் என்றார்கள். கொஞ்சம் நேரம் பொறுத்த உடனே அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்றார்கள். எல்லாம் அடக்கி முடித்த உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வித்தியாசமாக விசித்திரமாக இந்த நாளில் ஏன் இப்படிப்பட்ட தஸ்பீஹ்களை உரத்த குரலில் கூறினீர்கள் யா ரசூலல்லாஹ்? தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள், சஹத் அவர்கள் பூமிக்கடியில் புதைத்த உடனே அந்த கபர் அவரை நெருக்கியது, நான் சுபஹானல்லாஹ் என்றேன். பிறகு அந்த கபர் சஹத் அவர்களுக்கு விசாலமாகியது, அல்லாஹ் பெரியவன் என்று நான் சொன்னேன். தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு கபருக்கும் நெருக்கம் உண்டு, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில் ஒரு நெருக்கம் உண்டு, அந்த நெருக்கத்திலே இருந்து மீட்சி பெறுகிறவர் ஒருவர் இருப்பாரே, ஆனால் அது இந்த சஹாபாவாகத்தான் இருக்க முடியும், அவருக்கே அந்த நெருக்கம் இருந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புதிதாக ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது எப்படி முசாபகா செய்வோமோ அதே போல ஆரத்தழுவி கட்டி அணைத்து ஒரு நெருக்கம் இந்த பூமி அந்த ஒவ்வொரு மனிதனையும் நிகழ்த்தும். நல்லவர்களாக இருந்தால் அதற்கு தகுந்தாற் போல, தீயவர்களாக இருந்தால் என்ன என்பதை தொடர்ந்து நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. ஆக பூமியினுடைய தன்மை, அந்த தன்மை அப்படிப்பட்ட இடத்திற்கு ஒரு அடியான் கொண்டு செல்லப்படுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்வதை கேளுங்கள் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், கருத்த முகத்தையுடைய, நீல நிற கண்களுடைய முன்கர் நக்கீர் என்ற இரண்டு மலக்குமார்கள் அவனுக்கு அருகிலே அமர்ந்து, உன்னுடைய ரப்பு யார்? தீயவர்களிடத்திலே கேட்கப்படுகிற கேள்வி, உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய மார்க்கம் எது? உன்னுடைய தூதர் யார் என்ற கேள்வி. அதற்கு அவன் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? முனாஃபிக்குகள், இறை நிராகரிப்பாளர்கள் சொல்லுகிற பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தந்தார்கள். புகாரியில் 1338 நபிமொழி, லா அத்ரி, எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. யார் சொல்லுவார்? முனாஃபிக், நயவஞ்சகன், அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் இறை நிராகரிப்பாக வாழ்ந்தவன், லா அத்ரி, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. குன்து அகூல், நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், மா யகூலு நாஸ், மக்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதை நானும் சொல்லிக் கொண்டிருந்தேனே தவிர எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. மலக்குமார்கள் சொல்லுகிற பதில், ஃபயுகால், மயக்குமார்கள் சொல்வார்கள், லா தரைத்த வலா தலைத்த, லா தரைத்த வலா தலைத்த, நீ படிக்கவும் இல்லை, படிப்பதற்கு முயற்சி எடுக்கவும் இல்லை. ரெண்டு வார்த்தை, நீ இந்த மார்க்கத்தை படிக்கவும் இல்லை,
படிப்பதற்குண்டான

0: முயற்சியை நீ மேற்கொள்ளாதவன் என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள் என்றால், நமக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த மார்க்கத்தை படிப்பது நமக்கு கட்டாய கல்வி. உலக கல்வியை போல் அல்ல, கட்டாய கல்வி. கபருடைய வாழ்வுக்கு தேவையான கல்வி, மறுமையுடைய வாழ்வுக்கு தேவையான கல்வி. லா தரைத்த வலா தலைத்த, படிக்கவில்லை நீ, படிப்பதற்கு முயற்சி எடுக்கவில்லை நீ என்று அந்த மாணவர்கள் அவனை பார்த்து சொல்லுகிற அந்த சம்பவம் புகாரியில், 1338 நபிமொழி. நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்துடைய சிலபஸ் திருக்குறானும் ஹதீஸும். இதை நம்மில் எத்தனை பேர்கள் படித்திருக்கிறோம்? ரமலானுடைய மாதம் வந்தால், ஜும்மாவுடைய நாள் வந்தால், வாராந்திர திருக்குறான் விளக்க உரை வகுப்பு, பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், அரங்க நிகழ்ச்சிகள், பேசுவதற்கென்று யாராவது இருப்பார்கள். நாம் கேட்கிற கூட்டம், அவர்கள் பேசுகிற கூட்டம். அப்படியா அல்லாஹு தஆலா அப்படியா இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு முஃமினான ஒரு இறை விசுவாசியை இந்த உலகத்தில் எப்படி வளர்த்தி ஆளாக்கினார்கள் தெரியுமா? ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், ஒரு முஸ்லீம் என்றால், அவனை அறிவுள்ளவனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள். ஒரு மனிதன் முஸ்லீம் என்றால், அவன் கண்டிப்பாக அல்லாஹுவை பற்றி அவன் தெரிந்திருத்தல் அவசியம். ஒரு மனிதன் முஸ்லீம் என்றால், அவன் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி தெரிந்திருத்தல் அவசியம். ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்த முன் வந்தால், அவன் திருக்குறானை படித்திருத்தல் அவசியம். இல்லாவிட்டால் மலக்குமார்கள் சொல்லுகிற, மலக்குமார்கள் நம்மை பார்த்து பழித்து சொல்லுகிற, படிக்கவில்லை நீ, படிக்க நீ முயற்சி எடுக்கவில்லை என்றார்களே, அந்த நிலைக்கு நாமும் ஆளாகி விடுவோம் அன்பர்களே. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் என்பவன் யார், வானவர்கள் யார், மறுமை என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, சொர்க்கம் என்றால் என்ன, கபரில் என்னென்ன கேள்விகள் கேட்பார்கள், அதற்குரிய பதிலாக நம்முடைய வாழ்வை அதற்கு சாட்சியாக எப்படி ஆக்குவது, எல்லாம் நாம் கண்டிப்பாக தெரிந்தாக வேண்டும் அன்பர்களே. இல்லாவிட்டால் நமக்கும் அந்த நிலை ஏற்படும். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நாம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். இது முதலாவதான நிலைமை. இப்படி கேட்கிற கேள்விக்கெல்லாம், லா அதிரி, எனக்கு ஒன்றும் தெரியாது, குன்து அகூல், நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், மா யகூலுன் நாஸ், மக்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன், எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று அவன் சொன்னவுடன், அவனுக்கு வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருகிறது, ஒரு சப்தம் வருகிறது. அல்லாஹ் பேசுகிறான், அவன் பொய் சொல்லுகிறான். அவனுக்கு நான் மார்க்கத்தை கொடுத்தேன், வேதத்தை கொடுத்தேன், தூதர்களை அனுப்பினேன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நல்லவர்களின் மூலம் அந்த வாழ்வை குறித்து, மறுமையை குறித்து, இஸ்லாத்தை குறித்து நான் தெளிவுபடுத்தினேன். அவன் பொய் சொல்லுகிறான் என்று சொல்லப்படும். நரகத்தினுடைய விரிப்பை அவனுக்கு விரியுங்கள், நரகத்தில் செய்யப்பட்ட நெருப்பால் செய்யப்பட்ட ஆடையை அவனுக்கு அணிவியுங்கள், நரகத்தினுடைய வாசலை அவனுக்கு திறந்து வையுங்கள், அவனுக்கு வெப்ப காற்றை, விஷக்காற்றை அவன் நுகரும்படி அவனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அன்பர்களே, தீயவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன நரகத்தினுடைய ஒரு வகையான தண்டனை, நரக நெருப்பிலான விரிப்பு, நரக நெருப்பால் செய்யப்பட்ட ஆடை. அது போதாது என்று நரக வாசலை திறந்து வைத்து அந்த வெப்பக்காற்றும் அந்த விஷக்காற்றும் நுகரும்படி அல்லாஹு தஆலா செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாருக்கு? அல்லாஹுவை பற்றியுள்ள அச்சம் இல்லாமல் அநியாயம் செய்த மக்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், அபு தாவீதில் 4127 நபிமொழி. அந்த விஷக்காற்றும் வெப்பக்காற்றும் அவன் அனுபவிக்கும் பொழுதெல்லாம் மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு விழுவானாம். அவனை தட்டி எழுப்பி தட்டி எழுப்பி அதை சுவாசிக்க வைப்பார்கள் வானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். முதலாவதாக ஒரு தீயவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை, நல்லவர்களுக்கு அல்லாஹு தஆலா எப்படி சொர்க்கத்து வாசலை திறங்கள், அந்த அடியானுக்கு சொர்க்கத்து வாசனையை நுகரச் செய்யுங்கள், கபரை அவருக்கு விசாலமாக்குங்கள், அவருக்கு சொர்க்கத்தாலான ஆடை அணிவியுங்கள். நல்லவர்களுக்கு அல்லாஹ் எப்படி சொன்னானோ அதே போல அவனுடைய கோபம், சாபம், அவனுடைய ஆத்திரத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்த அநியாயக்கார பாவியான மக்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிற வார்த்தைகளை பார்த்தீர்களா? நரகத்தை திறந்து வையுங்கள், வெப்ப காற்று விஷக்காற்று வீசட்டும் என்றெல்லாம் அவனுக்கு ஒரு கட்ட தண்டனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, இரண்டாவது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், பாரா இப்னு ஆசிக் ரலியல்லாஹு அன்ஹு, அஹமத் அபூதாவூத் போன்ற நபிமொழி தொகுப்பில் இடம்பெறுகிறது, அந்த அடியான் தீயவன் என்று தெரிந்தவுடனே இந்த பூமி அவனை பெரிய அளவில் நெருக்கி அவனுடைய விழாப்புறங்கள் எல்லாம் இடம் மாறுகிற அளவுக்கு அவனை நெருக்க ஆரம்பிக்குமாம் அந்த பூமி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், பூமியினுடைய நெருக்கம் தாங்காமல் அந்த மனிதன் கதறுவான், பூமியினுடைய நெருக்கம் தாங்காமல் அந்த மனிதன் கத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சாதாரணமாக கோடை காலத்தில் கரண்ட்டு போனாலே வீடுகளிலே இருக்க முடியாது, காற்று இல்லாமல் இருக்க முடியாது, ஒரு வசந்த காற்று சுகமான காற்று இல்லாமல் இரவிலே தூங்க முடியாது. மண்ணறை என்பதே ஒரு இருட்டான அறை, இருள் சூழ்ந்த அறை, நம்முடைய நெஞ்சங்களையும் பதபதக்க வைக்கக்கூடிய காட்சிகளை உள்ளடக்கி இருக்கிற ஒரு அறை. அப்படிப்பட்ட அந்த வீட்டில் நரக நெருப்பினுடைய விரிப்பு, நரக நெருப்பினுடைய ஆடை, நரக நெருப்பினுடைய விஷக்காற்று, நரக நெருப்பினுடைய வெப்ப காற்று தொடர்ந்து வீசினால் நம்முடைய நிலைமை என்ன நண்பர்களே? இது போதாது என்பதற்காக கபரும் அந்த மனிதனை நெருக்கி விழா எலும்புகள் எல்லாம் மாறுகிற அளவுக்கு கபரும் அந்த மனிதனை நெருக்கி வேதனை செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், புகாரியில் 1374 நபிமொழி, அபுதாவூதில் 4127 நபிமொழி, அந்த மனிதனுக்கு அருகில் ஒரு வானவர் வருவார். அந்த வானவர் எப்படிப்பட்ட வானவராம்? அந்த வானவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதாம். அந்த வானவர் பேச மாட்டாராம், ஊமையாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்ன காரணம்? அடுத்தவனுக்கு கொடுக்க போகிற தண்டனையை செவியேற்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபருடைய வாழ்வில் இருக்கிற ஒரு அடியானுக்கு ஒரு வகையான தண்டனை உண்டு, அந்த தண்டனையை யாராவது பூமிக்கு மேல் செவியேற்றால் பூமிக்கு மேல் இருக்கிற எல்லா மனிதர்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹுவே கபருடைய வேதனையை விட்டும் எங்களை நீ காப்பாயாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துவா. கண் தெரியாத ஓமையாக இருக்கிற அந்த வானவர் கையில் ஒரு இரும்பு சுத்தியை கொண்டு வருவாராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த சுற்றியை உஹது மலையில் ஒரு அடி அடித்தால் மலை பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். மலை அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பிடங்களிலேயே அதிக சக்தி வாய்ந்தது. பூமி இடம்பெயராமல் இருப்பதற்காக அல்லாஹ் நட்டி வைத்திருக்கிறான் பூமிக்கு மேல். அப்படிப்பட்ட உறுதிமிக்க மலை, அதிலும் உஹது மலை. உஹது மலை பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலை. ஒரு அடி அந்த சுத்தியிலே கொண்டு போய் அந்த மலையிலே அடித்தால் அந்த மலை எல்லாம் தூள் தூளாக பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சுற்றில் அதை எடுத்து கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து மார்க்கத்தை நிராகரித்து பெரும் பாவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு முனாஃபிக்காக உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி வாழ்ந்து அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை தொடர்ந்து செய்து உலகத்தில் வாழ்ந்தானே, அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் பிடரியில் ஓங்கி ஒரு அடி அடிப்பார்களாம். அந்த மனிதன் சுக்குநூறாக போய்விடுவான். அந்த நேரத்தில் அவன் போடுகிற அந்த சப்தத்தை எல்லா உயிர் ஜீவராசிகளும் கேட்கிறது. மனிதர்களாகிய நீங்கள் கேட்டால் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அலறல் சப்தம் மீண்டும் அவனுடைய உடம்பு சேருகிறது. மறுபடியும் கொண்டு வந்து அவனை அடிப்பார்கள். அல்லாஹு அக்பர். மறுபடியும் அவனுடைய அடி ஆரம்பமாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவன் போடுகிற சப்தம் உண்டுமே, இந்த காலவாயில் இன்றைக்கு ஒரு கபரஸ்தான் உண்டு, தீயவர்களுக்கு அல்லாஹ் நாடி அப்படிப்பட்ட ஒரு அடி அங்கே கிடைக்கிறது என்றால் அவன் போடுகிற சப்தம் கோயமுத்தூருக்கு மட்டுமல்ல, குனியமுத்தூர் பகுதியில் உள்ள மக்களுக்கு மட்டுமல்ல, மன்னரையை சுற்றி இருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, கிழக்குக்கும் மேற்குக்கும் தொலைவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் செவியேற்பார்கள். அவன் போடுகிற சப்தம் அல்லாஹு தாலா இந்த மன்னரையினுடைய வேதனைகள் தாங்க முடியாமல் அவர்கள் போடுகிற கதறல் சப்தத்தை நம்மை கேட்க வைத்திருந்தால் என்னவாகும் அன்பர்களே, என்னவாகும்? எங்காவது ஒரு பூகம்பம் நடந்தால் அந்த பூகம்பத்தினுடைய முதற் கட்டத்தில் போய் பணிவிடை செய்ய போனால் குடும்பத்தை இழந்தவர்கள், குழந்தைகளை இழந்தவர்கள், கைகால் போனவர்கள் போடுகிற கதறல் சப்தத்தை அந்த இடத்தில் பணிவிடை செய்கிற அன்பர்கள் எல்லாம் கேட்க வாய்ப்புண்டு. ஒரே சப்தமாக இருக்கும் அது. உலகம் முழுக்க இந்த மன்னரை வாசிகளுக்கு கொடுக்கிற தண்டனையினுடைய அலறல் சப்தமாக அல்லாஹ் ஆக்கியிருந்தால் நம்முடைய நிலைமை என்னங்க? உலகத்தில் நிம்மதியா வாழ முடியுமா? முடியாது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிழக்கிற்கும் மேற்குக்கும் இருக்கிற எல்லோரும் செவியேற்கிற வகையில் அவனுடைய அந்த அலறல் சப்தம் அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தாலா அந்த நிலையிலே இருந்து நம் எல்லோரையும் அல்லாஹு தாலா காப்பாற்ற வேண்டும் என்பர்களே. இது ஒரு வகையான தண்டனை. மூன்றாவது, கபர் என்பது ஒரு மனிதனை அடக்கும் பொழுது எந்த அளவுக்கு விஸ்தீர்ணமானது என்று நமக்கு தெரியும். நல்லவர்களுக்கு 70x70 அளவுள்ள சிறந்த ஒரு வீடாக, சொர்க்கத்தினுடைய காற்றுகளை எல்லாம் சுவாசிக்கின்ற, இந்த உலகத்தில் அவன் பட்ட கஷ்டம், துன்பம், சோதனை எல்லாவற்றுக்கும் நற்கர்மங்களுக்காக வேண்டி ஓடோடி வந்து அல்லாஹ்வுடைய பள்ளியை அலங்கரித்து நற்பங்க நற்கர்மங்கள் செய்த வகைக்காக வேண்டி அல்லாஹு தாலா அந்த மன்னரை வாழ்க்கை அப்படி விசீரமாக அவனுக்கு அமைத்து கொடுத்தான். கெட்டவர்களுக்கு அந்த ஒரு சின்ன இடம், அதில் நாம் நரகத்துடைய வெப்பக்காற்று அதையே தாங்க முடியாது. கபருடைய நெருக்கம் வேறு ஒரு பக்கம், இன்னொரு புறம் சுற்றிலே கொண்டு வந்து தலையிலே அடிக்கிற ஒரு கொடுமை, இன்னொரு புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. இப்னு ஹிப்பான் என்கிற நபிமொழி தொகுப்பில் 13வது அத்தியாயத்தில் 236வது நபிமொழி, 99 விஷ பாம்புகளை அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு கொடுப்பான் ஒவ்வொரு ஆளுக்கும். 99 விஷ பாம்பு, அது எப்படிப்பட்ட விஷ பாம்பாம்? அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பாம்பு தன்னுடைய மூச்சு காற்றை இந்த பூமியில் எங்காவது ஒரு மூலையில் அப்படி அது வீசினால் இந்த பூமிக்கு மேல் ஒரு புற்பூண்டுகள் கூட நுழையாது, அந்த அளவுக்கு அது நச்சுத்தன்மை உள்ள பாம்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 99 விஷ பாம்பு என்ன என்னைக்கே தெரியாத அல்லாஹ்வே அறிந்தவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிகப்பெரிய ஒரு படைக்குள் ஒரு 10,000 பேர், 100,000 பேர் நிற்கிற ஒரு மாநாட்டிற்குள் ஒரு பாம்பு வந்தாலே தாங்க முடியாது. நம்முடைய கபரில், நம்முடைய கபர் என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், தீயவர்களுடைய கபரில் 99 விஷப்பாம்புகள். ஒரு பாம்பினுடைய விஷத்தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அதனுடைய மூச்சு காற்று இந்த பூமிக்கு மேல் பட்டுவிட்டால் புற்புண்டுகளே இந்த பூமிக்கு மேல் முளையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பாம்புகளோடு வாழ்கிற ஒரு வாழ்வு. ஏன்னா உலகத்தில் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தார்கள் அவர்கள் எல்லாம். இறை விசுவாசி இந்த உலகத்தில் உண்ண உணவில்லாமல், உடுக்க இடம் ஆடை இல்லாமல், தங்குவதற்கு வீடு இல்லாமல், ஹராம ஹலால்களை பேணி வட்டியில் இருந்து ஒதுங்கி, மதுபானத்தில் இருந்து ஒதுங்கி மிகப்பெரிய சிரமத்திற்கு மத்தியில் வாழ்ந்தான். காரணம், இந்த வாழ்வு நமக்கு நிரந்தரம் அல்ல, நமக்கு இன்னொரு வாழ்வு வரப்போகிறது, அந்த வாழ்வு தான் நமக்கு என்பதற்காக வேண்டி அச்சடக்கத்தோடு பொறுமையோடு துன்பங்களையும் சோதனைகளையும் கைகொண்டு வாழ்ந்த அந்த இறை விசுவாசிக்கு அல்ல, ஹராமும் வேண்டாம் ஹலாலும் வேண்டாம், எப்படி வேண்டுமானாலும் வாழுவோம், கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள், இதெல்லாம் ஏதோ முஸ்லிம்களை பயப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட வார்த்தை என்றெல்லாம் அலட்சியப்படுத்திய அன்பர்கள், இவைகளெல்லாம் கபருடைய வாழ்விலும் அருமையுடைய வாழ்விலும் தானே, உலகத்து வாழ்வை சந்தோஷமாக அனுபவிக்கலாம் என்று பொடுபோக்காக இருந்த மக்கள் இப்படிப்பட்ட உரையை கேட்டால் திருந்த வேண்டுமே, ஆகவே உரையே கேட்கக்கூடாது. நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், மறுமையை பற்றியோ மரணத்தை பற்றியோ கபருடைய வாழ்வை பற்றியோ எல்லாம் பயானே கேட்க மாட்டார்கள். காரணம், கேட்டால் பயமுறுத்துவார்கள், திருந்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், மாற்றுக்கருத்து சொல்ல இயலாது, காரணம் எல்லாம் சத்தியம் என்றெல்லாம் புறக்கணித்து வாழ்ந்தார்களே. 99 பாம்புகளோடு, விஷப்பாம்புகளோடு அல்லாஹு தாலா அந்த கபரில் அவர்களை வாழ வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபல் கபர், அந்த துவாவினுடைய அர்த்தம் புரிகிறதா? அல்லாஹ்வே கபருடைய வேதனையிலே இருந்து காப்பாற்று, அல்லாஹ்வே கபருடைய வேதனையிலே இருந்து காப்பாற்று. ஃபர்லான தொழுகையினுடைய நான்கு ஐந்து தொழுகையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை தொழுகையில் கற்றுக் கொடுக்க என்ன காரணம்? அவ்வளவு மோசமான இடம் அந்த இடம். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடுத்த ஒரு வகையான தண்டனை. இது என்ன தண்டனை? திடீரென பார்த்தால் அருவறுக்கத்தக்க முகத்தை உடைய, ரொம்ப கோர முகம், பார்த்தாலே பக்கத்திலே போக முடியாது அந்த அளவுக்கு கோர முகம், மிக அழுக்கான ஆடை. அவர் பக்கத்தில் வர வர மிகுந்த ஒரு துர்நாற்றம். அந்த துர்நாற்றத்திற்கு ஈடு இணையான ஒரு நாற்றமே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு நாற்றம். அந்த அடியான் பக்கத்திலே வருகிறான். வந்து கொண்டு அதாபுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதனை பார்த்து அவர் பேசுகிறார், உனக்கு வாக்களிக்கப்பட்ட கேடு உனக்கு உண்டாகட்டும், இந்த நாளை உனக்கு நான் நினைவூட்டுகிறேன், உனக்கு கேடு உண்டாகட்டும் என்று வந்த அந்த மனிதர் சொல்லுவார். இவர் கேட்பார், யார் நீ? இவ்வளவு அவலட்சணமான, இவ்வளவு துர்நாற்றம் அடையக்கூடிய, இவ்வளவு மோசமான மனிதனாகிய நீ யார்? உடனே அவர் சொல்லுவார், உலகத்தில் செய்தாய அசிங்கமான மானக்கேடான காரியம், அருவருக்கத்தக்க காரியம், அல்லாஹ் ஹராமாக்கிய காரியம், பாவமான காரியம், அந்த அருவருக்கத்தக்க காரியத்தை கொஞ்சம் கூட அருவறுப்பில்லாமல் செய்தவன் தானே நீ? அல்லாஹு தஆலா தடுத்த, அல்லாஹ் பகிரங்கமாக பெரும்பாவம் என்று பட்டியல் போட்ட எவ்வளவு மானக்கேடான காரியத்தை செய்தாய், அவைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா என்னுடைய உருவில் மாற்றி இங்கே என்னை அல்லாஹு தஆலா அமர சொல்லி இருக்கிறான். எதுவரை? கியாமநாள் வரை. கியாமநாள் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்பர்களே, இது ஒரு வகையான வேதனை, இது ஒரு வகையான வேதனை. நல்லவர்களுக்கு நாம் பார்த்தோமா இல்லையா? பிரகாச முகத்தை உடைய, நறுமணம் கவலக்கூடிய ஒரு இறை விசுவாசி நல்லவர்களுக்கு வந்து அருகிலே அமர்ந்து, நான் தான் நீ செய்த நல்லமல், உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உண்டு என்றெல்லாம் நற்செய்தி சொல்லி அந்த கபரில் நல்லவர்களுக்கு ஒரு துணையாக மறுமை நாள் வரை, காரணம் குடும்பத்தார்களெல்லாம் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உண்டு என்று நல்லவர்களுக்கு ஒரு துணையாக இருந்ததை போல, தீயவர்களுக்கு இந்த அவலட்சணம் உடையவர்கள், அசிங்கமானவர்கள், துர்நாற்றம் உடையவர்கள், கோர முகத்தை உடையவர்கள் அவனோடு இருப்பார்கள். அவரை பார்த்தாலே பாதி உயிர் போயிடும். அப்படிப்பட்ட கொடுமைக்காரர்களோடு, அப்படிப்பட்ட அவலட்சண முகத்தை உடையவர்களோடு தீயவர்கள் கபர்களிலே கழிப்பார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பர்களே, அந்த மனிதனை பார்த்தவுடனே, அந்த தண்டனைகளை எல்லாம் உணர்ந்தவுடனே, இவன் போடுகிற சப்தத்தில், கதறல் சப்தத்தில் ஒரு வார்த்தை உண்டு, இறைவனே எனக்கு மறுமையை தராதே, எனக்கு இதே போதும், மறுமையை தராதே, என்னை மறுமையிலே எழுப்பாதே. காரணம், அவனுக்குரிய இடத்தை அவன் தீர்மானம் செய்து விட்டான், அவனுக்குரிய இடத்தை அவன் தீர்மானம் செய்து விட்டான். மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்கும் பொழுது மலக்குமார்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய வலதுபுறத்தை திரும்பிப்பார் என்று சொல்லுவார்கள். அந்த அடியான் வலதுபுறத்தை திரும்பி பார்ப்பான், அவனுக்கு சொர்க்கம் காட்டப்படும். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நீ அல்லாஹுக்கு பயந்து நல்லறங்களை செய்திருந்தால் உனக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இடம் இது, ஆனால் உன்னுடைய இடதுபுறம் திரும்பிப்பார் என்று சொல்லப்படும். அந்த அடியான் இடதுபுறம் திரும்பி பார்க்கிறான், நரக நெருப்பை அல்லாஹு தஆலா அவனுக்கு காட்சியாக காமிக்கிறான். உடனே அந்த அடியான் பதறுகிறான். உடனே வானவர்கள் சொன்னார்கள், உனக்குரிய இடம் அதுதான், உனக்குரிய இடம் அதுதான். உடனே இந்த அடியான், இறைவனே மறுமையை எனக்கு உண்டாக்காதே, மறுமையில் என்னை எழுப்பாதே, காரணம் அதை என்னால் தாங்க முடியாது என்று மனிதன் கதறுகிற சப்தமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளிலே காண்கிறோம். அன்பர்களே, இது ஒரு வகையான தண்டனை. இனி ஒரு வகையான தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், காலையிலும் மாலையிலும் அவன் நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவான். அவருடைய வாழ்வில் இருந்து கொண்டு நரகத்தில் கொண்டு இவடைய காமிட்டு அப்படி திரும்ப வர்றது. மறுமையினுடைய விசாலமான அந்த பாடத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் போது இன்ஷா அல்லாஹ் மிக விரிவாக நாம் அறிந்து கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் சுருக்கமாக நமக்கு சொல்லித்தந்தார்கள். இந்த உலகத்தில் மரணிக்கின்றவரை கஷ்டப்பட்டு, அதாபுப்பட்டு, வேதனைப்பட்டு, நிம்மதியே இல்லாத ஒரு அடியானை
1: அல்லாஹு தாலா சொர்க்கத்துடைய வாசலை அப்படி திறந்து சொர்க்கத்திற்குள் அப்படி கொஞ்ச நேரம் நிப்பாட்டி அப்படி வெளியே எடுத்து அல்லாஹ் கேட்பானா, உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்தாய் என்று. அந்த அடியான் சொல்லுவானா, உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக நான் வாழ்ந்தேன்பானா. காரணம் ஏன், அவ்வளவு துன்பங்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் மறக்கடிக்க வைக்கிற இடம் அந்த இடம். கொஞ்ச நேரம் நின்ற உடனே அவர் உலகத்தில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே, ரொம்ப சந்தோஷமானதாகனே வாழ்ந்தேன் என்று சொல்லுகிற அளவுக்குண்டான இடம் சொர்க்கம். உலகத்தில் ஒரு எறும்பு போலும் அவனை கடிக்காத அளவுக்கு அல்லாஹுத்தால் அவனை பாதுகாத்தான், செல்வங்களை கொடுத்தான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்தான் உலகத்தில். அந்த அடியானை நரகத்தினுடைய வாசலை திறந்து அந்த அடியானை நரகத்தில் அப்படி காமிச்சு அல்லாஹுத்தாலா எடுத்து விடுவானாம். உலகத்தில் எப்படி வாழ்ந்தா என்று கேட்கப்படும். உலகத்தில் நான் எனக்கு நிம்மதியே கிடையாது, என்னுடைய வாழ்க்கை பூராவும் நான் உலகத்தில் கஷ்டப்பட்டவன் என்று அந்த அடியான் சொல்லுவான். உலகத்து வாழ்வையே மறக்கடிக்க செய்கிற வாழ்வு அந்த மறுமை வாழ்வு, நரகமாக இருந்தாலும் சொர்க்கமாக இருந்தாலும். அந்த இடத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவன் கொண்டு செல்லப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகாரியில் 1379வது நபிமொழி, இன்கான மின் அகிலில் ஜன்னத்தி வமின் அகிலில் ஜன்னாம், சொர்க்கவாசி சொர்க்கத்திற்குரிய இடத்திற்கும், வைன் காணமின் அகலின் நார் இஃபமின் அகலின் நார், நரகவாசியாக இருந்தால் அவர் நரகத்திற்குரிய இடத்தையும் அவர் நிச்சயம் காலையிலும் மாலையிலும் அவருக்கு காண்பிட்டுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஃபயுகால், அவருக்கு சொல்லப்படும், ஹாதா மக்உதுக ஹத்தா யபஅதக அல்லாஹு இலா யௌமில் கியாமா. இந்த ஏற்பாடு காலையிலும் மாலையிலும் கூட்டிட்டு போற அந்த ஏற்பாடு எதனால் வர, அல்லாஹு தாலா உன்னை எழுப்புகிற நாள் வரை உனக்கு இந்த இடம் தான், இனி இந்த கபருடைய வாழ்வு தான் இனி உனக்கு, எங்கும் ஓட முடியாது, எங்கும் தப்பிக்க முடியாது. அல்லாஹு தாலா ஹாதா மக்உதுக ஹத்தா யபஅதக அல்லாஹு இலா யௌமில் கியாமா, அல்லாஹு தாலா மறுமையில் உன்னை இங்கிருந்து எழுப்புகிற வரை உன்னுடைய இடம் இதுதான். பாம்புனுடைய கடியானாலும் அவலட்சணமான முகத்தை உடைய அடியானோடு நீ வாழ்வதாக இருந்தாலும், பூமியினுடைய நெருக்கமாக இருந்தாலும், பாம்பினுடைய சித்திரவதைகளை அனுபவிப்பதாக இருந்தாலும், சுத்தியலினுடைய அடிகளை கொண்டு அந்த ஊமையான கண்குருடான வானவருடைய அடிவுரையை வாங்குவதாக இருந்தாலும், உனக்கு அது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, கியாம நாள் வரை உனக்கு அல்லாஹ் உன்னை இந்த இடத்திலே இருந்து எழுப்புகிற வரை உனக்கு இதுதான் தண்டனை என்று அந்த அடியானுக்கு சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது ஒரு வகையான அதாபு. எத்தனை வகையான அதாபு இப்போ நம்ம பார்த்தோம், எத்தனை வகையான அதாவது பார்த்தங்க, 40வது அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்தில் பாருங்க, 40வது அத்தியாயத்தின் 46வது வசனம், அன்னாரு யுஅரலூன அலைஹா உதுவன் வஸியா, ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் காலையிலும் மாலையிலும் நரகத்திற்கு அல்லாஹு தஆலா அனுப்பி அனுப்பி எடுப்பான். வயௌம தக்குமுஸ்ஸா, அந்த நாள் வந்துவிட்டால் சொல்லப்படும், அத்ஹிலு ஆல ஃபிரௌன அஸ்தல் அதாப், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நரகத்திலே போட்டு கடுமையான வேதனை செய்யுங்கள் என்று அப்பொழுது சொல்லப்படும். ஆனால் இப்பொழுது மண்ணறையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது, காலையிலும் மாலையிலும் அவனுக்கு நரக நெருப்பை காட்டுங்கள், நரக நெருப்பை கொண்டு போய் காட்டிவிட்டு அவனை கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சூரத்துல் மூமினீன் என்கிற அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்திலும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், இது ஒரு தண்டனை. நிம்மதியே பொதுவாக கிடையாதுங்க, பொதுவாகவே நிம்மதியே இருக்காது. கபரில் கொண்டே வைத்த உடனே கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்ன உடனே நரகத்துடைய வாசல் திறக்கப்பட்டாச்சு, வெப்பக்காற்று விசக்காற்று வருது, நரகத்துடைய ஆடை நரகத்துடைய விரிப்பு. இது போக நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் கொண்டு செல்லப்பட்டு போய்கிட்டு வர்றது. 99 பாம்பு, சுற்றியலினுடைய அடி, அவலட்சண முகத்தையுடைய ஒரு மனிதன் நமக்கு பக்கத்தில் உள்ள இருப்பு, பூமியினுடைய நெருக்கம், இவ்வளவு அதாபுகள். இது போக உலகத்தில் எப்போ பார்த்தாலும் நடக்கும்போது பராக் சொல்கிறதுக்கு ஒரு 40 பேர் 50 பேர், தலைவரே அந்த தலைவரே இந்த தலைவரே அப்படியே இப்படியேன்னு சொல்லி பராக் சொல்கிறதுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு 10 பேர்த்த 20 பேர்த்த கையில் வச்சுக்கிறது. உடம்பு சரியில்லைனா பெரிய பந்தா, இறந்து போனான்னு சொன்னால் கட் அவுட் வைக்கிறதுக்கு இவரே வசியத்து பண்ணிட்டு கட் அவுட் வைக்கிறதுக்கு சொல்லிட்டு போவார். நான் இறந்து போனால் அங்கே சிலைவை எங்கள் சிலைவை மக்கள் எல்லாம் என்னை நினைவு கூற வேண்டும் என்பார். இறந்து போனால் இத்தனை நாள் ஒப்பாரி வைத்து அழுவதற்குண்டான ஆட்களை ஏற்பாடு பண்ணுறது, இப்படியெல்லாம் கொஞ்சம் பேர் ஏற்பாடு செய்து இந்த உலகத்தில் மரணிக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி திருமதியில் 924வது நபிமொழி. அல்லாஹு தாலா ஒரு ரெண்டு விசேஷமான மலக்கை அந்த தீயவர்களுக்கு அல்லாஹு தாலா அனுப்புவானாம். வந்த மலக்கு கேட்கிற அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் மையத்தின் யமூத்து யமூத்து ஃபயகூமு பாக்கிஹி. ஒரு மனிதன் மரணித்தால் அந்த மனிதனுக்கு அருகில் ஒரு அடியான் அமர்ந்து கொண்டு ஃபயகூல் வா ஜபலா வா சையிதா, தலைவரே மலையே என்றெல்லாம். ஒரு மனிதன் மரணித்தால் அவனுக்கு அருகில் இருந்து அவனுடைய வீரதீர பராமக்கிரம வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஒரு மனிதனை புகழ்வான். அதற்குரிய ஏற்பாட்டை அந்த அடியான் செய்துவிட்டு மரணிப்பான். உடனே மலக்கு வருவார், நீ உலகத்திலே அப்படியா இருந்தாய், இலா உக்கில பிஹி மலக்கானி, ரெண்டு மலக்குகளை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்வான், எல் ஹஜானிஹி, அந்த இரண்டு மலக்குமார்கள் அவனுக்கு அருகிலே அமர்ந்து, நீ என்ன உலகத்தில் மலையா, உலகத்தில் மிகப்பெரிய தலைவராணி, உலகத்திலே இறந்த பிறகு இப்படியெல்லாம் ஒப்பாரி வைத்து அழுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்துவிட்டு வந்தவன் நீ என்று சொல்லி அவர்கள் விசேஷமான தண்டனைகளை வேதனைகளை அவனுக்கு வழங்குவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியில் 924வது நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, இதெல்லாம் தீயவர்களுக்கு மறுமை நாளில் கபருடைய வாழ்வில் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனைகள். தீயவர்கள் நிச்சயம் தப்பிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை இறக்கி தூதர்களை அனுப்பி, அந்த தூதர்களை பாருங்கள், கபரில் எல்லாம் உங்கள்கிட்ட என்னென்னலாம் கேள்வி கேட்பார்கள், அதற்கு என்னென்ன பதிலையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும், கேள்வியும் சொல்லி பதிலையும் சொல்லி தந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பயிற்றுவித்தார்கள். ஆனால் அந்த மார்க்கத்தை படிக்க நமக்கு நேரம் இல்லை. அந்த மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை புரிந்து நடக்க நமக்கு ஒரு பொடும்போக்கு. நமக்கு கபருடைய வாழ்வை பற்றி, மறுமையுடைய வாழ்வை பற்றி நன்றாக தெரியும். இந்த உலகத்திற்கே ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் நாகரீகத்தையும் இறையச்சத்தையும் போதிக்க வேண்டிய தலையாய கடமை முஸ்லிம்களுக்கு தான் உண்டு. காரணம், நாமெல்லாம் இவைகளையெல்லாம் நம்பியவர்கள். வேறு வேறு மரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இதை நம்ப மாட்டார்கள். நம்பினாலும் நம்பாவிட்டாலும் வாழ்க்கை உரிது, அது வேறு விஷயம். நாமெல்லாம் உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக வாழ வேண்டிய சமுதாயம் நாம். ஆனால் அனைத்தையும் நம்பி கபருடைய வாழ் உண்டு, கபருடைய வேதனை உண்டு, கபருடைய வேதனை இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம்புகிறோம். உண்மைதான், யாரும் தப்பிக்க முடியாது. இது போக மறுமை உண்டு, மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை உண்டு, நரகம் உண்டு, சொர்க்கம் உண்டு, எல்லாம் ஒத்துக்கொண்டவர்கள் நாம். ஆனால் ஒத்துக்கொண்டு இவ்வளவு அநியாயங்களை நாம் துணிச்சலோடு செய்கிறோம் என்றால் அல்லாஹ் நிச்சயம் விடமாட்டான். ஒரு நேரத்திற்காக வேண்டி அல்லாஹ் உங்களை விட்டு வைத்திருக்கிறான். அணு அளவு முந்தவோ அணு அளவு பிந்தவோ செய்யப்பட மாட்டாது. கச்சிதமாக அந்த பிடி பிடிக்கப்படும். அப்படி பிடிக்கப்பட்டால் மரணத்தினுடைய தருவாயிலும் நமக்கு அதாபுகள் தொடர்கிறது. அங்கிருந்து தொடர்ந்த அந்த அதாப் நரகம் வரை செல்லுகிறது. அன்பர்களே, ஆகவே இந்த உலக வாழ்வை நாம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். இந்த உலக வாழ்வில் இப்படியெல்லாம் நாம் பேசும் பொழுது, இந்த கேசட்டை எல்லாம் கேட்கும் பொழுது, என்ன இல்லாத அதிசயத்தையெல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்துகிறார்கள் இவர்கள். என்னமெல்லாமோ சொல்கிறார்கள், கபருடைய வாழ்வு என்கிறார்கள், மறுமையுடைய வாழ்வு என்கிறார்கள், நரகம் என்கிறார்கள், சொர்க்கம் என்கிறார்கள். இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் ஒரு பிற்போக்குத்தனமான ஏதோ ஒரு மத ரீதியான நம்பிக்கைக்கு உட்பட்ட காரியங்கள் இவைகள் எல்லாம். இதையெல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்துவது அவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமான காரியம் அல்ல என்று பேசுகிற அறிவு ஜீவிகளும் கூட இருக்கலாம். அவர்களுடைய ஆய்வில் நான் குறை சொல்லவில்லை, ஒரு 5 மதிப்பெண் கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. எப்படிப்பட்ட அநியாயக்காரர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு நேரம் உண்டு. என்னதான் ஆட்டம் போட்டாலும், என்னதான் அநியாயங்களை செய்தாலும், என்னதான் அக்கிரமங்களை இந்த உலகத்தில் தொடர்ந்து நிகழ்த்தக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு நேரம் உண்டு. அது வந்தால் இப்படிப்பட்ட ஒரு பயணத்திற்கு நீங்கள் அழைத்து செல்லப்பட்டு கியாம நாள் வரை, இந்த உலகம் அழிக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற வரை, ஒரு ஃபர்ஜக் என்கிற ஒரு திரைமறைவான ஒரு வாழ்வில் நீங்கள் சம்பவிக்க போகின்ற, தீயவர்கள் சம்பவிக்க போகின்ற நிலைப்பாடுகள் அன்பர்களே இவைகள் எல்லாம். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வகினா அதாபன்னார். அல்லாஹுவே, இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பாக வாழவை, நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்கிற இந்த துவாவை, இந்த குரானுடைய வசனம் நமக்கு கற்றுத்தருகிற இந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா ஓதினாலும், அவருடைய வாழ்வில் என்ன துவா ஓதினாலும் இதை சொல்லித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவையே முடிப்பார்களாம். அது நரகத்தினுடைய வேதனை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்ட பிரார்த்தனை. கபருடைய வேதனை, அல்லாஹுமா இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹுவே கபருடைய அதாபிலே இருந்து காப்பாற்று. ஒரு நாளைக்கு 5 முறை ஒவ்வொரு இறை விசுவாசியும் தொழுகையில் கண்டிப்பாக கடைசி அமர்வில் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன் அவர்கள் அழுதார்கள் என்று நேற்றைய தினம் பார்த்தோமே, ஏன் அழுதார்கள் என்று விளக்கம் தெரிகிறதா? கபரை பார்த்தால் தாடி நினையக்கூடிய அளவுக்கு கதறி கதறி அழுவார்களாம். காரணம், அந்த இடம் நமக்கு சந்தோஷத்திற்குரிய இடமாக அமைந்தால் மறுமையில் நமக்கு வெற்றி, அந்த இடம் நமக்கு தீய இடமாக அமைந்தால் மறுமையில் நம்முடைய வாழ்வு நாசமாகிவிடும். மறுமை வாழ்வினுடைய துவக்கம்தான் அந்த மன்னரை வாழ்வு, அதுதான் ஒரு மாடல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வளர்த்த சஹாபாக்கள் அந்த சஹாபாக்கள். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல மன்னரைக்கு கபரஸ்தான்களுக்கு அதிகம் அதிகம் சென்று வந்து இறை அச்சத்தோடு மரண பயத்தோடு இந்த உலகத்தில் தீமைகளிலே இருந்து விலகி அநியாயங்களிலே இருந்து ஒதுங்கி நாமெல்லாம் இறையச்சம் உள்ள நல்ல அமல்களை செய்கின்ற நல்லவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த ரமலானோடு நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ரமலானோடு நம்முடைய இஸ்லாத்தை நாம் படிக்கின்ற பொடும்போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ரமலானோடு குரானோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைத்து, மார்க்கத்தோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைத்து, விலை முதிக்க முடியாத ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், படிப்பது கடமை, அதன்படி நடப்பது கடமை, அதனை பிறருக்கு எடுத்துச் சொல்வதும் நமக்கு கடமை. இந்த மூன்று கடமைகளையும் நிறைவேற்றி மலக்குமார்கள் கேட்கிற பொழுது என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய ரப் அல்லாஹ், என்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்திற்காக வேண்டி வாழ்ந்தவன் நான் என்று தகிரியத்தோடு திடகாத்திரத்தோடு பதில் சொல்லி நல்லவர்களுக்கு அந்த பூமி, நல்லவர்களுக்கு அந்த மன்னரை வாழ்வு, கபருடைய வாழ்வு, ஃபரிஜக்குடைய வாழ்வு சிறம்பட அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதற்காக வேண்டி நாம் எல்லாம் பாடுபட வேண்டும். தீயவர்களுக்கு இவ்வளவு தண்டனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொகுத்து சொன்னார்கள். இது போக ஒரு சில குற்றங்களுக்குரிய தண்டனை என்றே கபரில் தனியாக உண்டு. இதுவெல்லாம் பொதுவாக தீயவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனை. எந்தெந்த குற்றத்திற்கு என்னென்ன தண்டனை, அது மறுமையில் அல்ல, கபரில் எந்தெந்த வகை குற்றத்திற்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை நாளை தினம் பார்ப்போம். இல்லாமல் அல்லாஹு தாலா இந்த மன்னரை வாழ்விலிருந்து, மன்னரை தீங்கிலிருந்து, நான் பார்த்த இடங்களிலேயே இதைவிட ஒரு மோசமான இடத்தை நான் பார்த்ததில்லை என்று சொன்னது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன் ஹுவ இல்லா வஹியு யூஹா, அவர் சொன்னால் சுயமாக பேச மாட்டார், அல்லாஹ்வுடைய வஹியின் அடிப்படையில் பேசுவார். எவ்வளவோ கோர சம்பவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறார்கள். ஒரு நாள் கடுமையான வெயில் தலையில் ஒரு துண்டை போட்டுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே ஓடி வந்து அவருக்கு அல்லாஹு தாலா மன்னரை வாசிகளுடைய அதாபுகளை, சப்தத்தை கேட்கிற ஆற்றலை அல்லாஹு தாலா தூதர்களுக்கு வழங்கியிருக்கிறான். காரணம், மக்களுக்கு போதிக்க. ஓடி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப ஓடி வந்து சொன்னார்கள், யூதர்கள் மன்னரையில் கடுமையான வேதனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், நான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் நீங்களெல்லாம் மரணித்து போய்விடுவீர்கள் கேட்டால் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அந்த அதாபிலிருந்து அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும், உங்களது குடும்பத்தாரையும், எனது குடும்பத்தாரையும், நம்முடைய எல்லா நண்பர்களையும், ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், நமக்கு முன்னால் மரணித்து போன, ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்டு வாழ்ந்து மரணித்து போன அவர்களுக்கும் அல்லாஹு தாலா மன்னரையிலிருந்து பாதுகாப்பு வழங்கி, மன்னரையை ஒரு வெளிச்சமுள்ள ஒரு இடமாக ஆக்கி, மன்னரைகளை விசாலமாக்கி, மன்னரையை சொர்க்கத்திற்குரிய காற்றை சுவாசிக்க செய்கிற வகையில் அந்த மன்னரையில் அல்லாஹு தாலா சுகபோக வாழ்வை நம்ம எல்லோருக்கும் தர வேண்டும். மன்னரையினுடைய அதாபுகளில் இருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்றுவானாக. வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷே கோவை எஸ் ஐயூப் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com.
2: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் பாடசாலை மாணவ மாணவிகளுக்கான அல் குர்ஆன் மனனம் செய்தல் தேவை என்கின்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அஹமது ரஸாதி அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره 50,000 سنة فاصبر صبرا جميلا إنهم يرونه بعيدا ونراه قريبا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من ابتلي من هذه البنات சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய அதிபர் அவர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, மாணவிகளே, அனைவர்களுக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஸ்லீம் பிள்ளைகளுக்கும் காஃபிரான பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முஸ்லீம்களாகிய நம்முடைய சிந்தனையும் காஃபிர்களுடைய சிந்தனையும் வித்தியாசமானது. எங்களுடைய சிந்தனை என்ன? முஸ்லீம்களுடைய சிந்தனை, உலகத்திலும் நல்ல முறையில் வாழ வேண்டும், உலகத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய கபர், மஹ்ஷர், சிராத், மீசான் எல்லா இடங்களிலும் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆனால் தமிழர்களுடைய, பௌத்தர்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய சிந்தனை என்ன? உலகத்தில் மாத்திரம் எப்படி நல்ல முறையில் வாழ்வது? ஏனென்றால் அவர்களுக்கு கபரை பற்றிய சிந்தனையோ, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றிய சிந்தனையோ அவர்களிடம் கிடையாது. அதை மறுப்பவர்கள். அதனால்தான் நாம் எல்லோருக்கும் தெரிந்த துவா தான், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனதன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனதன் வகினா அதாபன்னார். யா அல்லாஹ், உலகத்திலும் நல்லதைத்தா, ஆஹிரத்திலும் நல்லதைத்தா. உலகத்திலும் நாங்கள் நல்ல முறையில் வாழணும், ஆஹிரத்திலையும் நல்ல முறையில் வாழ வேண்டும். யா அல்லாஹ், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகா. ஒரு முஸ்லீம் தாயிடம், ஒரு முஸ்லீம் தகப்பனிடம், எனது இந்த பிள்ளையை வைத்து நான் உலகத்திலும் லாபம் அடைய வேண்டும், இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பிறகும் லாபம் அடைய வேண்டும். இந்த பெற்றோர் தான் புத்திசாலியான பெற்றோர். ஒரு பிள்ளையை வைத்து நான் ஏன் இந்த பிள்ளைதான் என்னுடைய முதல். நேரம் செலவழித்து வந்திருக்கிறீங்க, இந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறீங்க, இந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளுக்காக எத்தனை எத்தனையோ செய்துட்டீங்க, இன்னும் செய்ய இருக்கிறீங்க. ஆனால் எதை செய்து கொடுத்தாலும் மனிதன் என்ற ரீதியில் இந்த பிள்ளைகளால் ஏதாவது எனக்கு லாபம் வருவதை தாய் எதிர்பார்ப்பாள். தகப்பன் எதிர்பார்ப்பது வளமை. தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த பிள்ளைகளால் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, உலகத்திலும் நல்லது கிடைக்க வேண்டும், வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா, ஆஹிரத்திலும் நல்லது கிடைக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, இந்த உலகத்தில் பிள்ளையால் நலவு கிடைப்பதற்குத்தான் நாம் படிப்பிக்கின்றோம். அதிபர் சொன்னதை போல, பாடசாலைக்கு அனுப்புறோம், காலையில் எழுப்பி இவர்களை குளிக்க வைத்து ஆடைகளை மாற்றி அயன் பண்ணி கொடுத்து பாடசாலைக்கு அனுப்புறோம், நல்லா படிங்க. ஏன்? உலகத்தில் நீங்கள் நல்ல பிள்ளைகளாக வாழும், நல்லவர்களாக மாறும். இரண்டாவது கட்டம், இந்த படிப்போடு சேர்த்து எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகளை மார்க்கமுள்ள பிள்ளைகளாக, இந்த பிள்ளைகளால் எங்களுக்கு லாபம் உள்ள பிள்ளைகளாக மாற்றுவதற்குத்தான் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆக பெறுமதியான சொத்துதான் குர்ஆன். ஆக பெறுமதியான சொத்து குர்ஆன். ஒண்ட விளங்கணும், தாய்மார்கள் ஒன்று கொண்டு விரோதி அல்ல. பிள்ளை குர்ஆன ஓதுறதால், மார்க்கத்தை படிக்கிறதால் படிப்பு ஏறாது என்றால் அது மடத்தர். அல்லது பிள்ளை படிக்கிறதால் குர்ஆன் ஏறாது என்றால் அதுவும் மடத்தனம், ஓதுறதால் படிப்பு ஏறாது என்று கருதினால் அதுவும் மடத்தன. இந்த ரெண்டும் இணைந்ததாக தான் முஸ்லிம் பெண்கள் வளர்க்கப்பட வேண்டும். நான் இன்றைக்கு அஞ்சு பேரை கூட்டிட்டு வரந்தேன் லீவில், எல்லாரும் அதாவது யூனிவர்சிட்டியில், எங்களோட சம்மாந்தூரம் மதரசால ஸ்காலர்ஷிப் முடிச்சதோட நாங்க பிள்ளைகள் எடுத்தோம். எப்படி நிந்த ஊர்ல இருக்குதோ சம்மாந்தூரம், என்ன செஞ்சோம், ஸ்காலர்ஷிப்ல இருந்து அந்த பிள்ளைகளை ஓ லெவலுக்குள்ள குர்ஆன கொடுத்தோம் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த பிள்ளைகள் ஹாஃபிஸ் ஆயிடுச்சு. ஓ லெவலுக்கு என்ன செஞ்சிட்டு பிள்ளைகள் ஹாஃபிஸ் ஆயிடுச்சு. இப்ப இன்ஷா அல்லாஹ் ரபியுல் அவ்வல் போற 12 பாத்திமால ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, நீங்க எல்லாரும் வந்து அதை கண்ணால பார்க்கும். என்ன ஃபங்க்ஷன் என்றா, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சார் ஓலவல்ல 9A எடுத்த பிள்ளை, 9A. இந்த பிள்ளை குர்ஆன் முடிச்சிட்டு இப்ப அந்த பிள்ளை சொல்லுது என்னண்டா, முழு ஊரையும் கூப்பிடுங்க ஹசரத், நான் முழு குர்ஆனையும் பார்க்காம ஓதி காட்டுறேன். எவ்வளோ சூரா ஃபாத்திஹாவை இல்லை, அம்ம ஜுசு இல்லை, 30 ஜுசுவையும் நாம் பார்க்காம ஓதுறோம். அப்ப நாங்க முடிவெடுத்திருக்கோம் போர்டால ரபியுல் அவல் 12 லீவு நாள். என்னோட பில்டிங் ஃபாத்திமாவோட பில்டிங்ல, அதாவது இப்ப புதுசாக கட்டுற கட்டடம் இருக்குது, அந்த வளவுகள் இருக்குது, அதுல ஸ்டேஜ் ஒன்று அடிச்சு முழு நிந்தோர் பெண்களுக்கும் அறிவிக்க போறோம் வாங்க ஸ்கூல்கள்ல. என்ன ஆசை வருமே, சுபக தொழுதுட்டு ஓத தொடங்க போகுது இன்ஷா அல்லாஹ் ராவ் 10 மணிக்கு முழு குர்ஆன் முடிஞ்சு. இது ஓத போற ஆம்பளை இல்லை, பொம்பளை பிள்ளை, 9A எடுத்த பிள்ளை. இது மாதிரி பிள்ளைகள் எங்கள்கிட்ட சம்மாந்தூர்ல இருக்கு. 5 பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப் போட்டு எடுத்தோம், ஹாஃபிஸ் ஆகிச்சு, ஓ லெவல் எழுதிச்சு நல்ல ரிசல்ட்ஸ், ஏல் எழுதிச்சு நல்ல ரிசல்ட்ஸ், கடைசியில 5 பேர்ல 4 பேர் டாக்டர் மாரா இருக்கிறார். அதுல ஒரு ஆள், 3 பேர் யூனானில இருக்கிறாங்க ராஜகிரியில, ஒரு ஆள் ரஜரட்டையில ருக்கையாண்டு, ரஜரட்டையில் அவ ஹாஃபிஸா, எப்படி ஹாஃபிஸாண்டா, ஒரு நாளில் ஃபுல்லாக ஓதி காட்டினா குர்ஆன் நினைட்டு. இன்னொரு ஆள் தாளங்கூடால் இருக்கிற அவன் டாக்டர், ரெண்டு அங்கே மூணு பேர் இருக்கிறாங்க, அஞ்சு டாக்டர்ஸ் மார் ஹாஃபிஸ் டாக்டர். இதே திட்டத்தை தான் நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம், சேரோட பேசி நின்ற ஊரில் 500 பிள்ளைகள் இருக்குது ஸ்காலர்ஷிப் எழுதின பிள்ளை. இந்த 500 பிள்ளைகளுக்கு முயற்சி ஒன்றை தொடங்கி இருக்கிறோம். ஜமால்தீன் சார் ரசீனுடைய தலைமையில் தான் இது நடக்குது. இதுதான் முதல் ப்ரோக்ராம். இன்றைக்கு 100 பிள்ளைகள், 100 பேரண்ட்ஸ் வாரதால் இதை உங்களுக்கு விளங்கப்படுத்தும். இந்த கிழமை பூர்த்தியாக முழு ஸ்கூல்லையும் இருக்குது ப்ரோக்ராம். ஏனண்டா இது பெருமை ஒன்று, ரெண்டாவது அல்லாஹுடைய ஒரு நெருக்கத்தை பிள்ளைகள் அடை. படிப்பும் ஒழுங்காகுது, ஓதலும் ஒழுங்கா. உங்களுக்கு ஒரு அதனுடைய ஒரு லாஜிக் என்னண்டா, 30 ஜுசுண்டா சாதாரணமானதா, 30 ஜுசு என்றா ஒவ்வொரு ஜுசுலையும் எத்தனை தாள், 10 தாள். 30 ஜுசுவை பாடமாக்கின ஒரு பிள்ளைக்கு ஓல வல்ற 8 கொப்பியை கொடுத்தா தண்ணி. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஓ லெவல் ஏ லெவல் எப்படி இந்த பிள்ளை பாஸ் ஆகும்? 30 ஜுசுவை தண்ணி மாதிரி, எந்த பக்கம் என்ன ஆயத்து இதெல்லாம் பாடமாயும். இப்படி பாடமாக்கின பிள்ளைக்கு மெடிசினை படிப்பிச்சு ஒரு 10 கொப்பியை பாடமாக்க கொடுத்தா லேசா கஷ்டமா சொல்லுங்க, அம்மாமார் சொல்லுங்க, லேசா கஷ்டமா? 30 ஜுசுவை பாடமாக்கின பிள்ளைக்கு 10 கொப்பி பாடமாக்குற கஷ்டமா? அதனாலதான் அந்த பிள்ளையே சயின்ஸ் செஞ்சிச்சு. நான் சொன்ன கஷ்டமா இல்லை சார், 30 ஜுசுவை பாடமாக்கின எங்களுக்கு எல்லா
2: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்ற

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லிம் வானொலி.
0: முஸ்லிம் வானொலி,
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
3: ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் எப்போதும் அவன் என்ன செய்ய வேண்டும்? தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ் தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிரு. ஓ மனிதர்களே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி மிஅத்த மர்ரா, நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் தௌபா செய்கிறேன் என்றார்கள். அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், இறுதி நபி, முதலில் சுவர்க்கம் செல்லக்கூடியவர்கள், நபிமார்கள் எல்லோருக்கும் தலைவர், இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மனிதர்களே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் தௌபா செய்கிறேன் என்றார்கள் என்றால், நம்ம எத்தனை தடவை செய்ய வேண்டும்? இப்போ தௌபாவை நம்ம அதிகப்படுத்த வேண்டும். நம்ம செய்யக்கூடிய பாவங்களை பொறுத்தவரையில் அந்த பாவங்களுக்காக நம்ம தௌபா செய்து அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், உலமாக்கள் அதற்கு சில நிபந்தனைகளை கூறுகிறார்கள். முதலாவது நிபந்தனை என்ன? இஹ்லாஸ். அது பொதுவாக எல்லா வணக்கங்களுக்கும் வலியுறுத்தப்பட்ட ஒரு அடிப்படை. தௌபாவை அல்லாஹுக்காக செய்ய வேண்டும், ஒரு ட்ரெடிஷனலாக செய்யக்கூடாது, ஃபார்மாலிட்டிக்காக தௌபா செய்யக்கூடாது, ரைட்? தௌபாவை அல்லாஹுக்காக செய்ய வேண்டும். நான் அதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த ரமலான் வந்தால் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இந்த ட்ரெடிஷ்னல் தௌபா செய்கிறவங்க, பள்ளிவாசலுக்குள்ளே ஸ்பீக்கரை போட்டுட்டு லைட்டையும் போட்டு வச்சுட்டு கடைசியில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லைட்டை உள்ளுக்கு டிம் பண்ணுறது, இதெல்லாம் வித்தியார்த்திகள். ஆனால் ரமலான் 27 அண்டைக்கு மட்டும் ஸ்பெஷல். இது மார்க்கத்தில் உள்ள விஷயம் கிடையாது. இது இஹ்லாஸான தௌபா கிடையாது. அவர் இருந்துக்கு என்ன செய்வார் இமாம், யா அல்லாஹ், அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் எல்லாம் ஒத்தகரத்துள்ள சொல்ல திரும்ப திரும்ப போட்டு போட்டு அவர் சொல்லுவார், இவர் இருந்துக்கு ஆமீன் சொல்கிறது, ரைட்? அந்த தௌபா இல்லை. தௌபாவினுடைய முதல் கண்டிஷன் என்ன? இஹ்லாஸ். ரெண்டாவது கண்டிஷன் என்ன? அந்த பாவத்தை விடணும். நம்ம செய்கிற தௌபா செய்யப்படும் என்ன, செய்கிற பாவத்தை விட வேண்டும். இப்போ தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிற ஒருவர் தௌபா செய்ய போகிறார், அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவத்தை அவர் விட வேண்டும். அப்போ இனி பர்ஃபெக்டாக தொழுவேன் என்கிற முடிவுக்கு வரணும். மூன்றாவது வந்து, இனிமேல் இந்த பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும். உறுதியான ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இந்த தப்பை, இந்த பாவத்தை இதற்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் என்று. நாலாவது என்ன செய்ய வேண்டும்? அவர் ஃபீல் பண்ணணும், நான் இவ்வளோ காலம் இப்படி பண்ணிட்டேனே, என்னுடைய தாய்க்கு இப்படி பண்ணிட்டேன், இந்த மனைவிக்கு இப்படி பண்ணிட்டேன், என்னுடைய அண்டை வீட்டாரோடு இப்படி நடந்து கொண்டு விட்டேன், நான் தொழுகையில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன், பொருளாதாரத்தில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன் என்று அதை நினைத்து நினைத்து கவலைப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னதமு தௌபா, கவலைப்படுவதே ஒரு தௌபா என்றார்கள். அப்போ அந்த ஃபீலிங் நமக்கு வர வேண்டும். அதே போன்று அடியார்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள இஷ்யூஸாக இருந்தால், பிரச்சனைகளாக இருந்தால், ஈகோவெல்லாம் பார்க்காம அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது ஒரு டேஞ்சரான ஒரு சப்ஜெக்ட். நிறைய பேர் இதற்கு இன்னும் முக்கியத்துவம், நான் உட்பட நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம தான் இருக்கிறோம். அதனுடைய பாரதூரத்தை இன்னும் நம்முடைய உள்ளம் சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கு. நம்மகிட்ட ஈகோ வந்துடுது உடனே. இப்போ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதிகள், அநியாயங்கள், அடுத்தவருடைய ஹக்குகளில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்தவரையில், அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் நீதியானவன். அல்லாஹ்வுடைய நீதியை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ரெண்டு மிருகங்கள், ரெண்டு ஆடுகள் ஒன்றை ஒன்று குத்துகிறது. கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஆட்டுக்கு குத்தி விட்டால் இரண்டு ஆடுகளையும் மறுமையில் எழுப்பி அல்லாஹ் நீதி வழங்குவான். இந்த உலகத்தில் கொம்பில்லாமல் குத்தப்பட்ட ஆட்டுக்கு அல்லாஹ் கொம்பை கொடுப்பான், குத்தி ஆட்டுக்கு அல்லாஹ் பழி தீர்ப்பான். இப்போ பகுத்தறிவில்லாத மிருகத்திற்கே இந்த நிலை என்றால் மனிதனுடைய நிலை என்ன? நீதி நிச்சயமாக கிடைக்கும், அதில் நோ டவுட். 100% உறுதியாக அல்லாஹ் நமக்கு நீதியை பெற்றுத் தருவான் மறுமையில். அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்ததரூன மனில் முஃப்லிஸ், இந்த பேங்க்ரப்டானவன் திவாலானவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அப்போ சஹாபாக்கள் அவங்களுடைய வழக்கத்தில் உள்ள அந்த பேங்க்ரப்ட், அந்த நம்ம தமிழில் நம்ம ஸ்ரீலங்காவில் வங்குரோத்துன்னு சொல்லுவோம், அவர்களுக்கு பழக்கமான வங்குரோத்துக்குரிய விளக்கத்தை சொன்னார்கள். என்னது? மல்லா தீனார் அலகு வலா திருஹம், யாருக்கு தீனாரும் திருஹமும் இல்லாமல் போகிறதோ அவர் தான் முஃப்லிஸ் என்றார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இங்க தீனார் திருஹம் இல்லாமல் போனால், இன்றைக்கு இல்லாமல் போனால் நாளை கிடைக்கும், அல்லது இல்லாமல் போனால் ஒன்றும் ஆக போறல்ல. ஆனால் உண்மையிலேயே இஃப்லாஸ் என்பது என்ன என்று கேட்டால், இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு மனிதன், இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக ஏசுவது, தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக அடிப்பது, தன்னுடைய சகோதரனின் பொருளாதாரத்தை அநியாயமாக சுரண்டுவது, தன்னுடைய சகோதரனின் இரத்தத்தை அநியாயமாக ஓட்டுவது, தொழுகையாளி நோன்பாளி இபாதத்துகள் செய்யக்கூடிய மனிதன் இப்படி செய்துவிட்டு மறுமையிலே அவன் வந்து நிற்கும் போது அல்லாஹ் அவனையும் இவனால் பாதிக்கப்பட்டவனையும் அழைத்து என்ன செய்வான்? இந்த உலகத்தில் தொழுது கொண்டு நோன்பு பிடித்து கொண்டு இருந்த மனிதனுடைய நன்மைகள் அவ்வளவையும் எடுத்து பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் யாரு? எல்லாம் லாஸ்ட். அவர தொழுக, அவர நோன்பு, அவருடைய தர்மம், அவருடைய ஹஜ், அவருடைய உம்ரா, அவர் செய்த திக்ருகள், ஓதிய குர்ஆன்கள், லா ஹவ்ல வலா குவ்வத் இல்லா பில்லா, எல்லாவற்றையும் எடுத்து அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் ஜீரோ, ஒன்றுமில்லை. அடுத்தது என்ன செய்கிறான் என்று கேட்டால், அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்ப பார்க்குறான். யார்? இவனால் பாதிக்கப்பட்ட மனிதனை. ஆனால் அவன் சுவர்க்கத்திற்கு போவதற்கு தடையாக அவனுடைய பாவங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் அவ்வளவு பாவங்களையும் எடுத்து இந்த தொழுகையாளிக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் முதலையும் இழந்து அடுத்தவனுடைய நஷ்டத்தையும் சுமக்கிறார். இவர் தான் உண்மையான முஃப்லிஸ் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார். அவ சின்ன விஷயம் அல்ல. அதனால தான் அல்லாஹுடைய ரஹீக்குல் மக்தூம் என்ற ஹதீஸ், அந்த சீரா புத்தகத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க, கடைசி பகுதி எடுத்து வாசிச்சு பாருங்கள், கொஞ்சம் உருக்கமான பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள், அந்த கடைசி பகுதியில் ரசூல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்டிப்பாக அடிக்கடி வாசிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை தர்கிக் பண்ணுவதற்கு, மென்மையாக்குவதற்கு தேவை, தர்கிக் பண்ணுவதற்கு மென்மையாக்குவதற்கு தேவையான ஒரு

இந்த உலகத்தில் அவரிடத்தில் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஹலாலாக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை மறுமையிலே தீனார் திருஹம் என்ற பேச்சு கிடையாது. அங்கே என்ன இருக்கும்? ஹசனாத் செய்ய ஆத்து தான் இருக்கும், நன்மைகள் தீமைகள் என்ற பேச்சு தான் மறுமையில். எனவே அங்கே போய் கை செய்தப்படுவதற்கு முன்னால் தீனார் திருஹம் விஷயங்களை இந்த உலகத்தில் தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலாடையை உயர்த்தி சொன்னார்கள், சேட்டை தூக்கி சொன்னார்கள், என்னுடைய முதுகு இதோ இருக்கிறது, நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து பழி தீர்த்து கொள்ளட்டும் என்றார்கள். அல்லாஹ் அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து அவர் என்னிடத்தில் பழி தீர்த்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். இப்போ சின்ன விஷயம் அல்ல. இப்போ தௌபாவினுடைய அஞ்சாவது கண்டிஷன் என்ன? யாருக்காவது, நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இனபந்துக்களாக இருக்கலாம், அண்டை வீட்டாராக இருக்கலாம், நமக்கு கீழே வேலை செய்தவர்களாக இருக்கலாம், ஒன்றாக மஸ்ஜிதிலே இருந்து தாவா பணி செய்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய உரிமைகள் விஷயத்தில் விளையாடியவர்கள் நன்றாக மனதில் ஆழமாக பதித்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவுதான் பெரிய கொள்கைவாதியாக இருந்தாலும், பெரிய தக்குவாதாரியாக நீங்கள் இருந்தாலும், அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம நல்லவர்களாக இருந்தால் மற்றவங்களை மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம பழி தீர்க்கணும் என்ற நீயத்தோடு நம்ம இருந்து விடக்கூடாது. நம்மளால் ஒருவர் நரகம் போய்விடக்கூடாது. நமக்கு அநீதி இழைத்தாலும் யா அல்லாஹ் அவனை மன்னிச்சிருந்து துவா கேட்டுட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அநீதி இழைக்கிறவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் இப்படியும் சொல்றான், வலா தஹ்சபன் அல்லாஹ் காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காராக்கள் செய்கிற அநியாயத்தை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா இருக்கானு நீ நினைக்காத. அநியாயம் கொஞ்சம் பேர் நம்ம பார்க்குறோமா இல்லையா? நம்ம சமூகத்தில் சிலரை ஸ்டைல் பொழுதுபோக்கு என்னென்னா மற்றவனை சீண்டுவதும் மற்றவனுக்கு அநீதி இழைப்பதும் தான். வேற பொழுதுபோக்கே அவருக்கு இல்லை. மற்றவன்ட குறைய தேடுறது, அதை பற்றி பேசுறது, அதை பற்றி எழுதுறது, லா ஹவ்ல வலா குவ்வத் இல்லா பில்லா, அவருக்கு முழுக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவரால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவார்கள். ஆனால் எதிராக கைதுக்க பயப்படுவாங்க, என்னென்னா அவங்களுக்கு மர்ம நம்பிக்கை இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون. அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய இந்த அநியாயங்களை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா பொடுபோக்காக இருக்கிறான் என்று நபியே நீ நிச்சயமாக நினைக்க வேண்டாம். அவங்களை அல்லாஹ் பிற்படுத்துகிறான், பிடிக்க வேண்டிய டைம்ல பிடிப்பான். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த நிலையிலிருந்து பாதுகாக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சப்ஜெக்டை பேசும்போது இறைச்சம் உள்ள ஈமான் உள்ள சகோதரிகளுக்கு ஒரு கேள்வி வரேன் என்றால், இப்போ இருக்கிறவங்க தெரிஞ்சவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஆனால் மூத்தானவங்க அல்லது மிஸ் ஆனவங்க, இப்போ அவங்களோட கான்டாக்ட்ஸ் இல்லை நமக்கு, இவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்றாங்க? இதற்கு இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இதை பற்றி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்க என்றால், இப்படி உங்களுக்கு அவங்க கிடைக்கல, உதாரணமாக அவங்களோட பிரச்சனை வந்து பொருளாதாரத்தோட சம்மந்தமானதுன்னு வைங்க, ஒருவருடைய காசை நீங்கள் அநியாயமாக எடுத்துட்டீங்க, இப்போ திருப்பி கொடுக்க நினைக்கிறீங்க, ஆள் இல்லை. இப்போ என்ன சொல்யூஷன்? அந்த பணத்தை அவருடைய பேரில் அல்லாஹுக்காக நீங்கள் தர்மம் செய்யுங்கள். ரெண்டாவது, அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள். அந்த பேரை வத்தக்குள்ளாக மஸ்தத்தாத்தும், சக்திக்குட்பட்டவரை அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்கிற அந்த குர்ஆன் வசனத்துக்கு ஏற்ப, இதை தவிர வேறு வழி நமக்கு இல்லை, ரைட்? வேறு பிரச்சனை, உதாரணமாக ஒருவரை பற்றி அவதூறு பேசியிருக்கிறோம், பொய்கள் அவிழ்த்து விட்டிருக்கிறோம் அவரை பற்றி, இப்போ என்ன செய்கிறது? அவர் இல்லை உயிரோட, அல்லது அவரை நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த சந்தர்ப்பமும் நமக்கு இல்லை, இப்போ என்ன செய்கிறார்? இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள், அவருக்காக நிறைய இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அதே நேரத்தில் அவரை பற்றி மற்றவர்களிடத்தில் நல்லா பேசுங்கள். எந்த வாயால் அவர் மோசம், கெட்டவன், திருடன், விபச்சாரம் செய்தவன் என்று நீங்கள் பேசினீர்களோ, அதே வாயால் அப்படியான சபைகளை தேடி போய் போய் அவர் நல்லவர், அப்படி கிடையாது என்று நீங்கள் பேசுங்கள், அல்லாஹ் போதுமானவன் என்று இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த ஐந்து கண்டிஷனோடு

0: ஒருவர் மூத்தாகிறதுக்கு முதல் தௌபா செய்தால் நிச்சயமாக அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி வயல் வழியின் வாசத்தோடு வளம் பெறுகிறது.
3: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
4: نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان استحق الحديث كتاب الله وان خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய திருமறையிலே வலனபுலுவன்னக்கும் பிஷய்யும் மினல் கௌஃப், உங்களை பயத்திலிருந்து ஒரு விஷயத்தால் சோதிப்போம், வல்ஜூ பசியால் சோதிப்போம், வநக்ஸ் மினல் அம்வால் பொருளாதார குறைவால் பொருளாதார சேதத்தால் சோதிப்போம், ஒல் அம்புஸ் உயிர் சேதத்தால் சோதிப்போம், ஒ சமராத் விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம். ஃபபஷிரி சாபிரின், நபியே அப்போதெல்லாம் பொறுமையாக இருப்பவர்களுக்கு நீங்கள் நன்மாராயணம் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறோம். அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா இந்த மனித சமுதாயத்தை சோதித்து அந்த சோதனையில் பொறுமை காக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பரிசை கொடுக்கிறான். அந்த பொறுமையை பற்றி அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா தொடர்ந்து சொல்கின்ற போது ஃபைன தாலிக்கு மின் அஸ்மில் உமூர், அந்த பொறுமை தான் காரியங்களிலே மிக சிறந்த ஒரு காரியம் என்று அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறார். வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா நேசிக்க சமுதாயம், நேசித்த நபிமார்கள், நேசித்த மக்கள், புகழ்ந்து பேசிய சமுதாயம் எல்லாம் மிகப்பெரிய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். பத்ருயுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா இனி நீங்கள் பாவம் செய்தாலும் மன்னித்து விட்டேன் என்று முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டார். எந்த மனிதர்களுக்கும் அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. ஒரு மனிதன் பாவம் செய்வதை மன்னிக்கின்ற விதத்தை பாருங்கள். அல்லாஹ் அந்த பத்ருயுத்தத்திலே கலந்து கொண்டவர்களுக்கு இதுக்கு பிறகு நீங்கள் பாவம் செய்தாலும் நான் மன்னித்து விட்டேன் என்றால் அந்த அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பத்ரு யுத்தத்திலே மிகவும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டு வெறும் 313 பேர் ஆயிரக்கணக்கான எதிரிகளிடம் ஆயுதம் இல்லாமல் நின்று அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு ஹஸ்பன் அல்லாஹ் நிமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ்வுக்காக இறை கொடுக்கிறோம் என்று போனார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பை கொடுத்தார். அந்த வரிசையிலே அல்லாஹு தஆலா அவனுடைய நபிமார்களில் அல்லாஹ் என்னுடைய உற்ற நண்பன் என்று இந்த மனித சமுதாயத்தை எடுத்திருக்கிறான் என்றால் அது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இன்னொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் எங்கே, நாம் எங்கே, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களின் பிரம்மாண்டங்கள் எங்கே, நாம் எவ்வளவு அற்பமாக இருக்கிறோம். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மிலிருந்து ஒருவரை உற்ற நண்பன் ஹலீல் என்று எடுத்திருக்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து, அதுக்கு மேல் ஒரு அந்தஸ்து உண்டா? அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ஹலீலாக எடுத்திருக்கிறான். என்ன காரணம்? அவர்களெல்லாம் கடுமையாக சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் சலவாத்து சொல்கின்ற போது, அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா சல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீதுங்கிறோம். யா அல்லாஹ், இந்த முஹம்மது நபி மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும், இப்ராஹிம் நபி மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ அருள் செய்ததை போன்று அருள் செய்துவிடு யா அல்லாஹ் என்று கேட்கின்றோம் என்றால், அந்த இப்ராஹிம் நபி எவ்வளவு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நபிமார்கள் வரிசையிலே பிறக்கும்போதே நபியாக பிறந்த நபிமார்களும் உண்டு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை இல்லை என்று அல்லாஹ்விடம் துவா செய்த போது, நாம் உங்களுக்கு குழந்தை ஒன்றை தந்திருக்கிறோம், அவர் அல்லாஹ்வுடைய நபியாக பிறக்கிறார், அவருக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறோம், அது யஹ்யா, அந்த பெயர் உலகத்தில் இதுக்கு முன் யாருக்குமே வைக்கவில்லை என்று பிறக்கும்போதே நபியாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள், திருமணமே முடிக்காத ஆண் தீண்டாத மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளை பெற்றவுடன் மக்களெல்லாம் ஒன்று கூடி, நீ ஒரு பத்தினித்தனத்துக்கு அவதூறு செய்து விட்டாய், நீ ஒரு மோசமான பெண், உனக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்கும், உன்னை தீண்டியது யார், யாரோடு தவறு செய்தாய் என்றெல்லாம் அந்த பெண்ணை அவர்கள் கடுமையாக வார்த்தைகளால் நெருங்கிய போது, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டிலில் படுக்கும் அன்று பிறந்த பாலகனிற்கு கையை நீட்டுகிறார்கள். அந்த குழந்தையிடம், கேளுங்கள், என்னிடம் ஒன்றும் கேட்க வேண்டாம் என்று. குழந்தையிடம் பேசுவதா, குழந்தை என்ன பதில் சொல்லுமா, யாரிடம் நீ சாட்டி சொல்கிறாய் என்று சொன்னபோது தொட்டில் இருந்து சத்தம் பண்ணுகிறது, என்னிடம் பாருங்கள், ஓ மக்களே என்னிடம் பாருங்கள், நான் அல்லாஹ்வின் தூதர், நான் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், என் தாய் கலங்கமற்றவள் என்று அந்த குழந்தை பேசுகிறது. அற்புதமாக இருக்கிறது. பிறக்கும்போதே நபியாக பிறந்தார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகின்ற போது, அவருடைய தந்தை ஆசர் என்பவர் அரசு சபையிலே பெரும் ஒரு பதவியிலே இருக்கின்றார். அந்த மக்களெல்லாம் கற்களை வணங்குகிறார்கள். அப்போது ஆட்சியாளராக இருந்த நும்ரூத், வரலாற்று குறிப்பு சொல்கிறது நும்ரூத் என்று, நேரடியாக ஹதீஸில் குர்ஆனில் நும்ரூத் தான் ஆட்சியாளன் என்ற பெயர் வரவில்லை என்றாலும், ஆசர் என்பது தந்தை என்ற பெயர் திருக்குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி நபிகள் பெருமானார் அந் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ்வு தஆலா சொல்லுகிறான் என்றால், இது கால இப்ராஹிம் லி அபிஹி ஆசர அத்தத்தஹிது அஸ்னாம் அஸ்னாமன் ஆலிஹத்தன் இன்னி அராக வ கௌமக ஃபி ழலாலி முபீன். தந்தையே, அந்த தந்தையிடம் இப்ராஹிம் நபி பேசுகிறார், தந்தையே, இந்த சிலைகளை எல்லாம் நீங்கள் கடவுளாக எடுத்து விட்டீர்களா, நான் உங்களை, உங்கள் சமுதாயத்தை தெளிவான வழிகேட்டிலே பார்க்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்பாட்டுகிறார்கள். ஆனால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் யார் கடவுள் என்பதை தேடிக்கொண்டே இருந்தார்கள் என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற போது, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகன் கால ஹதா ரப்பி, சந்திரன் முழுநிலவாக பிரகாசித்த போது இது என்னுடைய ரப்பாக இருக்க முடியும் என்று இப்ராஹிம் நபி சொன்னார்கள். ஃபலம்மா அஃல கால லஇன் லம் யஹ்தினி ரப்பி லஅகூனன்ன மினல் கௌம் மினல் கௌமில் ஹாஸிரீன். யா அல்லாஹ், தேய்ந்து போகக்கூடியது எப்படியும் என் கடவுளாக இருக்க முடியாது, எனவே எனக்கு நேர்வழியை காட்டவில்லை என்றால் நான் வழிகட்டிலே பெய்த்து விடுவேனே என்று அவர் சொன்னார். சூரியனை பார்த்தபோது இது என் கடவுளாக இருக்க முடியும் என்றார். ஃபலம்மா ரஅஷம்ஷ பாஸிகதன் கால ஹதா ரப்பி, இது என்னுடைய ரப்பாக இருக்கும் என்றார். ஹதா அக்பர், இது எல்லாத்தையும் விட பெருசாக இருக்கிறது என்றார். ஃபலம்மா அஃலத் கால யா கௌமி இன்னி பரீஇம் மிம்மா துஷ்ரிகூன், அதுவும் மறைந்த போது சொன்னார், நீங்கள் இணை வைப்பதை விட்டும் நான் நிரபராதியாகிவிட்டேன், இது கடவுளாக இருக்க முடியாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார். அப்போ விண்ணையும் மண்ணையும் பார்த்தார்கள், சந்திரனை சூரியனை பார்த்தார்கள், பெரும் மலையை கடலை பார்த்தார்கள், எதுவுமே என் கடவுளாக இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இன்னி வஜ்ஜஹுது வஜ்ஹியல்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல்லார், வானங்கள் பூமி எல்லாம் படைத்து இத்தனையும் படைத்த ஒருவன் இருப்பானே, அவன்பால் என் முகத்தை திருப்பி விட்டேன், அவன்தான் என் இறைவனாக இருக்க முடியும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இதையெல்லாம் படைத்த ஒருவன் இருப்பான் என்று அவராக சிந்தித்து இறைவனை தேடிய போது அல்லாஹ் அவரை நபியாக தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இளைஞனாக இருந்து கொண்டே அந்த சமுதாயத்தில் இந்த கலிமாவின் பக்கம், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்ற இந்த கோட்பாட்டின் பக்கம் அழைப்பு விடுக்கின்றார்கள். அந்த அழைப்பு பெரும் தோல்வியிலேயே போய்விடுகிறார். வளமை போல் எல்லா நபிமார்களையும் எதிர்ப்பதை போன்று அவரையும் லனர்ஜுமன்னக்க, உன்னை கல்லால் அடிப்போம் என்றார்கள். ஒலையமஸ், எங்களிடம் இருந்து அதாவது அவளின் கடுமையான தண்டனை உங்களுக்கு வரும் என்று கடுமையாக கர்ச்சித்தார்கள். தந்தை வீட்டை விட்டு விரட்டிவிட்டார். ஊர் முழுக்க அவருக்கு பகமையும் எதிர்ப்பும் இருந்தது. கான உம்மத்தன் வாஹிதன், அவர் ஒரு சமுதாயம், ஒரு ஆள், அவ்வளவுதான். அவரை எதிர்த்து ஏற்றுக்கொள்ள யாரும் இருக்கவில்லை. அந்த நிலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு முறையையும் கையாண்டு அந்த மக்களுக்கு ஹக்கை சொல்லி பார்த்தார்கள். கடைசியாக ஒரே ஒரு முறை, அதுவும் ஒரு ஆபத்தான ஒரு வழிமுறை. அந்த நும்ருத் என்ற அந்த மன்னன் தர்க்கம் செய்வதற்கு, அவன் கடவுள் நான் இல்லை என்று சொல்கிறானா, வேறு கடவுளை அவன் சொல்கிறானா, அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று சொன்னபோதே அந்த நும்ருதிடமே நேரடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போய் நிற்கின்றார்கள். அப்போது நும்ருத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் தர்க்கம் செய்கின்றான். உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய ரப்பு யார் என்று சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பி யுஹி வ உமீத், என்னுடைய ரப்பு உயிர் கொடுப்பவன், உயிரை எடுப்பவன், அந்த ஆற்றல் கொண்டவன் தான் என்னுடைய ரப்பு என்று சொன்னபோது, இதோ நானும் அதை செய்கிறேன், என்னை பார்க்கிறாயா என்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கைதிகளை கொண்டு வர சொல்லி இரண்டு பேருக்கு மரண தண்டனை கொடுத்துவிட்டு ஒருவனை அங்கேயே கொலை செய்துவிட்டு இன்னொருவனை விடுதலை தப்பியோடு என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் நபியை பார்த்து திரும்பிச் சொன்னான், நானும் உயிரை எடுத்து விட்டேன், பார்த்தியா நான் தானே ரப்பு என்று சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சற்றும் கலங்காமல் அடுத்த வாதத்தை வைத்தார்கள். என்னுடைய ரப்பு சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்கச் செய்து மேற்கிலே மறையச் செய்வான், உனக்கு முடிந்தால் மேற்கிலிருந்து உதிக்கச் செய்து கிழக்கில் மறையச் செய் பார்க்கலாம் என்று சொன்னபோது அவர்களெல்லாம் வெக்கித்து தலைகுனின்று அந்த சபை ஸ்தம்மிதமாடியிருந்தது என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதுவும் செய்து அவர்கள் புத்துணர்ச்சி பெறுவதாக, ஏகத்துவத்தை புரிந்து கொள்வதாக தெரியவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மெல்ல மெல்ல அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறார்கள். அவர் செய்யக்கூடிய அடுத்த ஒரு விஷயம் என்னவென்றால், எந்த கல்லிடமும் எந்த சிலையிடமும் ஓடிப்போய் தன் தேவைகளை கேட்கின்றார்களோ, உணவுகளை கேட்கின்றார்களோ, தன்னுடைய நோயை பற்றி விசாரிக்கின்றார்களோ, மறைமுகமான ஞானத்தை கேட்டு நிற்கின்றார்களோ, அவர்களுக்கு இதுவெல்லாம் முடியாது என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதற்காகவே ஒரு காய் நகர்த்தல் செய்தார்கள். அந்த சபையிலே உள்ள மன்னர் சபையில் நெருக்கமாக உள்ள ஒரு சிலர்களிடம் இப்ராஹிம் நபி முன்னாகி, உங்களுடைய பெருநாள் தினத்துக்கு விழா கொண்டாட்டமாக நீங்கள் வெளியில் போவீர்களே, திரும்பி வரும்போது அக்கீதன்ன அசனாமக்கும் உங்கள் சிலைகளை நிச்சயமாக நான் உடைத்து போடுவேன் என்று சவால் விட்டார்கள். ஏன் முன்கூட்டி சொல்கின்றார்கள் என்றால், எப்போவாவது அது உடைக்கப்பட்டால் வேறு எங்கேயும் தேடி ஓடக்கூடாது, என்னிடம் மட்டும்தான் அவர்கள் வர வேண்டும், என்னை மட்டும்தான் அவர்கள் விசாரிக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே திட்டம் திட்டி லக்கீதன்ன அசனாமக்கும் சிலைகளை உடைப்பேன் என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்த வருடம் பெருநாள் கொண்டாட்டம் வந்துவிட்டது. ஊர் மக்கள் எல்லாம் அந்த விழாக்கு வெளியிலே போய்விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உயிர் ஆபத்தான ஒரு சவால். இந்த சிலைகள் உடைப்பது என்பது ஒரு மதத்தின் உணர்ச்சிகளை தூண்டிவிடுவது என்பது ஆபத்தான ஒரு செயல் என்று தெரிந்தும், அங்கே சிலைகளை எல்லாம் உடைத்து ஒரு சிலையை மட்டும் மீதம் வைத்து விட்டு அவர் எங்கும் ஓடாமல் அவர் இடத்திலேயே போய் நின்று விட்டார். சிலைகள் தான் உடைப்பது நோக்கமாக இருந்தால் அந்த மீதம் வைத்த சிலையையும் சேர்த்து உடைத்திருப்பார்கள். உடைத்து விட்டு தப்பிக்க வேண்டும் என்றிருந்தால் அந்த ஊரில் இல்லாமல் ஓடித்திடுவார்கள். ஆள் தெரியாமல் உடைக்க வேண்டும் என்றிருந்தால் முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை சொல்லாமல் பேசாமல் உடைத்து விட்டு சாட்சிகள் இல்லையே என்று நின்றிருப்பார். திட்டமிட்டே செய்ததனால் சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு ஒரு சிலையை மட்டும் மீதம் வைத்து விட்டு அங்கேயே உட்கார்ந்து விட்டார்கள். சபை வந்து விட்டது, மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள். ஊருக்கு வந்தவர்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. தங்களுடைய மத உரிமை சீண்டப்பட்டிருக்கிறது, சிலைகள் எல்லாம் சுக்குநூறாக இருக்கிறது. மக்கள் எல்லோருமே நின்று ஆரவரப்பட்டார்கள், கோபப்பட்டார்கள். மன்னரும் அந்த சபைக்கு விரைந்தார், யார் இந்த செயலை செய்தது என்று மன்னன் கேட்க அந்த மக்கள் சொன்னார்கள், இந்த செயலை செய்வதாக எதுக்கு இப்ராஹிம் ஃபத்தன் ஒரு இளைஞன் சொல்லிக் கொண்டிருந்தான், யுகாலு லோஹி இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம் என்று சொல்லப்படும் என்று சொன்னபோது அழைத்து வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் சபை போக அதற்கே காத்து கொண்டிருந்தவர் எந்த தயக்கம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் சபைக்கு வந்து நின்று விட்டார்கள். மக்கள் மன்றத்தில் தான் என்னை விசாரிக்க வேண்டும் என்பது இப்ராஹிம் நபியினுடைய திட்டமிடல். மக்களுக்கு முன்னால் நான் சொல்லக்கூடிய பதில் அவர்களை ஏகத்துவத்தின் பக்கம் இழுத்து வர வேண்டும், அல்லாஹ்வை அவர்கள் நம்ப வேண்டும் என்பது இப்ராஹிம் நபியினுடைய ஒரு திட்டம். அதுவே நடந்தது, அப்படியே நடந்தது. எல்லா மக்கள் முன்னாலும் மன்னன் கேட்டான், இப்ராஹிமே நீயா இந்த செயலை செய்தாய் என்று கேட்டபோது இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் ஆணி அடித்தா போல், அவர்களுடைய மனங்களை எல்லாம் பிச்சு கொண்டு போவதை போல் ஒரு பதில் சொன்னார்கள். இதோ ஒரு சிலை மீதம் இருக்கிறதே, அதனிடம் கேளுங்களேன். மழையை கேட்டீர்கள், உணவை கேட்டீர்கள், உங்களுடைய எதிர்காலத்தை கேட்டீர்கள், இதையெல்லாம் உங்களுக்காக கேட்டீர்களே, அதற்கு முன்னாலேயே சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது, அது ஒன்று மீதம் இருக்கிறது, அதனிடம் கேளுங்கள் என்றதை போல அதோ அந்த பெரியவரிடமே கேளுங்கள் என்று இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னபோது அவர்களெல்லாம் வெட்கித்து தலை குனிந்தார்கள். இந்த நிமிடத்தில் அவர்களெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இப்ராஹிம் நபி எதிர்பார்த்திருந்தார்கள். ஒருவன் மட்டும் சத்தம் போட்டு மௌனத்தை கலைத்தான், இந்த இப்ராஹிமுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்றான். மீண்டும் அந்த மக்கள் திசை மாறிவிட்டார்கள், எதிர்ப்பு கிளம்பிவிட்டது, யாருமே ஈமான் கொள்ளவில்லை. இப்ராஹிம் நபியினுடைய திட்டமிடல் நடந்தது, ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நாடவில்லை. ஆனால் இப்ராஹிம் நபி எதிர்பார்த்ததை போன்று அடுத்த ஒரு கட்டம் நம்முடைய உயிருக்கு ஆபத்து, நமக்கு மரண தண்டனை வரும், கடுமையான தண்டனை வரும் என்பதுதான். ஆனாலும் அதை அல்லாஹ்வுக்காக தாங்கிக் கொள்ள தயாராக அங்கேயே நின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். என்ன தண்டனை கொடுப்போம் என்று அங்கேயே விசாரணை, நெருப்பில் போட்டு எரிப்போம் என்ற கடுமையான ஒரு கூச்சல். அங்கு எல்லோரும் உங்கள் கடவுளுக்காக உங்கள் பங்குக்கு விறகுகளை குவியுங்கள் என்று சொல்ல, அவ்வளவு ஊரும் சேர்ந்து விறகுகளை குவிக்கிறது. ஒரு மனிதனை எரிக்க இவ்வளவு விறகுகள் தேவையில்லைதான், ஆனால் எல்லா மக்களும் சேர்ந்து விறகுகளை கொண்டு வந்து குவித்து விட்டார்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எரிக்கப்பட போகிறார்கள், ஒன்றுமே அவரால் செய்ய முடியாதுதான். ஆனால் அல்லாஹுவை மட்டும் நம்பி அங்கேயே நிற்கின்றார்கள். நெருப்பு மூட்டப்பட்டு விட்டது, நெருப்பு விறகிலே பிடித்து எரிய தொடங்க தொடங்க நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் பின்னடைந்து அந்த சூட்டிலிருந்து வெளியாகி அந்த வட்டமே பெரிதடைந்து போய்விட்டது. நெருங்கி நெருப்பில் எரிய முடியாத ஒரு நிலை அந்த மக்களுக்கு வந்தபோது ஒரு வண்டி சரிக்கப்பட்டது. கவங்கள் முறையில் இறக்கிவிடப்படுவதற்கு ஒரு வண்டி சரிக்கட்டப்பட்டது. வண்டியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டப்படுகிறார்கள். அதுவரைக்கும் எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள், கட்டப்படுகிறார்கள். ஏகத்துவத்தை சொன்னதற்கு இந்த மக்கள் எனக்கு தரும் பரிசு இந்த நெருப்பு. இந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்ததற்கு இந்த மக்கள் தரக்கூடிய பரிசு இந்த நெருப்பு. இளைஞனாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக அதையும் தாங்கிக் கொண்டு அங்கேயே இருக்கிறார்கள். நெருப்பிலே, அந்த விறகிலே எரியக்கூடிய அந்த நெருப்பிலே வண்டி நெருக்கி விடப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வண்டி நெருப்பை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கட்டப்பட்ட நிலையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், அந்த நெருப்பிலே வீசப்படுகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் அந்த நிலையில் கூட அல்லாஹ்வை நம்பி ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், பொறுப்பு சாட்டுவதற்கு அவனே சிறந்தவன் என்று இப்ராஹிம் நபி அங்கேயும் ஏகத்துவத்தை காட்டினார்கள். ஆரிடமும் உதவி தேடவில்லை, எந்த மகானையும் அழைக்கவில்லை, எனக்கு அல்லாஹ் போதுமானவன், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் தஆலா நெருப்புக்கு கட்டளை இடுகிறான், யானா ருக்கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் மீது குளுமையாகவும் பாதுகாப்பாகவும் மாறிவிடு என்று சொல்ல இறங்கினார்கள். கயிறுகள் எரிந்தது, வண்டி எரிந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புன்முறுவல் பூர்த்தவராக எரியும் நெருப்பிலிருந்து மெல்ல மெல்ல வெளியிலே வந்தபோது, அப்போதாவது அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவார்களா, அப்போதாவது அவர் நபி என்று ஏற்றுக்கொள்வார்களா என்று பார்த்தால், ஆகா இவன் பெரிய சூனியக்காரன் என்று மீண்டும் அவர் மீது கடுமையான ஒரு குற்றச்சாட்டை போட்டு விட்டார்கள். அதற்கு பின்னால் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து பலஸ்தீன் பகுதிகளுக்கு தஅவா பணிக்காக நகர்ந்து விட்டார்கள். அங்கேயும் போய் மார்க்க பிரச்சாரம், மக்களுக்காக பிரச்சாரம் செய்தே தன்னுடைய வாழ்நாளை முடித்தார்கள். தன்னை பற்றி யோசிக்கவில்லை, தன்னுடைய வம்சத்தை பற்றி யோசிக்கவில்லை. 85 வயதுதான், தனக்கு ஒரு குழந்தை இல்லை என்ற உணர்வு அவரை பிடித்து கொண்டது. யா அல்லா எனக்கு ஒரு குழந்தைத்தான், எனக்கு ஒரு வாரிசைத்தா யா அல்லா. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் அந்த மக்களுக்கு எத்லூ அலஹி மாயாத்திஹி, உன்னுடைய வசனங்களை ஓதி காட்ட வேண்டும், யுசக்கி அம்புசிகம், அவர்களுடைய ஆத்மாக்களை அவர்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும், அப்படிப்பட்ட நபிமார்களை என்னுடைய வாரிசில் தாயா அல்லா என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். மலக்குமார்கள் வருகிறார்கள், இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு நன்மாராயணன் சொல்லப்படுகிறது. உங்கள் மனைவி ஹாஜரா மூலமாக உங்களுக்கு ஒரு மகன் பிறக்கப் போகிறான். இந்த வயதான நிலையிலுமா எங்களுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்று ஆச்சரியப்பட்ட நிலையில் இஸ்மாயில் அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் ஹாஜரா அலை சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு 86வது வயதிலே பிறக்கிறார்கள். வயது போன நிலையில் குழந்தை இல்லாமல் ரொம்ப நாளும் தவித்ததுக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்து ரொம்ப நாள் போகவில்லை. அல்லாஹ் தஆலா மீண்டும் அந்த இப்ராஹிம் நபியை சோதிக்கிறார். மீண்டும் அந்த இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாம் அவர்களை சோதிக்கிறார். அல்லாஹ்விடம் இருந்து கட்டளை வருகிறது, உன்னுடைய மனைவியையும் மகனையும் கொண்டு போய் பாரான் பள்ளத்தாக்கிலே, இப்போது மக்கமாய் நகரம், அப்போது அதை பக்கா என்று சொல்வார்கள், பக்கத்துன் என்று சொல்வார்கள், அந்த மக்கமா நகரத்திலே இந்த பாரான் பள்ளத்தாக்கிலே உன் மனைவியையும் மகனையும் போய் விட்டு விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய வஹி வந்தது. அந்த இடம் எப்படிப்பட்டது என்று இப்ராஹிம் நபிக்கு தெரியும். மக்கள் இல்லை, குடியாற்றங்கள் இல்லை, மனித வர்க்கமே கிடையாது, ஒரு வெறும் பாலைவனம், மரம் செடி கொடி இல்லை, தண்ணீர் இல்லை, கனிவர்க்கங்கள் இல்லை, புழுதிக்காற்று வீசினால் மக்கள் வாழ்வது ஆபயம், அவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு இடத்திலே உன்னுடைய மனைவியையும் மகனையும் விட்டு விட்டு விட்டு விட்டு வா. அல்லாஹ்வுடைய கட்டளை பெரிதா, உன் குழந்தை பாசம் பெரிதா? அல்லாஹ்வுடைய அடுத்த சோதனை வந்து விடுகிறது. இந்த மார்க்கத்தை குடும்பத்திற்காக விட்டு கொண்டிருக்கின்றோம். தாய் விடுகிறார் இல்லை, தந்தை சொல் கேட்கிறார்கள் இல்லை, குடும்பம் பிரிந்து விடும், ஊர் ஒற்றுமை குலைந்து விடும், என்னுடைய சாச்சா அந்த பக்கம், என்னுடைய வாப்பா இந்த பக்கம் என்று ஏகத்துவத்தை எடுத்து எரிந்து விடக்கூடிய இந்த மனித சமுதாயத்துக்கு ஒரு படிப்பினையாகவே இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாம் அவர்களுடைய வரலாறுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்க்கு சுபஹான தலா அவனுடைய திருமறையிலே சொல்லுகிறான், கது காலத்திலக்கும் உசுவத்தின் ஹசனாகி இப்ராஹிம் ஒவ்வொல்லதீன மகு, இந்த இப்ராஹிம் நபியும் அந்த இப்ராஹிம் நபியை துயர்ந்து வந்த அவருடைய கூட இருந்த மற்ற நபிமார்களிலும் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான். இந்த இப்ராஹிம் நபியிலும் ஒல்லதீன மகு, அவரோடு இருந்தவர்களிலும், அந்த ஒல்லதீன மகு என்பதை தஃப்ஸருடைய உலமாக்கள் சொல்கின்றார்கள், அவரோடு தோழர்கள் எல்லாம் இருக்கவில்லை, நபியோடு இருந்தார்கள் சஹாபாக்கள், இப்ராஹிம் நபியோடு தோழர்கள் இருக்கவில்லை. இங்கே அல்லாஹ் சுட்டிக்காட்டுவது ஏனைய நபிமார்கள், இந்த நபிமார்களிலும் இப்ராஹிம் நபியிலும் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. என்ன முன்மாதிரி தெரியுமா? இது காலூ லி கௌமியும் இன்னும், அவர்கள் தங்கள் கூட்டத்துக்கு சொன்னார்கள், வாப்பாவுக்கு சொன்னார், வேறு யாரை சொல்வது, உறவுகள் பார்க்கவில்லை, பிள்ளை என்று பார்க்கவில்லை, பெற்றவர் என்று பார்க்கவில்லை, வாப்பாவுக்கு சொன்னார், தன் குடும்பத்தாருக்கு சொன்னார், இன்ன புறாவுமின்கும், நாங்கள் உங்களை விட்டு வேறானவர்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஒம்மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் வணங்குகின்றீர்களே அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லிவிட்டு, கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம், நீங்கள் உறவுகளாக இருக்கலாம், உங்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம். தொடர்ந்து சொல்கின்றார்கள், கஃபர்னா பிக்கும் வபதா பைனனா வபைனக்கும் உல் அதாவத்து உல் பக்தா அபதா, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் எதிர்ப்பு தெளிவடைந்து விட்டது, உங்களுக்கும் எங்களுக்கும் பகைமை தெளிவாகிவிட்டது. அந்த சாடமாடையா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, என்ன செய்கிறது, சாச்சா வாச்சே வாங்க, பகிரங்கமாக சொல்கிறோம், நீங்கள் வேற நாங்கள் வேற, நாங்கள் தௌஹீதில் இருக்கோம், ஏகத்துவத்தில் இருக்கோம், நாங்கள் இதுக்கு பின்னால் வரமாட்டோம், நீங்கள் செய்கிற பச்சைப்பழை, நீங்கள் செய்கிற இணை வைத்தல், உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த விஷயத்தில் சண்டை தான் என்று பகிரங்கமாக சொல்லி இருக்கின்றார்கள். அதனால் தான் அல்லாஹ் அவர்களில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறார். இன்றைக்கு தஅவா செய்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். தஅவா செய்கின்றோம் என்ற நிலையிலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி பக்கத்தில் அவங்கள பள்ளி, நாம எப்படி ஜும்மா இறங்குறோம், என்ன அட்ஜஸ்ட்மெண்ட், கபர் இருக்கிற பள்ளி அது என்றால் பள்ளியாகவே கணக்கெடுக்க கூடாது, எப்படி அட்ஜஸ்ட் பண்றது, சிந்திச்சு பாரு. அப்ப இப்படி பகிரங்கமாக உடைத்து சொன்னவர்கள் அவர்கள், ஹத்தா துஅ்மினு பில்லாஹி வஹதா, இதுவரைக்கும் நீங்க சரியான ஏகத்துவத்துக்குள்ள வரும் வரைக்கும், அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் சரியாக ஈமான் கொள்ளும் வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பகைதான் என்று சொன்னார்கள், அவர்களில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள், அவர்களுடைய தொடராக இருந்த நபிமார்கள் உங்களுக்கு முன்மாதிரி மிக்கவர்கள் என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக பிள்ளையா மனைவியா என்று வந்தபோதே அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை இப்ராஹிம் நபி நிரூபித்தார்கள். மனைவியை அழைத்தார்கள், குழந்தையை தூக்கச் சொன்னார்கள், தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டார்கள், பலஸ்தீனிலிருந்து மக்கமா நகரம் வரை நடந்தே போகின்றார்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள். இப்போது கஅபத்துல்லா இருக்கக்கூடிய இடம் ஒரு வெறும் பாலைவனம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டே போகின்றார்கள். ஏன் எதுக்கு என்ற எந்த கேள்வியும் அந்த அன்னையார் அவர்கள் கேட்கவில்லை. காரணம், என் கணவன் அல்லாஹ்வுடைய ஒரு தூதர், வீணாக எதையும் செய்ய மாட்டார், அது எது செய்தாலும் ஏதோ ஒரு இறைக்கட்டளையாகத்தான் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை பின்னாலேயே போகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதை போன்று விட்டு விட்டு பேசாமல் வா என்று சொன்ன கட்டளைக்காக போய்கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ் சொன்ன இடம் வந்துவிட்டது. மக்கமா நகரத்திலே அந்த சஃபா மலை மலை மீது மலைக்கு அருகிலே தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குழந்தையையும் அங்கேயே நிறுத்தி மனைவியிடம் சொல்கின்றார்கள், இதில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது, இதில் கொஞ்சம் ரொட்டி பேரீச்சம்பழம் இருக்கிறது என்று பேரீச்சம்பழத்தையும் தண்ணீர் தோல் பையையும் தூக்கி கொடுத்துவிட்டு குழந்தையை ஒரு தரம் பார்த்துவிட்டு அங்கிருந்து எதுவுமே பேசாமல் இப்ராஹிம் நபி திரும்பி வந்து கொண்டே இருக்கிறார். செய்வதறியாது திகைத்து போன அந்த பெண்மணி, இந்த பாலைவனத்திலே விட்டுவிட்டு போகிறார்கள், இன்னும் சொஞ்ச நேரத்தில் இருட்டப் போகிறது, என்ன செய்யலாம், நான் எங்கு போவேன், நான் எப்படி இந்த குழந்தையை வளர்க்கப் போகிறேன். ஓடிப்போய் தன்னுடைய கணவனின் தோளிலே கையை வைக்க அவர் நின்று விட்டார். கேட்டார்கள், இந்த காரியம் உங்கள் சிந்தனைக்கு நீங்கள் செய்கின்றீர்களா அல்லது அல்லாவின் கட்டளையா என்ற ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்டார்கள். நீங்களா செஞ்சால் நான் நிற்க மாட்டேன், நான் உங்களுடைய வந்துடப்போகிறேன், உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் செஞ்சால் நான் அதுக்கு கட்டுப்பட மாட்டேன். அல்லாட கட்டளையா உங்கள் சிந்தனையா என்று கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை என்றார்கள். அந்த பெண்மணி கையை எடுத்து ஃபைதன் லா யுதய்யுன் அல்லாஹ், எப்படியா, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், நீங்கள் போய் வாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இப்ராஹிம் நபிகி கண் கலங்கி விட்டது, மனது கனத்து விட்டது. அங்கிருந்து வருகின்றார்கள், திரும்பி பார்க்காமலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கொஞ்ச தூரம் வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அதற்கு மேல் நடக்க முடியாமல் போய்விடுகிறது. சூரா இப்ராஹிம் 35வது வசனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்த வழியிலேயே இடையிலேயே நின்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், நீ சொன்னபடி நான் என் குழந்தையை விட்டு விட்டேன். வைத் கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதா البلد آمنا ربي اجعل هذا البلد آمنا يا الله இந்த பாலைவனத்திலே என் குழந்தையை மனைவியை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன், அதை ஒரு பாதுகாப்பான ஒரு ஊராக ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்கின்றார். எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு பாலைவனம், அதை ஒரு பாதுகாப்பான ஒரு ஊராக ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். இன்னொரு வசனத்தில் வருகின்றது, சூரத்துல் பக்கராவினுடைய 136வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள், ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா வர்சுக் அஹ்லஹு மினத் தமராத், யல்லா அந்த ஊரை ஒரு பாதுகாப்பான ஒரு ஊராக ஆக்கிவிடு, அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு உன் கனிவர்க்கங்களை புசிக்க கொடுத்து விடு யல்லா என்ற ஒரு துவா கேட்டுவிட்டு வந்து விட்டார்கள். இரண்டுமே சாத்தியமற்றவைகள். மனுஷனே இல்லாத அந்த இடம் பாதுகாப்பான இடமாக இருக்க முடியாது, மரமே இல்லாத அந்த இடத்தில் கனிவர்க்கங்கள் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் அல்லாஹ்வை நம்பினார்கள், இந்த துவாவை செய்தார்கள், யா அல்லாஹ் அந்த ஊரை ஒரு பாதுகாப்பான ஊராக ஆக்கிவிடு, அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு உன் கனிவர்க்கங்களை புசிக்க கொடு. இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடம் பொறுப்பு கொடுத்து விட்டு வந்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய துவா கபூல். இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்கமா நகரம் பாதுகாப்பான ஊர் தான். இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்கமா நகரத்திலே உலகத்தில் எங்கு விளையக்கூடிய பல வர்க்கங்களும் வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தவக்கல் வச்சு துவா கட்டு விட்டு வந்தார்கள். கியாமத்து நாள் வரைக்கும் அந்த துவா கபூலாகி கொண்டிருக்கிறது. அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்னை சுதாகரித்துக் கொண்டார்கள். இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்து பேரீச்சம்பழத்தை தின்று பச்சை குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு தாய் சாப்பிட்டால் தான் குழந்தைக்கு பாலூட்ட முடியும் செய்து கொண்டிருந்தார்கள். நாட்கள் நகர்கிறது, உணவுகள் முடிந்து போய்விட்டது. அங்கேயே பழகி போன ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து பார்க்கின்றார்கள். குழந்தை அழுகிறது, தாய்ப்பால் சுரப்பது நின்று விட்டது. அப்போதுதான் பாலைவனத்திலே நிறுத்திவிட்டு போகும்போது கூட இதெல்லாம் யுதய்யுன் அல்லாஹ், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், நீங்கள் போய் வாருங்கள் என்று சொன்ன பெண்மணி கதிகலங்கி நிற்கின்றார்கள். நெளிந்து நலிந்து போன அந்த வயதான பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு தாய்ப்பால் நின்றுவிட்டதே என்ற ஒரு கவலையினால் அழத் தொடங்குகின்றார்கள். மடியில் வைத்து பார்க்கின்றார்கள். குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லை, கானகமே கலங்கி நிற்கிறது. ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் எல்லாருடைய உள்ளத்தையும் கசிய வைத்துவிடும். அந்த தாய் மனம் என்ன பாடுபட்டிருக்கும்? குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லை, இது மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஓடுகின்றார்கள், தேடுகின்றார்கள், யாராவது வழிப்போக்கர்கள் வருவார்களா? நேரத்தோடு வழிப்போக்கர்கள் வந்தால் மறைந்து கொள்ள வேண்டும், பெண்மைக்கும் குழந்தைக்கும் அது ஆபத்து என்ற நிலையில் இருந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், வழிப்போக்கர்கள் வர வேண்டும், அவர்களிடமிருந்து நான் கொஞ்சம் தண்ணீர் குடிக்க வேண்டும், என் குழந்தைக்கு தாய்ப்பால் சுரக்க வேண்டும் என்ற தேவை மட்டும்தான் இருந்தார். அந்த கரடுமுரடான அந்த கற்கள் நிறைந்த அந்த மலை மீது, சஃபா மலை மீது, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓடி போய் நின்று சுற்றுமுட்டும் திரும்பி பார்த்து யாராவது வழிப்போக்கர்கள் போகிறார்களா, யாராவது இருக்கிறார்களா, கூச்சலிட்டு பார்த்தார்கள், சுற்றுமுட்டும் பார்த்தார்கள், எந்த ஒரு உதவியும் இல்லை. அங்கிருந்து பார்க்கின்ற போது கடுமையான வெயிலினால் மர்வா மலை மீது காணல் நீர், அந்த பெண்மைக்கு தண்ணீர் இருப்பதை போன்றே தெரிய, என் குழந்தைக்கு தண்ணீர் கிடைத்து விட்டது என்ற ஒரு தற்காலிக நம்பிக்கையோடு இறங்கி வருகின்றார்கள். குழந்தையை கீழே கடத்திவிட்ட குழந்தைக்கு ஆபத்தேதும் இருக்கிறதா என்று ஒரு தரம் சரிபார்க்கிறார்கள். மீண்டும் மர்வா மலை மீது ஓடிப்போய் ஏறி நின்றால் அது காணல் நீர் என்பதை புரிந்து கொண்டார்கள். அந்த காணல் நீர் என்பது தெரிந்திருந்தும் மீண்டும் சஃபா மலை மீது தெரியக்கூடிய காணல் நீரை, இல்லை இல்லை இது காணல் நீராக இருக்க முடியாது, இது உண்மையான நீராகத்தான் இருக்கும், என் குழந்தைக்கு இது தண்ணியாக இருக்க வேண்டும் ரப்பே, அது காணல் நீர் இல்லை என்று தன்னுடைய மனசையும் ஏமாற்றி மீண்டும் அந்த பெண்மணி சஃபா மலை மீது ஏறி பார்க்கின்றார்கள். தண்ணீர் இல்லை, குழந்தை அழுகிறது. இறங்கி வந்து ஒரு கரம் மடியிலே வைத்து பார்க்கின்றார்கள். குழந்தை அங்கே குடிப்பதற்கு தாய்ப்பால் இல்லைதான், மீண்டும் குழந்தை அழுகிறது. ஐயோ என்ன செய்வேன், மீண்டும் மலை மீது ஏறுகின்றார்கள். இப்படி சஃபா மலை மீதும் மர்வா மலை மீதும் மாறி மாறி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏறுகிறார்கள். குழந்தை அழுகிறது, மர்வா மலை மீது நின்றார்கள், குழந்தையினுடைய அழுகை சத்தம் நின்றுவிட்டது. குழந்தை மரணித்து விட்டதோ, குழந்தை அழவில்லையே, என் குழந்தைக்கு என்ன ஆயிற்று என்று மர்வா மலையிலிருந்து ஓடோடி வந்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை பார்க்கின்றார்கள். அந்த குழந்தையின் பிஞ்சி பாதம் எட்டி உதைத்து மண்ணில் விழுந்த குழியில் தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. ஜம் ஜம் என்றார்கள், நில் நில் என்றார்கள். தண்ணீர் கட்டுப்பட்டது, தண்ணீர் வந்தது, குடித்து கொண்டார்கள். அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்தார்கள். குழந்தைக்கு தாய்ப்பால் சுரந்தது, தியாகத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த பரிசானது. தண்ணீர் நிலத்திலே சுரந்ததும் வானத்திலே பறவைகள் வட்டமிட தொடங்கியது. தூரத்தில் போன வழிப்போக்கர்கள் வானத்தில் பறவைகள் சுற்றுவதைக் கண்டு இந்த இடத்தில் தண்ணீர் சுனை ஏதோ உண்டு என்று அங்கு வந்து சேர்ந்தால் அதிசயமான ஒரு காட்சி. ஒரு பச்சை குழந்தையும் தாயும் பாலைவனத்தில் ஒரு தண்ணீர் ஊற்று வந்தவர்கள் மகத்துவம் செய்தார்கள். அந்த தாயையும் குழந்தையும் பாதுகாப்பு கொடுத்தார்கள். இப்ராஹிம் நபியுடைய துவா அப்போதே கனமாகிவிட்டது, கபூலாகிவிட்டது. ரபி ஜஹல் ஹாதா பலதன் அமினா, பாதுகாப்பான ஒரு ஊராக்கு என்றார்களே, ரெண்டு பேர் இருப்பது எப்படி ஊராகும் என்று நாம் சிந்தித்தோம். அல்லாஹு தஆலா ஒரு ஊரை கொண்டு வந்து இறக்கி அந்த இடத்தில் முகாமிடப்பட்டு பயிர்கள் செய்யப்பட்டது, தண்ணீர் சுரந்தது, பாதுகாப்பானது. அந்த பெண்ணுக்கும் குழந்தைக்குமாக எல்லோரும் உழைத்தார்கள். வந்தவர்கள் பேசிய மொழிதான் அரபு பாசை. அதிலிருந்து கற்றுக்கொண்டதுதான் இப்ராஹிம் நபி, இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்மாயில் பேசிய அரபு பாசை. அரபு பாசை இந்த மக்களிடமிருந்து வந்துதான் இன்றைக்கு நாம் ஓதக்கூடிய இந்த திருக்குர்ஆன் அரபியிலே வந்தது என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லித்தருகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி சோதித்தான் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டார்கள். சோதனை கடந்துதான் போனது, அல்லாஹ்வுடைய பரிசு அவர்களை சேர்ந்தது. இன்றைக்கு வரைக்கும் எந்த நபிமார்களாக இருந்தாலும் சோதனைகளும் அவர்களுடைய கஷ்டங்களும் வரலாறுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது தான். ஆனால் நம்முடைய மார்க்கத்தின் வணக்கமாக அச்சுட்டாக பின்பற்றப்படக்கூடிய ஒரு சோதனை இப்ராஹிம் நபியுடைய சோதனை தான். ஹஜ்ஜு மாதம் முழுக்க அதைத்தான் நினைக்கப் போகும். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடிய அந்த சஃபா மலை மீது, மர்வா மலை மீது தான் ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் ஓடி ஓடி இறங்குகிறார்கள். அவர்களுடைய நினைவுகள் கொண்டு வரப்படுகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தியாகம் கொண்டு வரப்படுகிறது. இப்ராஹிம் நபியுடைய துவா கபூலாகுவதை கண்ணெதிரே பார்க்கின்றோம். அவர்கள் மீது கல்லறிந்த அந்த இடத்தில் கல்லறிகின்றோம். அவர்கள் இருந்த தங்கின இடங்கள் எல்லாம் நாமும் போய் இருந்து தங்கிவிட்டு வருகிறோம். அவர்கள் கட்டிய காபாவை நாம் தவாவு செய்கிறோம். அங்கே மக்காமு இப்ராஹிம், இப்ராஹிம் நபி நின்று தொழுத இடம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறானே, இன்றைக்கு வரைக்கும் அவர் பாதம் பதிந்த அந்த கற்கள் அடையாளங்களாக வைக்கப்பட்டு அந்த இடம், அந்த இடத்திலே ரெண்டு ரக்கா தொழுகிறோம். அந்த கஅபத்துல்லாவை ஏழு தவாப் செய்துவிட்டு இப்ராஹிம் நபி நின்ற இடத்திலே நின்று தொழுகிறோம். இவ்வளவுக்கு அது பின்பற்றப்படுகிறது என்றால் அவர்களுடைய தியாகத்துக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் கொடுத்த பரிசு சகோதரர்களே. எனவே தியாகம் என்பது இந்த அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடியது. இந்த சோதனைகளின் போது என்ன அல்லாஹ் நான் என்ன செய்துவிட்டேன், ஏன் அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் என்று ஈமானை பலகீனப்படுத்தக்கூடாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான சோதனையின் போது சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக சோதிக்கப்பட்ட போது சொன்ன வார்த்தையும் அதே வார்த்தை தான். உஹுத் யுத்தத்திலே கடுமையாக யுத்தம் மீண்டு நிறைய சஹாபாக்கள் காயப்பட்டு 70 சஹாபாக்கள் ஷஹீதாகி குற்றுயிராக அரைகுறையாக சடலங்களாக அந்த சஹாபாக்கள் மதீனாவுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் போனது. அடுத்த செய்தி வந்தது மீண்டும் மக்காவில் இருந்து படை தயாராகிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஹுத் யுத்தத்தில் கலந்து கொண்ட எல்லா தோழர்களும் மீண்டும் யுத்தத்துக்காக தயாராகுங்கள் என்று சொன்னபோது மனசிலே எந்த கசடும் இல்லாமல், மனசிலே எந்த ஒரு கசப்பும் இல்லாமல் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓங்கி இப்னு கும்மா வெட்டிய வெட்டை தோல் புயத்தை கொடுத்து தாங்கி குழி விழுந்த காயத்துக்கு கட்டு போட்டவர்கள் அதே காயத்தோடு வெட்டுப்பட்ட மகனையும் அழைத்து கொண்டு யா ரசூலல்லாஹ் மீண்டும் யுத்தத்துக்கு நாங்கள் தயார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்து நின்று விட்டார்கள். ஆட்கள் இல்லை என்று தெரியும், அதனால் காயப்பட்டவர்களும் வந்து நின்று விட்டோம் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை எண்ணி கண்கலங்கினார்கள். எல்லோரும் போய் மதீனாவில் இருந்து சற்று தூரம் நகர்ந்து எதிரிகளை காத்து கொண்டு நிற்கின்றார்கள். முனாபிக்கிங்கள் வந்து அவர்களை பயங்காட்டுகின்றார்கள். என்ன நினைத்து நீங்கள் தைரியமாக வந்து நின்று விட்டீர்கள்? படை கடுமையான படையாக இருக்கிறது, எதிர்ப்பு பயங்கரமாக இருக்க போகிறது, ஆயுதங்களை சுமந்து கொண்டே வருகிறது, வஞ்சம் தீர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், பயந்து கொள்ளுங்கள் என்று இவர்களை மனசுக்குள்ளே நடுங்க வைத்து தயங்க வைப்பதற்கான முயற்சி நடந்தது. அப்போது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அந்த சஹாபாக்களுக்கு இந்த செய்தி வந்தபோது அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது, மனசு தளரவில்லை, ஈமான் அதிகரித்தது. இந்த சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், வரட்டும், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பரம் சாட்டுவதற்கு அவனே போதுமானவன், நாங்கள் தயார் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபி மீது கடுமையான சோதனை வந்தபோது அவர் இதைத்தான் சொன்னார் என்று அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். சோதனையின் போது இதைத்தான் மக்களை சொல்ல வேண்டும். இதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே நமக்கு அருளினான். அன்புக்குரியவர்களே, சோதனை வெறும் தான். அந்த சோதனைகளில் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்ல வேண்டுமே தவிர அல்லாஹ் நம்மளை கைவிட்டு விட்டான், இவ்வளவு நாளாக தொழுதும் ஒன்றும் நடக்கலை, என்ன இது, என்னென்ன நடக்கிற, அல்லாஹ் இருக்கானா என்ற ஒரு நிலை நமக்கு வரக்கூடாது. அது ஈமானின் பலகீனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி வஹதா, ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு. ஸலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், ஸஹாபாக்கள், தாபீன்கள், தபஈத் தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், எந்த ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறானோ அந்த சமுதாயத்துக்கு சோதனையால் விரைந்து வருவான். சோதனைகள் ஒவ்வொரு வகையிலே வரும், ஒவ்வொரு உருவத்திலே வரும். அந்த உருவத்தில் வருந்துகின்ற போதெல்லாம், அந்த சோதனைகள் வருகின்ற போதெல்லாம் நாம் ஈமானை விட்டு வெளியிறங்குவதற்கான சந்தர்ப்பங்களையும் கதவுகளையும் ஷைத்தான் திறந்து விடுவான். கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹைபர் யுத்தத்துக்கு போகாமல் சாட்டி சொல்லிவிட்டார்கள். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை, உரிய சாட்டு எதுவுமே சொல்லவில்லை, உங்களோடு பேச மாட்டோம், சஹாபாக்கள் யாரும் சலாம் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த நபி தோழர் ரொம்பவுமே ஏங்கினார்கள், ரொம்பவுமே கஷ்டப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் பள்ளியிலே தொழுது விட்டு சலாத்துக்காக காத்து கொண்டிருப்பார்கள். சோழர்கள் என் மீது சலாம் சொல்வார்களா சலாம் சொல்வார்களா என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். காத்து கொண்டிருந்தும் யாரும் சலாம் சொல்லவில்லை. நாட்கள் நகர்ந்து வாரங்களாகி, வாரங்கள் நகர்ந்து மாதங்களானது, அவருக்கு யாரும் சலாம் சொல்லவில்லை. ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டது மாதிரியான ஒரு நிலை. தொழுது விட்டு அல்லாவின் தூதரையே பார்த்து கொண்டே இருப்பார்கள், என்னோடு பேசுவார்களா என்னோடு பேசுவார்களா என்று பேசவில்லை. மனசு நொந்து வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் அயல் நாட்டிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஆட்சியாளர்கள் தூதுப்படையை அனுப்புகின்றார்கள். சந்தையிலே வந்து அவர் பெயரை சொல்லி, இன்னார் தெரியுமா, இன்னார் எங்கே என்று விசாரிக்கப்படுகிறது. இதோ நிற்கின்றார் என்று அவரை காட்ட அவர்கள் நேரே வருகின்றார்கள். மன்னரிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது. அல்லாவின் தூதரோடு பகைத்து கொண்டார், அல்லாவின் தூதரும் பகைத்து விட்டார், இங்கே மனசு நடுங்கிக் கொண்டிருக்கிறது, இதுதான் சந்தர்ப்பம் இவரை நம் மார்க்கத்தில் இணைத்து கொள்ள என்பதை புரிந்து கொண்ட அந்த அந்நிய நாட்டு கிறிஸ்தவ மன்னன் கடிதம் எழுதுகிறான். உங்கள் செய்தி கேள்விப்பட்டோம், பல மாதங்களாக உங்களிடம் முகம்மது பேசவில்லையாம் என்பதை தெரிந்து கொண்டோம், உங்களை எங்களுடைய நாடு எப்போதும் வரவேற்கிறது, உங்களுக்கு பதவியும் தர காத்திருக்கின்றோம், நீங்கள் வந்தால் போதும் என்ற ஒரு கடிதம் வந்துவிட்டது. அந்த கடிதத்தை பார்த்து, அந்த கடிதத்துக்கு பின்னால் பதவிக்கும் சொத்துக்கும் சுகத்துக்கும் ஆசைப்பட்டு அந்த நபித்தோழர் ஓடாமல் கிழித்து அவர் மூஞ்சிலேயே தூக்கி எறிந்து விட்டு சொன்னார்கள், நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறோம், இந்த இஸ்லாத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், உங்கள் மன்னரிடம் போய் சொல்லுங்கள் என்று திருப்பி அனுப்பிவிடுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதே நிலை இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு காரணம் காட்டி உங்களுக்கு சலாம் சொல்லலையாமே, உங்களுக்கு பேசலையாமே, உங்களோடு கதைக்கலையாமே, இங்கே வாங்களேன். நாம் நபர்களை நம்பி ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பி ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இருக்கக்கூடிய மக்கள் தவறு செய்யலாம், ஆனால் கொள்கையில் எந்த தவறும் இல்லை என்பதை நாங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கொள்கைக்காக இப்ராஹிம் நபியை போன்று தந்தையையும் தூக்கி போட தயாராக இருக்க வேண்டும், அல்லாஹ் சொன்னால் பெத்த பிள்ளையும் பாலைவனத்தில் போட தயாராக இருக்க வேண்டும், இதுதான் கொள்கை உறுதி. அந்த கொள்கை உறுதி அங்கிருக்கிறது, இப்ராஹிம் நபியிடம் இருந்து உங்களுக்கு பாடம் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நாம் அனைவரும் கொள்கையில் உறுதியாக இருப்போம், இந்த கொள்கைக்காக எதையும் செய்வோம், கொள்கைக்கு வெளியிலே நாம் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹான தஆலா நாம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணி.
3: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
5: சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி அண்ட்
6: பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில் அகாடமி அண்ட் பிரதான வீதி சாய்ந்து மருது.
5: தொடர்புகளுக்கு 077-497-6016.
7: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்று முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
8: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
9: www.muslimvanuli.com.
8: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் கூறல்.
4: இந்த ஒன்லைன் பிசினஸ் இன்னைக்கு எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சில சில ஒன்லைன் பிசினஸ் எப்படி சில மஷூரான பிரபல்யமான சில கம்பெனிகளுக்கு பொருளை வித்துட்டு இருப்பாங்க. அப்போ நான் என்ன செய்யறேன்னா, அதுக்கு போய் அதில் உள்ள விற்கிற பொருள் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதில் விலை அந்த ஃபோட்டோலாம் எடுத்து அதில் விலையில் நான் ஒரு விலையை நிர்ணயிக்கிறேன். நிர்ணயித்து இப்போ அந்த ஃபோட்டோவை நான் ஷேர் பண்ணுறேன், இந்த பொருள் எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறேன். அப்போ மக்கள் அதை கேட்டோன்னே ரைட், அப்போ உங்களோட காசு அக்கௌண்ட்டுக்கு போடுங்க அப்படின்னா காசு அவங்க அக்கௌண்ட் போட்டுருவாங்க. போட்டது போகிறது நான் என்ன சொன்னேன், இந்த லாபத்தை எடுத்துட்டு பொருளுக்குரிய காசு நான் உரிய கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இவங்க அட்ரஸ் அங்கே கொடுத்துருவேன், அவங்க நேரடியாக இங்கே அனுப்பிவிட்ருவாங்க. அது இலங்கையில் இருக்குது, வெளிநாடுகளில் இருக்குது. இது ஆன்லைன் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்குது. உடுப்புகள் எடுக்கலாம், மின் உற்பத்தி பொருட்கள் எடுக்கலாம், மருந்துகள், ஃபோனு, அப்படி இப்படி சேகப்பட்ட பொருள் இன்றைக்கு என்ன செய்யுது, சில கம்பெனிகள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு. இலங்கையில் கூட சில சில கடைகளில் வந்து இப்போ டெக்ஸ்டைலில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பாய் வித்துக்கிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி சல்வார் கிட்ட வித்துட்டுருப்பாங்க, ஷூ, செருப்பு, பெண்களுடைய பாவனை பொருட்கள், அப்படி ஏகப்பட்ட பிஸ்னஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது ஒரு கம்பெனி வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருப்பாங்க, அதனுடைய ஏஜென்ட்களாக ஊருக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க குரூப்பில் போட்டு வச்சுட்டு இந்த சாமான் இருக்குது அப்படின்னா அவங்க 100 லாபம் வச்சு ஒரு 1000 லாபம் வச்சு அவங்க எடுத்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் வந்து என்னென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் உனக்கு உரிமை இல்லாத பொருளை நீ விற்கக்கூடாது, ஹராமுங்கிறாங்க. எங்கே எவனுடைய மாடோ மேய்ஞ்சிட்டு இருக்கு, நான் அந்த மாட்டுக்கு எவ்வளோ பார்த்து விற்கலாமா, அது ஹராம் இல்லை, அதை நம்ம விற்க இயலாது. பறந்துக்கிட்டு இருக்கிற பறவையை விற்கலாமா, குளத்தில் இருக்கிற மீனை விற்கலாமா, அது எனக்கே சொந்தம் இல்லையே, பிடிச்ச வித்துட்டு போகிறது அது வேறு விஷயம், அது கவர்மெண்ட்டுக்குரிய நிலம், குளம், கடல் இருக்குது, இந்த கடலில் உள்ளவுக்குள்ளே நீங்கள் மீன் பிடிக்க காசை தாங்கன்னு வந்துடலாமா. அப்போ உனக்கு பொறுப்பில்லாத ஒன்றை, உன்னுடைய பேரில் இல்லாத ஒன்றை நீ என்ன செய்ய முடியாது, வீட்டு என்ன செய்ய முடியாது. ஆனால் இந்த ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுப்பை எடுத்து இல்லை, புரோக்கராக நின்று வியாபாரம் பண்ணுறோம், அந்த வகையில் வந்து என்ன செய்து அனுமதியாகுது. புரோக்கர் பீஸ் நம்ம எடுத்துக்கிறோம், பொருளை வந்து இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற வளவை நான் புரோக்கர் போய் என்ன செய்யணும், இன்னொருத்தர் பேசுகிறோம், அந்த பாதி வளவு இருக்குது அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டேன், 50 லட்சரூபா வளவு, 50 லட்சரூபா நீங்கள் உங்களுக்கு 50 லட்சரூபா கக்கி வேணும், மற்ற நான் பார்த்துக்கிறேங்கிறேன், நான் போயினேன் 55 லட்சம் ஒரு ஆள்கிட்ட பேசணும் வளவெல்லாம் கொண்டு காட்டினேன். உறுதி எழுதுறேன் இருந்தால் அவனுக்கு தெரியுது இவர் தான் வளவன், 50 அங்கே 5 இங்கே. இது புரோக்கர் பீஸ், அந்த புரோக்கர் பீஸாக எடுக்கிறது அனுமதியானு கேட்டால் அது அனுமதி. இந்த புரோக்கர் பீஸ் என்ன இல்லை அனுமதி இல்லை. இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் இன்னொருத்தர் பொருளை உரிய பொருள் என்ன இருக்குது இவ்வளோதான் இவ்வளோ காசுன்ற ஒரு ஒப்பந்தம் செஞ்சதுக்கு பிறகு பொருளை நான் கொடுக்குறேன், கொடுத்தால் நான் இடையில் புரோக்கராக லாபம் எடுக்கிறேன், இது மார்க்கத்தில் தடை இல்லை அனுமதி. ஆனால் மோசடி நடக்கக்கூடாது, காட்டின ஒன்று பார்த்த ஒன்று வந்தது ஒன்றாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த நேரடியாக கண்ணால் பார்க்கல, நம்ம ஃபோட்டோவில் காட்டுறோம். இந்த ஃபோட்டோவில் காட்டி வியாபாரம் பண்ணுறதுல இமாம்கள் கூடையில் சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது. ஒரு சிலர் உணவுப் பொருட்களை எல்லாம் ஃபோட்டோவில் காட்டி பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க, ஏன்னா அது பழுதாகும், போகிறதுக்கு நாள் எடுக்கும், அதெல்லாம் பண்ண முடியாது. அது இல்லாத மற்ற பொருட்கள் மஷூரான பிரபல்யமானது, அதாவதுங்க சிலதை பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோன், இப்போ சாம்சங் ஃபோன் என்ற சாம்சங் ஃபோன் இதுதான் உலகத்தில் எங்கே வேணாலும் சாம்சங் ஃபோன் இதுதான், அதனத்து பார்க்குறது அந்த நம்பரை சொல்லி இந்த ஃபோனு, இந்த கார் டொயோட்டா கார்னா இந்த கார் தான், இந்த பைக்குனா இந்த பைக்கு தான், இந்த பொருள் என்ன இது தான். அப்போ இது வந்து மஷூரான ஃபேமஸாக உலகத்தில் எல்லா இடத்துலையும் இது இப்படித்தான்.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
1: அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளிலே ஒரு மனிதர்கள் வருவார்கள். எப்படி வருவார்கள் தெரியுமா? எங்கள் எல்லோருக்கும் பயம் வருகிற விதத்திலே இருக்கிறது இந்த ஹதீஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திகாமா என்று ஒரு மலை இருக்கிறது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிற வழியிலே பெரிய ஒரு மலை தொடர். இந்த திகாமா மலை தொடர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த மக்களுக்கு வழங்கி கொடுத்து, திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு ஒருவர் வருவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லுகிற நேரம் தயவு கூர்ந்து சொல்கிறேன், இது நானாக இருந்தால் என்று எண்ணிக்கொண்டு கேளுங்கள். அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? தொழாதவர்களை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. அல்லாஹும் அவர்களுக்கும் நோன்பு பிடிக்காதவர்களை பற்றி பேச வேலையில்லை. அல்லாஹும் அவர்களும் பார்த்து கொள்வார்கள். இது யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு வருவார்களாம் ஒரு கூட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவ்வளவு நன்மை. திகாமா மலை என்றால் பெரிய மலை, எவ்வளவு நன்மை வைத்திருப்பார்கள். கொஞ்ச நஞ்சமா, ஆயிரம் ரெண்டாயிரமா, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய முன்னாடி வந்த உடனே அல்லாஹ் மறுபேச்சுக்கு இடம் வைக்காமல் அப்பா அம்மன் சூரா அந்த அவ்வளவு நன்மையும் துண்டு தூளாக்கி தூசாக்கி பறக்க விட்டு விடுவானாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன் நீதமானவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் நேர்மையானவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் தனக்கே நீதத்தையும் நியாயத்தையும் நேர்மையும் கடமையாக்கி கொண்டவன். அந்த ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டான், ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டான். அல்லாஹ்விடம் ஒரு அடியான் வாதிடுவான், என்ன மறுமையுடைய விசாரணையிலே, யா அல்லாஹ் எனக்கு என்ன, அல்லாஹ் சாட்சியாளர்கள்லாம் கொண்டு வந்து வைக்கிறாய், நீ இருக்கிறாய், சாட்சியாளர் கொண்டாமல் என்னை விசாரியா அல்லாஹ் என்று சொல்கிற நேரம், அப்படியா அல்லாஹ் எப்படியெல்லாம் அவகாசம் கொடுக்கிறான் பாருங்கள், அப்படியா சாட்சியாளர்கள் எல்லாம் அனுப்பிவிட்டு, அல்யௌம நஹ்திமு அலா அஃவாஹிஹிம் வ துக்கல்லிமுன ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அவருடைய வாய்க்கு முசிலை கொடுத்துவிட்டு கை பேச ஆரம்பிக்கும். உன் நாக்குத்தான் பிறண்டு பிறண்டு பேசும். கை பேசுங்கள் அல்லாஹ் சொல்லுவான். சூரா யாசின்ல அல்லாஹ் சொல்கிறான், அல்யௌம நஹ்திமு அலா அஃவாஹிஹிம் வ துக்கல்லிமுன ஐதீஹிம், கரங்கள் எல்லாம் பேசும் அல்லாஹ், நான் அந்த பெண்ணை பிடித்தேன். அவருடைய நாக்குக்கு அல்லாஹ் சீல் வைத்துவிட்டு, வ தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவருடைய கால்கள் சாட்சி சொல்லும், நான் போனேன் யா அல்லாஹ் அந்த அநியாயம் வியாபாரத்துக்கு இந்த காலால் தான் போனேன் அல்லாஹ் என்று சொல்லும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி விசாரிப்பான் என்றார்கள். மறுமை என்பது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் சாதாரண ஒன்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியனை கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு சிலருக்கு கணுக்கால் அளவுக்கு, ஒரு சிலருக்கு முட்டை அளவுக்கு, ஒரு சிலருக்கு வாய் அளவுக்கு என்று வாயை பிடித்து காட்டினார்கள். இந்த வாய் அளவுக்கு கால் அளவுக்கு என்றார்கள். அவ்வளவு வேர்வையில் மூழ்கி கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் விசாரணை நடக்கும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் பயந்து போனார்கள். எங்களுக்கெல்லாம் அந்த பயம் உருவாகிறதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த விசாரணை நடக்கிற நேரம் அப்படி ஒரு கூட்டம் வருவார்கள், திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மை. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அசந்து விட்டார்கள். யார் ரசூலல்லாஹ், அவர்கள் யார், அவருடைய பண்புகள் என்ன, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் என்று யார் ரசூலல்லாஹ் ஏன் கேட்டார்கள். நாம் எல்லாம் இப்படி அதி சொன்னால் பண்புகள் என்ன, என்ன அவருடைய அடையாளங்கள் கேட்போமா? நாங்க இல்லப்பா, அதெல்லாம் நாங்க இல்லை. நாங்க பெரிய பிரச்சாரகர்கள், நாங்க பெரிய தியாகிகள், எங்கெல்லாம் அது வருமா என்ன கேட்டார்கள். உயிர் கொடுத்த தியாக, உயிரை திறப்பதற்கு தயாரான தியாகிகள், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தவர்கள், தன்னுடைய தகப்பனை இழந்தவர்கள், ஒட்டுமொத்த சொத்தையும் மக்காவில் விட்டுவிட்டு ஒரே ஒரு ஆடையோடு மதீனாவுக்கு வந்தவர்கள், எந்த பொருளாதாரத்தையும் விரும்பாதவர்கள், இந்த உலகத்தில் ரப்பல் ஆலமீனுக்காக வேண்டி எல்லாத்தையும் திறந்து கொடுத்தவர்கள். அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம், யா ரசூலல்லாஹ், அவருடைய பண்புகள் என்ன யா ரசூலல்லாஹ், அவருடைய அடையாளங்கள் என்ன யா ரசூலல்லாஹ், அவையெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாருங்களேன், அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், இன்னஹும் பிஹ்வானிக்கும், மக்களே அவர் உங்களுடைய சகோதரர்கள் என்றார்கள். அவர்கள் வேற யாரும் இல்லை, உங்களுடைய சகோதரர்கள். இன்னஹும் பிஜில்துக்கும், அவருடைய தோல் என்ன தோல் தெரியுமா, எவ்வளவு தெளிவான விளக்கம் பாருங்கள். அவர்கள் யார் தெரியுமா, உங்கள் சகோதரர்கள் என்றார்கள். அப்படின்னா யார் சகோதரர்களே, நீங்கள் பாருங்கள், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். இன்னஹும் பிஜில்துக்கும், உங்களுக்கு அரபி தோல் இருக்கிறதா, அதே அரபி தோளில் உள்ளவர்கள் அல்லது உங்களுடைய தோல் உள்ளவர்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், உங்களுக்கு என்ன தோல் இருக்கிறதோ, தோளில் வெறுப்பு, வெள்ளை, கருப்பு, சோப்பு என்று பிரித்துக் கொள்வார்கள், உங்களுக்கு என்ன தோளோ அதே தோல். யஹுஸூன பில்லைலிக்க மாதஹுதுன, இரவை எல்லாம் நீங்கள் எப்படி தொழுவீர்களோ அப்படி அவர்கள் இரவெல்லாம் தொழுதவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் என்னையும் உங்களையும் அதிகம் அதிகம் பயமுறுத்துகிறது, என்னையும் உங்களையும் அதிகம் அதிகம் பயமுறுத்துகிறது. அல்லாஹ்வுடைய அன்புக்குரிய நல்லடியார்களே, இரவை நீங்கள் எப்படி எடுப்பீர்களோ அதே போன்று இரவை எடுத்தவர்கள். சஹாபாக்கள் இரவை எடுத்தது போன்று எனக்கு எடுக்கலாமா, உங்களுக்கு எடுக்கலாமா? இறைவனோடு கொஞ்சம் குழாவிக் கொண்டே இருப்பார்களே, ரஹ்மான் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு முஹ்சின்களாக நின்று கொண்டு அல்லாஹ்விடம் தேம்பி தேம்பி அழுது அழுது ஓதுவார்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பாலைவனத்தில் உள்ள உணர்வு என்ன, உணர்வு என்ன? தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடம் நெருங்குவதற்கு எவ்வளவெல்லாம் நெருங்கினார்கள், எப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் நெருங்கினார்கள். அதனால் யஹுசூன பில்லைல் கமா தஹ், நீங்கள் எப்படி இரவை எடுப்பீர்களோ அப்படி இரவெல்லாம் அவர்கள் விழித்து தொழுதவர்கள். இரவை விழித்து தொழுதால் எப்படிப்பட்ட நன்மை, எப்படிப்பட்ட நன்மை! இதிலிருந்து பேசப்படுகிற நேரம், இந்த ஹதீஸை நானும் நீங்களும் வாசிக்கிற நேரம் அல்லது கேட்கிற நேரம், ஒரு சிலர்கள் எங்களுக்கே சொல்லுவோம், அவ்வளவு இரவு தொழுகை எங்களுக்கு இல்லையே. இரவு தொழுகை உள்ளவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் எங்கள் நிலைமை என்ன என்று மனசு கேள்வி கேட்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா, அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா, வைஸா ஹலவ், அவர்கள் தனிமையாகிவிட்டால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை சர்வசாதாரணமாக மீறுவார். தனிமையாக பப்ளிக்ல வந்தா எல்லாரும் பார்க்கிறார்களே, என்ன மாதிரி உத்தம மகான் இருக்கிறாரா என்றெல்லாம் காட்டிக்கொள்பவர்கள் தனிமையில் போனால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை சர்வசாதாரணமாக மீறுவார்கள். அல்லாஹ் விட மாட்டான், அவருடைய நன்மைகள் எக்கச்சக்கமான நன்மை. மக்களோட மக்களாக சேர்ந்து தொழுதிருப்பார்கள், மக்களோட மக்களாக சேர்ந்து நோன்பு பிடித்திருப்பார்கள், எல்லாம் செய்தவர்கள். தனிமை என்று யாருமே இல்லாத இடங்கள் கிடைக்கிற நேரம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படியெல்லாம் மீறினால் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் உங்களை மன்னித்தால் அந்த நிலைமை இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. தவறாக புரிந்து கொள்ள கூடாது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அதனால் தப்பித்தவர் யாவது ஒரு இரவிலே உட்கார்ந்து தப்பான படங்களை பார்த்திருந்தால் தேம்பி தேம்பி அழுதாவது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தகஜத்திலே வைத்து திருக்குர்ஆனோடு உட்கார்ந்து அல்லாஹ்விடம் நெருங்கி யாரும் தெரியாத நேரம் தேம்பி தேம்பி அழுது அழுது அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா, ஹஷியர் ரஹ்மான் பில் கைபி, யாரு மறைந்து அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. அதாவது கண்கள் மடிந்து கொண்டு ஹாலியன், ஒரு அடியான் தனிமையாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் மறுமையில வீச என்ன கொடுப்பானாம், என்ன கொடுப்பான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நிழல் கொடுப்பான்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி
2: muslimvanoli.com.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி ஆஷே அப்துல் பாசித் புகாரி அவர்களின் வான்மறை தொடர்.
3: சூரத்துல் வாக்கியா மக்காவில் இறக்கப்பட்ட சூறாவாகும். 97 வசனங்களை உள்ளடக்கிய இந்த சூரா, இதனுடைய சில வசனங்கள் மட்டும் மதீனாவில் இறக்கப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள் கருத்து வேறுபாடுபட்டாலும், இதனுடைய பெரும்பான்மையான வசனங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஆரம்ப காலத்தில் இருந்தபோது இறக்கப்பட்ட வசனங்கள் என்றுதான் பெரும்பான்மையான அறிஞர்கள் ஒன்று கூடி நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். சூரத்துல் வாக்கியாவை பற்றி எந்த ஒரு ஆதாரபூர்வமான நபிமொழியும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இதனுடைய சிறப்புக்காக கூறப்படவில்லை. நம்முடைய சமூகத்தின் மத்தியிலே அதிகமாக சொல்லப்படக்கூடிய சூரத்துல் வாக்கியாவை யார் ஓதுவாடக்கூடிய சூரத்துல் வாக்கியாவை யார் ஓது

என்னுடைய தலைமுடியின் நரையை தலைமுடியின் நிறத்தை இந்த நரையாக்கி விட்டது இந்த சூறாக்கள் எல்லாம். இந்த சூறாக்களில் வரக்கூடிய வசனங்களுடைய நினைவுகள், இந்த சூறாக்களில் வரக்கூடிய வசனங்களுடைய எச்சரிக்கைகள், இந்த சூறாக்களில் வரக்கூடிய வசனங்களுடைய நினைவூட்டல்கள் எல்லாம் என்னை பயத்திற்குள் உள்ளாக்கி, என்னை கவலைக்குள் உள்ளாக்கி, என்னுடைய தலைமுடிகளை அனைத்தையும் நரைக்க வைத்து விட்டது என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்துல் வாக்கிஆவை சேர்த்து சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், சூரத்துல் வாக்கிஆ மறுமையை பற்றி கூறக்கூடிய சூரா, சூரத்துல் வாக்கிஆ மறுமையின் நினைவூட்டல்களை எடுத்து கூறக்கூடிய சூரா, சூரத்துல் வாக்கிஆ அல்லாஹுடைய அத்தாட்சிகளை நம்முடைய கண்களுக்கு முன்னால் அப்படியே நிலைப்படுத்தக்கூடிய சூரா. என்ன வசனங்கள் இவைகள்! இவைகளெல்லாம் ஓத ஓத அதனுடைய வசனங்களுடைய ஆழங்களை புரிய புரிய அல்லாவின் பக்கம், அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம், மறுமையின் நினைவின் பக்கம் ஒரு அடியானை இந்த சூரா நெருக்கமாக்கி கொண்டே இருக்கும். அல்லாஹ் அந்த அந்த அந்த அடிப்படையில் இந்த சூராவின் மூலமாக எம்முடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்துவானாக. இந்த வசனங்களை எம்முடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் இனிமையாக ஆக்கி, அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலம் எம்முடைய வாழ்வை மாற்றுவதற்கு இந்த சூராவை அல்லாஹ் பயன்படுத்துவானாக. நேரடியாக வசனத்திற்குள் நுழைவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா வகஅத்தில் வாக்கிஅ, முதல் வசனம். இதா வகஅத், நிகழ்ந்தால், ஒன்றை ஏற்படுத்தினால், அது ஏற்படும் போது, அது நிகழும் போது, எது ஏற்படும் போது, எது நிகழும் போது, அல் வாக்கிஅ, அந்த குறிப்பிட்ட நிகழ்வு, அந்த குறிப்பிட்ட நிகழ்வு என்று அல்லாஹ் கூறக்கூடியது எது? யௌமுல் கியாம, மறுமையை அல்லாஹ் ஏற்படுத்தும் போது. இதா வகஅத்தில் வாக்கிஅ லைஸ லி வகஅத்திஹா காதிபா, அந்த நாளை இறைவன் ஏற்படுத்தினால், அந்த நேரத்தை இறைவன் ஏற்படுத்தினால், காதிபா, அதை எவரும் பொய்ப்படுத்த முடியாது, அதை பொய் என்று யாரும் கூற முடியாது. யாரெல்லாம் உலகத்தில் நான் மரணித்ததற்கு பிறகு இன்னொரு வாழ்வில்லை என்று நினைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, அதே நிலையிலேயே மரணித்தார்களோ, இந்த உலகத்தில் அவர்கள் பொய்ப்படுத்தி இருந்தாலும், அந்த நாளை இறைவன் ஏற்படுத்தும் போது எவரும் மறுக்க முடியாது, எவரும் அந்த நாளை பொய்ப்பிக்க முடியாது, எவரும் அதை நிராகரித்து மறுத்து அதை விட்டு தன்னுடைய வாழ்வை ஒதுக்கிவிட முடியாது. இறைவன் ஏற்படக்கூடிய அந்த நாள் ஆதியா வந்தே தீரும். இதா வகஅத்தில் வாக்கிஅ லைஸ லி வகஅத்திஹா காதிபா. இன்னும் பல சூராக்களில் அல்லாஹ் இதை பற்றி எமக்கு சொல்கிறான். அதா அம்ருல்லாஹ், அல்லாஹ்வின் கட்டளை வந்து விட்டது, ஃபலா தஸ்தஜிலு என்று. இன்னும் எத்தனையோ சூராக்களில் அல்லாஹ் மறுமை ஏற்படக்கூடிய எச்சரிக்கை அல்லாஹ் சொல்கிறான். அதுபோலதான் அல்லாஹ் இந்த வசனத்திலும் சொல்கிறான், இதா வகஅத்தில் வாக்கிஅ லைஸ லி வகஅத்திஹா காதிபா, அதை எவரும் பொய்ப்படுத்த முடியாது, யாரும் அதை பொய் என்று கருத முடியாது. அப்படி அந்த நாள் ஏற்பட்டால் உயர்த்தப்படும், தாழ்த்தப்படும், சிலவற்றை அல்லாஹ் உயர்த்துவான், சிலவற்றை அல்லாஹ் தாழ்த்துவான். அல்லாஹ் எதை உயர்த்துவான், எதை தாழ்த்துவான், அல்லது யாரை உயர்த்துவான், யாரை அல்லாஹ் தாழ்த்துவான்? இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஏழ்மையில் இருந்தாலும், வறுமையில் இருந்தாலும், அல்லாஹுடைய மார்க்கத்தை பலமாக பற்றி பிடித்த அந்த இறை நம்பிக்கை கொண்ட அடியார்களை ராஃபியா அல்லாஹ் நாளை மறுமையில் உயர்த்துவான். இந்த உலகத்தில் அவர்கள் கண்ணியம் இல்லாதவர்களாக, மதிப்பில்லாதவர்களாக, அந்தஸ்து கொடுக்கப்படாதவர்களாக, செல்வம் கொடுக்கப்படாதவர்களாக இருந்தாலும், அந்த ஈமான் ஒன்று அவர்களை நாளை மறுமையில் உயர்த்தும். யாரை தாழ்த்தும்? யார் ஈமான் இல்லாமல் செல்வத்தோடும் வசதிகளோடும் கண்ணியத்தோடும் உலக மரியாதைகளோடும் வாழ்ந்தார்களோ, அவர்களிடத்தில் அந்த ஈமான் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை இல்லாத காரணத்தால், அல்லாஹுவை அஞ்சாமல், அல்லாஹ்வின் மார்க்கத்தை பின்பற்றாமல் உலகத்திலே மூழ்கி இருந்த அந்த அடியார்களை, அந்த மனிதர்களை, ஹாஃபிதா, இந்த உலகத்தில் அவர்கள் உயர்ந்திருந்தாலும் ஈமான் இல்லாத காரணத்தால் மறுமையில் அவர்களை தாழ்த்துவான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், என்ன நாள் அது! ஹாஃபிதத்துர் ராஃபிஅ, அந்த நாளில் உயர்த்த உயர்த்த உயர்த்துவான் அல்லாஹ் சிலரை, சிலரை தாழ்த்துவான். இந்த உலகத்தில் நாம் எதை கண்ணியம் என்று நினைக்கிறோம், யாரை கண்ணியம் என்று நினைக்கிறோம்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்நாளில் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் ஒரு அடியான் நடந்து செல்கிறான். அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இவரை குறித்து என்ன சொல்கிறீர்கள்? நபித்தொழகு சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரை இவர் மக்களில் கண்ணியமானவர், இவர் பெண் கேட்டால் கொடுப்பார்கள், இவர் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள், மக்களில் கண்ணியமான நபர் என்று இவரை ஒருவரை பற்றி அல்லாஹுடைய தூதரிடத்திலே அறிமுகப்படுத்தினார்கள்.

0: அல்லாஹ்வுடைய ரசூல் மௌனம் காத்தார்கள். அதற்கு பிறகு இன்னும் சில நேரத்தில் இன்னொரு அடியார் நடந்து சென்றார். அவரை குறித்து என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது சஹாபாக்கள் தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் முஸ்லிம்களின் ஏழை, முஸ்லிம்களில் ஏழை. இவர் பெண் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள், இவர் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இவர் மக்களிடத்தில் கண்ணியமில்லாதவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டு கருத்தையும் கேட்டுவிட்டு சொன்னார்கள், இந்த மனிதர், அந்த மனிதர் பூமி முழுக்க இருந்தாலும் இவர்தான் அல்லாஹ்விடத்திலே மேலானவர் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அங்கே செல்வம் பார்க்கப்படாது, அங்கே உயர்வுகள் உலகத்தில் நீங்கள் மக்கள் இன்னொரு மனிதனுக்கு கொடுத்த அந்தஸ்தும் மரியாதையும் கண்ணியமும் பார்க்கப்படாது. அங்கே பார்க்கப்படுவது ஏழையாக இருந்தாலும் அல்லாஹ், அல்லாஹுவின் நம்பிக்கையும் தூதரின் நம்பிக்கையும் மார்க்கத்தின் தெளிவும் பற்றும் பின்பற்றுதலும் தான். அல்லாஹ் படிப்பட்டவர்களை தாழ்த்துவான். ஈமான் இல்லாமல் வாழ்ந்தால், ராஃபியா, இந்த உலகத்தில் எந்த கண்ணியமும் இல்லை என்றாலும் அல்லாஹ் நாளை மறுமையிலே அவர்களை உயர்த்துவான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் உமர் பின் கத்தாப் சொன்னார்கள், அல்லாஹ் அவனின் எதிரிகளை நாளை மறுமையில் தாழ்த்துவான், அவனின் நேசர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் உயர்த்துவான். ஹாஃபிதத்துர் ராஃபிஅ. நான்காவது வசனம் சொல்கிறது, இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா. ரஜ்ஜா, பலமாக ஒன்றை பிடித்து ஆட்டுதல். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, அல்லாஹ் இந்த பூமியை நாளை மறுமை ஏற்படும் போது பலமாக பிடித்து உலுக்குவான். எதை கொண்டு அல்லாஹ் உலுக்குவான்? நிலநடுக்கங்களை கொண்டு. இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, மறுமை ஏற்படும் போது, அந்த வாக்கியா ஏற்படும் போது அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். குர்ஆன் சொல்கிறது, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ கால் அல் இன்சானு மாலஹா يومئذ تحدث اخبارها بان ربك اوحى لها. الله اكبر. ابوبكر الصديق இந்த வசனம் ஓதும்போது அழுதார்கள். اذا زلزلت الارض زلزالها என்ற வசனம் ஓதும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் அழுகிறீர்கள் அபூபக்கரே என்று சொல் என்று கூறிவிட்டு ஒரு நபி மொழியை சொன்னார்கள், இந்த பூமியில் நீங்கள் பாவம் செய்யாதவர்களாக, குற்றம் செய்யாதவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை நீக்கிவிட்டு பாவம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் கொண்டு வந்து அவர்களை அவர்களை மன்னிப்பு கேட்க வைத்து அல்லாஹ் மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, நிலநடுக்கங்கள் ஏற்படும். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்கும் இன்ன ஜல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அஸீம். ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது. யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். அந்த காட்சி அல்லாஹ் சொல்கிறான், தான் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தன் தாய் விட்டு விடுவாள். வத்தது குல்லு தாதி ஹம்லின் ஹப்லஹா, வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தாய் அப்படியே வெளியாக்கி விடுவாள் பயத்தில், அச்சத்தில். வத்தரன்னாஸ சுகாரா, மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள். வமா ஹும்பி சுகாரா, அது குடி போதை அல்ல. வலாகின் அஸாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும் காரணத்தால். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, பூமியை பிடித்து அல்லாஹ் குலுக்குவான், ஆட்டுவான். இன்னாகும் வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, பூமி நிலநடுக்கங்களை கொண்டு ஆட்டப்படும் போது பூமியை உறுதியாக தாங்கி இருக்கக்கூடிய மலைகள் அனைத்தையும் துகள் துகளாக மாற்றிவிடுவான், தூசிகளாக மாற்றப்படும் மலைகள். அது அப்படியே வெட்டப்பட்ட சிறு கற்களை போல் மலைகள் அப்படியே சின்னாபின்னமாகிவிடும். பஸ்ஸா வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, பொடி பொடியாக மலைகள் ஆக்கப்படும் போது. ஃபகானத் ஹபாஅம் ஹபாஅன் மும்பஸ்ஸா, அல்லாஹ் சொல்கிறான், ஹபா புழுதிகளை போல், மும்பஸ்ஸா பரப்பப்பட்ட புழுதிகளை போல் மலைகள் ஆகிவிடும். எங்கு பார்த்தாலும் உலகத்திலே எந்த ஒரு குன்றுகளோ மலைகளோ இல்லாமல் பூமி அனைத்தும் சமதளமாக மாற்றப்பட்டு விடும். இதா வக்அத்தில் வாக்கிஅ, அந்த மறுமை ஏற்பட்டால் இந்த பூமியின் அமைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சின்னா பின்னமாக மாற்றி விடுவான். சூரியன் பறிக்கப்படும், நட்சத்திரங்கள் பூமியின் மேல் விழும், கடல்கள் நெருப்பாக மாறும். இன்னும் எத்தனையோ குர்ஆனுடைய வசனங்கள் அந்த மறுமையின் காட்சிகளை எம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வருகிறது. ஆனால் படிப்பினை பெற்றோர் எத்தனை பேர்? அதை கண்டு தன்னுடைய வாழ்வை சீர்படுத்தியவர்கள் நம்மில் எத்துணை பேர். அதை கண்டு அல்லாஹ்வின் நினைவை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வந்தவர்கள் நம்மில் எத்துணை பேர். அதை கொண்டு அந்த மறுமையின் சிந்தனைகளை கொண்டு தன்னுடைய வாழ்வை அல்லாஹ்வின் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் நெருக்கமாக்கியவர்கள் நம்மில் எத்துணை பேர். இதா வக்அத்தில் வாக்கியா ليس لوقعتها كاذبه خافضه الرافعه اذا رجت الارض رجا وبست الجبال بسا فكانت மலைகளாக்கப்படும் ஹப மும்பஸ்ஸ பரப்பப்படும் தூசிகளை போல். அல்லாஹ் சொல்கிறான் ஏழாவது வசனம், மிக முக்கியமான வசனம், இந்த காட்சிகள் எல்லாம் அரங்கேறி மறுமை நிகழ்ந்து விட்டால் வகுந்தும் அஸ்வாஜன் ஃபலாத மனிதர்களை அல்லா மூன்று கூட்டங்களாக அல்லா பிரிப்பான். உலகத்தில் செல்வந்தவர்கள், ஏழைகள், படித்தவர்கள், கண்ணியமானவர்கள், அரசியல்வாதிகள், ஆட்சி உள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள் என்று பல கூட்டங்கள் இருக்கலாம். ஆனால் மறுமையில் மனிதன் மூன்றே மூன்று கூட்டமாகத்தான் பிரிக்கப்படுவான். சூரத்துல் வாக்கியாவுடைய முழு சூராவிலும் அல்லாஹ் இந்த சூரா இந்த மூன்று கூட்டத்தார்களை பற்றி தான் பெரும் பெருமதியாக அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். நீங்கள் மூன்று கூட்டங்களாக பிரிக்கப்படுவீர்கள். அதில் முதல் கூட்டம் வலதுபுற கூட்டம். அந்த வலதுபுற கூட்டம் என்றால் என்னவென்று உங்களுக்கு கூற, அவர்களின் செய்தி என்னவென்று கூற, அவர்களின் கண்ணியம் என்னவென்று கூற, அவர்களின் அதிக அவர்களுடைய மரியாதை அந்த இடத்தில் என்னவென்று கூற. மா அஸ்ஹாபுல் மைமனா, பெருமையோடு ஆச்சரியத்தோடு அல்லாஹ் சொல்கிறான், மா அஸ்ஹாபுல் மைமனா, அவர்களை பற்றி நாம் எதை எடுத்து கூற. ஃபஸ்ஹாபுல் மைமனா, மா அஸ்ஹாபுல் மைமனா, முதல் கூட்டம் அவர்கள். இரண்டாவது கூட்டம் வ அஸ்ஹாபுல் மஷ்அமா, இடதுபுற கூட்டம் மா அஸ்ஹாபுல் மஷ்அமா, இடதுபுறத்தில் தங்களுடைய ஏடுகள் கொடுக்கப்படக்கூடிய அந்த கூட்டம். அந்த கூட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு எதை எடுத்து கூற, மா அஸ்ஹாபுல் மஷ்அமா, அவர்களுடைய தண்டனைகளை பற்றி, அவர்களுடைய இழிவை பற்றி, அவர்களுடைய வேதனைகளை பற்றி நான் எதை எடுத்து கூற. வலதுபுற கூட்டம், இடதுபுற கூட்டம். அடுத்த வசனம் சொல்கிறது, அல்லாஹ் இந்த கூட்டத்தில் நம்மை ஆக்கட்டும், வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன், முந்தியவர்கள் அவர்களே முந்தியவர்கள், முந்தியவர்கள் அவர்களே முந்தியவர்கள், வஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள், அஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள் தான் அவர்கள். மூன்று கூட்டங்களாக மனிதன் பிரிக்கப்படுவான். முதல் கூட்டம் வலப்புறம், ஆதமுடைய வலப்புறம் ஒதுக்கப்படும் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது கூட்டம் இடப்புறம் ஒதுக்கப்படும். வலப்புறம் ஒதுக்கப்படக்கூடிய கூட்டத்திற்கு ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பியமீனி, அவனுடைய வலதுகரத்திலே அவனுடைய ஏடு கொடுக்கப்படும். இந்த பூமியில் அவன் செய்த சிறிய பெரிய கடுகளவு பெரிய அளவு நேரம் குறிப்பிடப்பட்டு, காலம் குறிப்பிடப்பட்டு, வருடம் குறிப்பிடப்பட்டு, ஒவ்வொரு எழுத்தும் மாறாமல் அவனுடைய வாழ்வு முழுக்க புத்தகமாக மாற்றப்பட்டு அவனுடைய கரத்தில் வலது கரத்தில் கொடுக்கப்படும். ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பியமீனி ஃபயகூலு ஹாஉம் குரஉ கிதாபியா, அவன் மக்களுக்கு முன்னால் வந்து சொல்லுவான், என்னுடைய புத்தகத்தை எல்லோரும் படித்து பாருங்கள். இந்த விசாரணை நாளை நான் பயந்து வாழ்ந்தேன் என்று சொல்லுவான். இவன் வெற்றியடையக்கூடிய மனிதன். பின்னால் சொல்கிறேன், இவனுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற அந்தஸ்துகள், கண்ணியங்கள், பதவிகள். இன்னொரு கூட்டம் வஸ்ஹாபுல் மஷ்அமா, இடதுபுற கூட்டம், யாருடைய புத்தகம், வஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா வலம் அத்ரிமா ஹிசாபியா, இந்த புத்தகம் என்னிடத்திலே கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, இந்த விசாரணை நாளை பற்றிய பயம் இல்லாமல், இதை அடைவேன் என்ற எண்ணம் இல்லாமல் நான் வாழ்ந்து விட்டேன் என்று சொல்லுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலதுபுற கூட்டத்திற்கு வலதுபுறத்திலே ஏடும், இடதுபுற கூட்டத்திற்கு இடதுபுறத்திலே ஏடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். மூன்றாவது கூட்டம் ஒன்று ஒதுக்கப்படும், வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், அஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள், வஸ்ஸாபிகூன் வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள், அவர்களே முந்தியவர்கள். யார் இவர்கள்? பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தின்படி இவர்கள் எல்லோரும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த நபித்தோழர்கள். இதை அறிஞர்கள் அவர்களுடைய மனு இச்சையில் சொல்லவில்லை. குர்ஆன் சொல்கிறது சூரத்து தௌபாவுடைய 100வது வசனம், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முந்தியவர்களில் முதலாம் அவர்களில் முஹாஜிர்களிடம் இருந்தும் அன்சாரிகளிடம் இருந்தும் என்று குர்ஆன் இவர்களைத்தான் முந்தியவர்கள் என்று சொல்கிறது. அதனால் அல்லாஹ் இடத்திலே நாளை மறுமையில் வலதுபுற கூட்டம் இடதுபுற கூட்டத்தை விட முந்தியவர்கள் சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள், அவர்களை நன்மையில் பின்தொடர்ந்தவர்கள், அவர்களை வணக்க வழிபாட்டில் பின்தொடர்ந்தவர்கள், எல்லா விஷயத்திலும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் தங்களுடைய வாழ்வில் முந்திய நிலையில் ஆக்கிய எல்லோரும் அவர்களை பின்தொடர்ந்திருந்தால், வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவை அஞ்சுவதில், அல்லாஹுவை நினைவு கூறுவதில், அல்லாஹுடைய இல்லங்களோடு தொடர்பு வைப்பதில், தொழுகையில், நோன்பில், ஹஜ்ஜில், ஜகாத்தில் இவர்களை முந்தவே முடியாது. அந்த முந்தியவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஒரு போர்க்களத்திற்கு சதக்காவை எடுத்து வர சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களும் கொண்டு வந்து கொட்டினார்கள். அபூபக்கரும் வந்தார், உமரும் வந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து கேட்டார்கள், உமரே எதை வீட்டில் விட்டு வந்தாய்? உமர் சொன்னார்கள், பாதியை எடுத்து வந்தேன் அல்லாஹுடைய தூதரே, பாதியை விட்டு வந்து விட்டேன் அல்லாஹுடைய தூதரே. அபூபக்கரை பார்த்து கேட்டார்கள், ரதியல்லாஹு அன், என் தோழரே எதை விட்டு வந்தாய்? அல்லாஹுடைய தூதருடைய தோழர் சொன்னார்கள், அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் வீட்டில் வைத்து வந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து விட்டேன் அல்லாஹுடைய பாதைக்காக. உமர் சொன்னார்கள், அபூபக்கரே உம்மை எவரும் முந்த முடியாது. வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் என்று அல்லாஹ் அவர்களைத்தான் பெருமிதப்பட்டு சொல்கிறான். வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் என்று மூன்று கூட்டங்களாக நாளை மறுமையில் அல்லாஹ் நிறுத்தியிருப்பான் மனிதர்களை. இடதுபுற கூட்டம், வலதுபுற கூட்டம், முந்திய கூட்டம், இந்த மூன்று கூட்டத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு மூன்றாவது அல்லாஹ் கூறிய அந்த முந்தியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் சொல்கிறான், உலாஇகல் முகர்ரபூன், இவர்கள்தான், இந்த முந்தியவர்கள்தான், இந்த சாபிகூன் தான் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள். உலகத்திற்கு அல்ல, துன்யாவிற்கு அல்ல, உலக காரியங்களுக்கு அல்ல, அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள். உலாஇகல் முகர்ரபூன், அல்லாஹ் ஒருவடையை நெருக்கமாக்கி இந்த பூமியிலே வாழ்ந்த காரணத்தால் மறுமையிலும் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். உலாஇகல் முகர்ரபூன் ஃபீ ஜன்னாத்தின் நஈம், அல்லாஹ் சொல்கிறான் பெருமிதத்தோடு, இந்த முகர்ர இந்த சாபிகூனுக்கு நான் கொடுக்க இருப்பது என்ன தெரியுமா? ஃபீ ஜன்னாத்தின் நஈம், அருக்கொடையுடைய சொர்க்கங்கள் அனைத்தும். எந்த சொர்க்கத்தை எந்த கண்ணும் பார்த்திராதோ, மாலா அய்னுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா கதர அலா கல்பி பஷர், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளத்திலும் உதித்திராத அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் இவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறான். ஃபீ ஜன்னாத்தின் நஈம், இவர்கள் யார்? சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆகிரீன், முதலாவது வந்தவர்களில் பெரும்பான்மையும் வ கலீலும் மினல் ஆகிரீன், யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடு, இறுதியாக வருபவர்களில் வந்தவர்களில் குறைவானவர்களும் இந்த கூட்டத்தில் உள்ளவர்கள். இந்த முந்திய ஒசாபிகூனுடைய கூட்டத்தில் பெரும்பான்மை முதலாவது வந்தவர்கள். என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய தூதரோடு ஈமான் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த மூன்று கண்ணியமிக்க சமூகம்தான் பெரும்பான்மையாக இந்த சாபிகூனில் இருப்பார்கள். இதில் குறைய பேர்தான் அல் ஆஹிரீன், இந்த சமூகத்தில் இருந்துதான் ஆஹிரீன் கடைசியாக வரக்கூடிய மறுமைக்கு முன்னால் உதயமாகக்கூடிய மக்கள். என்ன அர்த்தம்? சஹாபாக்களில் பெரும்பான்மையோர் அல்லாஹுடைய தூதரோடு ஈமான் கொண்டதில் பெரும்பான்மையோர், அவர்களை பின்தொடர்ந்தவர்களில் பெரும்பான்மையோர் அந்த சுல்லத்தும் மினல் அவ்வலீன், அந்த உலாஇகல் முகர்ரபூன் வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூனில் இருப்பார்கள். குறைவானவர்கள் தான் கடைசியாக மறுமைக்கு முன்னால் வரக்கூடிய சமூகங்களில் இருப்பார்கள். ஏன்? அவர்கள் முந்த மாட்டார்கள், பாவங்களில் நிலைத்திருப்பார்கள், உலக காரியங்களை முன்னுரிமை கொடுத்து வாழ்வார்கள், அல்லாஹுவை மறப்பார்கள், குர்ஆனை மறப்பார்கள், தீனை மறப்பார்கள், உலக காரியங்களில் மூழ்கி தன்னை அல்லாஹ்விற்கு முன்னால் முற்படுத்துவதை விட்டு உலகத்தை முற்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் ஒருபோதும் வஸ்ஸாபிகூன ஸாபிகூனில் சேர மாட்டார்கள். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, ஸுல்லத்தும் மினல் அவ்வலீன் வகலீலும் மினல் ஆகிரீன். எச்சரிக்கை அது, கடைசி காலத்தில் வரக்கூடிய சமூகமே நீங்கள் அதில் குறைவாகத்தான் இருப்பீர்கள். முந்திவிடுங்கள் இப்போது, முந்திவிடுங்கள் இப்போது. அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக தூதருடைய காலத்திலேயே சொல்லுகிறான், நபியே பின்னால் வரக்கூடிய மக்கள் ஈமானில் குறைவார்கள், அதனால் இந்த காலத்தில் வாழக்கூடிய மக்கள் தான் உம்மை நெருக்கத்தோடு இந்த ஈமானை அரவணைத்து வாழ்வார்கள், இதில் பெரும்பான்மையோர் அந்த முந்தியவர்களில் இருப்பார்கள், குறைவானவர்கள் தான் பின்னால் வரக்கூடிய மக்களில் இருப்பார்கள். ஈமான் நாளடைவில் ஆண்டுகள் போக போக இந்த மார்க்கத்தை விட்டு மக்கள் தூரமாகுவார்கள். ரசூலுல்லாஹ் எத்தனையோ ஹதீஸுகளில் சொன்னார்கள், பின்னால் ஒரு காலத்தில் தீனை பின்பற்றுவது நரக நெருப்பை கையில் வைத்திருப்பது போலாகும் என்று. ஸுல்லத்தும் மினல் அவ்வலீன வகலீலும் மினல் ஆகிரீன் அலா சுருரிம் மௌதூனா, தங்க நிலைகளை கொண்டு தங்கங்களை கொண்டு இறுக்கமாக பிணையப்பட்ட கட்டில்கள் நாளை மறுமையில் அவர்களுக்கு இருக்கும். சுப்ஹானல்லாஹ், யாருக்கு? முந்தியவர்களுக்கு. அவர்களுடைய கட்டில்களே நாளை மறுமையில் சொர்க்கத்தில் மௌதூனா, தங்கத்தால் பிணையப்பட்டிருக்கும். முத்தகீனா அலைஹா, அதில் அப்படியே சாய்ந்தவர்களாக. முத்தகாபிலீன், தங்களுடைய உறவுகளை, தங்களுடைய மனைவிமார்களை, தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய சொர்க்கத்தில் கொடுக்கப்பட்ட அருள்கொடைகளை சாய்ந்தவர்களாக முன்னோக்கி இருப்பார்கள். மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் எந்த நிலையில் வாழ்ந்திருந்தாலும் நாளை மறுமையில் கண்ணியத்தோடு அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே உலா வந்து கொண்டிருப்பார்கள், அந்த கட்டீர்களில் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமா, 17வது வசனம் சொல்கிறது, யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யதூஃபு அலைஹிம், அவர்களை சுற்றி சுற்றி வர வைப்பான். வில்தான், சிறுவர்கள். முஹல்லதூன், நிரந்தரமாக வயது வராத, தங்களுடைய உருவம் மாறாத நிரந்தரமான அந்த சிறுவர்கள் நாளை மறுமையில் அந்த சொர்க்கத்திலே கட்டிலே சாய்ந்திருக்கக்கூடிய அந்த முந்தியவர்களுக்கு அவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். எதற்காக? பி அக்வாபி வாபாரிக், பாத்திரங்களை கொண்டும் குவளைகளை கொண்டும். வகஸிம் மிம் மஈன், ஓடக்கூடிய ஆறுகளில் இருந்து மதுவை எடுத்தும் நாளை வறுமையில் அவர்களுக்கு குடிக்க கொடுத்து கொண்டிருப்பார்கள். மதுவை அல்லாஹ் இந்த பூமியிலே ஹராமாக்குகிறான், ஆனால் அல்லாஹ் சொர்க்கத்திலே மதுவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலாலாக்குகிறான். யார் ஒருவன் மதுவை இந்த பூமியில் அருந்தி, நல்ல ஹதீஸ், யார் ஒருவன் பூமியிலே மதுவை அருந்தி பாவ மன்னிப்பை கேட்காமல் மரணித்தினாலே மறுமையில் வருகிறானோ அவனுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தின் மதுவை தடை செய்கிறான். சுப்ஹானல்லாஹ், எத்துணை முஸ்லிம்கள் இன்று மதுவில், எத்துணை முஸ்லிம்கள் இன்று போதையில், முஸ்லிம் குடும்பங்களில் இன்று குடிக்கக்கூடிய முஸ்லிம்களாக இரவு நேரங்களில் மதுவை குடித்து தங்களுடைய வாழ்வை கழிக்கக்கூடிய முஸ்லிம் வாலிபர்களாக எத்தனையோ சமூகத்தில் பலர் இணைத்து விட்டார்கள் தங்களை, குஃபார்களைப் போல், அல்லாஹ்வை மறுப்பவர்களைப் போல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ஆனால் இந்த முந்தியவர்களுக்கு உலகத்தில் அதை தங்களுக்கு தடுத்து கொண்டவர்களுக்கு கோலைகளிலும் பாத்திரங்களிலும் ஓடக்கூடிய மதுவை அல்லாஹ் அந்த சிறுவர்கள் மூலமாக அல்லாஹ் குடிக்க கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்ஸிஃபூன், அந்த மதுவை குடித்தால் தலைவலியோ தன் நிலையை மறக்கக்கூடிய மதுவாகவோ அது இருக்காது. உலகத்தில் நீங்கள் குடித்தால் தலைவலி வரலாம், வாந்தி வரலாம். உலகத்தில் நீங்கள் குடித்தால் உங்களுடைய தன்னிலையை மறந்து நீங்கள் ரோடுகளிலும் கழிவுகளிலும் படுத்திருக்கலாம். ஆனால் அந்த நிலைக்கு அந்த மது உங்களை சொர்க்கத்திலே கொண்டு வராது, அது இன்பத்தை மட்டும் அதிகரித்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு. அது மட்டுமா, நீங்கள் விரும்பக்கூடிய பல வகைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு இருக்கும். ஒரு மரத்திலிருந்து ஒரு பழம் தொங்கிக் கொண்டிருக்கும், அந்த சொர்க்கவாதி அதை பார்ப்பான், அவனுக்கு முன்னால் அந்த சிறுவர்கள் எடுத்து வந்து வைத்திருப்பார்கள். அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய பழங்கள் அவனுக்கு முன்னால் கிடைக்கும். அவன் விரும்பக்கூடிய பறவைகளின் மாமிசங்கள், ஒரு பறவை பறந்து கொண்டிருக்கும் சொர்க்கத்திலே அவன் பார்ப்பான், அந்த சிறுவர்கள் அதை அப்படியே அவனுக்கு முன்னால் உணவாக எடுத்து வந்து வைப்பார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், மாலா ஐனுன் ரஅத், இதை கண்கள் பார்த்திருக்காது, காதுகள் கேட்டிருக்காது, எந்த உள்ளமும் அதன் கற்பனையை கூட பண்ணியிருக்க முடியாது. இதை அல்லாஹ் அப்படியே உங்களுக்கு சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் நெருங்குவதற்காக எடுத்து காட்டுகிறான். அவன் ஆசைப்படக்கூடிய விரும்பக்கூடிய பறவையின் மாமிசங்கள் அவனுக்கு உண்டு. இன்னும் மிக முக்கியமானது, அது மனைவிமார்களை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருப்பான், அவர்களை அல்லாஹ் திருமணம் முடித்துக் கொடுப்பான், சொர்க்கத்தின் அழகிகள் அவர்கள். வஹூர், சிவந்தவள்கள், சிவந்தவள், செம்மையானவள். வஹூர் ஈன், அகண்ட விழிகளை கொண்டவர்கள். அவர்களுடைய விழிகள் வெள்ளை நிறமோடு, அந்த கருப்பு வடிவம் அப்படியே கருகருவென்று அகண்ட விழிகளோடு சிவந்த நிறத்தில் கண்ணாடிகளைப் போல் அல்லாஹ் அந்த பெண்களை வைத்திருப்பான். அல்லாஹ் சொல்கிறான், பாதுகாக்கப்பட்ட முத்துக்களைப் போல் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய நிறம், அவர்களுடைய பொலிவு, அவர்களுடைய குணம் அவர்களை இந்த உலகத்தில் எந்த கண்களும் பார்த்திருக்காது. அல்லாஹ் படைத்த போதே அவர்களை கூடாரத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவர்களுக்கு உரிமையான இந்த பூமியில் வாழ்ந்த அந்த முந்தியவர்கள் நாளை மறுமையில் வரும்போதுதான் அல்லாஹ் படைத்ததற்கு பிறகே ஒருவர் பார்க்க முடியும். சுப்ஹானல்லாஹ், முத்துக்களை போல் பாதுகாத்து நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த முந்தியவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல் மக்னூன், எந்த கரமும் தீண்டிருக்காது, எந்த பார்வையும் பார்த்திருக்காது. ஜஸா அம் பிமா கானு யஅமலூன், இந்த முந்தியவர்கள் செய்த கூலிகளுக்காக, செய்த நல்லறங்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க போகிற கூலிகள் அது. மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், லா யஸ்மஊன ஃபீஹா லகுவன் லகுவன் வலா தஃஸீமா, வீணான பேச்சுக்களையோ அல்லது பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய புறம் பொய் கோல் போன்ற இந்த உலகத்தில் அருவறுக்கத்தக்க காரியமாகிய அந்த செயல்களையோ பேச்சுக்களையோ ஒருபோதும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். எதை கேட்பார்கள்? இல்லா கீலன் சலாமன் சலாமா, எங்கு பார்த்தாலும் சலாம் சலாம், நிம்மதி நிம்மதி, அமைதி அமைதி என்ற கண்ணியமிக்க வார்த்தைகளைத்தான் சொர்க்கம் முழுக்க கேட்பார்கள். எந்த வார்த்தையும் அவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்த முடியாது. அவனுக்கு கவலை உறக்கூடிய எந்த வார்த்தையும் சொர்க்கத்தில் உச்சரிக்கப்படாது. எங்கு பார்த்தாலும் சலாம் சலாம் என்று மட்டும்தான் அவனுக்கு முன்னால் சொல்லப்படும். அவனிடத்தில் பேசப்பட்டால் கண்ணியமோடு பேசுவார்கள், அவனிடத்தில் பகிரப்பட்டால் கண்ணியமோடு ஒரு காரியத்தை பகிர்வார்கள். பணிவிடை செய்வதற்காக சிறுவர்களையும், அவனுடைய வாழ்வின் தேவைக்காக மனைவிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுத்திருப்பான். இல்லா கீலன் சலாமன் சலாமா, சுப்ஹானல்லாஹ் என்று கூறி அல்லாஹ் சொர்க்கத்தில் முந்தி அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற அருக்கொடைகளை அல்லாஹ் கூறி முடித்து, அதற்கு பிறகு அல்லாஹ் முதலாவது கூறிய வஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன், வலதுபுற கூட்டம் என்றால், அந்த வலதுபுற கூட்டம், வலதுபுற கூட்டம் என்றால் என்னவென்று நபியே உங்களுக்கு கூற, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற அருக்கொடைகளை எதைவென்று உங்களுக்கு கூற, முந்திய கூட்டத்திற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அருக்கொடைகள் இவைகளெல்லாம், இதோ வலதுபுற கூட்டத்திற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அருக்கொடைகள் இவையெல்லாம். என்னையா அல்லாஹ் கொடுக்க போகிறாய்? அந்த வலது கரத்தில் ஏடுகள் கொடுக்கப்படக்கூடிய அந்த நல்லவர்களுக்கு, அந்த முந்தியவர்களின் அடுத்த அந்தஸ்தில் உள்ள அந்த கூட்டத்திற்கு யா அல்லாஹ் எதை கொடுக்க போகிறாய்? அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன் ஃபி சித்ரின் மஹ்தூத், ஃபி சித்ர், இளந்தை மரங்கள் அந்த அவனுடைய தோட்டத்தில், அவனுடைய சொர்க்கத்தில் இருக்கும். மஹ்தூத், லா ஷௌகுன் ஃபீஹி, முற்கள் இல்லாத இளந்தை மரங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் வைத்திருப்பான். இளந்தை மரம் இந்த உலகத்திலே முற்களோடு உள்ளது, அதிலிருந்து பலன் பெறுவது கடிது சிரமம். ஆனால் இவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே வைத்திருப்பான் அந்த இளந்தை மரம், அதற்கு முற்களே இருக்காது. வதல்ஹின் மந்தூத், வதல்ஹ், வாழைப்பழங்கள், வாழை மரங்கள், மந்தூத், சோலைகள் சோலைகளாக அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய வாழைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அவனுக்கு வைத்திருக்கிறான். இந்த வாழை மரங்களோ அந்த இலந்தை மரங்களோ அவனுக்கு நிரந்தரமான நீளமான நிழலை அளிக்கும். சொர்க்கத்தில் ஒரு மரத்துடைய அளவு தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் ஒரு மரம் உண்டு, அந்த மரத்தை 100 ஆண்டுகள் ஒரு மனிதன் வேகமான ஒரு வாகனத்தில் சுற்றி வந்தாலும் சுற்றி முடிக்க முடியாது. அல்லாஹு அக்பர். 100 ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் எத்தனை ஆண்டுகள், எத்தனை தூரம் நடந்திருப்பான், எத்தனை தொலைவுகளுக்கு எத்தனை விமானங்களில் பயணித்திருப்பான். ஆனால் சொர்க்கத்தின் ஒரு மரத்தை 100 ஆண்டுகள் சுற்றி வந்தாலும் சுற்றி முடிக்க முடியாது. அதனுடைய நிழல் நீளமாக்கப்பட்ட விசாலமாக்கப்பட்ட நிழல் அவனுக்கு கொடுக்கப்படும். தடை இல்லாமல் ஓட ஓடக்கூடிய ஆறுகளில் இருந்து நீர் அவனுக்கு கொடுக்கப்படும். இன்னும் அதிகமான பழங்கள், அது குறைக்கப்படாது, தடுக்கப்படாது. இந்த காலத்தில் தான் இது கிடைக்கும், இந்த காலத்தில் இந்த பழம் கிடைக்காது என்றெல்லாம் இருக்காது. இதை இவர் தான் சாப்பிட வேண்டும், இவர் சாப்பிட முடியாது என்று இருக்காது. எல்லா காலங்களிலும் எல்லா சூழல்களிலும் எல்லா நிலைகளிலும் அவன் விரும்பிய எல்லாம் அவனுக்கு கிடைக்கும். உயர்த்தப்பட்டிருக்கும் அவருடைய கட்டில்கள், அவருடைய படுக்கைகள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்திற்கு அவனுடைய படுக்கைகளை அல்லாஹ் உயர்த்தி இருப்பான். உயர்த்தப்பட்டிருக்கும், கற்பனை செய்ய முடியாது அதையெல்லாம். அல்லாஹ் சொல்கிறான், அது மட்டுமல்ல, முந்திய கூட்டத்திற்கு கொடுத்த அருக்கொடைகளை போல் இவனுக்கும் உண்டு. அல்லாஹ் ஒரு புத்தம் புதிய படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனுக்காகவே அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். இன்னும் சில அறிஞர்கள் சொன்னார்கள், இன்ஷா குழந்தை பெற்க முடியாத, வெகைரி விழாத, குழந்தை இல்லாத ஒரு படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனுக்கு மனைவியாக்குவதற்காக வைத்திருக்கிறான். அவர்கள் மூலமாக குழந்தை பெற்க முடியாது. மறுமையில் சொர்க்கத்தில் குழந்தைகள் கிடையாது, வாரிசுகள் கிடையாது. சொத்தை பாதுகாப்பதற்கும் தன்னுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்கும் தான் குழந்தைகள். அது அவனுக்கு தேவை கிடையாது. சொர்க்கத்தில் அவன் நிரந்தரமாக வாழப்போவன், அவனுக்கு மரணம் கிடையாது. அவன் உள்ளே நுழைவான், அவனுக்கு வாழ்வுதான், மரணம் கிடையாது. நோய் இல்லை, சுகம்தான். கவலை இல்லை, சந்தோஷம்தான். முடிவு கிடையாது, நிரந்தரம்தான். ஒரு புத்தம் புதிய படைப்பை அவனுக்காக நான் படைத்திருக்கிறேன், யாரும் பார்த்திராத, யாரும் தொட்டிராத, எந்த சூரிய ஒளியும் தொட்டிராத, எந்த காற்றும் பட்டிராத அந்த படைப்பை. அபுகாரா, அந்த படைப்பு யார்? அவர்கள் பெண்கள். அந்த பெண்களை அபுகாரா, திருமணம் ஆகாதவர்களாக, கண்ணில்லை கழியாத பெண்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான். ருபன், அந்த பெண்கள் தன் கணவரை மட்டுமே முழுவதுமான நேசத்தோடு நேசம் வைத்திருப்பார்கள். கணவரை தவிர எவரையும் தன்னுடைய பார்வையால் கூட பார்க்க மாட்டார்கள், தன்னுடைய சிந்தனையால் கூட நினைக்க மாட்டார்கள், தன்னுடைய எண்ணத்தில் கூட பதிக்க மாட்டார்கள். நேசம், நேசம், நேசம், அளவு கடந்த நேசத்தை கொட்டி கொண்டே இருப்பார்கள். வார்த்தைகளால், செயல்களால், அழகால், அலங்கரிப்பால், தன்னுடைய சுவாசத்தால், தன்னுடைய அசைவுகளால். அத்ராபன், ஒரே வயது உடையவர்களாக, வயது மாற்றப்படாதவர்களாக, ஒரே வயதை உடையவர்களாக அல்லாஹ் வைத்திருப்பான். யாருக்கு? இந்த பெண்கள், அஸ்ஹாபில் யமீன், வலதுபுறத்திலே ஏடுகள் கொடுக்கப்பட்டு வலதுபுற கூட்டமாக மாற்றப்படக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற பெண்கள் இவர்கள் என்று கூறிவிட்டு, முந்திய கூட்டத்திற்கு அல்லாஹ் சொன்னது, ஃபுல்ல தும்மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆகிரீன். முந்திய கூட்டத்துடைய எண்ணிக்கை பெரும்பான்மை முதலாம் அவர்கள், சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள், அவர்களை பின்தொடர்ந்த சமூகத்தில் இறுதியானவர்களில் குறைவானவர்கள் தான். கைவிட்டு விடுவான் அல்லாஹ்? முஃமின்களை அல்லாஹ் கைவிடுவானா? சுல்லத்தும் மினல் அவ்வலீன், பெரும்பான்மை முதலாம் அவர்களிடம் இருந்தும் கடைசியானவர்களிடம் இருந்து எத்தனை பேர் யா அல்லாஹ்? சுல்லத்தும் மினல் ஆகிரீன், கவலை வேண்டாம் பயம் வேண்டாம், இறுதியான சமூகத்திடம் இருந்தும் பெரும்பான்மை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் பல ஹதீஸில் எமக்கு எடுத்து சொன்னார்கள். நீங்கள் சொர்க்கத்தில் நான்கில் ஒரு பகுதியாக இருப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். நபித்துல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நீங்கள் மூன்றில் ஒரு பகுதியாக இருப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் மேலும் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நீங்கள் பாதியாக இருப்பீர்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த சமூகம் வலதுபுற கூட்டத்தில், வலதுபுற கூட்டமாக ஒதுக்கப்படக்கூடிய மக்களில் ஆதமுடைய சமூகம், நூஹுடைய சமூகம், இப்ராஹிமுடைய சமூகம், மூசாவுடைய சமூகம், ஈசாவுடைய சமூகம், அலைஹிஸ்ஸலாம், அத்துணை நபிமார்கள் ரசூல்மார்களுடைய சமூகத்திடம் இருந்தும் பெரும்பான்மை சொர்க்கத்தில் அல்லாஹுடைய ரசூலாகிய முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் நாம். யார் இதை வாங்கி தந்தது? உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் ஆலமீன், அகில உலகத்தின் அருக்கொடை அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. அழுதார்கள் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர். அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்பினான், ஏன் அழுகிறார் தூதர் கேட்டு வாருங்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் வரும்போது அல்லாஹ் அறிந்தவன். ஜிப்ரீல் மறுபடியும் சென்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுபடியும் ஜிப்ரீலை அனுப்பினான், நபியே ஜிப்ரீல் அவர்களை அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லுங்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கின்ற தீர்ப்பு உங்களுடைய சமூகத்துடைய விஷயத்தில், உங்களுடைய சமூகத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் கொடுக்கின்ற தீர்ப்பை குறித்து உங்களை ஒருபோதும் கவலையுற அல்லாஹ் செய்து விட மாட்டான். அல்லாஹுடைய தூதர் அழுதது எதற்காக? இந்த சமூகத்திற்காக. இந்த சமூகம் நாளை மறுமையில் சொர்க்கத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்பதற்காக, சொர்க்கத்தின் பெரும்பான்மையை இந்த சமூகம் அடைய வேண்டும் என்பதற்காக அந்த ரசூலால் கிடைத்தது சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ சுல்லத்தும் மினல் ஆகிரீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூராவுடைய 40 வசனங்கள் வரை அல்லாஹ் மறுமையின் காட்சிகளை கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற அந்த மூன்று, சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திற்காக பிரிக்க இருக்கின்ற அந்த இரண்டு கூட்டத்தையும், நரகத்திற்காக பிரிக்க இருக்கின்ற அந்த ஒரு கூட்டத்தையும் அல்லாஹ் வகுன்தும் அஸ்வாஜன் சலாதா என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்தி அந்த இரண்டு முதல் கூட்டத்திற்கும் கிடைக்க இருக்கின்ற அருக்கொடைகளை அல்லாஹ் எண்ணுகிறான். முந்தியவர்கள், முந்தியவர்களே அவர்கள் அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அருக்கொடைகள் இவைகள்லாம். வஸ்ஹாபுல் மைமனா வஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன், இடதுபுற கூட்டம் அவைகளுக்கு, அவர்களுக்கு கொடுக்க இருக்கின்ற அருக்கொடைகள், அருக்கொடைகள் இதோ இவைகளெல்லாம் என்று அல்லாஹ் கூறிவிட்டு 41வது வசனத்தை அல்லாஹ் தொடர்கிறான். வஸ்ஹாபு ஷிமால், இடதுபுற கூட்டம், மா அஸ்ஹாபு ஷிமால், எச்சரிக்கைகள் வர இருக்கிறது, தண்டனைகள் வர இருக்கிறது, மறுமையின் குழப்பங்கள் வர இருக்கிறது, வேதனைகள் வர இருக்கிறது. இடதுபுற கூட்டம் இவர்கள் காஃபிர்கள் மட்டுமல்ல, இறைவனை மறுத்தவர்கள் அல்ல, இறைவனை விட்டு நீங்கியவர்கள் மட்டுமல்ல, இந்த சமூகத்திலும் முன்னாள் சமூகத்திலும் தூதர்களை நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அவர்களில் சிலரும் இந்த கூட்டத்தில் இருப்பார்கள். அல்லாஹ்வின் வேதனைக்கு உள்ளாகக்கூடிய கூட்டம், அல்லாஹ் அடுக்குகிறான் அந்த வேதனைகளை. அந்த கூட்டம் யார் என்ற அந்த கூட்டத்தின் தன்மைகளை துளி துளியாக அல்லாஹ் எடுத்து வைக்கிறான். அதிலிருந்து அந்த கூட்டம் விலகி வஸ்ஸாபிகூனிலும் வஸ்ஹாபுல் யமீனிலும் இந்த உலகத்திலேயே தங்களை இணைத்துக் கொள்வதற்காக அந்த கூட்டம் யார், அவர்களின் தன்மைகள் என்ன, இந்த இடதுபுற கூட்டம் யார், அவர்கள் அடையக்கூடிய இழிவு என்ன, அந்த இழிவிற்கு காரணம் என்ன, இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முடிவு என்ன என்பதை அடுத்தடுத்த வசனங்கள் சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்திலிருந்து சூராவுடைய முடிவு வரை நாளை சூரத்துல் வாக்கியாவுடைய வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை முந்திய கூட்டத்தில் அல்லாஹ் எம்மை ஆக்கட்டும். அல்லாஹ் அதனால்தான் அதை முதன்மைப்படுத்தி அந்த தன்மைகளை முதன்மையாக்குகிறான். அல்லாஹ் நம்முடைய விசாரணையை நாளை மறுமையில் எளிதாக்கட்டும். அல்லாஹ் நமக்கு கண்ணியமிக்க மனிதர்களில் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஒன்று சேர்க்கட்டும். அல்லாஹ் எப்படி கண்ணியத்தோடு இந்த சபையில் எம்மை ஒன்று சேர்த்தானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்தில் ஃபிர்தௌசிலும், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கட்டும். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி ஆஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்களின் வான்மறை தொடர் கேட்டீர்கள். ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி
2: muslimvanoli.com.
1: வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி
2: muslimvanoli.com.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
3: نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار
4: அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரொருளால் பெரும் கிருபையினால் அவன் நம்மீது சுமத்தியிருக்கிற இந்த ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் செய்கிற இந்த நல்ல அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோ நல்லா ஈருலகிலும் வழங்கிருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய ஜுமாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருமையானவர்களே, நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு அம்சம்தான், நம்முடைய நாடு அதிமோசமான ஒரு பொருளாதார நெருக்கடியை, பொருளாதார சரிவை நோக்கி தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. பொருளாதார கஷ்டம் என்பது, பொருளாதார சரிவு என்பது அவ்வப்போது இந்த சமூக மக்களை அச்சுறுத்துவதற்காக, அதாவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக, ஒரு சோதனையாக தருவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகிற ஒரு வழிமுறை தான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ. உங்களை ஓரளவு பசியால், அச்சத்தால், பொருளாதார சரிவால், பொருளாதார குறைப்பால் நாம் கட்டாயம் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லிவிட்டார். அதனால் பொருளாதார சரிவு என்பது, பொருளாதார நெருக்கடி என்பது, அது வளரும் நாடாக இருந்தாலும் சரி, வளர்ந்த நாடாகவும் இருந்தாலும் சரி, அல்லது மூன்றாம் உலக நாடுகள் என்று அறியப்படுகிற நாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலே வாழ்பவர்களாக இருந்தாலும், தனி மனிதனாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வப்போது ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். இந்த பொருளாதார சரிவு என்பது வரும்போது, பொருளாதார சுமை என்று வரும்போது, அதை எதிர்க்க முடியாமல், அதை எதிர்க்கிற எதிர்ப்பு சக்தி நெஞ்சத்திலே இல்லாமல், இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் அந்த தற்கொலை செய்பவர்கள் யார் என்று பார்த்தால், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களோ, அல்லது நாளைய தேவைக்காக இன்றை என்ன வைத்திருக்கிறோம் என்று யோசித்துக் கொண்டே தங்களுடைய பொழுதுகளை கழிக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. பெரும் பெரும் பணம் முதலைகளாக, மிகப்பெரும் செல்வ செழிப்புள்ள சீமான்களாக, இந்த நாட்டிலே உள்ள அத்துணை உல்லாசங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக, இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்துகிற, அறியப்படுகிற அத்துணை விதமான உயர் ரக அம்சங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்விலே அனுபவித்தவர்களாக வாழ்ந்தவர்கள், அந்த உல்லாசமான வாழ்க்கை தடைபடுகிற போது, அல்லது தடைபட்டு விடுமோ என்று அஞ்சுகிற போது, இந்த உலகத்தின் எதிர்ப்புதனை எதிர்க்க முடியாமல் கடைசியில் தற்கொலை என்கிற அந்த மாபாதகமான முடிவை எடுத்து விடுகிறார்கள். ஏழைகள், பாழைகள், கஷ்டப்படுபவர்கள், வறுமை கூட்டிற்கு கீழே வாழ்பவர்கள், சிறு குறு தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்கள், பின்னலாடை தொழிலிலே இருப்பவர்கள், சின்ன சின்ன வேலைகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட, என்னதான் எதிர்ப்புகள் வந்தாலும், என்னதான் நெருக்கடிகள் வந்தாலும், என்னதான் பொருளாதார சரிவுகள் வந்தாலும் சமாளித்து விடலாம் என்கிற அந்த தன்னம்பிக்கையோடு, முதுகெலும்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், செல்வ செழிப்பிலே உள்ளவர்கள், செல்வத்திலே திளைத்தவர்கள், நாட்டின் தேசத்தின் அத்துணை விதமான வளங்களையும் அனுபவித்தவர்கள், உல்லாசரகமான கார்களில் பவனி வந்தவர்கள், ஊர் ஊராய் சுற்றி வந்தவர்கள், உலகத்தில் இருக்கிற அத்துணை உயர்ந்த இடங்களையெல்லாம் பார்த்து விட்டு வந்தவர்கள், அவர்கள் தான் இன்றைக்கு பெரும்பாலும் தற்கொலை செய்யக்கூடியவர்களாக பார்க்கிறோம். பெரும் பெரும் காபி எஸ்டேட்டுகளின் அதிபர் என்று சொல்லுகிறார்கள், பெரும் பெரும் கார் கம்பெனிகளுடைய சிஇஓக்கள் என்று சொல்லுகிறார்கள். கடைசியில் பார்த்தால் அவர்கள் தற்கொலை செய்த விஷயங்கள் தலைப்பு செய்திகளாக வரக்கூடிய ஒரு காட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறோம். இதற்கு என்னதான் காரணம் என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது, கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிற போது, என்னதான் தேசத்தினுடைய நிதி நிலைமை ஒருபுறம் இருந்தாலும், நிதியின் நெருக்கடி என்பது பிரதானமான காரணமாக இருந்தாலும், தேசத்தினுடைய பொருளாதார சரிவு ஒரு பிரமாதமான காரணமாக இருந்தாலும், அதற்கு மேலாகவும் ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம்? இந்த உலகத்தில் புது பணக்காரர்களாக ஆகக்கூடியவர்கள், அல்லது பரம்பரை பணக்காரர்களாக கூட வாழக்கூடியவர்கள், தங்களுக்கென்று ஒரு ஸ்டேட்டஸ் என்கிற பேரில் ஒரு கோட்டையை அமைத்துக் கொள்கிறார்கள். அவர்களாகவே நினைத்துக் கொண்டு, நாம் எல்லாம் இந்த சமூகத்தினுடைய உயர்ந்தவர்கள், இது ஹையர் கிளாஸ் என்று தாங்களாகவே நினைத்துக் கொண்டு, அப்பர் கிளாஸ் என்று தங்களை தாங்களே நினைத்துக் கொண்டு, அதுவும் அப்பர் கிளாஸிலேயே பல கிளாஸுகள் இருப்பதாக சொல்கிறார்கள். நாம் எல்லாம், நமக்கு தெரிந்ததெல்லாம் என்ன? ஹையர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ் தான் நாம் அறிந்து வைத்தது. ஆனால் நன்றாக உள்ளே பூந்து கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால், அந்த ஹையர் கிளாஸிலேயே 2-3 டிகிரிகளை வைத்திருக்கிறார்கள். அதிலே ஹையர் அப்பர் கிளாஸ், அப்பர் கிளாஸ்லேயே ஹையர் அப்பர் கிளாஸ். யாருப்பா இவங்க எல்லாம்? இவர்கள் எல்லாம் ஒரு டீ குடிக்க வேண்டும் என்றாலும் கூட 5-star ஹோட்டலுக்கு தான் போவார்கள். சரி, ஒரு கொஞ்ச நேரம் இவர்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும், ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும், இப்படிப்பட்ட பெரும் பெரும் ஹோட்டலுக்கு தான் போவார்கள். அவர்கள் எல்லாம் சுற்றுலாக்களை பற்றி யோசிக்கும் போது அவர்களுடைய சிந்தனையில் இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் வராது. ஒரு நாட்டு ஒரு முறை ஒரு தேசத்தை அவர்கள் போய் பார்த்து விட்டு வந்தால், அடுத்த முறை சுற்றுலாவுக்காக அவர்கள் போகக்கூடிய இடமே வேறு. அவர்கள் அணியக்கூடிய ஆடைகள், அணிகலன்கள், கண்களிலே போடுகிற கண்ணாடிகள் உட்பட எல்லாமே வெளிநாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக, வெளிநாட்டிலிருந்து வரவைக்கப்பட்டதாக, அதுவும் பிரத்யேகமாக இவர்களுக்கு என்று தயாரிக்கப்பட்டதாக, பிராண்டட் விஷயங்களாகத்தான் இவர்கள் அனுபவிப்பார்கள். அவர்கள் வாழக்கூடிய பங்களாக்கள், அவர்கள் போய் வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே அந்த லைஃப் ஸ்டைல் என்பதை நாம் பார்க்கக்கூடிய சாதாரணமானதாக இருக்காது. சரி, இருக்கிறவன் அனுபவிக்கிறான். இப்படிப்பட்ட அனுபவிக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஒரு தடை வந்து விடும் போது, இவர்கள் என்ன செய்வதில்லை? தங்களுடைய நிலைகளை கொஞ்சம் இறக்கிக் கொள்வதற்கு தயாராக இல்லை. நேற்று வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருந்த நேற்று வரைக்கும் உல்லாசமாக நாம் உற்சாகமாக நாம் உலாவிக் கொண்டிருந்த அவைகளெல்லாம் இன்றைக்கு எனக்கு கிடைக்காவிட்டால் இதுதான் என் விதி, பொறுத்துக் கொள்வேன் என்கிற ஒரு நிலையில் அவர்கள் போகாமல், பழைய வாழ்க்கை தனக்கு கிடைக்கவில்லையே, இந்த சமூகத்தை நான் எப்படி சந்திப்பேன், இந்த பொதுமக்களோடு எப்படி நான் கலந்து வாழ்வேன், என்னுடைய அந்த ஆடம்பரமான வாழ்க்கை எனக்கு இல்லாவிட்டால் எப்படி நான் இருப்பேன் என்று எண்ணி, ஆடம்பர வாழ்க்கையை தாண்டி வேறு வாழ்க்கையே இல்லை என்று இவர்களாகவே முடிவு பண்ணி.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: சர்வ சாதாரணமாக ஒரு கிராமத்திலே பிறந்தவன் அல்லது ஒரு சிறுநகரத்திலே பிறந்தவன், ஏதோ தாயும் தந்தையும் கஷ்டப்பட்டு மிகவும் சிரமப்பட்டு நிலபுலன்களை எல்லாம் விற்பனை செய்து வித்து அதிலே வரக்கூடிய காசை மூலதனமாக வைத்து இவனை எப்படியோ படிக்க வைத்து ஒரு டிகிரியை வாங்க வைத்து விட்டு ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாகவோ அல்லது இன்ன பிற துறைகளிலேயோ அவன் உள்ள போய் சம்பாதிப்பதற்குண்டான வாசல்களை வழிகளை இவர்கள் ஏற்படுத்திவிட்டு அவனையும் இந்த சமூகத்திற்கு ஒரு பட்டதாரியாக அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு அவனுடைய சிந்தனைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? பெரும்பாலும் மார்க்கம் என்கிற வரையறைக்குள், ஒழுக்கம் என்கிற கட்டுக்கோப்பிற்குள், சுமூகமான வாழ்க்கை என்கிற கட்டமைப்பிற்குள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளாத சர்வ சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? இப்படியோ படிச்சு முடிச்சு டிகிரி வாங்கி ஒரு சாதாரண வேலையில் சேர்கிறார்கள், ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார்கள். நான் இங்கே நாடு என்று சொல்வதும் 8,000 10,000 என்று சொல்வதும் நமதூர் பொருளாதாரத்தை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா இந்த ஊர்ல 8,000 ரியால் 10,000 ரியால்ங்கிற லெவலே வேற. ஒரு 8,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே இருக்கும் போது இவனுக்கு சென்னை போன்ற பெருநகரத்தில், பெங்களூர் மும்பை போன்ற பெருநகரத்தில் இவனுக்கென்று ஒரு வேலை கிடைக்கிறது. அங்கே வேலை கிடைத்தவுடன் இவனுடைய சம்பளமே 75,000 85,000 என்று ஆரம்பிக்கிறது. அதனால் வரைக்கும் கையிலே கிடைக்கிற 8,000 ரூபாயை பத்திரமாக பையிலே வைத்து பார்த்து பார்த்து செலவு பண்ணி கொண்டிருந்தவனுக்கு திடீரென்று சம்பளம் 75,000, திடீரென்று 1.5 லட்சம் என்று இவனுக்கு பெருவாக சம்பளம் வரும்போது, இந்த நாட்டிலே இவர்களை வழிகெடுப்பதற்கென்றே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வட்டியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய வங்கிகள் எல்லாம் இவனை குறிவைக்க ஆரம்பிக்கிறது. உன்னுடைய சேலரி இவ்வளவு, உன்னுடைய சம்பளம் இவ்வளவு, நீ ஏன் இப்படி ஒரு சொகுசான காரை வாங்கக்கூடாது, நீ ஏன் இப்படி ஒரு சொகுசான பங்களாவை கட்டக்கூடாது, மாசம் நீ 50,000 ரூபாய் கட்டினால் போதும், 75,000 ரூபாய் கட்டினால் போதும், இத்தனை ஆண்டுகளில் இந்த கார் உனக்கு சொந்தம், இந்த பங்களா உனக்கு சொந்தம் என்ற ஆசை வார்த்தைகள் அவனுக்கு இந்த வங்கிகள் காட்டுகிறது. இவனும் உடன் வேலை பார்ப்பவர்களை பார்க்கிறான், அந்த சமூகத்திலே வாழக்கூடியவர்களை பார்க்கிறான். அதனால் வரைக்கும் இவனோடு தெருவில் விளையாடிய நண்பர்கள் இவனுக்கு மறந்து போய் விடுகிறார்கள். இவனோடு பள்ளிக்கூடத்திலே ஒன்றாக படித்த நண்பர்கள் இவனுடைய கண்களுக்கு அப்பால் ஆகிவிடுகிறார்கள். இவனுடைய சொந்தமாய் பந்தமாய் நட்பாய் ஊராய் உறவாய் உயிராய் வாழ்ந்த எல்லோரையும் இவன் மறந்து விடுகிறான். இவனுக்கென்று ஒரு வட்டத்தை போட ஆரம்பிக்கிறான். அந்த வட்டத்திலே உள்ள வருபவர்கள் எல்லாம் யார்? பெரும் பெரும் அரசியல்வாதி வீட்டு பிள்ளைகள், சமூகத்திலே செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள், மிக பெரும் வியாபார தனவந்தர்களின் வீட்டு வாரிசுகள், இப்படியாக சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் என்று இவனாக நினைத்துக் கொண்டு அவர்களோடு தொடர்பு வைக்க ஆரம்பிக்கிறான். அவர்கள் வாழ்வதை போலவே இவனும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறான். பொழுதுபோக்கிற்காக, நேரத்தை கடத்துவதற்காக, உல்லாசமாக இருப்பதற்காக, உற்சாகமாய் வாழ்வதற்காக அந்த பெரும் வீட்டு பிள்ளைகள் எங்கெல்லாம் போகிறார்களோ அவன் பின்னால் இவனும் போகிறான். இப்படியே அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இது போன்ற பொருளாதார நெருக்கடி வரும்போது, தொழில்துறைகள் எல்லாம் முடங்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது, தேசத்தை ஆட்சி செய்வதற்கு தகுதியே இல்லாதவர்களிடத்தில் ஆட்சிகள் காட்சிகளாய் ஒப்படைக்கப்பட்டு அந்த நாடே நாசமாகக்கூடிய ஒரு சூழல்கள் வரும்போது இவன் போன்றவர்களும் குறிவைக்கப்படுகிறார்கள், இவன் போன்றவர்களும் தாக்கப்படுகிறார்கள். இதனால் வரைக்கும் 1.5 லட்சம் சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு 75,000 வட்டி கட்டுவதோ ஒரு டியூ கொடுப்பதோ அவனுக்கு ஒரு பெரிய காரணமாக தெரிவதில்லை. என்னுடைய சம்பளத்தில் ஒரு பெரும்பகுதி போனாலும் மீதி பகுதியை வைத்து என்னால் உற்சாகமாக வாழ முடியும், உல்லாசமாக வாழ முடியும் என்று இப்படியே சில மாதங்கள் போய் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து அதிலே பெரும் பெரும் முதலைகளே உள்ளே போய் விழும்போது இவனை போன்ற சின்ன மீன் குஞ்சுகள் என்ன செய்யும்? வேலை இல்லை என்று கம்பெனி அறிவிக்கிறது. நிறுவனம் சொல்லிவிடுகிறது, உனக்கு வேலை இல்லை. உடனே அவனுடைய பட்டயங்களை எல்லாம் தூக்கி கொண்டு, அவனுடைய பட்டங்களை எல்லாம் தூக்கி கொண்டு, அவனுடைய கரியருக்காக அவன் உருவாக்கி வைத்திருந்த பேப்பர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு, இதே போன்ற சம்பளத்திற்கு எங்காவது வேலை கிடைக்குமா என்று தெரிவாக சுற்றி பார்க்கிறான். வாய்ப்பு ஒரு முறைதான் பெரும்பாலும் கதவை தட்டும், வாய்ப்பு ஒரு முறைதான் பெரும்பாலும் கதவை தட்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதை தாண்டி, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் எல்லாம் நடந்தாலும், பெரும்பாலும் மனித வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கட்டத்தில் என்ன செய்கிறான்? வாய்ப்புகளை ஒரு முறைதான் கதவை தட்ட வைக்கிறான். ஆனால் ஏற்கனவே இவன் வாழ்ந்ததை போன்ற சொகுசான வேலை அவனுக்கு கிடைப்பதில்லை, பெரும் நகரத்தில் சம்பளம் கிடைப்பதில்லை. ஆனால் இவனுக்கு சம்பளம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இவன் வாங்கி வைத்திருக்கிற காருக்குண்டான வட்டியை டியூவை இவன் கட்டியாக வேண்டும். இவன் கட்டி வைத்திருக்கக்கூடிய பெரும் பங்களாவிற்கு இவன் செலுத்த வேண்டிய கப்பத்தை வரியை பட்டு கட்டித்தானாக வேண்டும். என்ன செய்கிறான்? என்ன செய்கிறான்? இந்த சமூகத்தை எதிர்கொள்வதற்கு விற்கப்படுகிறான். அட, வீடு போனாலும் பரவாயில்லை, இந்த கார் போனாலும் பரவாயில்லை, என்னால் சாதாரணமாக வாழ முடியும் என்று நினைத்தவன் இந்த சமூகத்தினுடைய எதிர்ப்புகளை எதிர்கொள்ளலாம் என்கிற நெஞ்சுறுதியையும் எதிர்ப்பு சக்தியையும் உள்ளத்தில் ஏற்றி வைத்தவன் சாதாரணமாக நடந்து சென்று விடுவான். ஆனால் இவர்களோ தொட்டில் குழந்தைகளைப் போல, ஷோகேஸ்களில் இருக்கிற பொம்மைகளை போல வேறு மாயை உலகத்தை உண்மையான உலகம் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார்களே. காணல் நீரை சுவையான மதுரமான நீர் என்று எண்ணி ஏமாந்தார்களே. கடைசியில் இவர்கள் தற்கொலைக்கு போய் தங்களுடைய வாழ்க்கையே முடித்துக் கொண்டு இந்த சமூகத்திற்கு ஒரு மோசமான முன் உதாரணத்தை ஏற்படுத்துகிறார்கள். அப்ப என்ன நடக்குது? இந்த ஆடம்பரம் எங்கே நுழைகிறதோ, இந்த பகட்டு எங்கே நுழைகிறதோ, இந்த பந்தா எங்கே நுழைகிறதோ, அந்த வீடும் சரி அந்த நாடும் சரி நிம்மதியாக இருக்கவே செய்யாது. எத்தனை குடும்பங்கள் இந்த ஆடம்பரத்தினால் சீரழிந்திருக்கிறது, எத்தனை குடும்ப வாழ்க்கை இந்த ஆடம்பரத்தினால் சிதைந்திருக்கிறது, எத்தனை மனைவிமார்கள் இந்த ஆடம்பரத்தை விரும்பி தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள், எத்தனை கணவன்மார்கள் மனைவி மக்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புகிறார்களே என்பதற்காக தங்களுடைய இளமையை தங்களுடைய வாலிபத்தை இந்த வெந்த பூமியில் நொந்து கழித்திருக்கிறார்கள். பாடம்பரத்தை என்ன செய்யக்கூடாது? நம்மோ அறவே உள்ளே வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை அடித்து உடைக்கிறது. எந்த நிலையிலும் ஆடம்பரம் உங்களிடத்தில் வந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறது. செலவு குறைந்து நடத்தப்படுகிற திருமணம் தான் இறைவனுடைய அருளில் நிறைந்தது என்று எந்த இடத்தில் பெரும்பாலும் ஒரு மனிதனுடைய செல்வமும் செழிப்பும் பந்தாவும் பகட்டும் பெருமையும் காட்சிப்படுத்தப்படுமோ விளம்பரப்படுத்தப்படுமோ அப்படிப்பட்ட திருமண நிகழ்வையே இலகுவாக்க வேண்டும், எளிமையாக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சட்டம் போட்டிருக்கிறது. நான் மக்கள் சிந்திக்கிறார்களா? இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு சிந்திக்கிறார்களா? எப்படிப்பட்ட நிலையில் அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது? கொஞ்சம் சம்பாதித்துக் கொண்டிருந்தவனுக்கு திடீரென்று சம்பளம் அதிகமான உடனேயே அவனுடைய சிந்தனை வசதியை எப்படி அதிகப்படுத்தலாம் என்கிற ஒரு யோசனைக்குத்தான் போகிறான். சாதாரணமான ஒரு வீட்டிலே இருந்தவன், சாதாரணமான ஒரு பகுதியில் வீட்டிலே வாடகைக்கு இருந்தவன், சம்பளம் கூடும் போது பொருளாதாரம் பெருகும் போது விஐபிகள் இருக்கிற பகுதிக்கு போகலாம் என்று அவனுடைய சிந்தனை அவனுக்கு சொல்கிறது. இப்படிப்பட்ட சின்ன வீடுகளில் இருக்கக்கூடிய நாம் ஏன் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது, நாம் ஏன் ஒரு பிளாட்டிற்கு போகக்கூடாது என்று அவனுடைய சிந்தனை போகிறது. நாம் சாதாரணமான ஒரு டூ வீலர் ஓட்டிக் கொண்டிருக்கிறோம், நாம் ஏன் ஒரு கார் வாங்க கூடாது? சாதாரணமான காரை வாங்கி கொண்டிருக்கிற நாம் ஏன் ஒரு வெளிநாட்டு காரை வாங்க கூடாது அப்படின்னு வருமானம் வர வர வசதி வாய்ப்புகள் ஏற ஏற அவனுடைய வாழ்வினுடைய ஸ்டைலை லைஃப் ஸ்டைலை அவன் மாற்றிக்கொள்வதற்குத்தான் சிந்திக்கிறானே தவிர, அட வருமானம் கொஞ்சம் கூடுது, கொஞ்சம் நம்ம தர்மத்துல கவனம் செலுத்தறானே சிந்திக்கிறார்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு போன மாதம் வரை இப்படி வருமானம் கொடுத்திருந்தான், கொடுத்து கொண்டிருந்தான், போன வருடம் வரை நம்முடைய வருமானம் இப்படி நிர்ணயிக்கப்பட்டு கொண்டிருந்தது, ஆனால் இதோ நமக்கு வருமானம் கூடுதலாக வந்து விட்டது. அதனால் ஏழைகள் பாழைகளை கண்டெடுத்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தந்ததில் கொஞ்சம் அவர்களுக்கும் தரலாமா என்று யோசிக்கிறார்களா? இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வருமானம் பெருகும் போது, பொருளாதாரம் உங்களுடைய வீட்டு கதவை கொஞ்சம் வேகமாக தட்டும் போது, நீங்களே நினைக்காத அளவிற்கு உங்கள் கையிலும் பையிலும் காசும் பணமும் புரளும் போது, உருளும் போது நீங்கள் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று இதோ அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஒரு பாலிசியை மட்டும் கடைபிடித்தால் வருமானம் கூடுபவர்கள் வளமாக வாழலாம். இந்த ஒரே ஒரு பாலிசியை மட்டும் நாம் கையில் எடுத்தால், நம்முடைய வாழ்க்கையின் கொள்கையாக கொண்டு வாழ்ந்தால், வசதியும் வாய்ப்பும் பெறுபவர்கள், வசதியும் வாய்ப்பும் பெருகுபவர்கள் உண்மையிலேயே இறைவனிடத்தில் அருளையும் அருட்கொடையும் அதிகம் பெறலாம். என்ன அர்த்தம் இதற்கு? அல்லாஹ் அவனுடைய தூதருக்கு போட்ட கட்டளை. எந்த தூதருக்கு போட்ட கட்டளை? எந்த தூதரின் வீட்டில் பெரும்பான்மையான நாட்களில் அடுப்பெரியவில்லையோ, எந்த தூதரின் வீட்டில் பெரும்பான்மையான நாட்கள் வெறுமனே தண்ணீரையும் பேரித்தம்பழத்தை கொண்டும் கழிந்ததோ, எந்த நபி கயிற்றுக்கட்டிலில் படுத்து அந்த கயிற்றுக்கட்டிலுடைய அந்த தடம் அவருடைய முதுகை பதம் பார்த்ததோ, அந்த நபிக்கு அல்லாஹ் ஆணையிடுகிறான், நபியே இறைவன் உமக்கு எதை தந்தானோ, இறைவன் உமக்கு எதை அளித்தானோ அதை கொண்டு மறுமையின் இல்லத்தை நாடுங்கள். இதுதான் பாலிசி. அப்ப சகோதரர்களே, உள்ளூரில் கொஞ்சமாக சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைத்து, அதுவும் நலமான வளமான பலமான சம்பளத்தோடு ஒரு வேலை கிடைத்து விட்டால், உடனே ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி சென்று விடாதீர்கள். உடனே லைஃப் ஸ்டைலை மாற்ற வேண்டும் என்று நினைத்து விடாதீர்கள். நேற்று வரைக்கும் சாதாரணமான ஒரு ஆண்ட்ராய்டு போனை வைத்துக் கொண்டிருந்தவன் உடனே ஐபோனுக்கு ஆர்டர் செய்து விடாதீர்கள். கொஞ்சம் என்ன செய்யணுமோ, நிறுத்தி நிதானமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படி நிதானமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படி நிறுத்தி

கொண்டு வாழ்பவர்களும் நம்முடைய சமூகத்திலே இருக்கிறார்களா இல்லையா, நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறார்களா இல்லையா, அவர்களுக்கும் நம்மை போல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் உறுப்புகள் உண்டுமா இல்லையா, அந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் உணர்வுகள் உண்டுமா இல்லையா, அவர்களுக்கும் ஆசைகளும் அபிலாஷைகளும் இருக்கிறதா இல்லையா. அவன் கிடைச்சது கொஞ்சமா இருந்தாலும் எதையும் சந்தோஷமாக கிடைத்துக் கொண்டு அடுத்த வேளை சோர் கிடைத்தால் போதும், அடுத்த வேளை உணவு கிடைத்தால் போதும் என்று சர்வ சாதாரணமாக வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு ஏழை தேசத்தில், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு வளரும் தேசத்தில், வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நாட்டு அல்லது பின்னடைவுக்கு போன ஒரு நாட்டிலே செல்வத்திலும் செழிப்பிலும் கொழிப்பவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை தேடி அதிலேயே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் நாடிக்கொண்டும் இருந்தால் இறுதியில் அவர்களுடைய நிலை தற்கொலை என்கிற ஒரு கருண கொடூரமான ஒரு கட்டத்தில் அவர்கள் தள்ளப்படுவார் என்பதுதான் இன்றைக்கு நிகழ்கால வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை வெறுக்கிறது, ஆடம்பரத்தோடு வாழ்பவர்களை வெறுக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய தாவாவிற்கு, நபிமார்களுடைய அழைப்பு பணிக்கு முதன் முதலில் முட்டுக்கட்டை போடுபவர்கள், முதன் முதலில் எதிராக நிற்பவர்கள் அந்த சமூகத்திலே ஆடம்பரத்தில் திளைத்தவர்கள் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனில் தரஃப் என்கிற ஒரு வார்த்தை, தரஃப். இந்த தரஃப் என்று சொன்னால் ஆடம்பரம் என்று நாம் அர்த்தம் செய்யலாம், செழிப்பாக வாழுதல் என்றும் சொல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அனுபவிப்பதில் அளவு கடந்து செல்லுதல் என்று உலமாக்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். இந்த தரஃப் என்கிற பகட்டு என்கிற வார்த்தை திருமறை குர்ஆனில் எட்டு இடங்களில் வருகிறதாம். அந்த எட்டு இடங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பகட்டத்தனமான வாழ்க்கையிலே வாழ்பவர்களை, ஆடம்பரமான வாழ்க்கையிலே வாழ்பவர்களை, உல்லாசத்தில் ஊறி திளைப்பவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இழிவுபடுத்தித்தான் அந்த எட்டு வசனங்களையும் சொல்லியிருக்கிறான். அதனால் நர்மையான சகோதரர்களே, ஆடம்பரமான வாழ்க்கையிலேயே இருந்து இன்பம் கண்டு விடாதீர்கள். அப்படிப்பட்ட இன்பத்தையே, அப்படிப்பட்ட சுகத்தையே உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொத்தாக தந்து விடாதீர்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் செய்கிற பெரும் தவறு அதுதான். நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், எங்க வாப்பா தான் என்னை கஷ்டப்படுத்திட்டாரு, நாங்கெல்லாம் 80 கிட்ஸாக 90 கிட்ஸாக இருக்கும் போது எப்படி எல்லாம் இருந்தோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஆனா இன்னைக்கு எங்க பிள்ளைக அந்த கஷ்டத்தை பார்க்கவே கூடாது என்று இவர்கள் நினைத்து அதை செயல்படுத்துவதில் தான் தவறிழைக்கிறார்கள். நீங்க பட்ட கஷ்டத்தை, நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைகள் படக்கூடாது என்று நினைப்பது தவறில்லை, ஆனால் அதற்காக நீங்கள் அமைத்துக் கொடுக்கிற பாதை தான் தவறு. எந்த வயதில், எந்த வயதை தாண்டிய வசதிகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறோம், வயதை தாண்டிய ஒரு செழிப்புகளை உருவாக்கி கொடுக்கிறோம், அவன் விரும்பிய அத்தனை விஷயத்தையும் ஒரு சின்ன கஷ்டம் கூட இல்லாமல், அவன் அடம்பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல், குறைந்தபட்சமாக அவன் அழுது ஒரு சொட்டு கண்ணீரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு தேவைகளை ஏற்படுத்தாமல் அவன் நினைத்ததை அவன் நினைத்தவுடன் அவனுக்கு வாங்கி கொடுத்தே அவனை வசதி பண்ணி விட்டோம். நினைச்சதை நினைச்ச நேரத்தில் நினைச்ச மாதிரி வாங்கி கொடுத்து என்ன செஞ்சிட்டோன, அப்படியே ஒரு ஷோகேஸில் இருக்கிற பொம்மைகளை போல் வளர்த்து விட்டோம். ஆனால் உங்களுடைய மறைவுக்கு பிறகோ அல்லது உங்களிடத்தில் வருமானம் குறையக்கூடிய ஒரு சூழலை வரக்கூடிய அந்த நேரத்திலேயோ அவனுக்கு யார் அந்த வசதிகளை உருவாக்கி கொடுப்பார்கள்? ஒரு கட்டத்தில் உங்களிடத்தில் காசு மடமும் நிறைய இருக்கிறது, வாங்கி கொடுத்து அவனை வசதியாக்கி விட்டீர்கள், வாங்கி கொடுத்து அவனுக்கு ஜாலியா இருக்க வச்சிட்டீங்க. நீங்கள் வாங்கி கொடுக்காவிட்டால் உங்களை வெறுத்து விடுவான். வாங்கி கொடுப்பதுதான் தந்தையின் அளவுகோல் என்று நினைத்தே அவன் வளர்ந்து விடுவான். அந்த வசதியும் வாய்ப்பும் ஒரு கட்டத்தில் அவனுக்கு கிடைக்காத போது உங்களை வெறுத்து விடுவது மாத்திரமல்லாமல் பிறரோடு உங்களை அவன் கம்பேர் செய்ய ஆரம்பித்து விடுவான். எவ்வளவு தப்பு செய்யறோமோ யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அந்த காலத்தில் வீட்டு பிள்ளைகள் எப்படி படித்தார்கள், நாமெல்லாம் சிறுவர்களாக இருக்கும் போது எப்படி படித்தோம்? ஒரு வருடம் முழுவதும் ஒரு பென்சிலை தான் வைத்திருப்போம். அதுவும் அந்த பென்சிலை கூர்மைப்படுத்துவதற்கு நிறைய மாணவர்களிடத்தில் ஷார்ப்னர் கூட இருக்காது. பல்லால் கடித்து பென்சிலை கூர்மை செய்திருக்கிறோம், கூரப்படுத்த முடியாதான எழுதணு, பல்லால் கடித்து என்ன செய்திருக்கிறோம், அந்த முகப்பு தோலை நீக்கி இருக்கிறோம். அது உடைந்து உடைந்து உடைந்து புலோண்டுதான் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும், அதை கூட பென்சிலாக வைத்திருக்கிறோம். வருடத்திற்கு ஒரு முறைதான் நமக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுப்பார்கள். அது எவ்வளவு கிழித்தாலும் சரி, அது எவ்வளவு கிழிந்தாலும் சரி, அதையே ஒட்டு போட்டு தான் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்குது? அவர்களுக்கு நாம் தேவைப்படக்கூடிய ஆடைகளை வாங்கி கொடுப்பதோ அணிகலன்களை வாங்கி கொடுப்பதோ தவறில்லை, ஆனால் அந்த பழைய விஷயத்தை இன்றைக்கு நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பழமையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் ஏழ்மையை குறித்தோ, ஏழைகளை குறித்தோ, வறுமைகளை குறித்தோ, கஷ்டத்தை குறித்தோ இன்றைக்கு வளரும் தலைமுறைக்கு கொஞ்சம் கூட தெரியவில்லை சகோதரர்களே. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில், பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு, நிதி நெருக்கடி ஏற்பட்டு எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான். கொத்து கொத்தாக கடைகளும் தொழிற்சாலைகளும் மூடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று வரைக்கும் அந்த

0: கண்ணீரோடு பார்க்க வேண்டிய சம்பவங்களை மீம்ஸ் போட்டு நம்முடைய இளைஞர்கள் விளையாடி கொண்டிருக்கிறானா இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் புதிது புதிதாக வரக்கூடிய திரைப்படங்களுக்கு மாலை மரியாதைகள் செய்து கட் அவுட்டுகள் போட்டு அல்லது இன்னவிற விழாக்களை எடுத்து அவர்களை மேலும் மேலும் ஒரு உயர்வான இடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? நாடே நிதி நெருக்கடியில் இருக்கிறது என்கிறார்கள், விலைவாசி ஏறிவிட்டது என்கிறார்கள், என்னென்னவோ சொல்லுகிறார்கள். ஆனால் பொழுதுபோக்கு இடங்களில் கூட்டம் குறையவில்லையே, மது விற்பனைகளில் தடை ஏதும் ஏற்படவில்லையே, உல்லாசங்களுக்கோ உற்சாக பானங்களுக்கோ தடை ஏதும் இல்லாமல் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதே. எதிலே விளையாடக்கூடாது, எதிலே நாம் சிரிக்க கூடாது என்கிற பாகுபாடு இல்லாமல் அத்துணை விஷயங்களும் இன்றைக்கு சிரிப்புக்குள்ளாக்கப்பட்டு நகைப்புக்குள்ளாக்கப்பட்டு மீம்ஸுகள் போடப்பட்டு சமூக வலைத்தளங்கள் மட்டும்தான் உண்மையான உலகம் என்று நினைத்து கோடான கோடி இளைஞர்களே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறானா இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பழச பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கல. நாம் எப்படி வளர்ந்தோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நம்முடைய தாயும் தந்தையும் ஒரு நாள் முழுவதும் மூன்று வேளை உணவு நமக்கு தருவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். மாதம் முடியும் போது அந்த வீட்டு வாடகை 200 ரூபாய் இருந்திருக்கும், 300 ரூபாய் இருந்திருக்கும். ஐயோ, நாளைக்கு வீட்டு ஓனர் வந்துருவானே, வாடகை கேட்பானே, எப்படி கொடுக்கிறது என்கிற கவலையில் கஷ்டத்தில் கையில 100 ரூபாய் தான் இருக்கு, இன்னொரு 200 ரூபாய் இல்லையே. அந்த 200 ரூபாயை உருட்டுவதற்கு புரட்டுவதற்கு எத்தனை பேரை போய் பார்த்து எப்படியெல்லாம் அன்னைக்கு வாடகை கொடுத்த நம்முடைய வாப்பாமார்கள் வாழ்ந்தாங்க. எதையுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறது இல்ல. இதை பத்தி உனக்கு தெரியறது இல்ல. என்னவோ பான் வித் சில்வர் ஸ்பூன் என்று இவனாகவே இவனை எண்ணிக்கொண்டு, நாங்கெல்லாம் வாய்ப்புகளோ பிறந்தவர்கள், நாங்கெல்லாம் செல்வத்தோடு பிறந்தவர்கள் என்று இவனாகவே நினைத்துக் கொண்டு ஒரு தலைமுறையை இன்றைக்கு வீணாக்கி விட்டோம் சகோதரர்கள். ஒரு தலைமுறையை இன்னைக்கு வீணாயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் எந்த மாணவனிடத்தில் எந்த பையனிடத்தில் ஒரு பென்சில் இருக்கிறது, பென்சில் பாக்ஸுகள் இருக்கிறது, பென்சில் பவுச்சுகள் இருக்கிறது. ஒரு பவுச்சு பூரா பென்சில், இன்னொரு பவுச்சு பூரா கலர் பென்சில், இன்னொரு பவுச்சு பூரா கிரேயான்ஸ், இன்னொரு பவுச்சு என்னென்னவோ. அல்லாஹு அக்பர். ஒரே ஒரு ஸ்கூல் பேக் வச்சிருப்போம், அத பல வருஷங்கள் வச்சு ஓட்டி இருப்போம். பல பேருக்கு ஸ்கூல் பேக் இல்லாம துணி பையிலே பாட புத்தகங்களை கொண்டு போய் இருக்கிறோம். துணி பை கூட கிடைக்காதவர்கள் பிளாஸ்டிக் பையில என்ன செஞ்சிருக்கிறாங்க, புத்தகங்களை கொண்டு போனாங்க. இன்றைக்கு கலர் கலரா பேக், ஷூக்கு ஏத்த கலர்ல யூனிஃபார்முக்கு ஏத்த கலர்ல ஷூ, அந்த ஷூக்கு ஏத்த பேக். ஏன் சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு வசதியான, இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு என்ன அவசியம்? அன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு செருப்பு தான் இருக்கு, அந்த செருப்பை தான் எல்லா இடத்துக்கும் கூட்டு போகணும், ஆனா இன்னைக்கு செருப்புகளிலேயே வித்தியாச வித்தியாசமான செருப்புகள், ஷூலேயே வித்தியாச வித்தியாசமான, வார் வச்ச ஷூ ஒண்ணு, வார் இல்லாத ஷூ ஒண்ணு, அந்த கலர்ல ஒண்ணு, கலர் கலரா ஒண்ணு, கலரே இல்லாம சும்மா ஒரு ரெண்டு கலர்ல ஒண்ணு, பெல்ட் போடுற மாதிரி ஒண்ணு, பெல்ட் இல்லாத ஒண்ணு, கட் ஷூ ஒண்ணு. அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு வீட்டிலும், வீட்டில் இருக்கிறது மூணு பேர், ஆனா ஒவ்வொருவருக்கும் செருப்பு ஸ்டாண்ட பாத்தீங்கன்னா 10 அடுக்குல இருக்கு. நல்லா போய் பாருங்க நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். வீட்டிலே இருப்பது 3 பேரோ 4 பேரோ, ஆனா செருப்பு ஸ்டாண்ட் மட்டுமே 5 ரூபாய்களில் இன்றைக்கு வாங்கி வைத்திருக்கிறோமே, தேவையா? இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு எளிமையாக நம்மை வாழச் சொல்கிறான். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்து விட்டு போனார்கள். வே கயிற்றுக்கட்டிலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துறங்கும் போது அந்த கட்டிலில் இருக்கக்கூடிய கயிர் பெருமானாரின் புனித உடலை பதம் பார்க்கிறது, தடம் பதிக்கிறது. கண்ணீரோடு உமர் இப்னு கத்தாப், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொன்னால் உங்களுக்கு நான் ரோமாபுரியில் இருந்தும் பாரசீகத்திலும் தெரிவித்து வைக்கலாமே, அவர்களெல்லாம் உல்லாசமாக உற்சாகமாக வாழும்போது அவர்களை விட தகுதி மிக்க நீங்கள் இப்படி இருக்கணுமா? ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, உமரே அவர்களெல்லாம் இந்த உலகத்திற்குரியவர்கள், நாம் எல்லாம் மறுமைக்குரியவர்கள். அதையும் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அதையும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. பரீட்சை நேரங்களிலே சகோதரர்களே, பரீட்சை அட்டை இருக்காது நம்மிடத்துல, எக்ஸாமினேஷன் பேட் இருக்காது, அன்னைக்கு தான் அந்த அட்டை காலண்டர் பூரா நமக்கு யூஸ் ஆகும். பெரும்பாலான ஏழை பிள்ளைகளுக்கு பரீட்சை அட்டைகள் எது? இந்த மளிகை கடைகளிலும் துணி கடைகளிலும் இலவசமாக கொடுக்கக்கூடிய கேலண்டர் அட்டை அவர்களுக்கு இன்றைக்கு எக்ஸாமினேஷன் பேட். இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அல்லாஹ் அக்பர். விடுமுறை வந்து விட்டால் சொந்தக்காரர்கள் எல்லாம் தேடி தேடி வந்தார்கள் இன்றைக்கு. அவ்வளவு ஏழ்மையிலும் அவ்வளவு வறுமையிலும் சொந்தங்கள் பேணப்பட்டது. இன்னைக்கு விடுமுறை வந்து விட்டால் அவன் ஓடுறான். இன்றைக்கு விடுமுறை வந்து விட்டால் சொந்தக்காரர்கள் யாரும் வருவதற்குண்டான எந்த சூழல்களையும் உண்டு பண்ணாமல் இன்றைய என்ன செய்து விடுகிறோம்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சகோதரர்களே, பழமைக்கு நாம் போக வேண்டும். கொஞ்சம் அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சொல்லுகிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக பாலன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவு ஆழமான வசனங்கள் இது! அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடம்பரத்தில் திளைத்திருக்கவில்லை, ஆடம்பரமான வாழ்வின் ஆமுதல் அக்குவரை எதையுமே பார்த்ததில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வின் பெரும்பகுதி பட்டினியில் போனது, வறுமையில் வாடியது, ஏழ்மையில் ஏங்கியது. இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனி மனித தஸ்கியாவை தர்பியாவை தரும்போது எப்படி தருகிறான், அலம் யஜிதுக்க யதீமன் ஃபஆவா, முகம்மதே உங்களை அல்லாஹ் அனாதையாக கண்டெடுத்து உங்களுக்கு அவன் அடைக்கலம் கொடுக்கவில்லையா? பழச அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான், பழச அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். உலகத்தில் இருக்கிற அத்துணை பேருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு சொந்தமானவர் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு மனித சக்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வழங்கினான். எப்படி ஒரு ரஃபைனா லக்க விக்ரக்க, உம்மியே உமது விக்ரை உமது பேரை உமது புகழை வானலாக உயர்த்திருக்கிறோம் என்று புகழப்பட்ட அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், பழசை ஞாபகப்படுத்துகிறான், அலம் யஜிதுக்க யதீமன் ஃபாவா வவஜதக்க தாலன் ஃபஹதா, உங்களுக்கு நேர்வழி எது என்று தெரியாமல் இருந்தீர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தரவில்லையா? 40 வயதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக மாறினார் என்பது அனைவருக்கும் தெரியும். 40 வயது வரும் வரைக்கும் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சிலைகளையும் சிற்பங்களையும் இந்த கல்களையும் மண்ணையும் இந்த மக்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்களே. ஒழுக்கமில்லை, கட்டுப்பாடு இல்லை, கட்டமைப்பில்லை, கட்டுக்கோப்பில்லை, பெருமையிலே உழன்று கொண்டிருக்கிறார்கள். இனபேதம் நிறபேதம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மொழி வெறியில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் ஒருத்தனை அடித்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அண்ட ஏழவர்கள் எல்லாம் நட்போடு உறவோடு இல்லாமல் எதிரிகளைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கவலையில் இந்த மக்கள் திருந்த மாட்டாங்களா, இந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வராதா, ஒரு ஓரிரவை இவர்கள் வணங்கக்கூடிய சூழல் வராதா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை முறை கவலையில் தனிமையில் போய் ஹிரா குகையில் இருந்தார்கள். அதெல்லாம் அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான், அதெல்லாம் அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். அலம் வஜதக யதீமன் ஃபஆவா வவஜதக தாலன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, நபியே உம்மை அல்லாஹ் ஏழையாக கண்டெடுக்கவில்லையா, உங்களுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை தரவில்லையா? என்ன அர்த்தம் இதற்கு, என்ன கருத்து இதற்கு? பழமையை நினைத்து பார்க்க வேண்டும். எப்படி நீங்கள் இருந்தீர்கள் ஏறி வந்த ஏனிய சகோதரர்களே, எண்ணி பார்க்காவிட்டால் கூட பரவாயில்லை, குறைந்தபட்சம் எட்டு உதைக்காமல் இருங்கள். நீங்க தான் நிலைமை இருக்கு, ஏறி வந்த ஏனிய யாரும் எண்ணி பார்க்க வேண்டாம், குறைஞ்சபட்சம் எட்டி உதைக்காமையாவது இருக்கணுமா இல்லையா? வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், வீட்டு பிள்ளைகளுக்கு ஏழ்மையை பற்றியும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள், வெயில் எப்படி இருக்கும் என்பதையும் அவர்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள். அதுக்காக வெயில போட்டவன வருத்தடைன்னு அர்த்தம் இல்ல, வெயிலின் உஷ்ணம் இப்படி இருக்கும், பசியோடு இருக்கும் போது சாப்பாடு கிடைக்காவிட்டால் எப்படி இருக்கும், அதையும் நாம் என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். வீட்டிலே ஸ்நாக்ஸ், இன்றைக்கு அல்லாஹு அக்பர் சொல்லியே சொல்லப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். யோசித்து பாருங்கள், சிறுபிராயத்தில் நம்முடைய இல்லம் எப்படி இருந்தது, என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய தாய் நமக்கு வடை சுடுவாங்க, ஒரு வடை ரெண்டு வடை தான் கிடைக்கும், அதுல மிச்சம் இல்லாம மீதி இல்லாம அவ்வளவு அழகா சாப்பிட்டோம். இன்னைக்கு வீட்டுல வடை சுடுறானா, மனைவி இன்றைக்கு வீட்டிலே வடை சுடுற வயிறு நிரம்பு வரைக்கும் அந்த வடைகளை மட்டுமே கொடுத்தால் அந்த வடையில எப்படி அவளுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு ஈர்ப்பு வரும், வயிறு நிரம்புற வரைக்கும் அந்த ஸ்நாக்ஸே கொடுத்தா அந்த ஸ்நாக்ஸ் எப்படி அந்த புள்ள பெருசா பாக்கும். நிறைய வீடுகளில் பிள்ளைகள் இன்றைக்கு சோரை சாப்பாடை விரும்புவதில்லை, நிறைய வீட்டில் இன்றைக்கு பிள்ளைகள் சாப்பிடுற சோறுக்கு சாச ஊத்தி சாப்பிடுது. ஒரு மோசமான பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் நம்மளால முடியாதா, இதெல்லாம் நம்மளால மாத்த முடியாதா, இப்ப நம்ம இருக்கிறது 2010, என்னங்க 2010, எந்த 2019 இருந்தாலும் 3019 இருந்தாலும் வாய் வழியா தானே சாப்பிடணும், அதுல மாற்றங்களை ஏற்படுத்தி விட முடியுமா? என் அருமையானவர்களே, ஆடம்பரமான வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்கிற அந்த ஆரம்பத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களுடைய முடிவு வேறு மாதிரியாக மாறிவிடுகிறது, மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து விஷயங்களையும் ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறான். அனைத்து விஷயங்களிலும் எளிமையை இஸ்லாமிய மார்க்கம் விரும்புகிறது. இன்ன ஹாதத்தீன் யுசுர், இந்த மார்க்கம் எளிமையானது என்று ஏன் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த மார்க்கத்திலே ஆடம்பரமாக வாழ்வதற்கு எந்த கதவும் திறக்கப்படவில்லை. சகோதரர்களே, செல்வம் நிறைய இருக்கிறதா, தர்மம் நிறைய கொடு, செல்வம் நிறைய இருக்கிறதா, ஜக்காத்தை சரியாக கணக்கிட்டு கொடு, செல்வம் நிறைய இருக்கிறதா, அந்த செல்வத்தை அடிமைகளை விடுவிப்பது ஏழைப்பாடுகளை உதவி செய்வது, அனாதைகளை உதவிகளை ஆதரிப்பது, இப்படி எத்தனையோ வகை வகையான வழிகளை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் செல்வம் வர வர வகை வகையான வசதி வாய்ப்புகளை நோக்கி மட்டுமே நம்முடைய உள்ளம் பயணிக்கிறது. அதனால் அருமையானவர்களே, இஸ்லாம் ஒரு எளிமையான மார்க்கம், இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம், இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம். அதனால் தான் இவ்வளவு பொருளாதார நெருக்கடியிலும் இவ்வளவு நிதி நெருக்கடியிலும் தற்கொலை செய்பவர்களுடைய பெயர் பட்டியல்களில் பார்த்தால் அங்கே நீங்கள் பெரும்பாலும் முஸ்லிம்களை பார்ப்பதில்லை. உலக அளவில் தற்கொலை செய்யாதவர்கள் செய்யாதவர்கள் என்கிற பட்டியலில் முதலிடத்திலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். உலக அளவில் இவ்வளவு நெருக்கடியிலும் தான தர்மங்கள் செய்பவர்கள் பட்டியலில் முஸ்லிம்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள் என்றால் இது போன்ற தர்பியாக்கள் இஸ்லாமிய இல்லங்களில் தரப்பட வேண்டும். அதனால் நம் வீட்டு செல்வங்களுக்கு, நம் வீட்டு குழந்தைகளுக்கு ஆடம்பரத்தின் ஆடல் பாடல் போன்ற எந்த விஷயங்களுடைய அறிமுகத்தை கூட காட்டாமல் எளிமையோடு அவர்களை வாழ வைப்போம். ஏழைகளாக வாழக்கூடாது என்றுதான் மார்க்கம் சொல்லியிருக்கிறதே தவிர எளிமையாக வாழ வேண்டும் என்று சொல்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி தன்னுடைய மொத்த சொத்தையும் அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்கலாம் என்று மனமும் வந்து வரும்போது அங்கே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை கவனியுங்கள், உன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் வைத்துக்கொள், அவர்களை பிறரிடத்தில் கையேந்த விட்டு விடாதே என்பதற்கு அர்த்தம் அவர்கள் ஏழைகளாக வாழக்கூடாது என்பதுதானே தவிர எளிமையாக வாழக்கூடாது என்பது இல்லை. அதனால் ஏழ்மை என்பது வேறு, எளிமை என்பது வேறு. எளிமை என்பதை பணக்காரர்கள் கூட என்ன செய்யலாம், செயல்படுத்தலாம், கோடீஸ்வரர்கள் கூட செயல்படுத்தலாம், எவ்வளவு பெரிய பில்லியன் ட்ரில்லியன் என்று வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட என்ன செய்யலாம், எளிமையாக வாழலாம். அப்படிப்பட்ட எளிமையான வாழ்க்கையை நாம் நேசிப்போம். ஆடம்பரத்தை அத்துணை வகைகளையும் ஆடம்பரத்தின் அத்துணை வாசல்களையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் மூடி வைத்துவிட்டு இறைவன் விரும்புகிற அந்த எளிமையான ஏற்றமான வாழ்க்கைக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எதை நாம் சொல்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி இந்த ஜும்ஆவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தஃபீஹி அன்னி வஅன்கும் வஸ்தஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஜும்ஆவின் முதல் உரையில் ஆடம்பரமான வாழ்க்கையிலே மூழ்கி தொலைந்தவர்களுடைய சமீபத்திய தற்கொலை நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வடுவையும் படிப்பினையும் சுருக்கமாக பார்த்தோம். ஆடம்பரமாக வாழ்வதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன என்பதையும் கொஞ்சம் பட்டியல் போட்டோம். கடந்த காலத்தில் இன்றைக்கு திடீர் பணக்காரர்களாக புது பணக்காரர்களாக உருவெடுத்த எத்தனையோ பேர், அவர்கள் வாழ்ந்த சமூகத்திலே அந்த ஏழைகளாக இருந்தவர்கள், நடுத்தர குடும்பத்திலே இருந்தவர்கள் பட்ட பாடுகளில் அவதிகளில் கொஞ்சம் பார்த்தோம். அதை பற்றி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் யோசிங்க. ஒவ்வொரு விஷயமும், நம்முடைய டூர் எப்படி இருந்துச்சு, நம்முடைய விளையாட்டு எப்படி இருந்துச்சு, நம்மக்கிட்ட இருந்த டாய்ஸ் என்னென்ன மாதிரி இருந்துச்சு, நம்ம சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் எப்படி இருந்துச்சு, நம்ம பயன்படுத்தின வாகனம் சைக்கிள் எப்படி இருந்துச்சு, அந்த சைக்கிள் டயரில் காற்று இறங்கிட்டா பஞ்சர் போடுறதுக்கும் காத்தடிக்கிறதுக்கும் நம்ம எவ்வளவு பாடுபட்டோம், ஒரு 2 ரூபா 3 ரூபா சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான சிரமங்கள் நமக்கு வந்துச்சு, எல்லாத்தையும் என்ன செய்யணுமோ கொஞ்சம் அப்படி ஓர்முகப்படுத்தி அதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தங்க. இல்லை இல்லை, நாங்கள்லாம் அப்போவே அப்படி அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல, உங்கள் சமூகத்திலே சில பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல, அந்த கஷ்டத்தையே அது என்ன செய்யணுமோ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஆடம்பரத்தை தவிப்பதற்கு என்ன செய்யணும், அதையும் இஸ்லாம் பேசும். இஸ்லாமிய மார்க்கத்தின் அழகே என்னன்னு சொன்னால் அது குற்றங்களையும் குறைகளையும் பேசும். அந்த குற்றங்களையும் குறைகளையும் தடுப்பதற்குண்டான தவிர்ப்பதற்குண்டான தீர்வுகளையும் சொல்லுதான. ஃபைண்ட் நாட் அ ஃபால்ட், ஃபைண்ட் ரெமெடி என்பார்கள். தவறுகளையே பார்க்காதீங்க, குற்றங்களையே கண்டுபிடிக்காதீங்க, அதுக்குண்டான தீர்வுகளையும் பாருங்க. இஸ்லாம் தீர்வுகளையும் சொல்லுது. என்ன சொல்லுது, ஆடம்பரம் உங்கள் வீட்டு வாசலில் வரக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால் முதல் விஷயம் சகோதரர்களே, எதெல்லாம் நமக்கு அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதில் கொஞ்சம் நடுநிலையை பேணுங்கள். அதான் நம்பர் ஒன். அதாவது அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் தான், உணவே இருக்கு, அதை நம்ம எப்படி சாப்பிடணும், வயிறு நிரம்ப நிரம்ப சாப்பிட்டுக்கிட்டு. இன்னும் சில பேர் அல்லாஹ்வுக்கு ஒரு விருந்து கிடைக்குதுன்னு அவனுக்கு செய்தி வந்துருச்சுன்னா வயிறுல இருந்தால் அதை வாந்தி எடுத்துட்டு திரும்ப வந்து விருந்து அட்டன் பண்ணக்கூடிய அளவிற்கு சில பேர் உணவு பிரியர்களாக இல்லை, உணவு வெறியர்களாக இருக்கிறார்கள். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், அனுமதிக்கப்பட்ட, அதாவது அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை கையாளுவதில் கொஞ்சம் ஒரு நடுநிலையை பேண வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன, நமக்கு குறைவாக கிடைத்தாலும் அதை கொண்டு திருப்தி படக்கூடிய ஒரு மனசு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். குறைவாக வாழ்க்கையில் வசதி இல்லை, அதனால என்ன செய்யணும், வசதியே இருக்கக்கூடியவுடைய பார்த்து அவன் முன்னாடியே ஓடி அவன மாதிரியே வாழ நினைக்க கூடாது. இந்த டைம்ல தான் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள் அப்படின்னு மார்க்கம் சொல்லியிருக்குதா இல்லையா? அந்த விஷயத்தை நம்ம செய்யணும். அடுத்து ரொம்ப முக்கியம், யாரெல்லாம் பகட்டாக வாழ்கிறார்களோ, ஆடம்பரமாக வாழ்கிறார்களோ, உல்லாசத்தில் ஊறி திளைக்கிறார்களோ, அந்த நட்பை முதலில் கைவிடுங்கள். அவர்களோட நட்பு வைக்கிறது பெருமையா நினைக்காதீங்க. இன்னைக்கு தலையில இருக்குது நிலைமை, இது ஒரு அரசியல்வாதி வீட்டு பிள்ளையோட என் பிள்ளையோட தான் என் போவான், இவனுக்கு பெருமை, அவன் எங்க கூட்டு போவான், காபத்துல்லாக்கா கூட்டு போவான். அரசியல்வாதி வீட்டு பிள்ளை மோசமாக வளர்ந்தவன் உன் பிள்ளை எங்க கூட்டு போவான்? உன்னுடைய பிள்ளையின் ஒழுக்கம் எப்படி சீரழிகிறது, உன்னுடைய பிள்ளையின் கட்டமைப்பு கட்டுப்பாடு கட்டுக்கோப்பு எப்படி சீரழிகிறது, அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. விஐபி வீட்டு பிள்ளைகளோட என் பிள்ளைகள் சேர்றது நம்ம பெருசு நினைக்கிறோம், அது பெருசு கிடையாது. நல்லவர்களோடு எளிமையானவர்களோடு நீங்க இருங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, பலகீனர்களை கொண்டே என்னை வந்து சந்திக்கவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா ஏழைகளையும் பாழைகளையும் பிலால் ரலியல்லாஹு போன்ற ஏழைகளையும் அந்த கஷ்டப்படுபவர்களையும் வைத்து தான் போய் ரசூலுல்லாஹி சந்திக்க முடியும். அப்படி ஒரு பாலிசி ரசூலுல்லாஹி வச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை பார்க்கணும்னா நமக்கு மந்திரி சகவாசம் தேவைப்படுது, மினிஸ்டருடைய அல்லது எம்எல்ஏனுடைய எம்பியினுடைய யாராவது ஒரு பெரும் பெரும் விஐபிகளுடைய தொடர்புகள் நமக்கு தேவைப்படுது. ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒருவர் சந்திக்க போக வேண்டும் என்றால் பலகீனர்களை கொண்டுதான் சந்திக்க போக முடியும் என்கிற அளவிற்கு ஒரு வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு நடத்தினாங்க. அந்த வாழ்க்கையை நம்முடைய மக்கள்கிட்ட என்ன செய்தாங்க, உருவாக்கினார்கள். அதனால் இப்படிப்பட்ட வழிமுறைகளை, இப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும். எங்கெல்லாம் ஆடம்பரங்கள் பளிச்சென்று வெளியே தெரியுமோ அங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக, குறிப்பாக நம்முடைய இல்லங்களில், நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களில், நம்முடைய விழாக்களில், குறிப்பாக திருமண விழாக்களில், அல்லாஹ் அக்பர் என்றைக்கெல்லாம் கோடிகளில் திருமணம் நடக்கிறது, சுப்ஹானல்லாஹ், கோடிகளில், பல கோடிகளில் இன்றைக்கு திருமண விழாக்கள் நடப்பதை சமூகத்தினுடைய பெரியவர்கள் என்று மதிக்கப்படுபவர்கள் பெருமையாக நினைக்கிறார்கள். அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சாதாரணமான முறையில் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாதான் மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற நன்மக்களாக வல்லரகமான அனைவரையும் ஆக்கிரல்வானாக என்று மீண்டும் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டு இந்த ஜுமாவின் இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன். இன் அல்லாஹ் யாமுரு பில் அதில் வல் இஹ்சான் வைசா இதில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தஸக்கரூன்
1: வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
2: You are listening to muslimvanoli.com.
3: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
4: புதிய கையடக்க தொலைபேசிகளை வாங்குவதற்கும் பழுது பார்ப்பதற்கும் MS மொபைல்ஸ் பிரதான வீதி நட்பட்டி முனை, தொலைபேசி இலக்கம் 077-8255-341.
1: வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி டாட் காம்.
1: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
5: ஹதீஸ் 657. ஆயிது இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுது ஈராக் நாட்டின் கவர்னராக இருந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் அவர்களிடம் வந்து, மகனே, ஆட்சியாளர்களில் கெட்டவர்கள் மக்களை அடக்கி ஆள்பவர்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். எனவே நீ அவர்களில் ஒருவராக ஆகிவிடுவதை உனக்கு எச்சரிக்கிறேன் என்று கூறினார்கள். புகாரி 1830.
1: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். வானலையில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் உங்கள் முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி டாட் காம்.
6: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்கியிருந்தார் மர்ஹூம் மௌலவி அஷேக் நியாஸ் முகமது
7: அவர்கள். بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. சதக அல்லாஹு அலைஹி. கண்ணிமிக்க
8: பெரியவர்களே, சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு தன்னுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கை ரமலானின் அந்த இரவுகளை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். சிறப்பான ரமலானின் ஒரு பாதி மிக வேகமாக நம்மை விட்டு ஓடிவிட்டது. இன்னும் ஒரு பாதி நம்மோடு காத்திருக்கிறது. அந்த மறுபாதியையும் நல்லவைகளை செவிமடிப்பதிலும் அமல் செய்வதிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வளமையான தொடரில் நேற்று பேச இருந்த தொடர் யார் இந்த ஷைத்தான் என்ற தலையங்கம். பெயரே பயங்கரமானது, ஆளும் பயங்கரமானவன், அவனுடைய அசைவுகளும் பயங்கரமானவை. எனவே அந்த ஷைத்தானை பற்றி பேசுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாளிலே பேசுவதற்கான வாய்ப்பையும் நழுவி விடுவதற்கு அவனும் ஒரு காரணம். அன்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குறிப்புகளை நான் கிதாபுகள் நூல்களில் இருந்து பார்க்கின்றேன், பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். வளமையை விட 10க்கு மேல டெலிபோன், அதை வச்சுட்டு மறுவ போறது மறுவ பேசுறது வாரது. இப்படி பேனா முனையை ஷைத்தானை பற்றி குறிப்புகள் எடுப்பதற்கு வைக்கின்ற போதே அது ஒரு தடை. அதை ஒரு தடவை டெலிபோனை பேசிவிட்டு வந்தேன், குறிப்பு துண்டை காணவில்லை. 20 நிமிஷமாக தேடுகின்றேன், அதுக்கெல்ல எங்கடா போச்சுன்னு பார்க்கின்றேன். பார்த்தால் அவசரமாக ஓடிய போது கிதாபுக்குள்ளே வைத்து மூடிவிட்டு சென்றேன், அது ஒரு தாளுக்குள்ளே மாட்டியிருக்கின்றது. மீண்டும் அந்த குறிப்பு தாளை எடுத்தேன், தொடர்ந்தேன். மீண்டும் டெலிபோன் வந்தது. என் குறிப்பு எழுதும் அறையிலிருந்து மீண்டும் டெலிபோனுக்காக வந்து பதில் சொல்லிவிட்டு போனேன், மீண்டும் குறிப்பு துண்டை காணவில்லை. அந்த கொஞ்சத்துக்கிடையிலே என் பேரப்பிள்ளை அதை எடுத்துக் கொண்டு போயிருக்கின்றார். அவரை தேடி, அவர் எங்கே இதை போட்டார் என்று தேடி மீண்டும் அதை எடுத்தேன். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த சப்ஜெக்டே ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் தான். ஷைத்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன், அவனால் தான் மனிதனுக்கு நரகமே முடிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை பற்றிய விவரணங்கள், அவனை பற்றிய விவரங்கள், அவனை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதற்கு எத்தனைக்கின்ற போதே இத்தனை பிரச்சனை என்றால், அன்பர்களே, அவனோடு உலகத்திலே நாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எனவே இன்று அந்த தலையங்கத்தில் பேசுகிறோம், யார் இந்த ஷைத்தான். ஆம், எல்லோருக்கும் புதுமை, எல்லோருக்கும் தேவை அறிந்து கொள்வது, யார் இந்த ஷைத்தான். ஷைத்தான் ஷைத்தான் என்று சொல்லுகின்றார்களே, யார் அவன், எப்படி இருப்பான், என்ன சைஸ், என்ன வெயிட், என்ன ஹைட், என்ன உருவம் என்றெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. ஆம், பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு உன்னதமான தரத்திலிருந்து மிகவும் கீழே அதல பாதாளத்திலே, அதுக்கு மேல ஒரு மட்டமான அந்தஸ்து கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்தப்பட்டவன். இந்த உலகத்தை படைத்தல்லா மனு வர்க்கத்தை இதில் வாழ்வதற்கு உருவாக்குவதற்கு முன்பு இன்னும் ஒரு வர்க்கம் இதிலே வாழ்ந்தது. இரண்டாவது ஐட்டம், இரண்டாவது இனம்தான் மனித இனம். முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிமுகத்தோடு மனித வாழ்வின் அந்த அறிமுகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த மண்ணிலே, மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலே ஒரு இனம் வாழ்ந்திருக்கிறது. அந்த இனம் தான் ஜின் இனம். நம் கண்களுக்கு தென்படாத அல்லாஹ்வின் படைப்பிலே உள்ளவைகள். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியபுதூன். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், மனு வர்க்கத்தையும் படைத்தது, ஜின் வர்க்கத்தையும் படைத்தது எனக்கு வழிபடுவதற்காக. நமக்கு மாதிரி சட்டத்திட்டங்கள் கடமைகள் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வாழ விட்டுருக்கான். ஜின் இனத்தின் வாழ்விலே மிகப்பெரிய அனர்த்தங்கள் உருவானது. அவங்களுக்கு வழிகாட்டல்கள் அனுப்பப்படவில்லை, நுபுவத்துடைய நபிமார்கள் வரவில்லை. ஆதி மனிதன் ஆரம்ப மனிதர் ஆரம்ப நபி அவர்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். எனவே இவர்களை அல்லாஹ் படைத்து வாழ விட்டான். அந்த வாழ்க்கையை மேற்கொண்ட அவர்கள் தலைக்கால் தெரியாம வாழ ஆரம்பிச்சார்கள். ஜின்னினம் ஒரு கண்ட்ரோல் இல்லாம, அநியாயத்துக்கு கட்டுப்பாடும் இல்லை, அவர்கள் மட்டுப்படுத்தப்படவும் இல்லை, எப்படியோ எப்படியோ எல்லாம் அசிங்கங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் பார்த்தான், இதை தொடர விட்டோம்னா உலகத்தில் ஒண்ணுமே மிஞ்சாது. எனவே அவர்களை அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்தான், சோதனைகளை இறக்க ஆரம்பித்தான், துன்பங்களை இறக்க ஆரம்பித்தான். வானவர்கள் மூலமாக அவர்களை அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தான். இப்படியே அவர்களுடைய இந்த உலக வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆனது. அவர்களை சிலர் திருந்தினார்கள், தௌபா செய்தார்கள். இன்னும் சிலர் மறைவாக இருந்து தங்கள் நிலையை ஆண்டவனுக்கு முன்னாலே முறையுடன் உணர்த்தி மிக உன்னதமான அந்தஸ்துக்கு வந்தார்கள். அப்படி மறைஞ்சி ஒளிஞ்சி அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு மாட்டாம அங்கும் இங்கும் டிமிக்கி கொடுத்து இருந்தவர் தான் இந்த ஜின் இனத்திலே இருந்த சைத்தான். அவனுடைய ஆரம்ப பெயர் அசாசீல். ஜின்னாக இருக்கின்ற போது பெயர் அசாசீல். அல்லாஹ்விடத்திலே முறையோடு தௌபா செஞ்சு, இனிமே நான் நல்லவனா வந்துடுவேன், என்ன அழிச்சிடாத, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடு, அப்படி இப்படி சொல்லி சுவனத்திலே வானவர்களுடன் இணைந்திருக்கின்ற அளவுக்கு எல்லாம் வைத்துட்டான். மனுஷர்களை சில பேர் சொல்வார்கள், அவனுங்க இந்த பக்கம் போனானுங்கண்டா மலக்குதான், மறுபக்கம் போனானுங்கண்டா நாயை விட மோசப்படிப்பார். உலகத்திலே சிலர் தங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜின்னாக இருந்து மண்ணாகி விடாமல் மண்ணாதி மன்னனிடத்திலே தன்னுடைய தவறை ஏற்று மீண்டும் அவர் எப்படியானான், வானவர்களுடைய பட்டியலில் எல்லாம் சேர்த்துட்டான். இப்ப மலக்குமாரிகளோடு ஆயிட்டார், அவளோட அலா அவர் இருக்கார். இந்நிலையிலேதான் வந்தவன் அல்லாஹ் மறைப்பொருளாக இருக்கின்ற அவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த விரும்பினான். இதை செய்யணும் மனுஷனுக்கு தான் என்பது அல்லாஹ்வுடைய தீர்க்கமான முடிவு. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய உயர்வு. மனிதர்களே, நீங்க தான் இந்த உயர்ந்த நிலைப்பாட்டை செயல்படுத்த முடியும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. எனவே அந்த மலக்கு மாடத்திலே தான் அல்லாஹ் கேட்கின்றான், மலக்குமார்களே நான் எனக்கு பிரதிநிதிகளை ஜின்ன அனுப்பிதான் ஒன்னாக இல்லை, எல்லாம் பண்ணா போச்சு. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், எனக்கு பிரதிநிதியாக மனிதர்களை உலகத்திலே உருவாக்க போறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா காலு அதஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிக்கு தீமா. மலக்குமார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், ஆண்டவனே, குழப்பங்கள் செய்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்க போற அப்படின்னார். அல்லாஹ் ஜில்லு ஜிலாலு மனித வர்க்கத்தை படைப்பதை தீர்க்கமாக முடிவு செய்தான். கால இன்னி அஅலமு மா லா தஅலமு. அல்லாஹ் சொன்னான், உங்களை விட உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால வாயை மூடிக்கிட்டு இருங்கன்னு மலக்கு மாட்ட சொல்லிட்டு தான் மனிதர்களை படைத்தான். மனித படைப்பு எப்படி உண்டானது? களிமண்ணால. களிமண்ணினாலேயே முதல் மனிதனை அல்லாஹ் உற்பத்தி செய்தார். அதை உற்பத்தி செய்த அல்லாஹ் அவருடைய ஆன்மாவை ரூஹை அந்த களிமண் மீது ஊதினார். அது உயிர் பெற்றது, அது மனிதனானது. இதுவே முதல் படைப்பு. ஆச்சரியமான இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்த மலக்குமாரிகளுக்கு, மலக்குமாரி தானே பார்த்துருக்காங்க இப்போ, இந்த மனித படைப்பின் உயர்வை உணர்த்துவதற்காக எல்லா சக்தியும் கொடுத்துட்டான், எல்லா பவரும் கொடுத்துட்டான், ரூஹை ஓதிட்டான். இவர்கள் இன்னும் வெயிட்ல ஹைட்ல கூடினவர்கள், அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் மலக்கு மாட்டு சொன்னா, இது காலலில் மலாயிக்கத்திஸ் ஜுதூலி ஆதம். மலக்கு மாடத்தில் அல்லாஹ் சொன்னான், வானவர்களே, மலக்குமார்களே, நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எனும் இந்த முதல் மனிதனுக்கு, மனித சிரேஷ்டமான இந்த படைப்புக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னான். சுஜூத் என்பது தொழுகையில் நாம் இன்று அருளாளனான வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வுக்கு முன்னாலே நெற்றியை மண்ணின் மீது வைத்து சிரம் படுகின்றோமே, அந்த மாதிரி அல்ல. அவர்களுக்கு சங்கை செய்ய சொன்னான், ரெஸ்பெக்ட், மதிப்பு கொடுங்க, இந்த படைப்பு ஒத்துக்கிறங்க, இவருக்கு கண்ணியம் செய்யுங்க என்று சொன்னான். அப்போதுதான் அவனுக்கு அல்லாவே வைத்த ஒரு பெயர் இபிலிஸ். ஆக டவுன் த பள்ளத்திலிருந்து ஒரு மாரியா அல்லாக்கு பட்டில பூசி மலக்கு மாரிய பூட்டுக்குள்ள முள்ள பூந்து கொண்டு இப்ப அப்படி இருக்கிற நேரம், மலக்கு மார்களோடு இருக்கின்ற சமயம் அல்லாஹ் மனித உருவை உருவாக்கி சிரம் தாழ்த்த சொன்னான். எல்லா மலக்கு மார்களும் ரெஸ்பெக்ட் பண்ணார்கள், சுஜூத் செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இல்லா இபிலிஸ், யாரை தவிர? இபிலிஸை தவிர. அவனை மாத்திரம் தவிர மற்றவர்கள் மதிப்பு செய்தார்கள். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அபான்னு சொன்னால் மாறு செய்த ஆண்டவன் உத்தரவு, ஆண்டவன் உத்தரவு, அதுக்கு மாறு செய்து வஸ்தக்பர் பெருமை, ஏலா என கேலா பாப்பமே என்றது ஷைத்தானுடைய குணம். அவன் சுஜூது செய்யவில்லை, வக்கான மினல் காஃபிரின். இப்ப சீல் குத்திட்டால நீ காஃபிர் போ. எப்ப என்னுடைய உத்தரவுக்கு மாறு செய்கின்றானோ அவன் காஃபிர்ட ஹுக்கும்தா. பேர் அப்துல்லா ஐகேலும், அப்துல் ரஹ்மான் ஐகேலும், அப்துல் சத்தார் ஐகேலும், பிர்தௌசுனும் ஈகேலும், ஜன்னத்துல் பிர்தௌஸ் சொருக்கத்தின பேரை வச்சிருக்கிற மேலும், ஆனாலும் அவன் காஃபிர்ட லிஸ்ட்ல சேர்ந்தவன். காஃபிர் தானா குஃபுரு, மாறு செய்ற. ஏனா ரப்பே நாம பணிய மாட்டேன், உனையால் ஏண்டிய செய் என்பது போல. இந்த இடத்துலதான் இவருடைய முசீபத் ஆரம்பம், பிகினிங் ஆஃப் முசீபத், அவருடைய முசீபத் ஆரம்பம், அந்தஸ்து குறை ஆரம்பம். அனைத்து வானவர்களும் சுஜூத் செய்தார்கள். இபிலிஸ் இப்ப மலக்குமாரின் லிஸ்ட்ல இருந்தவர் தானே, இவர் முடியாது என்றார். இதற்கும் ஒரு காரணம், நாம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு தலையங்கத்தில் பேசினோமோ, பொறாமை. பொறாமை ஒரு வகையான குஃபுரு, மனுஷன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வச்சிடும். மறுத்தவனை வெறுத்தவனை அல்லாஹ் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றான். நல்லா தானே இருந்த, தௌபா செஞ்சு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் தானே வந்த. قال ما منعك الا تسجد اذ امرتك.
9: அல்லாஹ் கேட்டான், அட நாசமா போனவனே, நான் சுஜூத் செய்யக்குள்ள அவ்வளவு பேரும் சுஜூச்சிருந்தாங்களே,
8: நீ மட்டும் திமிர் பிடிச்சு ஏழா, நீ என்ன காரணம்? ஏன் காரணம்? ஆல அன கைரும் மின்ஹூ ஹலக்தனி மின்னார் வ ஹலக்தஹு மின் தீன். பாத்தீங்களா, பிக் பாஸுக்கு முன்னாலே மாலிக்குல் முல் முழு உலகத்தையும் படைத்து ஆளுகின்றவனுக்கு முன்னாலே சொல்லுகின்றான், அன கைரும் மின்ஹூ, என்னத்தை இருந்தாலும் யா அல்லாஹ் அவரை விட நான் மேல். உலகத்தில் மனுஷனுக்கு வரக்கூடிய அநியாயத்தில் அழிவிலே ஒன்றுதான், அவனை விட நாங்கள் சிறந்தவர்கள், எங்கள்கிட்ட என்ன குறைச்சல் என்ற எண்ணம் இருக்கிறதே, சைத்தானுடைய குணம். அங்கனைதான் அவருடைய முசிபத் ஆரம்பம். மின்னார், ஆண்டவனே நீ என்னை நெருப்பால படைச்ச, நாங்கள் நெருப்பால படைக்கப்பட்டவர்கள், அவரை நீ மண்ணால படைச்சியாய். மண்ணால படைக்கப்பட்ட ஒத்தருக்கு முன்னால நெருப்பால படைக்கப்பட்ட ஒத்தரை பெய்து பணிங்க பணிவானா? எங்கட முழு குடும்பமும் நாங்க பணிஞ்சில்ல, எங்கட பரம்பரையை நாங்க யாருக்கும் பணிஞ்சில்ல, பணிய மாட்டோம், குனிய மாட்டோம், யாருக்கும் வாழ்த்த மாட்டோம் என்பது சைத்தானின் குணம். அவர்கள் சைத்தானின் குடும்பம். என்னடா பெருமை, என்ன பெருமை, என்ன விட்டு ஆளில் என்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? செத்து போன நாத்த பணம், பௌத்தில் வைக்கிறது மலம், உன்னுடைய ஆரம்பம் ஒருத்தர் இந்திரியம், என்ன பெருமை? சைத்தான் மண்ண கவுரத்துக்கு காரணமே அதான். எனவே யாரா எத்தனைக்கும் நான் வழிபட மாட்டேன்னு சொன்னான். சைத்தானுக்கு இன்னொரு ஆத்திரம், எங்கட குடும்பத்தெல்லாம் அழிச்சிட்டு, எங்கட இனத்தெல்லாம் அழிச்சிட்டு, மனுஷ உற்பத்தி ஒன்றை உண்டாக்கி இவனோட கையில உலகத்தில் ஆட்சியை கொடுக்கறதுக்கா பாப்பமே என்ற. நாங்க கமையில பிறந்து வளர்ந்தவன் வந்தா மறுத்தான் இங்க வந்து தலை தூக்க பாப்பமே மனுஷன். அப்படி மனுஷன் நினைவானதே, நாங்க தாருமஜா, நாங்க கமையான் இங்கே இந்த நாட்டில் வந்து கொண்டு கொழும்புல கடையை போட்டுக்கொண்டு நாங்க அந்த மட்டுக்கும் இவனுக்கு எட்டையாவேனா? எட்டையாவதுடா கொண்டெய்னர் லொரி, இது எட்டை இல்லை, இது நசீபு. உனக்கு அல்ல அப்படி எழுதிருக்கான், அவனுக்கு அல்ல அப்படி எழுதிருக்கான், என்ன பண்ண முடியும்? எனவே சைத்தானுடைய ஒரு மோசமான குணம், இன்னொருவர் நல்லா இருக்கிறது பிடித்தவில்லை, அதான் சைத்தான், அவன்தான் சைத்தான். இப்ப நீங்க சைத்தான விலகி கொள்ளணும். யாருக்கு அந்த குணம் வருமோ அவர் சைத்தான், எனக்கு அப்படி குணம் வந்தால் நான் சைத்தான். யாருக்கு இந்த குணம் அலை மோதுமோ அவரிடத்திலே சைத்தானின் ஆட்சி நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலக்கையும் ஜின்னையும் அல்ல சாட்டிக்கான், சைத்தானையும். யார் யாருடைய செயல் மேய்க்குமோ அப்படிதான் அவருடைய செயல்பாடு அமையும். யார சொல்றதா, தங்கள் மீதுமா? ஆம், ஆனால் எனக்கு அல்ல அவர்களை மிகைக்கக்கூடிய தன்மை அல்ல தந்துட்டான். புகாரியுடைய ஹதீஸ். எனவே சைத்தானுடைய மன வேதனையை சொல்லிட்டான். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவனின் சட்டத்துக்கு ஆண்டவனின் கட்டளைக்கு மறுத்தது மிகப்பெரிய குஃப்ரு, அவன் உருப்படவே மாட்டான். அப்போதுதான் அல்லாஹ் சொன்னான், காலித் மின்ஹா மாறு, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, இது சொர்க்கம். இந்த சொர்க்கத்தில் மாறு சேருவனுக்கும் அன் தக்கப்பர் என்றால் பெருமாடிக்கிற, பெருமாடிக்கிறவனுக்கு இங்க இடம் இல்ல, போ, தொலைஞ்சு போ வெளியே சொன்னான் அல்லாஹ். இண்டையில இருந்து நீ சிறுமைப்பட்டவனாக போ, தொலைஞ்சு போ, முன்னுக்கும் நிக்கவானாண்டாம். ஒரு உயர்வை காட்ட முனைந்ததனால் ஒரு பெருமையை காக்க முனைந்ததனால், இந்த வரைக்கும் சில குடும்பங்களை சில பெருமையில காத்தே வாரார்கள். அது நான் அந்த நாள்ல இருந்தே எங்கட அப்பட அப்பட காலத்தில இருந்தே தான். அப்படி அப்பட அப்ப எங்க அப்பா இப்ப தெரிச்சு பைத்து முள்ளும் இல்ல, அவரையா நீ ஃபாலோ பண்றவா? நான் பெருமவானாம், எனக்கு தான் எல்லாம் மேலும் என்ற எண்ணமும் வேண்டாம். அவரவர்களுடைய சக்திகளையும் நம்ப வேண்டாம். அல்லாட முன்னுக்கு போ, தொலைஞ்சி போன்னு சொல்லி அல்லாஹ் ஒருத்தன முடிவு செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு எங்கேயுமே வாழலாம், தலை தூக்கலாம். அப்படி தலை தூக்கலாம போனவன் தான் இந்த உயர்ந்த நிலையிலே இருந்த சைத்தான். எனவே வெளியே போகுல, வெளியே போகுல, ஆத்திரம், அவலம், இழிவு, அதுக்குள்ள ஒரு பெருமை. எங்களை போ சொன்னே, எங்களை மாற சொன்னே, சொர்க்கத்திலிருந்து வெளியே போட்டாய்தானே, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம், நான் போறேன். கால அந்திரு நீ இலா யோமி யுபஅஸூன். ஆண்டவனே நான் போறேன், ஆனால் கியாம நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தரணும். அவகாசம் என்ன? அவகாசம் என்ன? பரிகாசம், கூத்து போட, கும்மாளம் போட, ஆட்களை கெடுக்க, ஆட்களை குழப்ப, அதுக்கெல்லாம் எனக்கு ரைட் தரணும், எனக்கு லைசன்ஸ் தரணும். போறதுல ஆத்திரம் தானே, ஆத்திரத்தில் அப்படித்தானே சொல்லுவான். அந்த நேரத்திலேயாவது ரப்பே நான் அறியாம இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லலையே. உடனே அல்லாஹ் அவனை பார்த்து சொன்னான், கால இன்னக்க மினல் மும்பரீன், சரி போ, நீ அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளாய், நீ கேட்ட மாதிரி தார போ. நீ வெளியே இறங்கக்குள்ளே நாசமா போவாய் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஒரு வாழ்வுக்கு முறையமைத்த நாயன் ஹக்கும் பாத்திலும், உண்மையும் பொய்யும், சத்தியமும் அசத்தியமும் என்று இரண்டு இருந்த எதுக்குமே ஜோடு இருக்கணுங்க, அப்பதான் உலகம் உருண்டு போகும். எதிர்கட ஒன்று இருக்கணும். எனவே எல்லாம் லைசன்ஸ் கொடுத்தா சரி, கயாம நாள் வரையும் உனக்கு விசா நீடிக்கப்பட்டுள்ளது. கயாம நாள் வரை இந்த சமூகத்திலே செயல்பாடு கொள்வதற்கு ஷைத்தானுக்கு அனுமதிக்கப்பட்டது. உடனே ஷைத்தான் அல்லாவிடத்திலே சொல்லுகின்றான், கால ஃபபிமா அகுவைத்தனி லா கூதன்னலஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம். ஆண்டவனே, ஒன்றுக்கும் இல்லாம இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னைய வெளியே போண்டு விரட்டினத்தினால நான் என்ன தெரியுமா செய்வன், ஓண்ட நேரான வழியில போறானுளே அவனோட விட மாட்டேன், கெடுப்பு இல்ல. அக்கூதன் சொன்னால் அவன் போற போற வழியில எல்லாம் முன்னுக்கு போய் உட்கார்ந்து கொள்வான், தடுப்பேன், நான் ஒன்றும் நலவு செய்ய விட மாட்டேன், குழப்பிக்கொண்டே நான் இருப்பேன். ஆத்திரத்தில் சொல்றான். அத்துடன் அல்லாவிடத்திலே அவன் சொல்லுகின்றான், சொன்னால் ராவ் பவல் இரவு பகல் பாராமல் அவங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் இடதுலையும் வலதுலையும் நான் என் முழு ட்ரை முயற்சி பண்ணி அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன். இதன் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவனே, வலா தஜிது அக்ஸரும் மின ஷாகிரி, அவனுள்ள 90% அதிகமான பேர், 90% என்று செல்லேலும் உனக்கு நன்றி கட்டவனவளாதான் நீ காண்பாய். பாரு, நீ பாக்க, உனக்கு நன்றி செலுத்துறவனவளா இருக்கிறானால நீ பாரு, நன்றி செலுத்த விடமாட்டேன், கெடுப்பேன், தடுப்பேன், அவர்களை உன் வழியிலே போக விடமாட்டேன் என்று சபதம் செய்த போது அல்லாஹ் இன்னும் கோபம் பைத்து சொன்னான், கால அஹ்ருஜு மின்ஹா மதுஊமன் மதுஹூரா. எனவே நாசமா போனவனே, நீ நிந்திக்கப்பட்டவனாகும், சபிக்கப்பட்டவனாகும், இங்கே இருந்து தொலைஞ்சு போ, ஏண்ட முன்னுக்கும் நிக்கவானாம் என்று சொல்லி விரட்டினான். எனவே அந்த அல்லாஹ் தபாரக் வ தஆலா எங்களுக்கு ஒரு புத்தி சொல்லி தந்திருக்கின்றான். நீங்க எப்ப சரி குர்ஆன் ஓதக்குள்ள முதலாவது
10: நன்றி ஜெசீம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை இந்திய நேரம் சரியாக பகல் 12 மணி.
11: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
12: அனைத்து விதமான IT தீர்வுகளும் ஒரே இடத்தில்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் காசிரீன். இந்த மரத்துக்கிட்ட மட்டும் பேய்த்திரவானாம், போனா ரெண்டு பேருமே நாசமா போவீங்கோ. இந்த இருவரையும் எந்த மரத்தின் அண்டையிலே அல்லாஹ் போவானம் என்றானோ அவங்களை போக வச்சது யாரு? ஷைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை புட்டிச்சு பார்த்துட்டு ஏலாத மட்டும் அவன் முழு முயற்சி செய்ய யார்கிட்ட? ஹவ்வா நாய்கிட்ட, உம்மம்மாவை கெடுத்த. உம்மம்மா லேசா நாசமா போற பொம்பளையில குழப்பறது ரொம்ப சிம்பிள். பாருங்க கொக்காரன பாருங்க, ஆம்பளையல் வெள்ளைக்கு பஜாருக்கு போக காட்டு மீன் தான் பூர்வானும். பொம்பளையால் பூரு பூரு பாவம், அவளை ஏமாத்தி நல்ல கல்சாலையும் அடிச்சுட்டு வைத்திரையில் இவன் கோட்டையும் கொண்டு போயிட்டு கோட் கோட்டை என்ன கொடுத்தீங்க போஸ்கோப்ப அந்த படம் வந்து கேட்க மூளைக்கு அவனுக்கு 7500 அந்த கோட் இல்ல இல்ல. அதை என்ன செய்ய நீங்க உடுக்கா போற அவர் சொல்றான். அடி அதை கழட்டி பஞ்சமித்தாலுமே 3000 ரூபாய்க்கு விற்கலுமே. அதுக்குள்ள லைனிங் அது மாதிரி பெண்களை கெடுக்கிறது லேசி. பெண்களுக்கு ஒரு செய்தியை செல்லித்தால் அவங்க தான் அதுக்கு மூக்கு தலை கை கால் வைக்கிற போ கெட்டுவாங்க, டை கெட்டுவாங்க, எல்லா வகையான அமைப்புகளும் ஷைத்தான் மிக இலகுவாக கெடுக்கக்கூடியவர்கள் பெண்கள். அவருடைய மனம் அப்படிதான். ஏனென்றால் உம்மம்மாவை அல்லாஹ் படைச்ச அப்பாட விழா எலும்பிலேது. ஆதம் அலை சலாத்துட விழா எலும்பில் இருந்துதான் அவர்களை அல்லாஹ் உற்பத்தி செய்தான். ரசூலுல்லாஹ் கூட சொன்னார்கள், உங்களோட பெண்களை எப்பையும் ஷைத்தானுடைய விஷயத்தில் கோணமா இருந்து போங்க, திருத்துங்க, புத்தி சொல்லுங்க, கண்காணிங்க. பாவம் அவர்கள் ஆதம் நபியின் விழா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள், கோண புத்தி இருக்கும். ஒரே அடியா நிமித்த போவாதீங்க. பயான கேட்டு போனத்தோடே அடியே இங்க வாசல்ல இண்டையில இனி தாஜத் தொழணும், பரலு மாறி குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு ஜூசரி ஓதணும். நீ நான் நானான்ற முடிவுக்கு வந்துட்டேன். இப்ப இப்படி அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பயந்தாதான் ஹேண்ட் அவுட்லேயே கேளும், இல்லாட்டி இன்றைக்கே தட்டி மாறோண்ட உம்மா அவுட்டுக்கு என்றால் ஒரேடியா வளைக்க போனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அது ஏற்கனவே வளைவுதானே உடைஞ்சிரும். போ போ சரியா வரும் சும்மா விட்டால் நல்லாவே வளைஞ்சிரும். மாப்பிள்ளைக்கு தெரியாம அவுட் விட்டு போயிட்டு மாப்பிள்ளை தெரியாம இந்தியாவுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு இவனுக்கு தெரியாம பாஸ்போர்ட் சேர் பண்ணிக்கொண்டு குவைத்துக்கு போயிட்டு இவர் செல்றாரு. போ போ சரியா வரும் இனி எங்க சரிவார வளைச்சு வைத்திருக்கு. எனவே அப்படி பார்த்துக் கொண்டிருக்கவும் கூடாது, இப்படி மூர்க்கமா நடக்கவும் கூடாது. பெண்கள் இலகுவாக ஏமாற்றப்படக்கூடியவர்கள். ஷைத்தான் ஹவ்வா அம்மையாரை ஆசைகளை சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தையும் மாறுவதற்கு காரணமாக அமைந்தார். அப்போது ஷைத்தானை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், பாவம் நல்ல இந்த குடும்பம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஜோடு போட்டிருந்தார்கள், சொர்க்கத்தை விட்டுட்டே வர வேண்டின. காரணம் ஃவஸ்வஸ லஹும ஷைத்தான், அவங்களோட உள்ளத்தை குழப்பினான் ஷைத்தான். ஷைத்தான் குழப்பறன்ற குல் ஆஊது பிரப்பின் நாஸ், நீங்க எல்லாத்த பாதுகாவல் தேனப்பையும் ரப்பின் நாஸ் மனிதர்களின் ரப்பு. மனிதர்களுடைய ரப்புண்டா ஜார்ஜ் புஷ்ஷுக்கும் அவன் தான் ரப்பு, கிளின்டனுக்கும் அவன் தான் ரப்பு, ஃபஹதுக்கும் அவன் தான் ரப்பு. ஆனா என்ன பண்றது, புஷ்ஷும் கிளின்டனும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏத்துக்கிறலங்கிறதுனால இறைவன் இல்லை என்ற அர்த்தமா? இல்லை, அல்லாதான் அவனுக்கு ரப்பு, அவன் ஏத்துக்கல. எனவே மனித கோடிகள் எப்படி ஓர் இறைவன் நமக்கில்லை என்று சொன்னாலும் அந்த மனிதர்களுக்கெல்லாம் தலைவர் என்றாங்கோ, நாடாளும் மன்னன் என்றாங்கோ, பிரசிடென்ட் என்றாங்கோ, அல்லாஹ் சொல்றான் இவெல்லாம் மண்ண கவுறவனுங்க, நான் மாத்திரம்தான் எப்போதும் ஆட்சியிலே உள்ளவன். எனவே மனிதர்களின் அரசனுக்கு பொருத்தமானவன் அவன், எல்லா சக்தியையும் அவன் மீது நம்பி பாதுகாவல் அவனிடத்தில் கேட்க வேண்டும். இலாஹின்னாஸ், மனிதர்களின் இறைவனவன். இலா என்றால் தெய்வம், இறைவன் என்று சொல்லுகின்றார்களே. எனவே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்தான். கல்லோ மண்ணோ சூரியனோ சந்திரனோ அல்லது வேறு எதுவுமோ வணங்குவதற்கு தகுதி உள்ளதாக ஆகக்கூடாது. அப்படி என்றால் அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், மனிதர்களுடைய ஆண்டவனிடத்திலே, மனிதர்களுடைய அரசனிடத்திலே, மனிதர்களுடைய இறைவனிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், ஷைத்தானுக்கு அல் கன்னாஸ் ஒரு பேர் இருக்கிற சரியான பேரு அவனுக்கு. அது என்ன அர்த்தம்? உள்ளங்களில் பதுங்கி அல் கன்னாஸ் என்றதால் வீணான சந்தேகமான எண்ணங்களை கல்வில போட்டு கொலை போடுற, பதுங்கி இருந்து கொண்டு முன்னுக்கு வாரல்ல, இப்படி ஆயிக்குமோ அப்படி ஆயிக்குமோ, சில நேரம் இப்படி மீக்கும் சில நேரம் அப்படி மீக்கும் கொலைப்புற. அல் கன்னாஸ் அல்லதி யுவஸ் விசு ஜின்னத்தி வன்னாஸ், இந்த எண்ணங்களை போட்டு மனிதன்டைய உள்ளத்தை கொலப்புறான் அவன். இது மனித வர்க்கத்திலும் இப்படி செய்யப்படுகிறது, ஜின்னினத்தையும் செய்யப்படுகிறது. இப்ப ஜின்னோட அங்கே இந்த ஏற்கனவே விலகி வந்த கோமிகிறேன், ஜின்னையும் கொலப்புறவன், மனு வர்க்கத்தையும் கொலப்புறவன். எனவே எல்லாம் சொன்னான் அவனுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட சொன்ன, சைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். பொல்லாதவன் இந்த ஷைத்தான் யாருடைய மனசை குழப்பினான்? சுரக்கத்தில் இந்த ரெண்டு பேருடைய மனசை. யாரு? முதல் நபி, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் குழப்பினான். எப்படி குழப்பினான் தெரியுமா? வக்கால அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அந்த இருவரையும் பார்த்து சைத்தான் சொன்னான், மா நஹா குமா ரப்புகுமா அன்ஹாதி ஷஜரத இல்லா அன் தகூனா மலகைனி அவ் தகூனா மினல் காலிதீன். பாத்தீங்களா எப்படி பேர் கெடுத்தான்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் போய் சொல்லியான். இங்க வாங்கோ, மா நஹா குமா ரப்புகுமா, உங்களோட ரப்பு உங்க ரெண்டு பேரையும் அன்ஹாதி ஷஜரா இந்த மரத்துக்கிட்ட போவானம் நிப்பாட்டுன்னு என்ன தெரியும் உங்களுக்கு? பெரிய ரகசியமா சொல்றாரு. தாசரி இந்த நான் பார்த்திருக்கேன், அந்த நாள்ல ஒருத்தன் வந்தான், சீனியில செஞ்ச பானி இருக்கு தெரியுமா, அது நல்ல பிரவுன் கலரா இருக்கு, ஒரு போற பேக்ல ரெண்டு போத்தல கட்டிக்கிட்டு இந்த பள்ளிகளுக்கு தான் வந்தோம். அப்ப வாசல்ல ரூம் இருந்துச்சு, நான் உட்கார்ந்துருக்கேன். வந்தோடனே முல்ல இந்த ரூமுக்குள்ள பேக்க வச்சான். ஏய் மொனாந்த அப்பா பண்ணு கேட்டேன், கேக்காண்டேப்பா கேக்காண்டேப்பா, என்ன இது வந்து மீ பனி, அரசாங்கத்தால காட்டுக்குள்ள போயிட்டு சேகரிக்கிற மீ பனி, எளிய காட்ட விக்குனண்ட பே வெளியாருக்கும் விக்கலாம், அதுதான் கொண்டாந்து உங்களுக்கு தேவையான பாக்குறதுக்குன்னு சொல்லி மறு வெட்டி பாக்குறாரு. என்னமோ 24 மணித்தியாலும் பீர்ச மக்காமல சிஐடி சுத்துற மாதிரி முகல பலன் என்ன கௌரவரி பலனோ கேள தருவா கௌரவரிக்கு இல்ல கியூவானா இவர ஜப்பைக்கு கிளவிலாயி. நான் அப்ப முன்ன ஒரு போத்தலை தூக்கினேன், அல்லாவுடைய கிருபையினால தேனை நான் பார்ப்பேன்.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானொடுக்கின்ற நேரம் இது.
2: அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க. உனக்கு இந்த பொடி பயனுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. சில பேர் சொல்வார்கள், நாங்க அடிக்க மாட்டேன்டா உனக்கு, இந்த கோலை என்ன போட்டு அடிப்பண்டா, என்ன உன் அந்தஸ்துக்கு நான் அடிச்சா சரியில்லைடா, என் கோலையை அடிப்பாண்டா. சொல்லுதா அந்த ஸ்டைல தான் சொன்னாரு. இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இல்ல, என் மாணவர்களை கொடுப்பாங்க பாரு அப்படின்னா பார்த்தார்கள், பார்வையில் புரிந்து கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் எனக்கு தான் ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல அனுமதி வழங்கியிருக்கின்றார்.

0: கிதாபுகளை பெரட்டிக்கிட்டு மண்டையை உடைச்சுக்கிட்டு நாளைக்கு வா நாளண்டைக்கு வா சொல்லல. சும்மா கம்ப்யூட்டர்லாம் தூக்கி வீசணும் பட்டன் அமுத்துற மாதிரி. அவன்கிட்ட திடீர்னு அபூபக்கர் சித்திக்கெல்லாம் கேட்டாங்க, திருடன் கள்ளன் அவன் பொருள் நிறைந்த வீட்டுக்குள்ள குறிவைப்பானா பாலடைஞ்ச வீட்டுல நோட் பண்ணுவானான்னு கேட்டான். என்னங்க இது கூட தெரியாம இருக்கிறீங்க, திருடனுக்கு பொருள் உள்ள வீட்டில் தானே கவனம், பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள அவன் ஏன் போகணும் அப்படின்னாம. அபூபக்கர் சித்திக்கள் என்னவர்கள் உள்ளன் கையை தங்கள் நெஞ்சில வைத்து சொன்னார்கள், இது மூமினுடைய வீடு, இது மூமினுடைய வீடு, இங்கே ஈமான் உண்டு, இபாதத் உண்டு, இஸ்திகஃபார் உண்டு, தௌபா உண்டு, தக்வா உண்டு. ஷைத்தான் எனும் கள்ளன் எப்ப பார்த்தாலும் கொள்ள பக்கத்தாலேயோ பின்பக்கத்தாலேயோ கூரையாலேயோ இறங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதான் நாங்க அல்லாஹ் கிட்ட செக்யூரிட்டி கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவது பில்லாமின ஷைத்தான் ரஜீம், அவது பில்லாமின ஷைத்தான் ரஜீம். அதுக்கு பிறகு தங்களுடைய ஆள்காட்டி விரலை அவனுடைய நெஞ்சில சொன்னார்கள், இது பாலடைஞ்ச வீடு, இங்க ஒன்றுமில்லை குடல் மட்டும்தான். எனவே ஷைத்தான் என்ற கள்ளனுக்கு இங்க வாரணும் என்று இஷ்டமே தேவையில்லை, நீங்க பயப்படும் வானம் அவன் வரப்போறோம் இல்லை பயப்பட தேவையில்லை என்றார்கள். தலை அப்படியே கவுத்திட்டான். எனவே ஷைத்தான் எப்போதும் மூமின்களை குழப்புகின்றான், மூமின்களை கெடுக்கின்றான். ஷைத்தானுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், ஷைத்தான் அவன் கெட்டவைகளை ஏவுகின்றான். அஷைத்தானு யஅதுக்கு முன் ஃபக்ர், இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அஷைத்தானு யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். சைத்தான் வறுமையை பத்தி போடுவான் உங்களுக்கு, அதுவும் சைத்தான். இப்படி போனா என்ன கதை, மக்க 15 நாள் இப்படி ஓட்டுற பிள்ளையும் இப்ப 2க்கு 3 ஆவிட்டு, 3க்கு 4 ஆவிட்டு, இப்படி போனா என்ன கதை, குர்ஆன் சொன்னதே அப்ப விளங்கிக்கோங்க. ஆசாமி வந்திருக்கார், ஆய் வந்திருக்கார், அவர் தான் சொல்ற வயமருக்கும் மானக்கேடான விஷயங்களை கல்பில் போடுறதுமா வந்தான். படம் ஒன்று பார்ப்போமா, பிலிம் ஒன்று பார்ப்போமா, எடால் சொல்லி ஒன்று பார்ப்போமா, பாட்டு ஒன்று கேட்போமா, விஷில் ஒன்று அடிப்போமா, தராபி தொழுதுட்டு போற குட்டிக்கு கல்லுண்டை வீசுவோமா, இதெல்லாம் செய்தான் பொல்லாதவன். எனவே தவிர்ந்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள், சைத்தான் வந்துட்டான்னு நினையுங்கள். இன்னும் அல்லாஹ் சொன்னான் ஒரு இடத்திலே ஷைத்தானுடைய குணங்களை பற்றி குர்ஆன்ல சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். விசுவாசம் கொண்டவர்களே, நிச்சயமாக கல்லு சாராயமும் சாராயம் டோப் டோப், அதுவும் மைசர் என்றால் சூதாட்டம். இப்ப சூதாட்டம் பூருல ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் பிங்கோல இருந்து இப்போ ரெஸ்பெக்டானவர்கள் ரா ஒரு மணிக்கு அவங்களோட வாகனங்களை கொண்டு போயிட்டு கொள்ளுப்பிட்டுல பம்பளை பிட்டுல பாக் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு சங்கையா டெலிவிஷன்ல டிவியில விளையாடுற அளவுக்கு வந்துட்டு டிவி கேம் சொல்றார், ஒரு வகையான சூதம். அதுவும் வல்லன்சாம் சிலை வணக்கங்கள், சிலைகளை வைத்து வணங்குவது அல்லது சிலைகளுக்கு நேர்ச்சி செய்வது, எல்லாத்துக்குமா போறோம், அம்மைக்கு மட்டும்தானே, அம்மைக்காக வேண்டி அம்மனை கிட்ட போறார்கள், அதுக்கு பிறகு அம்மனத்தோடு அல்லாஹ் கிட்ட வர்றார்கள். அதெல்லாம் சைத்தாண்ட ஏவல், அல்லாஹ் குர்ஆன் சொன்னான், அவன் தான் கூப்பிடுற, வாங்க போவோம் வாங்க போவோம், நீங்க எல்லா வணங்கத்தானே செய்றீங்க, இது இதுக்கு மட்டும்தானே, மல்ல பைத்து வந்துடும் வாங்க. வல் அஸ்லாம் என்பதை குறிப்பார்த்தல், அதுவும் இப்ப ரெஸ்பெக்டா பார்க்கிறார்கள். என்னது கம்ப்யூட்டர்ல அவங்களோட தலையெழுத்த பார்க்கிறார்கள். அஸ்லாம் என்பதை தனக்கு நிகழ இருக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி முன் ஏற்பாட்டாக தெரிந்து கொள்வது. அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, அது ஒரு வகையான சூது, அஸ்லாம் என்பது ஒரு வகையான சூது. அம்புகளை அவர்கள் தயார் செய்து பொருட்களை பங்கு பிரிப்பார்கள். அதுல நம்பர் போடுவார்கள், ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லி. சிலருக்கு நம்பர் போட மாட்டார்கள், அந்த அம்புகளை கையில கொடுப்பார்கள். அது போயிட்டு அங்க சரியா ரெண்டாம் நம்பர்ல உணர்ந்துச்சுன்னா இங்க பாப்பாங்கன்னு அந்த ரெண்டாம் நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. சில நேரத்தில் அந்த நம்பரை இல்ல, ஈட்டு போய் இதுல குத்தும். என்ன கதை, என்ன கதை ஒன்றுமில்ல, உங்களுக்கு தோத்துள்ளுவார்கள். இதெல்லாம் சைத்தாண்டு வேலை. எனவே ரிஜிசும் இன்னமதி சைத்தான், இது சைத்தானுடைய செயல்கள். கல்லு குடிக்க சொல்றது அவன் தான், சூதுவலாட சொல்றது அவன் தான், குறி சாஸ்திரம் கேட்க சொல்றது அவன் தான். அது போலவே சிலைகளிடம் உங்களின் தேவைகளை முறையிட சொல்வதும் அவன் தான். வாப்போ அதுல இருந்து தவிந்து கோங்கோ, அப்பதான் தலை தூக்குவீங்க. இந்த சூதாட்டத்தாலையும் கல்லு சாராயம் குடிக்க வைக்கிறதாலையும் அது சைத்தாண்டிய மினிஸ்ட்ரி. ஆனா மினிஸ்டர் என்ன நோக்கம், நோக்கம் என்ன, நோக்கத்தை அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுக்கு இடையிலே வெறுப்பையும் பகமையும் ஏற்படுத்த போற. ஒரே கூட்டாளி மாறு, நகமும் சதையும் மாறி, ரெண்டு பேரும் சிண்டிகேட் போட்டு தான் குடிச்சான் 10-10 ரூபாய், மொத்தம் 20 ரூபாய், உண்ட பத்து குடிச்சு கொஞ்சத்துல இவன் கழுத்தை அவன் கடிச்சு, அவன் கழுத்தை இவன் கடிச்சு, ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில். ஏதோ போதையில் வளர்னார்கள், அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருவரும் ஜெம்ம பகையாகிவிட்டார்கள். சூதை அல்லாஹ் சொல்கின்றான், வயசுக்கும் அன்பிக்கிறில்லா. சூதுன்ற நீங்க டிவியில மேட்ச் பாக்குறீங்க, ஒன் டே கேம், அதுவும் ஒரு வகையான சூது.
1: அதுல உங்களை உட்கார வச்சு அல்லாட நினைவை விட்டு உங்களை அப்படியே டேர்ன் ஆக்குறான், உங்களுக்கே தெரியா. இதெல்லாம் உலகத்தில் உள்ள விஷயங்கள் பார்க்கத்தானே ஒண்ணு. நாங்க இப்ப நாங்க தோதுமாரி அழிக்கிற உண்ட அப்பாலாம் இதெல்லாம் பார்க்கவா செஞ்சாரு. அவர் நான் உலகத்தில் தோதாவா இருந்தாரு, கோமணம் கட்டிக்கிட்டா வாழ்ந்தாரு, பெரிய பெரிய சாதனை செஞ்சுட்டு போனப்பா. உங்க அப்பாட கால் பெருவிரல் தூசிக்கும் ஒப்பாகாதவர்கள் தானே இப்ப இருக்கார்கள். அப்ப அவங்களாம் வாழலையா? உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியணுமா? இவர்கிட்ட வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும். அவருக்கு டிவி பார்க்க வந்த ஒருத்தன் அவன் பொண்டாடியோட லைன் ஆயிட்டான். இவர் சொல்றாரு வேர்ல்ட்ல என்ன நடக்குது பார்க்கணுமா, வேர்ல்ட்ல கடைசிக்கு ஜப்பா மாமா விட்டு மாமியா போயிட்டான். அன்னைக்கு வந்த ஆத்திரத்துல கூரையில ஏறி என்டனாவ பிச்சுறாரு. அட மட சாம்பிராணி, இப்ப என்டனாவ பிச்சு என்ன செய்ய, என்ன செய்ய? அப்பவே உன் பொண்டாட்டி தலை மச்சரை பிடிச்சு பிச்சிருந்தான், இந்த காரியம் நடந்திருக்குமா? எனவே அல்லாஹ் சொல்வது பொருத்தமா இருக்கு. சைத்தான் புள்ளாதவன் வாணி சலா தொலைகளிலே மண்ணை போடுவான். சூதண்டு உட்கார்ந்துட்டால், மெச்சண்டு உட்கார்ந்துட்டால் தொழுகையெல்லாம் சரி வராது, தொழுகையில் கூட கவனம் இருக்காது. சைத்தான் மிக பொல்லாதவன், மாஸ்டர் பிரைன், மாஸ்டர் பிளான், அல்ல திட்டமிட்டு எடுக்குவான். யாரும் அதுல பழியாவாங்களே தவிர அதிலிருந்து தப்ப முடியாது. அவன் தான் சைத்தான். சைத்தந்த சில பேர் சொல்வார்கள் இவருக்கு மௌத்தா போன அப்துல் மீனானா பிடிச்சான், அப்துல் மீனானா போல சுருட்டு குடிக்கிறாரு, அப்துல் மீனானா போல கண்ணை பரட்டி பரட்டி பார்க்கிறாரு. அப்படின்னா அப்துல் மீனானோட மண்ணங்கட்டி ஒண்ணும் இல்லை, சைத்தான் செத்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டு அந்த ஆவிகளின் அசிங்கத்தோடு இவர்களோடு தொடர்பு கொள்வதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல். கெட்ட ஆவியா இருந்தாலும் நல்ல ஆவியா இருந்தாலும் கபருக்குள்ளே போனதன் பின்பு அவர்கள் வருவதில்லை. அதற்கு சில படிப்புகள் எல்லாம் இருக்குது, அதை வச்சிருந்த செய்தித்தாளம் கலற்றார்கள். அதே போல சில பேரு சைத்தானை இந்த மக்கத்துக்கு எடுக்கிறாங்களே நாலு மாசத்துக்கு, அது மாதிரி சைத்தான கண்ட்ராக்ட் எடுக்கிறார்கள் சாஸ்திரக்காரர்கள். சைத்தான் மலக்குமாருக்கும் அல்லாவுக்கும் இடையில சில சம்பாஷணைகள் நடக்கும். இவர் அப்படி போவார், ஒருத்தால பெய்து ரெண்டு மூணு செய்தியை கேட்டு வருவார். குரான்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், நட்சத்திரங்களை நாங்கள் சைத்தானுக்கு பாம்பை ஆக்கியோம், பாம்பந்தங்கள். இந்த ரகசியத்தை கேட்க வரக்குள்ள நாங்கள் நட்சத்திரத்தால் அடிக்கிறோம் என்று குரான் சொன்னது. நீங்களும் சில நேரத்தில் அனுபவத்தில் பார்த்திருப்பீங்களா, சில நட்சத்திரங்கள் அப்படி வந்து உள்ளுடுமா. சில பேர் சொன்ன நட்சத்திரம் உள்ளுறது கண்ட என்ன கண்டா அவன் பாட்டு வேலைக்கு போப்பா இல்ல சரியில்லை, அதெல்லாம் ஒண்ணுமில்லை, சைத்தானுக்கு தான் சரியில்லை, அவன் அடிபட்டிருக்கான், நீ அதை பார்த்திருக்கிற அந்த நேரத்தில், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எனவே சைத்தானுக்கு எரிபந்தம் தான் அது. கல்லிலே செல்பவர்களுக்கு வழிகாட்டி சைத்தான்களுக்கு எரிபந்தம். அப்ப ஹதீஸ்ல வருது, அந்த போய் அட்டிய பட்டுக்கிட்டு வந்தான் பாருங்க, அப்ப ரெண்டு செய்தியை கேட்டுக்கிட்டு வந்து சரியா கம்ப்ளீட்டா கேட்க கிடைக்கல, இவர் காதல வச்சிருவாரு. இவர் காதல வச்சத்தோட அவரு உங்களுக்கு எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வாரல, இவனை பார்த்தா நானும் சொல்லுவேன்டா, அனுபவசமா இருக்கான், எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வராது. முதல்ல பல்ல விளக்க சொல்லு, கொண்டை வெட்ட சொல்லு, முடிய வெட்ட சொல்லு, உடுப்ப மாத்த சொல்லு, நானும் சொல்லுவனே. அவனு சொல்ல சரியா சொல்றாட்டா, சரியா சொல்றாட்டா. அவன்கிட்ட கேட்கிறான், இப்ப அவனுக்கு வயசு 61 வயசு, எத்தனை வயசு 61 மறதி கூடவா இல்லையா, என்னங்க 21 மறக்கிறான், 21 மறக்கிறான், 61 மறதி இருக்குமா இல்லையா. அவன்கிட்ட கேட்கிறான், 9 வயசுல ஊட்டு வாசல் படியில விழுந்து உங்களோட தலைப்பட்டுச்சான்னு கேட்கிறான். அவனுக்கே காலையில என்ன சாப்பிட்டேன்னு நினைவில்லை, அவன் பயத்துல இறுக்கி மிரிக்குமோ. அன்னைக்குதான் உங்களுக்கு இந்த முசீபத்து ஆரம்பமாவிச்சு. எனவே பூசணிக்கா ரெண்டு கொண்டாங்கன்னா இவரு கேட்காரு, என்ன பண்ணி உழுவல்லி, அப்படியெல்லாம் உழுவல்லியே புழுந்தி பண்டா. சில நேரம் எங்களுக்கு மறந்திக்கும், இதுதாங்க சைத்தான். இத நம்பி அல்லாவே பணத்தை சொல்ல சொல்லையா கொண்டு போய் சுபால் தொழுவாதவனுக்கு அன்னைக்கு பூரா தரத்திரியம் தானே. இத போய் சாஸ்திரக்காரன் கேட்டான், அவன் சொல்லுவான், உங்களுக்கு இன்னும் 41 நாளைக்கு இப்படித்தான் நிக்கும்போவான். அவன் எப்பனாச்சும் சொல்லுவானா, நீங்க சுபோ தொழுறீங்களா, அதனாலதான் அந்த முசிபத், நாளில இருந்து தொழுது பாருங்க சொல்லுவானா, சொல்ல மாட்டான், அவனே சொல்ல மாட்டானே. எனவே சைத்தான் மிக பொல்லாதவன். மாவியார் ரலியல்லாஹு அவர்கள் வழமையாக நடுவிசி தொழுகைக்கு எழும்புவார்கள். ஒரு நாள் கண் அயர்ந்து தூங்கிட்டாரு. நடுநிசி தொழுகன்றாஜ தொழுக, கண் அயர்ந்து அவர்களுக்கு யாரோ தட்டுவது போல தென்பட்டது. சப்தம் வந்ததும் எழுப்பி பார்த்தார்கள். சைத்தான் மாவியார் இல்லாவிடத்தில் சொல்லுகின்றான், நான் உங்களை தாஜதுக்கு எழுப்பாட்டினது உங்களுக்கு புதுமையா இருக்குதா, நான் எழுப்பாட்டின காரணம் என்ன தெரியுமா, தாஜது தவறினால் நீங்கள் அழ ஆரம்பிப்பீர்கள், உணவருந்த மாட்டீர்கள், நீர் அருந்த மாட்டீர்கள், உங்களின் உணர்வை பார்த்தல்ல இப்படி மடியார்களா. மாவியா, இன்றிலிருந்து உன் பிழைகள் எல்லாம் பொறுத்து விட்டேன், உன் பாவத்தையும் மன்னித்து விட்டேன், உன்னுடைய அந்தஸ்தையும் உயர்த்தி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் அறிவிச்சிருவான். அதெல்லாம் வானா இதோட போட்டு தான் உங்களை எழுப்பாட்டினேன். பாத்தீங்களா, மாஸ்டர் பிளான், மாஸ்டர் பிரெயின், நல்லதை சொல்லுவது போலதான் சொல்லுவான். எனவேதான் இமாமுன் அபூசீர் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்க எப்பையும் ரெண்டு பேருக்கு மாறு செய்யும், நஃப்ஸுக்கும் சைத்தானுக்கும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடணும், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் எகேன்ஸ்டா போகணும், நேர் மாத்த நம்போ. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்று செய்யறான் சைத்தானுக்கும் நப்சுக்கும் அவங்க வழிபடுறாரு. இன்றைக்கு எப்படித்தான் இருக்கு, அந்த ரெண்டும் நப்சும் சைத்தானும் நல்லவைகளை நல்ல நல்ல யோசனைகளை சொன்னாலும் நீ அதுல கவனமா தான் இரு. எப்படி யோசனை சொன்னான் அப்பாக்கு சுரக்கத்தில் வச்சு. எனவே சைத்தானும் நப்சும் நல்லதை சொல்லுவது போலதான் தென்படும், ஆனால் அந்த இருவருக்கும் மாறு செய்யுங்கள் என்று இமாம் பூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். எனவே சைத்தான் சூது, மது, விபச்சாரம், மங்கை, பிரச்சனைகள், சட்ட எண்ணங்கள் இவைகளை எல்லாம் உருவாக்குகின்றவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு அடையாளம் போட்டு தந்திருக்கின்றான். அவைகள் இருந்து நாம் விலகிக் கொள்ள ஷைத்தானின் அடையாளம் தெரிஞ்சு வாழ வேண்டும். ஹசரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஷைத்தானை கேட்டாங்க, பேட்டி கண்டார்கள். எல்லாத்தையும் உலகத்தில் பேட்டி காண்றாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ் ஷைத்தானுடன் பேட்டி கண்டார்கள். கேட்டார்கள், ஷைத்தானே உன்னுடைய படுக்கை தோழன் யார்? ஷைத்தான் பதில் சொன்னான், டோப்கார், போதை உள்ளவன் அவன்தான் என்னுடைய படுக்கை தோழன். உன்னுடைய நெருங்கிய நண்பன் யார்? ஃபென்தோ, உன்னுடைய கூட்டாளி தார். அவன் சொன்னான், நேரத்தில் தொழுகையே புறவு தொழுவோம் என்று தொழுற சுனங்கி தொழை விட்டுறல்ல சுனங்கி தொழுற அவர் தானே என் கூட்டாளி, நெருங்கின கூட்டாளி. உன் விருந்தாளி யார்? கெஸ்ட் யாரு? கள்ளன், ரொபரி, களவெடுக்கிறானே அவன் என்னுடைய விருந்தாளி. உனக்கு விருப்பமான நண்பன் யார்? சில நேரத்துக்கு இதுலயும் கேட்கிறாங்க இல்லையா, எதுல இந்த ரேடியோல என்னது 99 அதெல்லாம் 103 அவன் நம்பர் தான் 103 சூரியன் எஃப்எம் 103 அதுல கேட்கிறாங்க, கதிஜா உங்களுக்கு புரியுமான பாட்டு என்ன? இவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க புரியுமான பாட்டு, புடிச்சுக்கோ கெட்டிக்கோ கெட்டிக்கோன்னு சொல்றாங்க. அப்படியானால் ஜரீனா இப்போது கேளுங்கள், நீங்கள் பிரியமான கெட்டிக்கோ பிடிச்சுக்கோ பாட்டு அண்ணா. அப்பா யார் யார் கேட்கிறீங்க ஜரீனா இந்த பாட்டை? நானும் என் வாப்பாவும் அவனை வெட்டாலும் அவனை என் மம்மியும் என் நானாவும் என் உக்கும் தம்பியும். நீ அப்பா எவ்வளவு பேர் கேட்கிறாங்க, நான் சமா போச்சா? சைத்தான் இப்ப டீ உள்ளுக்கால வந்து அங்கிருந்து எடுக்கிறான், வீட்டுக்குள்ள மரியாதையா இருந்த பொம்பளையில அந்த மிஷன்ல எடுக்கிறான். எனவே விரும்பிய நண்பர் யார் என்று கேட்ட போது சைத்தான் சொன்னான், பாட்டுக்கார், பாட்டு படிக்கிறவன், பாட்டு படிக்கிறவனை ரொம்ப பிரியமான கூட்டாளி. உன்னுடைய தூதுவன் யார்? உன்னுடைய தூதுவர் யார்? சைத்தான் சொன்னான், சூனிய காரணம் சாஸ்திரம் சொல்றவன். உனக்கு கண் குளிர்ச்சி எதில் இருக்கிறது என்று கேட்டபோது சைத்தான் சொன்னான், பொஞ்சாதிய தலாக் சொல்றானே அவனோட நான் சரியான கண் குளிர்ச்சின்னு சொன்னான். இப்ப அப்படித்தானே ஆச்சு, எவ்வளவு அழகா எப்ப சொன்னாங்க பாருங்களே. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலாக் கொடுக்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச 6 ரெண்டு வாரத்தில் ஒரே ராத்திரியில இருந்துட்டு தலாக் கொடுக்கிறாங்க. தலாக் என்பது அல்லாஹ்வுடைய அரசை கொடுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாவுக்கு புரியமில்லாத ஒன்று அவனுடைய அரசும் நடந்துறது பூமியிலே ஒரே ஒரு பாவம் தலாக்கு தான் என்று சொல்லுதா சொன்னான். தலாக் சொல்லாதீர்கள், அல்லாஹ் பிரியப்படவில்லை என்று சொல்லுதா சொன்னார்கள். சைத்தானுடைய லைன் அவனுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி அதுதான். உன்னுடைய நேசன் யார்? தொழுகை அறவே தொழாம இருப்பவன் என்னுடைய நேசன் என்று சொன்னான். மனிதர்களில் உனக்கு ரொம்ப பிரியமானவர் யார் என்று கேட்டபோது சைத்தான் சொன்னானா, அபூபக்கரையும் உமரையும் திட்டவன் தான் எனக்கு புரிய வேண்டாம். சைத்தானின் அடையாளம் கண்டு அவர்கள் ஆட்சியிலே சைத்தானின் கூத்துகள் வீட்டுக்குள்ளே நடைபெறுகிறது தெரிந்த போதும் மாறு வேடத்தோடு போய் அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து ஆடலை பாடலை மது அருந்துவதை மது போதையில் நடனமாடியதை எல்லாம் வெறுத்தார்கள் நிறுத்தினார்கள். சைத்தானுடைய எல்லா விதமான ஊசலாட்டங்கள் குழப்பங்கள் எண்ணங்கள் செயல்கள் அத்தனை விட்டு நம்மையும் நம் மனை மக்கள் பிள்ளை குட்டிகளையும் பாதுகாப்பானாக.
2: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் மர்ஹும் நியாஸ் முகமது அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.

0: முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். www.muslimwanoli.com.
1: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷீக் முபாரக் மதனி, PhD அவர்கள்.
2: அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வல உத்வான இல்லா அலல் ظாலிமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين கணிதற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கருணையினால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மையுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் ஹைரை நன்மையை நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தையும் தெளிவையும் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸின் அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்கு நலவை நாடியிருக்கிறான். எனவே அவனுடைய மார்க்கத்தை பற்றி தெளிவையும் அறிவையும் பெறுவதற்கு அவன் நமக்கு தௌஃபிக் செய்திருக்கிறான். இதற்காக நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய தொடர் வகுப்பு ஐரோப்பா, யூகே போன்ற நாடுகளிலே வாழக்கூடிய உங்களுக்காக வேண்டி விசேடமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் அறிவித்தது போல இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு நடைபெறும். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இன்ஷா அல்லாஹ் நடக்க இருக்கிறது. 20 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் வரை மாத்திரமே இந்த வகுப்பு நடைபெறும். இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் எண்ணங்களை தூய்மையாக்கி கொண்டு அல்லாஹுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்க வந்திருக்கிறேன் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலிலே நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். அதேபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கல்வியை தேடுவது ஒரு இபாதத் என்கிற அடிப்படையில் பக்குவமாக இந்த கல்வியை பெறுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். தூங்கிக் கொண்டு, அதாவது கட்டிலே படுத்துக்கொண்டு அல்லது மற்றவர்களோடு பேசிக்கொண்டு குடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இந்த வகுப்பிலே கலந்து கொள்வதென்பது கல்விக்கு நாம் கொடுக்கிற மரியாதை கிடையாது. இது மிகவும் பிழையான தவறான ஒரு அணுகுமுறையாகும். அவ்வாறு நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதேபோல உங்களுடைய ஃபோன்களிலே அல்லது லேப்டாப்பிலே நீங்கள் ஐபேட் போன்ற டிவைஸ்களிலே நீங்கள் இந்த வகுப்பை தொடர்வதாக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய மைக்கையும் உங்களுடைய கேமராவையும் மியூட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் உங்களை அறியாமல் அது அன்மியூட் பண்ணப்படுகிற போது உங்களுடைய வீட்டிலே உள்ள நிலைமைகள், உங்களுடைய நீங்கள் சில நேரம் பெண்களாக இருந்தால் தலையை மறைக்காமல் இஸ்லாமிய முறையில் ஹிஜாப் அணியாமல் இருப்பீர்கள், அது தெரிகிறது. ஆனால் மற்றவர்கள் அதை பார்க்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் அது நடைபெறுவதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது ஒரு கல்வி வகுப்பு என்பதனால் இதற்காக நாம் ஒரு புத்தகத்தை தேர்வு செய்து அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வகுப்பை நடத்துகிறோம். எனவே நீங்களும் வீடுகளிலே ஒரு நோட்புக்கை வைத்து இந்த வகுப்பிலிருந்து குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். அவ்வாறு குறிப்பெடுப்பது என்பது உங்களுக்கு நாம் படித்ததை எப்போதும் மீட்டி பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். உலமாக்கள் சொல்லுவார்கள், அல் இல்மு சைதுன் வல் கிதாபத்து கைதுஹு. கல்வி என்பது வேட்டையாடுவது போல, அதை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் நிற்கும். வேட்டையாடப்பட்ட மிருகத்தை, விலங்கை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் அது நிற்கும். அதுபோலதான் கல்வியை எழுதி பாதுகாத்தால்தான் அந்த கல்வி இருக்கும் என்று சொல்வார்கள். வெறுமனே கேட்டுக்கொண்டு இருந்துவிட்டு போனால் நன்மை கிடைக்கலாம், ஆனால் அந்த கல்வி பூரணமாக நமக்கு கிடைக்காது. எனவே இதிலே கலந்து கொள்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும் உங்களுக்கென்று ஒரு குறிப்பு புத்தகத்தை வைத்து அதிலே குறிப்பெடுத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இவ்வாறு குறிப்பெடுக்கிற உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த வகுப்பின் இறுதியிலே ஒரு தேர்வையும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது ஒரு சாதாரணமான தேர்வாகத்தான் இருக்கும், எக்ஸாமாக இருக்கும். அதில் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை எடுக்கிற போது பரிசுகள் தருவதற்கும் ஏற்பாட்டாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த வகுப்பில் தொடர்ச்சியாக கலந்து கொள்கிற அனைவருக்கும் சான்றிதழ்களும் இந்த வகுப்பின் இறுதியிலே வழங்கப்படும் என்பதை, அதாவது இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடித்திருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சர்டிஃபிகேட் உங்களுக்கு தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதையும் கூறிக்கொள்கிறோம். எனவே உங்களுடைய வருகையை நீங்கள் ஒவ்வொரு வகுப்பின் இறுதியிலும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி நாம் ஒரு லிங்கை இங்கே பதிவேற்றம் செய்வோம், காட்டுவோம். அந்த லிங்கிலே போய் நீங்கள் உங்களுடைய பெயர் மற்ற கேட்கப்படக்கூடிய தகவல்களை பதிந்துவிட்டு நீங்கள் ஜூமை விட்டு லெஃப்ட் ஆனால் உங்களுடைய வருகை பதிவு செய்யப்பட்டு விடும் என்பதையும் கூறுகிறோம். இதை நாம் இவ்வாறு ஒரு ஒழுங்குபடுத்த காரணம், நாம் ஒரு பூரணமாக இந்த கல்வியிலிருந்து இந்த வகுப்பிலிருந்து பயனடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த வகுப்புக்குள் நாம் நுழையலாம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வகுப்பிலே நாம் படிப்பதற்காக வேண்டி தேர்வு செய்திருக்கிற புத்தகம் தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் பர்தி வல் முஜ்தமா என்கிற புத்தகமாகும். அதாவது தனிநபர்கள் சமுதாயம் சீர் செய்வதற்கு ஒழுங்குபடுத்தப்படுவதற்கு தேவையான இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்பது இந்த புத்தகத்தினுடைய தலைப்பாகும். இந்த புத்தகத்தை எழுதியிருப்பவர் அஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். இவர் உண்மையிலேயே சிரியாவில் பிறந்த ஒருவராவார். 1925 இவர் சிரியாவிலே பிறந்தவர், ஹலப் என்கிற ஊரிலே. பிறகு அவர் தன்னுடைய சிறு வயதிலேயே அல் குர்ஆனை மனனம் செய்து சிரியாவிலேயே தன்னுடைய ஆரம்ப கல்வி, உயர்தர கல்வியெல்லாம் பெற்றுவிட்டு பிறகு அவர் சவுதி அரேபியாவுக்கு உம்ராவுக்காக வருகிறார். அந்த நேரத்தில் உலமாக்களோடு அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. குறிப்பாக ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா என்கிற சவுதி அரேபியாவின் அப்போதிருந்த முஃப்தியோடு தொடர்பு ஏற்பட்டு அவர்களுடைய வழிகாட்டலில் பல நாடுகளுக்கும் சென்று தாவா பணியிலே ஈடுபட்டு வந்த ஒருவர் தான் ஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். பிறகு ஹிஜ்ரி 1400 அவர் மக்காவுக்கு மீண்டும் வந்து அன்றிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும், அவர் ஹிஜ்ரி 1431 மௌத்தானார். இப்போ கிட்டத்தட்ட 30 மேலாக மக்காவிலேயே இருந்து மக்காவிலே உள்ள தாருல் ஹதீஸ் அல் ஹைரியா என்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில் ஆசிரியராக கடமையாற்றினார். இவர் மாஷா அல்லா அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவினுடைய அகீதாவை மிக சிறப்பாக புரிந்து கொண்ட ஒரு அறிஞர். இவர் அல்ஹம்துலில்லா தான் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு பல்வேறு நூல்களை, புத்தகங்களை அவர் எழுதி வெளியிட்டார். அதிலே மிக பிரதானமான ஒன்றுதான் இந்த தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் ஃபர்தி வல் முஜ்தமா என்று நாம் இன்று படிப்பதற்காக எடுத்திருக்கக்கூடிய இந்த புத்தகம். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல பல்வேறு தலைப்புகளில் இந்த புத்தகத்திலே இஸ்லாத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். குறிப்பாக அகீதா என்றால் என்ன, അതുപോല ഇബാദത്തുക്കൾ തുടർപ്പാണ് വിഷയങ്ങൾ, അതുപോലെ മക്കൾക്ക് തെളിവില്ലാമലിരിക്കക്കൂടിയ ചില തലയിപ്പുകളിൽ ഹലാൽ ഹറാം പറ്റിയ വിളക്കം, അതായത് ഇസൈ, പാടൽ, ഫോട്ടോ, സ്റ്റാച്ചു, സ്മോക്കിംഗ് ഇവറാണ് പൽവേറ് വിഷയങ്ങളെയെല്ലാം ഇന്ന് പുസ്തകത്തിൽ അവർ തെളിവുപ്പെടുത്തിയിരിക്കാറ്. അതുപോലെ അവർ എഴുതിയ ഇന്നമൊരു മുഖ്യമാണ് പുസ്തകം താൻ അർക്കാനുൽ ഇസ്ലാം വൽ ഈമാൻ മിനൽ കിതാബി വസുന്ന അസ്സഹീഹ, ഖുർആൻ സഹീഹാന ഹദീസുകളിലിരുന്ന് സുന്നാവിലിരുന്ന് ഇസ്ലാത്തിനതും ഈമാനുടേയും അടിപ്പടകൾ എന്ന ഒരു പുസ്തകത്തെ എഴുതിയിരിക്കാറുണ്ട്. ഇതിലെ ഈമാനുടേ അടിപ്പടകളെയും ഇസ്ലാത്തിനുടേ അടിപ്പടകളെയും തെളിവുപ്പെടുത്തുകാറുണ്ട്. അതുപോലെ ഇസ്ലാം, ഈമാൻ പോണ്ടവറ്റെ പാഴാക്കക്കൂടിയ അംശങ്ങളെയും തെളിവുപ്പെടുത്തുകാറുണ്ട്. അതുപോലെ കുഫ്റുക്ക് ഇട്ടുചെല്ലക്കൂടിയ പിഴയാണ് കൊള്കളെ ഇന്ന് അർക്കാനുൽ ഇസ്ലാം വൽ ഈമാൻ എന്ന പുസ്തകത്തിൽ തെളിവുപ്പെടുത്തുകാറുണ്ട്. അതേപോലെ അവർ എഴുതിയ ഇന്നും ഒരു മിക അത്ഭുതമായ ഒരു അഴഹാനെ പുസ്തകം താൻ മിൻഹാജുൽ ഫിർഖത്തിൻ നാജിയ വത്തായിഫ അൽ മൻസൂറ എന്ന പുസ്തകം. ഇന്ന പുസ്തകത്തിലെ അതായത് വെറ്റിപ്പറ്റ കൂട്ടം യാർ, അവരുടെ വഴിമുറ എന്ന് ഇസ്ലാത്തിലെ പല പിരിവുകൾ തോന്നും എന്ന അന്ത ഹദീസെ അടിപ്പടയാക വെത്ത് വെറ്റിപ്പറ്റ കൂട്ടം, വെറ്റിപ്പറ്റ പിരിവിനർ എപ്പടി ഇരിപ്പാർകൾ, അവരുടെ അഖീദ എന്ന മൻഹജ് എന്ന എന്നിവറ്റെയെല്ലാം ഇന്ന മിൻഹാജുൽ ഫിർഖത്തിൻ നാജിയ വത്തായിഫ് അൽ മൻസൂറ എന്ന പുസ്തകത്തിൽ തെളിവുപ്പെടുത്തുകാറുണ്ട്. അതേപോലെ ഇന്നും ഒരു ചെറിയ പുസ്തകം അൽ അഖീദ മിനൽ കിതാബി വസുന്ന സഹീഹ, ഖുർആൻ സഹീഹാന സുന്നാവിലിരുന്ന് ഇസ്ലാമിയ അഖീദ എന്ന ഒരു പുസ്തകത്തെയും എഴുതിയിരിക്കാറുകൾ. ഇതേ ഒരു കേൾവി പതിൽ വടിവത്തിലേ അവർ അമൈത്തിരിക്കാറുകൾ, കേൾവിയെ കേട്ട് അതർക്ക് പതിൽ ചൊല്ലുകിற അമൈപ്പിലെ തൗഹീദെ പറ്റി, തൗഹീദിനുടേ വഹൈകൾ പറ്റി, ഷിർക്കിനുടേ വഹൈകൾ പറ്റി, ജിഹാദെ പറ്റി, അതേപോലെ അല്ലാ ഇറക്കിയതെ കൊണ്ട് തീർപ്പ് വഴങ്ങാമൽ നടന്നു കൊള്ളുവത് പറ്റി, അതുപോലെ ഇസ്ലാത്തെ ബാധിക്കക്കൂടിയ പൽവേറ് പിഴയാണ് ചിന്തനകൾ പറ്റിയെല്ലാം ഇന്ന പുസ്തകത്തിലെ കേൾവിപ്പതിൽ അടിപ്പടയിൽ അവർ തെളിവുപ്പെടുത്തിയിരിക്കാർ. അൽ അഖീദ മിനൽ കിതാബി വസുന്ന സഹീഹ എന്ന പുസ്തകത്തിൽ. അടുത്തതായ ഖുതൂഫുൻ മിന ശമാഇലിൽ മുഹമ്മദിയ വൽ അഖ്ലാഖിൻ നബവിയ വൽ ആദാബിൽ ഇസ്ലാമിയ എന്ന ഒരു പേരിലെ ഒരു അഖ്ലാഖ് നല്ല പണ്പാടുകൾ തുടർപ്പാക നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ കറ്റിത്തന്ന നല്ല പണ്പാടുകളെ പറ്റി തെളിവുപ്പെടുത്തുകാറുകൾ. അതുപോലെ ഹുക്മു ദുഖാൻ വത്തദ്ഖീൻ അലാ ദൗഇ ത്തിബ്ബി വദ്ദീൻ, മാർക്ക മരുത്വ അടിപ്പടയിൽ പുകൈത്തൽ പറ്റിയ ഒരു ചട്ട നൂലയും അവർ വെളിയിട്ടിരിക്കാറുകൾ. ഇവ്വാറ് ചെറിയ ചെറിയ അഴഹാനെ എല്ലോരാലും വിളങ്ങി പുരിന്തു കൊള്ളക്കൂടിയ പുസ്തകങ്ങളെ എഴുതി ഇസ്ലാമിയ അഖീദാവെ പറ്റി, മാർക്കത്തെ പറ്റിയ തെളിവൈ മക്കൾക്ക് തന്ന ഒരു അറിഞ്ഞരായ മുഹമ്മദ് ബിൻ ജമീൽ സൈനു അവർ കാണപ്പെടുകാറുണ്ട്. അൻപുള്ള സഹോദര സഹോദരികളെ, ഇവരുടെ ഇന്ന പുസ്തകങ്ങൾ സർവദേശ അളവിൽ മികപ്പെരിയ അംഗീകാരത്തെ പറ്റിയിരിപ്പതെന്ന് പാർക്കുറോം. കുറിപ്പാക അറബ് മൊഴിയിൽ എഴുതപ്പെട്ട ഇന്ന പുസ്തകങ്ങൾ വേറെ മൊഴികൾക്കും മൊഴിയാക്കം ചെയ്യപ്പെട്ടിരിപ്പത് ഒരു മിക മുഖ്യമായ അംശമാകും. പൽവേറ് മൊഴികൾക്ക് ഇന്ന പുസ്തകങ്ങൾ മൊഴിപെയർക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്. അതേ നേരത്തിൽ അറബ് മൊഴിയിൽ എഴുതപ്പെട്ട ഇന്ന പുസ്തകങ്ങളെ കുറിപ്പാക സൗദി അറേബ്യാവിലെ ഇരുന്ന മൂത്ത ഉലമാക്കൾ ചിലർ പാരാട്ടി വാഴ്ത്തി അത് തുടർപ്പാണ് കരുത്തുക്കളെ വെളിയിട്ടിരിക്കാറുകൾ. അതുപോലെ ഉലകത്തിൽ വാഴക്കൂടിയ ഇന്നും പല അറിഞ്ഞുകളും ഇവരുടെ എന്ത പുസ്തകങ്ങളെ പറ്റിയ നല്ല വിമർശനങ്ങളെയും അന്ത പുസ്തകങ്ങൾ സമുദായത്തിൽ ഏർപ്പെടുത്തിയ മാറ്റങ്ങൾ, അന്ന പുസ്തകത്തിനുടേ മുഖ്യത്വങ്ങൾ പറ്റിയും പേശിയിരിക്കാർ അൽഹംദുലില്ല. അതിലെ ഇന്ത തൗജിഹാത് ഇസ്ലാമിയ എന്ന ഇന്ത പുസ്തകം, തൗജിഹാത് ഇസ്ലാമിയ ഇസ്ലാമിയ വഴികാട്ടൽ എന്ന ഇന്ത പുസ്തകം മിക മുഖ്യമാണ് ഒന്று എന്ന അടിപ്പടയിൽ അടിപ്പടയിലിരുന്ന് മാർക്കത്തെ കറ്റുകൊള്ള വരുമ്പുകൾക്ക് നല്ല പയനുള്ളതായി ഇരിക്കും എന്ന നമ്പിക്കയോടു ഇന്ത വകുപ്പിലെ നാം ഇന്ത പുസ്തകത്തെ തേർവ് ചെയ്തിരിക്കോ. അൻപുള്ള സഹോദര സഹോദരികളെ, ഇന്ത പുസ്തകത്തിൽ മുതൽ തലയിപ്പാക അവർ കൊണ്ടുവരുവത് അൽ ഖസാഇസ് അർ റഈസിയ ഫിൽ ഇസ്ലാം, ഇസ്ലാത്തിൽ ഇരിക്കക്കൂടിയ മുഖ്യമായ സിറപ്പിയർപ്പുകൾ, സിറപ്പംശങ്ങൾ, ഇസ്ലാത്തിൽ എന്ന മുഖ്യമായ സിറപ്പംശങ്ങൾ ഇരിക്കുന്നതെന്ന് എന്നതിനെ ചുരുക്കമായി അഴഹാക ചൊല്ലുകാറുണ്ട്. முதலாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட், அல் இஸ்லாமு தீனு தௌஹீத். இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற ஒரு மார்க்கமாகும். அதாவது இந்த மார்க்கம் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அழகான ஒரு தெளிவை தரக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சத்தில் உள்ள எதுவுமே தற்செயலாக தோன்றவில்லை, எல்லாமே திட்டமிடப்பட்ட அடிப்படையில் படைக்கப்பட்டிருக்கின்றன. இதை படைத்த ரப் ஒருவன் இருக்கிறான், இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஒரு படைப்பாளன் இருக்கிறான். அவன் பூரணத்துவமான அனைத்து பண்புகளையும் கொண்ட சர்வ வல்லமை கொண்ட ஒருவனாக இருக்கிறான். எனவே அவன் மட்டுமே வணங்கி வழிபட தகுதியானவனாக காணப்படுகிறான். இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறான் என்றால் அவன்தான் வணங்கி வழிபட தகுதியானவனாக இருக்க முடியும். அல்லாஹு தஆலா குறைகளுக்கு அப்பாற்பட்டவன், அவனுடைய அனைத்து பண்புகளுமே பூரணமானவை. அல்லாஹுடைய சிஃபத்துகள் எதை நீங்கள் எடுத்தாலும் அவை பூரணமானவையாகவே காணப்படும். எனவே இந்த அல்லாஹ் அவன் ஒருவனே வணங்கி வழிபட தகுதியானவன். எனவே நாம் துஆ செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனிடம் மட்டும்தான் துஆ கேட்க வேண்டும். அதே போன்று நம்ம நேர்ச்சை செய்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டுமே நேர்ச்சி செய்ய வேண்டும். நாம் அறுத்து பலியிடுவதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அறுத்து பலியிட வேண்டும். இப்படி நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துக்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது. எனவேதான் இதை அல் இஸ்லாம் தீனு தௌஹீத், இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற மார்க்கம் என்று கூறுகிறார்கள். இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாம் செய்துவிடக்கூடாது. சின்ன ஒரு வணக்கமாக இருந்தாலும், நம்முடைய பார்வையில் சிறியொரு வணக்கமாக நம்ம கருதினாலும் அதை அல்லாஹுக்குத்தான் செய்ய வேண்டும். அதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா வலியுறுத்துகிறது. வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இதைத்தான் நாம் அல் இஸ்லாம் தீனு தௌஹீத் என்கிற இந்த வார்த்தையின் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷேக் அவர்கள் இந்த மார்க்கத்தின் மிக முக்கியமான சிறப்பாக குறிப்பிடுகிற இரண்டாவது அம்சம், அல் இஸ்லாம் யுஜம்மியு வலா யுஃபர்ரிக். இந்த மார்க்கம் ஒற்றுமையை வலியுறுத்துகிற மார்க்கமே தவிர பிரிவினையை தூண்டுகிற மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சிறப்பு என்னென்றால் ஒற்றுமை. இதை நம்ம ஆரம்பத்திலிருந்து புரியலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். அதே நேரத்தில் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹுடைய தூதர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இஸ்லாம் வலியுறுத்துகிறது, முஸ்லீம்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ எல்லோரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹுடைய தூதர்களுக்கிடையில் எந்த வேற்றுமையும் உண்டாக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒரு அம்சமாகும். அப்போ இஸ்லாம் பிரிக்கிறதா சேர்க்கிறதா என்று கேட்டால் சேர்க்கிறது. அதே போலதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்கிற வகையில் அவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அவர்களுக்கு முன்னால் வந்த எல்லா தூதர்களும் இதைத்தான் வலியுறுத்தினார்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், சில ரசூல்மார்கள் நூற்றுக்கணக்கான ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோருமே வலியுறுத்தி பேசிய கொள்கை ஆமந்து பில்லா வ மலாஇக்கத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வல் கத்ரி கைரிஹி என்று நாம் சொல்லக்கூடிய அர்கானுல் ஈமான் ஆறையும் ஈமானுடைய அடிப்படைகள் ஆறையும் எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் வலியுறுத்தினார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதை இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணி கூடுதலாக வலியுறுத்தி இந்த மக்களை ஒற்றுமைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒருவராக இருக்கிறார்கள். போலியான அதாவது மதங்களில் ஏற்பட்ட திரிபுகள், குளறுபடிகள் இவைகளையெல்லாம் அடையாளப்படுத்தி இவை அல்லாஹ்விடமிருந்து வந்த மார்க்கம் அல்ல, இது பிற்பட்ட காலத்தில் வந்தவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட பிழையான கருத்துக்கள் என்பதையெல்லாம் சொல்லி உண்மையாக அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லுகிற ஒரு பணி இஸ்லாத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதனால் இந்த மார்க்கம் ஒன்று சேர்க்கிற மார்க்கமே தவிர பிரிக்கிற மார்க்கம் அல்ல என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக ஷேக் அவர்கள் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சமாக கூறுவது, இன்ன தஆலீம் அல் இஸ்லாம் சஹலத்துன் வாதிஹத்துன் மஃஹூமா, இஸ்லாமிய போதனைகள் அனைத்தும் இலகுவானவை, தெளிவானவை, புரிந்து கொள்ளக்கூடியவை. இஸ்லாத்தில் உள்ள அத்தனை போதனைகளும், இப்போ இஸ்லாம் என்று சொன்னால் அல் குர்ஆன் அல் ஹதீஸ், இப்போ அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் உள்ள அனைத்துமே இலகுவானவை, அனைத்துமே தெளிவானவை, அனைத்துமே விளங்கி கொள்ள முடியுமானவை. எனவேதான் இஸ்லாம் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. இஸ்லாத்தில் மூட நம்பிக்கை கிடையாது. இப்போ மூட நம்பிக்கைன்னு சொன்னால் ஆந்தை கத்தினால் இப்படி, பல்லு கத்தினால் இப்படி, ஒருவர் முன்னால் குறுக்கே போனால் இப்படி என்ற ஒரு பேசிக் சயின்ஸுக்கே சம்பந்தம் இல்லாத மூட நம்பிக்கைகளை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது, ஏற்றுக்கொள்வதில்லை. அதேபோல வழிகேடான கொள்கைகளை இஸ்லாம் போதிக்கவும் மாட்டாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாது. அதுபோல சும்மா குழப்பமான ஃபிலோசபிகளையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த இஸ்லாம் இலகுவான மார்க்கம், புரிந்து கொள்ள முடியுமான மார்க்கம், தெளிவான மார்க்கம். எனவே இந்த மார்க்கம் எல்லா காலத்திற்கும் எல்லா இடத்திற்கும் பொருத்தமானது என்பது முக்கியமான அம்சமாகும். இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லா காலத்திலும் பிராக்டிஸ் பண்ணலாம், எல்லா இடங்களிலும் பிராக்டிஸ் பண்ணலாம், இதில் வித்தியாசம் கிடையாது.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல். நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வீட்டுக்குள் புகுந்த சினிமாவும் சீர்கேடும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் நியாஸ் சித்திக் சிராஜ் அவர்கள்.
1: கேட்டராக மாறுகின்ற நிலைமை இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லிம் சகோதரிகளுடைய வீட்டிலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அல்லாஹு தஆலா பாருங்க, அல் குர்ஆனில் அழகான ஒரு செய்தியை சொல்றான். நிச்சயமாக சூதாட்டம், சாராயம், சைத்தானுக்கு குறிபாக்குதல், அம்பெறிந்து குறிபாக்குதல், இது எல்லாமே சைத்தானுடைய கெட்ட செயல்கள். ஃபஜித்தனி பூஹுல அல்லக்கும் துஃப்ளிஹூன், அவைகளை நீங்கள் அது மாத்திரமல்ல வயசுத்தக்கும் அந்திக்கிறில்லா, உங்களை அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து திசை திருப்பவும் வாணி சலாத்தி தொழுகையை விட்டும் பராக்காக்கவுமே சைத்தான் விரும்புகின்றான். இப்ப நீங்க யோசிங்க, ஒரு ஒரு சீசனுக்கு நம்ம எப்படி இருப்போம்னா, வீட்டுல குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக இருப்போம், ஒரு சீசனுக்கு தொழக்கூடியவர்களாக இருப்போம், அல்லாஹ் அக்பர் என்றால் ஒதுவெடுத்துக் கொண்டு முசல்லாவில் நின்று அல்லாஹுவை வணங்கக்கூடிய தாய்மார்களாக இருப்போம். அது காலம் போக போக போக அதப்படியே விடுபட்டு விடுபட்டு விடுபட்டு தொழுகையும் விடுபட்டு குர்ஆன் ஓதுதலும் விடுபட்டு அதுக்கு பிறகு குர்ஆன் ஓதுறது நின்று தொழுகிறது நின்று சைத்தானியத்தான சிந்தனைகள் அந்த வீட்டுக்குள் வருகிறது. எந்த வீட்டில தொழுகை இல்லையோ அந்த வீட்டில அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்காது. எந்த வீட்டில அல் குர்ஆன் ஓதப்படவில்லையோ, சௌத்துர் ரஹ்மான் இறைவனுடைய சத்தங்கள் எந்த வீட்டில் ஒலிக்கவில்லையோ, சௌத்து ஷைத்தான் சைத்தானுடைய ஓசைகள் அந்த வீட்டுக்குள் எழுப்பப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். உங்களோட வீட்டை நீங்க யோசிங்க, எந்த வீடு சௌத்து ரஹ்மான் அல்லாஹ்வுடைய சத்தத்தினால் நிரம்பி இருக்கிறதா, சௌத்து ஷைத்தான் ஷைத்தானுடைய சத்தத்தின் ஊடாக நிரம்பி போய் இருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு அல்லாஹ் அருள் செய்த ஒரு சில நல்ல தாய்மார்களை தவிர பெரும்பாலானவர்களுடைய வீடு எப்படி தெரியுமா இருக்குது, இப்ப டிவி இல்ல வீட்டுல, இப்ப டிவி இல்ல ஹோல்ல இல்ல ரூம்ல இல்ல. இப்ப யூதர்கள் எப்படி பார்த்தாங்கடா, இந்த முஸ்லிம்கள் வந்துகிட்டு ஒழுங்கா நம்ம போடுற நாடகத்தை எல்லாம் பாக்குறாங்கல்ல, ஏண்டா யாராவது ஒரு ஆள் வந்தா பார்க்க கிடைக்காது, யாராவது ஒரு ஆள் வந்தா ஓ பண்ணணும் அப்படித்தானே. ஒரு நல்லவர், ஒரு டீச்சர் அல்லது ஒரு ஒரு ஆளும் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கடா, உடனே ரிமோட் எடுத்து நாங்க என்ன செய்கிறோம், டிவியை ஓ பண்றோம். யோசிங்க நீங்க, யாராவது ஒரு மௌலவி அல்லது தொழக்கூடிய ஒரு மனிதர் அல்லது மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்க படம் பார்க்கிற போது நாடகம் பார்க்கிற போது வந்துட்டாங்கன்னா உடனே என்ன செய்றீங்க, ஓ பண்றீங்க. அல்லாஹ் அக்பர் அப்படி என்று வாங்கு கேட்கிற நேரம் ஓ பண்றீங்க, சவுண்ட குறைக்கிறீங்க, அதுக்கு பிறகு கூட்டுறீங்க, அவர் போனதுக்கு பிறகு போடுறீங்க. சாதாரணமா நீங்க மதிக்கக்கூடிய மனுஷரை கண்டு நம்ம பார்த்த நாடகத்தை நிப்பாட்டுவோம். ஆனா நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன், நமக்கு வீடு தந்த ரப்புல் ஆலமீன், உணவு தந்த ரப்புல் ஆலமீன், உடை தந்த ரப்புல் ஆலமீன், பிள்ளைகளை தந்த ரப்புல் ஆலமீன், சொத்தை தந்த ரப்புல் ஆலமீன், சுகத்தை தந்த ரப்புல் ஆலமீன், நல்ல வாழ்க்கையை தந்த ரப்புல் ஆலமீன், அவனை மறந்து அவனை மதிக்காம நம்மட வீடுகள்ல என்ன செய்கிறோம், இன்றைக்கு சைத்தானிய ஓசைகள் இன்றைக்கு எழுந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப யாருக்காக இந்த உலகத்துல வாழ்றோம், அல்லாஹ்வுக்காக வாழ்றோமா, மற்றவங்களோட திருப்திக்காக வாழ்றோமா? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நம்ம மனிதர்களுக்கு பயப்படுகிறோம், நல்லவர்களுக்கு பயப்படுகிறோம், ஆனா படைத்தவனை இந்த உலகத்தில் பயப்படாமல் கணக்கெடுக்காமல் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வீடுகள்ல ஒரு காலம் தொலைக்காட்சிகள் எல்லாம் இருந்துச்சு, இப்ப என்ன ஆச்சுண்டா, இப்ப அதெல்லாம் இல்ல. எப்படி போயிச்சுண்டா, இன்றைக்கு போன்லயே எல்லாத்தையும் பாத்துடலாம். சக்தி வேணுமா, சிரச வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன தேவையோ, நல்லது வேணுமா கெட்டது வேணுமா, அத்துணையும் உங்களோட வீட்டுக்குள்ள தனிமையிலிருந்து அறைக்குள்ளிருந்து நீங்க மட்டும் கூட்டாக இன்னொருவரோடு சேர்ந்து கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு அவ்வளவு மலிஞ்சிச்சு. ஒரு காலத்துல வீட்டுக்குள்ள ஒரு டிவி தான் இருக்கும், இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேருண்டா அஞ்சு டிவி வேலை செய்யும், இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேருண்டா அஞ்சு படம் போகுது, இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேருண்டா அஞ்சு நாடகம் போகுது, இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு மியூசிக் போகுது. அன்றைக்கு ஒரு மியூசிக் தான் போயிச்சு, எல்லாரும் சேர்ந்து ஒன்றைத்தான் பார்த்தீங்க, பாவம் தான் செஞ்சோம், ஒன்றைத்தான் செஞ்சோம், எல்லாரும் விரும்பினா பார்ப்பாங்க விரும்பினா போயிடுவாங்க. இன்றைக்கு நாகரிகம் கூடி, இன்றைக்கு சைத்தானிய சிந்தனைகள் கூடி, இன்றைக்கு முஸ்லிம்களை வழிகெடுக்குகின்ற யூதர்களுடைய கலாச்சாரங்கள் வீட்டுக்குள் வந்து, இன்றைக்கு அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேரும் கெட்டு போகின்ற அளவுக்கு, அஞ்சு மியூசிக் தியேட்டர்கள் உருவாகின்ற அளவுக்கு, அஞ்சு சினிமா தியேட்டர்கள் உருவாகின்ற அளவுக்கு, அஞ்சு ஆபாச வீடியோக்கள் பார்க்கின்ற அளவுக்கு, அஞ்சு விரசங்கட்ட வார்த்தைகள் பார்க்கின்ற அளவுக்கு நம்மட வீடு மாறி போயிருக்குது என்றால், கணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரிகளே, அன்று கெட்டு போயிருந்ததை விடவும் இன்றைக்குத்தான் நம்மட வீடு அதிகமாக கெட்டு போயிருக்குது. மாப்பிள்ளைக்கு பிடிச்ச நாடகத்தை மாப்பிள்ள பாக்குறாரு, பொண்டாட்டிக்கு பிடிச்ச நாடகத்தை பொண்டாட்டி பார்க்கிறான், பிள்ளைக்கு பிடிச்ச நாடகத்தை பிள்ளை பார்க்கிறான். இங்கிலீஷ்ல விருப்பம் உண்டா இங்கிலீஷ்ல பார்க்கிறாங்க, சிங்களத்துல விருப்பம் உண்டா சிங்களத்துல பார்க்கிறாங்க, தமிழ்ல விருப்பம் உண்டா தமிழ்ல பார்க்கிறாங்க. எத்தனையோ அஞ்சு நேரம் தொழக்கூடியவர்கள் கூட தொடர் சீரியல்ல கவரப்பட்டு தூங்கக்குள்ள பார்த்துக்கிட்டு தூங்குறவங்களே இருக்கிறாங்க, தூங்கக்குள்ள பார்த்துக்கிட்டு தூங்குறவங்களே இருக்கிறாங்க. அட யோசிக்கணுமா இல்லையா, அட தூங்குற நேரம் மௌத்தா பைத்தன் என்றால் அப்படின்னு கூட பயம் வராம, இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஷௌத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய சத்தங்கள் பல விதத்திலும் இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் என்ன செய்கின்றது, ஓடிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு தொலைக்காட்சி, வானொலி, இப்ப டிவி ரேடியோ பெருசா இல்லை நம்ம வீட்டுல, முதல் ரேடியோ இருந்துச்சு, முஸ்லிம் நிகழ்ச்சி எல்லாம் போயிடுச்சு, இப்ப ரேடியோ எல்லாம் பழுதாயிடுச்சு, இப்ப ரேடியோ தேவையில்ல அதுக்குதான் போன் இருக்குது, டிவி தேவையில்ல அதுக்குதான் போன் இருக்குது, இன்டர்நெட், பொப்பாடல்கள், சஞ்சிகைகள், பிரசங்கட்ட வார்த்தைகள். இன்றைக்கு உம்மா வாப்பா புள்ள எல்லாம் சேர்ந்து பிரசங்கட்ட வார்த்தைகளை ஜோக் என்ற அடிப்படையில கேட்டுச்சிருக்கிறாங்க. அவன் காசிக்கு ஜோக் அடிக்கிறான், பிரசங்கட்ட வார்த்தையை பேசுகிறான், ஆபாசமான வார்த்தையை பேசுறான். அதை இன்றைக்கு உம்மாவும் வாப்பாவும் வயசு வந்த பிள்ளையும் வயது வராத பிள்ளையும் கல்யாணம் முடிச்ச பிள்ளையும் முடிச்சு மருமகளாக வந்தவர்களும் கூட்டா சேர்ந்து பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இன்னைக்கு பாவமா தெரியல. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா, இதனுடைய விளைவு என்ன தெரியுமா, சர்வ சாதாரணமாக இன்றைக்கு சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் உருவாகிவிட்டது. சின்ன பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்கின்ற நிலைமைகள் இன்றைக்கு முஸ்லிம் ஏரியாக்கள்ல முத்திச்சு. இப்ப கிட்டத்துல பாத்தீங்களா, நீங்க வீடியோ ஒன்று, ஒரு கொடியன் ஒரு பிள்ளைய கூட்டிட்டு ஓடிட்டான். அந்த பிள்ளை சொல்லுது, எங்கட உம்மாட விருப்பத்தோட தான் நான் வந்தேன்னு என்று சொல்லுது. அவன் பேட்டி கொடுக்கிறான், எங்களை தேடாதங்க நீங்க, நாங்க ரெண்டு பேரும் துப்புரவா இருக்கிறோம், நீ செஞ்சதே ஹராம், நீ போனதே ஹராம், நீ இருக்கிறதே ஹராம், அவங்கள மாதிரி எவங்களும் துப்புரவா இருக்க மாட்டாங்க, நீ போனதே துப்புரவு இல்லாத வேலை, நீ ஹராத்தை செஞ்சா இஸ்காம போட்டுட்டு முஸ்லிம் என்ற பேரோடு எங்கேயோ உள்ள ஒரு பொம்பளை பிள்ளையும் எங்கேயோ உள்ள ஒரு ஆம்பளை பிள்ளையும் உம்மாட்ட சொல்லிட்டு புள்ள ஓடி போகுதாம், எங்களை தேடாதங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணாதங்க, தேடி நீங்கண்டா அநியாயமாக அரெஸ்ட் பண்ணி நீங்கண்டா, எங்கட பொடிதான் உங்களுக்கு வரும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு முஸ்லிம் பிள்ளைகளும் முஸ்லிம் இளைஞர்களும் குடுவிக்கிறவர்களும் குடுக்கு அடிமையானவர்களும் குடிகாரர்களும் குடிகாரர்களை நேசிக்கக்கூடிய பெண்களும் இன்றைக்கு சமூகத்துல வளர்ந்திருக்கிறாங்க. காரணம் என்ன சொல்லுங்க, ஷௌத்து ஷைத்தான், சினிமாங்க, சினிமா இந்த சமூகத்துக்கு தந்த பெரிய ஒரு நஷ்டம் என தெரியுமா, பாதிப்பு என தெரியுமா, எப்படி ஓடி போறது, ஓடி போனா எப்படி தப்புறது, ஓடிப்போய் எப்படி கலியாணம் முடிக்கிறது, ஓடிப்போய் எப்படி வீடியோ போடுறது, ஓடிப்போய் எப்படி பாவம் செய்யறது, ஓடிப்போய் எப்படி மிரட்டுறது, ஓடிப்போய் எப்படி தப்பு செய்யறது, ஓடிப்போய் எந்த போலீஸ்ல நாங்க புகார் பண்றது, ஓடிப்போனா எங்க போய் பாதுகாப்பாக இருக்கலாம், இத்துணை ஹராத்தையும் இந்த சினிமா இன்றைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. எப்படி பாவம் செய்கிறது, எப்படி விபச்சாரம் செய்கிறது, எப்படி குடிக்கிறது, எப்படி ஆபாசமாக பேசுறது, இது அத்துணையும் சொல்லித்தந்தது சினிமா. அத்துணையும் சொல்லித்தந்தது சினிமா. எங்க பார்த்தோம்? வீட்டுல பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? குடும்பமாக இருந்து பார்த்தோம். என்ன குடும்பமாக இருந்து பார்த்தோம், என்ன நடந்து

0: நம்ம அதே வளப்பு சரி இல்லாம நம்ம போன்ல பார்த்துட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ரெண்டும் ஒன்றுதான், அது ஓடிச்சு இது ஓட போகுது, அவ்வளவுதான் வித்தியாசம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இதனால வந்த பாதிப்பு என்ன தெரியுமா? கற்பழிப்பு நடக்கிறது, கற்பழிப்பு நடக்கிறது. தன்னேற்க சேர்ச்சைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தாயோ தந்தையோ இல்லாத குழந்தைகள் அதிகமாக இன்றைக்கு பெருக்கப்படுகிறது. கருக்கலைப்பு நடக்கிறது. இவ்வளவு மோசமான காரியங்களும் இன்றைக்கு இவ்வளவு சௌத்து சைத்தானின் ஊடாக இந்த சமூகத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துடாதீர்கள்.
1: நேர்கள் இதுவரை விசேட மார்க்கு சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி ஷேக் நியாஸ் சித்திக் சிராஜ் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள்.
3: அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
4: ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும். ஒயிட்டு போடும் பொழுது அந்த எண்ணம் நமக்கு வரணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னா இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளையாடி அணியுங்கள் சொன்னாங்க. ஏன்? மரணிக்கும் பொழுது அதே கலரோட தான் மரணிக்க போறீங்க, கஃன் அதே கலரோட தான் இருக்கும். அது உங்களுடைய மரணத்தை ஞாபகம் காட்டும். தூய்மையான ஆடை அது, இஸ்ஸத்தான ஆடை அது. சுப்ஹானல்லாஹ், தலையை மறைக்கிறது, தலப்பாகி கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மறைச்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பாகி கட்டிருக்கிறாங்க. ஃபத்ஹ் மக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஃபீச்சர் அவங்க எப்படி இருந்தாங்கங்கிறது தெளிவாக ஹதீஸ்களில் வருது, தலைப்பாகி கேட்டிருந்தாங்க. ரைட். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கெட்டணும் தலைப்பாகின்னு சொன்னால் அது சுன்னாவாயிரும். தொழும் போதெல்லாம் நீங்கள் தலையை மறைக்கணும்னு சொன்னால் அது சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறாக தலையில் எந்த எதுவுமே இல்லாமல் தொழவும் செஞ்சுருக்காங்க. அப்போ தொழும் போது தலையை மறைக்காமையும் தொழலாம், தலையை மறைத்தும் தொழலாம். ஆனால் ஜீனத் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சது என்னன்னு பார்க்கும்போது என்னது, மறைக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கிறது நமக்கும் பிடிக்கணும். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த மாதிரியான அட்டையரில் நம்ம இருக்கிறது இது கட்டாயம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்ச்சரை விரும்பி இருக்கிறாங்க. இது கல்ச்சர் தான், அதெல்லாம் நம்ம பண்ண தேவைன்னா அதை கொச்சப்படுத்த தேவையில்லைங்கிறாங்க. இது கல்ச்சர் தானே, அதெல்லாம் தேவையில்லை, இந்த ஆடை உடுக்க தேவையில்லை, சோபா அதெல்லாம் அது கல்ச்சருங்க, அதெல்லாம் போட தேவையில்லை. என்னை குத்ரா போடுறதா அதெல்லாம் கல்ச்சர் தான், போட தேவையில்லை. தலையில் தலப்பாக கட்டுறதா அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சுருக்காங்களா, அவங்க விரும்பி தானே செஞ்சாங்க. அப்போ நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன், சஹாபாக்கள் மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன். ஒருத்தருடைய ட்ரெஸ் இப்படி தைமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஒருத்தருடைய ஆடை அவருடைய இன்டர்னல் கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுவோம். எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதர் நல்ல இல்ம் இருக்கக்கூடியவராக எப்பொழுது மாறினாருன்னா, இல்ம் இருக்கக்கூடியவர்களுடைய சாவகாசம் இருந்தாதான். அப்படின்னா அவர்கள் எப்படி ஆடை உடுத்திருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கங்கிற மாதிரியே அவரும் அவர் என்ன பண்ணிட்டார், அவரை மாற்றிக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அவர் இல்முடைய மக்களோடு சேருவார், அவருடைய இல்ம் அதிகப்படும். அப்போ ஆடைங்கிறது ரொம்ப முக்கியம், ஆடை ஒழுங்குங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்த ஆடை நம்ம பார்க்குறோம். ஷமாயில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னு வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை கிளியராக வருது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹமீஸ் பெரிய ஆடை, ஜில்பா இது என்ன சொல்லுவாங்க, அந்த பெரிய ஆடைக்கு ஒரு இது சொல்லுவாங்க, இசார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெரிய ஆடை உடுத்திருப்பாங்க கையில், அப்புறம் அந்த கால் வந்து கரண்டைக்கு மேலே இருக்கும், பெரிய சட்டையாக ஒரே சட்டையை போட்டிருப்பாங்க, சில நேரங்களில் ரெண்டு சட்டையை போட்டிருப்பாங்க, உள்ளுக்கு ஒரு ஆடை உடுத்திருப்பாங்க, அந்த வேஷ்டி நம்ம சொல்லுவோம்ல அது மாதிரி ஆடை உடுத்தி இப்படிலாம் வருது இல்லை. அப்போ அதெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இருக்கக்கூடிய அன்பினால் அதை நம்ம பயன்படுத்தணும். அப்போ அதில் நன்மை இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இல்லை அன்புனால் அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அல்லாஹு அலம். ஸோ அதனால் இன்ஷா அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னாவை பேணி நடப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும். ஏன்னா இது அடிப்படை ஆதாரங்களில் ஒன்று, முக்கமாத்துகளில் ஒன்று.
3: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
5: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
6: www.muslimvanoli.com.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஃபக்ருத்தீன் இம்தாதி அவர்கள்.

0: warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla la wa man yudlilhu fala hadiya la wa ashhadu an la ilaha illa Allah wahdahu la sharika la wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd qala Allah ta'ala fil Qur'anil Karim wal Furqanil Majid a'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إلا بغلو بغل شيئون إيهد واللونا الله جل شانه تعالى ورمنك ورطاقت ماغ أولوڑي سانديم کرنيم அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்தரமான சுகனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இந்த வாராந்திர வகுப்பிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே இந்த வாராந்திர வகுப்பிலே அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்கள் யார் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை இந்த தருணத்திலே நினைவுபடுத்திக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே நாம் வாழக்கூடிய இந்த அற்பமான இந்த உலகத்திலே எத்தனையோ பேர்களின் மீது நாம் நேசித்து வைக்கின்றோம் பாசத்தை வைக்கின்றோம் இந்த உலகத்திலே மிகவும் பாசத்திற்குரியவர்கள் என்று ஒரு சிலர்கள் இருப்பார்கள் உதாரணமாக சொல்வதாக இருந்தால், கணவன் மனைவியின் மீது மிகவும் பாசத்துக்குரியவர்களாக இருக்கலாம், மனைவி கணவன் மீது பாசத்திற்குரியவர்களாக நேசத்திற்குரியவர்களாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது, பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது, அதே போன்று உடன் பிறந்த சகோதரர்களுக்கிடையிலே, நண்பர்களுக்கிடையிலே, இப்படி மிகவும் நேசத்திற்குரியவர்கள் என்று இந்த உலகத்திலே சிலர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் மீது நாம் நேசம் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மூமின்களும் யாரின் மீது அதிகமான நேசம் வைக்க வேண்டும், பாசம் வைக்க வேண்டும், பிரியம் வைக்க வேண்டும், இது திருக்குறானே நமக்கு சொல்லி காட்டுகிறது. நீங்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ நபர்கள் மீது நேசம் வைத்திருப்பீர்கள், ஆனால் உண்மையில் நீங்கள் அதிகமாக நேசம் கொள்வதற்கு தகுதியானவன் யார், உண்மையில் நீங்கள் பாசம் வைப்பதற்கு, பிரியப்படுவதற்கு, பிரியத்திற்குரியவர்களாக ஆவதற்கு மிகவும் அருகதை உள்ளவர்கள் யார் என்பதை திருக்குர்ஆனே நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து தௌபா என்கின்ற அத்தியாயத்தில் பேசுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய தந்தையர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், அதோடு மாத்திரம் உட்பட்டவில்லை அல்ல, மேலும் சொல்லுகின்றான் பாருங்கள், நீங்கள் இந்த உலகத்திலே திரட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் எங்கே நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து பயந்து பாதுகாக்கக்கூடிய அந்த வியாபாரங்கள், நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கக்கூடிய அந்த வீடுகள், இவைகளை எல்லாம் விட எல்லாருக்கும் இதில் பிரியம் இருக்கும் இல்லையா? அல்ல அந்த பிரியத்தெல்லாம் சொல்றான், யாரு மீது நீங்கள் அதிகம் பிரிய வச்சிருப்பீங்க, உங்களுடைய தந்தை மீது வைத்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் மீது இருக்கலாம், உங்களுடைய மனைவியர்கள் மீது இருக்கலாம், உங்களுடைய சகோதரர்கள் மீது இருக்கலாம், ஒட்டுமொத்த உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கலாம், நீங்கள் சம்பாதித்து வைத்த இந்த செல்வத்தின் மீது இருக்கலாம், நீங்கள் ஆசை ஆசையாக கட்டி வசிக்கக்கூடிய அந்த வீட்டின் மீது இருக்கலாம், நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வியாபாரத்தின் மீது இருக்கலாம், எல்லோருக்கும் இது இருக்கத்தான் செய்யும். ஆனால் உண்மையில் யாரின் மீது நீங்கள் நேசம் வைக்க வேண்டும், அல்லாஹ் சொல்கின்றான் பாருங்கள், அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலி, அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் அவருடைய வழியில் அறப்போர் புரிவதையும் விட உங்களுக்கு இவைகளெல்லாம் பிரியமானதாக இருக்கும். யானால் அல்லாஹ் ஒரு கைதுறான், இதெல்லாம் பெரிய வைங்க, பெரிய வைக்க வேணாம்னு சொல்லல, ஆனால் அல்லாஹ்வை விடவும், அவனுடைய தூதரை விடவும், அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் புரிவதையும் விடவும் இவைகளின் மீது நீங்கள் அதிகமாக பிரியம் வைப்பீர்கள் என்று சொன்னால், ஃபதரப்பசு ஹத்தா யதி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ் அவனுடைய கட்டளையை வேதனையை கொண்டு வருவதை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் இந்த உலகத்தில் யார் மீது வேண்டுமானாலும் பிரியம் வைக்கலாம், நேசம் வைக்கலாம், ஆனால் அந்த நேசம் எதுவரை இருக்க வேண்டும், எதைவிட மிஞ்சிவிடக் கூடாது, அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய வழியிலே அறப்போர் புரிவதை விடவும் நேசம் உண்டவையாக ஆகிவிடக் கூடாது. அப்போ முன்னுரிமை எதற்கு கொடுக்க வேண்டும், உங்களுடைய உண்மையான நேசம் யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் அல்லாஹ் மீது நேசம் வைத்திருக்கின்றோம், அல்லாஹ் மிக கருணையானவன், அல்லாஹ் இந்த அடியார்கள் மீது மிகவும் பிரியத்திற்குரியவன், அவன் ஒரு அடியார் மீது பிரியம் வைத்து விட்டான் என்று சொன்னால், நேசம் வைத்து விட்டான் என்று சொன்னால்,
1: அதை கூட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானவர்களிடத்திலே பகிரங்கப்படுத்துகிறான் என்றார்கள் அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அடியாரின் மீது அல்லாஹ் நேசம் வைத்து விட்டானோ, எந்த அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டானோ, அந்த பிரியமானவனை பற்றி, அந்த பிரியமை தந்த அடியாரை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்கே பிரஸ்தாபிக்கின்றான், எங்கே பேசுகிறான் என்று சொன்னால் வானவர்களிடத்திலே பேசுகின்றான். இந்த அடியாரின் மீது நான் பிரியம் வைத்திருக்கிறேன், இந்த அடியாரை நீங்களும் பிரியம் வையுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானவர்களிடத்திலே பேசுகிறான் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா அஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல், அல்லாஹ் ஒரு அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டான் என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைப்பானான். அல்லாஹ் அழைத்து சொல்லுவானாம், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஉஹிப்புஹு, நிச்சயமாக அல்லாஹ் இந்த அடியானை பிரியம் வைத்து விட்டான், எனவே ஜிப்ரீலே நீங்களும் இந்த அடியானை நேசம் கொள்ளுங்கள், பிரியம் வையுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். ஜிப்ரீலும் அந்த அடியாரின் மீது பிரியம் வைப்பார். மேலும் அவர் செய்வார், வானத்தில் உள்ளவர்களை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பார்கள், அழைத்து அவர்கள் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்புஹு, இந்த அடியாரின் மீது அல்லாஹ் பிரியம் வைத்திருக்கிறார், எனவே வானவர்களான நீங்களும் பிரியம் வையுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உள்ளவர்களின் அழைத்து அங்கே அவர்கள் சொல்லுவார்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதற்கு அடுத்ததாக அவருக்கு பூமியிலும் அந்த அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் ஒரு அடியார் மீது பிரியமைத்து விட்டான் என்று சொன்னால் அந்த பிரியத்தை அல்லாஹ் எங்கே பிரஸ்தாபிக்கின்றான், வானத்திலே உள்ளவர்களிடத்திலே சொல்லுகின்றான், அதுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்லுகின்றான், நான் இந்த அடியான் மீது பிரியம் வைத்திருக்கிறேன், எனவே நீங்களும் பிரியம் வையுங்கள் என்று சொன்னதற்கு பின்னாலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மற்ற மலக்குமார்களிடத்திலே அழைத்து இந்த அடியானின் மீது நான் நேசம் வைத்திருக்கிறேன், நீங்களும் என்ன செய்ய அல்லாஹ் நேசம் வைத்திருக்கிறான், நீங்களும் நேசம் வையுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு பூமியிலே இருப்பவர்களுக்கும் அங்கே சொல்லப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் ஹதீஸுகளில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது புகாரியில 3209வது ஹதீஸாக இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் ஒரு அடியான் மீது நேசம் வைத்து விட்டான் என்று சொன்னால் அந்த நேசம் எது வரைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் வானத்தில் உள்ளவர்களிடத்தில் கூட அல்லாஹ் அந்த அடியானை பற்றி பேசுகிறான் என்று சொன்னால் அந்த நேசத்திற்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும், அந்த நேசத்திற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். சரி, அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக ஆகுவதற்கு நாம என்ன செய்யணும், அது முக்கியம் இல்லையா? எல்லா மனிதர்கள் மீதும் அல்லாஹ் நேசம் வைக்கின்றானா? இல்ல, அல்லாஹ்வுக்கு சில நேசத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு பட்டியலை போட்டு சொல்கின்றான். யார் மீதெல்லாம் நான் பிரியப்படுகின்றேன், யார் மீதெல்லாம் நான் நேசக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மொழியாம் திருக்குறானில பட்டியல் போடுறான். ஆனா மிக முக்கியமாக அல்லாஹ் சொல்லக்கூடியதான தெரியுமா, இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், யாருங்க முத்தகீன்களை, தக்குவாவுடைய மக்களை அல்லாஹ் பிரிய வைக்கின்றான், நேசம் கொள்கிறான் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வாக்குறுதி நிறைவேற்றி இறைவனை அஞ்சுகின்றார்களோ அப்படிப்பட்ட அந்த மக்களை, அப்படிப்பட்ட அந்த முத்தகீன்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நேசம் வைக்கிறான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குறானில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இந்த தக்குவா என்பது, இந்த தக்குவா என்று சொன்னால் இறையச்சம் இல்லையா, இந்த தக்குவா என்பது ஒவ்வொரு மூமின்களுடைய உயிரோடும் உணர்வோடும் இரண்டர கலந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். ஏனென்று சொன்னால் இந்த தக்குவா என்கின்ற இந்த இறையச்சம் தான், இந்த அம்சம் தான் நாளை மறுமையில் நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஒரு அடியானுடைய, ஒரு மூமினுடைய இருளக வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பதிலே இந்த தக்குவா என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்று கேட்டால், அல்லாஹ் பாருங்க, குர்ஆனை நீங்க திறந்து பார்த்தீங்க சொன்னா சுமார் 258 இடங்கள்ல, ஒரு இடம் இரண்டு இடம் இல்ல, சுமார் 258 இடங்களில் இந்த தக்குவாவை குறித்தே, இந்த இறையச்சத்தை குறித்தே அல்லாஹ் பல வடிவங்களில் பேசுகின்றான். அதிலும் குறிப்பாக சுமார் 70 இடங்கள்ல அல்லாஹ் நேரடியாகவே மூமின்களை அழைத்து கூறுகின்றான், யா அய்யுஹல் லதீனா ஆமனு இத்தகுல்லா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள் என்று அல்லாஹ் நேரடியாகவே மூமின்களை அழைத்து பேசுகின்றான். அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் தக்குவா இருக்க வேண்டும். பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, நீதி, நிர்வாகம், அரசியல், அனைத்திலும் இந்த தக்குவா இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குறானின் மூலமாக நமக்கு ஆணையிருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு அமலை நாம் செய்வதாக இருந்தாலும் கூட அதிலே தக்குவா கண்டிப்பாக இடம் பெற்றிருக்க வேண்டும். இறையச்சம் என்பது இடம் பெற்றில்லாமல் அந்த செயலை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த செயலுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. அதனால்தான் அவ்வளவு இடங்கள் அல்லாஹ் பேசுகின்றான். எங்கேயும் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, மக்களை அழைத்து ஒரு உபதேசத்தை செய்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இத்தகுல்லா, ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். சரிங்க, இந்த தக்குவானா என்ன, தக்குவா என்கின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள்? அகராதியை பொறுத்த வரைக்கும் இந்த தக்குவா என்பது விகாயத் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் தக்குவா. இந்த விக்காயத் என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டால், ஒரு மனிதன் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளுதல் என்பது அர்த்தம். ஒரு மனிதன் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வது, இது அகராதியில. ஷரியத்துடைய புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் தக்குவா என்பது இறைவன் எவைகளை எல்லாம் தடுத்தானோ வெறுத்தானோ அவைகளை விட்டு மனிதன் நீங்கி வாழ்வது. இறைவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவைகளை எல்லாம் தடுத்தானோ வெறுத்தானோ அவைகளை விட்டும் ஒரு அடியான் ஒதுங்கி வாழ்வது, இதுதான் தக்குவா. சலஃபுகள் அருமையான ஒரு விளக்கத்தை சொல்வார்கள். சலஃபுகள் ஒரு அருமையான தக்குவாவுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை சொல்வார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உபை இப்னு காஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை அழைத்து கேட்பார், உபை இப்னு காஃப் அவர்களே, மத் தக்குவா, தக்குவானா என்னன்னு கேட்பார். தக்குவா என்று சொன்னால் என்ன, எனக்கு விளக்கம் தாருங்கள் என்று கேட்பார். அப்போ உபை இப்னு காஃப் சொல்லுவாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் முட்கள் நிறைந்த பாதையை கடந்து போயிருக்கிறீர்களா? முட்கள் நிறைய இருக்குது, அந்த இடத்தை நீங்கள் கடந்து போயிருக்கிறீர்களா, கால்நடையாக கடந்து போயிருக்கிறீர்களா? அப்ப சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆம் நான் சென்று இருக்கிறேன், அப்படி நான் போயிருக்கிறேன். அப்படி நீங்கள் போகின்ற பொழுது எப்படி போவீங்க, அந்த இடத்தை நீங்க எப்படி கடந்து போவீங்க? அப்ப அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய ஆடையிலோ என்னுடைய உடம்பிலோ அங்கே கிடக்கக்கூடிய அந்த முட்கள் பட்டு விடாமல் மிகவும் பேணுதலோடு மிகவும் கவனத்தோடு அடிமேல் அடி எடுத்து வைத்துத்தான் நான் அந்த பாதையை கடந்து செல்வேன். அங்கு கிடைக்கக்கூடிய முட்களோ அல்லது வேறு, அதாவது உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது வஸ்துக்களும் அங்கே இருக்குமையானால் நான் ரொம்ப கவனிச்சு போவேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. முட்கள் நிறைந்த பாதையை நான் இப்படித்தான் கடந்து செல்வேண்டு. அப்போ உபை இப்னு காஃப் சொல்லுவாங்க, தில்கஹிய தக்குவா, அதுதான் தக்குவா. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவனுடைய அமல்களும் பாழ்வாகிவிடாமல் அவனுடைய ஈமானும் பாழாகிவிடாமல், அவன் கொண்டிருக்கின்ற அந்த ஈமானும் பாழாகி விடாமல், அவன் செய்கின்ற அந்த நல்ல அமல்களும் பாழாகி விடாமல், சூழ்நிலைகள் என்கின்ற அந்த முட்கள் நாலாபுரமும் சூழ்ந்திருந்தாலும் கூட அவைகள் எவைகளிலும் சிக்கிவிடாமல், அவைகளில் எவைகளிலும் சிக்கிவிடாமல் விலகி இருந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்றானே, அதுதான் தக்குவா, அதுதான் தக்குவா. கண்ணியத்திற்கு பெருமக்களே, சுருக்கமாக தக்குவா என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும், நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நமக்கு மிக சமீபத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்சத்தோடு, அந்த பயத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தூங்குகின்றோமே, நம்முடைய வாழ்க்கையை அடிமேல் அடி எடுத்து வைக்கின்றோமே, அதுதான் தக்குவா. தக்குவா என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் அல்லாஹ் உற்று கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். நாம் அவனை பார்க்கவில்லை என்று சொன்னாலும் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நாம் நகர்த்துகின்றோமே நம்முடைய வாழ்க்கையை, இதுதான் தக்குவா. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த தக்குவா உடையவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றார். ஆனால் பெரும்பாலும் இன்றைக்கு தக்குவா என்றால் எதை பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்று கேட்டால், நிறைய நல்ல அமல்களை செய்வதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். யாராவது தஹஜ்ஜத் என்று தொழுது விட்டால் அவர் தக்குவாதாரி, அவர் ஈமான்தாரி என்றெல்லாம் பேசுவோம். நிறைய அமல்கள் செய்வது தக்குவா அல்ல, மாறாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் குறைய வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிகாரம் தேட வேண்டும். பாவத்திலிருந்து மீட்சி பெற்று பாவக்கரைகள் இல்லாத மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதுதான் தக்குவாவின் உச்சகட்டம். சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க, சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க. வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள் சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும். அடிக்கடி பல மேடைகளிலே பல பயான்களிலே கேள்விப்பட்ட ஒரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலே விபச்சாரம் செய்துவிட்டால் அது தண்டனைக்குரிய சட்டம் என்று அல்லாஹ்வுடைய திருவசனம் இறங்கிய தருணம் அது. விபச்சாரம் ஒருத்தர் செஞ்சிட்டாரு, சாட்சிகளோடு நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருவசனம் இறக்கி உருளப்பட்ட தருணம் அது. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் ஓடோடி வந்தாரு, யாருங்க, யாருக்கா அந்த பேர் ஞாபகம் இருக்குதா? ஒரு மனிதர் ஓடோடி வந்து யா ரசூலல்லாஹ் தஹீரினி அப்படின்னு, ஒரு சஹாபி, யாருங்க, மாலிஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மாலிஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓடோடி வருவார், யா ரசூலல்லாஹ் தஹீரினி, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், விபச்சாரத்திற்கு உண்டான அந்த தண்டனை எனக்கு வழங்குங்கள் என்று சொல்லுவார். பல பயான்களில் கேட்டிருப்போம், பல மேடைகளில் பேசியிருப்போம். ஆனால் அவர் பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வதை அதில் வாங்கியும் வாங்காததை போன்றெல்லாம் பார்ப்பார்கள், அவரை அனுப்பி பார்ப்பார்கள். சாட்சி கிடையாது, அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான், அவரை அல்லாஹ் அம்பரப்படுத்தவில்லை. ஆனாலும் கூட அவரை கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்திய கொண்டு வந்து நிப்பாட்டியது எது, அதை நாம் சிந்திக்கணும். யாரும் பார்த்து இவர் ஜினா செய்து விட்டார் என்று சொல்லவில்லை, ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய வேத வசனம் இறங்கியதற்கு பின்னாலே இது இவ்வளவு பெரிய குற்றத்துக்குரிய செயலா என்று அவர் எண்ணி, இதற்காக நான் மறுமையிலே தண்டிக்கப்பட்டுவிடக் கூடாது, அந்த தண்டனையை இங்கேயே வாங்கிக் கொள்ள வேண்டும், அந்த தண்டனை இங்கேயே பரிசுத்தமானாக நாம் ஆகிவிட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு ஓடோடி வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ அவரை திருப்பி அனுப்புவதற்குத்தான் பார்க்கிறார்கள், திருப்பி அனுப்ப பார்க்கிறாங்க, என்னென்னவோ சொல்றாங்க, நீ அவரை முத்தமிட்டிருப்பாய், அல்லது நீ என்ன செஞ்சிருப்பாய், சாணி மாறியாக இதையாவது பேசியிருப்பாய் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நீ அல்லாஹ்ட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே அவர் சொல்லுகிறார், தஹீரின் யா ரசூலல்லாஹ், நான் ஜினா செய்து விட்டேன். வாக்குமூலம், அவராகவே வாக்குமூலம் அளிக்கிறார். அப்படி சொன்னதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சுய வாக்குமூலத்திற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உறுதிப்பாட்டை பார்த்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கல்லறி தண்டனை கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் தண்டனை நிறைவேற்றப்பட்டது. வரலாற்றில் பார்க்கிறோம், அந்த தௌபா கூட எப்படிப்பட்ட தௌபாவாக மாறியது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள். இவர் செய்த இந்த தௌபா இருக்கிறது, இந்த பாவமன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்ட பாவமன்னிப்பு இருக்கிறது. ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே அதை பிரித்து கொடுத்தாலும் கூட அதையும் அது மிஞ்சிவிடும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தௌபாவாக ஒரு தௌபா செய்தார் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டுவார்கள். தான் செய்த ஜினாவை யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் படைத்த இறைவன் பார்த்து விட்டான், பார்த்திருப்பான் என்ற அந்த உச்சக்கட்ட உணர்வுதான், அந்த உச்சக்கட்ட பயம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தால் இதை சொன்னால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைக்கும் என்று கருதியும் கூட அவர் வந்து நின்றாரா இல்லையா? இதுதான் தக்குவாவின் இறையச்சத்துடைய அந்த உச்சக்கட்டம். அந்த இறையச்சம் இருக்கிறதா நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது? இப்படிப்பட்ட இறையச்சமுடைய மக்களைத்தான் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், இப்படிப்பட்ட தக்குவாவுடையவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்றார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றார். இதெல்லாம் விட இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. தண்டனை கொடுக்கப்பட்டு ஒரு 2-3 நாட்கள் சில நாட்கள் ஆகியிருக்கும். இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு பெண்மணி ஓடோடி வருகிறார். காமிதியா என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வருகிறார்கள். அதே வார்த்தையை சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் தஹீரினி, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், நான் விபச்சாரம் செய்துவிட்டேன். நேரில் பார்த்தவர்கள் விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது என்பதை நேரில் பார்த்த அந்த பெண்மணி, தனக்கும் இப்படியான ஒரு தண்டனை கிடைக்கும் என்று நினைத்திருந்தும் கூட தான் விபச்சாரம் செய்துவிட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொல்கிறார் என்று சொன்னால், இந்த இறையச்சத்தின் உச்சத்தை எப்படி நாம் நினைப்பது? சுப்ஹானல்லாஹ், சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் திருப்பி அனுப்ப பார்க்கிறார்கள். அப்பொழுது கூட அந்த பெண்மணி ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, மாயிஸ் இப்னு மாலிக்கை நீங்கள் திருப்பி அனுப்பியதை போன்று என்னை திருப்பி அனுப்ப பார்க்கிறீர்களா? இன்னஹா ஹுப்லா மின ஸினா, ஸினாவின் மூலமாக என்னுடைய வயிற்றிலே குழந்தை இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்படியா? அப்படி என்று சொன்னால் அந்த குழந்தையை பெற்றுவிட்டு வான்னு சொல்வாங்க. அந்த குழந்தையை பெற்றெடுத்து ஒரு துணியிலே சுற்றி கொண்டு அப்பொழுதும் வருவார்கள், இப்பொழுது என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், எனக்கு உண்டான அந்த தண்டனையை வழங்குங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த குழந்தைக்கு பால் குடி மறக்கடிக்க செய்து விட்டுவான்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க? அந்த குழந்தையை என்ன செய்வாங்க? பால் குடி மறக்கடிக்க செய்து விட்டு கையிலே ஒரு ரொட்டி துண்டையும் கொடுத்து, அதாவது பால் குடிக்க மறக்கடிக்க செய்து விட்டேன், இப்பொழுது வேறு உணவுகள் எல்லாம் சாப்பிடுகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டுவதற்காக அந்த குழந்தையுடைய கையிலே ரொட்டி துண்டையும் வைத்துக் கொண்டு வருவார்கள். இவ்வளவு உறுதிப்பாட்டுக்கு பின்னால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்று அவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த வரலாறுகள் எல்லாம் கேட்பதற்கு நமக்கு அப்படியே உற்சாகமாக அல்லது உணர்வுபூர்வமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு இறையச்சம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவராக ஆக வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட தக்குவா இருக்கிறதா? எல்லோரும் பார்க்கின்ற பொழுது ஒரு மாதிரியாக நடந்து கொள்கின்றோம், யாரும் பார்க்காத சமயத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றோம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே. ஆனால் தக்குவா என்று சொன்னால், யார் பார்த்தாலும் யார் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் நம்மை படைத்த இறைவன் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் யாருடைய கண்ணிலும் மண்ணை தூவலாம். அதனால் தானே அல்லாஹ் நோன்பை பற்றி பேசுகின்ற பொழுது எதுக்காக பேசுறான்? அப்படி நோன்பு, நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. மற்ற எல்லா அமல்களையும் பார்த்து கண்ணால் பார்த்து சொல்லிவிடலாம். இவர் தொழுகிறார், 5 நேர தொழுகைக்கு வருவார், பார்த்தேன். இவர் ஜகாத்து கொடுக்கிறார், அந்த மனிதருக்கு இவர் கொடுத்தார், பார்த்தேன். இவர் உம்ரா செய்தார், ஹஜ் செய்தார், எல்லாம் பார்க்கலாம். நோன்பு பார்க்க முடியுமா? சஹர் நேரத்தில் நல்லா உட்காந்து சாப்பிட்டு சஹர் செஞ்சாச்சு, அவர் நோன்பு வச்சுக்கிறான்னு சொல்லலாம். ஆனால் பகல் நேரங்களில் உங்களுக்கு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல், வீட்டில் உள்ள மனைவிக்கு தெரியாமல், ஃப்ரிட்ஜில் அழகா ஆப்பிள் இருக்கு எடுத்து சாப்பிட்டா யாருக்கு தெரியும், தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆனாலும் கூட என்ன அங்கே நினைக்கிறோம், யாருக்கும் தெரியவில்லை என்று சொன்னாலும் நம்மை படைத்த இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்ச உணர்வோடு அதிலிருந்து பசியாக இருந்தாலும் கூட தவிர்ந்து இருக்கிறோமா இல்லையா? அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுதே எதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால், லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்கிறான். இப்படி ஒரு மாத காலம் நமக்கு பயிற்சி அளிக்கிறது. அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த ஒரு பயிற்சி தான் ரமலானுடைய மாதத்தில் நோன்பை எதற்காக கடமையாக்கப்பட்டதுன்னு சொன்னால், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாவுடைய மக்களாக மாற வேண்டும். எப்படி நோன்பு காலகட்டங்களிலே அல்லாஹுக்கு தெரியாமல் எந்த ஒரு உணவையும் மால் உட்கொள்ள முடியாது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நாம் எப்படி அதிலிருந்து தவிர்ந்திருக்கிறோமோ அதே போன்றுதான் எல்லா செயல்பாடுகளிலும் நீங்கள் தவிர்ந்திருக்க வேண்டும். வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், நீதி, நிர்வாகம், அரசியல், எல்லா விஷயங்கள்லையும், குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, எல்லா விஷயங்கள்லையும் அந்த தக்குவா வர வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பையே நாம் கடமையாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தக்குவா என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய அருகாமையில் இருந்து கொண்டு, மிக சமீபத்தில் இருந்து கொண்டு நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான், நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கும். யானால் அப்படிப்பட்ட நடவடிக்கை தான் தக்குவா. அப்படிப்பட்ட தக்குவா உடையவர்களைத்தான் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன் அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட தக்குவாவுடைய மக்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திரு குர்ஆனிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு விஷயம். அப்போ அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் மாறுவதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், தக்குவா என்கின்ற இந்த அம்சம். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 195வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, நீங்கள் நன்மையை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்கள் நன்மையை செய்யுங்கள், ஏனா இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார், அல்லாஹ் விரும்புகிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லி காட்டுறான். சரி, நன்மைனா என்னங்க? நன்மையை செய்யுங்கள் சொல்றான் அல்லாஹ். நன்மையை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த நன்மைனா என்ன, அதையும் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். நன்மை என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் இரண்டாவது அத்தியாயத்து 177வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, லைசல் பிர்ரா அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிப், புண்ணியம் என்பது, அதாவது நன்மை என்பது, உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் இல்லை. உங்கள் முகங்களை கிழக்கு பக்கமாகவும் மேற்கு பக்கமாகவும் திருப்பிக் கொண்டு தொழுவதில் இல்லை. வனாக்கிண்ணல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வல் மலாயிக்கத்தி வல் கித்தாபி வல் நபியின். புண்ணியம் என்பது என்னவென்று கேட்டால், நன்மை என்பது என்னவென்று கேட்டால், அல்லாஹுவை ஈமான் கொள்வது, மறுமையை ஈமான் கொள்வது, மலக்குமார்களை ஈமான் கொள்வது, வேதங்களை ஈமான் கொள்வது, நபிமார்களை ஈமான் கொள்வது. இதோடு மாத்திரமல்லாமல், வாசல் மாலல ஹுப்பிஹி தவில் குர்பா, தன்னுடைய பொருளாதாரத்தில் இறைவன் மீது உள்ள அந்த நேசத்தின் காரணமாக தன்னுடைய அந்த பந்துகளுக்கு, சொந்தங்களுக்கு, அதே போன்று எத்தீம்கள், அனாதைகள், மிஸ்கீன்கள், மிஸ்கீன்கள், ஒபன சபீல், அதே போன்று வழிபோக்கர்கள், இவர்களுக்கெல்லாம் கொடுத்து உதவுவது. வெறுமன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையோடு நிப்பாட்டிக்கல, மருமிய நம்புங்க, தொழுகுங்க, இதோடு அல்லாஹ் நிப்பாட்டிக்காம எதெல்லாம் நன்மையில் சேர்க்கிறான்னு சொன்னா, வாசல் மாலலா ஹுப்பிஹி ஸவில் குர்பா, அந்த பந்துகளுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி, அல்லாஹுடைய அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அந்த நேசத்தின் காரணமாக யாரெல்லாம் இப்படி பொருளாதாரத்தை வழங்குகின்றார்களோ, யத்தீம்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு, அதே போன்று கேட்டு வரக்கூடியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, யாசிப்பவர்களுக்கு, அடிமைகள், கடனாளிகள், இவர்களுக்கெல்லாம் யார் கொடுத்து வழங்குகின்றார்களோ அவைகளெல்லாம் அதெல்லாம் நன்மன் சொல்றாங்க. நன்மையாக இன்றைக்கு நாம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம், தொழுக, நோன்பு, ஹஜ்ஜு, இந்த மாதிரி. ஆனா பொருளாதாரம் என்று வருகின்ற பொழுது, கொடுக்கல் வாங்கல் என்று வருகின்ற பொழுது, அல்லது உடல் ரீதியான சில சமூக சேவைகள் என்று வருகின்ற பொழுது, அதெல்லாம் பெருசா நம்ம நன்மையாக கருதுறது இல்லை இல்லையா, பெருசா அதை நன்மையாக கருதுறது இல்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் வெறுமன இபாதத்துகளை மாத்திரம் நன்மை என்று சொல்லல, வெறுமன இபாதத்துகளை மாத்திரம் நன்மை என்று சொல்லல, சமூக சேவையில் ஈடுபடுவதையும் நன்மை என்று சொல்கிறது. நன்மையான காரியங்கள் என்ன என்பதை அழகாக இரண்டாவது அத்தியாயத்து 177 கொஞ்சம் படிச்சு பாருங்க. 2177 கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல எவைகள் எல்லாம் நன்மையான காரியங்கள் என்பதை விளக்குகிறார். அப்ப வெறுமென தொழுகை, நோன்பு, இவைகளை மாத்திரம், வணக்க வழிபாடுகளை மாத்திரம் நன்மையாக கருதாமல் சமூகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது, சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகின்ற பொழுது, அந்த பாதிப்புகளை நீக்குவதற்காக தன்னுடைய உடலாலும் பொருளாலும் யார் சேவை செய்கின்றார்களோ அந்த சேவையும் அல்லாஹ் நன்மை என்றுதான் சொல்கின்றார். அந்த சேவையும் அல்லாஹ் நன்மை என்று தான் சொல்கிறார். ஆனா இன்னைக்கு பாருங்க, சமூகம், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் அன்றாட உணவுக்கு வழி இல்லாமல் திண்டாடி கொண்டக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். மாற்று துணி கூட இல்லாமல் அல்லல் படக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? படிப்பை தொடர முடியாமல் சின்ன சிறு வயசிலேயே பெற்றோர்களை இழந்துவிட்டு நாற்காலி துடைப்பதற்காகவும் வீடு சுற்றுவதற்காகவும் சென்றுவிடக்கூடிய எத்தனை இளந்தனர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனையோ விதவை பெண்கள் தங்களுக்கு ஒரு மறுமண வாழ்க்கை வராதா என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய எத்தனையோ இளம் பெண்கள், கன்னி பெண்களும் இருக்கின்றார்கள், விதவை பெண்களும் இருக்கிறார்களா இல்லையா? இவைகள் எல்லாம் கொஞ்சம் சீர்திருக்கி பார்க்கணும். இதற்காக நாம் என்ன செஞ்சோம், தொழுதோ நோன்பு வைச்சோம், அது ஒரு பக்கம், அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தோம். இந்த சமூகத்திற்காக நாம் என்ன செஞ்சோம், சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறது, சமூகம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது, இப்படிப்பட்ட இந்த சமூகத்திற்காக என்னால் முடிந்த உதவிகளை நான் என்ன செய்தேன், அல்லாஹ் இதையெல்லாம் நன்மைன்னு சொல்றான். இந்த நன்மையை செய்யக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் பிரியப்படுகின்றான், நேசிக்கிறான் என்று அல்லாஹ்வே குர்ஆன் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தை எடுத்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலே ஒரு சமூகம் வரும், நுவர் கூட்டத்தை சார்ந்த ஒரு சமூகம், ஒரு கூட்டம் வரும். அவங்க ரொம்ப கந்தை ஆடைகளை போட்டுக்கொண்டு அவங்களுடைய வறுமையை அவங்களுடைய உடலில் தெரிந்தது, அவங்களுடைய வறுமை அவர்களுடைய உடலில் தெரிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்கிறாங்க, பார்த்து கண்கள் எல்லாம் சிவந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேடை ஏறி மெம்பர் படி ஏறி பயன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமூகத்தில் இப்படியான ஒரு நிலைமை, நீங்கள் இவர்களுக்கு உதவி செய்ய மாட்டீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு பின்னாலே அந்த மக்கள் அன்சாரி தோழர்கள் எந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்பதை நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். ஒரே ஒரு பயம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அந்த சமூகத்தின் நிலையையே மாற்றி அமைத்தது, அந்த கூட்டத்தாரின் நிலைமையை மாற்றி அமைத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்திலே மகிழ்ச்சியை பார்த்தோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகின்ற பொழுது அந்த பாதிப்பை நீக்குவதற்காக வேண்டி நம்மால் முடிந்த உதவிகளை பொருளாலோ உடலாலோ செய்கின்ற பொழுது அதையும் இஸ்லாமிய மார்க்கம் நன்மையாகத்தான் கருதுகிறது. இப்படிப்பட்ட நன்மையை செய்யக்கூடிய மக்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகின்றான் என்று அவனுடைய அருள்மரியாம் திரு குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதோடு மாத்திரமல்லாமல் இந்த அல்லாஹுவை, அல்லாஹ் நம்மின் மீது, அல்லாஹ் யாரை அடுத்ததாக நேசிக்கிறான் என்று சொன்னால், பெருமான் அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனங்களில் சொல்லி காட்டுறான். நிறைய ஒரு லிஸ்டா அல்லாஹ் குர்ஆன்ல போடுறான் யாரெல்லாம் நான் பிரியப்படுறேன். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், முதலாவது அல்லாஹ் அதாவது தக்குவா உடையவர்களை அல்லாஹ் பிரிவிப்படுறான். வஹசினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நீங்கள் நன்மையை புரியுங்கள், நன்மை செய்வோரே அல்லாஹ் பிரியப்படுகின்றான், நேசிக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் யுஹிப்புத் தவ்வாபீன் என்று சொல்றான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். யாருங்க? தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். பாவம் செய்யாத மக்கள் யாருமே இருக்க முடியாது இல்லையா? பாவம் செய்யாத மக்களை குல்லு பனி ஆதம ஹத்தாவும், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான். அதுல சிறந்தவங்க யாரு? தௌபா செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப தௌபாவை பொறுத்தவருக்கும் அது எப்படிப்பட்ட தௌபாவாக இருக்க வேண்டும்? உலமாக்கள் சொல்றாங்க, அந்த தௌபாவை பொறுத்த வரைக்கும் தௌபா நம்ம சும்மா அஸ்தக்ஃபிர்லா அஸ்தக்ஃபிர்லா சொல்லிட்டு போயிடுறோம், பாவ மன்னிப்பு கேட்டாச்சு, செஞ்ச பாவத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்டாச்சுன்னு சொல்லி. ஆனா உலமாக்கள் சொல்றாங்க, அத்தௌபத்து வாஜிபத்து மின் குல்லி தம்பின் ஃபைன் காலத்தில் மாசியத்து பைனல் அப்தி வ பைன் அல்லாஹி தஆலா லா தத்அல்லகு பிஹக்கி ஆதமி ஃபலஹா தலாசத்து ஷுரூத். உலமாக்கள் சொல்கின்றார்கள், பாவ மன்னிப்பு என்பது ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையே மனித உரிமை சம்பந்தப்படாத பாவமாக இருக்குமானால் அதை விட்டு நீங்குவது கடமை. மனித உரிமை சம்பந்தப்படாத ஒரு பாவமாக இருக்குமே ஆனால் அது, ஏன்னா மனித உரிமை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அவங்கள்ட்ட பத்தி தான் மன்னிப்பு கேட்கணும். அப்ப அதை விட்டு நீங்குவது ஒவ்வொரு மூமியின் மீதும் கடமை. அதுக்கு மூன்று ஷருத்துகளை சொல்றாங்க. என்ன ஷருத்துகள்? அஹதுஹா மூன்று நிபந்தனை. அதுல முற்றிலுமாக ஒரு பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், ஒரு தௌபா செய்கிறோம் சொன்னால் அந்த பாவத்தை விட்டு முற்றிலுமாக நீங்கி இருக்க வேண்டும். முதல் விஷயம், இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை தெரியாமல் செய்துவிட்டேன், இனி இந்த பாவத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், மீண்டும் அதில் போய்விட மாட்டேன் என்று ஒரு உறுதி மனப்பான்மையை வச்சுக்கணும். இரண்டாவது, அவற்றை செய்வதிலிருந்து என்ன செய்யறது?
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது முஸ்லிம் வானொலி.
0: முஸ்லிம் வானொலி தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும் எமது முஸ்லிம் வானொலியுடைய உத்தியோகபூர்வ ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனை இப்போது உங்களது இறங்கு தளங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அப்பிள் மற்றும் இணைய கையடக்க தொலைபேசி நேர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்களூடாகவும் முஸ்லீம் வானொலி கேட்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியில் சிறப்பு தப்சீர் வகுப்போடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். சூரா அல் வாக்கியா பகுதி 2 கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி ஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
2: சூரத்துல் வாக்கியாவுடைய முதல் 40 வசனங்களை அல்ஹம்துலில்லாஹ் நேற்றைய தினம் பார்த்தோம். இந்த சூராவுடைய ஆரம்பத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையின் காட்சிகளையும் மறுமையில் நடக்க இருக்கின்ற செய்திகளையும் மறுமை நடைபெறும்போது அல்லாஹ் மனிதர்களை 3 வகைகளாக பிரிக்கக்கூடிய நிலைகளையும் அந்த 3 வகைகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவதாக முந்தியவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அருள்கொடைகளையும் வஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன் வலதுபுற கூட்டம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறக்கூடிய அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அருள்கொடைகளையும் நேற்றைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். 3வது கூட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகம் செய்கிறான். வஸ்ஸாபிகூன் முதல் கூட்டம், வஸ்ஹாபுல் யமீன் 2வது கூட்டம், வலதுபுற கூட்டம் என்றால் யார், முந்தியவர்கள் என்றால் யார், முந்தியவர்கள் ஃபுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆஹிரீன், அல்லாஹுடைய ரசூலுடைய சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களும் பின்னால் வரக்கூடிய மறுமைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சமூகங்களில் குறைவான மக்களும் அந்த கூட்டத்தில் இருப்பார்கள். அதில் குறைவான எண்ணிக்கை தான் இருப்பார்கள். இவர்களை அல்லாஹ் ஏடுகளை கொண்டு விசாரிக்க மாட்டான். அஸ்ஹாபுல் யமீன் வலதுபுற கூட்டம் ஏடுகள் வலதுகரத்தில் கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்படும். இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படித்துப்பார் என்று சொல்லப்படும். கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, உன் புத்தகத்தை நீ படித்து பார்த்து நீயே தீர்ப்பு செய்து கொள் என்று சொல்லப்படும். ஆனால் அஸ்ஸாபிகூன் முந்திய அந்த கூட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்க மாட்டான். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வை சொன்னார்கள். எனக்கு காட்டப்பட்டது, நான் ஒரு நபியை பார்த்தேன், அவரோடு 8 to 10 தோழர்கள் அவரோடு அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். இன்னொரு நபியை பார்த்தேன், அவரோடு 1 or 2 இருந்தார். இன்னொரு நபியை பார்த்தேன், அவரோடு எவரும் இல்லை. எனக்கு இன்னொரு தூரத்தில் ஒரு கூட்டம் காட்டப்பட்டது, மிக பெரும் கூட்டம். நான் எண்ணிக்கொண்டேன் இவர்கள் என்னுடைய சமூகம் என்று. ஆனால் எனக்கு காட்டியவர் சொன்னார், இது மூசா அவர்களுடைய சமூகம் என்று. இன்னொரு கூட்டம் காட்டப்பட்டது, மிக பிரம்மாண்டமான கூட்டமாக இருந்தது. அந்த மலக் சொன்னார், இதுதான் நபியே உங்களுடைய சமூகம் என்று. அதோடு மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் 70,000 பேர் யத்குலூனல் ஜன்னத பிகைரி ஹிசாபின் வலா அதாப், எந்த விசாரணையும் இன்றி எந்த வேதனையும் இன்றி சொர்க்கம் நுழைவார்கள். சஹாபாக்கள் அவர்களுக்குள்ளேயே அல்லாஹுடைய தூதர் இதை கூறிவிட்டு அறைக்குள் சென்று விடுகிறார்கள். சஹாபாக்கள் அவர்களுக்குள்ளேயே ஆலோசனை செய்கிறார்கள். சிலர் சொன்னார்கள், அல்லாஹுடைய ரசூலோடு தோழமை கொண்டவர்கள் என்று. இன்னொன்று சொன்னார்கள், அவர்கள் ஷிர்கில் பிறக்காமல் இஸ்லாமிலேயே பிறந்தவர்கள் என்று. இன்னும் நிறைய காரியங்களை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறையிலிருந்து வெளியே வந்தார்கள். சொன்னார்கள், எதை குறித்து நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த 70,000 பேரை குறித்தா? அவர்கள் பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் நட்சத்திரத்தை கொண்டு, நெருப்பை கொண்டு ஜோதிடம் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹுவையே எல்லா காரியங்களிலும் நம்பியிருப்பார்கள், அல்லாஹுவையே சார்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில தன்மைகளை எண்ணினார்கள். உக்காஷா எழுந்தார், அல்லாஹுடைய தூதரே, என்னையும் அதில் உள்ளவராக ஆகுவதற்கு துஆ செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்த மின்ஹும் யா உக்காஷா, நீ அதில் உள்ளவர்தான் உக்காஷாவே. இன்னொரு தோழர் எழுந்தார், ஃபஸ்ஸாபிகூன ஸாபிகூன், முந்தியவர்கள் அவர்கள் எதிலும் முந்துவார்கள். சொன்னார்கள், சபக்க பிஹா உக்காஷா, உன்னை உக்காஷா முந்தி விட்டார் என்று சொன்னார்கள். மிகப்பெரும் கூட்டம், எல்லா இறை தூதர்களை விடவும் ஒரு பெரும் சமூகம் சொர்க்கம் செல்லும். ஃபுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ ஃபுல்லத்தும் மினல் ஆஹிரீன். ஆனால் அதில் குறிப்பாக 70,000 பேருக்கு அல்லாஹ் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் கொடுப்பான். இந்த ஒட்டுமொத்த சமூகத்திலும் 70,000 பேர் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் நுழைவார்கள் என்றால் அது சொச்சம். நபித்தோழர்களே அதில் உள்ளடங்கி விடுவார்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே அதிகப்படுத்தி கேட்டேன், யா அல்லாஹ், இந்த எண்ணிக்கை போதாதென்று. அல்லாஹ் அந்த 70,000 பேருக்கும் அதில் ஒவ்வொரு 1,000 பேருக்கும் அல்லாஹ் இன்னொரு 70,000 பேரை அதிகமாக்கினான் என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில ஹதீஸ்களில் நமக்கு சொன்னார்கள். இவர்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். நல்லவர்களுடைய விசாரணை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய தூதர் வாயிலாக ஒரு மனிதனை அழைப்பான் மஹ்ஷரில். அவருக்கும் அல்லாவிற்கும் இடையே ஒரு திரை போடப்படும். அந்த திரைக்குள் இருப்பவற்றை மஹ்ஷரில் யாரும் பார்க்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை அழைத்து கேட்பான், தஅரிஃபு தம்ப கதா, தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்பான். அவர் சொல்வார், அறியும், அறிவேன் யா அல்லாஹ், அறிவேன் யா அல்லாஹ், அறிவேன், அறிவேன் யா அல்லாஹ் என்று கூறிக்கொண்டிருக்கும் போது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குவான். அவன் நினைத்துக் கொள்வான், அல்லாஹ் என்னை அழிக்கப் போகிறான் என்று. அவனை நெருக்கமாக்கி அல்லாஹ் சொல்லுவான், கவலை கொள்ளாதே, சத்தர்துஹ அலைக ஃபித் துன்யா அனா குஃபிருஹா லகல் யௌம், அடியானி நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் இந்த உலகத்திலே நான் மறைத்தேன். அல்லாஹ் அக்பர், நிஅமா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மனிதர்களுடைய கண்களில் இருந்து மறைப்பது நிஅமா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மனிதர்களுக்கு வெளிப்படுத்துவது அதாப். சத்தர்துஹ அலைக ஃபித் துன்யா அஃபிருஹா லக்கல் யௌம், இன்றைய தினம் உன்னை மன்னிக்கிறேன், செல். இவர்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான், அல்லாஹ் எடுத்து காட்டுவான் ஆயிஷா என்று சொன்னார். அல்லாஹு அக்பர். முந்தியவர்கள், முதலாம் அவர்கள், வஸ்ஹாபுல் யமீன், வலதுகரத்திலே ஏடுகள் கொடுக்கப்படுபவர்கள், அவர்களுடைய அருள்கொடைகளை நாம் பார்த்தோம். அல்லாஹ் 3வதாக 41வது வசனத்திலே ஆரம்பம் செய்கிறான், இடதுபுற கூட்டம் நபியே. அந்த இடதுபுற கூட்டம் என்றால் என்னவென்று உமக்கு கூற, அவர்களுடைய தண்டனைகளை, வேதனைகளை எதைவென்று நாம் கூற. 42வது வசனம் ஆரம்பமாகிறது, அல்லாஹ் வெப்பமான காற்றை நரகத்திலே ஏற்படுத்துவான், வஹமீம், சூடான கொதிக்கக்கூடிய குடல்களை வெட்டக்கூடிய நீரை, கொதிக்கக்கூடிய நீரை அல்லாஹ் கொடுப்பான். எதை குறித்து அல்லாஹ் பேசுகிறான்? அன்னார், நரகத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்தர்துக்கு முன்னார், அன்தர்துக்கு முன்னார், உங்களுக்கு நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்கிறேன். அல்லாஹுடைய தூதருடைய சப்தம் சந்தையில் இருப்பவர்களுக்கு கேட்கும் அளவிற்கு உயர்த்தி சொன்னார்கள். அவர்கள் கூறியதில் அவர்களுடைய மேலாடை அவர்களுடைய காலில் விழுந்து விட்டது. அதை கூட அறியாமல் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த எச்சரிக்கையை திரும்ப திரும்ப கூறி கொண்டிருந்தார்கள். நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்தேனும் தர்மம் கொடுத்தேனும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் அறிந்தவற்றை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள். எதை பார்த்தீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, எதை அறிந்தீர்கள்? ரஐதுல் ஜன்னத வன்னார், நரகத்தையும் சொர்க்கத்தையும் பார்த்தீர் என்று சொன்னார்கள். லா தன்சுல் அதீமதைன், இரண்டு மகத்துவமிக்க விஷயத்தை மறந்து விடாதீர்கள். அல் ஜன்னத்து வன்னார் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அல்லாஹுடைய தூதருடைய முகங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தங்களுடைய தலையை தாழ்த்தினார்கள். அவர்களுடைய தாடிகள் நனையும் அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் சொர்க்கத்தை நினைத்தும் நரகத்தை நினைத்தும் அழுதார்கள். அல்லாஹு அக்பர். நரகம் சாதாரண நெருப்பா? அல்லாஹுடைய தூதர் பயந்திருக்கிறார்கள். அதை குறித்து அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், அந்த வேதனையை விட்டு என்னை பாதுகாக்க என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஒரு இரவு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்நாளிலே கழியாது. அல்லாஹும்மா கைனி அஸாபக யௌம தப்அது இபாதக, உன் அடியார்களை எழுப்பக்கூடிய நாளிலே யா அல்லாஹ், அந்த நரக வேதனையை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள் என்று கேட்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு இரவும் தூங்கும் போது, அதற்கு பிறகும் தூங்கும் போது, அதற்கு பிறகு

உஹுதுடைய மலை அளவு இருக்கும். இரண்டு தோல் புஜங்கள், மூன்று நாட்கள் ஒரு மனிதன் நடந்தால் எவ்வளவு தொலைவோ அவ்வளவு தொலைவு இருக்கும். எங்கே பயம் வருகிறது, எங்கே அச்சம் வருகிறது, எங்கே நரகத்தை கொண்டு அழுதவர்கள் நம்மில், சொர்க்கத்தை குறித்து பேசப்படும் போது அதற்கு ஆதரவு வைத்து அழுதவர்கள் எத்துணை பேர், என் பாவம் தடுத்து விடுமா என்று ஒவ்வொரு பாவத்தையும் செய்யும் போது எண்ணக்கூடிய மக்கள் நம்மில் எத்துணை பேர். சொர்க்கத்தை குறித்து பேசப்பட்டாலும் அதே நிலை, நரகத்தை குறித்து பேசப்பட்டாலும் அதே நிலை, அல்லாஹ்வின் அச்சத்தை குறித்து பேசப்பட்டாலும் அதே நிலை என்றால் உள்ளங்கள் செத்துவிட்டது. இனிமேல் மரணம் தான் வர வேண்டும் நரகம் நுழைவதற்கு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. 42வது வசனம் சொல்கிறது, ஃபி சமூமி வஹமீம், ஃபி சமூம், சூடான காற்றை அல்லாஹ் கொடுப்பான் அந்த நரகவாதிகளுக்கு. நாலா புறமும் அவர்களுக்கு வீசக்கூடிய காற்றனைத்தும் நெருப்பாக இருக்கும். ஹமீம், நரகத்திலே இருக்கக்கூடிய சூடான பானம், நரக நெருப்பிலே சூடேற்றப்பட்ட பானம் அவர்களுக்கு உணவாக பானமாக கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், வெப்பம் அதிகமாக இருக்கும் போது துஹருடைய நேரத்தில் சூடு அதிகமாக இருக்கிறது, இது போன்ற சூடுகள் எல்லாம் நரகத்துடைய காற்றுதான், அதனால் தொழுகைகளை கொஞ்சம் தாமதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு நரகத்தின் காற்றை பற்றிய நினைவை சூடான காற்றுகள் வரும்போது ஏற்படுத்தினார்கள். இல்லையா, யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதை. 43வது வசனம் தொடர்கிறது, நிழல் கொடுக்கப்படும், யஹ்மூம், முழுவதும் கருப்பு நிறமாக மாறிய புகை, நெருப்பு மூட்டப்பட்டு மூட்டப்பட்டு மூட்டப்பட்டு அதனுடைய வெப்பத்தால் அது கருப்பு நிற நெருப்பாக மாறி கரும் புகையாகவே அவனை சுற்றி கொண்டிருக்கும், அதுதான் அவனுக்கு நிழலே. லா பாரிதி வலா கரீம், அந்த குடிபோனம், அந்த குடிபாதமோ, அந்த நிழலோ அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சூடான காற்றோ குளிர்ச்சி அளிக்காது ஒருபோதும். குளிரே கிடையாது, குளிர்ச்சியே கிடையாது, எங்கு பார்த்தாலும் அவனுக்கு சூடுதான். வலா கரீம், எந்தவித நிம்மதியும் இல்லாத, எந்தவித கண்ணியமும் இல்லாத, எந்தவித நலவும் இல்லாத காட்சியாகத்தான் இந்த காட்சிகள் அனைத்தும் அந்த நரகவாதிக்கு மாற்றப்பட்டிருக்கும். ஏன், ஏன் யா அல்லாஹ் இவ்வளவு பெரிய வேதனை? 45வது வசனம் சொல்கிறது, இன்னஹும் கானு கப்ல தாலிக முத்ரஃபீன், இந்த பூமியிலே சுகபோகமான வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த அருக்கொடைகளை ஹராமில் செலவழித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லாஹ் தடுத்த காரியங்களில் செலவழித்தான் செலவழித்தான் செலவழித்தான், கணக்கே தெரியாமல் ஹராமில் கொட்டி தீட்டான் இந்த உலகத்தின் செல்வங்களை. வசதியான வாழ்க்கையில், சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வதற்காக ஹராம் எதுவென்று அறியாமலேயே மூழ்கினான் மூழ்கினான். முத்ரஃபீன், சுகபோகமான வாழ்க்கையிலேயே அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தான். நிறுத்தவில்லை, அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் பிடிவாதமாக நிலைத்திருந்தான் மகத்தான பாவங்களில், இணை வைப்பில் நிலைத்திருந்தார் உலகத்தில் சுகபோகத்தில் மூழ்கி. இன்னும் பெரும்பாவங்கள் என்று குர்ஆனும் ஹதீஸும் எதை சொல்கிறதோ அதில் எல்லாவற்றிலும் மூழ்கி இருந்தான். விபச்சாரத்தில் மூழ்கினான், வட்டியில் மூழ்கினான், அநீதத்தில் மூழ்கினான், ஹராமான செல்வங்களில் மூழ்கினான், ஹராமான செயல்பாடுகளில் மூழ்கினான். இவற்றை விடவெல்லாம் மிகப்பெரிய இந்த உலக காரியங்களுக்காக, உலகத்தின் சுகபோகங்களுக்காக தொழுகையை விடக்கூடிய மிகப்பெரிய குற்றத்தில் மூழ்கினான். யா அஹி யா உஹ்தி, இந்த சகோதர சகோதரியை காதுகளை செவிதாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்கள். நான் மேற்கூறிய பாவங்கள் இணைவைப்பிற்கு பிறகு விபச்சாரத்தை விட, திருட்டை விட, கொலையை விட, வட்டியை விட, தாய் தந்தைக்கு மாறு செய்வதை விட, அவதூறு ஒரு கற்புள்ள பெண் மேல் சுமத்துவதை விட, இன்னும் கொடிய

குற்றங்கள் என்று உலகத்திலே எத்துணை குற்றங்கள் இருக்கிறதோ அத்துணை குற்றங்களை ஒரு தட்டில் வைத்தாலும் தர்க்குசலா தாரிக்குசலா தொழுகையை விடக்கூடிய தொழுகையை விட்ட ஒரு குற்றத்தை இன்னொரு தட்டில் வைத்தால் தொழுகையை விட்ட குற்றம்தான் மேலானது. உலக தேவைக்காக, உலகத்தின் ஆசாபாசத்திற்காக, உலகத்தின் செல்வத்திற்காக அல்லாஹு அக்பர் என்று அழைக்கப்படும் மூழ்கி இருப்பான், பிடிவாதமாக இருப்பான், அல்லாஹுவை மறந்து, அல்லாஹுவின் அழைப்பை மறந்து. குர்ஆன் சொல்கிறது, வகானு யுஸிர்ரூன அலல் ஹின்ஃபில் அஸீம். 47வது வசனம் சொல்கிறது மீண்டும், வகானு யகூலூன், இன்னும் அல்லாஹ்வர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அஇதா மித்னா வ குன்னா துராபவ வ இதாமன் அ இன்னா லமபுஊதூன். எப்படி அப்பா சொல்கிறாய், மர்ணித்து மண்ணோடு மண்ணாக எலும்புகள் எல்லாம் மக்கி போனதற்கு பிறகும் அ இன்னா எழுப்பப்பட்டு விடுவோமா? உறுதியோடு சொன்னான், அ இன்னா லமபுஊதூன், என்னை இறைவன் எழுப்பி விடுவானா, உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்பப்பட்டு விடுவோமா? அவ ஆபா உன்னல்லவ்வலூன், நான் அல்ல, என் முன்னோர்கள் எல்லோரும் இறந்து மண்ணோடு மண்ணாக போகிவிட்டார்கள், அவர்களையும் இறைவன் உயிர் கொடுத்து முன்னால் உள்ளவர்களையும் எழுப்புவானா? இது சாத்தியமா? மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு மறுபடியும் மனிதன் உயிர் கொடுத்து என்ன செய்ய போகிறான் இறைவன்? எப்படி முடியும் அவனால் என்று கேட்கிறான். 49வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான் அவர்களுக்கு பதில், குல் இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன், நபியே சொல்லுங்கள், இவர்களுடைய முதலாம் அவர்கள் இறுதியாம் அவர்கள், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லோரும் முடியாதா என்று, முடியாது என்றா கூறுகிறார்கள் இறைவனால், லமஜ்மூஊன இலா மீகாத் யௌமின் மஅலூம், குறிப்பிடப்பட்ட அறியப்படக்கூடிய அந்த நாள் வரும்போது இவர்கள் எல்லோர்களையும், அல்லாஹ் எல்லோர்களையும் ஒன்று கூட்டியே தீருவான், ஒருவரை விட மாட்டான். குறிப்பிட்ட நேரம் அல்லாஹ் அறிந்தவன், அந்த நேரத்தை யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது. அந்த நேரம் வரும்போது இறைவன் அவர்கள் எல்லோர்களையும் உயிர் கொடுத்து எழுப்புவான். அதற்கு பிறகு அல்லாஹ் கூறுவான், நேரடியாகவே அவர்களை பார்த்து இறைவன் பேசுகிறான். 51வது வசனத்தில், இப்படி உலக காரியத்தில் மறந்து பெரும்பாவங்கள் செய்த வழிகேடர்களே, வழி தவறியவர்களே, அல் முகத்திபூன், இப்படி மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்பதை மறுத்த பொய்யர்களே, அல் முகத்திபூன், அஸ்ஹாபு ஷிமாலுடைய கூட்டம் இவர்கள், இடதுபுற கூட்டம் இவர்கள், என்ன கொடுப்பேன் தெரியுமா உங்களுக்கு, நிறுத்தவில்லை அல்லாஹ், அவனுடைய கோபம் பயங்கரமானது, அவனுடைய வேதனை பயங்கரமானது, உனக்கு கொடுப்பேன் என்ற மரத்தை. குர்ஆன் சொல்கிறது நரகத்துடைய அடித்தளத்திலிருந்து விளையக்கூடிய மரம் அது, ஷைத்தானின் தலைகளை போன்று கிளைகளை உள்ள மரம் அது, அது அவனுக்கு உணவாக கொடுக்கப்படும். ஃபமாலிஊன மின்ஹல் புதூன், அதை கொண்டு அவனுடைய வயிற்றை அவன் நிரப்புவான். அதோடு மட்டுமல்ல, ஃபஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம், அதற்கு மேல் அல்லாஹ் ஹமீம் என்ற பானத்தை அவனுக்கு கொடுப்பான். ஹமீம் என்றால் என்ன தெரியுமா, குர்ஆன் சொல்கிறது, வசுகூ மாஅன் ஹமீமன் ஃபக்தஅ அம்ஆஹும், நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய அந்த சூடான நீரை அவன் அருந்தும் போது அவனுடைய குடல்களை அது வெட்டிவிடும். அந்த ஹமீம் என்ற பானம் அவனுக்கு கொடுக்க கொண்டு வரப்படும் போது அவன் குடிப்பதற்கு முன்னதாகவே அவனுடைய முகம் அப்படியே கருகி அதில் விழுந்துவிடும். ஹமீம் அந்த ஜக்கூம் என்ற முள்ளாலான மரத்தை அவன் சாப்பிட்டு
அதற்கு பகிரமாக இந்த ஹமீம் என்ற பானம் குடிக்க கொடுக்கப்படும் போது பாலை வனத்திலே தாகத்தால் திரிகின்ற ஒட்டகம் எப்படி தண்ணீர் கிடைத்தால் மலமளவென்று குடிக்க முன்வருவோ அது போன்று அவன் அந்த ஹமீம் என்ற பானத்தை குடிப்பான். அல்லாஹ்வை மறந்தவர்களே, வழி தவறியவர்களே, மறுமையை பொய்ப்பிப்பவர்களே அல்லது மறந்து வாழ்பவர்களே, இதுதான் விசாரணை நாளில் இப்படிப்பட்ட இடதுகரத்திலே ஏடுகள் கொடுக்கப்பட்டு இடதுகரத்திலே ஒதுக்கப்படக்கூடிய இந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற விருந்தாகும், இழிவான கண்ணியமாகும். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹும் அக்கினி அதாபக், யா அல்லாஹ் உன்னுடைய வேதனையிலிருந்து எம்மை பாதுகாத்து விடு. 57வது வசனம் சொல்கிறது, நஹ்னு கலக்னாகும், நாம் தான் உங்களை படைத்தோம், ஃபலவுலா துசத்திகூன், நீங்கள் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளவில்லையா? நான் தான் உங்களை படைத்தேன், உங்களை படைத்த இறைவன் ஒன்றுமில்லாத ஒரு பெயர் கூற முடியாத இருந்த உங்களை படைத்தான், அந்த படைத்த இறைவன் மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்ற உண்மையை உங்களால் ஏற்க முடியவில்லையா? இதோ உதாரணங்கள். அஃபரஐதும் மா தும்னூன், உன் தாயுடைய கருவறையில் நுழைகின்ற அந்த இந்திரிய துளியை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா, பார்த்திருக்கிறீர்களா? அஅன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், இடதுகரத்திலே ஏடுகள் கொடுக்கப்படுகின்ற வழிகேடர்களே, பொய்ப்பிப்பவர்களே, மறுமையை நீங்கள் படைத்தீர்களா இந்த இந்திரிய துளியிலிருந்து உங்களை, அல்லது நான் படைத்தேனா? என்ன கேள்வி பாருங்கள். நான் படைத்தேனா, நீங்கள் படைத்தீர்களா? அதற்கு உருவம் கொடுத்தவன் யார்? அதற்கு உயிர் கொடுத்தவன் யார்? 10 மாதங்கள் அந்த தாயுடைய கருவறையில் அதை பாதுகாத்தவன் யார்? வெளியே கொண்டு வர வைத்தவன் யார்? நீங்கள் நீங்கள் குழந்தை பருவம், இளமை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவத்தை அடையும் வரை உங்களை அந்த உருவமாக மனிதனாக மாற்றி வளர்த்தவன் யார்? நீங்கள் படைத்தீர்களா? நான் படைத்தேனா? நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத வமா நஹ்னு பிமஸ்பூகீன், அது மட்டுமல்ல, படைத்தவன் உங்களுக்கு மரணம் என்ற ஒன்றையும் விதித்தான், நிலையாக்கினான், அது நடக்கும், நடந்தே தீரும். வமா நஹ்னு பிமஸ்பூகீன், படைத்தவன் உயிரை எடுக்கும் போதோ, மரணத்தை ஏற்படுத்தும் போதோ, எதுவும் அவனை இயலாமல் ஆக்கிவிடாது, எதுவும் அவனை முந்திவிடாது, அவன் நாடிய நேரத்தில், நாடிய நிமிடத்தில், நாடிய இடத்தில் அது நடந்தேறும். அது மட்டுமல்ல, அலா அன் நுபத்தில அம்சாலக்கும் வனுன்ஷிஅக்கும் ஃபீமா லா தஅலமூன், நீங்கள் இருக்கின்ற உருவங்களை அவன் மாற்றுவதற்கும், நீங்கள் இல்லாத, நீங்கள் அறியாத படைப்பை உங்கள் மூலமாகவே இறைவன் படைப்பதற்கும் அவன் ஆற்றல் உள்ளவன். அதில் எவரும் முந்த முடியாது, அதில் எவரும் அவனை இயலாமல் ஆக்கிவிட முடியாது. அவன் நாடினால் உங்களுடைய உருவங்களை மாற்றுவான். எத்தனையோ சமூகத்தின் உருவங்களை குரங்குகளாக, பன்றிகளாக மாற்றினான். அது போன்று அவன் நாடினால் உங்களுடைய உருவங்களை மாற்றுவான். நாளை மறுமையில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் இந்த உயிரோடு தான், ஆனால் உடம்பு வேறாக இருக்கும். சிலர் தங்களுடைய முகங்களால் நடப்பார்கள், சிலர் வெண்மை முகத்தோடு இருப்பார்கள், சிலர் கருப்பு முகத்தோடு இருப்பார்கள், கரும் புகையோடு எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் நாடினால் உங்களுடைய நிலைகளை மாற்றுவான், உங்களை வேறொன்றாக மாற்றுவான். நீங்கள் அறியாத படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பான். وَلَقَدْ عَلِمْتُمُ النَّشْأَةَ الْأُولَى وَلَقَدْ عَلِمْتُمْ, நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், النَّشْأَةَ الْأُولَى, உங்களுடைய முதலை, உங்களை முதலாவதாக எப்படி படைத்தான் இறைவன் என்பதை, فَلَوْلَا تَذَكَّرُونَ, இத்தனை உதாரணங்கள் கூறப்படுகிறது, இன்னுமா நீங்கள் விழிக்கவில்லை, இன்னுமா நீங்கள் நினைவு பெறவில்லை, எப்படி உங்களை முதலாவதாக உயிர் கொடுத்து எழுப்பினார், உயிர் கொடுத்து படைத்தானோ அதே இறைவன் மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான். எதை மறந்து வாழ்கிறீர்கள்? எதை பொய்ப்பிக்கிறீர்கள்?
இன்னும் சிந்தியுங்கள் மனிதர்களே, வழிகேட்டில் செல்வதற்கு முன்னால், இறைவனை பொய்ப்பிப்பதற்கு, மறுமையை பொய்ப்பிப்பதற்கு முன்னால், நீங்கள் விளைக்கின்ற அந்த விதைகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், அதில் நீங்கள் விளைச்சல் செய்கிறீர்களா அல்லது நாம் விளைச்சல் செய்கிறோமா? ஒரு விதையை நடுகிறீர்கள் நீங்கள், அது பயிராக மாறுவது உங்கள் கையிலா என் கையிலா? அதை உணவாக கொடுப்பது உங்கள் கையிலா என் கையிலா? அது பயிராக மாறுவதற்கு முன்னதாகவே லௌ நஷா உலஜஅல்நாஹு ஹுதாமன், நாம் நாடி இருந்தால் அதை காய்ந்த சருகுகளாக, அது பயிராக விளைவதற்கு முன்னதாகவே ஆக்கி இருப்போமே. ஒரு மழை வந்தால் என்னவாகும்? ஒரு வெள்ளம் வந்தால் உங்களுடைய உணவு என்ன? நீங்கள் ஆகிவிடுவீர்கள், ஆகிவிடுவீர்கள் ஆச்சரியத்தில், அல்லது உங்களை நீங்களே நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு உங்களை தள்ளிவிடுவீர்கள். இன்னால முஹ்ரமூன், சோதனையில், கடனில், இழிவில் மூழ்கிவிட்டோம். பல் நஹ்னு மஹ்ரூமூன், அது போன்ற அந்த விளைச்சல் நிலம் முழுவதும் அழிக்கப்பட்டால், பயிராக மாறுவதற்கு முன்னால் எல்லா நலவுகளிலிருந்தும் தடுக்கப்பட்டோம் என்று தானே கூறிக்கொண்டிருப்பீர்கள். அதை கொண்டு வருபவன் யார்? இன்னும் கேட்கிறான், அஃபராயிதுல் மா அல்லதீ தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற நீரை நீங்கள் பார்க்கவில்லையா? அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், அதை வானத்தின் மேகத்தின் நீரிலிருந்து நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நாம் இறக்குகிறோமா? லௌ நஷாஉ ஜஅல்நாஹு ஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், நாம் நாடி இருந்தால் அதை உப்பு நீராக மாற்றியிருப்போம். ஃபலௌலா தஷ்குரூன், அந்த நீர் உப்பு நீராக மாறினால் அது பூமியில் விழுந்து என்ன பலன்? குடிக்க நீரை எதை குடிப்பீர்கள்? அந்த நீரை கொடுத்து, அந்த பயிரை கொடுத்து, உங்களுக்கு உயிரை கொடுத்த அந்த இறைவனுக்கு ஃபலவுலா தஷ்குரூன், நன்றி செலுத்த மாட்டீர்களா? அஃபரஐதுமுன்னார் அல்லதீ தூரூன், நிறுத்தவில்லை, நீங்கள் எரிக்கின்ற வீடுகளில் எரிக்கின்ற நெருப்பை நீங்கள் பார்க்கவில்லையா? நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அஅன்தும் மன்ஷஅதும் ஷஜரதஹா அம் நஹ்னு நஹ்னுல் முன்ஷிஊன், அந்த நெருப்பில் வீசுவதற்கு எரியப்படுகின்ற அந்த மரங்களை, விறகுகளை நீங்கள் உருவாக்குகிறீர்களா அல்லது நாம் உருவாக்குகிறோமா? நஹ்னு ஜஅல்நாஹா தஸ்கிரா, இப்படி நெருப்பை கூறுவது உங்களுடைய நினைவுக்காக. வமதாஅல் லில் முக்வீன், இந்த நெருப்பை இறைவன் உங்களுக்கு கொடுத்தது பாதை எரியாமல் இருக்கக்கூடிய, இரவில் பயணம் செய்யக்கூடிய அந்த பயணிகளுக்கு பயனளிப்பதற்காக. எதை இறைவன் நினைவுபடுத்துகிறான்? இந்த நெருப்பை நினைத்து பார்த்து, நரக நெருப்பை நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த நெருப்பு நரகத்தின் நெருப்பில் 70 ஒரு பங்குதான், நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள். எப்படி இதை தாங்குவீர்கள்? எப்படி இறைவனுக்கு நன்றி இல்லாமல், நினைவு கூறாமல், இறைவனின் அத்தாட்சிகளை, இறைவன் உங்களுக்கு கொடுத்த படைப்பை, இறைவன் உங்களுக்கு கொடுத்த உணவை, நீரை, உங்களுக்கு பலனளிப்பதற்காக கொடுத்த இந்த நரக நெருப்பில் ஒரு பங்கையும் வைத்துக் கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் வாழக்கூடிய மக்களே, ஃபமாஸ்பரஹும் அலன்னார், எப்படி அந்த நரக நெருப்பை தாங்கிக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். نحن جعلناها تذكرة ومتاعا للمقوين فسبح باسم ربك العظيم. நபியே, புகழுங்கள், உம்முடைய இறைவனின் பெயரை கொண்டு அவன் மிக மகத்துவமானவன், அவனை புகழ்ந்து விடுங்கள். படைத்தவன் அவன், உணவளிப்பவன் அவன், நீரை கொடுத்தவன் அவன், வழிகாட்டுவதற்கு உள்ள அனைத்தையும் கொடுத்தான் அவன், அவனை புகழுங்கள். புகழுங்கள் நபியை, துதியுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் நபியே, எப்படி தாங்குவீர்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இடதுகிற கூட்டத்தார்களுடைய நிலைகளை கூறி
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நினைவூட்டுகிறான், இந்த இடதுபுற கூட்டத்தில் ஒருபோதும் அந்த தாலூன் அல் முகத்திபூன் வழிகேடர்களாக பொய்யர்களாக மாறிவிடாமல் முன்னால் உள்ள வஸ்ஸாபிகூன் முந்திய கூட்டத்திலும் வலதுகர கூட்டத்திலும் உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். இறைவன் ஒருபோதும் தன்னுடைய அடியார்களை நரக நெருப்பில் வீசுவதை இறைவன் விரும்ப மாட்டான். அதனால்தான் தெள்ள தெளிவாக அந்த நரக நெருப்பு யாருக்கு கொடுக்கப்படும் என்ற தன்மைகளை தெள்ள தெளிவாக சொல்லுகிறான். அதில் நீங்கள் ஒருபோதும் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு குழந்தையை துளைத்த தாய் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் தேடி கொடுக்கிறார்கள். அந்த குழந்தையை நெஞ்சோடு அணைத்து அந்த குழந்தைக்கு உணவை கொடுக்கிறாள் அந்த தாய். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், துறவுன இந்த பெண் இந்த குழந்தையை இந்த நேரத்திலே நெருப்பில் வீசுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலுல்லாஹ், வல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா, இந்த தாய் இந்த குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய கருணையை விட அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். என்ன சொல்ல வருகிறார்கள்? தான் பெற்றெடுத்த குழந்தையை எப்படி தாய் நெருப்பில் வீசுவதை விரும்ப மாட்டாளோ, அது போன்று தான் படைத்து தான் உழவணித்து தான் நீரை கொடுத்த தான் தன்னால் வளர்க்கப்பட்ட தன்னால் படைத்து இந்த உலகத்திலே மரணத்தை அடைந்த ஒரு மனிதனை இறைவன் ஒருபோதும் நெருப்பில் வீசுவதை விரும்புவதில்லை. அதைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு சொன்னார்கள். 75வது வசனம் சொல்லுகிறது, ஃபலா உக்ஸிமு பிமவாக்கிஇ நுஜூம். முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதை சொல்வதற்கு சில சத்தியங்களை செய்கிறேன். நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களின் நிலைகளின் மேல் இடங்களின் மேல் உங்களை படைத்த இறைவன், நட்சத்திரத்தை படைத்த இறைவன் சத்தியம் செய்கிறான். இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட போது இருந்த சமூகம் நட்சத்திரத்தை வணங்கிய சமூகம், நட்சத்திரத்தை கொண்டு நாட்களை முடிவு செய்த சமூகம், நட்சத்திரங்களை பாலைவனத்திலே பயணத்திற்காக பயன்படுத்திய சமூகம். எப்படி உங்கள் வாழ்வில் இருந்து இந்த நட்சத்திரத்தை பிரித்து பார்க்க முடியாமல் வாழ்ந்தீர்களோ, அதே நட்சத்திரத்தின் மேல் நான் சவால் செய்கிறேன், சத்தியம் செய்கிறேன். எந்த சத்தியத்திற்கும் குர்ஆன் இப்படி சொல்லவில்லை, அல்லாஹ் இப்படி சொல்லவில்லை. நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுதான் மகத்தான சத்துவம், சத்தியம். இதை ரப்பே சொல்ல போகிறாய், இந்த மகத்துவமிக்க சத்தியத்திற்கு முன்னால் பிறகு எந்த ஒன்றை இந்த சமூகம் புறக்கணிக்கிறதோ, எந்த ஒன்றை மறந்து வாழ்கிறதோ, எந்த ஒன்றை குறித்து நாளை வறுமையிலே இறை தூதர்கள் இறைவனுக்கு முன்னால் நின்று, யா அல்லாஹ் என் சமூக மக்கள் அதை புறக்கணித்தார்கள், யா அல்லாஹ் அவர்களை விடாதே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே வாதிடுவார்களோ, அதை சொல்கிறான் அல்லாஹ், இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். நீங்கள் ஓதக்கூடிய கேட்கக்கூடிய இந்த குர்ஆன் கரீம், அதிக நலவுகளை கொண்ட கண்ணியமிக்க புத்தகம் இது. மறந்து விடாதீர்கள், இதை மறுத்து விடாதீர்கள், இதை தூரமாகி விடாதீர்கள், இதிலிருந்து நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த குர்ஆனை. யாஹி யா உஹ்தி, இரண்டாவது முக்கியமான விஷயத்தை இந்த சபையில் சொல்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்வு உயிரோடு இருக்குமானால் குர்ஆன் அவனோடு இருந்தால், ஒரு மனிதனுடைய வாழ்வு மரணமாகுமானால் மௌத்தாகி விடுவான் உலகத்தில் வாழும் போதே உயிரோடு இருந்தாலும், இறைவனின் வாசல்கள் அடைக்கப்பட்டு அருளுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு எல்லா நிலைகளிலும் கஷ்டம் சிரமம் சோதனை என்று இருளால் சூழும் ஒரு மனிதனுடைய வாழ்வு மௌத்தாவான். குர்ஆன் அவனுடைய வாழ்வில் இல்லை என்றால், இன்னொரு நிகழ்வையும் சொல்கிறேன். ஒரு மனிதனுடைய மரணம் நல்ல மரணமாகும், குர்ஆனோடு அவனுடைய மரணம் அமைந்தால். ஒரு மனிதனுடைய மரணம் தீய மரணமாகும்,
குர்ஆன் இல்லாமல் மரணமானால். இன்னும் ஓதத் தெரியவில்லை பலருக்கு குர்ஆனை, இன்னும் குர்ஆனை எழுத்து கூட்டி ஓதத் தெரியாத நம்மில் பலருக்கு கேவலம் இல்லையா? முசீபா இது. வாழ்வில் எதை பெறப் போகிறீர்கள்? குர்ஆனை கூட ஓதத் தெரியாமல் இன்னும் பலருக்கு குர்ஆனுடைய சில சூராக்களை தவிர வேறு சூராக்கள் மனதம் இல்லை. இன்னும் சில ரமதானை தவிர மற்ற மாதங்களில் குர்ஆனை தொட்டதே கிடையாது. இது அழிவில்லையா? இது முசீபத் இல்லையா? ரப்புடைய கலாமை உங்களுடைய வாழ்வில் இருந்து தூரமாக்கி ரப்பை உங்களுக்கு அருகில் எப்படி நெருக்கமாக்குவீர்கள்? அல்லாஹ் என்று அழைக்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களே, அல்லாஹுடைய வார்த்தை உங்களோடு உண்டா? எப்படி அல்லாஹ் பதில் சொல்வான்? குர்ஆன் என்ன படைப்பா? பூமியை போல், வானத்தை போல், மனிதனை போல் குர்ஆன் படைப்பா? குர்ஆன் கலாம் முல்லா, அல்லாஹுடைய வார்த்தை, அதை ரப்பிடம் இருந்து பிரிக்க முடியாது. குர்ஆன் இருந்தால் அல்லாஹ் இருப்பான், குர்ஆன் இல்லை என்றால் அல்லாஹ் இருக்க மாட்டான். தெளிவு பெற்றுக் கொள்வோம், நிலை பெற்றுக் கொள்வோம். ஃபி கிதாபி மக்னூன், நீங்கள் வைத்திருப்பது சாதாரண புத்திரம் புத்தகம் அல்ல, பாதுகாக்கப்பட்ட, எந்த கண்களும் தீண்டிராத மகத்துவமிக்க பாதுகாப்பில் அல்லாஹ் வைத்திருந்த புத்தகம் அது. லௌஹுல் மஹ்ஃபூத், பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் உள்ளவது அது. யார் தொட முடியும் தெரியுமா அந்த புத்தகத்தை? லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், அந்த தூய்மையான அந்த வானவர்களை தவிர வேறு யாரும் அதை தொட முடியாது. தன்ஸீலும் மிர் ரப்பில் ஆலமீன், அந்த லஹுல் மஹ்ஃபூத், அதிலிருந்து தான் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை உங்களுக்கு இறக்கிறான். அஃப பிஹாதல் ஹதீஸி அன்தும் முத்ஹினூன், நான் கேட்ட கேள்வி அல்ல அது, குர்ஆன் கேட்கிறது. மக்களே, மனிதர்களே, இந்த ஹதீஸையா இப்படி மகத்துவமிக்க பாதுகாப்பில் இருந்து யாரும் தொட முடியாத, சுத்தமானவர்களை தவிர யாரும் தீண்டாத, வஹியின் மூலமாக அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட இந்த குர்ஆனின் செய்திகளையா நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்கள்? அல்லாஹு அக்பர். வதஜஅலூன ரிஸ்கக்கும் அன்தும் துகத்திபூன், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வாழ்வாதாரங்களை நீங்களே உங்களுக்கு முன்னாலாக்கி நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள். நிஅமத் குர்ஆன், ஆனால் நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள் அதை. அல்லாஹ்வுடைய உணவை, அல்லாஹ்வுடைய நீரை, அல்லாஹ்வுடைய நெருப்பை, அல்லாஹ்வுடைய படைப்பை. வதஜஅலூன ரிஸ்கக்கும் அன்தும் துகத்திபூன், மலையை நான் இறக்கிறேன், ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் அந்த நட்சத்திரத்தால் மழை வந்ததென்று. அடுத்தும் அல்லாஹ் சொல்கிறான், 83வது வசனம், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும், எதை புறக்கணிப்பாய்? இதை புறக்கணிப்பாயா? எவர் புறக்கணிப்பவர் உண்டு? தொண்டை குழியை உயிர் அடைக்கக்கூடிய நிலையில் அடைத்துவிட்டால் உயிர் பிரியும் போது தொண்டை குழியில் வந்து உயிர் நிற்கும். இந்த உடலில் இருந்து, இந்த உடல், உடலில் உயிர் உண்டு. அது இல்லை என்றால் இந்த உடல் வெறும் சடலம். அந்த உயிர் வெளியேறும் போது தொண்டை குழியை அடைக்கும், அடைக்கும். வஅன்தும் ஹீனைதின் தந்துரூன், மரணத்தை பொய்ப்பித்தவர்கள், மறுமையை பொய்ப்பித்தவர்கள், அல்லாஹ்வுடைய படைப்பை பொய்ப்பித்தவர்கள், ரப்பை பொய்ப்பித்தவர்களாக நீங்கள் இருந்து அதை பார்த்து கொண்டிருந்தால், மகத்தான பாவங்களில் மூழ்கிக் கொண்டு நீங்கள் அதை பார்த்து கொண்டிருந்தால், இதே நிலைமை உங்களுக்கும் வராது என்ற எண்ணத்தில் நீங்கள் அதை பார்த்து கொண்டிருந்தால் வஅன்தும் ஹீனைதின் தந்துரூன் வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாகின் லா துப்ஸிரூன், அந்த நிலையில் உயிர் பிரியும் போது நாம் உங்களை விட அவர்களுக்கு அருகாமையில் இருப்போம், உங்களால் எங்களை பார்க்க முடியாது. அல்லாஹ் மலக்கை சொல்லுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு உயிரை கைப்பற்றும் நிலை வரும்போது உயிரை வாங்கி செல்வதுடைய மலக்குகள் அவனுக்கு முன்னால் வருவார்கள். நல்லவர்களுக்கு நல்ல மலக்குகள், தீயவர்களுக்கு தீய மலக்குகள்.
வெள்ளை நிறமோடு நல்ல ஆடைகளோடு மினுமினுவென்று நட்சத்திரங்களைப் போல் வெளிச்சத்தோடு நல்லவர்களுடைய மலக்குகள் வந்து உட்காருவார்கள். இருளடைந்து தீயவர்களுடைய மலக்குகள் வந்து உட்காருவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் பார்வை எட்டும் தூரம் அளவிற்கு அந்த மலக்கு அமர்ந்து கொள்வார். உலகத்தின் திரைகள் அடைக்கப்பட்டு மறுமையின் திரைகள் திறக்கப்படும் போது மலக்கை அவன் பார்ப்பான். மலக்கை அவன் பார்த்து விட்டால் மலக்குல் மௌத் வருவார். இந்த காட்சி எனக்கு நடக்கும், இந்த கண்கள் அந்த இரண்டு மலக்கில் ஒரு மலக்கை பார்க்கும். وانتم حينئذ تنظرون ونحن اقرب اليه منكم ولكن لا تبصرون فلولا ان كنتم غير مدينين. என்ன சவால் இது! فلولا ان كنتم غير مدينين. இவன் உயிர் கொடுத்து, இவன் உயிர் அளிக்கப்பட்டு மரணமடைந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போக மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்து, அல்லது வறுமையில் எழுப்பப்பட்டு விசாரிக்க மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்து, இவனுக்கு கூலி கொடுக்கப்பட மாட்டாது என்று எண்ணிக்கொண்டிருந்தால் நீங்கள் பார்க்கக்கூடியவர்களில் தர்ஜிஊனஹா, உயிரை மீண்டும் கொடுத்து பாருங்கள். உலகத்தின் மருத்துவர்களை அழைத்துக் கொள்ளுங்கள், தர்ஜிஊனஹா, உயிரை எடுக்கிறேன், என் மலக்கை கொண்டு மறுபடியும் அந்த உயிரை கொடுத்து பாருங்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் சொல்வதில் முடியாது உங்களால். அதனால் தெளிவுபட்டுக் கொண்டு மீண்டும் இறைவன் சொல்கிறான், இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கின்ற நினைவூட்டல்கள். முந்திய நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களுக்கு நான் கொடுப்பது முடிக்கிறான் அந்த சூராவை. அந்த சூராவுடைய முடிவை கொண்டு வருகிறான். சூரத்துல் வாக்கியா அழகிய அமைப்போடு ஆரம்பம் முதல் இறுதி வரை எல்லா நிலைகளையும் அப்படியே தொடர்ச்சியாக கொண்டு வந்து முடிவோடு முடிக்கக்கூடிய ஒரு சூரா. இதோ முடிவு இதுதான், மேலே கூறிவிட்டேன், இதுதான் சுருக்கம். அதற்கு فَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ, நெருக்கமானவர்களாக இருந்தால் فَرَوْحٌ, நிம்மதி, وَرَيْحَانٌ, வாழ்வாதாரங்கள் சொர்க்கத்தில், وَجَنَّةُ نَعِيمٍ, அருக்கொடையுடைய சொர்க்கம், கண்கள் பார்த்திராத, காதுகள் கேட்டிராத, உள்ளம் கற்பனை செய்திராத நெருக்கமான சொர்க்கத்தை, நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்திருப்பான். நிம்மதிதான் அவர்களுக்கு எல்லா புறமும் இந்த மரணத்தின் நேரத்தின் போதும். ஃபம்மா இன் கான மினல் முகர்ரபீன் ஃபரௌஹுன் வரைஹானுன் வஜன்னத்து நஈம். அவன் சென்றதற்கு பிறகல்ல, அவன் இருக்கும் போதே, அந்த மரணத்தின் நிலையை அடையும் போதே ஃபம்மா இன் கான மினல் முகர்ரபீன் அப்படியும் சொல்லலாம். என்ன நிம்மதி, பயம் இல்லையா அவனுக்கு உலகத்தில் இருந்து பிரியும் போது? கவலை இருக்காதா? தன் மனைவியை, குழந்தைகளை, குடும்பத்தை, உறவுகளை, நண்பர்களை, தொழிலை, பொருளாதாரத்தை, வாழ்வை செலவழித்த நேரங்களை, அவனோடு இருந்தவர்களை எல்லோரையும் விட்டு பிரிகிறோமே, இனிமேல் அவர்களுக்கு யார் என்ற கவலை இருக்காதா? என்னாக போகிறது, இருளடைந்த உலகத்திலே செல்லப் போகிறோமே, ஆறடி குழிக்குள் நுழையப் போகிறோமே என்ற கவலை இருக்காதா? யார் அவனை சாந்திப்படுத்துவது? குர்ஆன் சொல்கிறது, ஃபஅம்மா இன் கான மினல் முகர்ரபீன் ஃபரௌஹுன், நிம்மதி. என்ன நிம்மதி? இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு தும்மஸ்தகாமூ

0: இன் அல்லதீன காலு ரப்புன் அல்லாஹு தும்ம ஸ்தகாமு, ரப்பை இறைவனாக ஏற்று அல்லாஹுவை இறைவனாக ஏற்று யார் அதில் உறுதியாக இருந்தார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மரண நேரத்தில் மலக்குகள் அவர்களுக்கு அருகாமையில் வருவார்கள். லா தகாஃபு வலா தஹ்சன், பயப்படாதே, கவலை கொள்ளாதே, என்ன நிம்மதி உனக்கு. வஅபஷிரு பில் ஜன்னா, விசாரணை முடிந்தல்ல. ஃபம்மா இன் கான மினல் முக்கர்ரபீன் ஃபஸ்ஸாபிகூன ஸாபிகூன், விசாரணை முடிந்தல்ல. வஅபஷிரு பில் ஜன்னா, உயிர் எழுப்பு உயிர் பிரிக்கப்படுவதற்கு முன்னதாகவே சொர்க்கம் உனக்கு நற்செய்தி உண்டு. நாம் உலகத்தின் தோழர்கள் உமக்கு. இறைவனை விசாரிக்கப்படும் போதும் நாம் தான் உமக்கு தோழர்கள். இறைவன் உங்களை விசாரிக்கும் போதும் இதுதான் மன்னிக்கக்கூடிய இரக்க குணமுடைய இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமாகும் விருந்தாகும். ஃபம்மா இன் கான மினல் முக்கர்ரபீன ஃபரௌஹுன் வ ரைஹானுன் வ ஜன்னது நஈம் வ அம்மா இன் கான மின் அஸ்ஹாபில் யமீன், நீங்கள் வலதுபுற கூட்டமாக இருந்தால் சலாம் உண்டாகும் அஸ்ஹாபுல் யமீனே உங்களுக்கு, உங்களுக்கும் தான் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களை இறைவன் கேள்வி கணக்கை கொண்டு நெருக்குவான், ஆனால் கைவிட்டு விட மாட்டான், கைவிட்டு விட மாட்டான். உங்களின் அந்தஸ்துக்கு ஏற்ப, உங்களின் கண்ணியத்திற்கு ஏற்ப இறைவன் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து, இன்னல் முத்தகீன ஃபீ மகாவின் அமீன், எல்லா நிலையிலும் அமைதி தரக்கூடியவர், அமைதி அளிக்கக்கூடியதாக முத்தகீன்களுக்கு அதை மாற்றுவான். ஃபஸலாமுல் லக மின் அஸ்ஹாபில் யமீன் வ அம்மா இன் கான மினல் முகத்திபீன தாலீன், ஆனால் பொய்ப்பிக்கக்கூடிய வழிகேட்டில் உள்ள பெரும் பாவங்களை செய்யக்கூடிய மறுமையை மறுக்கக்கூடிய இறைவனின் நல்கொடைகளை மறுத்து வாழக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், நான் உங்களுக்கு கொடுப்பது உங்களுக்கு விருந்தளிப்பது ஹமீமை கொண்டுதான், நரகத்தின் அந்த சூட்டான நீரை கொண்டுதான், நீங்கள் எரிவது நரகத்தில் தான். அம்மா இன்கார மினல் முகத்திபீன தாலீன் ஃபனுஸுலும் மின் ஹமீம் வ தஸ்லியத்து ஜஹீம் இன் ஹாதா லஹு ஹக்குல் ஹக்குல் யகீன், இவை அனைத்தும் தெளிவான உண்மைகளாகும், தெளிவான உண்மைகளாகும், பார்க்கக்கூடிய பார்த்தும் பார்த்தே தீரக்கூடிய உண்மைகளாகும், நடந்தே தீரும். ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிகல் அஸீம், நபியே உம்முடைய கண்ணியமிக்க மகத்துவமிக்க உம்முடைய இறைவனை நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருங்கள். உங்களை இந்த நிலையில் அல்லாஹ் வைத்திருப்பதற்கு அல்லாஹுவை புகழ்வோம், அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவோம். சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம். இதோடு சூரத்துல் வாக்கியாவுடைய விளக்கம் முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் எம்மை அஸ்ஸாபிகூனுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நுழைப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கருணையை, அவனுடைய அன்பை, அவனுடைய அருளை, அவனுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் மீது அல்லாஹ் தெளிப்பானாக. இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை விசேட தப்சீர் வகுப்பில் சூரா அல் வாக்கியா பகுதி 2 கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தூய வடிவில் இஸ்லாத்தை 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் தந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் முஸ்லீம் வானொலி பற்றிய உங்களது கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். info@muslimvanoli.com அல்லது muslimvanoli@gmail.com அல்லது 0974777166 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலங்கை தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஊரில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், இஸ்லாமிய செய்திகள், இஸ்லாமிய நிகழ்வுகள், அது மட்டுமல்லாமல் உங்களது குழந்தைகளின் கசிதாக்கள், அல் குர்ஆன், கிராத் மற்றும் இஸ்லாமிய நாடகங்கள், இஸ்லாமிய சம்பாஷணைகள் போன்றவற்றை எங்களோடு இணைந்து முஸ்லிம் வானொலியில் ஒலிபரப்பு செய்யலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம், வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம், இலங்கை தொலைபேசி இலக்கமான 0974777166670 அப்படிங்கிற இலங்கை தொலைபேசி இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் மூலமாக மட்டும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள்.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். அழிவுகள் அதிகம் நிறைந்த மாதம் என்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அல் ஹாபில் அலி அஹமது ரஸாதி அவர்கள்.
3: அது பூகம்பத்தால் இறங்கலாம், வெள்ளத்தால வரலாம், காற்றால வரலாம். சூரத்துல் ஹதீதில் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், இந்த சொர்க்கம் கிடைச்சிட்டா அதுதான் அப்பா ஃபதுல். உலகத்துல இஸ்லாத்தை பின்பற்றுறவங்க சும்மா இஸ்லாத்தை பின்பற்ற நல்லா விளங்கும். குர்ஆன பாடமாக்குறாங்களா, உட்கார்ந்து ஹாபிஸ் ஆகுறாங்க, குர்ஆன ஓதி ஓதி 24 மணித்தியால ஓதி குர்ஆன பாடமாக்குறாங்க. தொழில் இல்லாம குர்ஆன பாடமாக்குறாங்க, ஜொப்புக்கா அதுக்கு சம்பளம் இல்லையே, குர்ஆன பாடமாக்கினாங்க சம்பளமா. அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கம் இருக்கிறே சகோதரர்களே, அதை நினைச்சுதான் இபாதை செய்யற. அதனால இஸ்லாத்தை பின்பற்றுறது வீண் அல்ல சகோதரர்களே. மார்க்கத்துல உறுதி அடைகிறதுக்கு அல்லாஹ் வாக்களிச்சிட்டான், தருவேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க மத்த மதத்தினர்களை படிச்சு பாருங்க, எங்கட இந்த குத்துபா ஆன்லைன்ல போகும்போது எத்தனை காஃபீர்கள் இதுக்கு எதிராக எழுதுவாங்க தெரியுமா? சென்ற வாரம் முந்தைய வாரம் எல்லாம் பயான்கள் எவ்வளவு எதிர்த்து எழுதுறாங்க, ஏன் எழுதுறாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துட்டு, அவங்களும் குர்ஆன் வாசிக்கிறார், ஜும்மாக்களை கேட்கிறார். இந்தியாவை சேர்ந்த ஒருவர் மிக காரசாரமா எழுதிட்டு வர்றார், என்ன எழுதுறார், ஓண்ட இஸ்லாம் பொய். இதுதான் அவரோட வாதம், இஸ்லாம் பொய் என்கிறதுக்கு அவர் கொண்டு வர ஆதாரம் குர்ஆன் ஆயத்து. குர்ஆன் ஆயத்தை நாங்க உலமாக்கள் ஓதுறத அவர் ஓதிருக்காருன்னா, உலமாக்கள் ஓதுறத அவர் ஓதிருக்கார், என்னத்துக்கு ஓதிருக்காரு தெரியுமா, இஸ்லாத்தை எதுக்கு, இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு ஓதிருக்கார் அவர். அல்லாஹ் போய், ரசூலுல்லாஹ் போய், நாங்க என்ன ஒன்றுக்கும் பதில் சொல்லல. ஏனென்றா அவருக்கு ஒரு முடிவு ஒன்று இருக்கு, அவர் ஆராய்ச்சி செய்து செய்து செய்து இஸ்லாம் பொய்யன்னு கடைசியாக வரும் பொழுதுதான் நாங்க அவரை பிடிப்போம். நான் எங்க முஸ்லீம்களுக்கு ஏன் சொல்றேன்டா, இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு அறிவு தேவைண்டா, படிச்சிருக்கிறார், படிக்கிறார், அல்லாஹ் ஒரு நாளைக்கு நேர்வழியை கொடுப்பார். நான் சொல்றேன் எங்களுக்கு எவ்வளவு உறுதி ஓடும், இதில் நாம எவ்வளவு உறுதி அடையணும் சகோதரர்களே. உலமாக்கள் உலமாக்களை விட்டு சமூகம் தூரமாகும் பொழுது இஸ்லாத்தை விட்டு தூரமாகிடுவோம். எப்ப உலமாக்களுடைய தொடர்பு இல்லாம போமோ சகோதரர்களே, கொஞ்சம் கொஞ்சமா ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகும். இஸ்லாம் ஒரு கசப்பா மாறிடும். அல்லாஹ் வாக்களித்ததெல்லாம் இதெல்லாம் இங்க நடக்க போகுது. சூரத்து ரஹ்மான் ஆவது, சூரா வாக்கிய ஆவது, ஒரு சூராவை பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்ங்கிறத பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே. இந்த சூரத்து ரஹ்மான்ல அல்லாஹ் எங்களுக்கு தார சொர்க்கம் எப்படிப்பட்டது, தவாதா அஃப்னான், கிளைகளுடைய மரக்கிளைகளால் நிறைஞ்சிருக்கும். فبأي آلاء ربكما تكذبان. மனித ஜின்களே உங்களால பொய்ப்பிக்கலும் அல்லாஹ் கேட்கிறான். ரெண்டு ஊற்றுகள் ஓடிக்கொண்டிருக்கும் உங்களோட சொர்க்கத்துக்கு. فبأي آلاء ربكما تكذبان. மனித ஜின்களே உங்களால பொய்ப்பிக்க இயலுமா? அல்லாஹ் கேக்குறார். ஒருத்தர் தொழல் இருந்தா பொய்ப்பிக்கிறாரா இல்லையா? இஸ்லாத்தை பின்பற்றல் இருந்தா சரி அல்லாஹ் நீ சொல்றது போய் அப்படிதான் சொல்றாரு. அவ்வளவு மார்க்கத்தை பின்பற்றல் இருந்தா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? யாருலா நீ சொல்றது போய் நாங்க பின்பற்றுறதா சார். அல்லாஹ் கேட்கிற 31 தடவை ஒரே வார்த்தை அல்லாஹ் மீட்டி மீட்டி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? பொய்ப்பிக்க போறீங்களா? சொர்க்கத்தை பொய்ப்பிக்க போறீங்களா? நரகத்தை பொய்ப்பிக்க போறீங்களா? மார்க்கத்தை பின்பற்றாதவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்றா சொல்லியிருக்கான சகோதரர்களே. என் வாழ்க்கையில இஸ்லாம் இல்லை ஆனா சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் எப்படி சொல்றீங்க தெரியுமா? சூரத்துர் ரஹ்மான்ல فَيَوْمَئِذٍ لَا يُسْأَلُ عَنْ ذَنْبِهِ إِنْسٌ وَلَا جَانٌ. அல்லாஹ் சொல்றான் கியாமத்துடைய நாள் எழுப்பாட்டி வச்சு நீங்க என்ன பாவம் செஞ்சீங்கன்னு கூட நாங்க கேட்க மாட்டோம். நீங்க தொழுதீங்களா தொழலியா இந்த கேள்வியே இல்லை. அப்படின்டா يُعْرَفُ الْمُجْرِمُونَ بِسِيمَاهُمْ. சகோதரர்களே, எங்கட அடையாளத்தை வச்சு அல்லாஹ் கண்டுபிடிச்சிருவான். பாவிகள்கிட்ட ஒரு வகையான நாத்தம் வரும் கபர்ல நிரம்பினதோட, தொழாதவங்கள்ட்ட ஒரு நாத்தம் கொண்டு வரும். அந்த நாத்தம் இருக்குதே, அந்த நாத்தத்தை வச்சு மனுஷர் மைதானத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க இவன் பாவி. ரெண்டாவது கண் நீலமாயிரும், கண் சுர்கா, கண் நீல கலர் ஆயிரும். நாங்க என்ன பாவம் செஞ்சோம் என்று உலகத்துக்கு தெரிய தேவை, அல்லாஹ்க்கு தெரியும். நான் இஸ்லாத்தை பின்பற்றல, என் மனைவி என் பிள்ளைகள் சின்ன இன்பங்களை உலகத்துல கண்டுட்டு அப்படியே அதுக்கு பின்னுக்கு போயிடும். அதிகமானவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் இஸ்லாத்தை பின்பற்றிட்டு கேளுமா இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷம் நோயாளியாக இருந்து இஸ்லாத்தை பின்பற்றினோம்.
4: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
5: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: சும்மா வாழ்ந்தவர் அல்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஆனா அல்லாஹ் மறந்தாங்களா? எங்களுக்கு ரெண்டு ஜீப்பும் ரெண்டு தொரண்டோல வீடும் கொஞ்சம் கூட்டாளி மாறும் கொஞ்சம் $1 crore கண்டா நாங்க சொல்றோம் இஸ்லாம் தேவையில்லை. எங்களுக்கு இது பெருசா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆண்டுட்டு தொழுதவர். சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல காரணம் சொல்ல. சரி, எனக்கு நோய், அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வருவான். எனக்கு பிஸி ஆயிட்டேன், எனக்கு தொழில் அப்படி, அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வருவான். பாருங்க, யார காரணம் சொல்லி இஸ்லாத்தை விட்டாய்? சகோதரர்களை விட்டக்கூடாது. விளங்கும், எல்லாமே விளங்கும். அந்த நேரம் ஒன்றும் செய்யல. அவங்களோட அடையாளத்தை கொண்டு அறியப்படும். சரி, பாவி என்று முடிவெடுக்கப்பட்டாச்சு. இந்த உலகத்துல இறக்கப்பட ஆக்கள் இருக்கிறான் எங்களுக்கு. பாவி என்று முடிவெடுக்கப்பட்டால் சகோதரர்களே, எப்படி பிடிக்கிறது தெரியுமா? அவரை எப்படி பிடிக்கிறது? ஸ்காப்ரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்த மஞ்சள் உடுப்புல ரெண்டு பேரை கொண்டு வந்தாங்க. பின்னுக்கு போலீஸ் வருது, காலுக்கு சங்கிலி, கைக்கு சங்கிலி, காலை கூட தூக்கி வைக்கல, ரெண்டு அடிக்கு காலை வைக்கல அவருக்கு, அவ்வளோ சங்கிலி காலெல்லாம். எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு நரகத்துடைய ஆயத்து. உலகத்தில் இவன் செஞ்ச ட்ரக்ஸ் சின்ன ஒரு குற்றம், அவன காலில் சிப் போட்டாச்சு, எங்க போறான் வாரான் எல்லாம் தெரியும். சகோதரர்களே, அல்லாஹ் விடுவான். அல்லாஹ்வுக்கு கியாமத்துடைய நாளையில இறக்கமே வராது. அர்ஹமுர் ராஹிமீன் சொல்றது தான் இறக்க முடிய உலகத்துல. இறக்கம் இருக்க போய் தான் இஸ்லாத்தை தந்த அல்லாஹ். கியாமத்துடைய நாளையில இறக்கமே வராது அல்லாஹ். எப்படி பிடிக்கிற தெரியுமா? காபிர்களை, பாவிகளை, பின் நவாசி வல் அக்தாம், முன்னெட்டி ரோமம் இந்த முடி இருக்குது, இதையும் காலையும் பிடிச்சி தூக்கி தூக்கி நரகத்துல போடுற அவ்வளவுதான். அங்க போலின்ல நரகத்துக்கு போற வேலை, இவருக்கு போறோம் இவர் நரகம் இல்லை. இதுல சூத்துர் ரஹ்மான் இருக்குது எல்லாம். அதனாலதானே தடுக்கிறோம், பாவம் செய்யாதீங்க. சின்ன இன்பம், ஒரு மணித்தியால இன்பம், ரெண்டு மணித்தியால வேற, அதுக்கு மேல என்ன இருக்கு? சாராத குடிச்சுட்டாரு, என்ன இன்பம்? ஆறு ஆறு நண்டு, எத்தனை மணித்தியாலும் இன்பம்? சாராயம் எத்தனை மணித்தியாலும்? சகோதரர்களே, சாராயம் குடிச்சா அல்லாஹ் நரகத்துல பெண்களுடைய பீரியட் ரத்தம் இருக்குது, இந்த ரத்தத்தை அல்லாஹ் குடிக்க கொடுப்பார். அல்லாஹ் பாதுகா, சாராயத்தை வாயில வச்சிட கூட தௌபா செய்ய. சின்ன ஒரு இன்பம், கஞ்சா அடிக்கிறாங்க, ட்ரக்ஸ் பாவிக்கிறாங்க, சின்ன இன்பம் பழகிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அல்லாஹ் கிட்ட வந்துடும். அல்லாஹ் கிட்ட மனிதன் பாவம் செய்யறதா, சரி தௌபா விட்டுவோம், நல்ல உங்களோட உளமாக்கோட போய் சேரு, நல்ல சூழலை உருவாக்கி கொள்ளும், இல்லாட்டி கஷ்டம். கெட்ட சூழல், கெட்ட கூட்டாளியோடு இருந்தா சக்கராத்தும் அவனோட தான் பாவம். நீங்க சொல்லுவீங்களா, மோசமான ஒருத்தர் என்ன ஜனாசாவை தூக்கிட்டு போறதை விரும்புவீங்களா? விரும்ப மாட்டேன். மெல்ல கலரும். இவன் கெட்டவன் என்று தெரிஞ்சா சகோதரர்களே கலண்டு அல்லா. இவ்வளவு நாளும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்தான் போதும். இவ்வளவு நாளும் பாவம் செஞ்சியும் அல்லாஹ் என்னை விட்டு வச்சான் போதும், கலருங்க. சகோதரர்களே, சரி இப்படி தூக்கி வீசியாச்சு, வீசினதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்ற, ஹாதிஹி ஜஹன்னமுல்லதி யுகர்ரிபு பிஹல் முஜ்ரிமூன். அல்லாஹ் சொல்லுவான், நீங்க பொய்ப்பித்த நரகம் இது. உலகத்துல வாழும் பொழுது ஓதி காட்டப்பட்டுச்சு இதெல்லாம், நீங்க சொன்னீங்க இதெல்லாம் போய் பார்ப்போம், இதுதான் அந்த நரகம். யதூஃபூன பைனஹா வ பைன ஹமீமின் ஆன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வோட வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது சகோதரர்களே. இது குர்ஆனுடைய ஆயத். நரகத்துல சுடுதண்ணி இருக்குமே, அந்த சுடுதண்ணி பக்கத்துல அப்படியே சுத்தி சுத்தி சுத்தி இருப்பாங்க. என்ன செய்ய, நரகத்துக்கு போனா வெளியிறங்கிறதுக்கு மிச்ச நாள் எடுக்கும் சகோதரர்களே. ஆகவே இந்த உலகத்தான் சந்தர்ப்பம். உலகம்தான் சந்தர்ப்பம், அதுக்கு பிறகு ஒரு நாள் சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டார். குர்ஆன் எடுத்து வாசிச்சு பாருங்க, எவ்வளோ பிஸியா இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை பிஸி, கொஞ்சம் குர்ஆன் எடுத்து வாசி படிங்க, பயான்களை கேளு, ஜும்மாக்களை நாடி வாங்க, விளங்குற ஜும்மாக்களுக்கு போங்க, உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். துன்யா வல்ல எங்களோட முக்கிய நோக்கம், துன்யா வல்ல எங்களோட முக்கிய நோக்கம், கண்ணை போத்தி அல்லாஹ் சொன்னா பகுத்தா, எப்பயும் அல்லாஹ் கியாமத்தை பத்தி சொல்லும்பொழுது பகுத்தா பகுத்தான திடீரென்று திடீரென்று சக்கராத்து மாற இருக்க சும்மா படுக்கவளும் உயிர் போயிடு. அதுக்கு பிறகு என்னையும் செய்து யாரும் வந்த அழுது பிரயோஜனம் இல்லை. ஏன்னே நான் ஒரு சுயநலவாதியாக மாறும் இஸ்லாத்துடைய விடயத்தில், மற்றவங்களை பார்க்கக்கூடாது சகோதரர்களே, மற்றவங்களை பார்க்கக்கூடாது. அவர் இஸ்லாத்துல இல்லைன்னா இல்லை, உங்களுக்கு சொருக்கம், உங்களோட கபரு வேற, உங்களோட கபரு வேற, கூட்டாளியோட கபரு வேற, உங்களோட கபரு வேற. இல்லைன்னா மனை இல்லை, பார்க்காதீங்க, மனைவியை பார்க்காதீங்க. பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொருக்கம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல மனைவியார் லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொருக்கம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு என்ன நரகம், உண்டா வாழ்ந்தவங்களே எல்லாம் விட மாட்டேன். இப்ப நீங்க உங்களோட மனைவியை பாதுகாப்பீங்களா, ஊரை பாதுகாப்பீங்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு கெஞ்சி பார்த்தாங்க, என்ன மகனை பாதுகாப்பு. அல்லாஹ் சொன்னான், உங்களோட மகன் உங்களோட மகன் அல்ல தனம், ஏன் இஸ்லாம் இல்லை. என்னிய சகோதரர்களே, ஆகவே இஸ்லாத்துல உறுதி அடையும், தொழுகையில உறுதி அடையும், மார்க்கத்தில் உறுதியாக, மற்றவங்களை பார்க்காதீங்க தயவு செஞ்சு. அவன் அவ்வளோ சம்பாதிக்கானே இணைத்த இல்லையே, விடுங்க, துணியாயில் கோடி கணக்கை வச்சுட்டு கண்ணை பொத்தினோன் இருக்கார், சல்லி பிரயோஜனம் அளிய, தங்கம் பிரயோஜனம் அளிக்கல், கம் தரக்கூமின் ஜன்னாத்தின் வாயூன் وَزْرُوعٍ وَمَقَامٍ كَرِيمٍ وَنَعْمَةٍ كَانُوا فِيهَا فَاكِهِينَ. اللہ صلی اللہ எவ்வளோ கோடி கணக்கு விட்டுட்டு பேத்தி, துன்யாவுக்காக தொழுகை தியாகம் பண்ணிடாதீ, கொஞ்சம் தூக்கம், சுபோ கெலும்பு, அல்லா வாகன தந்திரிக்கானே இல்லையா, பள்ளிக்கு போ, சுபோக பள்ளியில தொழும்பு, இல்ல நீங்க விண்டர் வாங்க, விண்டர்ல எல்லாம் செய்யறோமா இல்லையா சகோதரர்களே, தியாகம் செய்யுங்க, அல்லாஹ் நிச்சயமா சொர்க்கத்தை தருவார். அல்லாஹ் இந்த வாக்குறுதிகளை நம்பித்தான் நாங்க பூமியில, எனக்கு சந்தேகம் இல்லை, சந்தேகம் யாருக்கு, காஃபிருக்கு. இஸ்லாத்தை பின்பற்றுவோமா இருந்தா நூத்துக்கு நூறு வீதம் பின்பற்றணும் சகோதரர்களே, 50% கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு வாங்க, 70% கொஞ்சம் கொஞ்சம் ஹராம் இருக்கிறா வாழ்க்கையில விடுங்க. சில நல்லடியார்கள் உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை 10,000 செலவா தோல்வாங்க, எவ்வளவு பொறாமப்படணும். நாங்க எங்களுக்கு ஒரு 100 செலவா தோதல், நாங்க கூட்டாளிமா, நாங்க காரணம் சொல்றாரு, எங்களை பழுதாக்கின கூட்டாளிகள், 100 செலவா தோத நேரம், 5 தொலை நேரம் இல்லை, செலவா தெரிஞ்சு ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் சகோதரர்களே, லட்சக்கணக்கு சதக்கா கொடுத்த நல்லடியார்கள் இருந்திருக்கிறான், இன்றும் இருக்கிறான். வெள்ளிக்கிழமையானா அவனோட வீட்டுல அடுப்பு வச்சு சமைச்சு நூத்துக்கணக்கான ஃபக்கீருக்கு சாப்பாடை கொடுத்து கூட தான் ஜும்மாக்குவார், இன்னும் இருக்கிறார், வாழ்றான் உலகத்தில், நல்லது செஞ்சுட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தொத்தர் மௌத்தானார் துருக்கி ஒத்தர் ஜப்பான்ல 100,000 பேர் அவரை கையில் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு எடுக்கிறது கஷ்டம், 100,000 பேர் எடுக்கிறா எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவோ செஞ்சுட்டு மௌத்தாயிட்டாங்க சகோதரர்கள். ஒரு யகூதி ஒன்று இருந்தார், முஹைரீக் அவர பேர், முஹைரீக், அவருக்கு 7 தோட்டம் இருந்தது மதீனாவில். நபி அவர்கள்ட்ட வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் உஹதுல மௌத்தானா, இந்த 7 தோட்டத்தை நீங்க எடுங்க இஸ்லாம். அதே மாதிரி உஹதுல மௌத் ஆயிட்டார் நபி, அவங்க சொன்னாங்க சிறந்த யஹூதி முஹைரீக் என்றார், அந்த 7 தோட்டம் வக்ஃபாயிட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே கொஞ்சம் யோசி, வாழ்க்கை என்கிறது மக்கள் சொல்லி தந்ததல்ல, வாழ்க்கை என்பது குர்ஆன் சொல்லி தந்தது. வாழ்க்கையை வச்சு சகோதரர்களே, நாங்கள் ஒரு நாள் நரகவாதியாக இடம் மாறக்கூடாது. எந்த கூட்டாளியும் வரவா, நோயோடு வந்தால் விளங்குதா எங்களுக்கு, ஒரு தலைவலி வந்ததால கூட்டாளியான தலைவலியை போக்கிடுமா, எங்களுக்கு ஒரு கேன்சர் வந்து எங்களை கூட்டாளியால் ஏதாவது செய்யணுமா, கேன்சருக்கு எங்களோட மனைவியால் கூட அவனையும் சேர்ந்து ஆளுகிறார், உங்களுக்கு ஒன்றும் செய்ய, டாக்டர் கையை விரிச்சிட்டார், அப்போ கபூரில் யார் என்ன செய்ய போகிறான் எங்களுக்கு. ஆகவே சகோதரர்களே, சிந்திப்பவர்களுக்கு சைக்கினை போதும் என்பார்கள், மடையர்களுக்கு கல்லால் அடித்தாலும் விளங்க. வரக்கூடிய டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும், உலகத்திலே அல்லாஹ்வுடைய அதாவுகள் இறங்கிய மாதம். கவனத்தில் வச்சுக்கொள்ளணும் இதை. ஏன் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாக வாதாடிய மாதம் தான் டிசம்பர். மிக கவனமாக காலத்தை கழிக்கும். எங்க எந்த நாட்டில் அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குமோ சொல்ல தெரியாது. அதாப் இறங்கினா முடிச்சு. அது பூகம்பத்தால் இறங்கலாம், வெள்ளத்தால வரலாம், காற்றால வரலாம். நாங்கள் அதாவிட மாட்டிக்கொள்ள கூடாது. அதாம் ஏன் வரும்? பாவம் நடந்து அல்லாட அதாபுல ஆக கடினமான அதாம் இறங்கின யாருக்கு தெரியுமா? கே லெஸ்பியனுக்கு. இவங்களுக்கு தான் அல்லாட கடுமையான அதாப் இறங்கியது. இந்த கேயை போல பாவம் உலகத்தில் உண்டு இல்லை. இந்த லெஸ்பியனை போல பாவம் இருக்கிறதே சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்து தூர்ல சொல்லிட்டான், கதபத் கௌம் லூதின் பின்னுதுர், பொய்ப்பிச்சார். ஆண் கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு சொன்னான் செய்யாத, பெண் கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க அல்லாஹ் சொன்ன செய்யாத, இல்ல நாங்க செய்வோம். என்ன செஞ்சான் அல்லாஹ்? அல்லாஹ் என்ன செஞ்சான் சகோதரர்களே? அல்லாஹ் அப்படித்தான் அப்படியே கொடுப்பா சந்தர்ப்பத்தை. இன்னைக்கு சொல்றாங்க, கே நல்லா வாழ்றானே அப்பா கல்யாணம் முடிச்சு, லெஸ்பியன் நல்லா வாழ்றாளே கல்யாணம், நல்லா கொடுப்பா. நல்லா எப்படி கொடுத்தா தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத், அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத், அல்லாஹ்

இவங்க மனித தோற்றத்துல வாராங்க. ஏன் மனித தோற்றத்துல வந்த தெரியுமா? அவன் இந்த கேக்கு வந்து அழகான ஆண்களை கண்ட இருக்கிற அழகான ஆண்களை யாரா இருந்தாலும் அவன் பிடிக்கதான் பார்ப்போம். லெஸ்பியனுக்கு அப்படி அழகான பெண் பெண்ண கண்ட இருக்கிற இப்ப என்ன செய்யறாங்க? இந்த நாடு மலக்குகளும் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சத்தூமுக்கு வர முந்தி பலஸ்தீனுக்கு தான் வராங்க. முதல் பலஸ்தீன்ல யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாராவும் வாழ்றாங்க. ஊட்டுக்கு வந்ததோட சலாம் சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க தெரியாத மூஞ்செல்லாம் வருது. ஹல்ல தாக ஹதீது தைஃப் இப்ராஹிம் அல் முக்ரமீன் இத்தஹரு அலைஹி ஃபகாலு சலாமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள கூப்பிட்டாங்க. قال سلام قوم منكرون. அப்ப நாலு பேர் உட்கார்ந்துட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய பழக்கம் ஒன்று நல்லா விருந்து கொடுப்பாங்க சாப்பாடு. யாரும் பார்க்க மாட்டாங்க, யாருன்னே தெரியாத நாலு பேரும். உடனே ஓடி போய் என்ன செஞ்சாங்க? ஒரு மாட்டொண்ட அறுத்து பொறிச்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. முள்ளு கோழிய பொறிங்க இல்ல, ஒரு மாடு சமீன் மாட்டை கொண்டு வந்து வச்சுட்டு கால அலாத்தூன் சாப்பிட மாட்டீங்களா? எப்படி விருந்தாளியை பார்த்து சாப்பிடுங்கன்னு கூட சொல்லப்படலாம். அதுவும் ஒழுக்கத்துக்கு மாற்றமா. விருந்தாளி விருந்தாளியை பார்த்து சொல்லணும் அலாதா குளூர் சாப்பிட மாட்டீங்களா? அவ்வளோ ரஹ்மத்தை கொண்டாடம் தான் விருந்தாளி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு தந்தான் சாப்பிட மாட்டீங்களான்னா கை வருது இல்லை. ஏன் கை வருது இல்லை? மலக்கு. அப்பதான் விலகி கொண்டாங்க மலக்கு. நாலு பேரும் மலக்குகள் வந்திருக்கிறாங்க. உடனே சொன்னாங்க மாடு மலக்குகளும் அல்லாஹ் அனுப்பினான் உங்கள்கிட்ட, உங்களுக்கு ஒரு நல்ல அறிவுள்ள பிள்ளை ஒன்று கிடைக்கும் நன்மாராயம் சொல்லு. யார்? இசாக் அலைஹிஸ்ஸலாம். அப்ப சாரா உள்ளுக்கிருக்கிற அவுட்டுள்ளு இதெல்லாம் கேட்டதோட சாரா வெளியே வந்து கேட்டா, இதுவரை பிள்ளை பெக்காத வயசாளி இப்ராஹிம், இவருக்கு கிடைக்குமா பிள்ளை? ஓ கிடைக்கும். சரி, எல்லாம் முடிஞ்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க நாலு பேரு, கால ஃபமா கத்புக்கும் ஐயுஹல் முர்சலூன். சரி, எந்த போ வந்தீங்க நீங்க? அப்பதான் சொன்னாங்க அல்லாஹ் எங்களை லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழிக்க அனுப்பியிருக்கிறார். இப்ப நாலு பேரும் பெய்தாங்க. இப்ப எங்க போறாங்க? சத்தூமுக்கு போயிட்டாங்க. நல்ல அழகான வாலிபருடைய தோட்டத்தை போயிட்டாங்க. இப்ப லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு தெரியும் தானே, நாலு விருந்தாளி வந்திருக்காங்கன்னு தெரியும். அழகான கொடிய மரபு. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு தெரியாது வந்தது மலக்கு. இவள் என்ன செஞ்சால்? ஊர்ல உள்ள பொடியமாருக்கு சொன்னால், உங்களுக்கு நல்ல ராவைக்கு நாலு பொடியமார் வந்திருக்குது என்ற வீட்டுல வா. எப்படி அல்லாத வேலையை பாரு. இப்ப சொல்லிட்டு இவள் போயிட்டார். இந்த நாலு பேரையும் தண்ட கே பாவத்துக்கு எடுக்கிறதுக்கு வாராங்க எல்லாரும். இதுதான் சந்தர்ப்பம். அல்லாஹ் எப்படி அதாபு செஞ்சாங்கன்னா, உடனே லூத் அலைஹிஸ்ஸலாம் அதை சொன்னார், வெளியிறங்க ஊரோட்டு. ஆனா திரும்பி பார்க்கப்பட, நீங்க வெளியிறங்கணும் திரும்பி பார்க்கப்பட. லூத் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பெண் பிள்ளைகளை மெல்ல கையில் எடுத்துட்டு ஊரோட்டு வெளியிறங்குறாங்க. ஒவ்வொருத்த பேரை சொல்லி தலையில கல்லு விடு. எங்கிருந்து உள்ளது கல்லு? வானத்துல. ஒவ்வொருத்த பேர்ல ஒரு கல்லு, தலையில ஒரு கல்லு தான் விழு, அதோட சரியாகும். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி என்ன செஞ்சால், கல்லு உள்ள ஒரு சத்தத்தை கெடு திரும்பி பார்த்துட்டா, அவளோட தலையில ஒரு கல், என்ன காஃபிரம்? சரி, கல்லு உளுந்தா செத்து முடிஞ்சுதானே? கல்லு உளுந்தா யார் மீய போறான்? தலையில கல்லு உளுந்தா. கல்லு உளுந்தது போதாத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சா, அந்த ஊர் அப்படியே தூக்கினான். என்ன காட்டுறதுக்கு அல்லாஹ் யாருன்னு அல்லாஹ் காட்டினான் உலகத்துக்கு. அந்த ஊரை எங்க தூக்கினான்? ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூக்கின அல்லாஹ். அந்த ஊரை சகோதரர்களே வானத்துடைய முகடு வரை தூக்கின அல்லாஹ். அந்த ஊர்ல இருந்த நாய் குறைச்ச சத்தத்தை மலக்குகள் கேட்டார். அந்த ஊர்ல சேவல் கூவிய சத்தத்தை மலக்குகள் கேட்டார். அவ்வளோ வானத்துக்கு அல்லாஹ் தூக்கி அந்த ஊர் அப்படியே அப்படியே பெரட்டி விட்டார். அந்த பெரட்டினதை அல்லாஹ் பாதுகாப்பு. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, எவ்வளோ பாவம் அழிஞ்சிருக்குது உங்களுக்கு தெரியும். டிசம்பர் வந்திருக்கு, நாங்க அதோட சேர்ந்துடக்கூடாது. நாங்க பேசுறது எங்களை பாதுகாத்து கூட, சமூகத்தை உலகத்தை பாதுகாக்கணும்னு நான் சொல்ல வரல. செல்லு கேட்க மாட்டாங்க யார்?
பாவங்கள்ல இருந்து இந்த டிசம்பர் அல்லாக்கு பிள்ளை இருக்குன்னு வாதாடிய கால்

0: மிக கோபமான காலம் தான் டிசம்பர். உலகத்த ஆயத்தில் ஓய்வு காட்ட நேரம் இல்லை, சும்மா மிக நீளமாயிற்று. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கை மிக சுருக்கமானது. அல்லாஹும் பக்கம் திரும்புவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணிக்க நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாயத்தினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்த தௌஃபிக் செய்வாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்பெரிய நசீபை தருவாயாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள், இதுவரை அழிவுகள் அதிகம் நிகழ்ந்த மாதம் என்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அல் ஹாஃபில் அலி அகமது ரஸாதி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்தினூடாகவும் நேர்கள் கேட்கலாம். அது மட்டுமல்லாமல் ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி நேர்கள் இப்போது முஸ்லீம் வானொலியுடைய புத்தம் புதிய ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்வதன் மூலமாக புதிய பொலிவுடனும் புதிய ஒளி நயத்துடனும் முஸ்லீம் வானொலி கேட்கக்கூடியதாக இருக்கும். எமது வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு ஸ்லாத்தை 24 மணி நேரமும் தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக

0: ஆசி வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com.
0: முஸ்லிம் வானொலி
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் கேட்க இருக்கின்றோம். இந்த தொடரில் மணவரை சட்டங்கள் என்ற தலைப்பிலான மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبو الله سهور غلي بيان عربي كردمنا لا موبايل فون له لنتبين இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த தொடரிலே நாம் இப்பொழுது மணவறை சட்டங்கள், இதுவரைக்கும் நம்ம வலிமாவுடைய சட்டங்களையும் அதுக்கு பின்னால் அலங்காரங்கள் தொடர்பான சட்டங்களையும் நம்ம பார்த்தோம். இப்பொழுது மணவறை சட்டங்கள் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மணவறை சட்டங்கள் சம்பந்தமாக பேசுகிற சந்தர்ப்பத்தில் வந்து இதில் மூன்று நிலையில் என்ன செய்யலாம், இந்த தலைப்பை நம்ம பேசலாம். ஒன்று, மிகவும் விரிவாக பேசுகிறது, விரிவாக பேசுகிறது. அதில் சலஃபுகளுடைய சில பாரம்பரிய நூல்கள், இந்த முசன்னஃப் அப்துல் ரசாக், முசன்னஃப் இபின் அபி ஷேபால் வரக்கூடிய நிறைய ஆதார்கள், இது தொடர்பான விஷயங்கள் இன்றைக்கு, அதாவது மக்கள் எதெல்லாம் கேட்காமல் புரிந்து கொள்ள முடியுமோ அவைகளெல்லாம் கேட்டிக்கிறாங்க. அவைகளெல்லாம் கேட்டு அதுக்கு பதிலெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த ஆரம்ப காலத்திலேயே அடைந்தும் இருக்கிறார்கள். அது மாதிரி விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி, என்ன எப்படி தனிப்பட்ட ரீதியாக கேட்டு பதில்களை அடைஞ்சு கொண்டாங்களோ அதே மாதிரி அடைந்து கொள்வது தான் நல்லது. கேட்காமிக்கிறது அதை விட மிகவும் நல்லது. பொதுவாக ஜென்ரலாக புரிஞ்சு கொள்ள முடிஞ்ச ஒரு விஷயம், சைத்தான் அந்த வஸ்வாசம் என்ன செய்வான், இதை கேளு அதை கேளு, அப்போ தான் கிளியர் ஆகும்ன்ற அடிப்படையில் கேட்க வைப்பான். அதில் நம்ம போனோம்னு சொன்னால் அது அப்படியே என்ன செய்யும், இழுபட்டு போய்கொண்டே இருக்கும். இந்த அளவுக்கு விரிவாக போகிறது, விரிவாக போய் நூல்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதி இருக்கிறாங்க. இமாம் சுயூத்திக்கு ஒரு நூல் நிஸ்பத்து செய்யப்படுகிறது, அந்த பேரை நான் சொல்லலை. அது இமாம் சுயூத்தியோட நூலா அப்படி என்று சொல்லியும் என்ன அதை கருத்து முரண்பாடு இருக்குது. இது சம்பந்தமான விரிவான முறையில் பேசப்பட்ட ஒரு நூல். அதுபோல் ஆரம்ப கால அறிஞர்களில் சிலர் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய், எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் இந்த உடலுறவு தன்மைகளை பற்றியெல்லாம் என்ன, அதாவது ஆய்வு செஞ்சு கம்பேர் பண்ணி ஹராமான வழிகள், ஹராமான அதாவது உறவுகள் எல்லாத்தையும் இதோடு கம்பேர் பண்ணி, இது எது இதில் என்ன ப்ளஸ் இருக்குது, இதில் என்ன மைனஸ் இருக்குது, ஏன் இதில் ப்ளஸ் வந்துச்சு ஹராமாக இருந்தும், இப்படியெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது. அதே போல் வந்து அதாவது சுய இன்பம் காணுதல் அப்படின்ற தலைப்பில் இமாம் ஷவுகானி ஒரு புத்தகம் எழுதுறாரு, புலூகுல் முனாஃபி ஹுக்மில் இஸ்திமினா அப்படின்ட்டு. அப்படி ஒரு தனி ஒரு புத்தகமே என்ன செய்கிறாரு, அவர் எழுதுகிறார். இந்த புத்தகத்தை வந்து தம்மாஜாவில் பிரிண்ட் பண்ணுற டைமில் அவங்க பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. காரணம் அவர் ஒரு அறிஞருடைய நூல்ன்றதுனால அதில் அந்த சட்டங்கள் எழுதிக்கிறாங்கிறதுக்கான பிரிண்ட் பண்ண நினச்சாங்க. ஆனால் அவர் அதில் வந்து லேசுப்படுத்தல் என்ற அமைப்பில் அது இருக்கிறதுனால தொஹ்ஃபத்து ஷாபிர் ரப்பானி ஃபிர்ரத்தி அலல் இமாம் ஷவுகானி அப்படின்னு இமாம் ஷவுகானிக்கு மறுப்பு என்ற ஒரு பகுதியை கீழே சேர்த்தே அந்த புத்தகத்தை என்ன செய்கிறாங்க, அவங்க பிரிண்ட் பண்ணுறாங்க. இது மாதிரியான இப்போ சொன்னது ஒரு உதாரணத்துக்கு, இருக்கிறதுல ஒரு மிதமான ஒரு நூலை தான் என்ன செஞ்சேன், உதாரணத்துக்கு சொன்னேன். மற்ற பேர்கள் எதுவும் சொல்லவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவைகள்லாம் வந்து என்னது, துத்வா வலா துருவா, அதாவது அவைகள் சுருட்டப்பட வேண்டும். இமாம் தஹபி சொல்கிற மாதிரி அவைகள்லாம் மூடி, அதாவது இந்த ஒதுக்கப்பட வேண்டியவைகள் அறிவிக்கப்படக்கூடாது அப்படி என்று சொல்லி இந்த இமாம் தபரீட அறிவிப்புக்கு இமாம் தஹபி அவங்க சொல்லுவாங்க. இந்த அறிவிப்பெல்லாம் இப்படி தொகுத்ததுக்கு பதிலாக இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும், வந்து எரிக்கக்கூடாது என்ற அமைப்பில் மாதிரியான செய்திகளாகத்தான் இதை நான் என்ன செய்கிறேன், கருதுறேன். காரணம், ஹைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகளில் சிறந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவியர்கள் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் உள்ள நபித்தோர்களை நிறைய பல திருமணங்களை முடிச்சிக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலையும் இவ்வளவு தான் எங்களுக்கு செய்திகள் கிடைச்சிக்குது அப்படின்னு சொன்னால்
2: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
4: சலுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
5: அனுசரணை வழங்குவது
6: முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. ربِّ إني لما أنزلت إلي من خيرٍ فقير، ربِّ انصُرني على القوم المفسدين، ربَّنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكَّلت وهو ربُّ العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها، وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த செய்தி முகமது இப்னு அஜ்லான் வாராரு, பலகீனமான செய்தி முகமது இப்னு அஜ்லான். அடுத்தது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த அறையில் நுழைந்த பின்னால இந்த செய்தி மோஜமுல் அவுசத்தில் வருது. இமாம் தபரானியுடைய மோஜமுல் அவுசத்தில் 4018 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. இதுவும் பலகீனமானது. அலி இப்னுல் ஹுசைன் இப்னு வாகித் அவர் தன் தந்தை வழியாக என்ன செய்கிறார், இந்த செய்தியை அறிவிக்கிறார். அதே போல் அத்தா இப்னு சாஹிப் இதில் வர்றார். இவர் வந்து இறுதி காலத்தில் குழப்ப நிலைக்கு என்ன செஞ்சார், ஆளாகினார். இந்த ரெண்டு பலகீனங்களும் இந்த செய்தியில் இருக்குது. அப்துல்லா இப்னு மசூதுலாம் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுஹும் இதா தகலத்தில் மர்அத்து அலா ஜௌஜிஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு மனைவி கணவனிடத்திலே நுழைந்து விட்டால், ஐயகூமர் ரஜுல் ஃபதகூமு மின் ஹல்ஃபிஹி, ஒரு அந்த கணவர் எலும்பி நிற்கணும், அதுக்கு பின்னால் பெண் என்ன செய்யணும், எலும்பி நிற்கணும் தொழுவுறதுக்கு, சரியா? இப்போ யுசல்லியானி ரக்காத்தை ரெண்டு பேரும் என்ன செய்யணும், இரண்டு ரக்காத்துக்கள் தொழ வேண்டும். அதாவது கணவன் கணவனுக்கு பின்னால் இருந்து மனைவி தொழுவுறது ஜமாத்து மாதிரி தொழ வேண்டும். வய கூல் அவங்க சொல்லணும், அல்லாஹும் பாரிக்லி ஃபி அஹ்லி வபாரிக்லி அஹ்லி ஃபிய, அல்லாஹும் ருசுக்னி மின்னி வரசுக்னி மின்ஹும், அல்லாஹும் ஜுமா பைனனா மா ஜம்மஅத ஃபி ஹைர் வ ஃபர்ரிக் பைனனா இதா ஃபர்ரக்த இலா ஹைர். நல்ல துவா, அந்த துவாவும் நல்லது, இந்த துவாவும் நல்லது தான். ஆனால் சுன்னால இல்லை. இந்த துவாவில் எப்படி வருதுன்னா, அல்லாஹும் பாரிக்லி ஃபி அஹ்லி, யா அல்லாஹ் என் குடும்பத்தில் நீ வரக்கத்து செய்வாயா, வபாரிக்லி அஹ்லி ஃபிய, அதாவது என் குடும்பத்துக்கு எண்ணில் பறக்க செய்வாயாக, அதாவது அவங்களுக்கு பறக்க செய்வனும் எனக்கு பறக்க செய்வாயாக. அல்லாஹும் ருசுக்னி மின்ஹும் வரசுக்னி மின்ஹும் யாழ்லா, அல்லாஹும் ருசுக்ஹும் மின்னி யாழ்லா, அவர்களுக்கு எண்ணிலிருந்து என்ன செய்வார், ரிசுக்கு கொடுப்பாயாக. வரசுக்னி மின்ஹும் எண்ணிலிருந்து அவர்களுக்கு என்ன செய்வாயாக, அதாவது ரிசுக் கொடுப்பாயாக, அவர்களிலிருந்து எனக்கு ரிசுக்கு தருவாயாக. அல்லாஹும் ஜுமா அபைனா மா ஜம்மா தஃபி ஹைர், எங்களை நீ சேர்க்கிற காலமெல்லாம் நலவிலேயே என்ன செய், எங்களை சேரு. ஒஃபர் பைனா இதா ஃபர்ரக்த இலா ஹைர், எங்களை நீ பிரிச்சேன்னா நலவுக்காக பிரி, ஒரு நலவை நோக்கிய பிரிவாக அதை என்ன செய்யட்டும், அதாவது பிரிக்கிறதுல பிரித்தா அது நலவை நோக்கிய ஒரு பிரிவாக அது எரிக்கட்டும் அப்படி என்று சொல்லி இந்த செய்தி எனது வருது. இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு இமாம் தபரானி லம் யர் விஹாத் அல் ஹதீஸ் அன் அதா இல்லா இல்லல் ஹுசைன் இபின் வாக்கித், அதா இபின் சாஹிப்ட் இருந்து இந்த செய்தியை ஹுசைன் இபின் வாக்கிதையை தவிர வேறு யாரும் அறிவிக்கவில்லை. அதா இபின் சாஹிப் வந்து முஹ்தலித், இறுதி காலத்தில் குழப்பநிலைக்கு ஆளானவர். ஸோ இந்த அதாவது ரூ அரைக்குள்ள நுழைந்த பின்னால் ரெண்டக்கா தொழுகிற வளமை வேண்டும். சிலருக்கு இருக்குது, அறையில் போய் கணவன் மனைவியாக ரெண்டக்கா தொழுகிறது, அப்படி தொழுது கொண்டா பிழை அல்ல, ஒருவர் வந்து இது சுன்னத்து, இது வந்து ஆதாபுல் பினா, இந்த மாதிரியான உறவு சட்டங்களில் உண்டு அப்படின்னு புரிந்து கொள்ளாமல் சம ரெண்டு ரக்காத்து என்ன செய்வோம், நம்ம தொழுது கொள்வோம், துவா செஞ்சு கொள்வோம் அப்படின்ற ஒரு வளமைக்கு இல்லாமல் அவங்க வந்து என்ன அதை ஒரு செஞ்சாங்கன்னா பரவாயில்ல, வளமைக்கு இல்லாமல் ஒரு முறை தான் கல்யாணம் முடிக்கிறது. நான் சொன்னால் ஊர் வளமைக்கு சரியா, ஊர் வளமையில் அப்படி இல்லாமல் அப்படி அவங்க வந்து என்ன அதாவது தொழுது கண்டாங்கன்னு சொன்னால் அது வந்து பிழை அல்ல, மார்க்க ரீதியாக பிழை அல்ல. அதே நேரம் இதை சுன்னத் இப்படியான ஒரு ஒழுக்கத்தை ரசூலாக கற்றுத்தந்திக்கிறாங்க, இந்த துவாவை சொல்லி தந்திக்கிறாங்க அப்படின்னு இந்த ரெண்டு துவாவை பாடமாக்கி இந்த மாதிரி இதை சொல்லணும் அப்படின்னு விளங்குறது பிழை. மார்க்கத்தில் அப்படியான எந்த ஒரு ஒழுக்கங்களையும் நம்ம என்ன செய்யலை, இந்த மாதிரியான சப்ஜெக்டுகளை எந்த ஒரு ஒழுக்க வரையறைகளையும் நம்ம காணவில்லை. இதுவும் பலகீனமான செய்தி. நிறைய நலவுகள் செய்யலாம், நம்ம ஒரு ரெண்டு பக்கம் குரான் ஓதிக்கலோன்னு சொல்லலாம், அல்ல ரெண்டு ரக்கா தொழுதுகளான்னு சொல்லலாம், ஒரு தர்மம் செஞ்சுக்கலோன்னு சொல்லலாம், இந்த மாதிரி எதுவுமே என்ன செய்யலாம், நல்ல விஷயங்களாக இருந்தால் அதுகளை செஞ்சுக்கலாம், மார்க்கத்தில் பிழை இல்லை. ஆனால் இந்த சுண்ணத்துக்களை சொல்லிக் கொடுப்பாங்க, ரெண்டு ரக்கா தொழுங்கன்னு சொல்லுவாங்க, துவா கேளுங்கன்னு சொல்லுவாங்க, அவர் துவா கேட்க நீங்கள் ஆமின்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, முடிய பிடிச்சி துவா கேளுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த செய்திகள்லாம் பலகீனமானது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், சஹிஹுல் புகாரியில் 5165 இலக்கத்தில் வருது, இந்த செய்தியை வந்து சொல்லிக் கொடுத்துல, மற்ற எல்லாமே சொல்லிக் கொடுத்தீங்க, லைஃபான ஹதீஸில் வர்றது புகாரில் வரக்கூடிய செய்தி. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க 5165 இலக்கம். قال النبي صلى الله عليه وسلم رسول صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னார்கள், اما لو ان احدهم يقول حين ياتي اهله தன் குடும்பத்தினரிலே வருகின்ற பொழுது, அதாவது உறவில் ஈடுபடுகின்ற பொழுது, بسم الله அல்லாஹ்வின் பெயரை கொண்டு, اللهم جنبني الشيطان وجنب الشيطان ما رزقتنا, يا الله جنبني الشيطان என்னை விட்டு சைத்தானை தூரமாக்கு, ஒஜன்னிபி ஷைத்தான மாறசக்தனா எங்களுக்கு தரக்கூடியதை விட்டும் சைத்தானை என்ன செய் தூரமாக்கு, அதாவது குழந்தையை விட்டும் சைத்தானை தூரமாக்கு. அப்படி துவா கேட்டால் சும்மா குத்திர பைனஹுமா ஃபீதாலி, அந்த உறவின் மூலம் அவர்களுக்கு இடையில் அல்லாஹு தாலா ஒரு தக்தீர் பண்ணியிருந்தா, ஒரு குழந்தையை தக்தீர் பண்ணியிருந்தான்னா, அவ குதிய வலதுன் அல்லது அவர்களுக்கு என்ன ஒரு குழந்தை அதாவது எழுதப்பட்டிருந்தால், லம் யதுர்ரஹு ஷைத்தானுன் அபதன், சைத்தான் எப்பொழுதும் அவரை தீண்ட மாட்டார். இந்த தீண்டுதல் வந்து உடல் ரீதியான தீண்டுதலை தான் என்ன செய்யணும் என குறிக்கணும், மற்றபடியான தீண்டுதல் வந்து என்ன சைத்தானுக்கு மனிதனுக்கு இருந்து கண்டே இருக்கும், வழிகெடுக்கிற மாதிரியான தீண்டுதல்கள். உடல் ரீதியான எந்த தீண்டுதலும் என்ன செய்யாது அதாவது நடக்காது. வழிகெடுத்தல் என்ன செய்யும், எப்போ நடந்து கொண்டிருக்கும், அது பாதிக்காதென்று கூட என்ன செய்யலாம் சொல்லலாம், வழிகெடுத்தல் என்ற முயற்சி என்ன செய்யும் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ இந்த செய்தி சஹிஹ் புகாரில் 5165 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி இந்த துவா. இந்த துவா வந்து உறவின் ஈடுபடுவதற்கு அந்த நேரத்தில் தான் சொல்லணும் அப்படின்ற அர்த்தம் அல்ல, நம்ம அந்த உறவில் ஈடுபடுவதற்கான ஆரம்ப நிலையிலிருந்து இந்த துவாவை என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம், அல்லாஹும்ம ஜன்னிபி ஜன்னிபினி ஷைத்தான ஓ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. இந்த துவாவை வந்து முதலாக ஜன்னிபினி ஷைத்தான் என்னை விட்டு ஷைத்தானை என்ன தூரமாக்கு, அதுக்கு பின்னால் ஓ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, இதை ஆணும் சொல்லணும், ஒரு மனைவி என்ன ஒரு பெண்ணும் சொல்லணும், அவனுடைய அதாவது உறவுடைய ஆரம்ப நிலையிலிருந்தே இந்த துவாவை என்ன செய்யலாம் சொல்லலாம், ஒருத்தர் திருப்பி திருப்பி சொன்னால் கூட அதில் என்ன பிழை இல்லை. அப்போ இதுதான் அதாவது உறவின் பொழுது சொல்ல வேண்டிய துவா என்று சொல்லி ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய சஹிஹான என்ன துவா. மற்றபடியான ஒழுக்கங்கள் எதையுமே என்ன செய்யலை காணலை. அந்த அதாவது பொதுவான வழிகாட்டல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு, போகிற சந்தர்ப்பத்தில் இப்போ அதாவது அந்த மனைவியோட போகிற சந்தர்ப்பத்தில் போய் இருக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படியான முறையில் நடந்து கொள்ளணும். சிலர் வந்து பொருளாதார மைண்ட் செட்டிலே இருப்பாங்க, ஃபஸ்ட் தடவை தான் இப்போ நம்ம பேத்து பேச போகிறோன்னு அங்கே உட்காந்துட்டு என்னது எல்லாம் சலாம் எல்லாம் சொல்லி கொஞ்சம் நேரம் பேசிட்டு இப்போ எல்லாத்துக்கு முன்னால் முக்கியமான விஷயம் பேசிக்கலோன்னு என்ன எல்லோரும் ஃபீட் பண்ணிப்பான் பொருளாதாரத்தை பற்றி, என்ற செலவு வருமானங்கள் இப்படி தான், இந்த மாதிரி நபர்கள் வந்து என்னது பொருத்தமே இல்லாத ஒரு வார்த்தைகள் இதெல்லாம், என்ற செலவு வருமானங்கள்லாம் இப்படி தான், நம்ம கட்டுப்படியான மெத்தடில் வாழணும், ஃப்யூச்சரில் என்ன எப்படி போகணும், அப்படி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் குழந்தை வளர்ந்தா அப்படின்னு. இது உண்மையை சொல்ல போனால் ஒரு பெண்ணுடைய இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சென்ஸே இல்லாத ஒரு ஆளுண்டு ஃபீல் பண்ணுறதுக்குரிய மைண்ட் செட்டு தான் அது, பயோ மாற்றப்பட்டிருந்தாலே தவிர. ஏன்னா இப்போ பெண்களும் அந்த எஜுகேஷன் கொடுத்து தொழில் கொடுத்து முன்னேற்றம் கொடுத்து ரெண்டு பேரும் என்னது அதாவது ஹாஃப் ஆஃப் ஆஃப் போட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துருக்கீங்க, அதனால் இந்த ஃபஸ்ட்டுக்கு நம்ம இதை பேசிக்கிறோன்னு அவங்கள எஜுகேட்டட் அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி நபர்களை தவிர இயற்கையாக ஒரு பெண் அந்த நேரத்தில் வந்து இவன் என்ன செய்கிறான் பொருளாதாரத்தை விட நீ ஃபஸ்ட்டுக்கே உன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிறணும், அப்படியே சுற்றி கையில் எடுத்துக்கண்டா தான் முழு கண்ட்ரோல் உன கையில் வரும், இல்லை அவ்வளோதான் அப்படி என்று பண்ணியே அனுப்பினதுனால இவன் வளமையாக நல்லா சிரிக்கிறவங்க கூட அந்த இடத்துல சிரிக்கிறதுக்கு என்ன செய்வான் யோசிப்பான், ஒரு அளவாக தான் நம்ம என்ன செய்யணும். இந்த மாதிரி நபர்களால் வந்து அந்த வாழ்க்கையில் சந்தோஷமான நேரங்களில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லாம் இருக்கும் ஏன்னா ஃப்யூச்சர் பிளானில். அப்போது இப்படி இல்லாமல் நல்ல முறையில் பேசணும் என்றது, அதாவது அவங்களோட இங்கிதமாக நடந்து கொள்ளணும் என்றது, அதாவது மிச்சமே சீரியஸான முறையில் விஷயங்களை பேசிக்கலாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நேரம் சந்தோஷத்தை மட்டும் என்ன முற்படுத்தி பேசக்கூடிய என்று பொது ஒழுக்கங்கள் என்று செஞ்சு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அவங்கள்ட்ட கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். நம்ம வந்து என்ன மார்க்க ரீதியாக இதில் என்ன இருக்கு, மற்ற விஷயங்கள் பொதுவான வழிகாட்டல்களை நம்ம கொஞ்சம் சொல்லலாம், யாராக இமாம்கள் சொல்லி தான் நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நம்ம என்ன செய்வோம் பார்த்துட்டு போவோம். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம். இது ஜென்ரலாக ஃபித்ரத்தில் எல்லாருக்கும் இருக்கு, இயற்கையாகவே வந்து எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம் இப்படி தான் நம்ம பேசணும், இப்படி தான் பழகணும். ஆனால் இன்றைக்கு அந்த அறிவு கூட மங்கி போன ஒரு கட்டத்தில் இருக்குது, நிறைய பேர் வந்து அறிவு கூட மங்கி போன கட்டத்தில் இருக்குது. அல்லது இந்த இஷ்கண்டு சொல்லக்கூடிய காதல் நோயில் விழுந்திருந்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே பேசி பேசி பேசி எல்லா ஹராமும் ஃபோனில் எல்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கு போகிற அங்கே போகிறதுனால அந்த ஒரு என்ன ஒரு ஆரம்ப உணர்வெல்லாம் வந்து இருந்தாலும் கூட அந்த ஒரு அந்த ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்ந்த ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய அமைப்பிலான அந்த உணர்வு அங்கே என்ன செய்ய போகிறதில்லை, அவங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. இது ஒரு அடுத்த அந்த நேரத்தில் உள்ள பயங்களை பற்றியெல்லாம் பேசுவாங்க, எனக்கு எனது உடல் ரீதியான பலகீனங்கள், அந்த பெண்ணுக்கு தனக்கும் இடையிலான பலகீனங்கள், இப்படி இது இதெல்லாம் வேறு தலைப்போடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நம்மளோட வழிகாட்டில் மருத்துவ வழிகாட்டலோட சம்மந்தப்பட்ட நம்ம வந்து மார்க்க ரீதியான விஷயத்தில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பேசும். ஆனால் உலக ரீதியான வழிகாட்டல் யாராக இமாம்கள் எதுவும் பேசியிருந்தாங்கன்னா சில நல்ல குறிப்புகள் இருந்தால் நான் இறுதியில் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த உடலுறவு சட்டங்கள் அப்படின்ற விஷயத்தில் எடுக்கிறதுல நம்ம எப்பயுமே இந்த ரெண்டு விஷயங்கள் தான், அதாவது ஹதீஸில் நம்ம வச்சுக்கிறோம், அந்த ரெண்டு சட்டமும் வந்து இந்த ரெண்டு வரையறைக்குள்ள ஒன்று ஃபித்ரத்துக்கு மாற்றமான இதாக இருக்கக்கூடாது, ஃபித்ரத்துக்கு மாற்றமான இதாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த ஃபித்ரத் என்றது வந்து நமக்கு காட்டப்படக்கூடிய இந்த சூழ்நிலைகள் காலங்கள் நம்ம வாழக்கூடிய இடம் இதெல்லாம் நமக்கு அதை தாக்கம் செலுத்தும் தானே. அப்போது அந்த சினிமாக்கள் இவைகள் மூலமெல்லாம் தாக்கம் இருக்கும். இதன் ஊடாக இயற்கையாக மனிதன் வந்து உடல் உறவு அப்படின்னு விளங்கக்கூடிய விஷயங்களில் நிறைய சேஞ்சஸ் நடந்துக்கு, எங்களுக்கே இதுதான் வாழ்க்கை தான் சரியானது இப்படி தான் இருக்கணும் என்ற மாதிரியான சிந்தனை போக்குகள் என்ன செஞ்சுக்கு வந்திருக்கும். சிம்பிளாக சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் இரண்டு மனமும் ஒத்துக்கொண்டு நடக்கக்கூடிய உறவுகளை மட்டும்தான் இஸ்லாம் என்ன செய்யும் அங்கீகரிக்கும், ஃபித்ரத்துக்கு ஏற்ற வழிமுறையாக என்ன செய்யும் சொல்லும். மற்றபடி ரெண்டு பேருக்கு ஒரு ஒவ்வாமைகள் இருக்குமாக இருந்தால் அதை இஸ்லாம் ஒரு பொழுதும் என்ன செய்ய போகிறதில்லை அங்கீகரிக்க போகிறது இல்லை. இது பேசிக்காக ஃபித்ரத்தை பற்றி விளங்குறேன்னா இதுதான் தலைப்பு, இதுக்குள்ளே நம்ம எதையும் விளங்கிக்கலாம். ஃபித்ரத் அப்படி என்றால் மனசு ஒத்துக்கொள்ளணும், ஃபித்ரத்ன்றது மனசு ஒத்துக்கொள்ளணும். அப்போ ஒரு நல்ல மனசு ஒத்துக்கொள்கிறதுக்கு அவன் சாலிகான பெண்ணாக இருக்கணும், ரெண்டு விஷயம் இருக்கணும், இல்லைங்களா, ஒரு சாலிகான பெண்ணாக இருக்கணும் மனசு ஒத்துக்கொள்ளணும். சாலிகான பெண்ணாக இல்லாமல் மனசு ஒத்துக்கணும்னா ஃபித்ரத்தில் என்ன செஞ்சிருக்கும் மாற்றம் இருக்கும். சாலிகான பெண்ணாக இருந்து பயோலாம் கிளியராக இருந்து அவங்க ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் மைண்ட் செட்டில் இருந்தால் கணவனும் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் மார்க்கம் தடை செய்ததை தவிர மற்றெல்லாம் என்ன அனுமதி என்று புரிஞ்சுக்கலாம். ஃபித்ரத்து மாறிப்போய் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, அது பல காரணங்களால் மாறிப்போயிருப்பாங்க. இப்படி மாறிப்போயிருக்கக்கூடியவர்களுடைய சிந்தனையில் இந்த ஹதீஸில் எடுத்தோம்னா அப்போ இது மட்டும் தான் கூடாது, மற்ற எல்லாமே என்ன செய்யும் கூடுமென்று எடுத்தால் ஃபித்ரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போகும், ஃபித்ரத்தெல்லாம் தாண்டி போகக்கூடிய நிலைமையில் இருக்கும். அந்த லெவலுக்கு ஒரு ஆள் போகிறதாக இருந்தால் இதில் பல கேள்விகள் உண்டாகும், அது நம்ம பகிரங்கமான ஒரு பதிவில் அது சரி வராது. ஆனால் அந்த நிலைமைக்கு போகிறதாக இருந்தால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா நம்ம ஃபித்ரத்தில் ஏதோ மாற்றம் இருக்குது, நம்ம வந்து சினிமாக்களால் என்ன செஞ்சுக்கிறோம் மாறி இருக்கிறோம், இந்த படங்களை பார்த்து பார்த்து சினிமா படங்களை பார்த்து பார்த்து எங்களோட சிந்தனை போக்குகள் என்ன செஞ்சு மாறி இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரியான சிந்தனைகள் இன்றைக்கு சாதாரணமாக கார்ட்டூன் இமேஜ்களில் கூட இந்த சிந்தனை மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் என்ன செஞ்சிருக்கு சின்ன பிள்ளைகள் அப்படின்ட்டு என்ன செய்யுது வருது. அதாவது இந்த குடும்ப உறவு அப்படி என்று சொல்கிறதே கணவன் மனைவி உறவு என்று சொல்கிறதே வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனை போக்கான உறவுகள் தான் என்னது குடும்ப உறவு என்ற சிந்தனை போக்கெல்லாம் நிறைய பேருக்கு என்ன செய்யுது இருக்குது. அப்படியான ஒரு நிலையை ரசூலுல்லாஹோட வாழ்க்கையிலே சஹாபாக்களோட வாழ்க்கையிலும் நீங்கள் காணவே முடியாது. அந்த இடத்துல எல்லாம் வந்து ரெண்டு பேருக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இடத்துல இருக்கும், ரெண்டு பேரும் மனம் ஒத்த விஷயமாக இருக்கும், சாலிகான ஒரு சிந்தனை போக்குள்ளவங்களாக இருக்கணும், எதுலேயுமே மிதமிஞ்சி போகிறது கூடாது என்ற அடிப்படையில் இதுலேயும் நம்ம எல்லை கடந்து போகிறது ஃபித்ராக்கு என்ன செய்யும் மாற்றமாக அமையும், வெறுப்புகளை கொண்டு வரும், பிரிவுகளை என்ன செய்யும் கொண்டு வரும் இடத்துல சந்தேகம் இல்லை. அப்போ முதலாவது மார்க்கம் தடுத்ததான்னு பார்க்கணும், ரெண்டாவது ஃபித்ரத்துக்கு என்ன அதான் மனம் ஒவ்வாத விஷயங்களாக இரண்டு மனம் ஒவ்வாத விஷயங்களான்னு பார்க்கணும், இந்த ரெண்டு சரியானுட்டால் மூணாவது மனம் ஒத்துக்கொள்வது ஒவ்வாமைன்றதுக்கு சாலிகான அவங்க உணர்வு அங்கே இருக்குதான்னு பார்க்கணும். இதெல்லாம் ஓகே ஆயிருந்தால் மார்க்கறதே அது என்ன தடை இல்லை அப்படின்ட்டு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதில் அதாவது சஹீஹ் புகாரியில் 4528 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, அதாவது சூரத்துல் பக்ராவுடைய 223 வசனம், ஜாபிர் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கானத்தில் யஹூது தகூல், யூதர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க மதீனால, இதா ஜமஅஹா மி வராஹா ஜா அல் வலது அஹ்வல், ஒரு பெண்ணை அதாவது அவள் வளமையாக உறவு கொள்ளக்கூடிய முறைக்கு மாற்றமான முறையில் உறவு கொண்டாள், அதாவது முகங்குப்புற இருக்கக்கூடிய நிலையிலே உறவு கொண்டால் அவன் அந்த குழந்தை வந்து என்ன அதாவது அஹ்வல் ஒரு அதாவது இந்த குறையான ஒரு குழந்தையாக என்ன செய்யும் வரும், குறையான ஒரு குழந்தையாக வரும் அப்படி என்று சொல்லி அது அஹ்வலுக்கு என்ன மொழிபெயர் போட்டிக்கிறாங்க 4528 அதாவது அந்த குறையான ஒரு குழந்தையாக அந்த குழந்தை என்ன செய்யும் வரும்னு யூதர்கள் சொல்லக்கூடியவங்களாக இருந்தார். ஒரு மனைவியோடு உறவு கொள்கிற முறையில் அந்த இடத்துல ஃபித்ரத்துக்கு எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் ஒரு ஒரு அதாவது வளமையான உறவு கொள்கிற முறைக்கு மாற்றமாக உறவு கொள்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அந்த குழந்தை வந்து குறையுடைய குழந்தையாக வரும் என்று சொன்ன உடனே அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனம் இறக்குறான், நிசா உக்கும் ஹர்துன் லக்கும், பெண்கள் உங்களது விளை நிலங்கள், ஃபத்தூ ஹர்தக்கும் அன்னா ஷேத்தும், நீங்கள் உங்களது விளை நிலங்களை நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள் அப்படி என்று சூரா பக்ரா 223. இப்போ இதில் வந்து அல்லாஹு தஆலா பல சட்டங்களை மறைமுகமாக சொல்கிறான், இதிலிருந்து எவ்வளோ இதுகள் எடுக்கலாம். ஒன்று வந்து ஒரு பெண்ணுடைய உறவில் ஈடுபடுதல் அப்படி என்று சொல்கிறது உறவுக்கான வழி அல்லாஹு தஆலா எப்படி வச்சுக்கிறானோ அந்த வழியில் மட்டும்தான், மற்ற வழிகளில் உறவு கொள்ளக்கூடாது, காரணம் விவசாய நிலமென்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ விவசாயம் என்கின்ற சிந்தனை மாறுகன் அதான் நகவல் மாறுகன் உடையவராக அந்த மா கண்ணில் வந்து ஒரு அந்த ஒழுங்காக இருக்காத கருவிழி அந்த மாதிரி இல்லாத குழந்தையாக பிறக்கும்னு யூதர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்போ இதில் வந்து அதாவது விளைநிலம் அப்படி என்று சொல்கிற சந்தர்ப்பத்தில் குழந்தை பெறுவதற்கான இடத்துல தான் உறவு என்ன செய்யணும் அதாவது நடக்கணும் என்றதை அல்லாஹ் ஒன்று சொல்லிக்காட்டும். இரண்டாவது வந்து அல்லாஹ் விளைநிலம் அப்படி என்று சொல்கிறது ஃபத்தூ ஹர்தக்கும் அன்னா சேத்தும், நீங்கள் விரும்பிவாறு செல்லுங்கள் என்பதில் இப்போ இன்றைக்கு வந்து அதாவது ஒரு ஆணுடைய இந்திரிய துளியை எடுத்து பெண்ணுடைய அதாவது கர்ப்பப்பையில் அந்த சினை முட்டையோடு ஜாயின் பண்ணுறதுக்குரிய அந்த அதாவது ஒரு மெக்கானிசமே இன்றைக்கு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி செய்யக்கூடிய அமைப்பில். அப்போது இந்த மாதிரியான அதாவது கருக்கட்டக்கூடிய தன்மை இந்த ஸ்டின்சாகன்றது கிட்டத்தட்ட 7-8 வகை விளங்கிட்டா, அந்த ஸ்டின்சாக என்று சொல்லக்கூடிய அந்த இது வந்து 7-8 வகை குளோனிங் அப்படின்னு சொல்கிறது 7-8 வகையில் என்ன செய்யுது அது இருக்குது. அப்போது இந்த மாதிரியான நடைமுறையை நாங்கள் இன்றைக்கு செய்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு இந்த வசனம் ஒரு ஆதாரம், உங்களது விளை நிலங்கள் நம்ம உறவில் ஈடுபட்டு தான் அப்படி வரணுமென்றது இல்லை, இப்படி எடுத்தும் நம்ம என்ன செய்யலாம் வைக்கலாம், ஆனால் அதுக்குரிய முக்கியமான நிபந்தனையாக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வது இந்த ப்ரோசஸ் நடப்பதை அவர் ஃபஸ்ட்டிலேருந்து கடைசி வரைக்கும் கண்ணால் என்ன செய்யணும் பார்க்கணும், தனது இந்திரிய துளி தான் என்ன செய்கிறது அங்கே பகுக்கப்படுகிறது, அதுதான் அங்கே என்ன அதாவது அந்த கருவில் அந்த அந்த கர்ப்பப்பையில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது என்பதை முழுமையாக இவர் பார்க்கக்கூடிய அமைப்பில் என்ன செய்யணும் இருக்கணும், எடுத்த நிமிடத்தில் இருந்து அது கர்ப்பப்பையில் அந்த சினைமுட்டையோடு சேர்க்கப்படுகின்ற வரைக்கும் அந்த விஷயம் என்ன செய்யணும் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் எடுத்து அதில் வைப்பாங்க ஓமில். அப்போ இது வந்து இந்த இது பார்க்க என்ன என்ன காரணம் ஏண்டா இது மாதிரி என்ன செய்யலாம் நடக்கலாம், இன்றைக்கு பேங்க்கில் எடுத்து வைக்கிறாங்க அதை வழங்கிட்டா அந்த சினை முட்டை எடுத்து பேங்க்கில் என்ன செய்கிறாங்க அதில் வைக்கிறாங்க, அப்போ அந்த அளவுக்கான ஒரு இந்த அதை ஒரு ஃப்ரீஸ் பண்ணி அதுக்குரிய பாதுகாப்போடு வைக்கிற ஒரு அளவுக்கான டெக்னாலஜியெலாம் என்ன செஞ்சுட்டு இன்றைக்கு வளர்ந்துருக்கிது அப்படின்னா இந்த மாதிரியான கட்டத்தில் அது என்ன அடிப்படை நடக்குது நமது சினை முட்டையோடு தானா என்றது நட பார்வையில் இருக்குது. அப்போ இது ஒரு மேற்பார்வையில் நடக்கலை, இன்றைக்கு ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஆபத்தான விஷயங்கள் ஒன்று தான் இந்த அதாவது இந்த என்னது பால் இந்த தாய்ப்பால் சம்மந்தப்பட்ட இது, அடுத்தது வந்து இந்த வங்கிகள் அடுத்த பிளட் பேங்க் இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து மனிதனுடைய அந்த கூரையே என்ன செய்யுது மாற்றக்கூடிய அமைப்பிலான விஷயங்கள், இதில் சின்ன சேஞ்சஸ் நடந்தாலும் சந்ததியில் மாற்றங்கள் கூட என்ன செய்யலாம் வரலாம், ஒரு காலம் வரலாம் வந்து உடலுறவு அப்படி என்று சொல்கிறது ஒரு ஒரு வெறுமனை இது மாதிரியும் புள்ள வர்றது வேறு செக்ஷன் நிற்கிற மாதிரியும் என்ன செய்யலாம் வரலாம், கர்ப்பத்தில் நம்ம சுமந்துட்டிக்கிறதுக்காண்டு வாடகை தாய்கள்லாம் இன்றைக்கு என்ன அதாவது வாடகை தாய் அப்படி என்று சொல்லி அந்த என்ன விபச்சாரம் அல்ல அது விபச்சாரம் என்ற உறவு நடக்கணும் விபச்சாரம் அல்லாமல் முறைகேடான விபச்சாரத்தை விட படுமோசமான என்ன விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மோசமான சப்ஜெக்டுகள் அங்கீகாரத்தோடு என்ன செய்ய இன்றைக்கு அது ஒரு உதவி மாதிரி அது ஹெல்ப் மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு என்ன செய்கிறாங்க மாற்றிக்கிட்டு வரக்கூடிய காலம் இது. அப்போ இதில் வந்து எங்களது மனைவியர்களுடைய விஷயத்தில் இப்படி நடந்து கொள்ளலாம் அப்படின்றத நம்ம தெரியுது. இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது, ஒருத்தருக்கு 2-3 மனைவி மாறிக்கிறான், ஒருவருக்கு கரு என்ன செய்யலை தரிக்கலை, ஒருவருக்கு கருத்தரிக்கலை, இன்னொருவருக்கு கருத்தரிக்கக்கூடிய நிலைமையில இருக்குது. இவர்களுடைய கருவை எடுத்து அடுத்த மனைவியருடைய என்ன, அதாவது வயிற்றில் அந்த இந்த கருக்கட்டை வைத்து அடுத்த மனைவியுடைய வயிற்றில் வைக்கிற சம்பந்தமாக என்ன? ஏன்னா ரெண்டு பேரும் எல்லாமே ஹலால், இந்த பிரச்சனைக்கு இதுவும் ஹராம் தான். இதுவும் என்ன, ஹராம் தான். யாருக்குரியவங்களோ அவங்களுக்குரியது மட்டும்தான் என்ன செய்யணும், இங்கே நடக்கணும். திடீர்னு என்ன காரணம், டைவோர்ஸ் நடத்தணும் எங்களை இடையில. இப்போ புள்ளை யாருட, சரியா கருப்பப்பை தான் இவங்கட, கரு முழுசும் யாருட, அதாவது இந்த கணவனுக்கு அந்த மனைவிக்குரியது. இடையில் வந்து என்ன விவாகரத்து நடத்திட்டு யாருடைய பிரசவத்தில் தலாக்கு இதெல்லாம் கணக்கெடுக்கிறது. அது மட்டும் மாத்திரமல்ல, அந்த பெண் வந்து தாய்மை என்ற இடத்தை யார் மூலம் அடைகிறா, அப்படி என்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே இதில் சிக்கலில் வந்து என்ன செய்ய முடியும். அதனால் நிசாவுக்கும் ஹர்சுன் லக்கும்ன்றது எந்த மனைவியரை இது குறிக்குதோ அந்த மனைவியரை மட்டும்தான் என்ன செய்யும், இது வரைய இருக்கும். இது போன்ற பல இதில் சப்ஜெக்டுகள் இருக்குது. அதே போல் சந்தோஷங்கள், மகிழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்கள் அதாவது குழந்தை பெறக்கூடிய வழியில் உறவு கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் விரும்பியவாறு என்ன செஞ்சுக்கலாம், உறவு கொண்டு கொள்ளலாம் என்றது அல்லாஹுத்தால என்னது ஒரு ஒரு ஒரு அழகான ஒரு உபமான வார்த்தையோடு அல்லாஹுத்தால சொல்லி என்ன செஞ்சிட்டான், அதில் முடிச்சுட்டா அதுலேயும் நம்ம என்ன செய்யலாம், எல்லா சட்டங்களையும் அதில் விளங்கிக் கொள்ளலாம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அம்சம். அப்போ இது தெளிவு. இதில் நிறைய அதாவது இஸ்திம்பாத்தாத்தகள் எடுக்கலாம். நான் சுருக்கமாக அந்த உறவு முறையோடு சம்மந்தப்பட்டதுனால சட்ட ரீதியான விஷயங்கள் அங்கே வரும், குழந்தை பிறப்பு அதெல்லாம் அது வரும். இதில் வந்து உறவு முறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பெண்ணுடன் உறவு கொள்கிற சந்தர்ப்பத்தில் எல்லா வகையிலும் என்ன செய்யலாம், அவர்கள் உறவு கொண்டு கொள்ளலாம். அதே நேரம் அந்த உறவு முறையில் இந்த சப்ஜெக்ட் என்ன, அதாவது எந்த வழியில் உறவு கொள்ள வேண்டும் என்று இறைவன் விதியாக வச்சுக்கிறானோ அந்த வழியில் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி ஒரு ஆதாரமாக என்ன செய்து இருக்குது. அடுத்தது என்னென்னா, சஹி முஸ்லீமில் அதே போல் இன்னொரு ஒரு செய்தி என்னென்னு சொன்னால், சூரா பக்ராவில் 222 அந்த அதாவது குழந்தை பெறுவதற்கான வழிமுறையில் மாத்திரம்தான் நம்ம உறவு கொள்ள வேண்டும், முறையான முறையில் மட்டும்தான் உறவு கொள்ள வேண்டும் என்று இந்த வசனத்தை ஒரு ஆதாரமாக சொல்லுவாங்க. வயசு உனக்கு அனில் மஹீத், மாதாவிடாயை பற்றி உம்மிடத்திலே கேட்கிறார்கள். குல் ஹுவ அதன், அது ஒரு அசௌகரியம். ஃபஅதஸிலு நிசா ஃபில் மஹீத், அந்த மஹீதுடைய அதாவது ஹைதுடைய காலப்பகுதியில் நீங்கள் அவர்களை எனது விலகி நடவுங்கள். வலா தக்ரபூஹுன்ன, எது விலகி நடவுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உடல் உறவு மட்டும்தான் சொல்கிறான். வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன, அவர்கள் சுத்தமாகும் வரைக்கும் நீங்கள் என்ன, அதாவது அவர்களை நெருங்க வேண்டாம். அதை நெருங்க வேண்டாம்ன்றது உறவைத்தான் சொல்கிறான்றதுக்கு என்ன ஆதாரம்னா, ஃபஇதா ததஹர்ன, அவர்கள் சுத்தமாகிவிட்டால், ஃபஅதூஹுன்ன, நீங்கள் உறவில் ஈடுபடுங்கள். அப்போ அதுக்கு முன்னால் ஒதுங்குங்க விளைவிக்குங்கன்னு சொன்னதெல்லாம் உறவு தான். ஃபஅதூஹுன்ன, அவர்கள் நீங்கள் உறவில் ஈடுபடுங்கள். மின் ஹைசு அமரக்குமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு ஏவிய விதத்தில், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏவிய விதத்தில். அப்போ உண்மையிலேயே அந்த மாதாவிடாய் அதாவது அல்லாத மாதாவிடைய நேரத்தில் வந்து வேறு வழியிலும் அவர்களிடத்தில் என அதாவது உறவு கொள்வதற்கான வழி அல்லாஹ் தஆலா வச்சுருந்தாங்க. உறவு கொள்ளலாம், ஆனால் அதாவது செலுத்தக்கூடிய முறைகளில் வேறொரு வழியை வச்சிருந்தான்னு சொன்னால் அல்லாஹ் அதை என்ன செஞ்சிருப்பான், இங்கே சொல்லியிருப்பேன். வலா தக்ரபுஹுன், அவர்களை நெருங்க வேண்டாம்ன்றாலா, அவர்களை நெருங்க வேண்டாம். அதுக்கு பின்னால் ஃபஅதூஹுன்ன மின் ஹைது அமரக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஏவிய விதத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, நெருங்குங்க. இன்னல்லாஹ யுஹிப்பு தௌவாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், தௌபா செய்கின்றவர்களை அல்லாஹ் விரும்புகிறான், சுத்தமானவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் அப்படின்னு வரக்கூடிய இந்த செய்தியை நம்ம என்ன செய்யணும், பார்க்குறோம். அப்போ இதுவும் இந்த குர்ஆன் வசனமும் தெளிவாக வந்து உறவு முறை என்பது மனித விதிகளில் எப்படி இயற்கையாக பதிஞ்சிருக்குதோ அதைத்தான் என்னது அதாவது கூடும் என்பதை புரிந்து கொள்கிற மாதிரியான ஒரு அம்சத்தை நம்ம பார்க்குறோம். அதே போல் இதை இந்த மாதாவிடு சம்மந்தப்பட்ட ஒரு சில செய்திகளை பாருங்கள். இந்த அதாவது இந்த இந்த சஹி முஸ்லீமில் வருது 302 இலக்கம். அன் அனஸ் அனஸ்னா இருக்கு, அன்னல் யஹூத கானு இதா ஹாதத்தில் மர் அஃபிஹிம் லம் யூ ஆக்கிலுஹா வலம் யுஜாமியூஹுன்ன ஃபில் புயூத், பெண் மாதாவிடை அடைந்து விட்டால் யூதர்களோட ஒரு வளமை இருந்துச்சு, அவங்களோட சேர்ந்து தின்ன மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, வீட்டில் எந்த வேலைகள்லையும் கலந்து என்ன செய்ய மாட்டாங்க, அவர்களோடு ஈடுபட மாட்டார்கள். ஃபசால அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ இந்த குர்ஆன் வசனம் இறங்குது, சூரத்துல் பக்ரா 222 என்ன, மாதாவிடாயை பற்றி உம்மிடத்தில் கேட்கான வசனம் இறங்குது கடைசி வரைக்கும். இப்போ ரசூலுல்லாஹ் இந்த வசனத்துக்கு தஃப்ஸீரா சொல்கிறாங்க, இஸ்னாவு குல்ல ஷெயின் இல்லை நிக்காக, நிக்காகண்டா உறவு தான் இடத்த புரிஞ்சுக்கொள்கிற முக்கியமான இடத்துல உண்டு இது. இஸ்னாவு குல்ல ஷெயின் இல்லை நிக்காக, நீங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்க நிக்காக தவிரேண்டா, கல்யாணம் முடிக்க வேண்டாம்ன்ற அர்த்தம் இல்லை, இங்கே எல்லாவற்றையும் செய்யுங்கள் நிக்காகை தவிரேன்னு வருது. அப்போ இந்த இடத்துல அக்கது நிக்கா மாதாவிடாய் டைம்லேயும் அக்கது நிக்கா பண்ணலாம், அது பிழை இல்லை. அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுறது என்னென்னா உடல் உறவு. அதை நான் இங்கே ஏற்கனவே சொன்னோம், நிக்காக என்பது உறவு தான், அண்டு திருமணம் என்பது உறவு தான். அதனால் இஸ்னாவு குள்ள செய்யின் இல்லை நிக்காக, நிக்காகை தவிர நீங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்கள். அப்படின்னா அந்த பெண்களோடு நீங்கள் பேசலாம், பழகலாம், உண்றா தூங்கலாம், சமைக்கலாம், விளங்கிட்டா எல்லா உறவும் உங்கள்கிட்ட இருக்கலாம், உடல் உறவை தவிர அப்படின்னு. ஃபபலகதாலிக்கல் யஹூத், இந்த செய்தி வந்து யூதர்களுக்கு போய் சேருது. அப்போ அவன் ஃபக்காலு மா யூரிது ஹாதர் ரஜுல் ஐயதா அமின் அம்ரினா ஷையன் இல்லா ஹாலஃபனாபி, இந்த மனிதர் வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலும் எங்களுக்கு முரண்பட தான் பார்க்குறாரு, எந்த ஒரு காரியம் வந்தாலும் எங்களுக்கு முரணாக செய்யணும்ட்டு என்ன செய்கிறாரு இவர் செய்கிறாரு அப்படின்றான். ஃபஜா உசைத் இப்னு ஹுதைர் வ அப்பா இப்னு பிஷர், உசைத் இப்னு ஹுதைர் சிறப்பான நபித்தோர், அப்பா இப்னு பிஷர் சிறப்பான நபித்தோர், ரெண்டு பேரும் வந்து ஃபக்கால யா ரசூலுல்லா அல்லாஹ்வின் தூதரே இன்னல் யஹூத தகூலு கதா வக்கதா, யூதர்கள் வந்து நாங்கள் எல்லாத்துலேயும் முரம்படுறோம்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, முரம்படுறதுல மகிழ்ச்சி, நமக்கு இன்றைக்கு உடன்படுறதுலான மகிழ்ச்சி, அடுத்த மதத்தினரோடு உடன்பட்டு நாங்கள் அவங்களுக்கு உண்டு என்று சொல்கிறதுல மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு போவோம். இஸ்லாம் தனிச்சு நிற்கிது அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகிட்டு, மகிழ்ச்சி ஆகின உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க அஃபலான் உஜாமி ஆகுன்னு, அப்போ உறவுலேயே நம்ம ஈடுபட்டுறவான்னு கேட்குறாங்க. அது மட்டும் தானே இப்போ யூதர்களோட ஒத்து போகிற மாதிரி இருக்குது, யூதர்களோட ஒத்து போகிற மாதிரி இப்போ அது மட்டும்தான், அதுலேயே நம்ம ஈடுபட்டுறவா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் மிக முக்கியமான இடம். அதாவது எங்களோட உணர்வு எப்படி இருக்கேன், சஹாபாக்கள் கேட்டது சட்டத்துக்கு, இதே விஷயம் நம்ம கேட்டோம்னா நகைச்சுவை கேட்போம், இந்த நகைச்சுவை உணர்வு கொண்டு போய் நம்ம என்ன செய்வோம் அதில் அப்ளை பண்ணுவோம். அப்போ சஹாபாக்களுடைய தோரணையே மாறும் எங்களுக்கு, அந்த இடத்துல சஹாபாக்கிட்ட தோரணையே மாறும். அப்போது இந்த இதுதான் முக்கியமான இடங்கள், நம்மளோட சிந்தனை போக்கு அங்கே அப்ளை பண்ணுற இடங்கள். உண்மையில் சஹாபாக்கள் கேட்குறது வந்து அவங்களோட முரண்படணும் என்பதற்காக இந்த மாதிரி நம்ம நடந்து கொள்ளவான்னு கேட்குறாங்க. ஃபத்தகையர வஜுஹு ரசூலுல்லாஹி ரசூலான முகம் மாறிட்டு, அப்படி கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் மாறிவிட்டது. ஹத்தா தனன்னா அன் கது வஜத அலைஹிமாம், நாங்களாம் நினச்சோம் ஒரு கடுமையாக ரசூல்லாங்க அவர் மீது கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சோம். ஃபஹரஜா அவங்க போயிட்டாங்க, ரசூலா பதில் சொல்லலாம் போயிட்டாங்க. ஃபஸ்தக்பலஹுமா ஹதியத்துன் மின் லபனின் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃப அர்சலஃபி ஆதாரிஹிமா ஃபசக்காஹுமா ஃப அரஃபா அன் லம் யஜித் அலைஹிமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு அவர அன்பளிப்பு வருது, பால் அன்பளிப்புண்டு வருது. அப்புறம் ரசூல் அவங்கள கூப்பிட்டு அனுப்புகிறாங்க, ரெண்டு பேரும் கூப்பிட்டு அனுப்பி அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, குடிக்க கொடுக்குறாங்க, அதை பாலை குடிக்குமாறு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் அறிஞ்சு கொண்டாங்க ரசூலாம் கோவப்படலை, ரசூலாங்க கோ வேறு ஒன்றும் சொல்லலை, ரசூலாம் கோவப்படலைன்னு அறிஞ்சுக்கிறேன். ஆனால் ரசூலாம் அந்த கேள்வியெலாம் முகம் மாறிட்டு, ஏன்னா அல்லாஹ்வுடைய சட்டம் அந்த சட்டம் அப்படியே இருக்கணும், மாற்றம் என்றதுக்காக வேண்டி சொல்லி அவன் இஸ்லாத்துக்கு வந்து நம்ம யூதமதத்துக்கு போய்த்துடல விளங்கிட்டா, மாற்றம் என்று செய்கிறதுக்காக வேண்டி அவன் இஸ்லாத்துக்கு வந்துடனே நம்ம போய் யூத மதத்தில் சேர்ந்துடுறேன், எப்படியும் மாற்றம் செய்யணும்னு அப்படி லெவலுக்கு போகக்கூடாது. அது அது அந்த அது ஃபிக்கு உண்டு, அதில் எங்களுக்கு என்ன செய்தி இதில் கிடைக்கிது, ரைட். அப்போ இதுலேயும் நம்ம அதை புரிஞ்சுக்கொள்கிறோம், அதாவது உறவு என்றது இந்த முறையில் மட்டும்தான் ஆகிக்கணும், மாற்று முறையோண்ட இஸ்லாம் என்ன செய்யலாம் அந்த இடத்துல அனுமதிக்கவில்லை அப்படின்னு. சஹீஹ் புகாரில் 314வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அன்னம்ரஅத்தன் ஸஅலத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஸ்லிஹா மினல் மஹீத், ஹைத் டைமில் எப்படி குளிக்கிறது, ஹைத சுத்தமாக இருந்து எப்படி குளிக்கிறேன்னு கேட்டாங்க. ஃப அமரஹா கைஃப தக்தசில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வந்து என்ன அதாவது இந்த குளிக்கணும்ன்றதை சொல்லி கொடுக்குறாங்க, சரியா ஒரு அவர் என்னது கஸ்தூரி உள்ள துண்டு எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க தொடச்சிக்கோங்க பின்னர் குளிங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க ரசூலாங்க. காலத் கைஃபாத்த தஹர், அவங்களுக்கு அது கிளியர் இல்லை, மறுபடி கேட்குறாங்க எப்படி முழுசாக சுத்தமாகறது. காலத் தஹரி பிஹ, நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க சுத்தப்படுத்திக்கங்கன்றாங்க ரசூலாங்க. காலத் கைஃப் எப்படின்னு கேட்குறாங்க, கால சுபஹானல்லாஹ் ரசூலாங்க நல்லா தூய்மையானவன் தத்தஹரி இப்படி தான் நீங்கள் சொத்து. அதுக்கு மேலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்கான அவங்களோட வெக்கம் அவங்களோட உடலை. அப்போ சொல்கிறாங்க ஃபஜ்ஜித்த தபுத்துஹா இல்லையே, பள்ளிக்குள்ளே வந்து ஆயிஷாரெலாம் அவங்க பிடிச்சி இழுத்து எடுக்கிறாங்க, அறைக்குள்ளே இழுத்து எடுக்கிறாங்க விளையிட்டா அறை அங்கே தான் நெறிக்கும் இழுத்து எடுத்து சொல்கிறாங்க. ஃபகுல் தூ தத்தபி பிஹா அசரத்தம், அதை எடுத்து ரத்தம் எங்கெல்லாம் பற்றிக்கிறோம் முதலாவது அதை என்ன செய்யுங்க நீங்கள் தொடச்சிக்கோங்கன்னு விளக்கமாக ஆயிஷாரெலாம் எப்படி குளிக்கிறன்ன முறையை சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு படிப்பினை பெற்றுக்கொள்ளணும், இந்த சப்ஜெக்டில் பொறுத்த ரசூலாக எவ்வளோ விளங்கப்படுத்துகிற நினச்சாங்களோ அவ்வளோதான் நம்ம நிற்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாதுக்கு இந்த செய்தி என்ன ஒரு ஆதாரம் இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தனிப்பட்ட ரீதியாக சொல்லிக் கொடுக்கணும். எப்படி ஆயிஷாரெலாம் அந்த பெண்மணிக்கு என்ன தனிப்பட்ட ரீதியாக ஒரு விளக்கத்தை சொல்லி கொடுத்தாங்களோ அந்த லெவலில் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ ஆயிஷாரெலாம் இழுத்தத்தை ரசூலாம் கண்டிக்கல, ஆயிஷாரோட விளக்கத்தை ரசூலாம் கண்டிக்கல, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆயிஷாரை வாழ்ந்ததுனால அந்த விளக்கம் அவங்களுக்கு என்ன செய்யுது கிடைக்குது. அப்போ இதில் ரசூல்லாங்க அவங்க திருப்பி திருப்பி கேட்க சுபஹானல்லாஹ் தத்தஹரின்றாங்க, அல்லாஹ் தூய்மையானவன் நீங்கள் சுத்தப்படுத்திக்கங்க அப்படின்னு மட்டும்தான் என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த முறையை சொல்கிறேன். அவங்க அதை எப்படி அதை செய்கிறது சுத்தப்படுத்துங்க நீங்கள் சொன்னது ஓகே, அது எந்த மெத்தடில் சுத்தப்படுத்துறேன்னு திருப்பி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. ரசூல்லாங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்கான அந்த அவங்களோட வெட்கம் என்ன செய்யலை, அதை விடவில்லை. அதை ஆயிஷா அவர்கள் என்ன செஞ்சாங்க விளங்கப்படுத்தினார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது வந்து நான் இதை எடுத்ததுக்கான இந்த ஹதீஸ் அந்த சட்டத்தை குறிக்கலை, என்றாலும் விளங்கப்படுத்தல் எந்த அளவில் இருக்கணும் என்பதற்காக இந்த செய்தி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அப்போ இது கூடாது அப்படின்ட்டு அதாவது எங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ மாதாவிடா நேரத்திலும் உறவு கொள்ளக்கூடாது, முறைகேடான வழியிலும் என்ன செய்யக்கூடாது உறவு கொள்ளக்கூடாது அப்படின்னு, அதாவது முறைகேடான பாதையிலும் உறவு கொள்ளக்கூடாது என்று சொல்கிறது இந்த ரெண்டு செய்தியிலும் என்ன செய்யுது அதாவது எங்களுக்கு தெரியுது. அதே நேரம் யானாவது மாதாவிடாய் நேரத்தில் வந்து உறவு கொண்டு விட்டால், உறவு நடந்துட்டால் என்ன சட்டம் என்ன, தௌபா செய்யணும், அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும், பிழை செஞ்சேன்னு சொல்லி ரெண்டு பேருமே ரெண்டு அவங்களும் ஒத்துழைச்சிருந்தாங்கன்னா மனைவியும் தௌபா செஞ்சிடணும். ஆனால் ஒரு செய்தி ஒன்று வருது, ஒரு தீனார் அல்லது அரை தீனார் தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதா இப்னு அப்பாஸ்னா அறிவிக்கிறான். ஒரு தீனார் அல்லது அரை தீனார் என்ன செய்யணும் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னதாக அபூதாவுதில் ஒரு செய்தி வருது. அந்த செய்தி வந்து பெரும்பாலான அறிஞர்கள் இதை பலகீனமான செய்தி தாய்வான செய்தியை என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறான். அபூதாவுதில் 264வது இலக்கம் அது. ஒரு தீனார் அல்ல அரை தீனார் என்ன செய்யணும் தர்மம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி நடந்துட்டா அப்படின்றது தாய்வான செய்தி. அதே போல் சஹி முஸ்லீமில் வந்து இமாம் ஜுஹுரி 1435 இலக்கத்தில் இமாம் ஜுஹுரி வந்து விளங்கப்படுத்துகிறாரு. அந்த யூதர்கள் ஒரு முறையை சொன்னாங்க, இந்த முறையில் உறவு கொண்டால் வந்து கண் வந்து அதாவது என்ன சொல்கிறது குறையாக வந்து வருமென்று சொல்லி, அதில் வந்து அந்த முறைகேடான உறவு அந்த சொல்லக்கூடிய அந்த உறவு முறையை பற்றி தெளிவாக வரக்குள்ள ஜுஹுரி சொல்கிறார் எப்படின்னா, இன்ஷா முஜப்பியத்தின் இன்ஷா கைர முஜப்பியத்தின், நீங்கள் எந்த ஒரு நிலையிலும் அவங்களோட என்ன செய்யலாம் உறவு கொள்ளலாம், ஹைர் அன்னதாலிக்க ஃபீஸ் இமாமின் வாஹித், ஆனால் அது அல்லாஹ் அனுமதிக்கப்பட்ட அந்த பாதையிலாகவே என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அப்படின்னு இமாம் ஜுஹுரி சொன்னதாக என்ன செய்ய விளக்கம் வருது. ஏன்னா இந்த சப்ஜெக்டில் வந்து கூடாதுன்னு மட்டும் சொல்லிட்டு போகலை அப்படின்னு சொன்னால், இது வந்து பலத்த கருத்து முரண்பாடு கலந்த காலத்தில் இந்த தலைப்பில் மனைவியோடு வந்து என்ன அதாவது உறவு கொள்கிற அந்த வழிமுறை சம்பந்தம் மாதாவிட இல்லை மற்ற பகுதி சம்பந்தமாக பெரிய கருத்து. இமாம் மாலிக் இமாம் அது சஹாபி இப்னு உமர் ரதியல்லாஹு அவங்களுக்கெல்லாம் நிஸ்பத்து பண்ணப்பட்டிக்கு சில கூற்றுக்கள் அனுமதி அப்படின்னு விளங்கிட்டா. அதே போல் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸிலுமே என்ன பலகீனமானது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம். அப்போ அந்த கருத்து முரண்பாடு வந்து ஒரு பெரும் செல்வாக்கு செலுத்தின ஆதார்களெல்லாம் என்ன செய்யுது இருக்குது. அப்போ நம்ம தெளிவாக இருந்து கொள்றதுக்கு என்ன இந்த செய்திகள் போதுமானது அப்படின்றத நான் இந்த விஷயங்களை மிச்சம் அழுத்தமாக என்ன செஞ்சேன் நான் உங்களுக்கு பதிவு செஞ்சேன். ரைட். அடுத்ததாக வந்து இதுதான் அந்த உடலுறவு சட்டங்கள் என்ற பகுதியில் நம்ம பார்க்க வேண்டிய ரெண்டே ரெண்டு.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: சரியா, இன்னும் சில விஷயங்களுக்கு அடுத்தது சொல்றேன். அதாவது இப்போ நம்ம குளிக்கிற தண்ணி அதில் என்ன செய்யும்? விழும். நம்ம அள்ளி குளிச்சோம்டா, குளிக்கிற தண்ணி என்ன செய்யும்? அதில் விழும். இது வந்து இப்போ பக்கத்தில் ஒரு ஜுனுபாலி இருந்தால் அவரும் குளிக்கிறாண்டா, அசுத்தம் சில அசுத்தமாக சுத்தமாகிற சிந்தனையால் அது அசுத்தமாகிற சிந்தனை வரும். அப்போ அதில் குளிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆயிஷாலாம் சொல்கிறாங்க, குந்து அஹ்தஸிலு அன வரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி மின் இனாஇன் பைனி வ பைனஹு வாஹித். அதாவது வாஹிதின், ஒரு பாத்திரத்தை நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்போம். ஒரே பாத்திரத்தில் நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்போம். ஃபை உபாதிருனி, எனக்கு முந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரத்தை எடுப்பாங்க. சில டைமில் நான் அவங்களுக்கு முந்தி என்ன செய்வேன், எடுப்பேன். எனக்கு தாங்க எனக்கு தாங்கன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்களும் போட்டி போட்டு கொண்ட அடிப்படையில் நம்ம என்ன செய்திருக்கிறோம், அதில் அள்ளி குளித்திருக்கிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் ஜுனுபாலியான நிலைமையில் ஆயிஷாலாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. எனவே ரெண்டு பேரும் ஒன்றாக குளிப்பதிலையும் தடை இல்லைன்னு இந்த சஹீஹ் முஸ்லிமுடைய இந்த ஹதீஸ் சொல்லுது. இதில் முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னு சொன்னால், ஒரு மனைவி கணவனும் வந்து உடலை பார்த்து கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டமெல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. ஆனால் அது ஒரு பிழையாடுவரம் சார். உடலை அதாவது நிர்வாணமாக ரெண்டு பேரும் ஒருவர் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, இவண்ட கண் குருடாயிருமென்று சொல்லியும் வினைட்டா, அவனுக்கு புத்தி பேதளிச்சிரும், இந்த மாதிரியான சில ஹதீதெல்லாம் சொல்லி, இது கழுதை மாதிரி என்ன அதாவது உறவுண்டு சில லைஃபான ஹதீதெல்லாம் சொல்லி முடிக்கும். அப்படி எதுவுமே என்ன செய்யலை, செய்திகளில் வரவில்லை. அதில் எந்த தடையும் மார்க்கரீதியாக வரவில்லை. அப்போ இந்த செய்தி ஒரு ஆதாரமாக அதுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா குளிக்கிற சந்தர்ப்பத்தில் ஆடையில் வந்து ஒரு குறைவு என்ன செய்யும், இருக்கத்தான் செய்யும். முழு ஆடையோடு யாரும் என்ன செய்யறதில்ல, குளிக்கிறதில்ல. அப்படி இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆயிஷா அவங்களும் குளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து மார்க்க ரீதியாக தடை உண்டு இல்லை அப்படி என்பதற்கு இந்த செய்தியை தான் ஆதாரமாக என்ன செய்வார்கள், சொல்வார்கள். அது அசல்லையே தடை இல்லைன்னு விளங்கிக் கொள்ளலாம், அசல்லையே தடை இல்லைன்னு விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் இந்த செய்தி ஒரு மேலதி ஆதாரமாக என்ன செய்வாங்க, சொல்வார்கள். அடுத்ததாக என்னென்னா, அதாவது அசல் தொடர்பான இப்போ இந்த உறவு என்ற அம்சத்தில் வந்து இதை முடிச்சுட்டு அந்த அசலுடைய பகுதிக்கு வருவோம். அதாவது இரண்டு முறை ஒருவர் மனைவியோடு என்ன செய்கிறாரு, உறவு கொள்ள போகிறார். ஒரு உறவு கொண்ட பின்னால் இரண்டு முறை உறவு கொள்ள போகிறார். அல்லது இன்னொரு மனைவி இருக்கிறார், ஒரே இரவில் வந்து அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் உறவு கொள்வதற்கான ஒரு சிந்தனை அவருக்கு வந்து என்று சொன்னால், சஹீஹ் முஸ்லிமில் 308வது ஹதீஸில் வருது, அபூ சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அதா அஹதுக்கும் அஹ்லஹு சும்மா அராத ஐயா உத ஃபல்யதவல்லா, உங்களில் ஒருவர் மனைவியோடு உறவு கொண்டு விட்டு மீண்டும் உறவு கொள்ள நினைத்தால் அவர் உதவு எடுத்துக் கொள்ளட்டும், அவர் உது எடுத்து கொள்ளட்டும் அப்படின்னு வருது. சஹீஹுல் புகாரியில் 288வது இலக்கத்தில் வருது. அந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, காலத் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராத ஐயனாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்க நினைச்சாங்கன்னு சொன்னால், வஹுவ ஜுனுபுன், அவர் ஜுனுபாலியான நிலையில் தூங்க நினைத்தார்கள் என்று சொன்னால், ஹசல ஃபர்ஜஹு வதவத்த அலிஸ்ஸலா, தனது அதாவது உறுப்பை கழுவிக்கொண்டு தொழுகைக்கு உதுவெடுப்பதை போல உதுவெடுத்து கொள்வார்கள் அப்படின்னு வருது. அப்போ இது வந்து வாஜிபான்னு கேட்டால் வாஜிப் இல்லை, ஒரு சுண்ணத்தாகத்தான் நம்ம இதை என்ன செய்யலாம், கருதலாம். கடமை இல்லை. இரண்டு உறவுக்கடையில் அதாவது என்னது உதுவெடுப்பதோ அல்லது இரண்டு உறவுக்கடையில் அந்த தூங்குவதற்கு முன்னால் ஒரு உறவுக்கு பின்னால் தூங்க பின்னால் தூங்கு அதாவது உறவுக்கு பின்னால் தூங்குவதற்கு உதுவெடுப்பதோ வாஜிப் அல்ல, சுன்னத். ஏன்னா சஹீபுன் ஹிப்பான்ல 1216வது இலக்கத்தில் வருது, உமர் ரதியுல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டதாக, அயனாமு வஹுவ ஜுனுபுன், ஒருவர் ஜுனுபாலியாக தூங்கலாமான்ற, ஃபகால நஅம் வயதவல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா அவர் உதவு எடுத்துட்டு என்ன செய்யலாம், அவர் தூங்கலாம். அப்போ கடமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, அதை சொல்லவில்லை. அடுத்தது இரண்டு உறவுக்கடையில் குளிக்கணும் அப்படி என்று சொல்லியும் சில செய்திகள் இருக்கிறதால இந்த செய்தியை நம்ம புரிஞ்சுக்குவோம். சஹீஹ் முஸ்லீமில் அனஸ்லாம் அறிவிக்கிறாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதூஃபு அலா நிஸாஇஹி பிஹுஸ்லின் வாஹித், ஒரே குளிப்பில் நபி அவர்கள் எல்லா மனைவிமாரிடத்திலும் என்ன செய்திருக்கிறார்கள், உறவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரே குளிப்பில் குடும்ப உறவில் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஈடுபட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த மனைவிடத்தில் அதே இரவில், அதுக்கு பின்னால் அடுத்த மனைவிடத்தில், அடுத்த வீட்டில் என்னது, அதே இரவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவில் என்ன ஈடுபட்டிருக்கிறார், ஒரே குளிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே இடையில குளிக்கணும்ன்ற உதவு எடுக்கணும்ன்றது கடமை அல்ல, விரும்பினா எனது உதவு எடுக்கிறது சுன்னத் அப்படின்றதை நம்ம புரிந்து கொள்கிறோம். சஹீஹ் முஸ்லீமில் அப்துல்லா பின் அபி கைஸ் செய்தி, சஅல் து ஆயிஷா, நான் ஆயிஷா ரலவனத்தில் கேட்டேன், அன் வித்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வித்ர பத்தி, ஃபதக்கர் அல் ஹதீத், வித்ர பத்தி முழுசாக சொல்கிறார், குல்து கைஃப கான யஸ்னா ஃபில் ஜனாபா, ஒரு மூமியின் வாழ்க்கையை பாருங்கள், இரவில் வித்ர தொழுகையை பற்றியும் கேட்கப்படுது, கணவன் மனை உறவு பற்றியும் கேட்கப்படுது, சரியா. அப்போ ரசூலா ஜனாபத் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வாங்க, அக்கான யஹ்தஸிலு கபில் ஐயனாம், தூங்குவதற்கு முன்னால் ரசூலாம் குளிப்பார்களா, அம் எனாம் கபில் ஐ யஹ்தஸில், அல்லது குளிப்பதற்கு முன்னாலே தூங்கிடுவாங்களா, காலத் குண்டுதாலிக்க கதுக்கான எஃபாக்ட், இது எல்லாமே ரசூலாங்க செஞ்சது தான். சில டைம் குளிச்சுட்டு தூங்குவாங்க, சில டைமில் தூங்கிட்டு எழும்பி என்ன செய்வாங்க, குளிப்பார்கள். ரொம்பமாக தசல ஃபனாம ரொம்பமாக தவல்லா ஃபனாம. சில நேரத்தில் உதவெடுத்துட்டு என்ன செஞ்சுருவாங்க, தூங்கிடுவாங்க. குளிச்சுட்டு தூவாங்க, உதவெடுத்துட்டு தூங்குவாங்க. சில டைமில் என்னது குளிக்காமலும் என்ன செஞ்சுருவாங்க, தூங்கி விடுவார்கள் என்று வருது. குல் துவர் சொல்றார் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅல ஃபில் அம்ரி ஸஅதன். இந்த விஷயத்தில் வந்து ஒரு விசாலத்தை வைத்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், ஒரு விசாலத்தன்மை வைத்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அப்துல்லா பின் அபீ கைஸ் சொன்னதாக இந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதே நேரம் சில தாயிஃபான ஹதீஸ்கள் வருது. அந்த மூணு தாயிஃபான ஹதீஸ்களை நம்ம சொல்லிக்கொள்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், சுனன் குபரா பைஹக்கில் 968வது இலக்கம், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், இதா அஜ்னப ஃபராத அய்யனாம தவத்தா அவு தயம்மம. ரசூல் ஸல்லல்லாஹு தூங்கத்துக்கு நினைச்சால் உதவெடுப்பார்கள் அல்லது தயமும் செய்வார்கள் அப்படின்னு வருது. இந்த செய்தி சம்மந்தமாக நம்ம தேட கிடைக்கல. பெரும்பாலும் இந்த செய்தியுடைய தன்மையை பார்க்குற சந்தர்ப்பத்தில், அவருடைய அறிவிப்பாளர்களுடைய இதுகளை பார்க்குற சந்தர்ப்பத்தில், ஷாத்தாக தயமும் என்ற வார்த்தை ஷாத்தாக, அதாவது அரிதான ஒரு பலகீனமான ஒரு செய்தியாக இருக்கணும். உதுவும் மட்டும்தான் ஹதீஸ்கள் என்ன செய்தி வருகிறது, தயமும் சப்ஜெக்ட் என்ன செய்யல வரலாம். தண்ணி இல்லாட்டி தான் தயமம் என்ன செய்யலாம், அதில் வரலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அபுதாவுதில் வரக்கூடிய இன்னொரு செய்தி, அல்லாவின் தூத ரசூலாங்க ஒவ்வொரு மனைவியிடத்திலும், ஒரு மனைவியத்தில் உறவு கொண்டால் மறுபடி குளிப்பாங்க, அடுத்த மனைவிட்ட அதே இரவில் போனாங்கன்னா மறுபடி குளிப்பாங்க, ஒவ்வொரு மனைவியிடத்திலும் குளித்தார்கள் ஒரு செய்தி வருது. அப்போது கேட்ட டைமில் இது ஒரே இது அபுராஃபி மௌலா அவருடைய வேலைக்காரர் கேட்குறாரு, இது வந்து அலா தஜ் அலு ஹுஸ்லன் வாஹிதன், இதே ஒரே குளிப்பாக நீங்கள் ஆக்க முடியாதா அப்படின்றதுக்கு ரசூலாங்க ஹாதா அஸ்கா வாத்தியம் வாத்துகர், இது சுத்தமானது நல்லது பரிசுத்தமானதுன்னு ரசூலாங்க சொன்னதாக இந்த ஒரு செய்தி வருது. ஆனால் இந்த செய்தி அனசருடைய செய்தி வந்து மிகவும் சரியானதுன்றாங்க. அப்போ இந்த செய்தி வந்து என்ன பலகீனமானது, இதில் அதாவது சல்மா என்றவங்க வராங்க, அதாவது அபுராஃபியுடைய அதாவது அந்த சகோதரி அபூராபியுடைய சகோதரி வராங்க, அவங்க வந்து என்னது அறியப்படாதவங்க. அப்போ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு, ஏன்னா இந்த செய்தியெல்லாம் மக்களுக்கு மத்தியில் நம்பிக்கையில் இருக்குது. அடுத்தது வந்து சுனன் அபூதாவுதில் 4180வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, அம்மார் பின் யாசர் இல்லாமல் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலாசத்தும் மூன்று பேர், லா தக்ரபுஹுமுல் மலாயிக்கா, மலக்குமார்கள் அவர்களை நெருங்க மாட்டார்கள், ஜீஃபத்துல் காஃபிர் காஃபிருடைய சடலம், வல் முத்ததம் மெஹ்பில் ஹலூக் அந்த குங்குமம் விளங்கிட்டா பூசியவர்கள், ஆண்களில் வந்து குங்குமம் பூசியவர்கள், வல் ஜுனுப் ஜுனுபாலி அதாவது குளிக்காமைக்கிறாரு, இவர்களை மலக்குமார்கள் நெருங்க மாட்டார்கள், இல்லா ஐயத்தவல்லா அவர் உதுவெடுத்தாலே தவிரன்னு. இந்த செய்தி பலகீனமானது தாயிஃபானது. மலக்குமார்கள் நெருங்க மாட்டார்கள்ன்ற செய்தி நிறைய சில நம்பிக்கையில் இருக்குது, ஜுனுபாலியாக இருந்தால் மலக்குமார் நெருங்க மாட்டாங்க அப்படின்ட்டு, அப்படி எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா உங்களுக்கு சொல்கிறாங்க, அதாவது சுப்ஹானல்லாஹ் இன்னல் முஃமினலா யன்ஜுஸ், ஒரு முஃமின் என்றைக்கும் அசுத்தமானவனாக என்ன செய்ய மாட்டான், மாற மாட்டான், அவன்கிட்ட நஜாசத்துல் பதன் வரலாமே தவிர அவன் எப்பயும் உள்ளத்தால் என்ன சுத்தமானவன் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு தெளிவாக வந்து என்ன, அதாவது உறவு உடைய விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படின்றதுக்கான சில செய்திகளாக என்ன செய்தி இருக்குது. இது இறுதியாக இந்த பகுதியில் இறுதியாக இமாம் இப்னு ஜௌசியுடைய சில உபதேசங்கள் அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார். அந்த உபதேசங்கள் அவருடைய சொந்த இஜ்திஹாத் தான், ஆனாலும் கடந்த கால ஒரு வாசிப்பில் உள்ள ஒரு அறிஞர் என்றதுனால அந்த விஷயத்தை நான் என்ன செய்யலாம் இந்த இடத்துல சொல்லாமல் நினைக்கிறேன். உண்மையிலே ஒரு நடத்தப்பட வேண்டிய நூலாக நான் இதை நினைக்கிறேன், சைதுல் ஹாத்திர். அட ஒவ்வொரு தலைப்புமே அதனுடைய ஒவ்வொரு தலைப்புமே எங்களுக்கு வந்து என்ன ஒரு அழகான ஒரு தலைப்பாக என்ன செய்யமிக்கும், எல்லா விஷயங்கள்லையும் ஒரு சிறப்பான அதாவது வழிமுறைகளாக இருக்கும். அது நான் கணவன் மனைவி புரிந்துணர்வு என்ற சப்ஜெக்ட்லையும் சில விஷயங்கள் அதில் நான் சொல்லுவேன். இன்னும் பல விஷயங்களில் அவருடைய அந்த தலைப்புகள் மிக அழகாக இருக்கும். சைதுல் ஹாத்திர் அவ்வப்பொழுது பிறந்த சிந்தனைகளெல்லாம் தொகுத்து அதை முறைப்படுத்தி எழுதி நோக்கி அவர் அதில் ஒரு எப்பயும் கடந்த கால அறிஞர்களுடைய வழிகாட்டல் நம்ம எடுக்கிற சந்தர்ப்பத்தில் அது ஏன் எடுக்கிறோம்னா, குர்ஆன் ஹதீஸ் என்பதற்காக எடுக்கலை, குர்ஆன் ஹதீஸ்க்கு முரணாக இருந்தாலும் எடுக்க மாட்டோம், சொந்த இஜ்திஹாத்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுடைய தாக்கத்தை விட அவர்கள் தூரமானவர்கள், எங்களுடைய இப்போ நம்ம பேசக்கூடிய நாங்களே பயோவை பற்றி பேசக்கூடிய நம்மளே சில வேளை அந்த இதெல்லாம் நடந்திருக்கலாம், நமக்கே தெரியாமல் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்மெல்லாம் அதே செட்டப்பில் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கலாம். முன்னே ஒரு அறிஞர்களுடைய வழிகாட்டில் பார்க்குற சந்தர்ப்பத்தில் அப்போ விலங்கு நம்ம வந்து சில டைமில் இடிக்கும் அந்த வசனங்களில், அது பயோவாலேயும் இடிக்க வாய்ப்பு இருக்குது, சரியா? அப்போ அவைகளை நம்ம படிக்கிறதுனால சில வழிகாட்டில் அதில் பிழைகள் கூட இருக்கலாம், அதில் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சில முக்கியமான வழிகாட்டல்கள் கிடைக்குமா? இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சிறிய வயது காலத்திலிருந்தே இந்த அறிவை தேடுவதிலும் படிப்பதிலும் நிறைய நூல்கள் எழுதினதிலும் மிக முக்கியமான அறிஞர். அவர் வந்து ஃபஸ்ல் ஃபி முஆஷரத்தின் நிசா, பெண்களோடு வாழுகின்ற அந்த முறைக்கான ஒரு சின்ன உபதேசங்களை சொல்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முதலாக சொல்கிறார், எம்பகிலில் ஆக்கில் ஐயத்த ஹையரம் ரஅத்தன் சாலிஹத்தன் மின் பைத்தின் சாலிஹின் யஹ்லிபு அலைஹில் ஃபக்ர் லிதராமா யத்திஹபிஹி கதீரம். எம்பகிலில் ஆக்கில், இதில் இதோட சம்மந்தப்படாத விஷயங்களும் இருக்கி என்றாலும் அதை பதிவு செய்கிறேன். எம்பகிலில் ஆக்கில், ஒரு ஒரு புத்திசாலிக்கு பொருத்தமானது சாலிஹான ஒரு பெண்ணை தெரிவு செய்வது. மின் பைத்தின் சாலிஹ், சாலிஹான ஒரு குடும்பத்திலிருந்து, சாலிஹான பெண்ணை சாலிகான குடும்பத்திலிருந்து வீட்டிலிருந்து செலக்ட் பண்ணுறது. எஹ்லிபு அலைஹில் ஃபக்ர், வறுமை மிகைத்த அந்த குடும்பத்தில் கொஞ்சம் வறுமை என்ன மிகைத்த குடும்பமாக இருந்தால் இன்னும் என்னது நல்லது. லிதரா மா யத்திஹா பிஹி கதீரன், நீ கொண்டு வந்து சேர்ப்பது அதிகம் என்று அவள் புரிந்து கொள்வதற்காக. நீ வந்து குடும்பத்துக்கு செலவழிக்கிறது கொடுக்கறது அதெல்லாம் வந்து நிறைய கொண்டு வந்து தாராய், நிறைய என்ன சேர்க்கிறாரு, நிறைய உழைக்கிறாரு, நிறைய எனக்கு தாராரு என்று அவள் அதை புரிந்து கொள்வதற்கு இதுதான் என்ன மிக பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற நம்ம பொருத்த பாட்டில் சம்மந்தமாக கொஞ்சம் பேசினோம். வல்லியத், இது வந்து புரிந்துணர்வு பாடத்தில் நிறைய விளங்கப்படுத்தலாம். வல்லியத்த ஜவ்வஜ் மையு காரி புஹு ஃபிஸ்ஸின், வயசில் ஓரளவு நெருக்கமான பெண்ணை என்ன சேட்டும் திருமணம் முடிக்கட்டும். உதாரணமாக 25 கணவனிக்கிறார்னா ஒரு 23, 22, 20 இந்த லெவலில் என்ன சேட்டும் அவர் திருமணம் முடிக்கட்டும். அதே போல் ஃபம்ம ஷேக், ஃபம்ம ஷேக்னா வயதாளி முதிர்ந்தவர், 60, 65 இதெல்லாம் வந்து என்ன முதிர்ந்த பருவம். இவர் இதா தசவோஜ சபியா, அவங்க ஒரு சின்ன இதில் வந்து அவர் முகாரபத்து சின்ன சொல்கிறது வந்து 5-10 வருஷம் வித்தியாசங்கள் இல்லை, பெரிய ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கு 15-20 இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இதா தசவோஜ சபியத்தன், ஒரு சின்ன அதாவது ஒரு 10 வயசு 12 வயசு 13 இந்த மாதிரி முடித்தாங்கடா சபியனா தான் அந்த வயசில் ஒரு வயதானவர் முடித்தாருடா, ஆதாகா அவளுக்கு தொந்தரவு என்ன செய்வார் இவர் கொடுப்பார், வேதனைப்படுத்திடுவார். ரூபமா ஃபஜரத் அவ் கத்தலத்து, அவள் என்ன செஞ்சிருவாண்டா இவருக்கு எதிராக சில வேளை ஒழுக்கக்கேட்டில் ஈடுபடவும் வாய்ப்பு இருக்குது, அல்லது இவரையே கொன்று விடவும் என்னது வாய்ப்பு இருக்குது. இந்தால அவ் தலபதி தலாக், அதாவது அவர் ஒவ்வொரு காலகட்டத்தையும் வச்சு பேசுகிறார். ஏண்டா அன்றைக்குள்ள காலகட்டத்தில் அதுக்கெல்லாம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நினைச்சு அவ் தலபதி தலாக், அல்லது ஒரு டைமில் என்ன விவாகரத்தை கேட்க வாய்ப்பிருக்கி, ஒஹுவ யு ஹெப்புஹா, இவர் விரும்புகின்ற நிலையில், இவளுக்கு அபுஹா, இவர் விரும்புகின்ற நிலையில், இவளுக்கு

சௌ பிஹுஸ்னில் அஹ்லாக், சிறந்த பண்பாட்டாலும், வ கத்ரத்தின் நஃபகா, அதிகமான செலவினங்களாலும் அதை என்ன செஞ்சிருங்க, அந்த இடைவெளியை நிரப்பி விடுங்கள். யாரே? இமாம் இப்னு ஜௌஸிரியே உபதேசம். வலம் வலா யம்பகிலில் மர்அத்தி அன் தக்ரப மின் ஜௌஜிஹா கதீரன் ஃபத்தமல், மனைவி அடிக்கடி கணவனிடத்திலே நெருங்காமல் இருப்பது நல்லது. உறவு விஷயத்தில் நிறைய ஒரே என்னது நெருங்காமல் இருப்பது நல்லது. ஃபத்தமல், இவக்கே என்ன செஞ்சிருமா, சோர்வு வந்துவிடும். சோர்வு என்ன செஞ்சிடும், வர ஆரம்பிக்கும். வலா தபுத அன், நிறைய தூரமாகாமல் இருப்பதும் நல்லது. ஃபயன்ஸாக, அவர் மறந்துடுவார். தூரமாயினா மறக்க ஆரம்பிச்சிருவான். இவளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடம் வர ஆரம்பிச்சு, உறவு உடல் உறவு என்றது மிச்சம் தூரமாக தூரமாக அவங்களும் அதை கணக்கே எடுக்காத லெவலில் இருந்தால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் போய் நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் தான் போலிக்கின்ற லெவலுக்கு அவர் சிந்தனை என்ன செஞ்சிடும், வந்துடும். இந்த உறவுன்றது மறக்கக்கூடிய நிலைமைக்கு என்ன செய்யும், வரும். வல் தகுன் வக்த குர்பியா, நெருங்குற சந்தர்ப்பத்தில், நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், வக்த குர்பியா இலகி காமிலத்தை நவாஃபா முத்தஹஸினா, முழு சுத்தத்தோடும் அழகான ஒரு நிலையிலும் அவர் இருக்கட்டும் நெருங்குகிற நேரத்தில் அப்படின்றார். வீட்டுக்கு வார போகிற டைமில் இல்லை, எங்கே உறவுடைய நேரம் எப்போ நெருங்குதோ அந்த நேரத்தில் அவர் அழகான ஒரு நிலையிலும் சுத்தமான ஒரு நிலையிலும் இருக்கட்டும். அடுத்தது, வல் தஹர் ஐயாரா ஃபர்ஜஹா உஜிஸ்மஹா குல்லஹா, அதாவது எப்பொழுதுமே என்று, அதாவது அவருடைய மறை உறுப்புகளை வந்து எப்பையும் காண்ற அமைப்பிலான, அதில் கணவன் மனைவி இருக்கக்கூடாது. முன்னிட்டா அது அந்த குறிப்பிட்ட உறவு நேரத்தோடு அதை என்ன செஞ்சிடணும், அதை முடிச்சிடணும். இதில் மற்றபடி அவர் சொல்கிறார் என்ன, இன்ன ஜிஸ்மல் இன்சானி லைஸ பிஸ்தஹ்சன், மனிதனுடைய உடல் ஆடையற்று பார்ப்பதற்கு அழகற்றது. என்னங்கிட்டா மனிதன உடல் ஆடை இல்லாமல் பார்க்குறதுக்கு என்ன, அழகற்றது. ஏன்னா ஜீனத்து வந்து ஆடை தான், ஜீனத்து வந்து ஆடை தான். எனவே அந்த பார்வை அவர் என்ன செய்ய வேண்டாம், வளர்த்து கொள்ள வேண்டாம். ஒக்கதாலிக்க எம்பகை லஹு அல்லா யூரியஹா ஜிஸ்மஹு, அதே போல தான் ஆணும் என்ன செய்யணும். இது பெண்ணுக்கெல்லாம் சட்டத்தை போட்டுடுறது, இவர் வந்து துண்டு துணியோடு தெரிகிறது விளங்கிட்டா வீட்டுக்குள்ளே. அப்போ இது வந்து அதுவும் அவளுக்கு என்ன செய்யும் வேண்டாம், தெரியாமலே ஒரு ஒரு விதமான ஒரு உணர்வு, வெறுப்பு உணர்வு என்ன செய்யும், ஏற்படுத்து காட்டிக்கல மாட்டான். அது ஆள் மனசில் அப்படியே பதிஞ்சிடும். கணவன் மனைவி என்ற அடிப்படையில் நெருக்கத்தில் ஏதாவது என்னை உனக்கு வெறுக்கிறதான்னு கேட்டால் மட்டும் உங்களே நான் வெறுப்பேனான்னு சொல்லிக்கொள்வாங்களே தவிர, ஆள் மனதில் வந்து ஒரு வெறுப்பு உணர்வு பயந்துடும். உடல் வந்து எப்பொழுதுமே ஒரு மறை, மேக்சிமமாக எவ்வளோ மறைக்கலுமோ அவ்வளோ மறைச்ச நிலையிலே நீங்கள் என்றைக்கு என்ன செய்யட்டும், இருக்கட்டும். வஇன்னமல் ஜிமா ஃபில் ஃபிராஷ், உறவு வந்து விரிப்பில் மட்டும்தான், உறவு வந்து விரிப்பில் மட்டும்தான். அவர் சொல்கிறார் எந்த நேரமும் இதே இதில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று யார், இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார். மிக முக்கியமானது ஏன்னா இந்த விஷயத்தில் பெண்களை விட ஆண்கள் ஆக என்ன, அதாவது ஒரு மோசமான நிலை அளிக்கிறாங்க. சில அருவறுப்பான செயல்பாடுகள்லாம் என்ன செய்வாங்க கணக்கே இல்லாமல் போயிடுவாங்க. ஒரு மனைவிக்கு கணவன் ஆகினதுனால இவள்கிட்ட நம்ம வேண்டிய மாதிரி என்ன செய்யலாம், பேசிக்கலாம், வேண்டிய மாதிரி நடந்துக்கலாம். உடல் உபாதைகள், அசௌகரியங்கள் இதெல்லாம் கண்ட இடத்துலலாம் என்ன செஞ்சுருவாங்க, அதாவது ஒரு சர்வசாதாரணமாக நடந்து கொள்வாங்க, எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கக்கூடாதுன்றாங்க. நீங்கள் வந்து அதில் ஒரு மறைவை என்ன செய்யணும், எப்பொழுதுமே பேணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஃபைன் ஜிஸ்மல் இன்சான் லைசபி முஸ்தஹசன், மனிதனுடைய உடல் பார்ப்பு ஆடை இல்லாமல் பார்ப்பதற்கு அழகற்றது அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாரு, சொல்கிறார் இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ். அதே போல் சில பலகீனமான என்னது, அதாவது ஹதீஸுகளை கொண்டு வராரு. திருமிதியில் 2732 இலக்கம் ஆயிஷா ரதியுல்லாஹ் அறிவிக்கிறாங்க, மா ரஅய்துஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா ரஆஹு மின்னி காம லைலத்தன் உரியானன் ஃபமா ரஅய்து ஜிஸ்மஹு கப்லஹம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணில் மறைவான இடங்களை பார்த்ததும் இல்லை, நான் ரசூலாங்கட மறைவான இடங்களை எனது பார்த்ததும் இல்லை, ஒரே ஒரு முறை நான் அப்படி என்ன செஞ்சுக்கிறேன், நான் கண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு செய்தி வருது. இது பலகீனமான திருமதியில் 2732 இலக்கத்தில் வரக்கூடிய, அதாவது பலகீனமானது இந்த செய்தி வந்து. அப்போ வைன்னமல் ஜிமா ஃபில் ஃபிராஷ், உறவு என்பது விருப்பில் அப்படி என்ற அந்த நேரத்தில் இஸ்லாம் அனுமதித்தது அனுமதி தான். மற்ற இடங்களுக்கு இது, அதாவது நம்ம நீட்டி போகக்கூடாது என்பதை தான் இந்த இடத்துல என்ன செய்கிறார், அதை சொல்கிறார். அதே போல் வஹாதா அல் ஹஸ்ம், இதுதான் சிறப்பான நிலை. ஒபிதாலி கலா ஐபுர் ரஜுல் அல் மரத்தல் என்ன உலம் யாரா உயூபகா, இந்த அடிப்படையில் ஒரு ஆண் வந்து ஒரு மனைவியை குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு, அவள் எப்பையும் அந்த ஒழுக்கத்தை பேணி நடந்து கொள்கிறதா இருந்தால், ஆடை மாற்ற விஷயங்களாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி மறைச்சித்தான் என்ன செய்யணும், அதை பழகிக்கொள்ளணும். ஒரு மனைவி இப்போ கணவன் வந்து மனைவிக்கு முன்னால் நிற்கிறா அப்படி பழகிட்டாண்டதுக்காக வேண்டி மனைவிக்கு முன்னால் ஒரு சகட்டு மேனி குடும்பமாக திட்டு போகிறது விளங்கிட்டா, அது கணக்கே இல்லாத நிலைமை இருக்கிறது. நம்மளும் அவளும் ஒன்று கொண்டு பார்த்துக்கொள்கிறவங்க தானே, நடக்கிறத பிழைன்றார், மார்க்கறதே பிழையில்லை.
அது வந்து உங்களுடைய ரெண்டு பேருக்குள்ள இருப்பில் இல்லை. நீ வந்து மறைவு மறைவாக தான் இருக்கிற.

0: வைப்பேன். மறைவில் நீ வெட்கப்பட்டுக்கனே என்ன செய்யணும், நீ இருக்க வேண்டும், அவளும் வெட்கப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டும். வெட்கம் நீங்கக்கூடிய இடமாக அந்த உறவு மட்டும்தான் என்ன செய்யணும், இருக்கணும் அப்படி என்ன சொல்கிறார், அதை சொல்லி காட்டுறாரு. அப்படி இருந்தால் அந்த உணர்வு என்ன செய்யும், உங்களுக்கு மத்தியில் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கும். வள்ளியக்குன் லில் மர் அத்தி ஃபிராஷ் வலகு ஃபிராஷ், இவருக்கு ஒரு வெறிப்பிரிக்கட்டும் அவருக்கு ஒரு வெறிப்பிரிக்கட்டும் என்றார். தூங்குறதுக்கு மனைவிக்கு ஒரு வெறிப்பிரிக்கட்டும் இவருக்கு ஒரு வெறிப்பிரிக்கட்டும் என்ற, இது வந்து கருத்து புறம்பாடுகள் போட ஒரு தலைப்பு இது. அதாவது உறவில் வந்து ஒரே வந்து விரிப்பில் இருவரும் தூங்குவது சிறப்பானதா, எப்பொழுதுமே கணவன் மனை அப்படி தான் இருப்பாங்க, எப்பொழுதுமே அப்படி தூங்குவது சிறப்பானதா, அவங்களுக்கு ஒரு விருப்பம் இவர்களுக்கு ஒரு விருப்பம் இருப்பது சிறப்பானதா அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை வச்சு கணவனுக்கு ஒரு விருப்பு மனைவிக்கு ஒரு விருப்பு அப்படின்னு வரக்கூடிய செய்தியை வச்சு அப்படி இருக்கிறது தான் மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து என்ன செய்யணும்னா, மனிதனுக்கு உறவு சிந்தனைகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும், அதனால் வந்து அதனுடைய வெறுப்பு உணர்வு என்ன செய்யும், வளர ஆரம்பிக்கும் என்ற அடிப்படையில் சொன்னவங்கலாம் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாங்க, ஃபலா யஜ்தமியானி இல்லா ஃபி ஹாலில் கமால், இப்படி இருந்தாங்க என்று சொன்னால் பூரணமான நிலையில் தான் அவர்கள் சேருவார்கள். பூரணமற்ற நிலையில் என்ன செய்ய மாட்டாங்க, சேர மாட்டாங்க. இப்படியே அவங்க தனியை மெயின்டைன் பண்ணி பழகிட்டாங்க, ஒரே அறைக்குள்ளேயே தனியை மெயின்டைன் பண்ணி பழகிட்டாங்கன்னு சொன்னால் பூரமான ஒரு நிலை வருகின்ற பொழுது என்ன செய்வாங்க, அவர்கள் இணைவார்கள், இல்லாட்டி என்ன செய்ய மாட்டாங்க, இணைய மாட்டார்கள். இப்னுல் ஜௌசியுடைய ஒரு இஜ்திஹாத் இது. வமின் அன்னாஸி மையஸ்தஹீனு பிஹாதிஹில் அஷ்யா, மக்களில் நிறைய பேர் இந்த விஷயத்தில் பொடுபோக்காக என்ன செய்கிறாங்க, நடந்து கொள்கிறாங்க. ஃபயரால் மர் அத்த முத்தபத்திலத்தன், மனைவியை இந்த மாதிரி நிலையில், அதாவது அவங்க என்ன ஆடை நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆடையில் வந்து பழைய ஆடை புதிய ஆடைன்னு சொல்லலை, அவர் மறைச்சி ஒழுங்கு அழிக்கிற அந்த இதில் அப்படி காணாமல் சர்வசாதாரணமாக இருந்தவங்க இருக்கிறாங்க. ஹாதா அதாவது தக்கூல் ஹாதா அபு அவுலாதி, அதே போல் கணவனும் அப்படிக்கிறார், அந்த பெண் சொல்லுவா இதை என்னை பிள்ளைகிட்ட வாப்பா இவர் தான் அப்படி என்று அவர் சொல்கிறார். ஹாதா அபு அவுலாதி, இதான் என்ன பிள்ளைகிட்ட வாப்பா, அவர் பிள்ளைகிட்ட வாப்பா ஈக்கிற கோலம் தான் அது, ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க, பிள்ளைகிட்ட வாப்பா அப்படி இருப்பாங்க. வயத்தபத்தல் ஹுவ ஃபயரா குல்லு வாஹிது மினல் ஆஹர் மாலா யஷ்தகி, ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் விரும்பாததை அடிக்கடி என்ன செய்கிறாங்க, பார்த்து கொள்கிறார்கள். ஃப என்ஃபிருல் கல், அப்போ உள்ளம் வந்து என்ன செஞ்சிடும், நுஃப்ரத் ஏற்படும். வத்தபக்கல் முஹாசரா பெகைரி மஹப்பா, உறவு நிலைக்கும் மஹப்பத் இல்லாமல், உறவு இருக்கும் மஹப்பத் இல்லாத ஒரு உறவு என்ன செய்யும், அந்த இடத்துல நிலைக்க ஆரம்பிக்கும். வஹாத ஃபஸ்லுன் யம்பகை தஅம்முலுஹு வல் அமலு பிஹி ஃபஇன்னஹு அஸ்லுன் அதீம், இது முக்கியமான ஒரு பகுதி, இதை சிந்தியுங்கள், இதுபடி செயல்படுங்கள், இது முக்கியமான ஒரு அடிப்படை என்று இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த உறவு விஷயத்தில் என்ன செய்கிறார், இதில் இந்த சைதுல் காத்திர் என்ற நூலில் சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இது இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய, அப்போ அவர் கூட ஒரு அளவான உபதேசங்களை தான் என்ன செய்கிறார் இந்த இடத்துல உறவு என்ற பகுதியில் சொல்கிறாரு. இதை நம்ம மனசில் வச்சோம்னு சொன்னால் இதுதான் நம்ம முக்கியமாக எடுத்துக்கொள்ள முடிஞ்ச பகுதிகள். இதில் டீப்பு ஆய்வுகள் பேத்து அப்படி பேத்து ஒரு பிரயோசனங்கள் என்னது இல்லை. எனவே இதில் அடிப்படையான விஷயங்களை நம்ம புரிஞ்சு கொண்டு உறவு விஷயங்களில் இப்படி நடந்து கொள்வோம் என்றால் அது ஒரு சிறப்பானது. இப்போ நம்ம இங்கே சொன்னது உறவோடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள், அதுக்கு அடுத்ததாக திருமண வீட்டில் நடக்கக்கூடிய ஃபஜ்ரு கிளம்பின உறவு, கணவண்ட வீட்டில் இந்த ஆக்கள் இங்கே வரதும் ஃப்ரெண்ட்ஸ் மாறு வரதும் காலை சாப்பாடு அவங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன செய்யணும் கொடுக்கணுன்றதை, இந்தந்த பகுதிகள் எல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். எப்படி சொல்லிட்டோம்னு சொன்னால், அந்த ஊர் வளமையில் அது நிர்பந்தமற்றதாக இருந்தால், அந்த பெண் வீட்டார்கள் அதை மனமுவந்து விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் அது ஓகே, இல்லாமல் நிர்பந்த சூழல் அது நடக்குமா இருந்தால் அதுவும் இந்த சீதனத்தில் தான் என்ன செய்யும் போய் முடியும், அநியாயத்தில் தான் என்ன செய்யும் போய் முடியும் என்றால் இதில் வலுக்கட்டாயமாக எடுக்கப்படக்கூடியவைகள் மார்க்க முரணானவைகள் என்பதில் எல்லில் முனையளவிலும் சந்தேகம் கிடையாது. இதை நம்ம புரிந்து கொண்டு இதில் விரிவான பகுதியில் யாராக படிக்கணும் தேடணுமன்ற பிரச்சனை, தனிப்பட்டதையாக இருந்து கொள்ளணும், தனிப்பட்டதையாக வாசிக்கொள்ளணும், அளவோடு நம்ம அதில் போய்கொள்வது மிகச்சிறப்பானது. ஹாதமா இந்தி வல்ல இல்மோ இந்த அல்லா வாக்குள் கவுலி ஹாதா வாஸ்தஃபுல்லாஹ் அலி வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்கள் இதுவரை இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் கேட்டீர்கள். இந்த இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடரில் மணவறை சட்டங்கள் என்ற தலைப்பிலான பிசேட மார்க்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள். நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியோடு 24 மணி நேரமும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்கள் உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லீம் வானொலி.
3: يا من صليت بكل الأنبياء அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஜெர்மனி வழங்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு 2025.
4: பிரான்ஸ் AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் மௌலவி அஷேக் பஷீர் அபு நபீஸ் மிஷ்மாஹி அவர்கள் கலந்து சிறப்பிக்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு. இந்த நிகழ்வானது இலக்கம் 12 கால்ஸ்ட்ராஷா பப்ளிங் எனும் இடத்தில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஏற்பாட்டு குழுவினர்.
1: இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முஸ்லிம் வானொலி நேயர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிலோன் மூர் ஃபெடரேஷன் வழங்குகின்ற விசேட மார்க்க சொற்பொழிவு 2025 இம்முறையும் சிறப்பாக இடம்பெறுவதற்கு ஏற்பாடு செய்திருந்த வல்லவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. சிலோன் மூர் ஃபெடரேஷனுடைய அழைப்பின் பேரில் இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குவதற்காக பிரான்சிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பிரான்ஸ் மஸ்ஜிதுல் இமாம் பள்ளிவாசலுடைய AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் கண்ணியத்துக்குரிய மௌலவி அஷேக் அபு நபீஸ் மிஷ்பாஹி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த மார்க்க சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகளை அல்லாஹுக்கு வழங்கியிருக்கின்றான். அந்த பொறுப்புகள் அதிலே ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற சந்ததிகள், குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள். ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய கரத்திலே அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். இந்த பொறுப்பை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்கப் போகின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ இறை விசுவாசிகளே, லா தகூனுல்லாஹ வர்ரசூல, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வ தகூனு அமானாத்திக்கும், உங்களுடைய அமானிதத்திற்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வான்தும் தாலமூன், நீங்கள் தெரிந்திருந்தே மோசடி செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த வசனத்தினுடைய வரிசையிலே அல்லாஹ் வஅலமு, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய இந்த பொருள்கள், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள், காசு பணங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபித்னா, ஒரு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வஅன்ன அல்லாஹ இந்தஹு அஜ்ருன் அதீம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு கூலி இருக்கின்றது என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் அன்ஃபாலில் 27-28 வசனமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பெற்றோர்களாகிய நமக்கு பிள்ளைகள் என்ற இந்த செல்வத்தை அல்லாஹ் அன்பளிப்பாக அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். திருமணம் முடித்தவர்கள் ஓரிரண்டு ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்னால் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்ன? குழந்தை. ஏதாவது ஒரு குழந்தை நமக்கு கிடைக்குமா? அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை நமக்கு பிறக்க வேண்டும் நாளை நம்முடைய பெயரை அந்த குழந்தை சொல்ல வேண்டும், நமக்கு பின்னால் அந்த குழந்தை நம்முடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றோம். ஆக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த குழந்தை செல்வத்தை பற்றி குழந்தைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது யஹபு லிமை யஷா இனாதா வ யஹபு லிமை யஷா உதுகூர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுக்கின்றான், வயகபு லிமை யஷா உதுகூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை அல்லாஹ் ஹிபத்தாக அன்பளிப்பாக கொடுக்கின்றான், வயஜாலுகும் துக்குரானோ வைநாசா, சிலருக்கு அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஆண் குழந்தைகள் பெண் குழந்தையும் ரெண்டையும் அல்லாஹ் கொடுக்கின்றான், சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமலும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த வசனத்திலே அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஹிபா என்ற அந்த வார்த்தை, வேறு எந்த வார்த்தையும் அல்லாஹ் பயன்படுத்தலை. அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கின்றான் என்ற வார்த்தையெல்லாம் சொல்லலை, யஹபு ஹிபா அன்பளிப்பு என்ற வார்த்தை அல்லாஹ் அங்கே உபயோகம் செய்திருக்கின்றான். ஆக அல்லாஹு ஜல்லஷானு தஆலா பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஏன் கொடுத்திருக்கின்றான் என்றால் சோதனை செய்வதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இம்திஹான் இப்திலா சோதனை செய்வதற்காக. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் இன்னமா அம்பாளுக்கும் வவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை உங்களுக்கு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உங்களுக்கு சரியான ஒரு கூலி இருக்கின்றது, மேலான ஒரு கூலி இருக்கின்றது என்ற சிந்தனையை அல்லாஹ் அங்கே வழங்குகின்றான். திருக்குர்ஆனில் சூரத்து தஹ்ரீமில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே கூ அம்ஃபுசக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இப்போ குடும்பத்தை கொடுத்துட்டான், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்ததற்கு பின்னால் ஒரு குடும்பம் உருவாகிருச்சு, பிள்ளைகள் உருவாகி விட்டார்கள், அந்த பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அந்த பிள்ளைகளுக்கு அவர்களையும் காப்பாற்ற வேண்டும் உங்களையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகின்றான், கூ அம்ஃபுசக்கும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நாரா நரகத்திலிருந்து, ஏனென்றால் அதனுடைய எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நரகத்தில் எரியக்கூடிய அந்த எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதிலே வானவர்கள் அங்கே இடத்திலே இருப்பார்கள், கடுமையான முறையிலே வேதனை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வானவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். மனிதர்கள் அங்கே நரகத்தில் தள்ளணும்னா தள்ளிக்கிட்டே இருப்பாங்க, அல்லாஹ் ஏவியதை மட்டும்தான் சொல்லுவாங்க, லா யஸூன் அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள், வயஃபலூன மா யுமரூன், எது ஏவப்பட்டதோ அதை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். மிகப்பெரிய எச்சரிக்கை அல்லாஹ் வழங்குகின்றான். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ மூமீன்களே, கூ அம்ஃபுசக்கும் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், நாரன் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். புகாரி முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், நம்ம எல்லாமே பொறுப்புதாரிகள், நம்மிடத்தில் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது, ஒரு ஜமாஅத் என்று இருந்தால், ஒரு ஊர் என்று இருந்தால், ஒரு சங்கம் என்று ஒன்று இருந்தால், அதற்கென உறுப்பினர்கள் இருந்தால், அதற்கென்ற நிர்வாகிகள் இருந்தால், அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த பொறுப்பை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய, நபி சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த ஹதீஸில் தொடர்ந்து சொல்கிறாங்க, அல் இமாமு ராயின் வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. ஒரு தலைவர், அவர் பொறுப்புதாரி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். அது ஒரு ஊருக்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டிற்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பள்ளிவாசலுடைய தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சங்கத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மறுமையில் விசாரணை செய்யப்படும் என்று பெருமானார் சொல்கின்றார்கள். அதே போலத்தான் ஆண்கள், குடும்பத் தலைவர், குடும்பத்தில் ஆண்கள், அவர்களும் பொறுப்புதாரி. ஃபி அஹ்லிஹி, அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லா விஷயத்துக்கும் அவங்க தான் பொறுப்புதாரி. வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். குடும்பத்தில் தந்தை, அவர் ஒரு பொறுப்புதாரி. அதுபோல வல் மர்அத்து ரஇயத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா, குடும்பத்தில் உள்ள தாய், மனைவி, அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனுடைய வீட்டிலே அவள் பொறுப்புதாரி. வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா, அவளுடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். வல் ஹாதிம், வேலைக்காரர், வேலை செய்யக்கூடிய நம்மளாம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளும் பொறுப்போடு வேலை செய்யணும். ஃபீமாலி சையீதிஹி, அவருடைய எஜமானருடைய பொருளுக்கு அவர் பொறுப்புதாரி. வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். இந்த பல விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக சொல்லி, அலா குல்லுக்கும் ராயின், அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொரு பொறுப்புதாரிகள். வ மஸ்ஊலுன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, அந்த பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த இடத்துல ஒரு அடியான் அல்லாஹுக்கு முன்னால் மறுமை நாளையிலே நிற்கும் பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த அடியானிடத்திலே கேள்வி கேட்பான். மஸ்ஊல்னா என்ன? பதில் சொல்லியே ஆகணும். மறுமை நாளையிலே பதில் சொல்லாமல் யாருமே போக முடியாது. மறுமை நாளையில் ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும். உன்னுடைய இளமையை எப்படி கழித்தாய்? உன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி செலவழித்தாய்? நீ எந்த வழியில் சம்பாதித்தாய்? எந்த வழியில் செலவழித்தாய்? இதெல்லாம் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு மனிதன் பதில் சொல்லாமல் அவன் அந்த இடத்தை விட்டு அகல முடியாது, அந்த இடத்தை விட்டு போக முடியாது. இப்போ ஒரு அடியான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு மறுமை நாளையிலே அவன் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேள்வி கேட்பானா? யார்கிட்ட? தந்தையிட்ட கேள்வி கேட்பானா? அறிஞர் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், முதல்ல தந்தையிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பானாம் தன்னுடைய குழந்தையை பற்றி. உனக்கு குழந்தையை நான் கொடுத்தனே, நீ அந்த குழந்தையை எப்படி வளர்த்தாய், எப்படி அதுக்கு ஒழுங்குகளை சொல்லிக் கொடுத்தாய் என்று தந்தையிடம் கேட்பானா? மகனிடத்தில் கேட்பதற்கு முன்னால் முதல்ல தந்தையிட்ட தான் அல்லாஹ் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், தந்தையிடம் முதல்ல கேட்பானா, ரெண்டாவது தான் மகனிடத்தில் கேட்பான். ஏனென்றால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வசிய செஞ்சிருக்கிறான். என்ன வசிய செஞ்சிருக்கான்? நீங்கள் பெற்றோர்களிடத்திலே நீங்கள் உபகாரத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்லதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வசிய செஞ்சிருக்கான். அதே போல பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் வசியத்து வழங்கியிருக்கா. எப்படி என்றால், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் பிள்ளைகளுக்கு சரியான தர்பியா நீங்கள் கொடுக்க வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுங்குகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதபுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை பற்றி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வசிய செய்திருக்கின்றான். திருக்குறான் நல்லா சொல்கிறான் பாருங்க, வவசைனல் இன்சான பிவாலிதேஹி ஹுஸ்னா. பொதுவாக மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுக்கு நாம் வசிய செய்திருந்தோம், அவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதற்காக வசிய செய்திருந்தோம். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஃபேஸ்புக்கில் ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். 70-80 வயதை தாண்டிய ஒரு தந்தை கண்ணீர் விட்டு அழுகின்றார். என்ன பிரச்சனை? இவருக்கு 3-4 பிள்ளைங்க. வயதான காலத்தில் அவருடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தந்தையை ஏமாற்றி எல்லா சொத்துக்களையும் எழுதி வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டார். இந்த தந்தை உலக மக்களுக்கு முன்னால், அந்த ஃபேஸ்புக்கிறது எல்லாரும் பார்க்கலாம், எங்கேயோ நடக்கிற செய்தி, அரசாங்கத்தில் போய் முறையிடுறார், என்னுடைய மகன் என்னை ஏமாற்றி விட்டான், எனக்கு அநீதம் இழைத்து விட்டான், என்னை காப்பாற்றுங்கள் என்று அரசாங்கத்தில் போய் முறையிடுறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு தந்தைக்கு நடந்திருக்கின்றது என்றால் அது ஏன் நடந்திருக்கின்றது? இதுதான் கேள்வி. இது ஒரு நல்ல குழந்தை, சரியான முறையிலே வளர்க்கப்பட்ட குழந்தை, அதபுகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட குழந்தை, சிறுபிராயத்திலிருந்தே தர்பியா செய்யப்பட்ட ஒரு குழந்தை, ஒரு தந்தையை இதுபோன்று செய்ய மாட்டான். எந்த குழந்தை செய்வான் என்றால், எந்த தந்தை தன்னுடைய குழந்தைக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காமல், தீனை பற்றி அறவே தெரிவிக்காமல், பள்ளிவாசலின் பக்கம் அறவே அழைத்து வராமல், மதரசாவின் பக்கம் கொண்டு சென்று விடாமல் எந்த தந்தை இருப்பாரோ அந்த தந்தையினுடைய பிள்ளை ஒரு காலத்தில் தந்தையை வெளியில் விரட்டுவான். ஏன்னா அவன்கிட்ட மார்க்கம் இல்லை. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், யுசிக்கும் அல்லாஹு ஃபீ ஔலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசிய செய்கின்றான். ரெண்டு பேருக்குமே அல்லாஹ் வசிய செய்கிறான். பெற்றோர்களை பார்த்து சொல்கிறான், வவசைனல் இன்சான பிவாலிதை, பிள்ளையை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரமாக நடக்க வேண்டும், அவர்களுக்கு அவர்களோடு நீங்கள் பணிவாக இருக்க வேண்டும். நிறைய வசனங்கள் குரானில் வருது, 2-3 இடத்துல வருது. வவசைனல் இன்சானவி வாலிதேஹி இஹ்சானா ஹமலத்துஹு உம்முஹு குருஹா வ வதஅத்துஹு குருஹா வ ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு 30 ஷஹ்ரா. அல்லாஹ் சொல்கிறான்ல, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வதை நாம் வசிய செய்தோம், அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்தால், ரொம்ப சிரமப்பட்டு பெற்றெடுத்தால், ரொம்ப சிரமப்பட்டு அவனை சுமந்தால், 9 மாதம் அந்த குழந்தைய வயிற்றில் சுமக்கிறது என்பது எவ்வளோ கஷ்டம். உடம்பில் எங்காவது ஒரு சின்ன கட்டி வந்தாலும் நம்மளால் தாங்க முடியாது. ஒரு தாய் தன்னுடைய கருவறையில் தன்னுடைய வயிற்றில் தொடர்ந்து அந்த சுமையான ஒரு குழந்தையை வயிற்றில் வச்சுக்கிட்டே போகிறது வர்றது நடக்கிறது எவ்வளவு சிரமம். அந்த சிரமத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், குர்ஹா என்று சொல்லுகின்றான், நிர்பந்தத்தோடு சிரமத்தோடு அவள் சுமந்தாள். ஹமலத்துஹு உம்முஹு குருஹா, அந்த பிள்ளையினுடைய தாய் கஷ்டத்தோடு அந்த பிள்ளையை சுமந்தால், வவதஅத்துஹு குருஹா, கஷ்டத்தோடு பெற்றெடுத்தாள். குழந்தை பெற்றெடுக்கிறது என்பது அது ஒரு கஷ்டம், சுமக்கிறது ஒரு கஷ்டம், குழந்தையை பெற்றெடுப்பது ஒரு கஷ்டம், பெற்றெடுப்பதற்கு முன்னால் குழந்தைக்கு பால் ஊட்டி அதை சரியான முறையிலே கொண்டு வந்து அதை வளர்ப்பதும் இன்னொரு கஷ்டம். இப்போ எல்லா கஷ்டத்தையும் என்ன தாய்மார்கள் தாங்கி கொள்ளுகின்றார்கள். பாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய இன்சியலை குழந்தைக்கு போட்டுக்கிறாங்க. தாம் பேருக்கு முன்னால் வரக்கூடிய அந்த பேர் தான் குழந்தையினுடைய பேருக்கு முன்னால் வரணும் அப்படிங்கிறாங்க. படுற கஷ்டமெல்லாம் தாய்மார்கள் படுற கஷ்டமெல்லாம் அவங்க படுறாங்க. இப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், பெற்றோர்களுடைய அந்த கஷ்டம் இருக்குது, சரியான கஷ்டம். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் தந்தையை இழந்து விட்டார்கள். பிறந்து கொஞ்ச நாளையில் தாயை இழந்தார்கள். அந்த தாய்க்காக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக கேட்குறாங்க. அல்லாஹ் அதுக்கு அனுமதி கொடுக்கலை. ஏன்னா அவர்கள் காஃபிராகவே இறந்து விட்டாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, தாயினுடைய மன்னரையை நான் தரிசிக்கலாமா என்று அனுமதி கேட்குறாங்க. அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. தாயினுடைய மன்னரையில் நின்று அவர்கள் அழுததாக வரலாறு சொல்லுகின்றது. இப்போ தாய் தந்தை என்பவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள் என்பதை அந்த குழந்தைகள் புரிந்தால்தான் அவர்கள் நன்றியோடு இருப்பார்கள். அதான் அல்லாஹ் சொல்கிறான், தாய் தந்தையை பற்றி சொல்லும்போது வஃபில் தஹுமா ஜனாஹதுல்லி மினர் ரஹ்மா, அந்த தாய் தந்தையிடத்தில் நீங்கள் ரஹமத்தோடு இரக்கத்தோடு அவர்களுடைய அவர்களோடு ரொம்ப பணிவோடு இருங்கள். அல்லாஹ் சொல்கிறான் ரொம்ப இரக்கத்தோடு இருக்க சொல்கிறான். இன்றைக்கி உலகத்தில் நடக்கிறது நேர் மாற்றமாக இருக்குது. ஏன்னா அல்லாஹுடைய வசியத், அல்லாஹுடைய அந்த கட்டளையை மனிதன் ஏற்று நடப்பதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், வஃசைனல் இன்சான் அபி வாலிதேஹி இஹ்சானா யூசிக்கும் அல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசியை செய்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், வகால வகு அஃபுசக்கும் வஹலிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் இன்னொரு கருத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளும். ஒரு குழந்தை பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தை தாய் தந்தைக்கு நோவினை செய்தால், தாய் தந்தைக்கு கஷ்டம் கொடுத்தால், அது பெரும்பாவத்தில் உள்ளது. உகுக்குல் வாலிதேன் வந்து பெரும்பாவம், கபாயிரு துனூப் ஷிர்கு, அதாவது இணை வைத்தலுக்கு பின்னால், இஸ்ராக்கு பில்லாஹுக்கு பின்னால் உகுக்குல் வாலிதேன் பெற்றோர்களை நோவினை செய்வது என்பது மிகப்பெரிய பாவம் அது. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், கூ அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்றால் அல்லாஹ் என்ன வசியை செய்கிறான், அந்த வசியத்தை நாம் சிரமேற்று நடக்கணும். அல்லாஹ் பிள்ளைகளுக்கு வந்து தருவியாக கொடுக்க சொல்கிறான், பிள்ளைகளுக்கு அதவை சொல்லிக் கொடுக்க சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொல்கிறாங்க, நீங்கள் பொறுப்புதாரி, உங்களுடைய குடும்பத்தினுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பெற்றோர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான், உன்னுடைய பிள்ளையை நீ எப்படி வளர்த்தாய் என்று. பிள்ளைகளிடத்தில் அல்லாஹ் கேட்பான், பெற்றோர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய் என்று அல்லாஹ் கேட்பான். ரெண்டு பேருக்குமே கேள்வி இருக்குது. அப்போ இதற்கான அஸ்திவாரங்கள் என்ன, எப்படி இந்த குழந்தைகளை எப்படி நல்ல குழந்தைகளாக வளர்ப்பது? இன்றைக்கு நவீன காலத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம், எந்த பிள்ளைகிட்டையும் ஃபோன் இல்லாத பிள்ளைகளே இல்லை. சின்ன பிள்ளைங்க கூட ஃபோன் கேட்குது, நவீன காலம். இப்போ இந்த காலத்தில் யாரும் வந்து பெற்றோர்கள் சொல்லக்கூடியதை காதால் கேட்பதோ செவி சாய்ப்பதோ இல்லை. வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க ஃபோனோட தான் இருக்கிறாங்க. ரெண்டு தடவை மூணு தடவை கூப்பிட்டா தான், நாலாவது தடவை கூப்பிடும் பொழுது தான் என்னான்னு கேட்குறாங்க. ஏன்னா எப்பொழுதுமே அந்த ஃபோனில் தான் இருக்கிறாங்க. நவீன காலம். இப்போ இந்த காலகட்டத்தில் அவர்களை எப்படி நாம் நம்முடைய பாதையிலே மார்க்கத்தினுடைய பாதையிலே கொண்டு செல்வது, அதற்கான அஸ்திவாரங்கள் என்ன? ஒரு கட்டடம் கட்டணம் அப்படின்னா கட்டடத்துக்கு அஸ்திவாரம் இருக்கணும், கீழே அஸ்திவாரம் போட அந்த கட்டடம் நிற்கும். இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு அஸ்திவாரம் என்ன என்பதை சில விஷயங்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவதாக அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வது. பிரார்த்தனைனா எப்போ பிரார்த்தனை செய்யுது? பிறந்ததுக்கு பிறகு இல்லை, அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாட்ட கேட்கும் பொழுது, எல்லாம் எனக்கு நல்ல குழந்தையை கொடு, ஒரு சாலிகான குழந்தையை கொடு, என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையாக வளர வேண்டும். அதனால்தான் சொல்லுகின்றார்கள் தாய்மார்கள் அந்த பிரசவ காலத்தில் அந்த குழந்தையை சுமக்கும் பொழுது அவர்கள் எதையெல்லாம் செய்கின்றார்களோ அதனுடைய பிரதிபலிப்பு அந்த குழந்தைக்கு வரும். ஒரு தாய் குரான் ஓதிக்கொண்டே இருந்தால் குழந்தைக்கு அந்த குரான் ஓதக்கூடிய அந்த பிரதிபலிப்பு வரும். ஒரு தாய் தொழுது கொண்டு திக்ரு செய்து கொண்டே இருந்தால் அந்த குழந்தைக்கும் அந்த பிரதிபலிப்பு வரும். சாலிகான குழந்தை எப்படி வரும்? குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த தாய் எதையெல்லாம் நல்ல விஷயங்களை செய்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தையினுடைய அந்த பிரதிபலிப்பாயிரும். இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலும் இந்த குழந்தைக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் அந்த பிள்ளைகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்யணும். ஒன்று, அந்த பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் அல்லாஹும்மா ஹதிஹி லி அஹ்சனில் அஹ்லாக், இறைவா இந்த குழந்தைக்கு நல்ல குணங்களை நீ வழிகாட்டு, ஹிதாயத்துக்காக துவா செய்யணும். அந்த குழந்தை யா அல்லாஹ் இந்த குழந்தையை சீர்திருத்தம் பண்ணு, இந்த குழந்தையை நல்ல வழியில் கொண்டு வா. அல்லாஹும்மா யா முக்கல்லிபல் குலூப் தப்பித் கல்பஹு அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டுபவனே, இந்த குழந்தையை அவனுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனின் பக்கம் கொண்டு வா. யா முசர்ரிஃப் அல் குலூப் சர்ரிஃப் கல்பஹு அலா தாஅதிக. உள்ளங்களை திருப்புபவனே, அவனுடைய உள்ளத்தை உன்னுடைய தாஅத் உன்னுடைய வழிபாட்டின் பக்கம் திருப்பு என்று துஆ செய்யணும். ஏன் நம்ம பிரார்த்தனை செய்யணும் அப்படின்றா, அவர்கள் வாலிபமானதற்கு பின்னால் அவர்கள் சரியான நிலையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் பிறப்பதற்கு முன்னாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதோ அதற்கு உதாரணங்களை அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செஞ்சாங்க. எப்படி துவா செஞ்சாங்க? ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன், இறைவா எனக்கு நல்லோர்களில் உள்ள குழந்தையை எனக்கு கொடுன்னு துவா செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். வயோதிக காலத்தில் குழந்தை பெற்றாங்க. தள்ளாத வயதில் குழந்தை பெறுவதற்கு, அவர்களுடைய மனைவிக்கு குழந்தை பெறுவதற்கு சாத்தியமா என்று கேள்விக்குறியாக உள்ள நேரத்தில் குழந்தைக்காக சுப செய்தி சொல்ல மலக்குமார்கள் வர்றாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சிரிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, ஏன்னா எனக்கு குழந்தையா அப்படின்னு. இப்போ அவ்வளவு ஆச்சரியமான, நினைத்து பார்க்க முடியாத ஒரு நேரத்திலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன், சாலிஹான குழந்தை எனக்கு தா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹும் அந்த துவாவை கபூல் செஞ்சு குழந்தையை கொடுத்துருக்கான். அல்லாஹ் இஸ்மாயில் என்ற ஒரு நபி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அதுபோல وَجُنُبْنِي وَبَنِيَّ أَنْ نَعْبُدَ الْأَصْنَامِ, என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் எங்களை தூரமாக்கிவிடு என்று பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார். இது வந்து நம்ம அவசியம் செய்யக்கூடிய பிரார்த்தனை. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் பிள்ளைங்க, நாம் வந்து முஸ்லீமாக இருக்கிறாங்க, பிள்ளைங்க ஒரு காலத்தில் அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக மதம் மாறி போயிடுறாங்க, நிறைய நடக்குது. அவர்கள் விருப்பப்பட்ட பிள்ளைகளை திருமணம் முடித்துக் கொள்வதற்காக இஸ்லாத்தை விட்டே வெளியே செல்லக்கூடிய ஒரு நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துவா செஞ்சிருக்காங்க? வஜ்னுபுனி வபனி அன் அபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய பிள்ளையையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்கிவிடு என்று பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு துவா செஞ்சாங்க, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வமின் ذுரியத்தி, இறைவா நான் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், என்னை தொழுகையாளியாக ஆக்கு. அவன் கேட்ட துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒமின் துர்ரியத்தி, என்னுடைய பிள்ளைகளும் தொழ வேண்டும். எப்படி துவா செஞ்சுருக்கான் பாருங்க. வா குழந்தை பிறப்பதற்கு முன்னால் ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன் கேட்டிருக்காங்க, நல்ல குழந்தையை கொடுண்டு. குழந்தை பிறந்ததற்கு பின்னால் என்னையும் என்னுடைய பிள்ளையையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்கிவிடுன்னு கேட்டிருக்காங்க. என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் முகீம ஸலா தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கு என்று துவா செஞ்சுருக்காங்க. அதே போல் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய வரலாறும் தெரியும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இதே மாதிரி தான், இப்ராஹிம் நபி மாதிரி தான், வயசான காலத்தில் அவங்க ஒரு பிரார்த்தனை பண்ணாங்க. அவங்க பிரார்த்தனை ரொம்ப சுவாரஸ்யமான பிரார்த்தனை. சூரா மரியம்ல ஆரம்பிக்கும், ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا إِذْ نَادَى رَبَّهُ نِدَاءً خَفِيًّا அப்படின ஆரம்பிக்கும். உங்களுடைய ஜக்கரியா நபியினுடைய அந்த வரலாற்றை அல்லாஹ் அந்த சூராவில் எல்லாம் ஆரம்பிப்பான். தன்னுடைய ரப்பிடத்தில் அவங்க கேட்பாங்க, ரொம்ப அமைதியான முறையில் கேட்பாங்க. قَالَ رَبِّي إِنِّي وَهَنَ الْعَظُمُ مِنِّي வஷ்தஅல ரஸு ஷைபா வலம் அக்கும்பி துஆயிக ரப்பி ஷக்கியா. எப்படி அழகாக கேட்குறாங்க பாருங்க. ரப்பிட்ட கேட்கும் போது எப்படி தான் நம்முடைய இயலாமையை சொல்லி நம்ம கேட்கணும். நமக்கு ஒன்று தேவை, அல்லாட்ட வந்து நம்ம கேட்டு பெறணும் அப்படின்னா நம்முடைய இயலாமையை ரப்பிடத்தில் போய் சொல்லணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இன்னி வஹனல் அவ்வுமு மின்னி, என்னுடைய எலும்பெல்லாம் அப்படியே ஆடி போயிருச்சு. அதான் அதுக்கு அர்த்தம், என்னுடைய எலும்பெல்லாம் ஆடி போயிருச்சு. வஷ்தஅல ரஸு ஷைபா, என்னுடைய தலையெல்லாம் நரைத்து விட்டது. வலம் மக்கும்பி துஆயிக்க ரப்பி சகியா, அப்படி இருந்தாலும் நான் உன்கிட்ட கேட்கறதுல வந்து எனக்கு கவலை இல்லை, நான் அப்படி இருந்து உன்கிட்ட நான் கேட்குறேன். தொடர்ந்து கேட்குறாங்க, என்னுடைய மனைவி மலடியாக இருக்கிறாங்க, எனக்கு ஒரு குழந்தையை கொடு சொல்லிட்டு அதை அப்படியே தொடர்ந்து வருந்த வசனங்கள். அப்போ அந்த வயோதிக காலத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளாத வயதில் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ரப்பி ஹபிலி மில்ல துங்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக சமீஉத் துஆ, இறைவா எனக்கு கொடு, அன்பளிப்பாக கொடு, உன்னுடைய புறத்திலிருந்து துர்ரியத்தன் தய்யிபா, அழகான, அதாவது தய்யிபான தூய்மையான சாலிஹான ஒரு குழந்தையை எனக்கு கொடு, நீ வந்து பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. இது குழந்தை பிறப்பதற்கு முன்னால். அதுபோல சூரத்துல் ஃபுர்கானில் ஒரு துஆ இருக்கு, இபாதுர் ரஹ்மான் அப்படின்னு ஆரம்பிக்கும். அல்லாஹுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம். இந்த துஆ ரொம்ப முக்கியமான துஆ, எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத் அயுன் வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறைவா எங்களுக்கு எங்களுடைய துணைகளிடத்திலிருந்தும் எங்களுடைய பிள்ளைகளிடத்திலிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தா இறைவா, வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு எங்களை தலைவராக ஆக்கு. ரொம்ப அழகாக அருமையான துவா. இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதான் அஸ்திவாரம். குழந்தை வந்து உண்டாகுதுன்னா அதில்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்குறாங்க, கணவன் மனைவி உடலுறவில் ஈடுபடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபினா வ ஜன்னிபி ஷைத்தான மா ரசத்தனான்னு ஓதணும். அல்லாஹுடைய பெயரை கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அல்லாஹும்ம ஜன்னிபினா வ ஜன்னிபி ஷைத்தான மா ரசத்தனா, யா அல்லாஹ் எங்களையும் எங்களுக்கு எதனை ரிசுக்காக கொடுக்க போறியோ அதையும் ஷைத்தானை விட்டும் தூரமாக்கிவிடு என்று துஆ செய்வதோடு அவர்கள் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க. இப்போ ஷைத்தானுடைய தீண்டுதல் அந்த குழந்தைக்கு இருக்காது. இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ்விடத்திலே அந்த பிரார்த்தனைகள் கேட்டு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக உலகத்தில் வாழும், அதுதான் அஸ்திவாரம் பிரார்த்தனை. ரெண்டாவது, குழந்தைகள் பிறந்துருச்சு, பிறந்த குழந்தைகளோடு நாம் அவர்களுக்கு மத்தியில் நீதமாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக இருக்கணும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் நீதமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு இடையில் நீதமாக இல்லாவிட்டால் அந்த சகோதரர்களுக்கு இடையில் சகோதரிகளுக்கு இடையில் அதாவத்து பகைமை வந்துடும். ஏன் அத்தா வந்து நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாரு, நம்மள்கிட்ட அன்பாக இருக்க மாட்டேங்கிறாரு, அவன்கிட்ட மட்டும் அன்பாக இருக்கிற, தம்பிகிட்ட மட்டும் இருக்கிறாரு, அண்ணன்கிட்ட இல்லையே. ஒரு மிகப்பெரிய வரலாறு குரானில் இருக்குல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, 12 சகோதரர்கள், யூசுஃபிடம் மட்டும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப குறிப்பாக ரொம்ப அன்பாக இருக்கிறத பார்த்தானே, அந்த சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து யூசுஃபை கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. ஏன்னு தன்னுடைய தந்தை வந்து ரொம்ப யூசுஃப்ட்ட ரொம்ப இதாக இருக்கிறாங்க, நம்மள்கிட்டலாம் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரோதம், அந்த பொறாமை, அந்த பொறாமை எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா ஒரு சகோதரனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பொறாமை கொண்டு போயிருக்கு, கொண்டு போய் கிணத்துல கொண்டு போய் போட்டிருக்காங்க. அதனால் தான் சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு இடையிலே நீங்கள் நீதமாக இருங்கள். நீதம்ங்கிற வார்த்தை குர்ஆனில் நிறைய இடத்துல இருக்குது. கல்யாணம் பண்ணால் நீதமாக இருக்கணும், நல்லா சொல்கிறான்ல, வைன் ஹிஃப்தும் அல்லா த அதிலு ஃபவாஹிதத்தண்டு, கல்யாணம் பண்ணுறது ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் சாதாரணம் இல்லை, அது அதில் நீதம் இருக்கணும். நீதம் இல்லாவிட்டால் ஒன்று தான், அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் நாலு பண்ணிக்கலாம், எங்களுக்கு சட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது, பண்ணுறதுக்கு நீதம் இருக்கணும். ஒரு மனைவிக்கு இதுன்றா இன்னொரு மனைவிக்கு, அது ஒரு மனைவியோட ரெண்டு நாள் இருந்தால் இன்னொரு மனைவி ரெண்டு நாள் இருக்கணும், ஒரு மனைவிக்கு இந்த பொருளை வாங்கி கொடுத்தா இன்னொரு மனைவிக்கு அதே பொருளை வாங்கி கொடுக்கும். அப்படியே நீதமாக இருக்க முடியாது, நீதமாக இருக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வைன் ஹிப்தும் அல்லாஹ் தஅதிலு ஃபவாஹிதத்தன், உங்களால் நீதம் இரு நீதமாக இருக்க முடியாது என்பதை நீங்கள் பயந்தால் நீங்கள் ஒரு மனைவியோடு நீங்கள் இருக்க. அல்லாஹ் சொல்றான், அப்போ அந்த அதிலுங்கிற வார்த்தை இருக்குது, சரியான வார்த்தை அது. ஒருத்தர் ரெண்டு கல்யாணம் பண்ணிடுறாரு, ஒரு மனைவியோடு நல்லானா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ண கல்யாணம் பண்ண மனைவியை விட்டுட்டு இப்போ கல்யாணம் பண்ண சின்ன பொண்ணு என்ன பண்ணுறாரு, நல்லா இருக்கிறாரு, அதை விட்டுடுறாரு. மறுமையில் போகும் பொழுது இப்படி ஒரு பக்கம் தோல் சாய்ந்தவராக எழுப்பப்படுவார், ஒத்த பக்கம் இப்படி இப்போ போவார். அப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க இந்த ஆள் நீதம் இல்லாமல் நடந்திருக்காரு உலகத்தில் அப்படின்னு. இப்போ நீதமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி, நீதமாக இல்லாவிட்டால் என்ன தண்டனை என்பதை பெருமானா சலாம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லது உலகத்தில் கவனமாக இருக்க வேண்டும், விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. இப்போ அதில் என்கின்ற வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பிள்ளைகளிடத்திலே நீங்கள் நீதமாக இருங்கள், நீதமாக இருந்தால்தான் அவர்களுக்கு இடையிலே அந்த முஹப்பத், அந்த பிரியம் அவர்களிடத்திலே ஏற்படும். அவர்களிடத்தில் எல்லாரும் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்பாங்க. நீதம் இல்லாட்டி அவன் என்ன பண்ண, பெற்றோர் சகோதரர்கள்லாம் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்க. அதெல்லாம் பெற்றோர்கள் அதற்கு காரணமாக இருக்க வேண்டும். புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது, நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நுஃமான் இப்னு பஷீர் அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தைக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்குறாங்க. ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் ஒரு அன்பளிப்பு, குறிப்பாக அன்பளிப்பு.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
1: அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த பிள்ளைகள் விடயத்தில் தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் நேரத்தில் இருந்தே அவர்களில் இஸ்லாம் கவனம் செலுத்தி இருக்கின்றது. அவர்களுடைய விடயத்திலே அக்கறை செலுத்தி இருக்கின்றது. அந்த பிள்ளை பிறந்ததன் பின்னால் அந்த பிள்ளை வளர்ந்து வாலிபனாகும் வரைக்குமான காலத்தில் அந்த பிள்ளைக்கு யார் பொறுப்போ, அந்த பொறுப்பாளிகளின் பொறுப்பு எவ்வளவு பெரியது, அந்த பிள்ளைகளை எப்படி கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பது, அவர்களுக்கு கல்வியை கொடுப்பது, அவர்களை பண்பானவர்களாக மாற்றுவது, அந்த பிள்ளைகளுடன் எப்படி பெரியவர்கள் பழகுவது, எப்படி அந்த பிள்ளைகளுக்கு அன்பை அரவணைப்பை காட்டி அந்த பிள்ளைகளுடன் பழகுவது என்பதிலிருந்து எல்லாவற்றையும் இஸ்லாம் அழகான முறையில் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் என்று நாங்கள் சொல்லுகின்றோமே அல்லது கேட்கின்றோம் வாசிக்கின்றோமே, சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள் என்பது பல வடிவங்களில் நடக்கும். அதில் பல அம்சங்கள் இருக்கின்றன. உடல் ரீதியிலான துஷ்பிரயோகம், உள ரீதியிலான துஷ்பிரயோகம், உணர்வு ரீதியிலானது, பாலியல் ரீதியிலானது என்று பல விதங்களில் அந்த பிள்ளைகளுக்கான துஷ்பிரயோகங்கள் நடக்கலாம். அந்த துஷ்பிரயோகங்களின் வடிவம் இருக்கின்றன. சிறிய பிள்ளைகளை அளவுக்கு மீறி அடிப்பது, அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே கடினமான வேலைகளை செய்வதற்கு வேலைகளுக்கு அவர்களை அமர்த்துவது, அவர்களது கல்வி கற்கும் உரிமையை மறுத்து அவர்களுக்கு படிப்பை கொடுக்காமல் விடுவது, அவர்களை சமூகத்தில் அல்லது அவர்கள் வாழும் சூழலில் அவர்களை ஒதுக்கி வைப்பது, இப்படி பல வடிவங்களிலே அவர்களுக்கான துஷ்பிரயோகங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான என்ன தெரியுமா, அந்த சிறுவர்கள் மீது பாலியல் ரீதியிலான துஷ்பிரயோகங்கள் நடப்பது. அந்த பிள்ளைகளை தனது இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக காமுகர்கள் பிழையான வழியில் கையாளுவது, அதற்காக அவர்களை பயன்படுத்துவது, அவர்களை கடத்துவது, கொள்ளுவது என்பதெல்லாம் மிக மோசமான சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்தில் நாம் பரவலாக கேள்விப்படுகின்றோமே, அடிக்கொரு முறை இப்படி நடக்கும் இந்த ஆபத்துகள் நாம் கேள்விப்படாதது இன்னும் பலது இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் தேடி பார்த்தால் பல காரணங்கள் இதற்கு இருக்கின்றன. இதற்கான காரணங்கள் பலது இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்றுதான், இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலாவது தாய் தந்தையர்கள், அடுத்தது அவர்களை ஆளாக பொறுப்பாக இருக்கக்கூடிய ஏனைய பொறுப்பாளிகள், ஆசிரியர்கள் போன்றவர்கள், இவர்கள் தனது பொறுப்பு விடயத்திலே கவனியீனமாக இருப்பது, அவர்கள் இதையும் மேலோட்டமாக எடுத்துக்கொண்டு எப்படியும் வளர்ந்து விடுவார்கள், எப்படியும் சமூகத்தில் இருந்து விடுவார்கள், எல்லோரும் நல்லவர்கள் தானே சமூகத்தில் என்ற மேலோட்டமான எண்ணத்தில் ஆழமாக பிரச்சனைகளை புரியாமல், முன்னெச்சரிக்கையுடன் கவனமாக நடக்காமல், முன்னேற்பாடுகளை சரியாக செய்யாமல் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு முனைவது, இங்கு அவர்களுடைய கவனயீனத்தின் காரணமாக பிள்ளை யாரோ ஒருவருடைய ஆசைக்கு பலியாகி அந்த பிள்ளை வீணாகி போவதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, ஒரு பிள்ளையுடைய நடத்தையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதில் அல்லது அந்த பிள்ளைக்கு ஏதாவது நடப்பதில் பங்கு வகிப்பதில் முக்கியமான பல இடங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த பிள்ளை வாழக்கூடிய வீட்டு சூழல். அடுத்தது, அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள், அந்த பிள்ளை வாழக்கூடிய அந்த அசல். அதே போன்று அந்த பிள்ளை படிக்கக்கூடிய பாடசாலை அல்லது போகும் பள்ளிக்கூடங்கள் அல்லது விளையாட போகும் இடங்கள் அல்லது வகுப்புகள், இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கின்றன. இவைகள் அந்த பிள்ளையில் பலவிதத்தில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது. பெற்றோர்கள் குறிப்பாக தமது பிள்ளைகளுக்கும் தமக்குமாக இந்த இடங்களை தெரிவு செய்யும் பொழுது கவனமாக தெரிவு செய்ய வேண்டும். அந்த தெரிவிலே நாங்கள் பிழைவிடும் பொழுது சரியான ஒரு பாடசாலை, சரியான ஒரு பள்ளிக்கூடத்தை தெரிவு செய்ய வேண்டும். அங்கே ஒழுக்கத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்பதை கவனிக்க வேண்டும். அடுத்ததாக, ஒரு வீடு நாங்கள் எடுப்பதாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பான சூழலா என்பதை பார்க்க வேண்டும். இன்று பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது தெரியுமா? தந்தை ஒரு இடத்தில் வேலை செய்கின்றார் என்று சொல்லுங்கள், தந்தைக்கு வேலைக்கு போய் வருவதற்கு வசதியான இடம் என்றுதான் தேடுகின்றார்களே தவிர அந்த இடம் எவ்வளவு பாதுகாப்பானது எனது பிள்ளைக்கு என்பதை பார்ப்பதில்லை. அந்த இடத்தில் எந்த அளவுக்கு ஒழுக்கமானவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பது கிடையாது. சில பேருக்கு பெரிய பெரிய பாடசாலைகளில் படிக்க வைக்கும் என்ற ஆசை, நல்லதுதான். அதற்காக பாடசாலைக்கு அண்மையிலேயே குடியிருந்தால் நல்லது என்று தெரிவு செய்கின்றார்கள். ஆனால் அந்த இடம் எவ்வளவு மோசமானதா இல்லையா என்பதை பற்றி சரியாக பார்ப்பது கிடையாது. பாடசாலைக்கு அருகில் இருந்தால் போதும் என்பதை போன்று இருந்து விடுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரங்களில் நாம் ஒன்றை பார்த்து இன்னொன்றை விட்டு முக்கியமானதை விட்டுவிடுகின்ற நேரத்திலே அந்த பிள்ளை பிழையான சூழல்களுக்கு பழகி விடுகின்றான். அதே போன்றுதான் பிள்ளைகள் விடயத்தில் நடக்கும் தவறுகளில் ஒன்று, கண்ட கண்டவருடன் எல்லோருடனுமே பிள்ளைகளை பழக விடுவது, அல்லது எல்லோருடனுமே பிள்ளைகளை தங்க விடுவது, எல்லோருடனும் நாங்கள் தனியாக பிள்ளையை விட்டு விடுவது. இதில் பெற்றோர்கள் பல சந்தர்ப்பங்களில் பிழை செய்து விடுகின்றார்கள். நாம் நினைக்கும் எல்லோருமே நல்லவர்களாக இல்லை என்பதுதான் உலகத்தின் நிலைமை. நாம் யாரையும் சந்தேகிப்பது என்று அர்த்தம் அல்ல, எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்த்து எல்லோரையும் பார்த்து குற்றவாளி என்று நினைக்க வேண்டும் என்று இல்லை. ஆனால் முன்னெச்சரிக்கையாக நடப்பது என்று ஒன்று இருக்கின்றது. சில பொழுது எமது கவனையீனத்தின் காரணமாக சில நல்லவர்கள் கூட சந்தர்ப்பத்தில் கெட்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள். எனவே பிள்ளைகளை யாருடன் தங்க விடுவது, யாருடன் போக விடுவது, யாருடன் அனுப்புவது என்பதிலெல்லாம் மிகுந்த கவனம் தேவை. இது உண்டும் தப்பெண்ணத்துடன் நடப்பது, எல்லோரையும் பற்றி பிழையாக நினைப்பது என்பது அல்ல. தப்பெண்ணம் வைப்பது என்பதும் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று கருதுவது வேறு, நாம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது என்பது வேறு. அருமை நபி அவர்களை பாருங்கள், அதை அழகாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, பிள்ளைகளுக்கு 7 வயது ஆனதன் பின்னால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதாகியும் தொலாவிட்டால் அடியுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். படுக்கையிலே அவர்களை பிரித்து வையுங்கள் என்று சொன்னார்கள். ஒன்றாக பிறந்த சகோதரர்கள், ஒரே ரத்தம் தான், அது ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் என்பதாக வரவில்லை, பொதுவாக பிள்ளைகள் என்றுதான் வந்திருக்கின்றது. எனவே 2 ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லது 2 பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட 10 வயதானதன் பின்னால் அவர்களை படுக்கையில் பிரித்து படுக்க போடுங்கள். தூங்கும் நேரத்திலே ஒரே படுக்கையில் எந்த திரையும் இல்லாமல் ஒன்றாக படுக்கும் நிலைமையை ஏற்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? சகோதரர்கள் தான். ஆனாலும் வாழ்க்கையில் வளரும் பொழுது ஒரு பருவம் இருக்கின்றது, குறிப்பாக அந்த பருவ மாற்றங்களுடைய நேரத்திலே பல வித்தியாசமான எண்ணங்கள் வரலாம். அந்த நேரத்தில் இவர்களை சைத்தான் சில நேரத்தில் பயன்படுத்தி பிழையான வழிகளுக்கு கொண்டு போய் விடலாம்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் கூறல் கேட்டீர்கள். உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்,
2: மிஹ்ராஜ். மேற்கூறிய சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு பணி ஒருபுறம் வெற்றி மறுபுறம் கொடுமைகள் என்ற ரெண்டிற்கும் இடையில் உள்ள பாதையை பிளந்து சென்று கொண்டிருந்தது. நம்பிக்கை நட்சத்திரங்கள் வெகு தூரத்தில் மின்னத் துவங்கின. அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வானுலக பயணம் நடைபெற்றது. இதையே இஸ்லாமிய வரலாற்றில் மிஹ்ராஜ் என அறியப்படுகிறது. மிஹ்ராஜின் நிகழ்ச்சி எப்போது நடந்தது என்பதில் பல கருத்துகள் உள்ளன. ஒன்று, நபித்துவம் கிடைத்த ஆண்டு நடைபெற்றது, இதை இமாம் தபரி ஆமோதிக்கிறார்கள். 2, நபித்துவத்தின் 5ஆம் ஆண்டு நடைபெற்றது, இதை இமாம் நவவியும் இமாம் குர்துபியும் உறுதிப்படுத்துகிறார்கள். 3, நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு ரஜப் மாதம் 27வது இரவில் நடைபெற்றது. 4, ஹிஜ்ராவிற்கு 16 மாதங்களுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 12வது வருடம் ரமலான் மாதத்தில் நடைபெற்றது. 5, ஹிஜ்ராவிற்கு 1.5 மாதங்களுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்றது. 6, ஹிஜ்ராவிற்கு ஒரு ஆண்டுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 13 ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் நடைபெற்றது. இந்த கருத்துகளில் முதல் 3 கருத்துகள் சரியல்ல. ஏனென்றால் அன்னை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நபித்துவத்தின் 10 ஆண்டு ரமலான் மாதத்தில் தான் இறந்தார்கள். அன்னார் தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன் மரணித்து விட்டார்கள். தொழுகை மிஹ்ராஜில் தான் கடமையாக்கப்பட்டது. ஆகவே மேற்கூறப்பட்ட முதல் 3 கருத்துகள் சரியானவையாக இருக்க முடியாது. அடுத்த 3 கருத்துகளில் எந்த கருத்து மிக ஏற்றமானது என்பதற்குரிய சரியான சான்றுகள் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அத்தியாய் மிஸ்ராவின் கருத்துக்களை நன்கு ஆய்வு செய்யும் போது மிஹ்ராஜ் சம்பவம் மக்கா வாழ்க்கையின் மிக இறுதியில் தான் நடைபெற்றது என்பது தெரிய வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் விளக்கங்களை ஹதீஸ் நபிமொழி கலையின் வல்லுநர்கள் விரிவாக கூறியிருப்பதை இங்கு நாம் சுருக்கமாக குறிப்பிடுவோம். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுக்கு தனது உடலுடன் சென்றார்கள். இந்த பயணத்தில் மஸ்ஜிதுல் ஹராமில் தொடங்கி முதலில் பைத்துல் முகதஸ் சென்றார்கள். ஜிப்ரில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புராக் என்னும் வாகனத்தில் அழைத்துச் சென்றார்கள். புராக் என்னும் வாகனத்தை மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கதவின் வளையத்தில் கட்டிவிட்டு நபிமார்கள் அனைவருக்கும் இமாமாக தொழுகை நடத்தினார்கள். குதிரையை விட சிறிய, கோவேறு கழுதையை விட பெரிய வாகனம்தான் புராக் என்பது. இது விசேஷமாக நபி அவர்களுக்கு வானூலக பயணம் செல்ல பயன்படுத்தப்பட்டது. பிறகு அதே பைத்துல் முஹ்தஸிலிருந்து முதல் வானத்திற்கு ஜிப்ரில் அழைத்துச் சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஜிப்ரில் கதவை திறக்க கோரவே அவர்களுக்காக கதவு திறக்கப்பட்டது. அங்கு மனிதகுல தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகமன் சலாம் கூறி வரவேற்றார்கள். அல்லாஹ் ஆதமின் வலப்புறத்தில் நல்லோர்களின் உயிர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்தான். அவ்வாறே கெட்டவர்களின் உயிர்களை அவரது இடப்புறத்தில் காண்பித்தான். பிறகு இரண்டாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கு யஹ்யா, ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகியோரை சந்தித்தார்கள். அந்த இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சலாமுக்கு பதில் கூறி அவர்களை வரவேற்றார்கள். அங்கிருந்து 3வது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கு யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூறினார்கள். அவர்கள் சலாமுக்கு பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு 4வது வானத்திற்கு சென்று இத்ரீஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கூற அவர்கள் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு 5வது வானத்திற்கு சென்று ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்களும் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு 6வது வானத்திற்கு சென்று மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்கள் பதில் கூறி வரவேற்றார்கள். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடந்து நபி அவர்கள் சென்றபோது மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அழ ஆரம்பித்தார்கள். நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டதற்கு, எனக்கு பிறகு அனுப்பப்பட்டவரின் சமுதாயத்தில் சொர்க்கம் செல்பவர்கள் எனது உம்மத்தில் சொர்க்கம் செல்பவர்களை விட அதிகமாக இருப்பதால் நான் அழுகிறேன் என்று கூறினார்கள். பிறகு 7வது வானத்திற்கு சென்றார்கள். அங்கு இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற பதில் கூறி நபி அவர்களை வரவேற்றார்கள். 7 வானங்களை சந்தித்த அனைத்து இறை தூதர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள்.

அதில் ஒவ்வொரு நாளும் 70,000 வழக்குகள் நுழைகிறார்கள். ஒரு முறை நுழைந்தவர்கள் மீண்டும் அங்கு வருவதில்லை. பிறகு சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு முத்து வளையங்கள் இருந்தன. சொர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது. பிறகு அங்கிருந்து அதற்கு மேல் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு எழுதுகோள்களின் சப்தங்களை கேட்டார்கள். பிறகு அல்லாஹ்விடம் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். சேர்ந்த இரு வில்களைப் போல் அல்லது அதைவிட சமீபமாக அல்லாஹ்வை அவர்கள் நெருங்கினார்கள். அல்லாஹ் தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல விஷயங்களை அறிவித்துக் கொடுத்தான். 50 நேர தொழுகைகளை அவர்கள் மீது கடமையாக்கினான். அவர்கள் திரும்பி வரும்போது மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தங்கள் இறைவன் தங்களுக்கு என்ன கடமையாக்கினான் என்று கேட்க நபி அவர்கள் 50 நேர தொழுகைகளை கடமையாக்கியுள்ளான் என்று கூறினார்கள். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நீங்கள் திரும்பிச் சென்று உங்களது இறைவனிடம் இதை குறைக்கச் சொல்லுங்கள் என்று கூறவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்பதைப் போன்று ஜிப்ரீலை பார்த்தார்கள். ஜிப்ரீல் நீங்கள் விரும்பினால் அப்படியே செய்யுங்கள் என்று கூறவே நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடம் திரும்பச் சென்றார்கள். அல்லாஹ் 10 நேர தொழுகைகளை குறைத்தான். திரும்பும்போது மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் மீண்டும் குறைத்து வர ஆலோசனை கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கும் மூசாவுக்கும் இடையில் திரும்ப திரும்ப சென்று வந்ததில் அல்லாஹ் 50 நேர தொழுகைகளாக ஆக்கினான். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் சென்று குறைத்து வரும்படி கூறவே நபி அவர்களோ நான் எனது இறைவனிடம் திரும்பச் சென்று இதற்கு மேல் குறைத்து கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன், என்றாலும் நான் இதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார்கள். அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று தூரம் சென்றுவிடவே அல்லாஹ் அவர்களை அழைத்து நீங்கள் எனது கடமையையும் ஏற்றுக்கொண்டீர்கள், எனது அடியார்களுக்கு இலகுவாகவும் ஆக்கிவிட்டீர்கள் என்று கூறினான். ஆதாரம் ஜாதுல் மஆத். மிஹ்ராஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்களா என்பதில் சில மாறுபட்ட கருத்துகள் உள்ளன என்று இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறிய பிறகு இது விஷயத்தில் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கருத்துகளையும் மற்ற அறிஞர்களின் கருத்துகளையும் எடுத்து கூறியுள்ளார்கள். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது விஷயத்தில் செய்திருக்கும் ஆய்வின் சுருக்கம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கண்கூடாக பார்க்கவில்லை, அவ்வாறு எந்த நபித்தோழரும் கூறவும் இல்லை என்பதாகும். ஆனால் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு மூலம் இரு அறிவிப்புகள் வந்துள்ளன. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள். ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை உள்ளத்தால் பார்த்தார்கள். எனவே மற்ற நபித்தோழர்களின் முடிவுக்கும் இப்னு அப்பாஸின் கருத்துக்கும் இடையில் முரண்பாடு இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கூறுவது உள்ளத்தால் பார்த்ததையே குறிப்பிடுகிறார்கள். மற்ற நபித்தோழர்கள் அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை என்று கூறுவது நபி அவர்கள் அல்லாஹ்வை கண்ணால் பார்க்கவில்லை என்பதை குறிப்பிடுவதாகும். தொடர்ந்து இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், அத்தியாயம் நஜ்மில் இறங்கினார் பின்னர் நெருங்கினார் என்ற வசனத்தில் கூறப்பட்டுள்ள நெருக்கம் என்பது ஜிப்ரீல் நெருங்கியதையும் அவர் இறங்கியதையும் குறிக்கிறது. இவ்வாறுதான் ஆயிஷா, இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு ஆகியோரும் கூறுகிறார்கள். குர்ஆனின் இவ்வசனத்தின் முன்பின் தொடரும் இக்கருத்தை உறுதிப்படுத்துகிறது. மிஹ்ராஜ் தொடர்பான ஹதீஸில் வந்துள்ள தனா ஃபததல்லாஹ் என்பது அல்லாஹு நெருங்கியதை குறிப்பிடுகிறது. அல்லாஹின் நெருக்கத்தை பற்றி நஜ்ம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்படவில்லை. மேலும் சித்ரத்துல் முன்தகாவிற்கு அருகில் அவர் அவரை பார்த்தார் என்று நஜ்ம் அத்தியாயத்தில் உள்ள வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவ ஜிப்ரீலை அங்கு பார்த்ததையே குறிப்பிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை அவரது முழு உருவத்தில் இருமுறை பார்த்தார்கள். ஒன்று பூமியிலும் மற்றொன்று சித்ரத்துல் முன்தகாவிற்கு அருகிலுமாகும். இத்துடன் இப்னுல் கையீமின் கூற்று முடிகிறது. ஆதாரம் ஜாதுல் மஆத், சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இருதயம் இந்த பயணத்திலும் பிளக்கப்பட்டது என்று சில அறிவிப்புகளில் வந்துள்ளது. மேலும் இந்த பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவற்றை கண்டார்கள். நபி அவர்களுக்கு பாலும் மதுவும் வழங்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அதற்கு, நீங்கள் இயற்கை நெறிக்கு வழிகாட்டப்பட்டீர்கள், நீங்கள் மதுவை எடுத்திருந்தால் உங்களது சமுதாயத்தினர் வழிகிட்டிருப்பார்கள் என்று கூறப்பட்டது. சித்ரத்துல் முன்தஹாவின் வேரிலிருந்து 4 ஆறுகள் வெளியாகுவதை பார்த்தார்கள். 2 ஆறுகள் வெளிரங்கமானது, 2 ஆறுகள் உள்ரங்கமானது. வெளிரங்கமான 2 ஆறுகள் நீல் ஃபுராத் ஆகும். இவ்விரண்டின் பிறப்பிடம் அங்கிருந்துதான் உருவாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது இவ்விரு பகுதிகளிலும் இஸ்லாம் பரவும் என்பதற்கு ஒரு முன்னறிவிப்பாக இருக்கலாம். ரகசியங்களை அல்லாஹ்வை மிக அறிந்தவனாக இருக்கின்றான். நரகத்தின் காவலாளியை பார்த்தார்கள். அவர் சிரிப்பதே இல்லை. முகம் மலர்ச்சியும் புன் உருவல் என்பதும் அவரிடம் காண முடியும்.

0: முடியாத ஒன்று. அவரது பெயர் மாலிக். மேலும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தார்கள். அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக பயன்படுத்தி கொண்டவர்களை பார்த்தார்கள். அவர்களுடைய உதடுகள் ஒட்டகங்களின் உதடுகளைப் போன்று இருந்தன. அம்மி குழவிகளைப் போன்ற நெருப்பு கங்குகளை அவர்களது வாயில் தூக்கி எறியப்படவே அது அவர்களின் பின்வழியாக வெளியேறி கொண்டிருந்தது. வட்டி வாங்கி வந்தவர்களையும் பார்த்தார்கள். அவர்களது வயிறு மிக பெரியதாக இருந்ததால் அவர்கள் தங்களது இடங்களிலிருந்து எந்த பக்கமும் திரும்ப சக்தியற்றவர்களாக இருந்தனர். ஃபிரௌனின் குடும்பத்தாரை நரகத்தில் கொண்டு வரப்படும் போது அவர்கள் இவர்களை கடந்து செல்வார்கள். அப்போது அவர்கள் இவர்களை மிதித்தவர்களாகச் செல்வார்கள். விபச்சாரம் செய்தவர்களையும் பார்த்தார்கள். அவர்களுக்கு முன் கொழுத்த நல்ல இறைச்சி துண்டும் இருந்தது. அதற்கு அருகில் துர்நாற்றம் வீசும் அருவறுப்பான மெலிந்த இறைச்சி துண்டும் இருந்தது. அவர்கள் இந்த துர்நாற்றம் வீசும் இறைச்சி துண்டையே சாப்பிடுகின்றனர். நல்ல கொழுத்த இறைச்சி துண்டை விட்டுவிடுகின்றனர். பிற ஆண்கள் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டு அதை தங்களது கணவன் மூலம் பெற்ற குழந்தை என்று கூறும் பெண்களையும் பார்த்தார்கள். இத்தகைய பெண்கள் மார்பகங்கள் கட்டப்பட்டு அதில் அவர்கள் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் போகும்போதும் வரும்போதும் மக்காவாசிகளின் வியாபார கூட்டத்தை வழியில் பார்த்தார்கள். அவர்களின் ஒரு ஒட்டகம் தவறி இருந்தது. அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காண்பித்து கொடுத்தார்கள். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர்களின் மூடி வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீரை அருந்துவிட்டு மீண்டும் அப்பாத்திரத்தை அவ்வாறே மூடி வைத்து விட்டார்கள். அன்று இரவு விண்வெளி பயணம் முடித்து திரும்பிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் மக்களுக்கு பிரயாண கூட்டத்தை பற்றி கூறியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்வெளி பயணம் உண்மை என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரமாக அமைந்தது. ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத், இப்னு ஹிஷாம். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார், காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது கூட்டத்தாரிடம் அல்லாஹ் தனக்கு காண்பித்த மாபெரும் அத்தாட்சிகளை அறிவித்தார்கள். இதை கேட்ட அந்த மக்கள் முன்பை விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினையும் தொந்தரவும் கொடுத்து அவர்களை பெரும் பொய்யர் என்று வர்ணித்தனர். உங்களது பயணம் உண்மையானதாக இருந்தால் எங்களுக்கு பைத்துல் முஹதஸின் அடையாளங்களை கூறுங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்முல் பைத்துல் முஹதஸை காண்பிக்கவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் கேட்ட அடையாளங்களை அப்படியே கூறினார்கள். அதில் எதையும் அவர்களால் மறுக்க முடியவில்லை. நபி அவர்கள் மிஹ்ராஜ் போகும் வழியில் சந்தித்த வியாபார கூட்டத்தையும் அது எப்போது மக்காவிற்கு வரும் என்பதையும் அவர்களது காணாமல் போன ஒட்டகத்தை பற்றியும் மக்காவாசிகளுக்கு அறிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு கூறினார்களோ அனைத்தும் அவ்வாறே நடந்தன. இருப்பினும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாத அவர்கள் நிராகரிக்கவே செய்தார்கள். சத்தியத்தை விட்டு வெகு தூரம் விலகியே சென்றார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத். மக்கள் இந்நிகழ்ச்சியை பொய் என்று மறுத்து கூறிய போது அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த நிகழ்ச்சியை உண்மையென்றும் சத்தியமென்றும் ஏற்றுக்கொண்டதால் தான் அவர்களை சித்தீக் வாய்மையாளர் என்று அழைக்கப்பட்டது. ஆதாரம் இப்னு ஹிஷாம். இந்த வானுலக பயணம் நடைபெற்றதற்குரிய மகத்தான காரணத்தை பற்றி கூறும்போது மிகச் சுருக்கமாக நாம் நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னும் தன் அடியாரை காபாவாகிய சிறப்புற்ற பள்ளியிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் பைத்துல் முஹ்தஸில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஒரே இரவில் அழைத்துச் சென்றான். அவ்வாறு அழைத்துச் சென்ற நாம் அதனை சூழ உள்ளவை சிறப்புற்று ஓங்க அபிவிருத்தி அடைய செய்திருக்கிறோம். நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே அங்கு அழைத்துச் சென்றோம். நிச்சயமாக உங்களது இறைவன் செவியுறுபவனாகவும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 1. இது நபிமார்கள் விஷயத்தில் அல்லாஹ்வின் நியதியாகும். பல இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்திருக்கின்றான். இப்ராஹிம் உறுதியான நம்பிக்கையுடையவர்கள் ஆவதற்காக வானங்களிலும் பூமியிலும் உள்ள நம்முடைய ஆட்சிகளை நாம் அவருக்கு இவ்வாறு காண்பித்து வந்தோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 75. நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி இவ்வாறு இன்னும் நம்முடைய பெரிய அத்தாட்சிகளை உங்களுக்கு நாம் காண்பிப்போம். அல் குர்ஆன் அத்தியாயம் 20 வசனம் 23 என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் அத்தாட்சிகளை காண்பித்தான் என்பதற்கு அவர் நம்மை உறுதி கொண்டவர்களில் ஒருவராக ஆக வேண்டும் என்பதற்காக என்ற காரணத்தை கூறுகிறான். இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்ததால் அவர்கள் உள்ளத்திலிருந்த நம்பிக்கை மேன்மேலும் உறுதியடைந்தது. ஆகவேதான் அல்லாஹுவின் பாதையில் பிறரால் சகித்து கொள்ள முடியாததை இறை தூதர்களால் சகித்து கொள்ள முடிந்தது. உலகத்தின் எவ்வளவு பெரிய சக்தியாயினும் சரி, அது கொசுவின் இறக்கைக்கு சமமாகவே அவர்களிடம் இருந்தது. சிரமங்களும் துன்பங்களும் எவ்வளவுதான் அவர்களுக்கு ஏற்பட்டாலும் அதை அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. இப்பயணத்தில் மறைந்திருக்கும் ஞானங்களையும் இரகசியங்களையும் மார்க்க சட்டங்களின் இரகசியங்களை பற்றி விவரிக்கும் நூல்களில் காணலாம். எனினும் இப்பயணத்தில் பல உண்மைகளும் யதார்த்தங்களும் நிறைந்துள்ளன. அவற்றில் சிலவற்றை இங்கு சுருக்கமாக பார்ப்போம். இந்த வானுலக பயண சம்பவத்தை பற்றி மேற்கூறப்பட்ட அல் குர்ஆன் அத்தியாயம் 17:1 மட்டும்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த ஒரு வசனத்தை தொடர்ந்து வரும் வசனங்களில் யூதர்களின் கெட்ட செயல்கள் மற்றும் குற்றங்களை பற்றி அல்லாஹ் விரிவாக கூறுகிறான். அதன் இறுதியில் இந்த குர்ஆன் தான் மிகச் சரியான வழிகாட்டுகின்றது என்று கூறுகின்றான். இந்த வசனங்களை ஓதுபவர் மெஹ்ராஜ் சம்பவம், யூதர்களின் அநியாயங்கள், குர்ஆனை பற்றிய புகழ்ச்சி இவற்றுக்கிடையில் என்ன தொடர்பு இருக்கிறது என யோசிக்கலாம். ஆம், உண்மையில் ஆழமான தொடர்பு இருக்கிறது. அதன் விளக்கம் என்னவென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன் யூதர்கள்தான் மனித சமுதாயத்தை வழிநடத்தும் பொறுப்பை வகித்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த அநியாயங்களின் காரணமாக அந்த பொறுப்புக்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். எனவே அவர்களிடமிருந்து அந்த தகுதியை அல்லாஹ் தனது தூதருக்கு அதி விரைவில் மாற்றப்போகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இஸ்லாமிய அழைப்பு பணியின் இரு மையங்களான மக்காவையும் பலஸ்தீனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருங்கே அருள இருக்கின்றான். மோசடி, குற்றம், வரம்பு மீறுதல் ஆகியவற்றையே தங்களது குலத்தொழிலாக கொண்ட சமூகத்திடமிருந்து ஆன்மீக வழிகாட்டலின் தலைமைத்துவத்தை பறித்து நன்மைகளையே நோக்கமாக கொண்ட சமுதாயத்திற்கு அல்லாஹ் அருள இருக்கின்றான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து பைத்துல் மக்தஸிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட இந்த நிகழ்ச்சி உறுதி செய்தது. மக்காவின் தெருக்களிலும் மலை ஓரங்களிலும் விரட்டியடிக்கப்பட்டு கண்ணியம் இழந்து சுற்றி வரும் ஒருவருக்கு இந்த தலைமைத்துவம் எப்படி கிடைக்கும்? அதாவது இஸ்லாமிய அழைப்பு பணியின் முதல் கட்டமான இந்த சிரமமான காலம் வெகு விரைவில் முடிந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய காலகட்டம் தொடரப்போகிறது என்பதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த நிகழ்ச்சி குறிப்பிடுகிறது. இதையே பின்வரும் வசனங்களும் உறுதி செய்கின்றன. அந்த வசனங்களில் அல்லாஹ் இணை வைப்பவர்களை மிக தெளிவாகவும் கடுமையாகவும் எச்சரிக்கை செய்கிறான். ஓர் ஊரை அவ்வூராரின் தீய செயலின் காரணமாக நாம் அழித்துவிட கருதினால் அதில் சுகமாக வாழ்பவர்களை நாம் ஏவுகிறோம். அவர்கள் அதில் விஷமம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். பின்னர் அவர்கள் மீது நம்முடைய வாக்கு ஏற்பட்டு அவ்வூரை நாம் அடியோடு அழித்து விடுகிறோம். நூஹுக்கு பின்னர் நாம் எத்தனையோ வகுப்பாரை அவர்களின் அநியாயத்தின் காரணமாக அழித்திருக்கிறோம். தன் அடியார்களின் பாவங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது இறைவனே போதுமானவன். மற்ற எவரின் உதவியும் தேவையில்லை. அவன் அனைத்தையும் நன்கறிந்தவனும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17:16-17. இது நாள் வரை நிராகரிப்போருக்கு அவகாசம் தரப்பட்டது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் செய்த அநீதிகளை அல்லாஹ் பொறுத்து வந்தான். ஆனால் இனியும் அவர்கள் இத்தகைய தவறுகளிலிருந்து விலகாவிட்டால் அல்லாஹ் அவர்களை கடுமையாக தண்டிப்பான் என்ற எச்சரிக்கை மேற்கூறிய வசனத்திலிருந்து தெரிய வருகின்றது. இதைத் தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்திற்கு அடிப்படையான கொள்கைகள், ஒழுக்கங்கள், கலாச்சாரங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதையும் விரிவாக விளக்குகிறான். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தனி நாட்டையும் அதிகாரத்தையும் கொடுக்கும்போது அவர்களது சமுதாயம் கடைபிடிக்க வேண்டிய சட்டதிட்டங்களை எல்லாம் அல்லாஹ் கூறுவது போன்றே இருக்கின்றது இது. மேலும் வெகு விரைவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பான இடத்தையும் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இஸ்லாமிய அழைப்பு பணியை விரிவாக்குவதற்கு ஒரு மையத்தையும் அல்லாஹ் தர இருக்கின்றான் என்பதை இந்த நிகழ்ச்சி சுட்டிக்காட்டுகிறது. இந்த காரணங்களின் அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வானுலக பயண நிகழ்ச்சி மக்கா வாழ்க்கையின் இறுதியில் நடைபெற்றது. இதுவே ஏற்றமான சரியான சொல் என்று நாம் கூறுகிறோம். அகபாவில் நடைபெற்ற முதல் ஒப்பந்தத்திற்கு முன் அல்லது முதலாவது இரண்டாவது ஒப்பந்தங்களுக்கிடையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்வரும் செய்திகளில் அந்த ஒப்பந்தங்களின் விவரங்களை பார்க்க இருக்கிறோம்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
2: www.muslimvanoli.com.
1: இது உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: பல்கலைக்கழக நவீன ஆடை வகைகளை வடிவமைத்து தருகின்றார்கள்.
4: ஈஸ்டர்ன் டெய்லர்,
5: ஈஸ்டர்ன் டெய்லர் பிரதான வீதி மூதூர், தொலைபேசி இலக்கம் 07760008719.
6: சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி என்
7: பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில் அகாடமி என் பிரதான வீதி சாய்ந்தமருது.
6: தொடர்புகளுக்கு 07774906016.
5: வானலையில் வானலையில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி
2: www.muslimvanoli.com.
8: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
9: இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய சொற்பொழிவின் தலைப்பாக பலஸ்தீன் ஓர் வரலாற்று பார்வை என்கிற ஒரு நல்ல தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அதுவும் பலஸ்தீனத்து முஸ்லிம்களின் மீது இஸ்ரேல் என்கிற அந்த கொடிய கேடுகட்ட மனிதர்கள் பயங்கரமான தாக்குதலை தொடுத்து அந்த மக்களின் மீது குண்டுகளை சரமாரியாக பொழிந்து அதிலும் சிறு பிள்ளைகள் அதிகமான முறையிலே தாக்குதலுக்குள்ளான ஒரு சூழ்நிலையில் இந்த வரலாற்று செய்தியை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். பலஸ்தீனத்துடைய வரலாறில் நுழைவதற்கு முன்னால் அடிப்படையாக ஒரு விஷயத்தை நாம் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் அமெரிக்கா என்கிற கொடிய நாட்டினுடைய உதவியை கொண்டு இப்போது பலஸ்தீனத்தின் மீது மிக கடுமையாக அவ்வப்போது போர் செய்து வருவதை பத்திரிகைகளின் மூலமாகவும் மீடியாக்களின் மூலமாகவும் நாம் அறிந்து வருகிறோம். ஆனால் இந்த அமெரிக்கர்களால் பலஸ்தீன் மட்டும் தாக்கப்படுவதல்ல, உலகளாவிய அளவில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ எல்லா இடங்களிலுமே என்ன செய்கிறார்கள், அமெரிக்காக்காரர்கள் அநியாயம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஈராக், சிசன்யா, எல்லா நாடுகளுமே, எந்தெந்த நாடுகளில் எல்லாம், அப்பா ஆப்கானிஸ்தான், இப்படி பல நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுத்து அந்த நாடுகளை எல்லாம் துவம்சம் செய்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்குண்டான எல்லா வேலைகளையும் செய்து வருகிறது. ஆனால் இந்த மற்ற நாடுகளோடு இந்த அமெரிக்கா செய்கிற போருக்கும் பலஸ்தீன் என்கிற இந்த நாட்டிற்கு எதிராக இந்த யூதர்கள் மேற்கொள்ளுகிற போருக்கும் ஒரு வித்தியாசம் இருப்பதை முஸ்லிம்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன வித்தியாசம்? பலஸ்தீன் அல்லாத மற்ற முஸ்லிம் நாடுகளோடு இந்த அமெரிக்காக்காரர்கள் போர் செய்தால் அது முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்கிற தலையாய ஒரு நோக்கம் மட்டும்தான். ஆனால் இந்த பலஸ்தீன் பிரச்சனை இருக்கிறத இது அதையும் தாண்டி ஒரு கொள்கை சார்ந்த ஒரு போர்.
4: ஒரு கொள்கை சார்ந்த ஒரு போர். கொள்கை சார்ந்த ஒரு போர்னா என்ன? உதாரணமா அமெரிக்காவின் மீது நமக்கு இருக்கிற ஆத்திரத்தின் காரணத்தினால் அமெரிக்காவினுடைய தயாரிப்புகளாக இருக்கக்கூடிய பெப்சி, கோகோ கோலா இது போன்ற பானங்கள் எல்லாம் உதாரணமாக நாம் தவிர்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதையும் நம்ம பயன்படுத்த மாட்டோம். பன்றி இறைச்சி அதையும் பயன்படுத்த மாட்டோம். ஆனா ரெண்டுமே நம்ம பயன்படுத்தாம இருக்கிறோம்னா ஈக்குவலா இல்ல. பன்றி இறைச்சி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் குர்ஆன்ல மிக தெளிவாக ஹராம் என்று சொல்லி இருக்கிறான். அதனால அது கிட்டே போக மாட்டோம். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஹராம் என்று இல்லாவிட்டாலும் கூட இந்த அமெரிக்காக்காரர்கள் மீது இருக்கின்ற ஆத்திரத்தின் காரணத்தினால் நம்ம ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிறதுனால ஒரு 10-15 ரூபா லாபம் அவங்களுக்கு போகுது அப்படிங்கிற காரணத்துக்கு என்ன செய்யணுமோ தடுக்கிறோம். அப்ப ரெண்டுமே நம்ம அவாய்ட் பண்றோம். ஆனா அவாய்ட் பண்றதுல என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கிறது. அதே போன்றுதான் பலஸ்தீனுங்கிற நாட்டை இங்க வைங்க. பலஸ்தீன் அல்லாத இந்த அமெரிக்காக்காரர்களுடைய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட எல்லா நாடுகளையும் இந்த பக்கம் வைங்க. இந்த நாடுகளோடு இவர்கள் போர் செய்வதற்கும் இந்த நாடோடு போர் செய்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. என்னது இது? பலஸ்தீன் என்கிற நாட்டை இவர்கள் வேறறுத்து அந்த நாட்டை இஸ்ரேல் என்று ஆக்கி இவர்கள் வைத்திருப்பதற்கு காரணம் அது அவர்களுடைய அகீதா பிரச்சனை. அகீதா, அகீதான்னு சொல்றோமா இல்லையா? நமக்கு அகீதா இருக்குதா இல்லையா? என்ன அகீதா? அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் நம்ப வேண்டிய முறைப்படி நம்பணும். ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கென்று என்ன இருக்குது? ஒரு அகீதா, ஒரு கொள்கை இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த இஸ்ரேல் என்கிற நாட்டை அமைத்து பலஸ்தீன் என்கிற பூமியை சிதைத்து, எப்படி பலஸ்தீன் என்கிற இடத்தை சிதைத்து இஸ்ரேல் என்கிற நாட்டை அமைப்பது இந்த யூதர்களுடைய அகீதா. அந்த விஷயத்தை முஸ்லிம்கள் தெரிந்து கொண்டால்தான் இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் மிகப்பெரிய விழிப்புணர்வோடு இருக்க முடியும். கியாமத்து நாளுடைய அடையாளமாக நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொன்னார்கள். கியாமத்து நாளுடைய பெரிய அடையாளங்களாக சொன்னார்கள். என்ன சொன்னாங்க பெரிய அடையாளங்களா? கிழக்கே உதிக்கிற சூரியன் எங்க உதிக்கும்? மேற்கே உதிக்கும். அதே போன்று வேற என்ன சொன்னாங்க பெரிய அடையாளமா? தஜ்ஜால். வேற ஈசா அலை இஸ்லாம் இறங்கி வருவது. வேற முன்கர்ணிக்கிறா யாஜூஜ் மாஜூஜ். வேற அந்த ஒரு பெரிய பிராணி வருது. வேற மூன்று மிகப்பெரிய பூகம்பங்கள். இப்படி முக்கியமான சில 10 அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதுல முக்கியமான 2 அடையாளம் என்ன? தஜ்ஜால் வருவது, ஈசா நபி இறங்கி வருவது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தஜ்ஜால் வந்து இறங்கி எல்லாம் வரமாட்டான். ஆல்ரெடி தஜ்ஜால் எங்க இருக்கிறான்? உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறான். அந்த கியாமத்து நாள் வரக்கூடிய நேரத்தில் என்ன செஞ்சிருவான்? வெளியே வந்துருவான். கரெக்டா? அது ஈசா நபி என்ன செய்வாங்க? வானத்திலிருந்து இறங்கி வருவாங்க. இந்த ஈசா நபிக்கும் தஜ்ஜாலுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன தொடர்பு? இங்கு வருகின்ற இந்த தஜ்ஜாலை யார் கொல்லுவா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லுவார்கள். இது நமது அகீதா. அப்படிதானா? இதே தஜ்ஜால் விஷயத்திலும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும் விஷயத்திலும் யூதர்களுக்கு என்று ஒரு அகீதா இருக்கிறது, நஸ்ரானிகளுக்கு என்று ஒரு அகீதா இருக்கிறது. நஸ்ரானிகள் யாரு? யாரு? கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்துவர்கள். அவர்களுக்கு என்று ஒரு அகீதா இருக்கிறது, யூதர்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. என்ன கொள்கை? இந்த தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் அவன் நமக்கு தான் ஃபித்னா. ஆனா நம் அல்லாத யூதர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தஜ்ஜால் யாரு? அவன் ஒரு பெரிய விஷயம். அவனுக்கு தஜ்ஜால் வந்து அவனுக்கு எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவது நமக்கு ஒரு நமக்கு நியாமத்தா நிஹமத்தா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு இறங்கி வருவது முஸ்லீம்களாகிய நம்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அருட்கொடையா ஆபத்தா? அருட்கொடை. தஜ்ஜால் வருவது ஆபத்து, ஆனால் அவர்களுக்கு தஜ்ஜால் வருவதுதான் அருட்கொடை. விளங்குச்சா? என்ன கொள்கை? அதே போன்று கிறிஸ்தவர்களுக்கும் அதே போன்றுதான். அவர்களுக்கு ஈசா நபி வருவார், ஆனால் நபியாக அல்ல, தேவ குமாரனாக, தேவனாக, தேவனின் குமாரனாக யார் வருவார்? ஈசா நபி, ஜீசஸ் வருவார். யூதர்களை பொறுத்த வரைக்கும் தஜ்ஜால் வருவான். அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? அவர்களுடைய கொள்கைப்படி மலிகுஸ்ஸலாம், ஆபத் பாண்டவன் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் தெரியுமா? ஆபத் பாண்டவன். ஆபத்து நேரத்தில் உதவக்கூடியவன் தான் யாரு? ஆபத் பாண்டவன். இந்த இந்த யூதர்களை அவங்களுடைய அகிதாலே அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. தல்மூத் என்கிற அவர்களுடைய வேதத்தை படிச்சு பார்த்தா தெரியும். அதுல யூதர்கள் கடுமையான அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்படுவார்கள். அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்ட யூதர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு பிறவி இந்த பூமியில் வரும். அந்த பிறவி தான் யாரு? தஜ்ஜால். அப்ப தஜ்ஜால் நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரு? ஆபத்து. அவங்களை பொறுத்த வரைக்கும் அருட்கொடை. இந்த விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்? இந்த வரலாற்றை பார்க்கணும். முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 17 அத்தியாயம் 1 வசனத்தில் மிக அழகாக ஒரு செய்தி நமக்கு சொல்கிறான். இஸ்ரா மியராஜ் என்கிற விஷயத்தை படிக்கும் போதெல்லாம் இந்த வசனத்தை நாம் படிக்காமல் இருக்க மாட்டோம். ஏன்னா திருக்குறான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இஸ்ரா மியராஜ் என்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணத்தை பற்றி பேசுகிற ஒரே குர்ஆன் வசனம் இதுதான். எது? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் மிக தூய்மையானவன். ஏ அவன் தான் அஸ்ராபி அபுதிஹி, அவனுடைய அடியாரை லைலன் இரவோடு இரவாக அழைத்து சென்றான். இந்த டைம்ல 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் விஞ்ஞானம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு காலத்தில், தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு காரணத்தில், எங்கோ இருக்கின்ற பைத்துல் முக்கத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செஞ்சான்? நைட்டோட நைட்டா கூட்டு போனான். புராக் என்கிற ஒரு வாகனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு அமைத்து என்ன செய்தான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்களை அனுப்பி எங்கிருந்து எங்க கூட்டு போனா? முதல்ல காபத்துல்லா மக்காவில் இருந்து பைத்துல் முக்கத்தஸ் இருக்கிற அந்த பலஸ்தீன் நகரத்திற்கு அல்லாஹ் அழைத்து சென்றான். இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராம் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா. இதுக்கு அடுத்து வர்ற வசனத்தை தான் நல்லா கவனிக்கிறோம். அல்லதி, எந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அல்லாஹ் அழைத்து சென்றானோ அது பாரக்னா ஹவுலஹு, அதை சுற்றிலும் நாம் அபிவிருத்தியை ஏற்படுத்தியிருக்கிறோம். எதுக்காக இந்த பலஸ்தீன் பகுதிக்கு இவ்வளவு நாளாக சண்டை வந்திருக்குன்னா, திருக்குறானில் அல்லாஹ் சுப்ஹானஹு மிக தெளிவாக சொல்கிறான், அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அந்த மஸ்ஜித் அக்ஸா என்பது அந்த பள்ளியின் பெயர். அந்த மஸ்ஜித் அக்ஸாவை சுற்றி இருக்கிற இடத்திற்கு பெயர் குதுஸ். நல்லா புரிஞ்சுக்கணும், மஸ்ஜித் அக்ஸா குதுஸ் இப்படிங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தணும். அப்படின்னா என்ன? உதாரணமா ஹரம் ஹரம்ங்கிறோம். ஹரம்னா என்னது? ஹரம்னா காபா இருக்கு இல்லையா? காபா என்பது அந்த மஸ்ஜித், மஸ்ஜிதுல்லாஹில் ஹராம். அந்த இடத்தை எந்த காபாவை சுற்றி நம்ம தவா பண்ணுவோமோ, ஹஜ்ஜுப்ராக்கு போகும்போது அது காபா. அந்த காபாவை சுற்றி இருக்கிற இடத்திற்கு பேர் ஹரம். அதே போன்றுதான் மஸ்ஜித் அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளிக்கு பேர் அக்ஸா, அந்த பள்ளியை சுற்றி இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? குதுஸ், பரிசுத்த இடம். அந்த குதுஸ் தாங்கி இருக்கின்ற அந்த நகரத்திற்கு பேர் தான் பலஸ்தீன். இப்படி பலஸ்தீன்ங்கிறது அந்த கண்ட்ரியோட நேமு, குதுஸ்ங்கிறது அந்த பள்ளி அமைந்திருக்கிற பகுதியின் பெயர், அக்ஸா என்பது அந்த பள்ளியின் பெயர். அப்ப இந்த மஸ்ஜித் அக்ஸா குதுஸ் பலஸ்தீன் அப்படிங்கிற எந்த வார்த்தையை சொன்னாலும் நம்ம இந்த வகையில் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மஸ்ஜித் அக்ஸா அமைந்திருக்கிற அந்த பகுதியில் நாம் பரக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். பரக்கத் என்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ இந்த மஸ்ஜித் அக்ஸாவை சுற்றி ஒரு வளம் இருக்கின்ற காரணத்தினால் தான், ஒரு அருள் இருக்கின்ற காரணத்தினால் தான் அந்த பலஸ்தீனியவர்கள் விடாமல் இதுவரைக்கும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த பரக்கத் என்கிற வார்த்தைக்குரிய அர்த்தத்தை முஸ்லிம்களாகிய நம்ம புரிஞ்சிருக்கிறோமோ இல்லையோ? யார் புரிஞ்சிருக்கிறா? அவன் தெளிவாகவே புரிந்திருக்கிறான். அதனால தான் விடமாட்டேன்றான். பலஸ்தீனை விட மிகப்பெரிய நாட்டை தருவதற்கு அமெரிக்காவுக்கு முடியாதா? அமெரிக்கா தானே உலகத்திலே பெரிய வல்லரசு என்று தென்னிக்கொண்டு உலகத்தில் எந்த நாட்டில் சண்டை வந்தாலும் அவன் என்ற ஆவாம இருக்காது. அப்ப அப்படியாப்பட்ட அடிப்படையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவால் வேறொரு பகுதியை கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும். ஆனா ஏன் இவன் வந்து இந்த இடத்திலேயே நிக்கிறான்? பாரக்னா ஹவுலஹு, அது எப்படிப்பட்ட இடம் அது? அது இறைவனால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற இடம். உதாரணமா ரியல் எஸ்டேட் பண்றவங்க நல்லா தெரியும், நல்லா விளம்பரம் பண்ணுவாங்க. என்ன விளம்பரம்? இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல எப்படி இருக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல எப்படி இருக்கு, ஐடி வராத ஐடி கம்பெனி அல்லது எப்போ வரப்போற ஐடி கம்பெனி அது வந்து இங்க வரப்போதெல்லாம் என்ன செய்வாங்க? கமர்ஷியல் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் கொடுக்கிறான் விளம்பரம். எதுக்கு? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எதற்காக இந்த பலஸ்தீன் என்கிற விஷயத்தில் இவ்வளவு பிடிவாதத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ் விளக்குகிறான் அது எப்படியாப்பட்ட இடம்னு. அல்லதி பாரக்னா ஹவுலஹு, நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அதை சுற்றிலும் பறக்க செய்திருக்கிறோம். அப்ப அந்த பள்ளியை சுற்றி இருக்கிற என் திசையிலும் என்ன இருக்குது? அருளும் வளமும் இருக்கிறது. பஞ்சம் பார்க்க பஞ்சபராத இடம் அது. இன்னும் சொல்ல போனால் பரக்கத் என்கிறதற்குண்டான அர்த்தம், அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த இடத்தில் தான் அதிகமான அன்பியாக்களை நபிமார்களை அனுப்பியிருக்கிறார், அதிகமான ரசூல்மார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனுப்பியிருக்கிறான், வேதங்கள் அருளப்பட்டிருக்கிற இடம், தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிற இடம். இப்படி வேதங்கள் அருளப்பட்டிருக்கிற இடம், தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிற இடம். அப்போ இப்படி ஒரு மாட்சிமை பொருந்திய, ஒரு மகத்துவம் பொருந்திய, இறைவனால் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு இடம் தான் இந்த பலஸ்தீன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லீ நுரிய ஹூமின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை அந்த நபிக்கு காட்டுவதற்காக வேண்டி இப்படியாப்பட்ட ஒரு பிரயாணத்தை நாம் மேற்கொள்ள வைத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த அந்த இஸ்ரா மியராஜ் பயணத்தை பற்றி மிக அழகாக நமக்கு சொல்லி தருகிறான் சகோதரர்களே. இப்போ இன்னும் அந்த மஸ்ஜித் அக்ஸா குதுஸ் சாதாரண இடம் அல்ல, காபத்துல்லா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிபிலாவாக ஆக்கப்படுவதற்கு முன்பு வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நோக்கி தான் தொழுதுகிட்டு இருந்தாங்க? அந்த மஸ்ஜித் அக்ஸா எந்த குதுசில் இருக்கிறதோ, எந்த பலஸ்தீனத்தில் இருக்கிறதோ அந்த பள்ளியை நோக்கித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபிலாவாக தொழுது வந்தார்கள். ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பு அனுப்பப்பட்டிருக்கிற எல்லா நபிமார்களும் எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரு கிபிலாவாக எது இருந்தது? மஸ்ஜித் அக்ஸா இருந்தது. கிபிலா என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு முஸ்லிமுக்குரிய அடையாளம் கிபிலா. கிபிலாவை ஒருவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான். ஏன்னா கிபிலா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஷரியத்திற்கு முன்பே இறைவன் ஏற்படுத்தி வைத்திருப்பது கிபிலா. அப்போ ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீது இருக்கிற முஹப்பத்தை அவர்கள் உணர்ந்து இன்னும் யூதர்களும் இந்த மஸ்ஜித் அக்ஸாவிற்கு சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே என்கிற ஒரு காரணத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே வேண்டி பெற்ற வரம்தான் என்னது? காபத்துல்லா. ரசூல்லா என்ன செய்வாங்க? வானத்தை நோக்கி நோக்கி பார்ப்பாங்க. ஏன் ரசூல்லாவுடைய இன்னும் சொல்ல போனால் முழுக்க முழுக்க தன் தூதரின் ஆசையை நிறைவேற்றும் என்கிற ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபத்துல்லாவை கிபிலாவாக்கி கொடுத்தான். வேற எந்த காரணமும் கிடையாது. உதாரணமா இப்ப நம்ம அந்த ஸ்கூல்ல, நம்ம அந்த ஊர்ல ஒரு நல்ல ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல நம்ம பையன் படிக்கிறான். அந்த ஸ்கூலுக்கு பையன் படிக்கிற காரணத்துக்காகவே அந்த ஏரியால போய் வீட்டு பிடிச்சு குடி புகுறோமா இல்லையா? பாப்பா ஒரு இடத்துல வேலை பார்ப்பாரு, சொந்தக்காரங்க எந்த இடத்துலயோ இருப்பாங்க. ஆனா என்ன செய்வோம்? இந்த ஸ்கூல்ல என் பையன் படிக்கிறான், அதனால மட்டுமே என்ன செய்வோம்? அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல என்ன செய்வோம்? வீடு கட்டி குடி போவோம், அல்லது வீட்டை வாடகை பிடிச்சு போவோம். அதே மாதிரி எந்த காரணமும் இல்லாமல் முழுக்க முழுக்க யார் விரும்புறா? என்னுடைய தூதர் விரும்புறார். கது நரா தகல்லுப வஜஹிக்க, அல்லாஹ் மிக அழகா சொல்றான், நபியே உங்களுடைய முகம் திரும்ப திரும்ப வானத்தை நோக்கி அண்ணாறுவதை நான் பார்க்கிறேன். அதனால தான் நான் என்ன செஞ்சேன்? கிபிலாவை மாத்தினேன். நீங்கள் விரும்புகிற கிபிலா, கிபிலத்தன் தருதாகா, நீங்கள் பொருந்தி கொள்ளுகிற கிபிலாவாக இந்த காபத்துல்லாவை மாற்றினேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வரை உள்ள எல்லா நபிமார்களாலும் கிபிலாவாக அறியப்பட்ட இடம் தான் என்னது? மஸ்ஜிதுல் அக்ஸா. ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் என்னாச்சு? மக்கா மதீனாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், உம்ராவுக்கு போவர்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபிலாவாக மாற்றப்பட்ட செய்தியை பார்த்து விட்டு ஒரு சஹாபி போய் மக்களுக்கு சொல்றாங்க. உடனே அந்த மஸ்ஜிதுல் கிபிலத்தேன் என்று இன்றைக்கு அறியப்படக்கூடிய இடம் மஸ்ஜிதுல் கிபிலத்தேன் என்னது? இரண்டு கிபிலாவின் மஸ்ஜித். ஏன் ஒரு பள்ளியில தொழுதுகிட்டே இருக்கிறாங்க, கிபிலா மாற்றப்பட்ட செய்தி உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற நியூஸ் வருது. அந்த தொழுதுகிட்டு இருக்கிற ஸ்பாட்ல என்ன செய்யறாங்க? சல்லுன்னு என்ன செய்யறாங்க? அப்படியே தங்களுடைய திசையை மாற்றிக் கொள்கிறார்கள். அதனால் அந்த மஸ்ஜிதுக்கு பேர் என்னது? மஸ்ஜிதுல் கிபிலத்தைன், இரண்டு கிபிலாவின் மஸ்ஜித். ஆனால் இந்த மஸ்ஜிதுல் கிபிலத்தைனுக்கு தரப்படக்கூடிய முக்கியத்துவம் கூட மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு இன்றைக்கு தரப்படுவதில்லை. அது ஒரு புனித இடமாவே இன்றைக்கு முஸ்லிம்கள் நினைப்பதில்லை. பலஸ்தீன் என்று சொன்னாலே அது ஏதோ பலஸ்தீன் நாட்டு மக்களுடைய பிரச்சனை. எப்படி ஆயிடுச்சு? காஷ்மீர் இந்தியாவின் பிரச்சனை அல்லது பாகிஸ்தானுடைய பிரச்சனை, அதே மாதிரி பலஸ்தீன் என்ன ஆயிடுச்சது? பலஸ்தீன் நாட்டு மக்களுடைய பிரச்சனை. ஈராக், ஈராக்குக்காரங்களுடைய பிரச்சனை. ஈராக்கில் உள்ள எண்ணெய்க்காக வேண்டி சதாம் ஹுசேனையே கொண்டு ஈராக்க பிடிச்ச அமெரிக்கா. ஈராக்கை பத்தி பேசும்போது முஸ்லீம்கள் என்ன செஞ்சிடறோம்? அது ஈராக் நாட்டு பிரச்சனை. அதே போன்று பலஸ்தீன் என்று வந்து விட்டால் அது பலஸ்தீனத்து மக்கள் பிரச்சனை என்றுதான் முஸ்லீம்களை இன்றைக்கு யூதர்கள் பார்க்க வைத்து விட்டார்களே தவிர, இது ஒரு முஸ்லீம்களின் அகீதா ரீதியான பிரச்சனை என்பதை இன்றைக்கு முஸ்லீம்களாகிய நாம் இன்றைக்கு ஒரு மறந்தே விட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனா இந்த மஸ்ஜித் அக்ஸாவை பத்தி நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன இந்த மஸ்ஜித் அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாடியே சுமார் 300 ஆண்டு காலத்தில் இருந்து, எத்தனை வருஷம்? 300 வருஷமாவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாடியே சுமார் 300 ஆண்டு காலமாக அந்த மஸ்ஜித் அக்ஸா கிறிஸ்தவர்களிடத்தில் தான் இருந்தது. ரோமர்கள் என்று அறியப்பட்ட அந்த கிறிஸ்தவ ரோமானியர்களிடத்தில் தான் இது இருந்தது, மஸ்ஜித் அக்ஸா. ஏன்னா இந்த மஸ்ஜித் அக்ஸா பலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் என்று மூன்று பேருக்கு மத்தியில் அது என்னது? அது வந்து மூன்று பேருக்கு மத்தியில் சுழன்று கொண்டிருக்கிறது. ஏன்? இவனுக்கும் அது புனிதம், நமக்கும் அது புனிதம், நஸ்ரானிக்கும் அது புனிதம். யாருக்கு பவர் இருக்கோ, யாருக்கு சக்தி இருக்கோ அவங்க என்ன செய்யக்கூடாது? ஏன்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கே சம்பந்தப்படுகிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கே சம்பந்தப்படுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம் எது? ஜெருசலம் சொல்லுவாங்களா இல்லையா? ஜெருசலம் எது? பலஸ்தீன். அப்ப அதனால் கிறிஸ்தவர்களும் இது எங்களுக்கு தான் சொந்தம்ங்கிறாங்க, யூதர்களும் இது எங்களுக்கு தான் சொந்தம், முஸ்லிம்களாகிய நாம் நமக்கு தான் அது சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன்? ஈசா நபியா இருந்தாலும் மூசா நபியா இருந்தாலும் யாருக்கு சொந்தம்? யாருக்குங்க சொந்தம்? நமக்கு தான் சொந்தம். அவன் சும்மா ஈசாவை கடவுளாக்கி விட்டான், இவர்கள் மூசாவை தூதர் என்று சொல்லி கேவலப்படுத்தினார்களே தவிர, உண்மையாலுமே ஈசாவும் மூசாவும் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். அட, அல்லாஹ்வுக்குரிய அடியார்கள் நாங்க, அப்ப எங்களுக்கு தான் எல்லாம் சொந்தம். உண்மைதான், விளங்குதா உங்களுக்கு? அப்ப இந்த மஸ்ஜித் அக்ஸாவானாலும் சரி, பலஸ்தீனானாலும் சரி, உலகத்தின் மிகப்பெரிய மதங்களாக இருக்கிற மூன்று மதங்களுமே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது இதை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று. அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் அக்ஸா என்கிற விஷயத்தையே இந்த சமுதாயத்திற்கு எப்ப சொன்னாங்க? இஸ்ரா மிஅராஜுக்கு போகும்போது தான் சொன்னாங்க. அதனால் வரைக்கும் தனிப்பட்ட முறையில் முஸ்லிம்களுக்கு என்ன தெரியாது? மஸ்ஜித் அக்ஸா தெரியாது. அந்த பக்கமாக, பலஸ்தீன் பக்கமாக, அந்த பகுதியாக வியாபாரம் செல்பவர்களுக்கு தான் அந்த நாட்டை பற்றியும் அந்த இடத்தை பற்றியும் தெரியுமே தவிர, முஸ்லிம்களுக்கு இந்த இடத்தோடு ஒரு புனிதம் இருக்கிறது, ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணல? மிக அதிகமாக சொல்லவே இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிபிலாவை குறித்து சொன்னதில் இருந்தும், அந்த பள்ளியில் தொழுதால் எத்தனை நன்மை சொன்னாங்க? எத்தனை நன்மை சொன்னாங்க? 500 நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. காபத்துல்லால போய் ஒரு ரக்காத்து தொழுதா 100,000 நன்மை, மஸ்ஜித் நபவியில் போய் ஒரு ரக்காத்து தொழுதா 1,000 மடங்கு நன்மை. ஆனால் புனித இல்லமாக இருக்கிற மஸ்ஜித் அக்ஸா, பலஸ்தீனத்தில் இருக்கிற மஸ்ஜித் அக்ஸாவில் போய் தொழுதால் ஒரு தொழுகைக்கு எத்தனை நன்மை? 500 நன்மை. அப்ப இந்த 500 நன்மை இழந்த மக்களாக இன்றைக்கு முஸ்லிம்கள் இருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரக்காத்திற்கு அங்க போய் தொழுதீங்கன்னா 500 மடங்கு நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில் இருந்தே சஹாபாக்களுடைய ஒரு தாகம், எப்படியாவது இந்த மஸ்ஜித் அக்ஸாவை செய்யணும், மீண்டும் நம்மிடத்தில் கொண்டு வந்து விட வேண்டும், மீண்டும் முஸ்லிம்களிடத்தில் அதை சேர்க்க வேண்டும் என்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவை நனவாக்க வேண்டும் என்கிற துடிப்போடு தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபை, ஹிஜ்ரி 15 ஆண்டு கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் மஸ்ஜித் அக்ஸா மீட்டப்படுகிறது. எப்படி மீட்டப்பட்டுச்சு? உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கலீஃபாவாக ஆனதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவருடைய காலத்திலேயே உள்கட்டமைப்பை சரி செய்து விட்டு, உள்கட்டமைப்புனா என்னது? மதினால இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா விஷயத்தையும் சரி கட்டிட்டு, யூதர்களை எல்லாம் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிட்டு, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தக்கூடிய பணியில் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு முழுமையாக ஈடுபடுகிறார். அதனுடைய விளைவாக என்ன செய்கிறார்கள்? படைகளை நியமித்து, சரியா என்று அரபியில் சொல்லுவார்கள், படைகளை நியமித்து உமர் இப்னு கத்தாப் பல இடங்களுக்கு அனுப்புகிறார்கள். அதே போன்றுதான் அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் என்கிற நபித்தோழரின் தலைமையில் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு நேரடியாக ரோமர்களை சந்திப்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் திட்டம் போட்டு கொடுத்த எந்த படையும் தோற்கவே இல்லை. அப்படியே ஒரு சின்ன சின்ன பின்னடைவுகள் வந்தாலும் இறுதி வெற்றி இஸ்லாமியர்களுக்கே என்கிற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தான வெற்றியை கொடுத்தான். அதே போன்றுதான் அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு படைகளை திரட்டி கொண்டு அதனால் வரைக்கும் மிகப்பெரிய வல்லரசாக தன்னை காட்டிக் கொண்டிருந்த ரோமர்களை ஒரே அட்டம்ப்டில் அடக்கிறாங்க. அன்னைக்கு பெரிய வல்லரசா என்ன இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி அமெரிக்கா ரஷ்யா ஒரு காலத்தில் இருந்துச்சு, இன்னைக்கு அமெரிக்கா தான் ஓரளவுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான். ஒன்னும் கிடையாது, அமெரிக்கா உள்ள விஷயங்களை பத்தி நம்ம ஆய்வு பண்ணோம்னா குப்ப. ஆனால் ஒரு வல்லரசாக இன்றைக்கு அமெரிக்கா தன்னை காட்டிக் கொள்வதை போல, கொஞ்ச நாளுக்கு முன்னால் அல்லது கொஞ்ச காலங்களுக்கு முன்னால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இரண்டு வல்லரசுகளாக தம்மை காட்டிக் கொண்டதை போல, அந்த காலத்தில் இருவரும் வல்லரசுகளாக பல நூற்றாண்டுகளை கடந்த நாடுகள் எதுன்னு சொன்னா, ஒன்று ரோமாபுரி, இன்னொன்று பாரசி. ஒரு பக்கம் தங்கம்னா இன்னொரு பக்கம் வெள்ளி. அந்த அடிப்படையில் இருந்த இந்த ரோமர்களை உமர் இப்னு கத்தாப் அவர் கூட படைக்கு தலைமை தாங்கி போல, ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் அனுப்பல, எல்லா இடத்துக்கு அனுப்புற மாதிரி சரியா அபு உபைதுல் ஜர்ரா என்கிற அந்த நபித்தோழரின் தலைமையில் அனுப்பி வைக்கிறார்கள். போறாங்க, இவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இவங்களை பத்தி கேள்விப்பட்ட உடனே அங்க இருக்கிற எல்லா ரோமர்களும், ரோமத்தின் அந்த ரோமாபுரி மன்னர்களும் உடனே உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு கட்டுப்படுகிறோம் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனா என்ன நிபந்தனை போடுறாங்க? டைரக்டா உமர் அலிலானு வரட்டும், நாங்க என்ன செஞ்சோம், இந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய சாவியை கொடுத்துறோம். நமக்கு நல்லா தெரியும் உமர் அலிலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தான் எல்லாருக்கும் என்ன போடுவாங்க, கண்டிஷன் போடுவாங்க. அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, யாரும் கண்டிஷன் போட முடியாது. அவர் என்ன நிபந்தனையை போடுகிறாரோ அந்த நிபந்தனை தான் பிறரை ஏற்க வேண்டும். ஆனால் இந்த மஸ்ஜித் அக்ஸா இருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக, புனித இல்லம் இருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட கனவை நினைவாக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக. நமக்கு எல்லாம் தெரியும், அஹ்சாப் போரை பத்தி படிக்கும் போது தெரியும், அஹ்சாப் யுத்தத்தில் அகழியை தோண்டும் போது, அந்த பெரிய பள்ளத்தை தோண்டும் போது சஹாபாக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க தோண்ட முடியாம. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோட தோழர்களா ஆயுதத்தை எடுத்து ஓங்கி அடிப்பார்கள். அடிக்கிற இடத்தில் பாறைகள் இருக்கும். இப்படி இன்னைக்கு எல்லாம் பெரிய பெரிய உபகரணங்களை வைத்துத்தான் என்ன செய்யறாங்க, ரோட்டை தோண்டுகிறார்கள். ஆனால் அன்னைக்கு சும்மா சுத்தில் போன்ற கடப்பாறை போன்ற ஆயுதங்களை வைத்துக் கொண்டு என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோட சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்போ ஓங்கி அடிக்கும் போது ஒரு பாறை வருகிறது. அந்த பாறையை அடிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் மோட்டிவேட் பண்ற மாதிரி, ஒரு ஆர்வம் ஊட்டுற மாதிரி என்ன செஞ்சாங்க, தங்கமும் வெள்ளியையும் என்னுடைய உம்மத் என்ன செய்யும், வெற்றி கொள்ளும். தங்கமும் வெள்ளினா என்ன அர்த்தம், ரோமாபுரியையும் பாரசீகத்தையும் என்னுடைய உம்மத் வெற்றி கொள்ளும்னு அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, ஒரு செய்த முன்னறிவிப்பு உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்துல பளிச்சுது. அப்ப என்ன செஞ்சாங்க, உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு இந்த வேண்டுகோளை ஏற்று நேரடியாக அங்கே சென்று அவர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு சமாதானத்தை போதித்து அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பை கொடுத்து மஸ்ஜித் அக்ஸாவை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கீழ் பெருமான் அபூபக்கர் செய்தார் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு செவ்வனே கொண்டு வந்து சேர்த்தார்கள். அப்போ கிட்டத்தட்ட 300 வருஷம் கேப்புக்கு அப்புறம் யாருக்கிட்ட வந்துச்சு, நம்ம கிட்ட வந்துச்சு. அன்றிலிருந்து சுபஹான் அல்லாஹில் அதீம் முஸ்லிம்கள் தான் அதை பராமரித்தார்கள், முஸ்லிம்கள் தான் பராமரித்தார்கள். 500 ஒரு ரக்அத் தொழுதால் 500 மடங்கு நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த சவாபுகள் எல்லாம் சரமாரியாக வரக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்படியே இருந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் ஹிஜ்ரி 477 ஆண்டு, அதாவது 477 ஆண்டு நம்ம இடத்துல வந்துச்சு. இந்த 477 ஆண்டிலிருந்து ஹிஜ்ரி 492 ஆண்டு என்ன நடைபெறுகிறது, அங்கே மறுபடியும் அந்த நம்முடைய கையில் இருந்து மீண்டும் யாரிடத்திலே போகிறது, கிறிஸ்தவர்களிடத்திலே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஏன் ஏற்படுதுன்னு என்றால், மில்லியன் கணக்கில் அவர்கள் மக்களை கொண்டு சென்று சுமார் 60,000 முஸ்லிம்களை கொன்று குவித்து, எத்தனை பேரை கொன்றுட்டு, சுமார் 60,000 முஸ்லிம்களை கொன்று குவித்து ஆயிரக்கணக்கான மக்களை அவர்கள் அழைத்து சென்று அந்த மஸ்ஜித் அக்ஸா அமைந்திருக்கிற பலஸ்தீனத்தை மீண்டும் தங்களிடத்தில் அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். அகப்பட்டு என்ன செய்யறாங்க, அங்கே சிலுவையை நாட்டுகிறார்கள். அங்கே இஸ்லாமிய சின்னங்களாக புனிதங்களாக என்னென்னலாம் இருந்ததோ எல்லாவற்றையும் அங்கே என்ன செய்கிறார்கள், தகர்த்தெறிகிறார்கள். தகர்த்தெறிந்து விட்டு அங்கே அன்னல்லாஹ சாலிசு சலாசா, அல்லாஹ் என்பவன் மூன்று கடவுளில் ஒரு கடவுள் என்கிற கொள்கையை அங்கே நிலைநாட்டுகிறார்கள். அவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் மறுக்கல. அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் ஒரு கடவுள், அதே மாதிரி ஈசா நபி ஒரு கடவுள். அந்த மூன்றாவது கடவுள்ங்கிறது அவங்களுக்குள்ள ரெண்டு கருத்து இருக்கு. ஒன்னு மரியத்தை கடவுள் என்கிறார்கள், இன்னொரு யாரு, பரிசுத்தா, அதாவது பரிசுத்தாவி என்று சொல்லப்படக்கூடிய நம்ம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றோமா இல்லையா, அவங்கள கடவுள்னு சொல்ற குரூப் இருக்குது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்த கடவுள்னு சொல்ற குரூப் இருக்கு. ஆக மொத்தம் அவங்க யாரு, மூ ஒரு கடவுளே போற்றின்னு தான் சொல்லுவான். அவங்களுடைய ஜபத்தை நம்ம கவனிச்சோம்னா தெரியும் என்ன சொல்வார்கள், மூ ஒரு கடவுளே போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த முக்கடவுள் கொள்கையை அங்கே அவர்கள் பறைசாற்றி விட்டு அங்கே மஸ்ஜித் அக்ஸாவை தன்னிடத்தை என்ன செய்கிறார்கள், மீட்டிக் கொள்கிறார்கள். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் போது சுமார் 1999 ஹிஜ்ரி வருடில், ஹிஜ்ரி வருடத்தில் 492 ஆரம்பித்து ஹிஜ்ரி 581 ஆண்டு வரை அது நஸ்ரானிகளிடத்திலேயே இருக்கிறது சகோதரர்கள். அது வரைக்கும் முஸ்லிம்களிடத்தில் ஒண்ணுமே செய்ய, ஏன் முஸ்லிம்கிட்ட இருந்து போச்சு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிலாபத்தை குறித்து நமக்கு சொன்னார்கள். கிலாபத்ங்கிறது எத்தனை வருஷம், 40 வருஷம். அப்போ கிலாபத்து சஹாபா முடிஞ்சதுக்கு அப்புறம் உமையாக்களுடைய ஆட்சி வந்தது. உமையாக்களுடைய ஆட்சி முடிஞ்சதற்கு பிறகு அதே போன்று தொடர்ந்து ஃபாத்திமியாக்கள், உஸ்மானியர்கள் என்றெல்லாம் என்னாச்சு, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை தொடர்ந்து முறையான கிலாபத்தை சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த அந்த கிலாபத் முற்றிலுமாக அப்புறப்படுத்தப்பட்டு ஒரு மன்னராட்சி முறை இஸ்லாமிய சமுதாயத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய உணர்வு சமுதாயத்திலிருந்து அகற்றப்பட்டுச்சு. அப்போ டோட்டலா கிலாபத்துங்கிறதே இல்லாம ஆக்கி முஸ்லிம்கள்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இவர்கள் மில்லியன் கணக்கில் மக்களை திரட்டி கொண்டு போய் 60,000 முஸ்லிம்களை கொன்று விட்டு மீண்டும் மஸ்ஜித் அக்ஸாவை எடுத்தாங்க. இங்க நீங்க நல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கணும், மஸ்ஜித் அக்ஸாவை அப்போது அவர்கள் கைப்பற்றிய போது முறையான இஸ்லாமிய தலைமை அல்ல, சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த கிலாபத்தை போன்ற ஒரு வலுவான அமைப்பு இல்லை. அந்த வலுவான அமைப்பு இல்லாத நேரத்திலும் கூட 60,000 முஸ்லிம்கள் அந்த மஸ்ஜித் அக்ஸாவிற்காக தங்களுடைய உயிரை விட்டிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு மிகப்பெரிய புனிதமாக அன்றைக்கு கூட முஸ்லிம்களிடத்தில் கருதப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரியணும். எப்படி சஹாபாக்களை போல ஒரு வலுவான கிலாபத் இல்லாத நேரத்திலும் கூட இந்த மஸ்ஜித் அக்ஸாவிற்காக எத்தனை பேர் உயிரை விட்டாங்க? 60,000 முஸ்லிம்கள் உயிரை விட்டார்கள். அப்படி உயிரை விட்டுத்தான் இந்த மஸ்ஜித் அக்ஸாவை அவர்கள் கைவிட்டார்கள். இப்படி அவர்களிடத்தில் இருந்த நேரத்தில் தான் துருக்கியை தலைமையாக கொண்ட அந்த துருக்கியர்களுடைய கிலாபத் அப்போதுதான் அறிமுகமாகிறது. அறிமுகமாய் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல சுமார் 90 காலம் சகோதரர்களே முஸ்லிம்களிடத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலை. நம்முடைய சொந்த வீடு, நம்முடைய தந்தைமார்கள், நம்முடைய பாட்டன் பூட்டன்மார்கள் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டை அந்நியன் ஒருவன் அபகரித்தால் எவ்வளவு வருத்தமும் சங்கடமும் கைசேதமும் நமக்கு இருக்குமோ அதை விட பெரிய வருத்தம் அவர்களிடத்தில் இருந்துச்சு. இஸ்லாமிய வரலாறு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த 90 எந்த விதமான ஒரு விசேஷமும் அவர்களிடத்தில் நடந்திருக்காது, எந்த விதமான புதிய திட்டங்களும் அவர்களிடத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காது. புதிய திட்டங்கள்னா என்ன? நம்ம கிலாபத்தை வரலாறு கொஞ்சம் பார்த்தா தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் என்ன நடந்துச்சு, உமர் ரலியல்லாஹு காலத்தில் என்ன நடந்துச்சு. உதாரணமா அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் ஜம்முல் குரான், குரான் என்ன செய்யப்பட்டுச்சு, ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. அது ஒரு மிகப்பெரிய புதிய திட்டம். அதே போன்று உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவாக்கப்பட்டுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் ஒன்று சேர்க்கப்பட்ட குரான் பிரதிகள் எடுக்கப்பட்டு பல மாகாணங்களுக்கு தரப்பட்டுச்சு. இதெல்லாம் அவர்கள் புதிய புதிய திட்டங்களாக அறிமுகப்படுத்தினார்கள். ஆனா மஸ்ஜித் அக்ஸா முஸ்லிம்களிடமிருந்து கைவிடப்பட்ட அந்த 90 ஆண்டுகள்
8: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லிம் வானொலி.
0: முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு உண்மையான முஸ்லிம் மாணவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பிலான விசேட மார்க் சொற்பொழிவினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
2: والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. இது ஒரு பயானா கொண்டு போக நான் விரும்பல. சரியா, எவ்வளவு பயான்கள் கேட்டிருப்பீங்க, எவ்வளவு அறிஞர்களுடைய உரைகளை கேட்டிருப்பீங்க. இது ஒரு பயானா இல்ல, நமக்குள்ள பேசுவோம் சில விஷயங்களை. பேசுறதன் மூலியமா நமக்கு சில தெளிவுகள் கிடைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய வாய்ப்பை, ஒரு சுதந்திரத்தை அல்லாஹ் நமக்கு தந்தது. அப்படியா இல்லையா? நம்ம நினைச்சா தொழுவலாமா இல்லையா? நினைச்சா தொழுவலாம், நினைச்சா குரான் ஓதலாம், நினைச்சா இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து வைக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பது, அல்லாஹ் கொடுத்த அருள் அது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தை சுதந்திரமாக அல்லாஹ் நமக்கு பின்பற்றுவதற்கு வாய்ப்பை தந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் அதற்கு. ஒரு சமூகம் நேரான பாதையில் பயணிக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான பங்கு யார் யார்கிட்ட இருந்து வரணும்? ஒரு சமூகம் வெற்றியுடைய சமூகமாக, ஒரு சமூகம் நேரான பாதையுடைய சமூகமாக மாற வேண்டும் என்றால் அந்த சமூகத்துடைய பங்கு யாரிடத்திலிருந்து வரணும்? பிறக்கக்கூடிய குழந்தைகள்ட்ட இருந்தா? யார்கிட்ட இருந்து? வாலிபர்கள்ட்ட இருந்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சரி, அவர்களுக்கு பின்னாலும் சரி, இந்த மார்க்கம் மேலோங்கியதற்கு மிக முக்கியமாக பங்காற்றியது யார் தான்? சமூகத்துடைய வாலிபர்கள் தான். இப்ப எந்த ஒரு வாலிபர் சமூகம் நேரான பாதையில் பயணிக்குமோ அந்த சமூகம் நேராக இருக்கும். எந்த ஒரு சமூகத்துடைய வாலிபர்களுடைய சமூகம் தவறான பாதையில் செல்லுமோ அந்த சமூகம் வெற்றி பெறாது. அதனால் ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டுமென்றால், ஒரு சமூகத்துடைய ஒட்டுமொத்த அமைப்பையும் சீர்குலைக்க வேண்டுமென்றால், சமூகத்துடைய வாலிபர்களை சீர்குலைத்தால் போதும், சமூகத்திற்கு நோக்கம் இருக்காது, குறிக்கோள் இருக்காது, லட்சியம் இருக்காது. கீழே விழுந்தாலும் மேலே கொண்டு செல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பருவம் மிக முக்கியமான பருவம். அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரணை செய்வான். வன் ஷபாபிஹி ஃபீ மஅபலா, எல்லா விசாரணையும் மறுமையில் உண்டு. அப்படியா இல்லையா? அல்லாஹ் எல்லாவற்றையும் குறித்து விசாரிப்பான், எதையும் அல்லாஹ் மறக்க மாட்டான். கொடுக்கப்பட்ட எல்லா அருட்கொடையும் நாளை மறுமையில் என்ன செய்யப்படும், என்ன செய்யப்படும்? நம்பிக்கை இருக்கா இல்லையா மறுமையை பத்தி? மறுமையில் அல்லாஹ் இவங்களை எழுப்புவான் நம்பிக்கை இருக்கா இல்லையா? பல பேருக்கு இல்லாத மாதிரி இருக்க, இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அல்லாஹ் நம்மை எழுப்புவான், நம்மை விசாரணை செய்வான். அல்லாஹ்வுடைய விசாரணையில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது, யாராக இருந்தாலும் சரி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணையில் மிக முக்கியமான விசாரணை, வன் ஷபாபி ஹிஃபி மஅபலா, உன் வாலிப பருவத்தை எப்படி கழித்தாய்? அல்லாஹ் அதை குறித்து கேட்டு தீருவான். மிக முக்கியமான காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை வாழ வைத்திருக்கிறான். இந்த பருவத்தில் மிக முக்கியமானது ஒரு மனிதன் கல்லூரிக்குள் நுழையக்கூடிய அந்த பருவம், காலேஜில் போகக்கூடிய அந்த பருவம் மிக முக்கியமானது. ஏன்? அந்த வருடத்தில் அவன் எப்படி தன்னை வளர்க்கிறானோ அதுதான் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும், எதை அங்கே சேகரிக்கிறானோ அதுதான் அவனுடைய ஒட்டுமொத்த அம்சமும். வாலிப பருவத்தை கல்லூரியுடைய வாழ்க்கையில் சீர்குலைக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு அம்சங்கள், அதை பத்தி முதல்ல பார்த்துருவோம். ரெண்டு மிகப்பெரிய பயங்கரமான டேஞ்சரான விஷயம். இது ஒருவனுக்கு சரியாக அமைந்தால் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த பருவத்திற்கு பிறகு நேராக அமையும். இது ஒருவனுக்கு கெட்டுவிட்டால் இதற்கு பிறகு வரக்கூடிய எல்லாம் கெட்டுவிடும். கல்லூரிக்குள்ள போகும் போன பிறகு, எல்லாரும் காலேஜ் படிக்கிறீங்கல்ல, நாங்களும் காலேஜ் படிச்சிருக்கோம். காலேஜுக்குள்ள நுழையும் போது ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் அது. கல்லூரிகளை போன உடனே கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன? வீட்டில இருந்து பாப்பா அம்மா கூட்டு வந்து காலேஜ்ல ஹாஸ்டல்ல விட்டுருவாங்க. ஹாஸ்டல் தானே எல்லாமே பக்கம் ஃபர்ஸ்ட் போவோம், அல்லது டேஸ்காலரா இருந்தா கிளாஸ் ரூமுக்கு போவோம். போன உடனே கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் எது? எக்கனாமிக்ஸ் படிப்பீங்களா, பிசிக்ஸ் படிக்க போறீங்களா, எது கிடைக்கும்? ஃப்ரெண்ட்ஷிப். அஸ்ஸுஹ்பா ஸாலிஹா அஸ்ஸுஹ்பா ஸய்யா. ஒருவனுக்கு நல்ல நண்பன் அமையலாம், அல்லது தீய நண்பன் அமையலாம். ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை யாரை குறித்து சொல்லலாம்? தன்னுடைய நண்பன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அவன் இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் பேர் கேட்டு என்ன சொல்லணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலி. ஒரு மனிதன் தன் நண்பன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அவனும் இருப்பான். ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அவனும் இருப்பான். فَلْيَنْظُرْ أَحَدُكُمْ مَنْ يُخَالِي رسول الله صلى الله عليه وسلم சொன்னார்கள், فَلْيَنْظُرْ. رسول الله ஒரு விஷயத்தை கட்டாயமாக்கினால் அது கட்டாயம் தான். رسول الله உன்ன கட்டாயமா செய்கின்னு சொன்னா என்ன அர்த்தம்? செஞ்சுதாகும். فَلْيَنْظُرْ நீங்கள் பாருங்கள், فَلْيَنْظُرْ أَحَدُكُمْ مَنْ يُخَالِي நீங்கள் யாரோடு பழகுகிறீர்கள், நட்பை வைத்துக் கொள்கிறீர்கள் என்று நீங்கள் பாருங்கள். அதுதான் உங்களை சொல்லும். நீ யார், உன்னுடைய வழி என்ன, நீ எப்படி இருப்பாய் என்பதை அதுதான் தெளிவுபடுத்து. ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய நட்பு தவறான நட்பாக அமைந்தான் என்னாகும்? அவன் என்ன ஆவான்? தவறான மனிதனாகத்தான் ஆறுவான். சிகரெட் பிடிக்கிறது ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? சந்தேகம் இருக்கா? இருக்காது. சிகரெட் ஹலாம் ஹராம் இல்ல ஹலால் தான் சொல்லி யாராவது சொல்றீங்களா? ஹராம் தானே. ஸ்மோக்கிங் கில்ஸ். அது அருந்தினாலே என்ன ஆகும்? அவன் இறப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக் கொள்கிறான். ட்ரக் அடிக்கிறது ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலால் சொல்லுங்க, நாவால சொல்லுங்க. ஹராம் இறைவனால் தடுக்கப்பட்டது. அது அவனை என்ன ஆக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டு வரும். மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கூட இன்னைக்கு என்ன செய்யறான்? ட்ரக் அடிக்கிறான், சிகரெட் பிடிக்கிறான். அவனுக்கு தெரியும் அதனால என்ன பாதிப்பு வரும் சொல்லி. இருந்தாலும் அவனுக்கு தேவை ஒரு இன்பம், ஒரு போதை. இப்படி பழக்கத்தில் உள்ளவர்களோடு நட்பு வைத்தால் என்ன ஆகும்? சிகரெட் பிடிக்காதவன் கூட என்ன செய்வான்? என்ன செய்வான் பேசுங்க? சிகரெட் பிடிப்பான். அல்லது நான் சிகரெட் பிடிக்க கூட பிடிக்கிறவங்களோட தான் பழக, ஆனா நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லையே அப்படின்னு ஒருத்த சொல்லலாம். அவனுக்கு என்ன ஆகும் தெரியுமா? அந்த சிகரெட் பிடிக்கிற தப்பா பார்க்க மாட்டான். அவ்வளவுதான். அந்த நட்பு அவனுக்கு எதை கொடுக்கும்? ஒன்று அந்த பழக்கத்தை கொடுக்கும், அல்லது அந்த பழக்கத்தின் மீது உள்ள வெறுப்பை நீக்கும். சொல்றது புரியுதா இல்லையா? தீய நட்பு ஒருவனுக்கு கிடைத்தால் ஒன்று அவன் தீயவனாக மாறுவான், அல்லது அந்த தீயதை பற்றிய கவலை அவனுக்கு இருக்காது. சிகரெட் தானே சொல்லிடுவான், ட்ரக் தானே சொல்லிடுவான், இதெல்லாம் அடிச்சு அந்த காலத்தில் இதெல்லாம் அடிக்காம இந்த காலத்தில் வாழ முடியுமான்னு சொல்லிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உள்ள உதாரணம், ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கும் ஒரு தீய ஃப்ரெண்டுக்கும் உள்ள உதாரணம் என்ன? நறுமணத்தை விற்கக்கூடியவனுக்கும் ஒரு பெர்ஃபியூம் செல்லருக்கும் ஒரு அயன் ஸ்மித் இரும்பு பட்டறையில் வேலை செய்யக்கூடியவனுக்கும் உள்ள உதாரணத்தை போன்று. பெர்ஃபியூம் செல்லரோடு ஒருவன் நட்பு வைத்தால் என்ன ஆகும்? ஒன்று அவனோடு இருப்பதால் ஒரு பெர்ஃபியூம் கடைக்கு போறோம், என்ன கிடைக்கும்? உள்ள போனாலே நம்ம ஷர்ட்லையும் என்ன வரும்? ஸ்மெல் வரும், நல்ல நறுமணம் வரும். அல்லது போனா டெஸ்ட் கொடுப்பான், பல பேர் அதுக்கான போறோம், உள்ள டெஸ்ட் கொடுப்பாங்க, அதை டெஸ்ட் எடுக்கலாம், அல்லது அதை விலைக்கு எமக்கு விற்பான், அதை நம்ம வாங்கிப்போம். ஒண்ணு உள்ள போறதுனால நறுமணம் கிடைக்கும், அல்லது அவன் கொடுக்கக்கூடிய அந்த டெஸ்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அங்க போய் ஏதாவது வாங்கலாம். இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஒரு அயன் ஸ்மித் இரும்பு பட்டறையில் வேலை செய்யக்கூடிய ஒருவன் அவனோடு பழகின என்ன ஆகும்? அங்க போறதுனால கொஞ்சம் பேட் ஸ்மெல் நமக்கு உள்ள ஒட்டிக்கும். அல்லது அவன் இரும்பை எடுக்கும் போது வரக்கூடிய தீ கதிர்கள் அது எம் மீது படும், அது எம்முடைய ஆடையை எம்முடைய உடலை அது தாக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல நண்பனுக்குள்ள உதாரணம் பெர்ஃபியூம் செல்லற போல, தீய நண்பனுக்குள்ள உதாரணம் இரும்பு பட்டறையில் வேலை செய்பவனுக்கு அவனோடு இருப்பவனை போல. என்ன அர்த்தம்? நல்ல நறுமணத்தோடு பழகினால் நல்ல நறுமணத்தில் ஏதாவது ஒரு பங்கு உன் மீது வீசும், அல்லது தீய நண்பனோடு பழகினால் அவன் தீயதில் ஏதாவது ஒன்று உன்னை தொற்றிக்கொள்ளும். அதனால் ஒரு மனிதன் பார்க்கட்டும் அவன் யாரோடு பழகுகிறான் என்று. இப்ப காலேஜுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்க வேண்டியது, குறிப்பாக ஒரு முஸ்லீம் தேர்ந்தெடுக்க வேண்டியது எதைத்தான்? நல்ல நட்பை தான். ஃபஜ்ரை தொழக்கூடியவர்கள் அந்த அறையில் இருந்தால், அந்த ரூம்ல இருந்தால் இவன் என்ன செய்வான்? ஃபஜ்ர தொழுவான். ஃபஜ்ர தொழாதவர்கள் அந்த ரூம்ல இருந்தா என்ன ஆகும்? சுட்டு போட்டாலும் ஃபஜ்ர தொழப்ப மாட்டான் இல்லையா? அல்லது ஒரு நாள் தொழுவான், இரண்டு நாள் தொழுவான், மூன்று நாள் தொழுவான், நான்காவது நாள் அவனுக்கு அந்த தொழுகையில் கொஞ்சம் ஈடுபாடு குறையும். ஏன்? அவனோடு இருப்பவர்கள் அதை செய்யவில்லை, அல்லது அவர்கள் விடுவதை பாவமாக கருதவில்லை, இவனும் அப்படியே கருத ஆரம்பிப்பான். இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும், இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது யாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் நண்பனாக என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அவன் தான் நீங்கள், நீங்கள் தான் அவன். அவன் உங்களில் பிரதிபலிப்பான், நீங்கள் அவனில் பிரதிபலிப்பீர்கள். நல்ல நட்பு என்பது, தீய நட்பு என்பது ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை இந்த உலகத்திலும் கபரிலும் மறுமையிலும் சொர்க்கம் நரகத்திலும் அவனை பாதிக்கும். இந்த உலகத்தோடு மட்டும் அந்த நட்பு முடியாது, கபரோடு மட்டும் அந்த நட்பு முடியாது, மறுமையோடு மட்டும் அந்த நட்பு முடியாது, சொர்க்கம் நரகத்திலும் அவனை அந்த தீய நட்பும் நல்ல நட்பும் பாதிக்கும். இந்த உலகத்தில் எப்படி நல்ல நண்பனோடு பழகினால் நல்லவனாக மாறுவான், பாவியோடு பழகினால் பாவியாக அவன் மாறுவான், அல்லது பாவத்தை விற்க மாட்டான். கபூரில் அவனுக்கு அந்த நல்ல நண்பன் துணை கொள்ள முடியாது. மறுமையில் என்ன ஆவான்? நல்ல நண்பனாக இருந்தால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரிசி நிழலில் அல்லாஹ் ஒருவருக்கு இடம் கொடுப்பான். ரஜுலுன் தஹாபா ஃபில்லா இஜ்தமா அலைஹி வதஃபர்ரகா அலைஹி, அல்லாவிற்காக நேசம் கொண்ட இரண்டு தோழர்கள், அல்லாவிற்காக வெறுத்த இரண்டு தோழர்கள், இவர்கள் இருவரையும் அல்லாஹ் அரிசி நிழலில் என்ன செய்வான்? நிழல் கொடுப்பான். சூரியன் ஒரு மைல் தூரம் இருக்கும் போது, நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் போது, இந்த இரண்டு நண்பர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, உலகத்தில் அவர்கள் நேசித்ததால் மறுமையிலும் அவர்களை நேசர்களாக மாற்றுவான். நல்ல நண்பனாக இருந்தால், பாவியாக இருந்தால் எல்லோரும் எதிரியாக மாறி விடுவார்கள். ஒருவர் ஒருவனை எதிரியாக்குவான், இன்னொருவன் இன்னொருவனை எதிரியாக்குவான். அல்லாஹ்விடத்தில் சொல்லுவான், யா அல்லாஹ், இவன் தான் என்னை வழிகெடுத்தான், இவன் தான் எனக்கு தொழுகை விடுவதற்கு காரணமாக இருந்தான், இவன் தான் எனக்கு சிகரெட்டு பிடிக்க சொல்லிக் கொடுத்தான், இவன் தான் ட்ரக் அடிக்க சொல்லிக் கொடுத்தான், இவன் தான் தப்பான பழக்கத்திற்கு வழிகாட்டினான் என்று அவன் அவனை குறை சொல்லுவான். யா அல்லாஹ், இவனுக்கு இரண்டு மடங்கு வேதனையை கொடு என்று எதிரியாகுவான். நான் இருக்கின்ற அவனுக்கு இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லுவான். என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல வந்து நிக்கிறம்மா, நாளைக்கு மறுமையில் எப்படி ஆயிருவான்? என்ன ஆயிருவாள்? எதிரி ஆயிருவாள். இல்லல் முத்தகும், அல்லாஹ்வை அஞ்சி நட்பை வைத்தவர்களை தவிர. எதிர இருந்தாலும் சரி, இந்த நட்பு இன்னைக்கு காலத்தில் நண்பர்களோடு பழகிறதெல்லாம் ரொம்ப கம்மி. எதுல தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு? போன் கனெக்ஷன்ல தான், வாட்ஸ்அப்ல தான், பேஸ்புக்ல தான், அதுல தான் நம்ம ஃப்ரெண்டா பழகிறோம். நேரில் பார்த்து பேசி பழகிறதெல்லாம் அந்த காலம். வாட்ஸ்அப்ல யாரோட பாக்கணும், யாரு பேஜ் லைக் பண்ணிருக்கோம்?

நண்பனாக தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று உங்களுடைய பிரசன்ஸ்லையும் பாருங்க, உங்க மீடியாலையும் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை, இது ஒருவனுக்கு நேரான பாதையில் அமைந்தால் அவனுடைய வாழ்க்கை நேராக இருக்கும். இது ஒருவனை வழிதவர செய்துவிட்டால் எல்லாம் வழிதவறி விடும். அல்லாஹுவை விட்டு கல்லூரியுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனை திருப்புவதற்கு முதல் அளவுகோல் என்ன? தீய நட்பு. அது அவனுக்கு அமையவில்லை என்றால் அவன் நேரான பாதையில் பயணிப்பான். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களோடு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசிக்கக்கூடியவர்களோடு, அல்லாஹ்வுடைய பாதையில் பயணிக்கக்கூடியவர்களோடு, அல்லாஹ்வை அஞ்சியவர்களோடு அவன் பயணித்தால் அவனுடைய வாழ்க்கை அந்த முழு பருவமும் இதே பாதையில் தான் பயணிக்கும். புரியுதா? இப்ப நட்பு என்பது யாருடைய யாரோடுதான்? யாருடைய யாரோடுதான்? ஆண் ஒரு ஆணோடுதான், பெண் ஒரு பெண்ணோடுதான். அந்த கேள்வி வரும், எந்த கேள்வி வரும் நமக்கு? எந்த கேள்வி வரும்? பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், ஒரு நல்ல மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெண்ணோடு பழகினால் எனக்கும் அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பழக்கம் உருவாகும் என்று சொல்லக்கூடாது. புரியுதா இல்லையா? அது ஹராம். அல்லாஹ் தடுத்தது. அடுத்ததான் மெயின் சாப்டர், அங்க போவோம். இது இந்த நட்பு அல்ல நான் பேசுவது. ஆணும் ஒரு ஆணும் பழகக்கூடிய நட்பு, ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணும் பழகக்கூடிய நட்பு. இது சரியாக இருந்தால் அவன் வாழ்க்கை சரியாகும். இது கெட்டுவிட்டால் இந்த பருவமும் கெடும், அவன் வாழ்க்கையும் கெட்டுவிடும். இரண்டாவது, கல்லூரியுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு பெரிய விஷயத்தை அவன் எதிர்கொள்வான், அவனுடைய ஈமானுக்கு, அவனுடைய அவன் கொண்டுள்ள இறை நம்பிக்கைக்கு என்றால் அது யார்தான்? நட்புக்கு பிறகு யார்தான்? யார்? பெண். அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. எது? ஷஹவாத், ஆசைகளை விரும்புவது. ஷஹ்வா ஆசை, ஷஹவாத் ஆசைகள். எல்லா ஆசைகளையும், மனது விரும்பக்கூடிய எல்லாவற்றையும் நேசிப்பது அவனுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அத்துணை உலகத்துடைய அந்த விருப்பங்களையும் ஆசைகளையும் சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறான், முதலாவது மினன்னிசா, பெண்தான். அவனுடைய உள்ளம் எதை தேடும்? முதலாவது விருப்பத்திற்குரிய உலக அலங்காரமாக ஒரு பெண்ணை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், மா தரக்து பஅதி, எனக்கு பிறகு என் சமூகத்தின் ஆண்களை வழிகெடுப்பதற்காக எதையும் நான் விட்டுச் செல்லவில்லை. இல்ல நிசா, பெண்களை தவிர. மணி இஸ்ரவேலர்கள் வழிகட்டது யாரால் தான்? பெண்களால் தான். உலகத்தை எஞ்சிக் கொள்ளுங்கள், துன்யா எல்லாத்தையும் பயந்து போங்க, அதுல மிக குறிப்பா ஒத்த குன்னிசா, பெண்களை பயந்து கொள்ளு. பெண்களை பயந்து கொள்ள என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஹராமான தொடர்பில் இருந்து பெண்களை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள். கல்லூரியுடைய வாழ்க்கைக்கு உள்ள போகும் போதே இந்த காலத்தில் கோ எஜுகேஷன், காலேஜ் இல்லாத காலேஜில் சேர்ந்து படிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம விரும்புறதும் இல்ல மஷால் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர. ஆனால் ரொம்ப கஷ்டம், எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு தான் அமைகிறது. ஸ்கூல்லையாவது அவங்களுக்கு வேற செக்ஷன் இருக்கும், நமக்கு வேற செக்ஷன் இருக்கும். காலேஜில் உள்ள போயிட்டா பக்கத்து சீட்டில் உட்காந்துருப்பாங்க, அப்படியே இல்லையா? அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ளணும் அவனுக்கு தெரியாது. பல பேர் இருப்பாங்க, அவங்க வந்து அப்பதான் பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பாங்க. காலேஜில் சீட் சொல்லும் போது அவங்க பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருவாங்க. நல்ல ஈமான் உள்ள, இறையச்சம் உள்ள ஒருவனா இருப்பாங்க. அந்த ஹா எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. இவர் திரும்பியே பார்க்க மாட்டாரு, திரும்பியே பார்க்க மாட்டாரு. ஹரம் ஹரம் ஹரம் பாரு, அப்படியே இல்லையா? அப்படி ஒரு நிலைமையும் ஏற்படும். அல்லாஹ் சோதிப்பார், பெண்களை கொண்டு வரலாம் சோதிப்பார். அதுவும் என்ன மாதிரி மதரசாக்கள் படிச்சுட்டு போய் காலேஜுக்குள்ள போகும்போது, நான் ஒரு 6 வருஷம் மதரசால முடிச்சோம். மதரசாவோட லைஃப் தெரியுமா இல்லையா உங்களுக்கு? தொப்பி போட்டிருப்போம், வெள்ள ட்ரெஸ் போட்டிருப்போம். கல்லூரியுடைய வேலை பார்க்கறவங்க கூட லேடிஸா இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஆண்கள் வர்க்கம் மட்டும்தான் அந்த 6 வருஷம் எங்களுக்கு தெரியும். பெண் வர்க்கம் உலகத்தில் இருக்குங்கிறதே மறந்துருப்பாங்க. காலேஜுக்குள்ள என்டர் ஆகும் போது பக்கத்து சீட்ல ஒரு பெண், என்ன தோணும்? என்ன தோணும்? பேசக்கூடாது தோணும், அப்படியே இல்லையா? அவங்க ஏதாவது சொன்னா கூட திரும்பி பார்க்க மாட்டோம். அவங்க நினைச்சுப்பாங்க ஏதோ கண்ணில் கோளாறு இருக்கு போலன்னு. அவன் அவங்கள பார்க்க மாட்டாரு சொல்லி.

0: அப்படியே இல்லையா? ஏதாவது ஹெல்ப் கேட்டா கூட அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண தோணாது. பட் இது இல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னது இது இல்ல. ஒரு பெண் வர்றாங்க, அட்ரஸ் கேட்கிறாங்க, இது எங்க இருக்குன்னு சொல்லி ஹராம் நான் உங்கள்ட்ட பேச மாட்டேன் சொல்லியா போவீங்க ஒரு முஸ்லீம்? அதுவா அதுவா மார்க்கம் சொன்னாலே வீடு? அது இல்ல. ஒரு தவறான எண்ணத்தோடோ அல்லது அல்லாஹ் அனுமதிக்காத முறையிலோ ஒரு பெண்ணோடு பழகுவதை, ஒரு ஆணோடு பழகுவதை பெண்ணுக்கும், ஒரு பெண்ணோடு பழகுவதை ஆணுக்கும் அல்லாஹ்வுடைய
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அங்கு சரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدًا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: ஏற்படுவது ஆபத்து, அதற்கு காலம் இருக்கிறது. உனக்கென்று ஒரு துணையை தேடுவதற்கு இந்த நேரத்தில் இந்த பெண் உனக்கு சரியான உறவாக தெரியலாம். நாளை காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு பெண் வரும்போது அது சிறந்ததாக தெரியலாம். அவசரப்படாதீங்க. கல்யாணம் பண்ணதான் போறோம், யாரும் கல்யாணம் பண்ணாம சன்னியாசியா வாழ போறதில்லை. அவசரப்படாதீங்க. ஆரம்ப பருவத்தில், கல்லூரி பருவத்தில் வரக்கூடிய காதல் இன்னைக்கு என்ன ஆகுது? கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறம் வேறொரு பெண், அதற்கு பிறகு வேறொரு பெண் என்று ஏமாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு முஸ்லீமை தள்ளுகிறது. ஒரு முஸ்லீம் மாணவன் எனக்கு கால் பண்ணான். ஜி, ஒரு சந்தேகம் எனக்கு, சொல்லுங்க சார் அப்படின்னு. நான் ஒரு பெண்ணை லவ் பண்ண காலேஜில், அவங்களோட பழகின, பேசின, வாட்ஸ்அப், பேஸ்புக், இந்த மாதிரி எல்லா தொடர்புமே எனக்கு இருந்துச்சு. கல்லூரியுடைய பருவத்திலே ரொம்ப இணக்கமா ஈடுபட்டு ரெண்டு பேருக்கும் தவறான பழக்கமும் முடிஞ்சிருச்சு. இப்ப காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம், கல்யாணம் பண்ண ஆசைப்படுறோம், அவங்க அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க, எங்க அப்பா அம்மாவும் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை, நாங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு அனுமதி இருக்கான்னு கேக்குறாங்க. அப்பா அம்மா சம்மந்தத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்ல, அப்பா அம்மா சம்மந்தத்தோட அந்த பெண்ணை ஏமாத்துறதுக்கு விருப்பம் இருந்துச்சா உனக்கு? இன்னைக்கு சர்வசாதாரணம் இது, அப்படியா? ஒருவன் ஒருவனை ஏமாற்றினால் அவன் நினைச்சார்ந்தவன் அல்ல. அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு ஏமாற்றத்தில் கொண்டு போய் சேரும். அப்படி ஹராமான உறவை ஹலாலாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அப்போதை திருமணம் செய்ய முடியுமா? மார்க்கம் அனுமதி அளிக்கிறது, அப்போதே திருமணம் செய். ஹராமை செய்து வாழ்வை துளைக்காது. யாருக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாருடைய சம்மந்தத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் தரப்பில் அந்த பெண் அனுமதித்தால், அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் அனுமதித்தால், அந்த பெண்ணுடைய உறவினர்கள் அனுமதித்தால், ஹராமை நிறுத்தி ஹலாலை செய், தவறில்லை. ஆனால் ஹராமை செய்து கொண்டு பின்னால் ஹலாலாக்கலாம் என்று நினைத்தால் அங்கதான் பிரச்சனை வரும். நாங்க பழகுறோம், இது ஹராம் தான், ஆனா இதை ஹலாலாக்கிடுவோம், அப்படி ஆக்க முடியாது. ஹராம் ஒருபோதும் ஹலாலாக மாறாது. ஹராம நிறுத்தணும்னா என்ன செய்யணும்? தௌபா செய்யணும். அது ஹலாலா மாற்ற முடியாது. அந்த ஹராம் ஹராம் தான். ஹலால செஞ்சு ஒரு பெண்ணை லவ் பண்றீங்க, விரும்புறீங்க, ஆசைப்படுறீங்க, வாட்ஸ்அப்ல பேசுறீங்க, பேஸ்புக்ல பேசுறீங்க, அந்த பெண்ணையே திருமணம் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பாவம் எல்லாம் கழிஞ்சிருச்சா? கழியுமா? நான் சொல்ல ஒரு புரியுதா இல்லையா? இந்த பாவம் எல்லாம் கழிஞ்சிருச்சா? இது பாவம் தான், இது ஹராம் தான், இதற்கு தௌபா செய்தே ஆக வேண்டும். யாருக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய விதி எப்படி இருக்கிறது என்று? ஒரு பெண்ணை பேசி பழகி அந்த பெண்ணோடு இருக்கிறேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடவில்லை, எவ்வளவோ முட்டுகிறேன், மோதுகிறேன், அந்த பெண் கிடைக்கவில்லை, என்ன ஆகும்? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வீணாகும், என் வாழ்க்கை வீணாகும். அகமாகாதா? அகமாகாதா? இன்னைக்கு சர்வசாதாரணம் அதல்ல. ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஏமாற்றுவது எவ்வளவு பெரிய மோசடி. அதனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது, ஒரு பெண்ணை விரும்பினால் அவங்க அப்பா அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட போ. பெண்கள், உனக்கு தகுதி இருக்கிறதா என்று பார். அந்த பெண்ணை பெண்ணோடு வாழ்வதற்கு, அந்த பெண்ணை வைத்து காப்பாற்றுவதற்கு இடத்தில் இரண்டு தகுதியை சொல்கிறது. ஒன்று தீன், இன்னொன்று குலு. காசு பணம் இல்லை, அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். இரண்டு நாள், ஒன்று மார்க்கம், இன்னொன்று குணம். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் கட்டளையிடும். உங்களிடத்திலே ஒருவன் பெண் கேட்டு வருகிறான், அவனுக்கு குணம் இருக்கிறது, தீன் இருக்கிறது, திருமணம் முடித்துக் கொடுங்கள். இல்லை என்றால் குழப்பம் ஏற்படும். ஒரு ஆணாக இருந்தால் இதை அவன் கடைபிடித்து ஒரு பெண்ணை கேட்பதற்கு தன்னை தகுதி ஏற்படுத்தினால் அவன் கேட்கலாம். இப்ப ஒரு ஆணை வழிகெடுப்பது கல்லூரியுடைய வாழ்க்கையில் முதலாவது, நட்புக்கு பிறகு. இந்த இரண்டையும் பாதுகாத்தவன் வெற்றி பெறுவான், இந்த இரண்டிலும் தோற்றவன் தோல்வி அடைவான். குறிப்பா அந்த பெண்ணுடைய விஷயத்தில் தோத்துட்டான் சொன்னா அவன் வெற்றியடைய செய்யவே முடியாது. ஒரு பெண்ணிடத்திலிருந்து தன்னை பாதுகாக்க வேண்டும் என்றால் ரெண்டு வேணும், நல்லா கவனிச்சுக்கோ. வேணுமா சொல்லவா அந்த ரெண்டு? ஒரு பெண்ணிடத்திலிருந்து என்னை பாதுகாப்பதற்கு இரண்டு வேணும். இந்த ரெண்டு இருந்தா எவ்வளவு பெரிய அழகான பெண் இருந்தாலும் சரி, எனக்கு அந்த பெண்ணின் மீது தவறான எண்ணமோ தவறான ஆசைகளோ ஏற்படாது. முதலாவது அல்லாஹுடைய அச்சம். தந்தை பார்க்கிறார், தாய் பார்க்கிறான், நண்பன் பார்க்கிறான், உறவு பார்க்கிறது, இதுவெல்லாம் பார்வையே கிடையாது. யாருடைய பார்வையிலிருந்து எதையும் மறைக்க முடியாது, அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து அவன் பார்க்கிறான். இந்த எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் வெற்றி பெறுவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திருமதிலியா, அந்த யூசுப் யார், யாருடைய மகன், யாருடைய மகன், நபியா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அவர்களை பல வழிகளில் சோதிக்கிறான். அதிலே ஒரு வழி என்ன, ஒரு பெண்ணை கொண்டு, அதுவும் தார் யாரை தாயாக பார்த்தார்களோ அதே பெண்ணை கொண்டு. கதவு அடைக்கப்படுகிறது, யாரும் இல்லை. அந்த பெண் அழைக்கிறாள், ஹை சலக், என்னோடு வந்து சேர்ந்து கொள் என்று. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன முதல் வார்த்தை என்ன, கால மஅதல்லாஹ், அல்லாஹ் உன்னிலிருந்து என்னை பாதுகாக்கட்டும். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய. இரண்டாவது, முதலாவது ஒரு பெண்ணிடத்திலிருந்து ஒருவன் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவனுக்கு தேவை அல்லாஹ்வுடைய அச்சம். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் குடிகொள்கிறதோ அவன் பயப்படுவான். ஒரு பெண்ணோடு பேசுவதற்கு, பழகுவதற்கு, வாட்ஸ்அப்பில் பேசுவதற்கு, மொபைலில் பேசுவதற்கு பயப்படுவான். யாரை பற்றியும் அவன் கவலைப்பட மாட்டான். இரண்டாவது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், எஜமானன் என்னை கண்ணியத்தோடு வாழ வைத்திருக்கிறார். எந்த எஜமானன்? உன் கணவன். அந்த மதிப்பு, அந்த பெண்ணின் மீது மரியாதை, ஒரு கண்ணியம் உருவானால் அந்த பெண்ணை நெருங்குவதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வார். அந்த பெண் யாருக்கு பிறந்த குழந்தை? ஒரு தந்தைக்கு, ஒரு தாய்க்கு, ஒரு குடும்பத்திற்கு. அந்த பெண்ணுக்கென்று உணர்வு இருக்கிறது. அந்த பெண் ஒன்றும் சடலம் அல்ல, அப்படியே ஒரு உருவம் அல்ல, கவர்ச்சி பொருள் அல்ல, கடையில் வச்சிருக்கிற மாதிரி, அது ஒரு உயிர். அதை தாயாக, சகோதரியாக, தன்னோடு பிறந்த ஒரு பெண்ணாக யார் மதிக்கிறானோ அவன் அந்த பெண்ணை பாதுகாப்பான். அந்த பெண்ணிடத்திலிருந்து நெருங்குவதிலிருந்து தன்னை தூரமாக்குவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உன்னுடைய கணவன் என்னை கண்ணியமான முறையில் வைத்திருக்கிறார். அநீதம் செய்பவர் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டார். யாருக்கு? உன் கணவனுக்கு நான் அநீதம் செய்ய முடியாது, உன் பெற்றோருக்கு நான் துரோகம் செய்ய முடியாது, உன் சகோதரனுக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. என் சகோதரியிடத்தில், என் தாயிடத்தில், என் உறவிடத்தில் ஒருவன் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று நான் விரும்புகிறேனோ அது போன்று நானும் உன்னோடு நடக்கக்கூடாது. ஒரு பெண்ணை சகோதரியாக, தாயாக, அந்த கண்ணியமுடைய பார்வையில் யார் பார்க்கிறானோ அவன் அந்த பெண்ணோடு பழகுவதிலிருந்து தன்னை நிறுத்திக் கொள்வான். ஒரு கவர்ச்சி பொருளாக, ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய உறவாக மதித்தால் அந்த பெண்ணை நெருங்குவான். ஏதாவது வழியில் அந்த பெண்ணோடு தொடர்பில் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவான். அந்த தொடர்பு என்னதான் காரணம் சொன்னாலும் உன் அழகுக்கா இருக்கும், அல்லது குணத்துக்கா இருக்கும், அல்லது ஒரு ஒரு கண்ணியம் அவனுக்கு. இந்த காலத்தில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதோ கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதோ கண்ணியம், அது இல்லாம இருந்தா ஏதோ அவனுக்கு ஒரு பெரிய இழப்பு மாதிரி. அவன் எல்லாம் பழகிறான், எனக்கு கிடைக்கலையம்மா. இரண்டு என்ன சொல்லுங்க? உன் அல்லாஹ்வுடைய அச்சம் இன்னொரு பெண்ணை மதிப்பது, பெண்ணை ஒரு உயிராக பார்ப்பது, பெண்ணையே உறவாக பார்ப்பது, தாயாக சகோதரியாக பார்த்தால் தவறான எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் ஏற்படாது. இரண்டும் தான் இந்த காலத்தில் ஒரு மாணவனை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து பின்னோக்கி தள்ளுவது. இரண்டும் சரியானால் அவன் சரியாக இருப்பான். மூணாவது மிக முக்கியமானது, கல்லூரியுடைய வாழ்க்கையில் ஒரு முஸ்லீம் மாணவன், ஒரு முஸ்லீம் மாணவி செய்ய வேண்டிய மிக முக்கியமானது, தான் யார் என்பதை முதல்ல உணரணும். தான் யார்? நான் அப்துல்லா முகமது அப்துல் பாசித் ஃபாத்திமா ஆயிஷான் உணரணுமா? அதான் சின்ன பிள்ளையில உணர்த்திட்டாங்களா? யாரு? நான் எதை உணரணும்? நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு முஸ்லீம். புதிதாக கல்லூரிக்குள் நுழைவோம், முஸ்லிம்களை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். கல்லூ அவர்களுடைய பள்ளிப்படும் பருவத்தில் ஸ்கூல்ல படிக்கும் போது முஸ்லீம் யாருமே தெரியாது அவங்களுக்கு. காலேஜில் வருவாங்க, ஒரு முஸ்லீம் பையனோ ஒரு முஸ்லீம் பொண்ணோ அவங்களுக்கு பக்கத்தில் உட்காருவாங்க. இப்ப நான் யார்? அவர்கள் இஸ்லாமை யாரிலிருந்து படிக்க போகிறார்கள்? அந்த நாலு வருஷம் யாரிலிருந்து படிக்க போறாங்க? யாரிலிருந்து படிக்க போறாங்க? என்ன பார்த்தா நான் எப்படி நடக்கிறேனோ அதுதான் அவங்களுடைய உள்ளத்தில் இஸ்லாம். எப்படி செயல்படுகிறேனோ அதுதான் இஸ்லாம். அதை யாராலும் மாற்ற முடியாது. அது ஒன்று பதிந்தால் பதிந்ததுதான். எம்மோடு வாழக்கூடிய பிரமதத்தார்கள் எம்மை எப்படி பார்த்து உணர்ந்தார்களோ அதுதான் அவங்களுடைய உள்ளத்தில் இஸ்லாம். ஆயிரம் புக்கு கொடுங்க, ஆயிரம் சீடி கொடுங்க, ஆயிரம் பயானம் கொடுங்க, அதெல்லாம் இஸ்லாம் இல்லை அவங்களுக்கு. ஏன் இதுல இருக்கிற மாதிரி இவர் இல்லையம்மா? நான் முஸ்லீம், எனக்கென்று ஒரு தனி பார்வை இருக்கிறது. ஒரு முஸ்லீம் உலகத்தை விட்டு வித்தியாசமா பார்ப்பான். எல்லாரும் உலகத்தை எல்லாம் அனுமதிக்கப்பட்டதுன்னு பார்ப்பாங்க, ஒரு முஸ்லீம் எப்படி பார்ப்பான்? இது இறைவன் அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்படாதுன்னு பார்ப்பான். அவனுடைய பார்வை வித்தியாசமானது, அவனுடைய சிந்தனை வித்தியாசமானது. நிறைய பேர் கேட்கலாம், இது ஹலாலா, இது ஹலாலா, டப்மாஷ் டப்மாஷா, என்னது டப்மாஷா, இது ஹலாலா இது ஹராமா, இந்த கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு இங்க நேரம் இல்லை. சிந்தனையை செலுத்துவதற்கு நேரம் இது இல்ல. உன்னை சுத்தி நடக்கக்கூடிய எதிர்ப்புகள், உன் ஈமானை பறிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள், உன் சமூகம் படுகின்ற கஷ்டம் துன்பம் துயரம் நினைத்துப்பார். இது இல்ல இந்த டப்மாஷி பண்றது ஹலாமா ஹலாமா பேசுறதுக்குள்ள, இது இல்லை, இதுதான் நேரம். உண்மையா? நிறைய பேர் கேட்கலாம், ஏன் சிரியாவை பத்தி நீங்க பேசல, ஏன் இலங்கையை பத்தி நீங்க பேசல, ஏன் மியான்மரை பத்தி பேசல, பேஸ்புக்ல மற்றதெல்லாம் பத்தி பேசுறீங்க, இதை பத்தி எல்லாம் பேசல, ஏன் பேசணும்? ஏன் பேசணும்? சிரியால அவ்வளவு பேர் கொல்லப்படுறாங்க, ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் ரோ டிக்கெட்டுக்காக தியேட்டர் வாசல் நிக்கிறோமா இல்லையா? இல்ல மஷாலா சமூகம் நிக்குதா இல்லையா? ஒரு ரெண்டு நாள் பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போடுவீங்களா? மூணு நாள் போடுவீங்களா? நாலாவது நாள் ஐ எம் வாட்சிங் பிலிம் இன் தியேட்டர்னு போடுவீங்க ஸ்டேட்டஸ்ல. என்ன கஷ்டம் அன்னைக்கே போர் கிளம்புற மாதிரி ஸ்டேட்டஸ் போடுவாரு, நாலாவது நாள் படத்துக்கு போறதுக்காக தயாராகிட்டு இருப்பாரு. இந்த மறதி எம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. நம்மளை சுத்தி என்ன நடக்குது நமக்கு தெரியல. நம்ம அழிக்கிறதுக்கு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கானு தெரியல. இந்த மார்க்கத்தில் நம்ம திசை திருப்புறதற்காக என்ன என்ன கல்வி திட்டங்கள் உருவாக்கப்படுகிறது தெரியல நமக்கு. அவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில், அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில், அவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் வாழ்கிறோம். டப்மா ஹலாலா ஹராமா பேசுவோம். உனக்கு நேரம் இல்லை எதை பற்றி சிந்திப்பதற்கு. சமூகமும் கரத்தில் ஒப்படைக்கப்பட போகக்கூடிய காலம் வரப்போகிறது. அதை ஏந்தி வாழ்வதற்கு, அதை ஏந்தி சுமப்பதற்கு நீ தயாரா என்றுதான் நீ உன்னை பார்க்க வேண்டும். அதற்காக நீ செய்ய வேண்டிய முயற்சி ஏராளம், அதற்காக நீ தயாராக வேண்டிய தயாரிப்புகள் ஏராளம், அதற்காக நீ போக வேண்டிய பாதை தூரம். நீ தலைவனாக வழிகாட்டக்கூடியவனாக ஒரு சிறந்தவனாக ஒரு கண்ணியம் உள்ளவனாக நீ மாற வேண்டிய நேரம் இது. அதுதான் உன் தலைமுறையை உருவாக்கும். இல்லை என்றால் உன்னோடு இந்த தலைமுறை அழியும். உணர்ந்து கொள். உன்னை நீ வாழ், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று, உன்னை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் இப்படித்தான் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று. எத்தனை பேர் நான் முஸ்லீம்கள் குரானை கொடுத்திருப்பீங்க? உங்களோட படிக்கக்கூடிய பிரமத சகோதரர்களுக்கு எத்தனை பேர் குரான் கொடுத்திருப்பீங்க? அதாவது அட்லீஸ்ட் ஒரு இஸ்லாத்தை பத்தி சொல்லிருப்பீங்க, அட்லீஸ்ட் ஒரு பயான ஷேர் பண்ணிருப்பீங்க, அட்லீஸ்ட் இஸ்லாம்னா இதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பீங்க. எத்தனை பேர் சொல்லிருப்பீங்க? கொடுத்தவங்க சொன்னவங்க எல்லாம் கை வச்சு பாருங்க, நான் தான் முஸ்லீம் இப்படித்தான் இஸ்லாம் இருக்கும்னு சொல்லிருக்கோமா? நம்ம சொல்லிருக்கோமா? அதுதான் தாவா. குர்ஆன் கொடுக்கிறதோ, பாம்ப்ளெட் கொடுக்கிறதோ, பயான் ஷேர் பண்றதோ, இது தாவா தான். ஆனால் இது மட்டும் அவருடைய உள்ளத்தில் இஸ்லாமை கொண்டு போய் சேர்க்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் கொடுத்தோ, பாம்ப்ளெட் கொடுத்தோ, சீடிகளை கொடுத்தோ, தா பயான் பண்ணதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தோ இஸ்லாமை வளர்க்கல. அது முறைதான், அப்படி பண்ணலாம், தவறில்லை. அது இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சது முதல் தாவா என்ன? மலைக்கு மேல ஏறினாங்க, கேட்டாங்க, இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் என்னை தாக்க வருகிறது, உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொல்கிறேன், நீங்கள் நம்புவீர்களான்னு. அந்த கூட்டம் என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? முஹம்மது சொன்னா நம்புவோம். ஏன் முஹம்மது போய் சொல்ல மாட்டார் மேலே? ரசூலுல்லாஹ் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகும், இஸ்லாமை அறிமுகப்படுத்தியதற்கு பிறகும், ஹிஜ்ரத்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அமானிதத்தை கொடுத்தான், பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லி. எதிரிகள் அலி இப்னு அபி தாலிப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகும்போது எதுக்கு வச்சாங்க? என் படுக்கையில படுன்னு எதுக்கு சொன்னாங்க? அமானிதத்தை திருப்பி கொடுத்துட்டு வர்றதுக்கு. ஏன் கொடுத்தாங்க? முஹம்மது என்ன சொன்னாலும் அமானிதத்தை பேணுவதிலிருந்து தன்னை விளக்க மாட்டார் என்று நினைத்தேன். இதுதான் அவர்களை ஈர்த்தது இஸ்லாமின் பக்கம். முதலில் நாம் வாழ்ந்து காட்டினால் அதுதான் தாழ்வா. என் பேச்சு தாழ்வா, என் பார்வை தாழ்வா, என் நடை தாழ்வா, என் ஆடை தாழ்வா, எல்லாம் தாழ்வா. இந்த தாழ்வா தான் பலனளிக்கும். இந்த தாழ்வா தான் அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்து வரும். நரகத்திலிருந்து உங்கள் நண்பனை, உங்களோடு படிக்கக்கூடிய ஒருவனை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் சொர்க்கவாதியா மாறுங்க. முதல்ல உங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துங்க. ஒரு முஸ்லீம் பொய் பேச மாட்டான், உணர்த்துங்க. ஒரு முஸ்லீம் புறம் பேச மாட்டான், உணர்த்துங்க. ஒரு முஸ்லீம் பிறருடைய மானத்தை கலங்கப்படுத்த மாட்டான், உணர்த்துங்கள். ஒரு முஸ்லீம் ஏமாற்ற மாட்டான். ஒரு முஸ்லீம் பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்த மாட்டான். இந்த தன்மைகளை எல்லாம் என் வாழ்க்கையில் பார்த்தால் அது போதும். ஏன்னா அவங்களுக்கு நோக்கம் கிடையாது, ஒரு குறிக்கோள் கிடையாது, ஒரு லட்சியம் கிடையாது. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, எதுக்காக வாழ்றீங்கன்னு சொல்லி, எதுக்காக படிக்கிறீங்கன்னு கேளுங்க, தெரியாது. பில்கேட்ஸ் ஆகலாம் பாங்க, மைக்ரோசாப்ட்ல ஒர்க் பண்ணலாம் பாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? சம்பாதிச்சுட்டு குழந்தை குட்டிகளை பெற்றுட்டு மால்டிவ்ஸோ ஸ்ரீலங்காவோ போய் எங்கேயாவது வயசானவங்க வாழக்கூடிய இடங்களுக்கு போய் ஹனிமூன் பீரியட் மாதிரி வாழ்ந்துட்டு மூத்தாயிரணும், அவ்வளவுதான். அதான் அவங்க நோக்கமா இருக்கும், முடியாது இல்லையா? அவங்கள்ட்ட கேளுங்க, 60 வருஷத்துக்கு பிறகு இந்த உலகத்தை திரும்பி பாருங்க, என்ன இருக்கும்? ஒன்னும் இருக்காது. பெத்த புள்ள கூட இருக்க மாட்டார், சொத்துக்கு அடிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க பிள்ளைங்க, எதுவுமே இருக்காது. அப்ப எதுக்காக வாழ்ந்தீங்க தெரியாது. நம்மள்ட்ட கேட்டா வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, போகக்கூடிய பாதைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, எடுத்து வைக்கக்கூடிய நடைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம எதை நோக்கி போறோம்? வாழ்க்கையுடைய நோக்கத்தை நோக்கி போறோம், அப்படியா இல்லையா? எதற்காக ஒரு மனிதன் பிறந்தானோ அதை நோக்கி போறோம். எதற்காக சூரியன் உதிக்கிறதோ, எதற்காக இந்த உலகம் இயங்குகிறதோ, அதை நோக்கி ஒரு முஸ்லீம் நடக்கிறான். இப்ப இந்த நடைக்கு கண்ணியம் கொடுத்தால், இந்த வாழ்க்கைக்கு கண்ணியம் கொடுத்தால், என் வாழ்விற்கு அர்த்தம் கொடுத்தால், இந்த உலகம் என் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக பார்க்கும், இதை தேடுவதற்காக ஏங்கி நிற்கும். இன்னைக்கு அது இல்லை. நம்மள்கிட்ட ரெஸ்பான்சிபிள் முஸ்லீம், கடமை உணர்வு உள்ள ஒரு முஸ்லீமாக, என் சமூகத்தை ஏந்தி தாங்கி நிற்கக்கூடிய பொறுப்பை உணர்ந்த முஸ்லீமாக, சுற்றி வாழக்கூடிய மக்களை நேசித்து அரவணைத்து என் வாழ்க்கை இஸ்லாமை வெளிப்படுத்தக்கூடிய முஸ்லீமாக நாம் இருந்தால் சமூகம் நேரான பாதையில் பயணிக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் தூசி மாதிரி பறந்துடும். தொழுகை முஸ்லீம் சரியா தொழுவான், அவனை எதுவும் தடுக்க முடியாது. காலேஜோ எக்ஸாமோ எதுவுமே அவனை தடுக்க முடியாது. நோன்பா அவன் கரெக்டா வைப்பான். இன்று எல்லாவற்றையும் சரியாக பேணி பாதுகாத்து செய்யக்கூடிய கடமை உணர்வு உள்ள முஸ்லிம் மாணவனாக நம் கல்லூரியில் நாம் வாழ்ந்தால் நம்மை சுற்றி வாழக்கூடிய எல்லோரும் எம்மை நேசிப்பார்கள். எமக்கு ஒரு பிரச்சனை பாதுகாப்பார். முதல் அல்லாஹ் எம்மை பாதுகாக்கணும், அல்லாஹ் நம்மளை சீர்படுத்தணும். தவறா சொன்னா தப்பா தோணுச்சா சொன்ன ஏதாவது தவறா ஏதாவது சொன்னா மனசு காயப்புற மாதிரி ஏதாவது பேசிட்டேனா இல்லையா? ஏதாவது சந்தேகம் இருக்கா நான் சொன்னதுல? ஏதாவது சந்தேகம்? ஏதாவது சந்தேகம்? ஏதாவது சந்தேகம் இருக்கா? முடிச்சுக்கலாமா? போதுங்க, முடிச்சுக்கங்கிறீங்களா? முடிச்சுக்கலாமா? ஃபாலோ பண்ணலாமா? சொன்ன விஷயத்தை முடிஞ்ச அளவு, முடிஞ்ச அளவு. தீய நண்பன் இருந்தால் உதவுங்க. முதல் ரூம் மட்டும் வந்து சரியில்லைன்னா ரூமை காலி பண்ணுங்க. தொழக்கூடிய மக்கள் உங்களோட இல்லையா, தொழுகையுடைய மக்களோட போய் சேருங்க. அது உங்களை மாத்தும். இன்னைக்கு தொழாம இருப்பீங்க, நாளை தொழாம இருப்பீங்க, இயற்கையாவே மனசுல வந்துடும். பேஸ்புக்ல முதற் கொண்டு அன்லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் யாரெல்லாம் உங்களுக்கே தெரியும். டெலிட் பண்ணுங்க மொபைல் நம்பரை. யாருடைய நம்பரை? அவங்க கஷ்டப்படுவாங்களே, உன்னால் பழகிட்டமே, என்ன பண்றது, பேசாம இருந்தா அவ்வளவுதான், ஏமாத்துற மாதிரி ஆயிருமே. இதெல்லாம் இந்த ரீசன் எல்லாம் சொல்லப்படியாக. நல்ல இடத்துல வாழ்மா ஹலாலா வாழ், யாரையும் பயப்படாது. ஹலால் செய், அவ்வளவு அனுமதி இருக்கு மார்க்கத்தில். அனுமதி இருக்கும்போது ஹராம், அப்ப என்ன அர்த்தம்? ஏமாத்தணும் நினைக்கிற அர்த்தம். காலம் மாறி போச்சுன்னா ஏமாத்தணும் நினைக்கிற அர்த்தம். ஹலாலா வாழ், ஹலால் அவ்வளவு சுகம் இருக்கு, ஹலால் அவ்வளவு நிம்மதி இருக்கு. வாழ்ந்து பாருங்க. சரி, ஹராம செய்யறதுல இன்பம் கிடையாது. இன்னைக்கு இன்பமா இருக்கும், நாளைக்கு அது பெரிய ஆபத்தா வந்து நிற்கும். அல்லாவே தடுத்துருவான். ஹராம் அல்லாவிடத்தில் ஒருபோதும் அங்கீகரிக்கப்படாது. ஒரு கண்ணியம் உள்ள முஸ்லீம் வாழ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சீர்படுத்துவா இன்ஷா அல்லாஹ். எம் எஸ் எம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம் எஸ் எம் யாரெல்லாம் கேள்விப்பட்டீங்க? சொல்ல தேவையில்லைன்னு சொல்றவங்களா யார்? எம் எஸ் எம் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டீங்களா? முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் 2018, முஸ்லீம் மாணவர்களால மாணவர்களுக்கு நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. எந்த ஒரு இயக்கமும் இல்லாம, எந்த ஒரு தனி குரூப்பும் இல்லாம, யாருடைய லீடர்ஷிப்பும் இல்லாம, மாணவர்களை மாணவர்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு இனாகிரேஷன் ஃபங்க்ஷன். நம்ம போனதுக்கு பிறகு அடுத்தடுத்த மாணவர்கள் அதை தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். எதற்காக இது? நம்முடைய பாதையை தெரிஞ்சுக்கிறதுக்காக. எதை நோக்கி போறோம், எங்க போயிட்டு இருக்கோம், நம்ம சுத்தி என்ன நடக்குது, எதெல்லாம் எதிர்நோக்கி இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை உணர்றதுக்காக. எல்லா தரப்புல இருந்தும், மார்க்க மட்டும் இல்ல, தொழில்துறை சார்பா, ஆண்டர்பிரினர்ஷிப்ல, பொலிட்டிக்கல்ல, மீடியால, ஜேர்னலிசம்ல, எஜுகேஷன்ல, இப்படி எல்லா செயலையும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டிய கடமை நம்ம காலத்துல இருக்கு. அதுவும் அந்த டாப், அதுல இருக்கக்கூடிய டாப் பொசிஷன்ல உள்ளவங்க சொன்னா அது நமக்கு பெரிய கைடன்ஸா இருக்கும். ஐஏஎஸ் அதிகாரிகளோ, ஐபிஎஸ் அதிகாரிகளோ, டாக்டர்ஸோ, லாயர்ஸோ, ஜேர்னலிஸ்டோ, அல்லது மீடியா பர்சனோ, அல்லது ரிலிஜியன் பர்சனோ, அவங்க அவங்க ஃபீல்ட்ல டாப்ல இருக்கிறவங்க நமக்கு அதை எடுத்து வச்சாங்கன்னு சொன்னா அந்த ஃபீல்ட பத்தி அறிஞ்சிக்க முடியும். அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் மீட். எங்க நடக்குது? எங்க நடக்குது? கிரசன்ட் காலேஜ். எத்தனாம் தேதி? 8ஆம் தேதி. எத்தனை மணிலிருந்து எத்தனை மணி வரைக்கும்? 8 to 7:30. 8 மணிலிருந்து 7:30 வரைக்கும். சாப்பாடு இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா இல்லையா? எதுல போய் ரிஜிஸ்டர் பண்ணணும்? முஸ்லிம் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் .in போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களோட இருக்கக்கூடிய பிரதர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண வைங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், முஸ்லீம் மட்டுமல்ல, நான் முஸ்லீம்களும் வரலாம், அவங்களும் அட்டன் பண்ணலாம். அவங்க வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்களையும் ரிஜிஸ்டர் பண்ண வைங்க. இஸ்லாம தெரிஞ்சுக்கிறதுக்கு, முஸ்லீம்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்களை சுத்தி நடக்கூடிய பிரச்சனைகள் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். சரியா? April 8 சந்திக்கலாமா இன்ஷால்லா? காலை மார்னிங் 8 மணிக்கு. சரியா? கரெக்டா வந்துருங்க. வாலண்டியரா நீங்க பண்ணி, அதுக்கு வாலண்டியரிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா, பேஸ்புக்ல முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் 2018 அப்படிங்கிற பேஸ்புக் பேஜ் இருக்கு. அதுல போய் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க எந்த காலேஜ், எதுக்காக வாலண்டியர் பண்ண ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய வாய்ப்பை பயன்படுத்திங்க. இது நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அதனால நாம் பயன்படுத்திக் கொள்வோமா இன்ஷால்லா. இன்ஷால்லா. جزاكم الله خير، بارك الله فيكم، سبحانك اللهم وبحمدك، اشهد ان لا اله الا انت، استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله.
3: நேர்கள், இதுவரை ஒரு உண்மையான முஸ்லிம் மாணவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்கள் உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
6: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
7: அதாவது வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அதாவது கூட்டி கழிச்சு பார்த்துட்டோம்னா மனிதர்கள் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்குது. அவங்க செய்யறதுல பெரும்பாலும் நஷ்டம்தான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இல்லல்லதீன ஆமனு, எவர்களை தவிர ஈமான் கொண்டு அமிலு சாலிஹாத், சாலிஹான அமல்களை செய்து, வத்தவாசவ் பில் ஹக்கி வத்தவாசவ் பிஸ்ஸப், ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொண்டார்களே, தஅவாவில் ஈடுபட்டார்களே, தப்பு செய்கிற நேரம் தடுத்தார்களே, தன்னுடைய கௌரவம் போயிடும், தம் வியாபாரம் உடஞ்சிரும், எங்களுக்கு விசாரணை வந்துடும், தாடியை வச்சா பிரச்சனையா போயிடும் என்றெல்லாம் இல்லாமல் சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பிறகு துணிச்சலாக அந்த சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டார்களே அவர்களை தவிர, அந்த நேரத்தில் அவர்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் தாங்கி பிடித்து நாம் அல்லாவை சந்திக்க போகிறோம். இது குறுகிய கால வாழ்க்கை. இறைவனை சந்திக்கும் வரைக்கும் நாம் இந்த சோதனைகளை தாண்டி போக வேண்டும் என்று புரிந்துணர்வோடு பொறுமையோடு இருக்கிறார்களே இவர்களை தவிர என்கிறார் அல்லாஹு ஜல்ல ஷானுஹுத்தாலா. ஓ, ஈமான் கொண்டீங்களா, இபாதத்தை செஞ்சிட்டீங்களா, அப்ப உங்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லல. மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இந்த நஷ்டத்தில் இருந்து மனிதர்கள் தப்பணுமாக இருந்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொண்டே ஆகணும். தப்ப கண்டால் கணக்கில்லாமல் போக முடியாது, அதை சொல்லி ஆகணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அந்த நேரத்தில் பலத்த சோதனைகள் உங்களுக்கு வரும், அந்த சோதனைகளை தாக்கு பிடிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப பொறுமையை இஸ்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறது. இன்னொரு இடத்துல குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா, அம் ஹசிபுத்தும் மன் தத்குலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு என்ன லேசா போகலான்னு நினைக்கிறீங்களா? வலம்மா யலமில்லாஹு அல்லதீன ஜாஹதூ மின்கும் வயலம சாபிரீன். இதற்கு அதாவது அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கம்னா அவ்வளோ சீப்பா, நீங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றீங்க, அதுக்கு இவ்வளோ டிக்கெட்டுன்னு கணக்கு பாக்குறீங்க, சொர்க்கத்துக்கு என்ன உடனே திறந்து தந்துடும் நினைக்கிறீங்களா? இல்ல, வலம்மா யலமில்லாஹு அல்லதீன ஜாஹதூ மின்கும், உங்களில் யாரு தியாகிகள் என்று நான் அடையாளம் காணாமல், அல்லாஹ் சொல்றான், யாரு தியாகிகள் என்பதை நான் அறியாமல் உங்களில் யார் பொறுமையாளர்கள். இப்ப ரெண்டு விஷயம், சொர்க்கத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரெண்டு குவாலிஃபிகேஷன் வேணுமா? அந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன்ல ஒரு ஆள் தியாகம் பண்ணணுமா? அவர் அர்ப்பணிக்கணும். தனக்கு நேரம் காலத்தை அல்லாஹ் கொடுத்த உடனே இந்த நேரம் காலத்துல தனக்கு தன் குடும்பத்துக்கு வீடு சொத்து வாசல் பங்களா காணி பூமி எல்லாம் சேகரித்து விட்டேன் இறைவா, நான் இப்போ ஓகே தானே? இல்ல, அல்லாஹு ஜல்ல ஷானுஹுத்தால சொல்றேன், தியாகம் பண்ணுங்கள். பணம் தந்தவர் பணத்தை செலவழிக்கணும், இல்மை தந்தவர் இல்மை வந்து ஊர் ஊரா போய் சொல்லணும். உங்களுக்கென்று எது கொடுக்கப்பட்டதோ அந்த கொடுக்கப்பட்டது உங்களுக்கு அல்ல. அல்லாஹ் சூரத்துல் பக்ராவை தொடங்க போக்கலே சொல்றான், தந்தது நாம் தந்தது கொடுப்பதற்கு. இந்த நேரம் காலங்கள்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் நம்ம நிறைய கொடுக்கணும், குடும்பத்துக்கு கொடுக்கணும். சஹாபாக்கள் முழுக்க அப்படிதான் கொடுத்தார்களா? அதனால் நான் அவைகளெல்லாம் விவரமாக பேசவில்லை, இஸ்லாம் சொல்லுகிற கண்ணோட்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்க தியாகிகளாக மாறாத வரைக்கும், உங்க லைஃப்ல என்ன தியாகம் செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க உங்களுக்கு அறிவீங்க, உங்க கல்புக்கு தெரியும் என்ன தியாகம் பண்ணிட்டோம், எவ்வளவு பிரச்சனை வருகிற நேரம் என்ன பொறுமையாக இருந்தோம். பொறுமை பொறுமை என்றா கோபம் வர்ற நேரம் உள்ள பொறுமையை மட்டும் குருவான் சொல்லல, நிறைய பேர் கோபம் வர்ற நேரம் பொறுமைன்றாங்க, அது மட்டுமில்ல, அதை விட வீட்டில் பெரும் பெரும் பிரச்சனைகள் வரும், ஊர்ல பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் குற்றம் செய்யாத நீங்கள் குற்றவாளிகளாக காட்டப்படுவீங்க, உங்களை தாறுமாற திட்டுவார்கள், உங்க கல்வி வேதனைப்படும். அந்த மாதிரியான நேரம் உலக்கது நாளும் அன்னைக்கு சதுருக்கு பிமாய கூலும் நபியே எங்களுக்கு திட்டமாக தெரியும், உங்க கல்வி இருக்குது, அவங்க பேசுறதை கேட்டு உங்க கல்வி நோகுது வலிக்குது. ஏண்டா நீங்க செய்யாத ஒன்றுக்கும் சும்மா சும்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க, உங்களை மஜ்னூன் என்றாங்க, பைத்தியம் என்றாங்க, கத்தாப் என்றாங்க, பொய்யன் என்றாங்க, கவிஞன் என்றாங்க, சூனியக்காரன் என்றாங்க, இப்படி எல்லாம் சொல்ற நேரத்தில் எங்களுக்கு தெரியும் அன்னைக்கு சதுருக்க பிமாய கோலூர் அவர்கள் சொல்லுவதை கொண்டு உங்கள் நெஞ்சி வேதனைப்படுகிறது என்று எங்களுக்கு தெரியும். நபியே நீங்கள் தஸ்பீஹ் பண்ணுங்கள்னு அல்லாஹ் சொல்றான். இதுதான் தியாகம், இதுதான் பொறுமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? குர்ஆன் நெடிகளும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பொறுமையாளர்களை பத்தி அல்லாஹ் சொல்றேன், இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்கிறான். அல்லாஹ் யாரோடு இல்லாவிட்டாலும் பொறுமையாளர் போகிற நேரம், இந்த உலகத்தில் 1000 பொடிகார்கள் இருக்கலாம் ஒரு பெரியவருக்கு, ஒரு பெரிய ஆளுக்கு முன்னாடி பின்னாடி 4 இருக்கலாம், ஒரு பொறுமைசாலிக்கு அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் வாக்குறுதி மீறவே மாட்டான், பொறுமைசாலியோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜுஈ வநக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் ஃபபஷிரிஸ் ஸாபிரீன். இது என்னப்பா, நிறைய பேர் இதை ஜென்னான்னு நினைக்கிறார்கள், துபாய்க்கு போனா ஜென்னாவோட ஒரு துண்டு தான் என்று பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்றான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃப் வல் ஜுஈ வநக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். அல்லாஹ் சொல்றான், நாங்க உங்களை கொஞ்சமா என்ன செய்வோம், ஒரு அளவு பயத்தால் உங்களை சோதிப்போம், பட்டினியை தந்து உங்களை சோதிப்போம், அதாவது சொத்துக்களை குறைத்து சோதிப்போம், வீட்டில் உள்ளவர்களை எடுத்து சோதிப்போம், மௌத்தாக்கி சோதிப்போம், தோட்டம் துறவுகள் கனி வர்க்கங்கள் உங்களுக்கு தந்ததை குறைத்தல்ல சோதிப்பான், எடுத்து சோதிப்பான், சோதிப்பான், எல்லாம் சொல்லி போட்டல்ல சொல்றான். நபியை போய் சொல்லுங்கள், பொறுமையாளர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு என் நற்செய்தி, என் வாழ்த்து செய்தியை சொல்லுங்கன்றான். ஒருத்தர் போய் லொஸ்டா நிக்கிறாரு, உலகத்தில் எல்லாரும் பார்த்து அவரை கவலையா பார்ப்பாங்க, லொஸ்டா ஆயிட்டீங்களா, இழந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. வீட்டில் ஒரு ஜனாசா விழுந்திருக்குது, அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஹை ஹை அல்ஹம்துலில்லாஹ், பொறுமையா நில்லுங்க, அல்லாஹ் நாட்டோ ஏதோ நலவு இருக்கும் இப்படின்னு சொல்லுவார்கள், ஆறுதல் சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், கன்கிராஜுலேஷன், என் வாழ்த்தை அவருக்கு அறிவியுங்கள், என் வாழ்த்து செய்தி அறிவியுங்கள். அவர் சபராக நின்றார், பொறுமையாக நின்றார். குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தால் அது விரிந்த ஒரு பார்வை பேசு. பொறுமை என்பது எங்க வாழ்க்கையில இல்லாமல் எங்களுக்கு ஜென்னாவுக்கு போக முடியாது என்று குர்ஆன் பேசுது. பொறுமை என்பது எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் நெடிகளும் நாம் பார்த்தோம்னா, பொறுமை என்பதுக்கு தனியாக அல்லாஹ் ஜல்ல ஷானு ஒத்தால நிறைய இடங்கள்ல பேசுறான். நாம் குர்ஆன் ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டால், ஃபஸ்பிர், நபியே நீங்கள் பொறுமையாக நில்லுங்கள் என்கிறான் அல்லாஹ். பொறுமையாக நில்லுங்க நபியே என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். குர்ஆன் நெடுகிலும் நம் பொறுமையை பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த உங்களுக்கு நான் முக்கியமா மிக சுருக்கமாக நான் சொல்ல விரும்புவது என்னண்டா, இந்த பொறுமை சும்மா வருமா, இந்த பொறுமை சும்மா வருமா, அல்லது இந்த பொறுமை எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதை புரிய வைப்பதற்கு தான் நான் முற்படுகிறேன். பொறுமை முக்கியமான விஷயம், பொறுக்காமல் சொர்க்கம் போக இயலாது. அப்படி என்றால் என்ன பொறுமை, என்றால் என்ன பொறுமை, எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் இங்கு சுருக்கமாக விளக்கணும் என்றால், பெருமானாருடைய வரலாறு சீரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து வந்த பாதையை நீங்க கொஞ்சம் எட்டி பார்த்தீர்கள் என்றால், பொறுமை என்றால் என்ன என்பதை நீங்க புரிவீங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கூப்பிட்டு சர்டிபிகேட் கொடுக்கிறான், இன்னக லஅலா குலுகின் ஆலிம், நபியே நீங்கள் உயர்வான பண்பின் மீது இருக்கிறீங்க, நபியே நீங்க உங்க பண்பு அப்படி, ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலஹும் வலௌ குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லம் ஃபல்லு மின் ஹௌலிக், நபியே நீங்க ரொம்ப இரக்கமாக நடக்கிறீங்க, நீங்க ரொம்ப பாசமாக நடக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் கடினமான சித்தமுடையவராக இருந்தா, கல்புடையவராக இருந்தா, லம் ஃபல்லு மின் ஹௌலிக், அவர்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள். நபி, படிக்காத மக்கள், ஒன்றும் தெரியாத மக்கள் உங்கள்ட்ட வர்ற நேரம் நீங்க ரொம்ப மென்மையாக நடக்கிறீங்க. அல்லாஹ் ரசூலுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபிக்கு கொடுக்கிறான். சத்தியம் உங்கள்ட்ட இருக்கிறதுனால மட்டும் உங்க குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி இருந்தா, நபியே நீங்கள் சத்தியத்தை சொல்கிறீர்கள் அதனால் பக்கத்தில், அப்படி அல்லாஹ் சொல்லல. உங்க சிரிப்பு அவர்களை கவருது நபி, உங்க மென்மை அவரை கவருது. அது அத்தனையும் தேவை. ஒரு கூட்டம் நினைச்சிட்டாங்க சத்தியத்தை சொன்னால் மக்கள் எல்லாம் பக்கத்தில் நிற்பார்கள் என்று. அப்படி குர்ஆன் அதையும் சொல்லுது. இன்னொரு இடத்தில் பண்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடக்கம், ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மை, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தும் விதம், ஒருவரை புன்முறுவலோடு சந்திக்கும் விதம், அவரோடு அழகாக பேசும் விதம், இது எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து அந்த மக்கள் கவரப்படுறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உங்களுக்கு தெரியும், ஒருவர் சிறுநீர் கழிக்கிற நேரம் சஹாபாக்கள் கோபப்பட்டார்கள், பள்ளியிலே ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார், பொறுமையோடு பெருமானார் பக்கத்திலே அழைத்து அவருக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இந்த துனியாவில் ரசூலுல்லாஹ்வை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் காட்டினான். என்ன, உலகத்தில் ஆக இந்த உலகத்தில் மிக முக்கியமானது படிப்பு அல்ல, படிப்பு தேவை இக்ரா, ஃபர்ஸ்ட் ஆயத்து படிப்பு. ஆனால் ஒரு ஆச்சரியமான வரலாறு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். என்ன, எத்ரி மதீனாவை பொறுத்தளவுல மதீனாவில் யகூதிகள் வந்தார்கள். வரலாறை நாம் திரும்பி பார்த்தால் யகூதிகளுக்கும் அங்க சம்பந்தமே இல்லை. பனு குறைவாக்கள் நிறைய யகூதிகளுடைய பனு ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக வந்து அவர்கள் வாழ்றார்கள். இந்த யகூதிகள் ஏன் வந்தார்கள் என்று வரலாறை புரட்டி பார்க்கிற நேரம், அவருடைய வேத புத்தகம் சொல்லுது பாலைவனத்தில் ஈச்சமர தோட்டங்களுக்கு இடையிலே அந்த நபி வருவார் என்று. அதற்காக வேண்டி அவருடைய அப்பம் பாட்டனிலிருந்து அவர்கள் குடிபெயர்ந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். நபி வருகிறார் என்பதை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். நபி வருவதை அவர்கள் அறிகிறார்கள். எப்ப அவங்க அப்பம் பாட்டன் வந்தது, தலைமுறைகளை கடந்து பார்க்கிறார்கள், அவர்கள் சொன்னது எங்கவோ.
3: எங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
1: وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو بغلم بغلجيم எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஉத் தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா அவனுடைய திருமறையிலே சூரத்துல் ஜும்மா என்கிற அந்த அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்திலே சொல்லி காட்டும் போது, ஹுவல்லதி பஅத ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கபல் லஃபீ தலாலின் முபீன். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான், அவனே எழுதவும் படிக்கவும் தெரியாத அந்த மக்களிடத்தில் இருந்து அவர்களிலிருந்து அவர்களுக்கு அவனுடைய அத்தா வசனங்களை ஓதி காட்டி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனையும் ஹிக்மத் ஹிக்மத் என்றால் அந்த குர்ஆனை விளங்குவதற்காக அல்லாஹ் அந்த நபிக்கு கொடுத்த பிற ஞானங்கள், அது ஹதீத் என்று நாம் சொல்வோம். அந்த குர்ஆனையும் ஹதீதையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராகவும் அவனே அனுப்பினான் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வதஆலா அவர்கள் இதுக்கு முன்னால் தெளிவான வழிகேட்டிலே இருந்த போதிலும் அல்லாஹ் அவர்களுக்கு இப்படி ஒரு தூதரை அனுப்பினான் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். அது சூரத்துல் ஜும்மா 2வது வசனம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வதஆலா அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு ஆசிரியராக இங்கே அறிமுகப்படுத்துகிறான். இந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி காட்டி அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களுக்கு குர்ஆனையும் ஹதீதையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக அல்லாஹ் அனுப்பினான் அப்படி என்று ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை இங்கே அறிமுகப்படுத்துகிறான். சூரா பக்கராவினுடைய 151வது வசனத்திலே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும், அவ்வாறே உங்களிலிருந்தே உங்களில் ஒருவரை நாம் தூதராக அனுப்பினோம், அவர் எத்துலு அலைக்கும் ஆயாத்தினா, அவர் எங்களுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுவார், வயு ஜக்கீக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், வயு அல்லிமுக்கும் உல் கிதாப உல் ஹிக்மா, குர்ஆனையும் ஹிக்மத்தையும் அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார், வயு அல்லிமுக்கும் மாலம் தகூனு தலமோன், மேலும் நீங்கள் அறியாமல் இருந்ததையும் அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார் என்று இந்த சூரத்துல் பக்கராவினுடைய 151வது வசனத்திலே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வதஆலா மேலும் ஒரு விஷயத்தை, நீங்கள் அறியாமல் இருப்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு இந்த நபி மூலமாக கற்றுத்தர இருக்கிறான் என்ற தகவலையும் அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசிரியராக நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அந்த ஆசிரியரை போன்று எந்த ஒரு ஆசிரியரையும் நாம் காண முடியாது. ஏனென்றால் முஸ்லிம் கிரந்தத்திலே 1478வது ஹதீதாக பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ யபஅஸ்னி முஅன்னிதன் வலா முதஅன்னிதன், இன்னல்லாஹ லம் யபஅஸ்னி முஅன்னிதன் வலா முதஅன்னிதன் வலாகின் பஅஸ்னி முஅல்லிமன் முயஸ்ஸிரன். அல்லாஹ் தஆலா என்னை உங்களுக்கு சிரமப்படுத்தக்கூடிய ஒருவனாகவோ சுமைகளை தரக்கூடிய ஒருவனாகவோ அனுப்பி வைக்கவில்லை. அல்லாஹ் என்னை உங்களுக்கு மிக இலகுவாக கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியனாக என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் அல்லாஹ் உங்களுக்கு மிக இலகுவாக கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியனாக என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், உங்களுக்கு சிரமப்படுத்தக்கூடியவனாக கஷ்டப்படுத்தக்கூடியவனாக அல்லாஹ் என்னை உங்களுக்கு அனுப்பல அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை எடுத்தாலும் அது ஒரு மனித சக்திக்கு அப்பால் அது இருக்காது, நமக்கு முடியுமான அளவுக்கு தான் அது இருக்கும். அப்படித்தான் அல்லாஹ் வந்து இந்த மார்க்கத்தை வச்சிருக்கிறான். இங்கே அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சூரத்துல் பக்கராவில் சொல்லும்போது அல்லாஹு யுரீது பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு லேசத்தை விரும்புகிறான் கஷ்டத்தை விரும்பலைங்கிறான் அல்லாஹ். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை உங்களுக்கு ஒரு சிரமப்படுத்தக்கூடியவனாக கஷ்டத்தை சுமத்தக்கூடியவனாக அல்லாஹ் அனுப்பவில்லை, உங்களுக்கு இலகுவாக கற்றுத்தரக்கூடியவனாக அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறாங்க. சடங்குகளை எடுத்து பார்த்தாலும் நம்ம பிரயாணத்தில் இருக்கும்போது நமக்கு சேர்த்து தொழுகிறதுக்கு சுருக்கி தொழுகிறதுக்கு நமக்கு சலுகை தரப்படுது. நம்ம ஒரு பிரயாணத்திலேயே நோயில் இருந்தால் நோன்பை விட்டுட்டு பிறகு அதை கலாச்சாரம் செய்வதற்கு நமக்கு சலுகை தரப்படுது. தயமம் செய்கிற சட்டங்கள், உட்கார்ந்து தொழக்கூடிய சட்டங்கள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப இலகுவாக நமக்கு சிரமப்படுத்தலை. சில சில மரங்களை எடுத்து பார்த்தா தன்னை கீறிக்கிறது, காயப்படுத்துறது, தீ மிதிக்கிறது, உடம்புல ஊசி ஏற்றுறது, தெரியாதனமாக நம்ம முஸ்லீம்கள் ஒரு சாரார் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ராத்திம்பு வெட்டுக்குத்து அப்படி என்ற பேரில் என்ன செய்யலாம், தீ மிதிக்கிற கலாச்சாரம் கூட முஸ்லீம் என்ற பெயர் தாங்கிகளிடம் இருக்கத்தான் செய்கிறது. அப்படியான ஒரு கலாச்சாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரலை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஜும்மா ஓதிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வெயிலில் வெளியில் நிற்கிறதாக தான் நிற்கிறாங்க, ஜும்மா போசிட்டு பேசிட்டு இருக்கிறவங்க இடையில் மக்களிடத்தில் பேசுகிறாங்க. ஒரு இமாமுக்கு தேவை வந்தால் மௌமும்ட்ட ஜும்மாவிலேயே இடையில் பேச முடியும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினாங்க. யார் அவர், ஏன் வெயிலில் நிற்கிறாரு அப்படின்னு கேட்குறார் ஜும்மாவை நிப்பாட்டிட்டு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, இமாம் பேசினா மறுமொழி சொல்லலாம் மௌமும்களுக்கு. அவர் சொல்கிறாரு, அவர் வந்து அவர் பேர் அபு இஸ்ராயில், அவர் வந்து நேர்ச்சி வச்சுக்கிறார். என்ன நேர்ச்சி வச்சுக்கண்டா, உட்கார்றதில்ல, கீழே உட்கார்றதில்ல, நிழலில் இருக்கிறதில்ல, வெயில தான் இருக்கிறது, யாருக்கிட்டையும் பேசுறதில்ல, மௌன விரதம், அதோட நோன்பு இவ்வளவும் சேர்த்து அவர் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு அப்படின்னு அந்த ஒரு நபி தொடர் அவரை பற்றி விவரம் சொல்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவரை வந்து நிழலில் உட்கார சொல்லுங்க, வெயிலில் நிற்கணுங்கிறது தன்னை வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்கிட்ட எந்த தேவையும் கிடையாது, பேசாமல் இருக்கிறதெல்லாம் தப்பு, அப்படி ஒரு மௌன விரதம் கிடையாது, மக்கள்கிட்ட அவரை பேச சொல்லுங்க, உட்கார சொல்லுங்க, நின்றுக்கிட்டு தன்னை வருத்தி கொள்ளக்கூடாது, உட்கார சொல்லுங்க, நிழல் எடுக்க சொல்லுங்க, நோன்பை மட்டும் தொடர சொல்லுங்க, அது இருக்குது, நோன்பு வைக்கிறதுங்கிறது இருக்குது, அதை மட்டும் தொடர சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து உட்கார்ந்துடுறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவைத்தான் நமக்கு தெரிவித்தாராங்க. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும்போது ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு நடந்து, ஒட்டகத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு நடந்து போகிறாங்க, ஒரு வாப்பாவும் மகனும் போகிறாங்க. அவங்க விஷயம் என்ன, வயசானவர் நடந்து போகிறாரு, ஏன் நடந்து போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நேர்ச்சி வச்சுக்கிறோம், ஹஜ்ஜிக்கு நடந்து போகிறதாக நேர்ச்சி வச்சுக்கிட்டோம், மதீனாவிலேருந்து மக்காவுக்கு நடந்து போகிறதாகவே நேர்ச்சி வச்சுக்கிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த நேர்ச்சி செல்லுபடியாகாது, ஏறிப்போங்க, உங்களை நீங்கள் வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது, உங்களை நீங்கள் வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது, ஏறிப்போங்க, இலகுவான ஒன்று இருக்கும்போது சிரமப்படக்கூடாதுங்கிறாங்க. இன்றைக்கி நம்ம கேள்விப்படுறோம், பாகிஸ்தான்லேருந்து நடையாக ஹஜ்ஜிக்கு வந்தார், அதை ஃபேஸ்புக்கில் போட்டு அந்த கவர்மெண்ட்டு கூட அதை பெரிய அவார்டு கொடுத்து அவரை பெருசாக டிவியில் காட்டி நடந்து வந்தார், ஹஜ்ஜிக்கு நடந்த இந்தியாவிலேருந்து நடந்து வந்தாங்க, புஷ் சைக்கிளில் ஐரோப்பாவிலேருந்து புஷ் பைக்கில் என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜிக்கு வந்தாங்க, இதெல்லாம் போட்டு என்ன செய்கிறாங்க, காட்டிக்கிட்டு பார்த்தீங்களா, இது இஸ்லாமே இல்லையே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லையே. லேசு ஒன்று இருக்கும்போது உன்னை யார் சிரமப்படுத்தச்சுன்னா, அல்லாஹ் அப்படி சிரமப்படுத்தச்சுன்னா, இன்றைக்கி நடப்பவனியாக அவங்க ஆலயங்களுக்கு வணங்கக்கூடிய அந்த கடவுள் இருக்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் நடந்து போகக்கூடிய கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாம் இதை சொல்லித்தருதா, செருப்பும் போடாமல் இந்த சுடுமணலில் நடந்து போக சொல்லி இஸ்லாம் சொல்லுதா, உன்னை நீ வருத்திக்க சொல்லுதா, இல்லை. அதுக்குள்ளே கொஞ்சம் பேர் ஃபேஸ்புக்கில் பெயர் எடுத்துக்கிட்டு வீவசை கூட்டிக்கிட்டு காசு எடுக்கிறதுக்காக வேண்டி இலங்கையை சுற்றி நடக்கிறான்னு கொஞ்சம் பேர். மகர் கொடுக்கறது, ஜனாதிபதிக்கு மகர் கொடுக்கறதுக்கு இங்கேருந்து நடைபகதையாக சைக்கிள் ஓடிக்கிட்டு ஒரு பொண்ணு போகுதான். அதுக்கு பின்னால் கொஞ்சம் பேர் வீடியோ கேமரா, அது கொமெண்ட்ஸு, அதுக்கு வேற லைக்கு எங்கே இருக்குது? ஏ அந்த மகஜரை வந்து போஸ்ட் பண்ண போய் சேராதா, இல்லை பஸ்ஸில் போய் கொடுத்தா போய் கிடைக்காதா, அது என்ன புஷ் சைக்கிளில் போகிறது? இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? நம்ம சிரமப்படுத்த சொல்லலையே. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இலகுவான விடயம் ரெண்டு இருக்கும், ரெண்டும் ஹலாலாக இருக்குமா இருந்தால் அதில் ரொம்ப இலகுவானதை தேர்ந்தெடுப்பாங்க. ரெண்டு விஷயம் இருக்குது, அது ரெண்டுமே ஹலாலு, அதில் ஒன்று ரொம்ப இலகுவானதுன்னா இலகுவானதை எடுத்துருப்பாங்க. சிரமப்படுத்த தேவையில்லையே, சிரமம் தேவையில்லையே. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப இலகுவானது, மக்களுக்கு பின்பற்றத்துக்கு தகுதியானது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் வந்து முஅல்லிமன் முயஸ்ஸிரன், ரொம்ப லேசாக உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசானாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், ஒரு ஆசிரியராக வந்திருக்கிறேன்னு தவிர சிரமப்படுத்தலாம். அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, ஊசி இதுக்குள்ளால் ஏற்றி அதுக்குள்ளால் எடுங்க, நெஞ்சை ஒட்டிக்கோங்க, கட்டியால் குத்திக்கோங்க. இன்னைக்கு முஸ்லீம்கள் என்ற பேரில் தலப்பா கட்டிக்கிட்டு ராத்திப் என்ற பேரில் தர்காக்களை வந்து ராத்தி போட்டு குத்து நடத்துகிறாங்க, இஸ்லாம் சொல்லி தருதா? அப்படி எதுவுமே கிடையாது. அப்போ இலகுவாக நமக்கு விஷயத்தை சொல்லித்தராங்க. இஸ்லாமிய மார்க்கம் அழகாக தான் இருக்குது, நபிகள் நாம் சொல்லலாம் ஃப்ளெக்சிபிளாக அழகாக மக்களுக்கு அழகாக வந்து மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஆல இம்ரானினுடைய 110வது வசனத்தில் சொல்லும்போது, குந்தும் ஹைரா உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் இன்னாஸ், இந்த சமுதாயத்தில் இந்த மக்களுக்காக வெளியாக்கப்பட்ட ஒவ்வொரு சமுதாயத்துக்குள்ளேயும் நீங்கள் தான் ரொம்ப சிறந்தவர்களாக இருக்கின்றீர்கங்க. தமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லா, நீங்க நன்மை ஏவுறீங்க, தீமையை தடுக்கறீங்க, அல்லாஹ்வை ஈமான் கொள்றீங்க. வலவ ஆமன அஹ்லுல் கிதாபில கான கைரன் லஹும் மின்ஹுமுல் முஃமினூன வ அக்தரஹுமுல் ஃபாஸிகூன். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து என்ன சொல்றான்னு சொன்னால், இந்த வேதம் கொடுக்க, அதான் நபி வரும்போது ஏற்கனவே வேதம் கொடுத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் வந்து இஸ்லாத்துக்கு ஏத்துக்கிட்டாங்க. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தான் பண்ணுறவங்கள, வேதத்திலேயே பழைய வேதத்தில் இருந்தவங்க, கிறிஸ்தவர்களாக இருந்தவங்க. அந்த கிறிஸ்தவத்தின் வேதத்தின்படி இறுதி தூதர் வருவார், அவர்கிட்ட போகணும்னு இருக்குது, அது தெரிஞ்சவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க. சிலர் பிடிவாதமாக இருந்தாங்க, சிலர் மாற்றப்பட்டு இருந்துச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லுது, ஒல வாமன அஹுலுல் கிதாப், இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் ஈமான் கொள்வாராக இருந்தால், லக்கான ஹைரன் லஹும், அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும், அது அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். மின்ஹுமுல் மூமினூன், அவர்களில் மூமின்களும் இருக்கிறார்கள். அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த வேதத்தை நம்பிக்கிட்டு இருந்துட்டு அல்லாஹ்வை சரியா ஈமான் கொண்டு இறுதி நபி வந்தா அதையும் ஏற்றுக்கொள்ளணும் என்கிற மூமின்களும் இருக்கிறார்கள். வாக்ஸர்ஹுமுல் ஃபாஸிக் என்றாலும் நிறைய பேர் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டே மறுக்கக்கூடிய பாவிகளாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். இது வந்து ஆலி இம்ரானினுடைய 110வது வசனம். இதில் நம்மளும் கற்றுக் கொடுக்கக்கூடியவங்கிறத அழகாக சொல்லி காட்டுறான். நீங்கள் நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் என்பது ஒரு அழகிய ஒரு ஆசானுடைய ஒரு செயல். அந்த செயலை நம்மளுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த பண்பு இருக்குதுங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவில் 128வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா அந்த நபி அந்த ஆசான் எப்படி இருப்பார் தெரியுமா? லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மூமின்களே நிச்சயமாக உங்களில் இருந்த ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அவர் அஸீஸுன் அலைஹிமா அனித்தும், உங்களுக்கு துன்பமாகிவிட்டால் அது அவருக்கு வருத்தம் கொடுக்கும். இந்த மக்களுக்கு துன்பம் வரும்போது அது அவருக்கு வருத்தம் கொடுக்கும். ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் மீது நன்மைகள் நடக்க, நல்லது நடக்க வேண்டும் என்று அவர் பேராசைப்பட்டிருக்கின்றார். அதே மாதிரி

மென்மையானவன். அவன் மென்மை எல்லா விடயத்திலும் மென்மையை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். மென்மையாக நடந்து கொள்வதைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சொல்லி காட்டுறாங்க, அர்ரிஃப்கு லா யகூனு ஃபி ஷைன் இல்லா ஷானஹு வலா யன்ஸு மின் ஷைன் இல்லா ஷானஹு. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, மென்மை எந்த விடயத்தில் இருக்கிறதோ அது அழகாக ஆகிவிடுகிறது. மென்மை எந்த விடயத்தில் இருக்கிறதோ அந்த விடயம் எல்லாமே அழகாகவே ஆகிவிடுகிறது. இல்லை ஜானகுங்கிற அது ரொம்ப அழகாகி விடுகிறது. எந்த ஒரு விடயத்தில் மென்மை இல்லாமல் போய்விடுகிறதோ அது ரொம்ப கஷ்டமாகத்தான் போய்விடுகிறது அப்படிங்கிறாங்க நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளுதல் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கற்பித்தல் முறை, அது அழகாக இருக்கும். அதே நேரத்தில் மார்க்கத்தை தெரிஞ்சு பின்பற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய மூமின்கள் தெரிந்துகிட்டே தவறு செய்தால் அவர்கள்ட்ட கடுமையாக தான் நடந்துக்குவாங்க. இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க, ஒரு ஒரு முஸ்லீம் அது தானிய வியாபாரி தானியம் வித்துக்கிட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் நேராக போய் அந்த தானியத்துக்குள்ளே கையை போட்டு கீழே குவியலுக்குள்ளே கையை போட்டு எடுக்கிறாங்க. ஈரம் அரிக்குது, இது என்ன ஈரம் அப்படிங்கிறாங்க. நலைச்சா வெயிட்டு கூடுமே, இது என்ன ஈரம் அப்படின்னா மழை வட்டிருக்கார், மழை வட்டம் மேலே தானே நலையும், எப்படி கீழே நிறுவும். அப்போ அவடத்தில் கடுமையாக நடந்து கொள்கிறாங்க. அப்போ சொந்த வீட்டுக்குள்ளே சொந்த வீட்டு பிள்ளைகள் தவறு செய்யும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். எப்படி நீ இருக்கலாம், எப்படி நீ பள்ளிக்கு போகாமல் இருப்ப, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். புதிதாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மற்ற மக்களிடத்தில் ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளணும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, மிம்பரில் ஏறி மக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடாது, இது மோசடி, மோசடி செய்தவர் நம்மை சேர்ந்தவர் அல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த விடயத்தில் கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். தெரிஞ்ச அம்மா அவங்க தவறு செய்யும்போது ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நம்ம முஸ்லீம்கள் தவறு செய்கிறாங்க, அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் பேசணும். என்ன அது ரொம்ப ஹார்டாக நம்ம இருக்கணும். ஆனால் மற்றவங்களுக்கு புதிதாக வரக்கூடியவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லும்போது அல்லது கற்பித்தல் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும்போது ரொம்ப மென்மையாக கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு மென்மையாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு நபித்தோழர் வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கடலில் பயணம் போகிறேன், நாங்கள் கடலில் பயணம் போவோம், எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை கொண்டு போவோம், அந்த தண்ணியை கொண்டு போய் அதை குடிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டோம்ட்டா உழு செய்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போகும், உழு செய்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம்ட்டா குடிக்கிறதுக்கு தண்ணி கம்மியாயிடும், கடல் தண்ணியில் உழு செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கேள்வி என்ன, கடல் தண்ணியில் உழு செய்யலாமா, சூழ்நிலையை சொல்லி கேட்குறாங்க. எடுத்துகிட்டு போகிற தண்ணியை கடலில் போகும்போது ரொம்ப எடுத்துக்கு போக முடியாதுல்ல, எடுத்து போகிறத நாங்கள் குடிக்க பயன்படுத்திக்கிட்டோம்ண்டா உழு செய்கிறதுக்கு கடலை எடுக்கணும், அது எடுக்கலாமா, சூழ்நிலையை சொல்கிறாங்க. இல்லை உழு செய்கிறதுக்கும் இதைத்தான் நாங்கள் பயன்படுத்தினா தாகத்தில் நம்ம மாட்டிக்குவோம், கடல் தண்ணியை குடிக்க முடியாது, உப்பு தண்ணி, அப்போ இந்த தண்ணியில் உழு செய்யலாமாங்கிறாங்க. அப்போ அவருக்கு டவுட்டு வந்துருக்குது, உப்பு தண்ணியில் உழு செய்யலாமா. அப்போ ஒரு ஆசான்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, ஒரு ஆசான் எப்படி இருக்கணும், மாணவனுக்கு ஒரு சந்தேகம் வரும்போது அந்த சந்தேகத்தையும் தீர்த்து அந்த சந்தேகம் வர்ற வழியை பார்த்து இதுக்கே எவ்வளவு டவுட் வந்தால் இன்னும் எவ்வளவு டவுட்டு வேறுக்கு வரும் அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சு அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லக்கூடியவராக இருக்கணும். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்கிறாங்க, அல் ஹில்லு மைத்தத்துஹு, அந்த அல் மாஉஹு தஹூருன், இந்த கடல் தண்ணி இருக்குது இல்லையா சுத்தம், அதில் அழகாக நீங்கள் உழு செய்யலாம், கடல் தண்ணி இருக்குது தானே அது சுத்தம், நீங்கள் அதில் உழு செய்யலாம், கொண்டு வர தண்ணியை குடிக்கிறதுக்கு எடுங்க. அவர் கேட்காத கேள்விக்கும் சேர்த்து ஒரு பதில் சொல்கிறாங்க, என்ன உப்பு தண்ணியில் உழு செய்யலாமான்ற டவுட் உங்களுக்கு வருதே, நீங்கள் மீன் பிடிக்க போகிற நீங்கள் கடலில் ஏதாவது மீன் செத்து கிடந்தால் அதை எடுக்கலாமான்ட்டு அடுத்த கேள்வி வரும் உங்களுக்கு. அப்போ என்ன சொன்னாங்க, ஒரு ஹெல்லு மைத்தத்துகு, கடலில் உள்ளவைகள் எல்லாமே செத்தா கூட ஹலால் தான் போங்கன்றான், கடலில் உள்ளவைகள் எல்லாமே செத்தாலும் ஹலால் தான், அதையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இப்படியான ஒரு கேள்வியை வந்து என்ன செய்யப்படுது, கேட்கப்படுது, அதுக்கு சேர்த்து என்ன செய்கிறாங்க, பதில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இஹ்ராம் அணிந்திருக்கக்கூடிய ஒருத்தர் தொப்பி அணியலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணியக்கூடாது அது மட்டும் சொல்லலை, தொப்பி அணியக்கூடாது.

0: சேட்டு அணியக்கூடாது, தலப்பு அணியக்கூடாது, சிறுவல் அணியக்கூடாது, விளங்கிட்டா? இது மாதிரி அந்த தேவைப்பட்டது, இதுக்கே டவுட் வந்தால் இன்னும் கேட்பாரு. உள்ளே வந்து என்ன செய்ய, சிறுவல் உள்ளுக்கு போடக்கூடிய அந்த ஆடை அது போடக்கூடாது அப்படி என்று சொல்லி, கால் மோசமும் போடக்கூடாங்கிறாங்க. கால் நீளமான ஷூ இருக்குது இல்லையா, அது போடக்கூடிய கூடாது. ஒருத்தருக்கு ஒன்று இல்லை என்றால் அவருடைய ஷூவை கரண்டை காலுக்கு கீழே வரைக்கும் வெட்டிட்டு போடலாம், நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வந்தால் அப்படி என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவைக்காக கேட்கக்கூடியவர்களுக்கு அழகாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் எப்படி இருப்பாருங்கிறத பாருங்க. ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கும்போது இடையில் ஒருத்தர் வந்து, யார சொல்ல கயாமத்து நாள் எப்போ வருங்கிறாங்க, கயாமத்து நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிட்டு இருந்த ஆளுக்கிட்டே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறார். யாராவது ஒருத்தருக்கு கற்பித்தல் நடந்துக்கிட்டு இருக்கு, அவருக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இடையில குறுக்கால் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், கண்டுக்கல, அதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் பேசிக்கொள்றாங்க, இவர் கேட்டது அவர் காதுல உள்ளல. கொஞ்சம் பேர், இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, காதுல உளுந்திருக்கும், அப்படி கேள்வி கேட்டதை அவருக்கு பிடிக்கல. அது என்ன, ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறது, அவருக்கு அது பிடிக்கல போல. இப்படி ரெண்டு விதமாக தோழர்கள் பேசிக்கிட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதை பேசி முடித்தார்கள். பேசி முடிச்சுட்டு திரும்பி மனிஷா இல்லை, யார் இப்போ கேள்வி கேட்டது யாரு அப்படின்னு திரும்பி கேட்குறாங்க. நான் தான் யாரோ சொல்லலா அப்படின்னாங்க. அமானிதங்கள் மோசடி செய்யப்படும் போது கியாமத்து நாள் வரும் அப்படிங்கிறார். அப்போ அந்த ஆசிரியர் என்ன விளங்கி வச்சுக்கிறான்னா, ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இடையில் ஒருத்தர் குறுக்க வந்தால் இவர் உரிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அவர்கிட்ட பேசிட்டீங்க, அவரை விட்டுட்டு இன்னொரு ஆள்கிட்ட பேசிட்டே மாட்டேன், இவர் மனசு நோவார், இன்னும் நம்ம குறுக்கால் வந்தவர்கிட்ட பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. இப்போ இந்த தவறு இந்த ஃபோன் வச்சுட்டு இருக்கிறதால நடந்துக்கிட்டு இருக்கும். மனைவியோடு நம்ம பேசிட்டு இருப்போம், ரொம்ப அழகாக அன்பாக பேசி, இடையில ஒரு கோல் வரும், கணக்கெடுக்காமல் அதை விட்டுட்டு ஃபோன் ஆன்சர் பண்ணால் பொண்ணுட்டு என்ன நினைப்பா, இவருக்கு நம்மளோட இறக்கம் இல்லை உலகிட்டா. அப்போ அதை கட் பண்ணி போட்டு பிறகு கோல் எடுத்து, என்னப்பா கோல் எடுத்துன்னு கேட்கணும். அதான் அந்த ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கும்போது இடையில கோல் எடுக்கிறது. சிலர் ஃபோனில் பேசிட்டு இருப்போம், வெயிட்டிங்கில் இன்னொரு கோல் வரும், ஒரு கோல் பேசிட்டு இருக்கும்போது அடுத்த ஃபோன் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும், பிரிங்க பார்க்க இன்னொரு கோல் வரும், முக்கியமான ஒரு ஆள் வருது வெய் அப்படின்னா அவர் மனசு வந்துடுவார். முக்கியமான இன்னொரு கோல் வருது வெய்யனா, அப்போ நான்லாம் முக்கியம் இல்லையா, அவர் வந்தால் வச்சுக்கிட்டேன், அவருக்கும் சொல்லுமே இது வந்து பிஸியாக இருக்குது ஃபோனு, அதை வச்சுட்டு புறவை எடுப்பார். அப்போ ஒரு ஆள்கிட்ட பேசிட்டிங்கும்போது அந்த சப்ஜெக்டை முடிச்சுட்டு பேசணுங்கிறது அழகான ஒரு விஷயம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அழகாக சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்கள் கேள்வி கேட்டுறங்க அப்படிங்கிறாங்க, இடையில குறுக்க வந்தவர் எங்கிறாங்க, அப்படி குறுக்க வரக்கூடாது, வந்துட்டீங்க பரவாயில்ல, அதுக்கு பதில் இதுதான். என்ன சொல்கிறாங்க, அமானிதங்கள் மோசடி செய்யப்படும் போது கியாமத்து நாள் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் திரும்பி கேட்குறாங்க, அமானிதங்கள் எப்போ மோசடி செய்யப்படும் யார சொல்லலாம், இப்போ கேள்வி இங்கே தொடருது, அமானிதங்கள் எப்போ மோசடி செய்யப்படும் அப்படின்னு. அப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தகுதி இல்லாதவர்களிடம் ஆட்சி கொடுக்கப்படும் போது, பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது அமானிதங்களில் மோசடி நடக்கும், அமானிதங்களில் மோசடி நடந்தால் கியாமத்து நாள் நெருங்குங்கிறாங்க. அழகான ஒரு அரசியல் தத்துவம் அது, தகுதி இல்லாதவர்களுக்கு ஆட்சி கொடுக்கப்படும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லுக்கா இப்னு லுக்கா அந்த காவலியின் மகன் காவலி உங்களுக்கு தலைவனாக ஆட்சி செய்யாதவரே கியாமத்து நாள் வராங்கிறாங்க. இன்னைக்கு பார்க்கிறோம் சில நாடுகளை, சில நாடுகளின் தலைவர்கள் யாருன்றா, படு மோசமான கொலைகாரனா இருந்தவன், பெரிய ஒரு இன சுத்திகரிப்பு செஞ்சவன், அராஜகம் பண்ணினவன், படு மோசமான கொலைகாரன், அவன்லாம் இப்போ தலைவனாக இருக்கிறான். அப்போ இது கியாமத்து நாளுக்கான உடைய அடையாளம், படிப்பறிவில்லை, என்ன அரசியல் அறிவில்லை, ஒரு நீதி இல்லை, நியாயம் இல்லை, எல்லா மோசடிகளையும் செஞ்சுக்கிட்டு தோதுக்கு சட்டத்தை ஏற்றிக்கிட்டு இப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து தகுதி இல்லாதவர்கள். அவங்களுக்கிட்ட ஆட்சி போனால் அமானிதத்தில் மோசடி, அமானிதத்தில் மோசடி வந்தால் கியாமத்து நாள் வரும். அழகான ஒரு கேள்வி, அழகான ஒரு பதில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இப்போ அழகான ஒரு கற்பித்தல் செய்யக்கூடியவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, நான் நபி அவர்களிடம் 10 வருஷம் ஊழியன் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அவருக்கு சீர் செஞ்சுக்கிட்டு அவருக்கு கீழே அவர்கிட்ட இருந்து கல்வியை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி மாணவனாக இருக்கிறேன். இந்த 10 வருஷத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலை, எப்பவுமே ஏன் இதை செய்தாய், ஏன் இதை செஞ்சல், இப்படி செஞ்சிருக்கலாமே எப்படியும் கெட்டது இல்லைங்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷன் ஒரு அளவுக்கு நெகட்டிவாக பேசலை, அப்போ எப்படி அவர் நடந்திருப்பார்? ஒரு மாணவனிடம் எப்படி நடந்திருப்பார்? அழகாக பாசிட்டிவாக பேசக்கூடியவர் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. சாப்பாட்டு தட்டில் அங்கே இங்கே கையை போட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன குழந்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி புத்திமதி சொல்கிறாங்கன்னா, அங்கே இங்கே கையை போட்டு அலையாத, எப்படி நீ கையை போட்டு அலைவேன், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. பெருமானா சொல்லலாம் மனசு நோகாமல் சொல்கிறாங்க, யா குலாம் குல் பிஸ்மில்லா, மகன் பிஸ்மில்லான்னு சொல்லுங்க, குல்பிய மீனிக்க வலக்கையால் சாப்பிடுங்க, இப்போ குல்பீமா எலிக்க உங்களோட சைட்டால் சாப்பிடுங்கிறேன். இதான் மேட்டரை, உங்களோட சைட்டில் எடுத்து சாப்பிடுங்கிறது தான் விஷயமே. அதை சொல்கிறதுக்கு சுற்றி வளைக்கிறாங்க, பிஸ்மி சொல்லணும், வலக்கையால் சாப்பிடணும், உங்களோட பக்கத்தால் சாப்பிடணும். அப்போ அந்த சஹாபி பெரியவரானதுன்னு சொல்கிறாங்க, எல்லாவுடைய தூதர் எவ்வளவு நாசுக்காக எங்களுக்கு புத்திமதி சொன்னார் தெரியுமா, எவ்வளவு நாசுக்காக சொன்னார் தெரியுமா, அங்கே இங்கே கையை போட்டு அலையாதன்னு சொல்லலை, இப்படி சுற்றி வளை சொன்னார். அப்போ மனசு நொந்துடாமவும் விஷயமும் மறைக்கப்படாமலும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்துக்கிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, மா தரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷையன் கத் பியதிஹி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கையினால் எப்பவும் எதற்கும் அடித்தது கிடையாது. ஒலா இம்ராத்தன் ஒலா ஹாதிமன், மனைவிமார்களையோ அவருடைய அடிமைகளையோ ஒரு நாளும் அவர் அடித்தது கிடையாது. இல்லா யுஜாஹத ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்ய போனால் தவிர, யுத்தம் என்று வந்தால் எதிரியை போட்டு தள்ள வேண்டியதான். அப்போ மென்மை பாவம் சாஃப்ட்டு கிடையாது. நாட்டில் அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு படை வச்சுப்பாங்க, இராணுவம் இருக்கும். அந்த இராணுவம் யுத்த காலத்தில் போனால் எதிரணியில் இருக்கிறோன்னு சுட்டு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்போ பாவமே ஆளு பார்க்கறதுக்கு வெள்ளையாக இருக்கானே, இப்படியெல்லாம் பார்க்குமா, எதிரி என்று வந்தால் போட்டு, அது அது அரசியல் தர்மம், அதுதான் இயல்பு. அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, எப்பவுமே நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கையினால் எதையும் அடித்தது கிடையாது. அவர் மனைவி அடித்ததில்லை, அவருடைய அடிமை அடித்ததில்லை. யுத்தம் என்று போனால் தவிர, யுத்தம் என்று போனால் அடி என்ன வெட்டுத்தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படி ஒரு மென்மையானவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராங்க இருக்கிறாங்க. அப்போ அவ்வளவு அழகான சாஃப்டானவராக இருக்கிறாங்க. மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கற்பித்தல் எப்படி இருக்குமென்று சொன்ன, ஒரு விஷயத்தை சொல்லும்போது மனசுக்குள்ள அதை பதிய வைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு தடவை சொல்றாங்க, கலிமத்தானி ரெண்டு வார்த்தை இருக்கிறது, ஹஃபிஃபத்தானி ஃபில் லிசான், நாவில் அது ரொம்ப சாஃப்டானது, நாவில் சொல்றதுக்கு ரொம்ப லேசானது, சக்கிலத்தானி ஃபில் மீசான், மறுமையில் தராசில் வைக்கும்போது அது ரொம்ப வெயிட்டானது, ஹபீபத்தானி இல ரஹ்மான், ரஹ்மான் கருணை உள்ளவன் அல்லாஹ் அவனிடத்தில் அது ரொம்ப விருப்பமானது, அப்படி ரெண்டு வார்த்தை இருக்குது அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னோன்னு, அதை இப்போ சொல்லுங்க என்ன அது அப்படிங்கிற ஒரு தாகத்தை உண்டாக்குறாங்க, தேவையை உண்டாக்குதல். அந்த தேவையை உண்டாக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், அதான் அந்த ரெண்டு வார்த்தை, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், இந்த ரெண்டு வார்த்தையும் பாருங்க, சொல்ல லேசி, மறுமையில் வயிற்று கூட தராசில், அல்லாஹ்விடத்தில் ரொம்ப விருப்பமானது அப்படின்னு சொல்லாங்க. இது புகாரியில் முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஆசை ஊட்டுறாங்க. அப்போ எப்பவுமே ஒரு கற்பித்தல் என்பது, இன்னைக்கு இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒரு மாணவனுக்கு லேசாக கற்பித்தல் எப்படி நடைபெற வேண்டும், ஹவு டு லேர்ன் அப்படின்ற ஒரு ஒரு ப்ரோக்ராம், எப்படி லேசாக கற்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு உலக அரங்கிலேயே எடுகோலாக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் SQ4R reading method. நீங்கள் கூகுளில் போய் பார்க்கலாம், SQ4R reading method. Sங்கிறது search, Qங்கிறது question, 4Rங்கிறது read, recite, relative, review. இந்த ஒரு மெதட் தான் கற்பித்தலுக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் ஒரு PhDக்காக எழுதப்பட்ட ஒரு நூலில் வந்து இது எடுக்கப்படுது. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்போவே சொல்லிட்டாங்க, இந்த SQ4R reading method, அதை சொன்னாலே டைம் போயிடும். அதை இஸ்லாம் சொல், இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் ஆசை ஊட்டுதல், ஆசை ஊட்டப்படணும். நமக்கு அது விருப்பத்துக்குரியதான ஆனால் அது ரொம்ப லேசாகும். அப்போ விருப்பத்துக்குரியதை ஆக்குவாங்க ரசூல்லா. என்ன சொல்கிறாங்க, சும்மா அந்த சுபஹானல்லாஹி வபிஹம்திஹின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் வழங்குவது.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: சும்மா வேணாமே யார சொல்லலாம், இது எதுக்கு அப்படி என்கிறாங்க. அப்ப தூக்கி போட்டுட்டு கையால தூக்குறாங்க, காட்சிப்படுத்துறாங்க, மனசுக்குள்ள கேட்கறாங்க யாருக்கு தேவை யாருக்கு தேவைங்க. இல்லையே வேணாமே, தேவையில்லாதே அற்பமானதே, மனசுக்குள்ள அதை சிறுமைப்படுத்திக்கிட்டாங்க. இப்ப தூக்கி போட்டு சொன்னாங்க, அல்லாஹுடைய பார்வையில் இந்த உலகம் செத்து போன இந்த ஆட்டை விட அற்பமானது, வாங்க போகலாம்னு கூட்டிட்டு போறாங்க. எவ்வளவு அழகான ஒரு கற்பித்தல், காட்சிப்படுத்துதல், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போலாம். அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு ஆசிரியராக, பிளஸ்பிள் உள்ளவராக, ரொம்ப சாஃப்டானவராக இருந்திருக்கிறாங்கிறத நாங்கள் இந்த ஹதீஸ்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அந்த ஆசிரியரை பின்பற்றி அவருடைய போதனைகளை எடுத்து நடக்கக்கூடிய மாணவர்களாக ஆக்கி, அல்லாஹ் நாளையில் சித்தப்படுத்தியிருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக அந்த கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்றால், காட்டு மிராண்டித்தனமாக வந்திருக்கக்கூடிய அவரை கோபப்படுத்துவதற்காக வேண்டிய திட்டம் திட்டி கேள்விகள் கேட்கக்கூடியவர்களையும், தான் கோபப்படாமல் அவருக்கு புரியும்படியாக அந்த விஷயத்தை எடுத்து வைத்து அந்த மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதை பல ஹதீஸ்களிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறார். சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவர் வர்றார், ஒத்த கேள்வி கேட்கிறார். நான் இஸ்லாத்தில் இருந்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன், விபச்சாரத்தை மட்டும் எனக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிறேன். ஒரு அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா? ஒரு அல்லாஹ்வுடைய தூதர், கண்ணியத்துக்குரியவர், உயிரை விட மேலாக மதிக்கிறவர், அவர்கிட்ட போய் நான் எல்லாம் செய்கிறேன், விபச்சாரத்துக்கு மட்டும் எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டால், அவர் தான் ஆட்சித்தலைவர். சில சஹாபாக்கள் இடுப்பில் இருந்த வாழ கையை வைக்கிறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுங்க, கரிபு ஹுயிலையே, அவரை எனக்கு பக்கத்தில் கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னாங்க. அப்படின்னு அவரை கூட்டிட்டு வராங்க, நபிக்கு பக்கத்திலே உட்கார வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல விபச்சாரத்துக்கு மட்டும் அனுமதி தாங்க, மற்றெல்லாம் நான் இஸ்லாத்தில் இருக்கிறத செஞ்சுக்கிறேன், முஸ்லீம் ஆகிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டு நக்கல் பண்ண வந்துட்டு, அவருக்கு அதான் விருப்பம், அவர் நான் விபச்சாரத்தை மட்டும் விட மாட்டேன், எனக்கு பல பெண்களோடு இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்க வந்தவர்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ அழகாக அவருடைய மனசுக்குள்ளே ஆணி அடித்த மாதிரி அவர் கேள்வி கேட்கிறார், தெரியுமா, உன் தாய் யாரோடையாவது விபச்சாரம் செய்யறத நீ விரும்புவியான்னு கேட்டான், இல்லை மாட்டேன் அப்படின்றாரு. உன் சகோதரி யார்ட்டையாவது விபச்சாரம் செய்யறது விரும்புவியா, இல்லை என்றார். உன் சாட்சி மாமி இல்லை, உன் மகள் இல்லை, அப்போ நீ யார்கிட்ட விபச்சாரம் பண்ணுவேன், நீ போகக்கூடிய பெண் யாருக்காவது மகள், யாருக்காவது தங்கச்சி, யாருக்காவது மனைவி, யாருக்காவது தாய், அது இல்லாத ஒரு பெண்ணை எங்கே காட்ட முடியும் பண்ணால. அப்பதான் யோசிக்கிறாங்க, அவர் சொல்றாரு, பிறகு ஒரு தடவை சொல்றாரு, உலகத்திலே எனக்கு ரொம்ப விருப்பமானதும் அதுதான். நபி அவர்கள் இந்த வார்த்தையில் என்னை தீண்டி விட்டதுக்கு பிறகு உலகத்திலேயே எனக்கு ரொம்ப வெறுப்பானதும் அதுதான் அப்படிங்கிறாங்க. புரிகிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைகிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. ஒரு அழகான ஒரு வாசகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆசானுக்குரிய அழகான ஒரு டெஃபினேஷனே அதில் இருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சுக்காத. ஒத்த வார்த்தை, எனக்கு விரும்புவதை என் சகோதரனுக்கு விரும்பாதவரை நான் உண்மை விசுவாசியாக மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த சட்ட விருப்பம் நான் அதை மற்றவனுக்கு கொடுக்கணுமென்றதா? அது இல்லை, எனக்கு விரும்புகிறான்டா என்ன, என்னிட்ட அடுத்தவன் இப்படி நடக்கிறத நான் விரும்ப மாட்டேன். என்ன ஒருத்தன் கிண்டல் பண்ணுறத நான் விரும்ப மாட்டேன். நீ ஒருத்தனை கிண்டல் பண்ணக்கூடாது. என் மனைவி ஒருத்தன் பார்க்குறத நான் விரும்ப மாட்டேன். நான் இன்னொருத்த மனைவியை பார்க்கக்கூடாது. என் மகளை ஒருத்தன் வந்து சைட் அடிக்கிறத நான் விரும்ப மாட்டேன். நான் எப்படி இன்னொருத்த மகளை சைட் அடிக்கிறது? இப்போ நம்ம ஆக்களை எப்படி தான், அவர் லவ் பண்ணுவார், நடிச்சாம போய் காய்ச்சிட்டு இருப்பார். அவரை தங்கச்சி ஒருத்தன் பார்த்தா அடி தான் ஹாஸ்பிட்டலில். அவர் தங்கச்சி ஒருத்தன் லவ் பண்ணக்கூடாதான், அவர் போவாராம் 12 மணிக்கு இறங்கி வரான். அப்போ ரசூலுல்லா எவ்வளோ அழகாக சொன்னாங்க, தான் விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரே அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான். அவ்வளோ அழகாக நாசுக்காக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டெஃபினேஷன் சொல்கிறாங்க. இன்னொரு வழக்கம் சொல்கிறாங்க பாருங்க, அழகாக சொல்கிறாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா? உங்கள் வீட்டுக்கார அம்மா கிட்ட வீட்டுக்காரர்கிட்ட சிறந்தவர் தான் சிறந்தவருங்கிறாங்க. ஒரு ஆள் சிறந்தவர்னு இந்த ஊர் சொல்லும். அந்த மனுஷன் அப்படி, அவர் நல்லோ எல்லாரும் சொல்லலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய உண்மையான அசல் மனைவி கிட்டே வழிபட்டுரும். ஒரு பெண்ணினுடைய உண்மையான அசல் புருஷன்கிட்ட வந்துடும். வெளியில் ஃபர்தா போட்டுட்டு இல்லை சும்மா அழகாக இருப்பா, ஆனால் புருஷனுக்கு தான் தெரியும் அவள் அசல். அப்போ ஒரு ஆள் சிறந்தவர் என்று யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் தெரியுமா? ஜிஎஸ்சி கரெக்டர் லெட்டர் கொடுக்குறதா, அந்த பள்ளியால் இவரை பற்றி ஒரு கரெக்டர் எடுக்கிறதா, இந்த கல்யாணம் முடிக்கிறோம்னா பள்ளி கரெக்டர் லெட்டர், இவர் சிறந்தவர். இஸ்லாம் என்ன சொல்லு தெரியுமா? உன் மனைவி சிறந்ததுன்னு சர்டிஃபிகேட் தரணும், அவன் தான் சிறந்தவன் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அன ஹைரு லி அஹ்லி, நான் என் மனைவிட்டு சிறந்தவர் தான். வேணுமெண்டா கேட்டு பொண்டு அடி சொல்லணும் ஒரு ஆளை பற்றி, அந்த இடத்துல அடிக்கிறாங்க. அது அவ்வளோ அழகான ஒரு டெஃபினேஷன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம், அல் முஸ்லீம், ஒரு முஸ்லீம் யார் தெரியுமா? மென் சலிம் அல் முஸ்லிமூன் மின் லிசானி வதியங்கிறான். ஒரு முஸ்லீம் யார் தெரியுமா? அவன் நாவாலையும் கையாலையும் அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தா அவன் தான் முஸ்லீம். ஜிப்பா போட்டு தாடி வச்சு பள்ளிக்குள்ளேயே நெத்தியை போட்டு தேய்ச்சி நெத்தியெல்லாம் கறுத்திருந்த முஸ்லீமா? அவ்வளோ செஞ்சுட்டு நீ அராஜகம் பண்ணியிருப்பேன், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, பொண்டாட்டிக்குரிய ஹக்கை செலுத்தலை, டிவோர்ஸ் பண்ணியிருப்பார். அங்கே பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் சோத்துக்குவாளியில் மெடிக்கும், பிள்ளை செலவு கட்டாமல் போலீஸ் தேடும் அவரை. ஒரு பெரிய ஊருக்கு தர்மம் செஞ்சுட்டு இருப்பார். சொந்த பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஒழுங்காக கொடு, மனைவி மக்களை ஒழுங்காக பாரு, உன் தாய்கிட்ட மரியாதையாக நடந்துக்க, தகப்பண்ணுக்கிட்ட பணிஞ்சு நடந்துக்க. அப்போ குடும்பத்தை எல்லாம் பார்க்கல, ஊர் சேவையும் அதுலேயும் கொடுக்கும்போது ஃபேஸ்புக்கில் போட்ட ஓடாட்டி கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் பேர். இப்போ கொடுக்கும்போது அப்படி பேஸ் கொடுக்கறது, இப்படி எல்லாம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, முஸ்லீம் என்றால் நாவாலும் கையாலும் அடுத்தவனுக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருந்தால் தான் முஸ்லீம், அவ்வளோதான். அப்போ தொழுது நோம்பு பிடிக்கிற அதெல்லாம் உன்னுடைய கடமை. முஸ்லீம் அப்படி என்றால் உன்னால் இருந்தவர்த்தனுக்கு பிரச்சனை வரக்கூடாது. இன்னைக்கு முஸ்லீம்களை பற்றி தீவிரவாதிகள் அவங்க அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க இதெல்லாம் தெரியாதனமா இருக்குது. உண்மையாக முஸ்லீமுக்கு டெஃபினேஷன், அவன் கையாலும் நாவாலும் அடுத்தவனுக்கு நாவால கூட பிரச்சனை வரக்கூடாதுடா. எப்படி ஒரு தீவிரவாதி முஸ்லீமா இருப்பான்? அடுத்தவனுக்கு எடுக்கிறவன் எப்படி முஸ்லீமா இருப்பான்? அடுத்தவனை கொலை பண்றவன் எப்படி முஸ்லீமா இருப்பான்? தூள் அடிக்கிறவன், தூள் விற்கிறவன், வீடு சிகரெட் விற்கிறவன், கம்பெனி நடத்துறவன், லேபல் ஒட்டுறவன், வீடு போயில கொடுக்கிறவன், வீடு சுத்துறவங்கள்லாம் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும்? இருக்காத. இலங்கையினுடைய சுகாதார அமைச்சியினுடைய புள்ளி விபரத்தின்படி வருஷத்துக்கு 25,000 பேர் சிகரெட்டால் மட்டும் சாவுறாங்க. அப்போ வீடு கம்பெனி நடத்துகிறார் ஹாஜியார், அவர் பள்ளிக்கு தலைவர். ஊருக்குள்ளே இருக்கிற நம்ம முஸ்லீம் பெண்கள்லாம் வீடு சுற்றுறாங்க, அது லேபல் கொடுக்கறது, வீடு வாக்குறது, வேண்டது, கம்பெனி விற்கிற கடை, இதெல்லாம் நம்ம ஆட்கள் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும்? அவனால சாவுறாங்கடா, 25,000 பேர் இலங்கையில் சாவுறாங்க. ஒரு நாளைக்கு 70 to 75 பேர் சாவுறாங்க. கொரோனாவில் கூட இவ்வளவு சாவு கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் சாவு நடந்துகிட்டு இருக்குது. இது இலங்கையினுடைய சுகாதார அமைச்சினுடைய புள்ளி விபரம். அப்போ இதெல்லாம் செய்கிறவன் முஸ்லீமாக இருக்க முடியுமா? அவ்வளவு லேசாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டெஃபினேஷன் சொன்னாங்க. எனவே அல்லாஹ்வுடைய தூதரை போல அழகான ஒரு கற்பித்தல் செய்யக்கூடிய ஒரு ஆசிரியரை காண முடியாது. அவர் தான் நம்முடைய ஆசிரியர், அவரையே நாம் பின்பற்ற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹான தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக.
3: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள்.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், அச்சடியில் ஒரு புதிய தொழில்நுட்பம் உங்கள் முஸ்லிம் வாங்கி.
5: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லீம் வாணொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள்.
6: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆத்தி அஃமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்லலா வமை யுளில் ஃபலா ஹாதியலா வஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவினுடைய ஆரம்பத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை ஆரம்பமாக பதிவு செய்து என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கக்கூடிய அனைத்து தீய நடவடிக்கைகளை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் நம் அனைவர்களையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் காப்பாற்றுவதோடு அல்லாஹுனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் மன்னரையை நோக்கி மனித வாழ்வு என்ற ஒரு தலைப்பை அன்பு சகோதரர்கள் இங்கே எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாகவே நாமெல்லாம் முஸ்லீம்கள் அல்லாஹனுடைய வேதத்தையும் அல்லாஹனுடைய தூதரையும் இறந்த பிறகுள்ள கபருடைய வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை அனைத்தையும் நாம் எல்லாம் நம்பியவர்கள்தான். நம்பியவர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு தலைப்பு பேசப்பட வேண்டிய அவசியம், நிறைய மனிதர்கள் மரணத்தை குறித்து, கபருடைய வாழ்க்கை குறித்து அலட்சிய போக்குடையவர்களாக, மறந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணம்தான். நம்மவர்களுக்கு மத்தியிலே நினைவுபடுத்துவதற்கு இந்த தலைப்பு அடிக்கடி பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக மாறிவிட்டது. அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர் ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட ஒரு தவணை வரை இந்த உலகத்தில் வாழ வைத்து, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தின் மூலம் ஒரு இறுதி முடிவையும் வைத்திருக்கிறான் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். மரணத்தை பற்றி அறிவியல் பூர்வமாகவோ தத்துவார்த்த ரீதியாகவோ விளக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. நாமெல்லாம் அன்றாடம் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய உறவினர்கள் மத்தியிலே, நாம் வசிக்கின்ற நம்முடைய பகுதிகளிலே, அன்றாடம் நம்முடைய கண் எதிரே எத்தனையோ மக்கள் நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கிறார்கள். சென்ற ஆண்டு நம்மோடு இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை. சென்ற மாதம் நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை. அவர்களெல்லாம் அல்லாஹ் நிச்சயித்த அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு அவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். நாமெல்லாம் அப்படி செல்ல போகிறவர்கள். கடந்த ஒரு 3 மாதத்திற்கு முன்னால் இதே போன்றது ஒரு நிகழ்ச்சி நெல்லை மாவட்டத்தில் வைத்து, தமிழகத்தில் இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்தில் வைத்து இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு வழக்கமாக வீடியோ பதிவு செய்கிற என்னுடைய நண்பர், நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நடக்கப் போகிற நிகழ்ச்சிகளை அவரிடத்திலே கூறி கேமராவுடன் நாளை லொகருக்கெல்லாம் குறிப்பிட்ட இடத்திலே நீங்கள் வந்திருக்க வேண்டும் என்று நான் தொலைபேசியிலே பேசினேன். காலை 10 மணிக்கு கேமராவை எடுத்தார். அதை சிறிது சார்ஜில் இடுவோமே என்று சார்ஜ் இட்டார். சார்ஜ் இட்டவருக்கு திடீரென நெஞ்சிலே ஒரு வலி. தொலைபேசியிலே மீண்டும் என்னை தொடர்பு கொண்டார். உடனடியாக மருத்துவரை அணுகி தீவிர சிகிச்சை பெற்று, நீங்களோ அல்லது உங்களை சார்ந்தவர்களோ உடனே வாருங்கள் என்றேன். அடுத்து வருகிற தொலைபேசி நண்பர் இறந்து விட்டார். அவருடைய வயது வெறும் ஒரு 20-22 வயதுதான் மதிக்கத்தக்க வயதாக இருக்கும். ஏன் நான் இதை உங்களை மத்தியில் இந்த நேரத்தில் பரிமாறுகிறேன் என்றால், அல்லாஹ் நிச்சயித்து அந்த தேதி வந்துவிட்டால் அந்த மௌத்துக்கு, அந்த மரணத்திற்கு வயது வரம்பு கிடையாது. முதிய வயதோ இளம் வயதோ இப்படி வயது வரம்பு மரணத்திற்கு கிடையாது. மரணத்திற்கு நோயும் ஆரோக்கியமும் மரணத்திற்கு ஒரு தடையில்லை. மரணத்திற்கு சொந்த ஊர், வெளியூர், வெளிநாடு, இடம், பொருள், ஏவல் எல்லாம் மரணத்திற்கு தெரியாது. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உயிரை பறிக்கக்கூடிய மலக்கை அல்லாஹ் நியமனம் செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் நிச்சயித்த தேதி வந்தால் உடனடியாக அந்த மலக்கு பிடித்து விடுவார், அவ்வளவுதான். அதே போன்று அண்மையில் நாகர்கோவிலே நடந்த ஒரு சம்பவம் கூட மிகப்பெரிய ஒரு சான்று. பள்ளியினுடைய பொறுப்பு அந்த சகோதர வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. எப்பொழுதும் அவர் அதிகாலை பொழுது 4:30 மணிக்கெல்லாம் பள்ளியை திறந்து, பள்ளியை சுத்தம் செய்து, ஒலு செய்வதற்கான தண்ணீர் வசதி ஏற்பாடுகள் செய்து, தகஜத்தும் தொழுதுதான் வாங்கு சொல்வது அவருடைய வழக்கம். அப்படி ஒரு நாள் ஃபஜ்ருடைய நேரத்தில் பாங்கு சொல்லி இக்காமத்துக்காக வேண்டி மக்கள் மெல்ல மெல்ல வந்து கொண்டிருந்து ஜமாத்துடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. முன்சப்பில் இருந்து கொண்டிருக்கிறார். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி நம்முடைய சகோதரர் முகத்தினாக அந்த பணியிலே பணியெடுக்கிற சகோதரரை தொடும் பொழுது அத்தையத்தில் இருந்து அப்படியே முகத்தாய் போய்விட்டார். இது சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி. இப்படி நம்முடைய தனி மனித வாழ்வில் எத்தனையோ உதாரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆரோக்கியமாக இருந்திருப்பார்கள், நேற்று வரை பேசியிருப்பார்கள், அடுத்த நாள் வருகிற தொலைபேசியிலே அவர் இறந்துவிட்டார் என்கிற செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன்னரை வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் யாரை எந்த இடத்தில் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தானோ அந்த இடத்திற்கு அல்லாஹ் அவர்களை அழைத்து செல்லுவான் என்று கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக மரணம் என்பது தவிர்க்க முடியாத சகோதரர்களே, நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒளிந்தோடினாலும் அந்த மரணம் கண்டிப்பாக நமக்கு வரும். மன்னரை வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கக்கூடியவர்கள் தான் என்பதிலே இரண்டாவது கருத்திற்கே இடமில்லை. எந்த மதத்தை சார்ந்தவர்களானாலும் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களானாலும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எல்லா பொருள்களை வணங்கி அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களானாலும் அல்லாஹுவே இல்லை, மறுமை இல்லை, மன்னரை வாழ்வு இல்லை என்று பேசுகிற நாத்திக சிந்தனையுடைய மக்களானாலும் அந்த மரணத்தையும் அந்த மன்னரை வாழ்வையும் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. நமக்கு மத்தியில் இருக்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஹலாலான அடிப்படையில் வாழ்கிறோமோ அதே போன்றதொரு சந்தோஷமான ஒரு வாழ்வை நமக்கு மன்னரையிலும் கிடைப்பதற்கு என்ன வழி என்பதை மையமாக வைத்துதான் இந்த தலைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பயணம் எதை நோக்கி அமைக்கப் போகிறோம், அடுத்த கட்ட பயணம் தாயினுடைய கருவறையில் முதல் பயணத்திலே இருந்த நாம் இந்த பூமிக்கு பயணமாக இருக்கிறோம். இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அடுத்தொரு வாழ்க்கை வாழப்போகிறோம். அதுதான் வமிம் வரா இஹிம் வருஷ உன் இலா யோமை யுபாசுன். ஒவ்வொரு மனிதனும் இறந்து போனால் திரைமறைவு வாழ்வு அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் மன்னரையை குறித்து பேசுகிறான். இது நம்முடைய மூன்றாவது கட்ட வாழ்வு. நான்காவது நம்முடைய வாழ்வு உலகத்தை எல்லாம் அழித்து உயிர் ஜீவராசிகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்து மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்பி விசாரித்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் கொடுக்கிறானே அது நான்காவது வாழ்வு. நாம் ஒரு இரண்டாவது வாழ்விலே இருக்கிறோம். இந்த வாழ்க்கையை எந்த அடிப்படையில் நாம் அமைத்துக் கொள்கிறோமோ அதற்கு ஏற்றவாறுதான் நம்முடைய கபருடைய வாழ்வு அமையும் என்பதில் இரண்டாவது கருத்திற்கே இடமில்லை. அந்த சொர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை, உத்தம சஹாபாக்களுடைய வாழ்வு, இவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால் ஒரு உண்மை உங்களுக்கு பளிச்சென்று தெரியும். என்ன உண்மை? அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக மக்கள் உத்தம சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு என்று புகழ்ந்து பேசுகிறோமே, அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள். எதை செய்தாலும் அந்த மன்னரை வாழ்க்கையில் அதற்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்த்து தான் செய்வார்கள். எதை செய்தால் அந்த மன்னரை வாழ்க்கையை நாம் இழந்து விடுவோம் என்பதிலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார்கள். ஒரு நாள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்குவாவை குறித்து மறுமையை குறித்து பல கட்ட உரைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு மத்தியிலே நிகழ்த்தி இருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் பிரத்யேகமாக இந்த கபருடைய வாழ்க்கையை குறித்து எப்பொழுது பேசினாலும் அல்லாஹ்வுடைய தூதர் பேசினாலும் தேம்பி தேம்பி அழக்கூடியவராகவே இருப்பார். சஹாபாக்கள் எல்லாம் என்ன காரணம் என்று கேட்ட பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன பதில், மர்மையினுடைய வெற்றியும் தோல்வியும் அந்த கபருடைய வாழ்க்கையை வைத்துதான் இருக்கிறது. கபருடைய வாழ்வு நமக்கு சிறப்பாக அமைந்தால் மறுமையில் நாம் எல்லாம் வெற்றி பெற்று விட்டோம். மறுமையினுடைய துவக்கம் தான் அது. ஆகவேதான் அந்த கபருடைய வாழ்வு குறித்து சொல்லும்பொழுதெல்லாம் அதிலிருந்து பாதுகாப்பு, சிறந்த ஒரு வாழ்வு அந்த கபருடைய வாழ்வில் கிடைப்பதற்காக வேண்டிதான் நான் என்னை நினைத்து நான் அழுகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சோர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு எல்லா சுதந்திரங்களையும் தந்திருக்கிறான். நன்றாக உண்ணுங்கள், ஹலாலானதை எல்லாம் உண்ணுங்கள், நீங்கள் பருகுங்கள், நல்ல நல்ல ஆடைகளை அணியுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இந்த பூமியிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். எல்லா சுதந்திரங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அனுமதித்த மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய அன்பை பெற
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: திருமணம் முடியுங்கள், நன்றாக இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழுங்கள், ஹராமை மரியாதை ஹலாலெல்லாம் நீங்கள். எதுவரை என்றால், யா ஐயுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு தடையாக அவைகளை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். பொருளாதார நேரம் வரும்பொழுதெல்லாம் கரெக்டாக குறித்த நேரத்திலே தொழுது கொள்ளுங்கள். சம்பாதிக்கின்றீர்களா, நிறைவாக சம்பாதியுங்கள். வருடாந்திர ஜக்காத்தை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சம்பாதியுங்கள். அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருந்தால் அவனுடைய பசியை போக்குவதற்கு உங்களுடைய பொருளாதாரம் பயன்பட வேண்டும். இப்படியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சம்பாதியுங்கள் என்று சொல்கிறான். என்னை நினைவு கூறுவதற்கு தடையாக ஆகிவிடக் கூடாது என்கிறான். உங்களிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை வைத்து அந்த கருடைய வாப்பாக அமைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய உடல் உழைப்புகளை வைத்து அந்த கபருடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்தால் சொர்க்கத்து பூங்காவாக கூட மாற்றலாம். அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் நடப்பதை பொறுத்து தான் இருக்கிறது, உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களை பொறுத்தவரையில் பாருங்கள், மரணம் வருவதற்கு முன்னால் முதல் முதலில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எப்படியாகினும் நாம் ஏற்றாக வேண்டும் என்கிற துடிப்பை சஹாபாக்கள் மத்தியிலே நீங்கள் பார்க்கலாம். என்ன காரணம், யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள். மரணிக்கின்ற பொழுது நீங்கள் முஸ்லீமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த முஸ்லீமான மரணம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் கிடைத்தால்தான் கபருடைய வாழ்வு வெற்றி அடையும் என்பதிலே சஹாபாக்கள் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை பாருங்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திண்ணை தோழர்களில் ஒருவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் திண்ணை தோழர்களுக்கெல்லாம் அவர்களுக்குரிய உணவுகளை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். பேரித்தம்பளம் அன்றைய உணவு அந்த சஹாபாக்களுக்கு ஒரு நாளைக்கு 5 பேரித்தம்பளம், ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய உணவு. இப்படி ஒவ்வொரு மனிதனும் வாங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரிசையிலே நிற்கிறார்கள். அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 5 பேரித்தம்பளத்தை அன்றைய உணவாக கொடுத்தார். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்துடைய உணவை மட்டும் உண்டு பாக்கி இருக்கிற அந்த பேரித்தம்பளத்தை சட்டை பையக்குள்ளே போடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து, உங்களுக்கு தந்த அந்த உணவை சட்டை பையக்குள் போட்டு பாதுகாக்கின்றீர்களே, அந்த உணவு யாருக்காக வேண்டி பாதுகாக்கிறீர்கள் என்று கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் வயோதிக பருவத்திலே வீட்டிலே இருக்கிறாள், தாய்க்கு கொடுக்கவே நான் பத்திரப்படுத்தினேன் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஒரு 5 பேரித்தங்கனியை கொடுத்து, இதை உங்களுடைய தாய்க்கு நீங்கள் கொடுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அந்த பேரித்தங்கனியை பெற்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம் உண்டு, நான் தினந்தோறும் அதை நினைத்து சங்கடப்படுவதுண்டு. என்ன அபு ஹுரைராவே என்றார்கள், என்னுடைய தாய் இன்னும் இஸ்லாத்திற்கே வரவில்லை, நான் பல முறை என்னுடைய தாயிடத்திலே பேசி பார்த்திருக்கிறேன், ஆகவே நீங்கள் என்னுடைய தாய்க்கு இஸ்லாம் என்ற விலை மதிக்க முடியாத இந்த ஹிதாயத்து கிடைப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயாருக்காக வேண்டி ஹிதாயத்திற்காக வேண்டி பிரார்த்தனையும் செய்தார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பேர்த்தங்கனியை எடுத்து வீட்டுக்கு சென்றார். வீட்டுக்கு சென்றால் வீட்டினுடைய முற்றத்திலே நின்று கொண்டு கதவை தட்டுகிறார். நீண்ட நேரம் கதவை திறக்கப்படவே இல்லை. சிறிது நேரம் பொறுத்து தாய் வெளியே வந்தார். தாயிடத்தில் ஏதோ ஒரு மாற்றம், அபூஹுரைரா உன்னிப்பாக பார்த்தாராம். குளித்து தூய்மையான ஆடையெல்லாம் அணிந்து தாய் தன்னுடைய கண் எதிரே நிற்பதை அபூஹுரைரா அவர்கள் பார்க்கிறார். தாய் மகனை பார்த்து சொன்னார்களாம், நான் இஸ்லாமிய மார்க்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன் என்று. அபூஹுரைரா ரலியல்லாஹுன் அவர்கள் அந்த ஆச்சரியம் தாங்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஓடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் மார்க்கத்தை ஏற்றார்களாம், என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டார்களாம், அடுத்து எனக்காக வேண்டி நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்வீர்களா யா ரசூலல்லாஹ்? என்ன அபூஹுரைராவே, என்னை எப்படி இந்த உலகத்தில் மக்கள் பாசத்தோடு அன்போடு நேசத்தோடு என்னோடு நடக்கிறார்களோ அதே போல என்னுடைய தாயோடும் எல்லா மக்களும் நேசம் வைக்கவும் நீங்கள் துவா செய்யுங்கள் யார சொல்லலாம். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்தார்கள் என்று ஹதீஸ்களில் பார்க்கிறோம். உண்பதற்கு உணவில்லாத காலகட்டத்தில் கூட, உடுப்பதற்கு உடையில்லாத காலகட்டத்தில் கூட, தங்குவதற்கு வீடு இல்லாத காலகட்டத்தில் கூட அந்த மக்களுடைய எல்லா எண்ணங்களையும் நீங்கள் பார்த்தால், எப்பொழுதும் நமக்கு மரணம் வரலாம், அந்த மரணம் வந்தால் எந்த நன்மையான காரியமும் செய்ய முடியாது, யாரும் நம்மை காப்பாற்றவும் முடியாது, யாரும் நமக்காக வேண்டி எந்த ஒன்றையும் செய்து அனுப்பவும் முடியாது. ஆகவே உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நிமிடத்தையும் அந்த வாழ்க்கைக்காக வேண்டி தயார்படுத்துகிறவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். நாம் கபருடைய வாழ்வும் மறுமையுடைய வாழ்வும் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், அது நன்றாக அமைய வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம், அதற்கேற்ப முயற்சி செய்கிறோமா என்றால் முயற்சியிலே தோற்று போய் விடுகிறோம். அந்த தோல்வி வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட சம்பவங்களை பல முறை இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் எத்துணை இடங்களில் சொல்கிறான், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள், மூமின்களே நீங்கள் இஸ்லாத்தில் நுழைந்து கொள்ளுங்கள், முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். எவ்வளவு முறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். என்ன காரணம், மனிதர்களாக நாம் எல்லாம் மறதிக்கு உட்பட்டவர்கள். இனி ஒரு பாகத்தை பாருங்கள், நாம் வாழுகிறோமே இந்த உலகம், இந்த உலகம் நாளுக்கு நாள் எப்படிப்பட்ட உலகமாக மாறி வருகிறது என்றால், பெரும்பாவங்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் பட்டியல் போட்டார்களோ அவைகளை எல்லாம் செய்தே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் வீட்டினுடைய வாசலுடைய கதவை தட்டுகிற காலம் இந்த காலம். பெரும்பாவங்கள், விபச்சாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, வட்டியை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் எவைகளை எல்லாம் பட்டியல் போட்டார்களோ பெரும்பாவங்கள் என்று, அதை செய்தால் அல்லாஹ் ஆத்திரப்படுவான், அதை செய்தால் அல்லாஹ்வுடைய ஆபம் உங்களின் மீது இறங்கும், இதை செய்தால் அல்லாஹ் உங்களை மறுமை நாளில் பேச மாட்டான், கருணை கண்கொண்டு பார்க்க மாட்டான், உங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான், உங்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன காரண காரியங்களை சொன்னார்களோ அந்த பெரும் பாவங்கள் எல்லாம் நாமும் ஒரு கட்டத்தில் செய்ய வேண்டிய வருமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய உலக அமைப்பு முறை இருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டுமானால் நாட்டினுடைய சட்டத்திற்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். காரணம் என்ன, சட்டம் ஒவ்வொரு மனிதனையும் கண்காணிக்காது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் அந்த பெரும்பாவங்களை எல்லாம் அரசாங்கமே செய்கிற அளவுக்கு இன்றைக்கு நாடு முன்னேறி இருக்கிறது. அரசு அனுமதி கொடுத்து நடக்கப்படுகிற பெரும்பாவங்கள், அந்த பெரும்பாவத்தில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டுமானால் நண்பர்களுடைய கண்களை நீங்கள் மறைக்கலாம், ஊராருடைய கண்களை நீங்கள் மறைக்கலாம், குடும்பத்தாருடைய கண்களை நீங்கள் மறைக்கலாம், ஆனால் அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டு நமக்கென்று நியமிக்கப்பட்டு நம்மோடு ஒரு வானவர் இருந்து கொண்டிருக்கிறாரே அவருடைய கண்ணை உங்களால் மறைக்கவே முடியாது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் திருந்து விடுவீர்கள். இந்த மன்னரை வாழ்க்கை இருக்கிறது, அதை சஹாபாக்கள் இழக்கவே மாட்டார்கள். அதற்காக வேண்டி உயிரை பறிகொடுத்தாலும் சரி. உதாரணத்திற்கு மாயிஸ் ரலியல்லாஹுன் அவர்கள் ஒரு கட்டத்தில் விபச்சாரம் செய்து விடுகிறார். அந்த விபச்சாரத்தை சாட்சி பூர்வமாக யாரும் குற்றம் நிரூபித்து கையும் காலமாக பிடிக்காத குற்றம். மாயிஸ் ரலியல்லாஹுன் அவர்கள் நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்லுகிறார். அப்பொழுது என்ன சட்டம் அமுலுக்கு இருக்கிறது? திருமணமானவர்கள் விபச்சாரம் புரிந்தால் கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்கிற சட்டம் அன்றைக்கு அமுலில் இருந்த நேரம், மரண தண்டனை. நேரடியாக வருகிறார், வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், யா ரசூலல்லாஹ், எனக்குரிய தண்டனையை தாருங்கள் யா ரசூலல்லாஹ். இந்த உலகத்தில் வரலாறுகள் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டதிலிருந்து இனி இந்த உலகம் அழிகிற காலம் வரை இப்படி ஒரு சமுதாயத்தை எந்த வரலாற்று ஆசிரியர்களும் பார்த்திருக்கவே மாட்டார்கள். யார சொல்லலாம், என்னை கொல்லுங்கள், நான் கொலை குற்றத்திற்குரிய காரியத்தை செய்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்றைக்கு ஒரு சஹாபி இஸ்லாத்தை ஏற்று தனக்கு தோழராக கிடைப்பது அரிதாக இருந்த காலம் அந்த காலம். ஆனால் தோழர் வந்து என்ன சொல்லுகிறார், என்னை கொல்லுங்கள் என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை திருப்பி விடுகிறார். எங்க அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை திருப்பினாரோ அந்த இடத்துல போய் நின்று கொண்டு, யார ரசூலுல்லாஹ், நான் சொன்னது உண்மை, எனக்கு மரண தண்டனை தாருங்கள் என்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது முறை முகத்தை திருப்புகிறார். அங்கே போய் நின்று கொண்டு எனக்கு மரண தண்டனை தாருங்கள் என்கிறார். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாயிஸ் அவர்களை நீங்கள் செல்லுங்கள் வீட்டுக்கு. மாயிஸ் அவர்களை அனுப்பிவிட்டு இரண்டு நபி தோழர்களை அழைத்து, மாயிஸ் ஏதோ புத்தி குளறுபடியில் பேசுகிறாரா, மாயிஸுக்கு என்னானது என்று பார்த்து வாருங்கள் என்கிறார். சென்ற இரண்டு நபி தோழர்களும் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு தங்குகிறார்கள், பேசுகிறார்கள், உரையாடுகிறார்கள். பிறகு வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், யா ரசூலல்லாஹ், மாயிஸ் அவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார், புத்தி கூர்மையோடு தான் பேசுகிறார், அவர் செய்த காரியம் உண்மைதான் யா ரசூலல்லாஹ் என்று நிரூபணமாகிறது. அந்த மாயிஸ் ரலியல்லாஹனுடைய நிலையை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய மனக்கண்ணீர் சிறிது ஓட்டி பாருங்கள் என்பாந்த சொர்களே. அந்த குற்றத்தை யாரும் கண்டுபிடிக்கவில்லை, யாரும் போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போய் புகார் மனு கொடுக்கவில்லை. அவரேதான் தனக்கு மரண தண்டனை வேண்டும் என்று வந்திருக்கிறார். அந்த மாயிஸ் ரலியல்லாஹன் அவர்கள் தன்னோடு தொழுது அந்த தோழர்கள் என்ன நினைப்பார்கள் நம்மை பற்றி? இந்த இஸ்லாத்திற்குள் வந்ததிலிருந்து இந்த தோழர்களோடு சேர்ந்து எவ்வளவு பணிகளை நாம் செய்திருக்கிறோம், நம்முடைய குடும்ப பாரம்பரியம் என்னானது, நமக்கு எவ்வளவு பெரிய குடும்பத்திற்கு ஒரு தலை குனிவே என்றெல்லாம் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிந்திக்கவே இல்லை. இந்த மக்கள் தானே நம்மளை கேவலமாக பேசுவார்கள், இந்த மக்களை விட பல கோடான கோடி மக்கள் முன்னிலையில் அல்லாஹ் கண்டுபிடித்து விசாரித்தால் எது பெரிய கேவலம்? மறுமையில் ஏற்பட போகிற கேவலம் தான் பெரிய கேவலம். அது மட்டுமல்ல, அடுத்து வாழப்போகிற மன்னரை வாழ்க்கை நமக்கு நாசமாகிவிடும் என்பதை புரிந்து வைத்திருந்தார்கள். ஆகவேதான் தோழர்கள் என்ன நினைத்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்துடைய மானம் மரியாதை எப்படி வேண்டுமானாலும் ஆகலாம், அல்லாஹ்வுடைய கையிலே ஒப்படைத்து தூதரத்திலே வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டார். கழுத்துயர குழி வெட்டி குழிக்குள் இறக்கி கல்லால் எறிந்து எல்லோரும் கொன்றார்கள். அடுத்தது என்ன நடந்தது தெரியுமா? சஹாபாக்கள் எல்லாம் இவ்வளவு மோசமான ஒரு இழி செயலை செய்தாரே என்றெல்லாம் ஏசினார்கள். கொஞ்சம் பேர் கல்லால் எரித்து கொள்ளும் பொழுது கொஞ்சம் மூர்க்கத்தனமாக எரிந்து கொண்டார்கள். எல்லோரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். மரணித்தவுடன் மாயிஸ் ரலியல்லாஹு அவர்களை வெளியே எடுக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நின்று தொழுகை நடத்துகிறார். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கோபம் வருகிறது. யா ரசூலல்லாஹ், பெரும் பாவங்களில் ஒன்றான, சமூக கொடுமைகளில் ஒன்றான, மரண தண்டனைக்கு ஒப்பான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார், அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அவருக்கு நீங்கள் போய் துள வைக்கலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்து என்ன பதிலை சொன்னார் தெரியுமா? என்னுடைய மாயிஸ் இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு தண்டனைக்கு முன் வந்து அல்லாஹ்விடத்திலே செய்த அந்த தௌபா இருக்கிறதே, தௌபா மதீனா நகர் முழுக்க பிரித்து கொடுத்தாலும் தாங்காது உமர் அவர்களே என்றார்கள். என்னைக்குத்தாலும் தாங்காது உமர் அவர்களே என்றார்கள்.

ஆவியாகனவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆகவேதான் மக்களை எல்லாம் காட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வேண்டும், நமக்கு அந்த மன்னரை வேண்டும், நமக்கு அந்த மறுமை வாழ்வு வேண்டும் என்பதிலே எவ்வளவு கண்ணுங்கருத்துமாக அந்த சஹாபாக்கள் இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய இஸ்லாமிய அந்த குற்றவியல் சட்டம், சிவில் சட்டம் என்று சொல்லுகிறோமே, அந்த குறுமின சட்டம் சிவில் சட்டத்திற்கு மக்கள் பயப்படுவதை காட்டிலும் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு பயந்தார்கள், அல்லாஹ்வுடைய பார்வைக்கு பயந்தார்கள், மரணத்தை பயந்தார்கள், கபருடைய வாழ்க்கை அந்த மக்கள் பயந்தார்கள். அடுத்தது வாழப்போகிற வாழ்க்கை அந்த வாழ்க்கை, எந்த நேரமும் மரணம் நமக்கு பிடிபடலாம் என்பதிலே அந்த மக்கள் எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் பார்த்தீர்களா? நாம் ஒரு பாவத்தை நினைக்கும் பொழுது, ஒரு பாவத்தை செய்ய இந்த உள்ளம் தூண்டும் பொழுது, சைத்தான் தூண்டும் பொழுது, அடுத்த கட்டம் நாம் நினைக்க வேண்டியது, அந்த பாவம் செய்கிற நிலையில் நாம் மரணித்தால் நமக்கு எல்லா வாழ்வும் நாசமடையும், மீதி உள்ள இரண்டு வாழ்வும் நாசமடைந்து போய்விடும். அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமே ஒரு ஹிதாயத் என்கிற விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம், அந்த ஹிதாயத் நமக்கெல்லாம் இருக்க போய்தான் இந்த நல்ல நேரத்தில் ஒரு இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொன்ன உடனே பல பாகங்களிலிருந்தும் திரளாக இங்கே வந்து நீங்கள் குழுமுவதற்கு என்ன காரணம்? பயான் நிகழ்ச்சிக்கு வந்தால் யாராவது காசு பணம் கொடுக்க போகிறார்களா? அல்ல. இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த உரையை நீங்கள் கேட்பதற்கு என்ன காரணம்? ஹிதாயத்து தான் காரணம். அந்த விலை மதிக்க முடியாத அந்த ஹிதாயத்தை எதற்காக வேண்டியும் இழந்து விடாதீர்கள். ஒரு அசிங்கத்தை செய்தோ, ஒரு பாவமான காரியத்தை செய்தோ, மரணத்தை மறந்து, கபருடைய வாழ்க்கையை மறந்து இந்த உலகத்தில் நடந்தோ அந்த ஹிதாயத்தை இழந்து விடாதீர்கள் சகோதரர்களே. அது காசு கொடுத்தால் கிடைக்காது. இந்த உலகத்தில் நம்முடைய கண் முன்னால் நிறைய கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், மல்டி மில்லியனர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாருங்கள், அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருக்க மாட்டான். ஆனால் வீதிகளிலே, சாதாரண ரோடுகளிலே பிளாட்ஃபார்ம் வியாபாரம் செய்கிற மனிதனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருப்பான். இது மனிதர்களாகிய நாம் முயற்சி எடுத்து கிடைப்பதல்ல. எந்த ஒரு மனிதனும் முயற்சி எடுத்து யாருக்கும் கொடுக்கக்கூடியதும் அல்ல. அப்படி கொடுக்கப்படுமே ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தைக்காக வேண்டி எவ்வளவு போராடினார் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் மறந்த சம்பவம் ஒன்றும் இல்லையே. பெரிய தந்தை மரணிக்க போகிற நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்கள், திருக்கலிமாவை சொல்லுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவேனே மன்றாடுவேனே என்று துணியாய் துடித்தார்கள். ஹிதாயத் அவருக்கு கிடைத்ததா? அல்லாஹ்வுடைய தூதரால் கொடுக்க முடிந்ததா? அல்ல. ரப்பனா லா துஜிய குலூபனா பஅத இத ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். யா அல்லாஹுவே, எங்களுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் நீ ஹிதாயத்தின்பால் உறுதிப்படுத்திய பிறகு, எங்களுக்கு நீ ஹிதாயத்து தந்த பிறகு, அந்த ஹிதாயத்திலிருந்து நாங்கள் தடம் புரண்டு செல்லாமல் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஹிதாயத்தோடு நாங்கள் வாழ வேண்டுமானால் உன்னுடைய அன்பும் உன்னுடைய அருளும் உன்னுடைய கிருபையும் எங்களுக்கு இருக்க வேண்டும் யா அல்லாஹ். எவ்வளவு அற்புதமான ஒரு துவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையினுடைய இதாயத்திற்கு எவ்வளவு போராடினார்கள், கொடுக்க முடிந்ததா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு மாமனிதர், தன்னுடைய மனைவிக்கு அந்த இதாயத்தை கொடுக்க முடிந்ததா? அவருடைய மகனுக்கு கொடுக்க முடிந்ததா? அல்ல. இனி ஹிதாயத்திற்குரிய மக்களை எல்லாம் பார்த்து பார்த்து கொன்றான் ஃபிரௌன். ஆனால் அவனோடு படுக்கை அறையில் படுக்கக்கூடிய அவருடைய மனைவிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். வித்தியாசம் புரிகிறதா இல்லையா? யாரெல்லாம் ஹிதாயத்துடையவர்களாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் பார்க்கிற இடத்திலெல்லாம் கொல்ல உத்தரவிட்டான், கொன்றான் அந்த பாவி. அல்லாஹ் என்ன செய்தான்? அவருடைய மனைவிக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். நாம் எல்லாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோமே இந்த ஹிதாயத், இதனுடைய மகத்துவம் உங்களுக்கு எப்ப தெரியும் தெரியுமா? மௌத்தா போகும்போது அந்த மரண நேரத்தில் தெரியும் அதனுடைய மகத்துவம் உங்களுக்கு. மலக்குமார்கள் வந்து அமர்ந்து நம்முடைய நடவடிக்கைகளை எல்லாம் நம்மிடத்தில் எடுத்து சொல்லி நம்முடைய உயிரை கைப்பற்றும் பொழுது, மலக்குக்கும் நமக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடலும் பொழுதுதான் இந்த ஹிதாயத்துடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே. ஆகவே நாம் பெற்ற இந்த ஹிதாயத்தை மரணம் வரை நீங்கள் பாதுகாக்க வேண்டும்.

0: நாம் பெற்றிருக்கிற இந்த ஹிதாயத்தை உலக ஆடம்பரங்களை உலக ஆசாபாசங்களை கொண்டு இந்த ஹிதாயத்தை நீங்கள் நாசப்படுத்திவிடக் கூடாது. பறிபோனால் திரும்ப கிடைப்பது மிகப்பெரிய கஷ்டம். இழந்தால் திரும்ப நமக்கு கிடைக்காது. பாதுகாப்பது நம்முடைய கடமை. இதெல்லாம் நம்முடைய வீட்டை காட்டிலும் நாம் விட்டிருக்கிற வாகனங்களை காட்டிலும் நாம் சேமித்து வைத்திருக்கிற பொருளாதாரங்களை காட்டிலும் விலை உயர்ந்தது இந்த ஹிதாயத். 600 கோடி மக்கள் இந்த உலகத்திலே உண்டு. அதிலும் குறிப்பாக இணை வைத்தல் இல்லாமல், பித்ரத் இல்லாமல், அனாச்சாரம் இல்லாமல், மூட பழக்க வழக்கங்கள் எதுவுமே இல்லாமல், மார்க்கம் என்றாலே அல்லாஹ்வுடைய வேதமும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்கிற ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதலோடு உள்ள ஒரு ஹிதாயத் இருக்கிறது. இது கொஞ்சம் பவர் கூட. 600 கோடி மக்கள் இந்த உலகத்தில் உண்டு. 600 கோடி மக்களிலும் கணிசமானவர்கள் இன்றைக்கு முஸ்லீம்கள் இருப்பதாக புள்ளி விவர கணக்கு சொல்லுகிறார்கள். அந்த முஸ்லீம்கள் எல்லாம் யார்? சியாக்கள் முஸ்லீம்கள், காதியானிகளும் முஸ்லீம்கள், அகலுல் குரானுடையவர்களும் முஸ்லீம்கள், பலதரப்பட்ட முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் உண்டு. மெஜாரிட்டி முஸ்லீம்கள் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்களை வணங்குகிற முஸ்லீம்கள். குறிப்பாக மீண்டும் மீண்டும் அதிலே சுருக்கி சதவிகிதம் சுருக்கி பார்த்தால், ஏகத்துவத்தை பின்பற்றி குரான் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்கிற மிக அழகான பியூரான அல்லாஹ் நேரடியாக விரும்புகிற அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த சமூகமாக இருக்கிற இந்த ஹிதாயத் இருக்கிறது. இது காசு கொடுத்தால் கிடைக்காது. இது விலை மதிக்க முடியாதது. இந்த ஹிதாயத்தை அந்த மன்னரை வாழ்க்கைக்காக வேண்டி பாதுகாக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு அடிக்கடி இந்த மனித சமூகத்திலே பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. அன்பார்ந்த சோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மரணித்தால் உங்களோடு அந்த வாழ்க்கை இருக்கிறதே கபருடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு உங்களோடு சேர்ந்து 3 காரியம் உங்களோடு வருகிறது. ஒன்று, உங்களை அடக்குவதற்கு உங்களுடைய உறவினர்கள் வருகிறார்கள். உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இந்த பூமியில் இருக்கிறது. மற்றொன்று, நீங்கள் செய்த நன்மையான காரியம். உன்னை கொண்டு போய் கபரிலே கொண்டு போய் அடக்கினால் உறவினர்கள் எல்லாம் உன்னை விட்டு வந்து விடுவார்கள். உங்களுடைய சம்பாத்தியத்தை சொத்து நடலாம் பூமியில தங்கிவிடும். உங்களோடு இருப்பது எது மிச்சம்? இப்பொழுது வந்து அமர்ந்திருக்கிறீர்களே, இதற்கு அல்லாஹ் ஒரு சதவிகித கணக்கின் அடிப்படையில் நன்மை எழுதுவானே, இவைகள் எல்லாம் தான் அந்த கபருடைய வாழ்க்கை. கபருடைய வாழ்க்கையில் இவைகளை வைத்துத்தான் அல்லாஹ் மதிப்பெண் போடுகிறான். இவர் நபியினுடைய மனைவி ஆயிற்று என்பதற்காக வேண்டி உறவு முறையை வைத்து அல்லாஹ் மதிப்பு போடுபவன் அல்ல. பரிந்துரையை வைத்து மதிப்பு போடுபவன் அல்ல. யார் யார் எந்தெந்த அளவுக்கு அந்த வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கையை செலவு செய்தார்களோ அதற்கேற்றவாறு அந்த வாழ்க்கை அமையும் என்பதுதான் யதார்த்தம். அன்பார்ந்த சொற்களே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்குரிய ஒரு வீடு குளிர்சாதன வசதியோடு, அழகான ஒரு பஞ்சமத்தையோடு, உறங்குகிற எல்லா சௌரியங்களோடு இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும் என்று விரும்புவது யதார்த்தம், இயற்கையானது. அதை அடைந்தவர்கள் கூட இருப்பார்கள். அதே போன்று கியாமனால் வரை குல்லுமன் அலைஹான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹுவை தவிர அனைத்தும் இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் அழிந்து போகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த நீண்ட கபருடைய வாழ்க்கையிலும் இது போன்றது ஒரு சொகுசான ஒரு இருப்பிடம் வேண்டும் என்று விரும்புபவன் புத்திசாலியா இல்லையா? அவன் தான் புத்திசாலி. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கபரிலே கொண்டு போய் நல்லடியானை வைத்தால் அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து விட சொல்லுவானாம். சொர்க்கத்தினுடைய நறுமண காற்று அந்த கபரை நோக்கி வீச ஆரம்பிக்குமாம். கபரு விசாலமாக்கப்படுமாம். அந்த அடியான் ஒரு புது மணமகனை போல உறங்குவானாம். இந்த வாழ்க்கை உலகத்திலே நாம் விரும்புகிறோம். அழகான வீடு, அருமையான மனைவி, சுகமான உறக்கம், நல்ல அருமையான சுவாசிக்கக்கூடிய காற்று, எல்லாம் உலகத்திலே விரும்புகிறோம், அடைகிறோம், முயற்சி எடுத்தோம், அடைந்த உண்மைதான். அதே போன்றது ஒரு வாழ்வு அங்கேயும் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரஹமத்துல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த வாழ்வு அடைந்து அதில் வெற்றி அடைந்தால் மறுமையில் நமக்கு சொர்க்கம் நிச்சயம் உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்காக வேண்டி இம்மை வாழ்வை தயார்படுத்துங்கள் அன்பான சொர்களே. இந்த உலகத்தில் நாம் எல்லாம் பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடியவர்கள், பொருளாதாரம் சம்பாதிக்கும் பொழுது நாம் நிறைய திட்டங்களோடு பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும், ஏமாந்து போய்விடக்கூடாது. காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய மரணத்திற்கு பிறகு கையேந்தக்கூடிய மக்களாக நீங்கள் ஆக்கிவிட்டு செல்லாதீர்கள் என்றார்கள். மக்களுக்கு வேண்டும், அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில எந்த அளவுக்கு நாம் செலவு செய்கிறோம், ஏழை எளியவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் உபகாரம் செய்கிறோம், சம்பாதிக்கின்ற பொருளாதாரத்தை எந்த அடிப்படையில் செலவு செய்கிறோம் என்பதை பொறுத்து கூட அந்த மன்னரை வாழ்வு நமக்கு அமையும் என்பான் சொல்கிறே. ஒரு மனிதன் இப்படி இருக்கிறான், சம்பாதித்தான், சேமித்து வைத்தான், தனக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு என்று குறுகிய வட்டத்தை அமைத்துக் கொண்டான், மரணித்தான், என்னானது அவன் அனுபவி அவன் சம்பாதித்த சொத்துக்களை அவனையே அனுபவிக்க முடியாமல் அல்லாஹ் ஆக்குவான் ஒரு சில நேரத்தில். நிறைய வசதி படைத்தவர்களுக்கு தான் இன்றைக்கு குறைந்தபட்சம் ஒரு அரை டஜன் நோய் இருக்கிறது. வசதி படைத்தவர்களுக்கு தான் நான் பார்த்தவரை ஒரு ஆறுக்கு மேற்பட்ட நோய். காலை ஆறு மணிக்கெல்லாம் நாலு மணிக்கெல்லாம் எழுந்து 1.5 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய சுகர் பேஷண்ட். நினைத்து இதெல்லாம் உண்ணக்கூடாது, உண்டால் உடனடியாக பிரஷர் கூடிவிடும். அவருக்கு இருதய நோய், அவர் உணவு உண்ணும் பொழுது ஏதாவது சிறு சர்க்கரையை சேர்த்துக் கொண்டால் அதற்கு ஒரு தனி மாத்திரையா இருந்த வேண்டும், உப்பு கூடினால் அதற்கு ஒரு மாத்திரையா இருந்த வேண்டும், என்றைக்காவது ஒரு நாள் ஆசைப்பட்டவர் ஒரு கறி மாதிரி ஏதாவது ஒன்றை உண்டால் அதற்கு ஒரு மாத்திரை உண்ண வேண்டும். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை மறந்து பொருளாதாரத்தை திரட்டினால், கபருடைய வாழ்க்கையை மறந்து பொருளாதாரத்தை திரட்டினால் அனுபவிக்க விடாமல் அல்லாஹ் ஆக்குவான், அது வேற விஷயம். இருந்தாலும் மரணத்திற்கு பிறகு நாம் சம்பாதித்த பொருளாதாரம் எல்லாம் என்னாகிறது, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு பங்கு வைத்து விட்டு எடுத்து விடுவார்கள். நம்முடைய குடும்பத்தார்கள் அதை ஊதாரித்தனமாக செலவு செய்தால் அதற்கும் சேர்த்து அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டும். அதான யதார்த்தம். அப்படியானால் என்னிடத்தில் இருக்கிற 1 கோடி ரூபாயை வைத்து நான் நினைத்தால் அந்த மன்னரை வாழ்க்கையும் மறுமையிலே சொர்க்கத்தையும் அடைய முடியும் என்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது அதற்காக வேண்டி செலவு செய்கிற புத்திசாலியா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லி தந்தார்கள். காசு இருக்கிறது அவங்களிடத்திலே, நிறைய பொருளாதாரம் உண்டு அவங்களிடத்திலே, உங்களுக்கு ஒரு வழிமுறையை நான் சொல்லித் தருகிறேன், நீங்கள் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வாரி வாரி கொடுங்கள், ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகிற வகையிலே மரங்களை வளர்ப்பது, கல்வி கூடங்களை நிறுவுவது, கிணறுகளை வெட்டி கொடுப்பது, இப்படி பொது காரியங்களில் நிறைய செலவு செய்யுங்கள். நீங்கள் உயிரோடு வாழும் பொழுது இஸ்லாமிய மார்க்க வளர்ச்சிக்கு, தாவா பணிக்கு, அழைப்பு பணிக்கு வாரி வாரி நீங்கள் கொடுங்கள். அப்படி செய்தால் என்னாகும் தெரியுமா? நீங்கள் மரணித்து போனால் கூட அந்த வாழ்க்கைக்கு, கபருடைய வாழ்க்கைக்கு உங்களின் மூலம் பயன்பெற்றார்களே, நீங்கள் பள்ளிவாசல் கட்டி கொடுத்தால் 5 நேர தொழுகை நடந்து கொண்டே இருக்கும், தொழுகிற மக்களுடைய நன்மையில் வரும், அதே நன்மை உங்களுக்கும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிணறு வெட்டி கொடுங்கள், அதிலிருந்து மக்கள் தண்ணீர் இறைத்து நன்மை அடைகிற பொழுதெல்லாம் அந்த நன்மையும் உங்களுக்கு வந்து சேரும். அந்த கபருடைய வாழ்க்கைக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், இஸ்லாமிய வளர்ச்சிக்காக வேண்டி நிறைய வாரி வாரி கொடுங்கள். அதன் மூலம் ஒரு மனிதன் முஸ்லீமாக திரும்பி நடந்தால் ஆயுள் காலம் முழுதும் அவன் நன்மை செய்கிறானே, அது உங்களுக்கும் வந்து சேரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா துறைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காண்பித்து தராமல் ஒன்றும் அல்ல, நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்துதான் இருக்கிறார். என்ன ஒரு அசால்ட்டு தெரியுமா? நாம் தாம் இணை வைக்கவில்லையே, எப்படியாவது நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். நாம் தாம் இணை வைக்கவில்லையே. நமக்கெல்லாம் என்ன ஒரு சிந்தனை என்றால், நாம் தான் இணை வைக்கவில்லையே, எப்படியாவது நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நாம் எல்லாம் ஒரு தவறாக எண்ணத்தில் இருக்கிறோம் அன்பார்ந்த சோழர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி நமக்கு விளக்கும் பொழுது, சொர்க்கம் எப்படியெல்லாம் நல்லவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தில் கேள்வி கணக்கே இல்லாமல் நேரடியாக சொர்க்கம் செல்கிற சான்றோர்களும் உண்டு. கேள்வி கணக்குக்கு பிறகு அல்லாஹ்வினுடைய கருணையினால் நேரடியாக சொர்க்கம் செல்கிற மக்களும் உண்டு. நரகத்திலே இருந்து அல்லாஹ் நாடிய அளவுக்கு கடுமையான தண்டனைகளை எல்லாம் பெற்று, அந்த தண்டனைக்கு பிறகு இறுதியாக நம்முடைய ஏகத்துவத்திற்காக, நம்முடைய திருக்களிமாவுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திலே இருந்து நம்மை வெளியேற்றி சொர்க்கம் தருகிற இறுதி ஒரு பகுதியும் இஸ்லாமிய மார்க்கத்திலே உண்டு. ஒரு இறை விசுவாசி, ஒரு உண்மையான ஒரு இறை விசுவாசி நரக நெருப்பனுடைய சிறிய வேதனை கூட அனுபவிக்காமல் நேரடியாக சொர்க்கம் செல்கிற முயற்சியை தான் அன்பார்ந்த சோர்களை நாம் எடுக்க வேண்டும். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, நரக நெருப்பினுடைய வேதனை உங்களால் தாங்க முடியாது, அதனுடைய சிறிய வேதனையை கூட தாங்குகிற சக்தி உங்களுக்கு கிடையாது. காரணம், அது அல்லாஹ்வுடைய நெருப்பு. அல்லாஹ் 1000 முறை சூடேற்றினான், அது சிவப்பு நிறமாக மாறியதாம். மீண்டும் 1000 முறை சூடேற்றினானாம், அது கருப்பு நிறமாக மாறியதாம். மீண்டும் 1000 முறை சூடேற்றினானாம், அது வெண்மை நிறமாக மாறியதாம். 3000 ஆண்டு காலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூடேற்றி அவனுடைய நெருப்பு, அந்த நெருப்பு அதை தாங்குகிற சக்தி இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை. அன்பார்ந்த சுவர்களே, அப்படி நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. ஏகத்துவத்தை பின்பற்றி இருக்கிற நாம் தான் இஸ்லாத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் பின்பற்றி கபருடைய வாழ்க்கையிலும் சொர்க்கத்துடைய வாழ்க்கையிலும் உன்னதமான இடத்தை அடைய நாம் எல்லாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் அசிங்கங்கள் செய்தால், இந்த உலகத்தில் பாவமான காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டால், அத்தோடு நீங்கள் மரணிக்கும் பொழுது அந்த கபருடைய வாழ்க்கை எப்படி அமையும் தெரியுமா? மலக்குமார்கள் வருவார்களாம், உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய வேதம் எது, உன்னுடைய தூதர் எது என்றெல்லாம் மலக்குமார்கள் மரணித்த மனிதத்திலே கேட்பார்கள் என்றும், அதற்குரிய பதிலை தப்பும் தவறுமாக அந்த அடியான் சொல்லுவான் என்றும், அதைத் தொடர்ந்து அவனோடு கியாமனால் வரை இருப்பதற்கு அல்லாஹ் ஒரு மனிதனை அனுப்புகிறானாம். அந்த மனிதன் பார்ப்பதற்கே அசிங்கமாக இருப்பானாம். தோற்றமெல்லாம் அருவறுக்கத்தக்க தோற்றமாம். இதுவரை இந்த உலகத்தில் யாரும் அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டார்களாம். அப்படிப்பட்ட அந்த கொடூரமான அருவறுக்கத்தக்க அசிங்கமான தோற்றத்தையுடைய அந்த மனிதனை பார்த்து இவன் கேட்பானாம், நீ யார், உன்னை நான் எங்குமே பார்த்ததில்லையே, நீ யார் என்று பதறி போய் கேட்பானாம். அவன் சொல்லுவானாம், உலகத்தில் வாழும் பொழுது வெட்கக்கேடான பாவமான அசிங்கமான காரியத்தை எல்லாம் செய்தாயா இல்லையா, அதைகளை எல்லாம் அல்லாஹ் என்னுடைய உருவத்தில் மாற்றி கியாம நாள் வரை உன்னோடு இருக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை அனுப்பியிருக்கிறான் என்று சொல்லுவானாம். பார்த்தீர்களான் பார்ந்த சொர்களே, கபருடைய வாழ்க்கை என்பது நாம் மட்டும் தனியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவு அந்தஸ்துகள் இருந்தாலும் சரி, நம்முடைய பெயருக்கு முன்னால் எவ்வளவு பட்ட பெயர்கள் இருந்தாலும் சரி, நாம் மரணித்தால் நம்மை மையத்து என்பார்கள், தூக்கி கொண்டு போய் அடக்கிவிட்டு எல்லோரும் ஓடி வந்து விடுவார்கள். அதற்கு பிறகு அந்த 6 அடி குழியில் நாம் மட்டும் தனியாகத்தான் இருக்க போகிறோம். இந்த உலகத்தில் நமக்கு உடல்நிலை சரியில்லாவிட்டாலோ, இந்த உலகத்தில் ஏதாவது நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலோ, கேட்பதற்கோ பார்ப்பதற்கோ உதவி செய்வதற்கோ மக்கள் இருக்கிறார்கள், குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையில் யாருமே உங்களுக்கு கிடையாது. அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு துணை நிற்பதெல்லாம் உங்களுடைய நன்மையான காரியம்தான். யார் நன்மையான காரியத்தை செய்தாரோ அவரை அல்லாஹ் ஒரு சந்திர முகத்தை போல ஒரு மனிதனை அல்லாஹ் மாற்றுவானாம். பார்த்தால் பிரகாசமாக இருப்பானாம். அவன் வந்து அவனுக்கு அருகிலே அமருவானாம். நீ யார் என்று கேட்பானாம். நீ உலகத்தில் செய்தாய நல்ல நல்ல காரியம், அதை அல்லாஹ் 800 அழகாக மாற்றி கியாம நாள் வரை உனக்கு எதிராக உனக்கு உனக்கு அருகிலே அமர வைத்திருக்கிறான் என்று அந்த மனிதன் சொல்லுவானாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த வாழ்க்கையிலும் பாதுகாப்பே, அந்த வாழ்க்கையிலும் நமக்கு பாதுகாப்பே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபரிலே அடங்கப்பட்ட அந்த அடியானிடத்திலே வந்து மலக்குமார்கள் கேட்பார்களாம், உன்னுடைய வலது பக்கம் திரும்பிப்பார் என்று சொல்லுவார்களாம், உன்னுடைய இடதுபுறம் திரும்பிப்பார் என்றும் சொல்லுவார்களாம். அந்த அடியான் திரும்பி பார்ப்பான், இடதுபுறம் நரக நெருப்பை பார்க்கிறான், நரக நெருப்பை கபரிலே வைத்து அந்த அடியான் பார்க்கிறான். பார்த்தால் அப்படியே கூப்பாடு போடுகிறான், இதுவா எனக்கு மறுமையில் கிடைக்கப் போகிறது என்று கதறுகிறான். மலக்குமார்களுடைய வலதுபுறம் திரும்பிப்பார் என்று சொல்லுவார்களாம், வலதுபுறம் திரும்பி பார்ப்பானாம், சொர்க்கம் காட்சி அளிக்கப்படுமாம். மலக்குமார்கள் சொன்னார்களாம், இடதுபுறம் பார்த்தாயே நரக நெருப்பு, உலகத்தில் பாவம் செய்தவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிற கொடுமையான ஒரு நெருப்பு அந்த நெருப்பு, அதுதான் உமக்கு விதியாக்கப்பட்டிருந்தது. ஆனால் நீ செய்த நற்கர்மங்களின் காரணமாக, நீ செய்த நல்ல நல்ல இபாதத்துகளின் காரணமாக அல்லாஹ் உனக்கு இந்த சொர்க்கத்தை தந்திருக்கிறான் என்று நற்செய்தியும் சொல்லப்படுமாம். உறக்கம் எப்படிப்பட்ட உறக்கம், நம்முடைய வீடுகளில் உறங்குகிற உறக்கம் அல்ல, மன்னரை உறக்கம். கியாமனாளில் அல்லாஹ் எழுப்பி நிப்பாட்டினால் மணமகனை போல உறங்குகிற அந்த நல்லவர்கள் எல்லாம் மறுமையில் பேசிக் கொள்வார்களாம், நாம் ஒரு நாள் உறங்கி இருப்போமா, நாம் ஒரு அசரிலிருந்து மயிரை வரை உறங்கி இருப்போமா என்று ஒரு நாளை, ஒரு அரை நாளை அவர்கள் பேசுகிற அளவுக்கு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எதுவுமே தெரியாது, இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்றே தெரியாது. அப்படிப்பட்டவர்களிடத்தில் போய் அதைத்தா இதைத்தா என்று பேசுகிற கேட்கிற அறிவில்லாத சமூகம் நம்மிடத்தில் உண்டு, அதுவே காரியம். இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்றே அந்த மக்களுக்கு தெரியாது, எத்துணை நாள் உறங்கினோம் என்று தெரியாது, எப்பொழுது எழுப்பப்படுகிறோம் என்றும் தெரியாது. எழுப்பி நிப்பாட்டப்பட்டால் அது ஒரு புது உலகம், அவ்வளவுதான், அது ஒரு புது உலகம். அப்பொழுதுதான் எல்லோத்தையும் பார்ப்பார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், யாரையும் யாரும் அந்த நாளில் விசாரிக்க மாட்டார்கள். அது உலகம் அல்ல, வெளிநாட்டில இருந்து வந்த உடனே எப்பொழுது வந்தா என்ன ஏதென்று விசாரிப்பதற்கு, அது என்னுடைய நீதிமன்றம், அது ஒரு கோர்ட், அது என்னுடைய நீதிமன்றம். அந்த மன்றத்தில் மனிதன் காலடி எடுத்து வைக்கிற ஓசையை தவிர எந்த ஓசையும் அந்த மறுமை நாளிலே நீங்கள் கேட்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட அந்த நாளில் எழுப்பப்படும் பொழுது இந்த மண்ணறையில் உறங்கினார்களே மணமகனை போல, மண்ணறையை அல்லாஹ் சுகமாக ஆக்கி கொடுத்தானே நல்லவர்களுக்கு, அவர்கள் சொல்லுவார்களாம், ஒரு நாள் உறங்கியிருப்போமோ, ஒரு அரை நாள் உறங்கியிருப்போமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த மண்ணறை வாழ்க்கை சுகமான வாழ்க்கை அன்பான சொர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கழுதையின் மீது ஏறி அமர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே பயணம் செய்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது ஒரு மண்ணறையை தாண்டினார்கள். மண்ணறையை தாண்டிய உடனே அந்த கழுதை மிரண்டு அல்லாஹ்வுடைய தூதரை கீழே தள்ளிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்த உடனே கேட்டார்கள், இந்த மண்ணறையில் யாரை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு யூத பெண்மணி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவளுக்கு அந்த கபரில் கொடுக்கப்படுகிற அந்த வேதனையை அல்லாஹ்விடத்திலே மன்றாடி உங்களுக்கு கேட்க செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், ஆனால் நீங்கள் எல்லாம் மௌத்தாய் போய்விடுவீர்கள். கபரிலே இருக்கிற அந்த அலறல், கபரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கப்படுகிற அந்த தண்டனை, அதற்காக வேண்டி அவர்கள் ஒப்பாரி வைத்து அழுகிற அந்த சப்தம், அவர்கள் போடுகிற முறையீடு, அவர்கள் ஓலமிடுகிற அந்த ஒரு ஓலம், அவர்களுடைய அந்த அலறல் சப்தம், இவைகளை நான் கேட்கிறேன். அல்லாஹ்விடத்திலே மன்றாடி, யா அல்லாஹ், எனது சமூக மக்கள் திருந்தி வாழ்வதற்கு அந்த சப்தத்தை கேட்கவே யா அல்லாஹ் என்று துவா செய்ய நான் ஆசைப்படுகிறேன், ஆனால் அதை கேட்கிற சக்தி உங்களுக்கு இல்லை, நீங்கள் மரணித்து போய் விடுவீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு நரக நெருப்புக்கு முன்னதாகவே பலவேறு தண்டனைகள் அந்த கபருடைய வேதனையில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நச்சு வாய்ந்த, நீங்களெல்லாம் கற்பனையே செய்திராத மிகவும் நச்சு வாய்ந்த பாம்புகள் உங்களுடைய கபரை நோக்கி வரும், இரும்பு சுத்திகளை கொண்டு வந்து மலக்குமார்கள் உங்களுடைய தலைகளிலே அடிப்பார்கள். இந்த வேதனை ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருடமோ அல்ல, உலகம் அழிகிற நாள் வரை இந்த வேதனை இருந்து கொண்டே இருக்கும். ஒருபுறம் விஷஜந்துகளுடைய வேதனை, ஒருபுறம் கபருனுடைய நெருக்கம், இந்த பூமியினுடைய நெருக்கத்துடைய வேதனை, இன்னொரு புறம் சுத்தியினால் அடிக்கப்படுகிற ஒரு கொடுமை, இன்னொரு புறம் நரக நெருப்பை அல்லாஹ் துறக்க சொல்லுவான வாசலை, நரக நெருப்பினுடைய வெப்ப காற்றை அந்த கபரை நோக்கி அல்லாஹ் வீச செய்வானாம். இவ்வளவு கொடுமையும் அந்த ஆறடி குழிக்குள் ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டும் என்பான் அந்த சொல்களை கெட்டடியான். அல்லாஹுவை மறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் உலகம்தான் நமக்கு என்ற அடுத்த வாழ்க்கையை பற்றி சிந்திக்காமல் வாழ்ந்தார்கள். அவர்களை அல்லாஹ் விடமாட்டான். இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகிற வரை அல்லாஹ்வுடைய கடமை என்ன தெரியுமா? நீங்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். உங்களுக்கு இந்த வானத்தை தந்து, மழையை தந்து, சூரியனை தந்து உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தருவது அவனுடைய கடமை. ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழு. ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், முஸ்லிம்களாகிய என்னுடைய மூமின்கள் இருக்கிறார்களே, அவர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக என்னை நிராகரிப்பாளர்கள் என்று இல்லாமல் இருக்குமே. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மூமின்கள் எல்லாம் என்னை நிராகரித்து விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். அப்படி இல்லாவிட்டால் இந்த இறை நிராகரிப்பாளர்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய வீடுகளை எல்லாம் தங்கமாக மாற்றியிருப்பேன். இவர்கள் ஏறி செல்கிற ஏணிப்படிகளை தங்கம் வெள்ளியாக மாற்றியிருப்பேன். அவர்களுடைய வீட்டினுடைய முகடுகள், கதவுகளை தங்கமாக நான் மாற்றியிருப்பேன். ஏன் செய்யல? மூமின்கள் நிராசையடைந்து விடுவார்கள். நாம் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம், நாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம், நாம் மறுமையை ஒப்பிருக்கிறோம், நமக்கு தராமல் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விட்டானே என்று நீங்கள் என் மீது நிராசை அடைந்து விடுவீர்கள் என்பதற்காக வேண்டி மட்டும்தான் கொடுக்காமல் இருக்கிறேன். இல்லாவிட்டால் அதையும் இந்த உலகத்திலே கொடுப்பேன். எதற்காக? இதற்கு பிறகு வரப்போகிறார்களே மன்னரை வாழ்க்கைக்கு, அங்கே அவர்களுக்கு அதற்குரிய பரிசுகள் இருக்கும். வருவார்களே அந்த மறுமை நாளில், அந்த மறுமை நாளில் அல்லாஹ் தீர்ப்பு சொல்லுவான நரகவாசி என்று தீர்ப்பு சொல்லிவிட்டு அந்த நரகவாசியை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், உலகத்தில் வாழ்ந்தாயே, அந்த உலகம் முழுக்க நான் தங்கமாக தந்தால் இந்த நரக நெருப்பிலிருந்து உன்னை காப்பாற்ற அபராதமாக நீ செலுத்துவாயா? அல்லாஹ் கேட்பானாம், அடியான் சொல்லுவானாம், யா அல்லாஹ், இரண்டு பூமி தங்கம் என்னிடத்தில் இருந்தாலும் இந்த தீர்ப்பை மாற்றி அமைக்க நான் உனக்கு அபராதமாக தருவேன் யா அல்லாஹ் என்பானாம். அல்லாஹ் சொல்லுவானாம், அதற்கொண்டும் அவசியமே இல்லையே, உலகத்தில் வாழும் பொழுது அதைவிட சிறிய ஒன்றைத்தானே கேட்டேன், என்ன யா அல்லாஹ் நீ கேட்டாய், எனக்கு இணை வைக்க கூடாது என்று தானே சொன்னேன். தௌஹீத்வாதியாக வாழ், குரான் சுன்னாவை பின்பற்றி வாழ் என்றுதானே நான் சொன்னேன். அதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய விலை மதிக்க முடியாத பொக்கிசத்தை கொடுத்து அந்த தீர்ப்பை மாற்ற வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லையே. அப்படி நீ வாழ்ந்திருந்தால் உனக்கு அதுவும் அந்த சொர்க்கம் கிடைத்திருக்குமே. அப்படி நீ வாழாத காரணத்தில் உனக்கு நரகம் என்று அல்லாஹ் சொல்லுவான். இருக்கிற காசு பணமோ வசதி வாய்ப்போ கபருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தாது, மறுமையுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியாது. இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கையை பொறுத்து அன்பா அந்த சொர்களே. ஆகவே அல்லும் பகலும் நம்முடைய ஒவ்வொருவருடைய சிந்தனையும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு ஒரு உபதேசம் செய்த அடிப்படையில் இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு ஒரு உபதேசம் செய்திருக்கிறார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் மரணிப்பதற்கு முன்னால் தினந்தோறும் படுக்க செல்லும் பொழுது உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம், இன்றைக்கு நாம் குறித்த நேரத்தில் இபாதத்துகளை செய்திருக்கிறோமா, நமக்கு அல்லாஹு தந்த பொருளாதார ஞாபகத்தை கொண்டு இன்றைக்கு ஏதாவது நல்ல காரியங்களை செய்திருக்கிறோமா, செய்த இபாதத்துகளை பாதுகாத்து வந்திருக்கிறோமா, அழித்து வந்திருக்கிறோமா, யாருக்காவது நாம் தீங்கிழைத்திருக்கிறோமா என்று தினந்தோறும் அல்லாஹ் மறுமையில் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் நீங்களே உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு சொன்ன ஒரு உபதேசம் அன்பார்ந்த சொல்களே. ஆகவே அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும் மரண சிந்தனையோடு இருக்கட்டும். எங்கு ஓடி ஒளிந்தாலும் தப்பவே முடியாது என்கிற நினைப்பு நமக்கு இருக்கட்டும். இந்த உலகமல்ல நம்முடைய வாழ்வு, மன்னரை வாழ்வுதான் நம்முடைய வாழ்வு என்கிற சிந்தனை நம்முடைய இரத்த நாணங்களில் ஓடுகிற அளவுக்கு எப்பொழுதும் அந்த சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்று வர வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெற முடியும் என்பார்ந்த சொல்களே. இந்த உலகத்தில் மனிதர்களுடைய கண்களை எல்லாம் மறைத்து நாடு விட்டு நாடு தேடி இறைவனுடைய நடுநிசை பொழுதெல்லாம் நாம் நினைத்த தவறுகளை செய்யலாம். கேட்பதற்கு கூட ஆள் இல்லாத உலகம் இந்த உலகம். நாம் நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே வாழலாம். அந்த வாழ்வல்ல நமக்கு முக்கியம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரே, அந்த அடிப்படையில் வாழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூமின்களாகிய உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு சிறைச்சாலை தான், கட்டுப்பாடான வாழ்வு. இப்படி வாழக்கூடாது, அப்படி வாழக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது, இதை பேசக்கூடாது, இதை பேச வேண்டும், இதை சிந்தனை செய்ய வேண்டும், அதை சிந்தனை செய்யக்கூடாது என்கிற கட்டுப்பாடான வாழ்க்கைக்குரிய உலகம் மூமின்களுக்கு. இறை நிராகரிப்பாளர்களுக்கு இது ஒரு பூஞ்சோலை. எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் வாழ்வார்கள், இந்த உலகம் அவர்களுக்குரியது. இறுதியாக ஒரு நபிமொழியை உங்களுடைய உள்ளத்தில் நான் ஆழமாக பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டினுடைய கலீஃபாவாக இருந்த நேரம், பைத்துல் மாலில் அதிகமதிகம் சொத்துக்கள் குவிந்திருந்த நேரம், அவரை பார்ப்பதற்கு ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உறங்கிக் கொண்டிருந்தார். எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய தலையிலே ஒரு தலையணை இருந்தது. அந்த தலையணை எதனால் தயாரிக்கப்பட்ட தலையணை? பேரித்த மரத்தினுடைய மட்டைகள் காய்ந்து கீழே விழுமே அந்த குப்பை கோலங்களை எல்லாம் எடுத்து நிரப்பி ஒரு தலையணை செய்திருக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் அதை தலையிலே வைத்து கழுத்திலே இருந்து இடுப்பு வரை சின்ன ஒரு தன்னுடைய மேலாடையை எடுத்து விரித்து இடுப்பிலிருந்து கால் பகுதி வரை பச்சை பசேர் என்று அந்த அரபு தீபகற்பத்தில் இருக்கிற புல்லுகளை எல்லாம் எடுத்து கீழே பதித்து அதில் காலை வைத்து உறங்குகிறார். தலைக்கு மேலே ஒரு தோல் பையில் தண்ணீர் தொங்குகிறது. யார் இவர்? அகிலத்தின் அதிபதி, உலக மக்களுக்கெல்லாம் ஒரு தலைவர். அன்றைக்கு இருந்த ஆட்சி அதிகாரம் அன்றைக்கு அவருடைய கையில். அதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். அழுகுரல் சப்தம் கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் விழித்து பார்த்தா தன்னுடைய தோழர். என்ன உமர் அவர்களே என்றார்கள். என்ன யா ரசூலல்லாஹ், கைசரும் கிசராவும் எப்படியெல்லாமோ இந்த உலகத்தில் ஆட்சி ஆண்டு வாழுகிற இந்த காலகட்டத்தில் ஒரு தலையணையாவது வைக்க கூடாதா யா ரசூலல்லாஹ், கீழே ஒரு போர்வையாவது போட்ட கூடாதா யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உமர் அவர்களே, கைசரும் கிசராவும் இந்த உலகத்தில் வாழ புறப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்வு கபருடைய வாழ்வு, மறுமையுடைய வாழ்வு அல்லவா? நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாழ்க்கையை சிறப்பாக்கி நிச்சயமாக வைப்பான். இந்த உலகம் நம்முடைய வாழ்வு, இந்த உலகம் நமக்குரியது அல்ல. இந்த உலகம் இறை நிராகரிப்பாளர்களுடைய உலகம். ஆகவே மூமின்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை அந்த வாழ்வுக்காக வேண்டி தயார்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழியை இந்த நல்ல நேரத்தில், அமைதியான இந்த நேரத்தில் கூர்ந்து கவனிக்கின்ற உங்களுடைய சிந்தனையில் அந்த நபிமொழியை இறுதியாக நான் பதிவு செய்து, மன்னரையை நோக்கித்தான் நம்முடைய மனித வாழ்வினுடைய பயணங்கள் அமைய வேண்டும், அதில்தான் வெற்றி இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஐஐடி நிறுவனம் மற்றும் பறக்ககதனியா மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இங்கே வருகை தந்த உங்கள் அனைவர்களிடத்திலும் மீண்டும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். எதை நாம் கேட்டோமோ, கேட்டதை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துகிற உள்ளம் மட்டும் நமக்கு இருந்தால் நாம் வெற்றியடைந்து விடுவோம். கேட்டதை வெறும் செவிகளிலே மட்டும் நிறுத்திவிட்டால் ஈமான் பலகீனமடைந்து விடும், ஹிதாயத் பறிபோகிவிடும். உபதேசம் என்பது மூமின்களுக்கு மிக மிக முக்கியமானது. அந்த உபதேசத்தின் அடிப்படையில் நடப்பது அதைவிட முக்கியமானது. அந்த இரண்டும் தான் நம்முடைய ஈமானை, தக்குவாவை, இதாயத்தை பாதுகாக்கும். அப்படி பாதுகாத்து வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அய்யூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். முஸ்லீம் வானொலி பற்றி உங்களது நண்பர்கள், அதே போல உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் தெரியப்படுத்துங்கள். முஸ்லீம் வானொலியை நீங்கள் www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் கையடக்க தொலைபேசி நேர்கள் நேரடியாக உங்களது டவுன்லோட் ஸ்டோருக்கு சென்று எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் கேட்கக்கூடியதாக இருக்கும். 24 மணி நேரமும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே இணைந்து கொள்ளுங்கள் முஸ்லீம் வானொலியோடு.
2: முஸ்லிம் வானொலி
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
3: எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் மறுமையை மறக்கச் செய்யும் உலக மோகம் என்ற தலைப்பினூடாக உங்களுக்கு மத்தியிலே ஒரு சில விடயங்களை சொல்லுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். உண்மையாக இப்படியான தலைப்புகள் கீழ் மக்கள் மன்றத்தில் பேசுவதற்கு ஏன் சொல்லப்படுகிறது என்று கேட்டால், உலகம் அவர்களை மறுமையை மறக்க செய்யக்கூடிய அளவுக்கு உலக கவர்ச்சியால் மக்கள் மதிமயங்கக்கூடிய நேரத்தில் மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த லாபங்களை எல்லாம் மனிதன் மறந்து உலகத்திலே நல்ல வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த ஒரு அநியாயத்தையும் துணிந்து செய்யக்கூடிய அளவுக்கு மனிதன் முன்னே வருகிறான். இந்த காரணத்துக்காக வேண்டிதான் உலக மோகம் என்றால் என்ன, ஏன் மனிதர்கள் மறுமையை மறக்கிறார்கள் என்ற சிந்தனையை உங்களுக்கு மத்தியில் ஒரு சில அடிப்படைகளை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக ஒரு மனிதன்ட்ட கொண்டு போய் ஒரு அழகான ஒரு வீடை காட்டி இது டெம்பரரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச காலம் உங்களுக்கு இதில் தங்கிக் கொள்ளலாம் என்று காட்டி அதை விட அற்புதமான பளிங்கு கற்கள் பிடிக்கப்பட்ட ஒரு மாளிகையை காட்டி இது நிரந்தரமாக உங்களுக்கு இது வாழலாம், ரெண்டில் எதையும் நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க என்று ஒரு மனுஷனுக்கு சொன்னால், பொதுவாக அதாவது தற்காலிகமாக வாழக்கூடிய அதை காட்டி அது கொஞ்சம் பெரிய ஒரு மாளிகை, அழகான மாளிகை, தற்காலிகம், நிரந்தரமாக வாழ்கிறது ஒரு குடிசையாக இருந்தால் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பான், தற்காலிகமாக இதில் இருப்போமா இல்லை நிரந்தரமாக குடிசையில் இருந்துருவோமா, இது நிரந்தரமா கிடைக்கும், இது ஒரு வருஷத்துல தள்ளிடுவாங்க வெளியே, அதுக்கு மேல என்ன வழின்னு தெரியாது, அப்புறம் சம்பாதிச்சா ஒரு வீடு கிடைக்கும் கிடைக்காம போகும், இந்த வீடை எடுப்போமா அந்த வீடை எடுப்போமா யோசிச்சா ஒரு வாஸ்தவம் நியாயம், ஒரு மனிதன் இது ரெண்டையும் பார்த்து யோசிப்பான், ஆமா தற்காலிகத்துக்கு போகுமா நிரந்தரத்துக்கு போமா, நிரந்தரம் வந்து குடிச்சேன், தற்காலிகம் ஒரு மாளிகை, இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தால் மனிதன் கொஞ்சம் நின்று சிந்திப்பது நியாயம் வாஸ்தவம். ஆனா ஒரு தற்காலிகமாக ஒரு குடிசையை கொடுத்துட்டு நிரந்தரமாக ஒரு மாளிகையை கொடுத்தா நிரந்தரம் என்ற மாளிகைக்கு வந்து யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை, தற்காலிகமாக இருக்கலாம் ஒரு குடிசையை காட்டுறான், நிரந்தரமாக வேணுமா இந்த மாளிகை அடிக்கலாம், யாராவது யோசிப்பார்களா, புத்தி உள்ள எவனும் யோசிக்க மாட்டான், என்ன எதுக்கு அவ்வளோ சிந்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் கல்பு நேரடியாக சொல்லும் நிரந்தரமாக எல்லா வசதியும் உள்ள அந்த மாளிகையை தேர்ந்தெடு, இது குடிசை ரெண்டையும் பார்த்தோன்னா அதுதான் பெருசு, மாளிகையில தான் வசதி இருக்குது, அடுத்தது பார்த்தோம்டா இது ரெண்ட் கொஞ்ச காலம் தான், அது பெர்மனன்ட் நிரந்தரமா வாழலாம், சாதாரணமா இதை விளக்க வைப்பதற்கு எந்த தேவையும் இருக்காது, இப்படி ஒன்றை சொல்லி பாடம் நடத்தி அதான் நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கொடுக்கணுமா, சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இது சொல்லி கொடுத்து பாடம் நடத்த வேண்டிய ஒரு மெட்டீரியல், அதுதான் இன்றைக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது. என்ன மறுமையை மறக்க செய்யும் உலக மோகம் என்று முஸ்லீம்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்று ஏன் தரப்படுகிறதுனா, குடிசை வேணுமா மாளிகை வேணுமா, அதுவும் தற்காலிகம் வேணுமா நிரந்தரம் வேணுமா என்று கேட்டா இதை பாடம் நடத்துங்கள் என்று தரப்படுகிறது என்று சொன்னா இங்க என்ன பிரச்சனை என்று கேட்டீங்கன்னா, அல்லாஹ் மீது ஆணையாக இது தற்காலிகம் தான், இது குடிசை தான், அது மாளிகை தான், அது நிரந்தரம் தான், மறுமை என்பது அது நிரந்தரமான வாழ்க்கை, அது அல்லாஹ் கொடுக்கிறது வந்து நினைச்சு பார்க்கல, அது மாளிகைகள், இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு துணியா, இது தற்காலிகமா போயிருவோம், இந்த துணியா வேணுமா மறுமை வேணுமான்னு கேட்டா அறிவுபூர்வமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மறுமை தான் வேணும் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு முஸ்லீமும் உட்கார வச்சுட்டு ஒரு பேனாவை கையில் எடுத்து ஒரு புத்தகத்தை எடுத்து எழுதிட்டோம்னா பலங்குடையில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் வேணும்பாங்க, அது வேணும்டா என்ன செய்யணும், இப்படிலாம் பண்ணணும், அதெல்லாம் வேணும்டா, இவ்வளவு தொழணும், இவ்வளவு நோம்பு பிடிக்கணும், இந்த மாதிரி தர்மம் பண்ணணும், அதெல்லாம் பண்ண இயலாது. மனிதனுடைய செயற்பாடுகள் வந்து அவன் எதை விரும்புறான் எதை நம்புறான்னு காட்டும். ஒரு மனுஷன் வாயால சொல்லுவான், ஆனால் கல்பால் எதை நினைக்கிறான் என்பது என்ன காட்டும், ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பாடுபடுறார். அவர் பாடுபடுவது எதை எடுத்துக்காட்டுதுன்னா, அவர் கல்வியில் ஒரு லட்சியம் இருக்கிறது. ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும்ன்றார் வாயாலே, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் தூங்கி மறுபடியும் ராத்திரியிலிருந்து காலை வரைக்கும் தூங்குறாரு. இவன் ஒன்னா நம்பர் சோம்பேறி. இவர் வந்து என்ன நினைக்கிறாரு, அவருடைய மனசுல வந்து வாயால கோடீஸ்வரன் ஆகணும்னு சொன்னதுக்கு அவர் கல்வியில் அது இடம் பெறவில்லைன்னு பார்ப்போம். இதை மாதிரிதான் முஸ்லீம்களுக்கு மத்தியில் போய் மறுமையை நேசிக்கணும், மறுமைத்தான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை. புரிந்திருக்கிறார்கள், ஆனால் நம்பவில்லை. இங்கதான் பிரச்சனை. நம்பிக்கை தான் ஒரு மனிதனை எழுப்பும், ஒரு மனிதனை டோட்டலா மாத்தும். இந்த நம்பிக்கை கல்வியில் ஒழுங்காக இறங்கினால் அவன் என்ன பண்ணுவான், அந்த நம்பிக்கை கேட்பவனுடைய ஒவ்வொரு புலன்களும் மாற ஆரம்பிக்கும். அவன் கண்ணு மாறும், மூளை மாறும், சிந்தனை மாறும், ஒவ்வொன்றும் மாற ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை எப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பலங்கோட சந்தியில போயாச்சு, ஜங்ஷன்ல பலங்கோடையை சேர்ந்த ஒரு சகோதரர் என்ன பண்றாருன்னா, ஒரு அதிசயமான ஒரு விஷயம் சொல்றாரு. ரெண்டு வாகனங்கள் வரும், ரத்னபுர சைட்ல இருந்து ஒரு வாகனம் வரும், பண்டார வேலை சைட்ல இருந்து இன்னொரு வாகனம் வரும், ரெண்டுமே இன்றைக்கு ஒரு 12 மணி 12:30 மணிக்கு ரெண்டும் மோதி கொள்ளும்ன்றாரு, ரெண்டு ஆக்சிடென்ட் ஆயிரும்ன்றாரு. அதுல நம்பர் பிளேட் இதுதான். அப்படி யாருமே இல்லை, ஒரு கற்பனைக்கு நான் சொல்றேன், சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பக்கத்துல வர்ற வாகனம் இந்த நம்பர் பிளேட்ன்றாரு, அந்த பக்கத்துல இருந்து வர்ற வாகனம் இந்த நம்பர் பிளேட், ரெண்டும் மோதி ஒரு ஆள் இறந்துருவார். எல்லாரும் போறோம், முழு பழங்குட வாசிகளும் போய் நிற்கிறோம். சொன்ன மாதிரி ஒரு ஆள் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு வாகனமும் வருகுது, ரெண்டும் மோதுது, ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னு வைங்க, ஊர்ல உள்ள 75% என்ன பண்ணிருவாங்க, அவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அடடா, இவருக்கு எப்படி இது தெரியுது, இவர் எப்படி இதை சொன்னார், இந்த ரெண்டு வாகனமும் மோதும் என்று சொன்னாரு, அதுவும் 12:32 நேரம், 12:32 சரியாவே நடந்துச்சு, இவர் எப்படி இதை சொல்லுவார்னு யோசிப்பாங்களா. ஒரு 25 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 25 வீதம் டவுட் படுவாங்க, இவரே ஊர்ல பெரிய ஆள் ஆகிறதுக்காக எல்லாருடைய கவனத்தையும் திருப்புறதுக்கு இவரே ரெண்டு வாகனத்தை அனுப்பி பிளான் பண்ணி ஏதோ மோத வச்சு செட்டிங் நடத்தி மக்களுடைய கவனத்தை திருப்ப போறாரோ தெரியல. இவருடைய பிளான் ஒரு 25 வீதம் சந்தேகம் வரும், 75 வீதம் நம்பிடுவாங்களா. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, சந்தேகிக்கிறீங்களா, அப்படி என்ன, சனிக்கிழமை, சனிக்கிழமை 10:59 நீங்க பாருங்க, பழங்குடையில பூமி குலுக்கம் வரமாட்டாரு, 11 மணி இல்ல 10:58 இல்ல 10:59 பழங்குடையில பூமி குலுக்கம் வரமாட்டாரு. சொல்லியாச்சா, பழங்குடையே நட்டுக்கு நிக்குது பூமி குலுக்கத்துல 10:59 எல்லாரும் பாக்குறோம். அப்ப அந்த 25 வீதம் சந்தேகப்பட்டாங்களே, அவங்களும் என்ன பண்ணிடுவாங்க, சுதாகரிச்சுட்டு இல்ல இல்ல இவருக்கு என்னமோ தெரியுது, ஏன் பூமியை பிடிச்சி ஆட்டுவாரு, ரெண்டு வாகனத்தை செட்டிங் பண்ணி அனுப்பலாம், பூமியை பிடிச்சி அப்படி ஆட்டுவாரு, இது இவருக்கு என்னமோ தெரியுது என்று ஒரு முடிவுக்கு வருவார்களா இல்லையா. அப்படி யாருமே இல்லை. நான் ஒரு உங்க அதாவது நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்பதான் முஸ்லீம்கள் நிலைமை உங்களுக்கு புரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னு வைங்க, அவர் எப்படி நம்புவாங்க, அப்படி யாரும் இல்லை. அப்படி ஒருவர் சொன்னால், அப்படி அவர் சொல்லி பூமி குலுக்கம் நடந்தா, நீங்க கையில ஒரு உங்க குழந்தைய வச்சுட்டு நிக்கிறீங்க, உங்க மகன் செல்லமா பாசமா அற்புதமா உங்களை சுத்தி சுத்தி வர்றவரு, செல்லமா பேசுறவரு, அந்த சொன்னவரு ஆக்சிடென்ட் ஆக மாட்டாரு, பூமி குலுக்கம் வரமாட்டாரு, அவர் சொல்றாரு உங்க குழந்தைய பார்த்து இப்ப எத்தனைன்னு கேட்கிறாரு. இப்ப நீங்க சொல்றீங்க 3 வயசு, 6.5 வயசுல உங்க குழந்தை மௌத்தா போகமாட்டாரு, 6.5 வயசு பிப்ரவரி மாசம் 10 மௌத்தா போகமாட்டாரு, இன்னொரு 3.5 வருஷம் இருக்குது, இப்பதான் குழந்தை மூச்ச பாக்குறீங்க நீங்க, உங்களுக்கு சிரிப்பு வருமா அழுக வருமா, வீட்டுக்கு போனா உங்க பொண்டாட்ட மெட்ரோ சொல்லுவீங்களா மறப்பீங்களா, வந்துடும் என்னமோ மாறி இருப்பீங்க.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி. நீங்கள் தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். பொறுமை என்ற தலைப்பிலான இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் டி முகமது ஹுசைன் மன்ஃபை
1: அவர்கள். அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். மஜ்தமா கௌமன் பைத்தம் மின் புயூதில்லாஹி, அல்லாஹுவின் ஏதாவது ஒரு இறை இல்லத்தில் ஒரு கூட்டம் ஒன்று கூடுகிறார்கள். யத்லூன கிதாப் அல்லாஹி வயதாரசூன பைனஹும், அல்லாஹுவின் வேதத்தை ஓதுவதற்காகவும் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தங்களுக்கு மத்தியில் கருத்து பரிமாற்றம் அறிந்து கொள்வதற்காக உலகத்தில் ஏதாவது ஒரு மஸ்ஜிதில் ஒரு கூட்டம் ஒன்று கூடும் என்றால் இல்லா நசலத் அலைஹி முஸ்ஸகீனா, அல்லாஹ் அந்த கூட்டத்தின் மீது தன்னுடைய சகீனத் அமைதியை அல்லாஹ் இறக்குகிறார். வஹஷ்யத்துஹும் ரஹ்மா, தனது ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் அந்த கூட்டத்தை அரவணைத்துக் கொள்கிறான். வஹஃபத்துஹுமுல் மலாஇகா, தனது வானவர்களை கொண்டு அல்லாஹ் அந்த கூட்டத்தை பாதுகாக்குகிறான். வதகரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, இவர்களை விடவும் சிறந்த படைப்பான வானவர்களிடத்தில் இவர்களை பற்றி அல்லாஹ் பெருமையாக நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் என்பது நாம் நினைத்து கொண்டிருப்பதை போன்று வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும் ஆர்வமூட்டக்கூடிய ஒரு சடவாதத்தினுடைய மார்க்கம் அல்ல. அல்லது இஸ்லாம் என்பது வரலாறுகளையும் வீரமான பண்புகளை மட்டும் சுமந்திருக்கக்கூடிய ஒரு கொள்கை மட்டும் அல்ல. அல்லது இஸ்லாம் என்பது உலகத்திற்கு கொள்கை ரீதியாக பிரகடனப்படுத்தக்கூடிய வெறும் சித்தாந்தம் மட்டுமல்ல. இஸ்லாம் என்பது ஒரு மனிதனை உருவாக்குவதற்காக, ஒரு மனிதனுடைய சிந்தனையை சீர்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள்கொடை இஸ்லாம். நாம் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம் என்றால் இஸ்லாம் அல்லாஹுனுடைய நேசம் எப்பொழுது எமக்கு கிடைக்கும், நாங்கள் தொழுதால் அல்லாஹுனுடைய நேசம் கிடைக்கும், நாங்கள் நோன்பு நோற்றால் அல்லாஹுனுடைய நேசம் கிடைக்கும், இது போன்று வெறும் இபாதத்துகளினுடைய விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தினால், அல்லது இன்னும் சில சகோதரர்கள் நாம் அல்லாஹுவிற்கு இணை வைக்கவில்லை, இணைதுணைகளை ஏற்படுத்தவில்லை, அப்படியானால் அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவான், எங்களுக்கு அல்லாஹ் சுவனத்தில் நுழைய வைத்து விடுவான், இதல்ல இஸ்லாம். உண்மையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாளைக்கு நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படக்கூடிய மீசான் என்று அல்லாஹ் ஒரு தராசை வைத்திருப்பான். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறார், ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதியா, யாரினுடைய அந்த நன்மையினுடைய அந்த தட்டு கனமானதோ அவர்கள்தான் அல்லாஹுனுடைய பொருத்தத்தில் குறித்தான மக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், நாளைக்கு மறுமையில் நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படக்கூடிய அந்த தராசில் மிகவும் கனமாக இருக்கக்கூடிய ஒரு இபாதத் என்ன தெரியுமா, ஹுஸ்னுல் குலுக், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்லொழுக்கங்கள், நாம் தொழக்கூடிய தொழுகையை காட்டிலும், நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பை காட்டிலும், நாங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத்தை காட்டிலும், நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜை காட்டிலும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பெருமதியானது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்புகள். இந்த பண்பை சீர்படுத்துவதற்கு, நற்பண்பு மிக்க ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்குத்தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். குர்ஆன் பதிவு செய்கிறது, இன்னா யா அய்யுஹன் நாஸு கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர். இந்த குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, உங்களினுடைய உள்ளங்களினுடைய நோய்களை அழித்து உங்களை நற்பண்புடையவனாக மாற்றுவதற்கு நாம் குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை நற்பண்புடையவராக மாற்றுவதற்காக நாம் அனுப்பி இருக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, இந்த உலகத்திலும் நாங்கள் வெற்றியாளராக இருக்கணும், நாளை மறு உலகத்திலும் நாங்கள் வெற்றியாளர்களாக மாறணும். கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா, யார் தங்களினுடைய ஒழுக்கத்தை சீர்படுத்தினாரோ, தங்களினுடைய பண்புகளை யார் அழகுபடுத்தினாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் தங்களினுடைய ஆத்மா ஒழுக்கத்தினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லையோ அவர் தோற்று விட்டார். குர்ஆன் பதிவு செய்கிறார். ஆதலால் அன்பு சகோதரர்கள், இஸ்லாம் பல்வேறு ஒழுக்கங்களை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் நம்மை நேசிப்பான். நம்மிடத்தில் இபாதத் இருக்கிறது, நம்மிடத்தில் எல்லா விதமான நன்மைகளும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வை நாளைக்கு நாங்கள் சந்திக்கும் பொழுது நற்பண்புடையவர்களாக நாங்கள் சந்திக்காவிட்டால், இல்ல மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யாருக்கு அந்த சுவனம் அல்லாஹ்வை அவர்கள் சந்திக்கும் பொழுது தங்களினுடைய ஆன்மாக்களின் நோய்களை சுத்தப்படுத்தி நற்பண்புடையவர்களாக யார் அல்லாஹுவை சந்திக்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அந்த சுவனங்களை வைத்திருக்கிறார். பல நற்பண்புகளை பற்றி நிச்சயமாக நாங்கள் அதிகம் பேச வேண்டும். நம்முடைய உறவுகளோடு நற்பண்புகளை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆசைப்பட வேண்டும். எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள் எவை என்பதை முதலில் நாம் தனிமையாக உணர வேண்டும். எம்மிடத்தில் இல்லாத பண்புகள் எவை என்பதை முதலில் நாங்கள் எம்மோடி உரையாட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நாட்களில் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு கூறக்கூடிய அழகிய பண்புகளை தொடர்ச்சியாக நாம் காண இருக்கிறோம். எல்லா நற்பண்புகளிலும் முதன்மையானது இஸ்லாம் முதல் நற்பண்பாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தக்கூடியது அஸ்ஸபுர், பொறுமை. நம்ம அதிகம் கேள்விப்பட்டிருப்போம் பிறருக்கு உபதேசம் செய்யும் பொழுது, பாய் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், சபுராக இருங்கள். அதிகம் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பொறுமை என்றால் என்ன? அஸ்ஸபுரு சலாசத்து அன்வாஇ, பொறுமை என்பது மொத்தம் மூன்று வகைப்படும். அல் அவ்வல், முதல் பகுதி அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்தில் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். அல்லாஹ் என் மீது பல்வேறு கடமைகளை அல்லாஹ் விதித்திருக்கிறார். என் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு கட்டளைகளை அல்லாஹ் சுமத்தி இருக்கிறார். எத்தனை சகோதரர்கள் இரவு தொழுகை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில், ஒரு புறம் உலகத்தில் ஒரு பெரிய இடம், ஒரு பெரிய மக்கள் இரவு தொழுகை இல்லாமல் கண்ணீரோடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனி ஒரு புறம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவு தொழக்கூடிய ஒரு நல்ல சுதந்திரத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இவர் எத்தனை சகோதரர்கள் இரவு தொழுகிறோம், தராவீது தொழுகிறோம், சாதாரணமாக கடந்து விட்டு செல்கிறோம். நாங்கள் எல்லாம் வீட்டில் தொழக்கூடிய மக்கள், அல்லாஹ்விற்கு தெரியும் இவர் எத்தனை நபர்கள் வீட்டில் தொழுகிறோம். இந்த உம்மத்தினுடைய ஃபத்வா என்ன தெரியுமா? இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் ஷாஃபிஈ, இஜ்மாஉல் உம்மா, ஷேக் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், இந்த உம்மத்தில் தோன்றிய எல்லா மார்க்க அறிஞர்களும் ஏகோபித்து சொன்னது, ரமதானினுடைய மாதத்தில் பள்ளிவாசலில் இரவு தொழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் திருமிதி பதிவு செய்கிறார்கள், இமாம் இஷாவை நிறைவேற்றுகிறார். இஷாவிற்கு பிறகு இமாம் இரவு தொழுகை வைத்தால் அந்த இமாமோடி நின்று யார் இரவில் தொழுவார்களோ, ஒரு சிறிது நேரம், ஒரு அரை மணி நேரம் இமாம் தொழ வைப்பார்கள், அல்லது ஒரு முக்கால் மணி நேரம் இமாம் அவர்கள் தொழ வைப்பார்கள். யார் இமாம் அவர்கள் தொழுகை நடத்தும் பொழுது இமாம் அவர்களுக்கு பின்னால் இரவில் நின்று தொழுவாரோ, வானவர்கள் எப்படி எழுதுவார்களாம் தெரியுமா? இவர் இரவு தொழுதார் என்று எழுத மாட்டார்களா? இமாமிற்கு பின்னால் இவர் தராவீஹை தொழுததினால் இரவு முழுவதுமே நின்று கொண்டு தொழுதார் என்று வானவர்கள் எழுதுவார்களா? அப்ப பொறுமையினுடைய முதல் பகுதி என்ன தெரியுமா? அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்தில் ஷைத்தான் ஒரு விதமான பலகீனத்தை ஏற்படுத்துவார். ஷைத்தானினுடைய முதல் பகுதி எப்படி இருக்கும் தெரியுமா? நச்சு கருத்துக்களை அழகிய முறையில் ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் விதைப்பார். இரவு 4 மணிக்கு தொழுதால் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ஹுசைன், நீங்க 3 மணிக்கு எந்திரிச்சு அல்லாஹ்வை தொழுதால் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? நம்ம எத்தனை நாள் 3 மணிக்கு எந்திரிச்சு தொழுதிருக்கிறோம்?
2: நம்ம எத்தனை நபர்கள் 3 மணிக்கு எழுந்து 3/4 மணி நேரம் தொழுதிருப்போம். ஷைத்தான் உங்களை இந்த இபாதத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு ஷைத்தான் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? இபாதத்தில் ஒரு பொறுமையற்ற நிலையை ஏற்படுத்துவார். காலை ஃபஸப்ஹ் பிஹம்தி ரப்பிக கபில துலூஇ ஷம்ஸ் வ கபில உருபிஹ குர்ஆன் பதிவு செய்கிறார். எப்படி இப்ப நம்ம எல்லாம் தொழுதும் அல்லவா ஃபஜ்ர் தொழுகை, இதுபோன்று அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இனியொரு கடமை என்ன தெரியுமா? சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிப்பதும், சூரியன் மறைவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிப்பதும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மறுமையில் ரசூலுல்லாஹி பார்த்து கேட்டார், ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பதிவு செய்கிறார் ஸஹீஹ் முஸ்லிம், நாளைக்கு மறுமையில் அல்லாஹுவின் தூதரே, யா ரசூலுல்லாஹ், நாளைக்கு மறுமையில் நாங்கள் அல்லாஹுவை காண முடியுமா? அல்லாஹுவின் தூதரே, நாளைக்கு மறுமையில் எங்கள் ரப்பை நாங்கள் காண முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 14வது சந்திரனை காண்பதற்கு நீங்கள் சிரமப்படுகிறீர்களா? இல்லை அல்லாஹுவின் தூதரே. அதுபோலத்தான் நாளைக்கு மறுமையில் உங்கள் ரப்பை நீங்கள் காண்பீர்கள். யாருக்கெல்லாம் ரப்பை காண வேண்டும் என்ற ஆசை இருக்குமோ, ஃபஸப்ஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல உருபிஹ, சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிக்கட்டும், சூரியன் மறைவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிக்கட்டும். ஷைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால், ஃபஜ்ர் தொழுக முடியும், என்ன செய்யலாம், நோன்பு வச்சிருக்கிறோம், ஓய்வு எடுக்க வேண்டும். ஆனால் உண்மையிலே போய் நாங்கள் ஓய்வு எடுப்போமா? வெளியில் போய் அத்தியோர்த்திட்ட பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அதே நேரத்தில் ரசூலுல்லாஹினுடைய சுன்னா என்ன? ஃபர்து தொழுதால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுதால் அந்த இடத்திலேயே அமர்ந்திருப்பார்கள் சூரியன் உதயமாகக்கூடிய வரை. இப்போ நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், தேவை இருக்கிறது, வேலை இருக்கிறது, தாராளமாக வெளியே செல்லலாம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பொறுமையினுடைய முதல் பகுதி எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இபாதத்துகளை அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய செயல்களை செய்யும் பொழுது அதில் பொறுமையாக இருப்பது, அதில் வரக்கூடிய அந்த சங்கடங்களை தாங்கிக் கொள்ளுதல், அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பொறுத்து கொள்ளுதல், பொறுத்து கொண்டு இபாதத்து செய்தல், இது பொறுமையினுடைய முதல் பகுதி. அஸ்ஸானி, இரண்டாவதாக பொறுமை என்றால், அல்லாஹ் நமக்கு பல்வேறு தடைகளை அல்லாஹ் விதித்திருப்பார். மது அருந்த வேண்டாம், போதை வஸ்துக்கள் உபயோகப்படுத்த வேண்டாம், ஹலாலான பாதையில் உங்கள் சம்பாத்தியம் இருக்க வேண்டும், இவர்களைத்தான் காண வேண்டும், இவர்களோடித்தான் உரையாட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு தடைகளை நமக்கு மத்தியில் அல்லாஹ் விதித்திருப்பான். இந்த தடைகளை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நபித்தோழர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற முன்னக்கட்டி அந்த நபித்தோழருக்கு ஒரு காதலி இருந்தால், அனாக் அப்படின்னு ஒரு காதலி, ரொம்ப நேசித்தார்கள் ரெண்டு பேரும், ரொம்ப லைலா மஜ்னுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப பெரிய காதலர்கள் ரெண்டு பேரும். அனாக் அவள் ஒரு பெண், மிக அழகாக இருப்பாள், இவர் மக்காவை சார்ந்தவர், ரெண்டு பேரும் ரொம்ப காதலி, ரொம்ப நேசம், ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கிறது, அன்பை பரிமாறிக்கொள்ளுதல், காலத்தினுடைய ஓட்டம் இந்த நபித்தோழருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை அல்லாஹ் நசீபாக்கி விட்டான். இந்த நபித்தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னார், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு தஞ்சமடைகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர்களில் ஒருவராக நபிக்கு கீழே ஒரு சாதாரண மனிதராக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் இந்த தோழரிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தோழர்களை மக்காவாசிகள் கைது செய்து வைத்திருக்கிறார்கள், அந்த இடம் உங்களுக்கு தெரியும், அந்த இடத்தை சுட்டி காட்டுறாங்க, அங்கிருக்கக்கூடிய தோழர்களை போய் நீங்கள் விடுவித்து கொண்டு வர வேண்டும், உங்களினுடைய பொறுப்பு. அப்போ அந்த நபி தோழர் என்ன செய்கிறார், பெரிய ஒரு பாக்கியம், அல்லாஹுவின் தூதர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு அவர் என்ன செய்கிறார், மாறு வேஷத்தில் மக்காவுக்கு போகிறார். இரவு நேரம் சூரியரை குறிக்கிறார், ஹாய் தயாரி குதிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு தோழர்களை கையில் காலில் சங்கிலி போட்டுக்கிறாங்க, அதையெல்லாம் வெட்டி எடுத்து அவரை பாதுகாத்து வெளியே கொண்டு வரும் பொழுது ஒரு சப்தம் கேட்கு, ஹபீபி, என் நேசனே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கு. இந்த குரலை எங்கேயோ கேட்டுக்கிறோமே, கொஞ்சம் யோசிக்கிறார், நல்ல இருளாக இருக்குது. அவர் திருப்பி பார்க்குறாரு, அந்த இருளில் முகம் தெரியவில்லை, ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறது, ஹபீபி, என் நேசமானவனே. அப்போ அவர் கேட்குறார் அந்த நபித்தோழர், அந்த அனாக், நீ அனாக்கு தானே, நீ அனாக்கு தானே? ஆம், நான் அனாக்கு தான். பழைய ஞாபகங்கள் அந்த நபித்தோழருக்கு, அந்த அனாக்கிற்கு பழைய ஞாபகங்கள், எவ்வளோ ஒரு அழகான காதலன், எவ்வளோ ஒரு அழகான இருளினுடைய காலத்தில் மகிழ்ச்சியோடி கரங்கள் கோர்த்து வாழ்ந்த நாட்கள் அல்ல வந்த நாட்கள். இப்போ அந்த அனாக்கு சொல்கிறாள், இன்றைய இரவு என்னோடு நீ தங்க வேண்டும், அவர் சொல்றார், அன முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம். ஹுர்ரிம தாலிக், அல்லாஹ் விபச்சாரத்தை என் மீது ஹராமாக்கி இருக்கிறார், எவ்வாறு என்னால் தங்க முடியும்? அப்ப நானாக்கு சொல்றார், நீ யாரானாலும் இருந்துக்கோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்றைய இரவு நீ என்னோடி தங்க வேண்டும், தங்க மறுத்தால் நான் சப்தம் போட்டு உங்களை காட்டி கொடுத்துருவேன். நபித்தோழர் சொல்கிறார், நபித்தோழர் சொல்கிறார், எது நடந்தாலும் சரி அல்லாஹ் விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கிறார். ஒரு காலம் உன்னோடி நாங்கள் தவறு செய்ய மாட்டோம். சுவர் ஏறி குதிக்கிறாரு, அவர் கத்துறா கால் உடை. சுவர் ஏறி குதிக்கிறாரு, அவர் கத்து

நினைக்காதீங்க. மீண்டும் வந்து நிற்கிறார். சூரத்து நூர் உங்கள் வீடுகளுக்கு சென்றால் படித்து பாருங்கள். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி என்ற இந்த வசனம் இந்த நபி தோழருக்காகவே அல்லாஹ் இறக்கினான். அந்த வசனத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் சொல்வான், இறை நம்பிக்கை கொண்டவர்களின் மீது விபச்சாரியை திருமண முடிப்பதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கி இருக்கிறான். நம்முடைய உணர்வுகள் சில நேரங்களில் அல்லாஹ் தடுத்த காரியத்தின் பக்கம் செல்ல விரும்புவோம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்திருப்பான். சஹீஹுல் புகாரி, ஒரு நபி தோழர் திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனைவியோடு. நல்ல கேளுங்க, அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த நபி தோழரை சந்திக்கிறதுக்கு ஒரு வயதான மூதாட்டி வருகிறார். வந்து சொல்றாரு, அந்த மூதாட்டி யார் என்று சொன்னால், இந்த நபித்தோழருக்கு பால் கொடுத்த பெண்மணி, பால் குடி அன்னை. எப்படி இருக்கிற மகனே, உங்களுக்கு நாங்கள் தான் பால் கொடுத்தோம், உமா நல்லா இருக்கிறேன், பால் குடி உமா இல்ல, வீட்டில் உட்காருங்கன்னு சொல்லி நல்லா விருந்து வைக்கிறார். அப்ப அந்த பால் குடி உமா கேட்கிறாங்க, நீங்க திருமணம் முடிச்சிட்டீங்களா மகனே? ஆ, திருமணம் முடிச்சிட்டேன். எந்த கோத்திரத்துல முடிச்சீங்க? இந்த கோத்திரத்துல திருமணம் முடிச்சேன். எந்த பிள்ளைய முடிச்சீங்க? இந்த பிள்ளைய திருமணம் முடிச்சேன். அந்த பிள்ளைய வர சொல்லுங்க, பிள்ளைய வெளியே வர சொன்னாங்க மனைவியே. அந்த பால்குடி அன்னை பார்த்தார்கள், உங்க பேரு என்ன, உங்க வாப்பா யாரு, உங்க உமா யாரு, எல்லாம் கேட்ட உடனே அந்த வயதான மூதாட்டி சொன்னால், பெண்ணே உனக்கும் நான் தான் பால் கொடுத்தேன். எப்படி இருக்கும் சொல்றாங்க, கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நே இந்த நொடி வரை, இதற்கு ஒரு நொடிக்கு முன்னால் வரை கணவன் மனைவி, இப்பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தலையிடுகிறது. இதற்கு பிறகு நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழக்கூடாது. காரணம், இதற்கு பிறகு நீங்கள் இரத்த சகோதரி. இந்த நபி தோழரினுடைய கண்கள் கலங்க சொன்னார், என் அன்பு சகோதரியே, உன்னை நான் விடுதலை செய்கிறேன். மார்க்கத்தை பின்பற்ற அந்த அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் எங்களினுடைய ஆன்மாக்களை கட்டுப்படுத்தி நாங்கள் பொறுமையாக இருந்த அன்னிஸ், பொறுமையினுடைய கடைசி ஒரு பகுதி நாம் அதிகம் படித்திருக்கிறோம், அத்துன்யா இம்திஹானும் வபித்திலாகும், இந்த உலகம் என்பது ஒரு சோதனையினுடைய களம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஸாலுல் முஃமினு வல் முஃமினா, இறை நம்பிக்கையுடைய ஆண் இறை நம்பிக்கையுடைய பெண்ணை அல்லாஹ் மரணிக்கக்கூடிய வரை சோதித்து கொண்டே இருப்பான் அல்லாஹ் என்று கூறுகிறார். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், ஒரு சோதனை வந்துட்டுல, ஐயோ அந்த சோதனையிலிருந்து நாங்கள் தப்பிச்சிட்டோம், இதுக்கு பிறகு நமக்கு சோதிக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் அரபியில் இந்த உலகத்திற்கு பெயரே இது ஒரு தேர்வு களம். இந்த உலகமே ஒரு சோதனையினுடைய களம். மரணிக்கக்கூடிய வரை அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். பிறந்ததிலிருந்து நம்மை கபரில் வைக்கக்கூடிய வரை சோதனை வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹுவை சந்திக்க கூடிய வரை உன்னிடத்தில் இறை நம்பிக்கை ஆழமாக இருந்தால் சோதனையை நீ எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நபி தோழர் வருவார், யா ரசூலல்லாஹ், வல்லாஹி இன்னி உஹிப்புக ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக நாங்கள் உங்களை அதிகம் நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னது வார்த்தையை கொஞ்சம் கவனமாக கவனியுங்கள். அவரை பார்த்து சொல்வாங்க, ரொம்ப ஆர்வத்தில் சொல்லாதீங்க, இல்லை நபி அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன். கவனமாக பேசுங்கள், இல்லை நபி அல்லாஹ்வுக்காக நான் உங்களை அதிகம் நேசிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த வார்த்தை உண்மையாக இருந்தால் மடையை உடைத்து விட்டால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை போன்று உன் வாழ்க்கையில் அல்லாஹ் சோதனையை கொடுத்து கொண்டே இருப்பான், நீ பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம், நாம தான தொழுகிறோம், நாம தான நோன்பு நோக்கிறோம், நாம தான ஹலால் ஹராம பேணுறோம், ஏன் அல்லாஹ் எங்களை போட்டு கண்ணீர் வடிக்க வைத்திருக்கிறார்? இதா ஹப் அல்லாஹ கவுமன் இபிதலாஹு, ஸஹீஹுல் புகாரி, யாரை அல்லாஹ் நேசிப்பானோ அவர்களை தான் அல்லாஹ் சோதித்து கொண்டே இருப்பார். நண்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அல்லாஹ்வின் தூதரை எப்படி அழைப்பார்கள் என்றால், ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய காதலர், அல்லாஹ்வுடைய காதலர், நேசர். அனா கராஉ பிபாபில் ஜன்னா, ஸஹீஹ் முஸ்லிம், நாளைக்கு நான் தான் மறுமையில் முதன்மையாக சுவனத்தை தட்டுவேன். நான் சுவனத்தை தட்டி திறந்தால்தான் எல்லோரும் சுவனம் நுழைய முடியும். அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். அந்த அல்லாஹுவின் தூதர், அதிகம் அல்லாஹுவின் தூதரை அல்லாஹ் நேசித்தார். அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய சோதனை என்னங்க, அந்த புள்ள பிறந்து வரும் பொழுது அந்த புள்ளை இந்த ரெண்டு கையில தாங்கக்கூடிய வாப்பா தகப்பன் இல்லாமல் இந்த உலகத்துல பிறக்கிறது ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய சோதனை. என்ன சோதனையா இருக்கும்? குழந்தை

0: அப்பொழுது அந்த குழந்தைய வாப்பா தாங்காமல் அனாதையான ஒரு குழந்தையாக வேறு ஒருவர் தாங்குவது. அல்லாஹுவின் தூதர் 6 மாத கருவாக வயிற்றில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாப்பா கபரில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். உடன் பிறந்த சகோதரர்கள் என்று யாரும் கிடையாது. சரி, ரசூலுல்லாஹ் பிறந்துட்டாங்க. பிறந்த உடனே ஒரு குழந்தை, அந்த குழந்தை என்ற அந்த பருவத்தை தாண்டக்கூடிய வயது எதுவாக இருக்கும்? ஒரு சிறுவன், சிறுமி, ஒரு 6 வயது. அதனாலதான் அன்றைய காலத்தில் எல்லாம் 6 வயதுல ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. காரணம் என்ன? அந்த குழந்தை என்ற பருவத்தை கடக்கக்கூடிய ஒரு வயது ஒரு 6 வயது தான். ரசூலுல்லாஹிற்கு 6 வயதாக இருக்கும் பொழுது அந்த பிஞ்சி கரத்தால் தன்னுடைய உம்மாவிற்கு கபரில் மண்ணை எள்ளி போட்டார்கள். அதுக்கு பிறகு ஒரு குழந்தைக்கு பெரிய உறவு என்று யார் இருக்கும்? பாட்டன், தாத்தா. ரசூலுல்லாஹினுடைய தாத்தா பாட்டன் அபு தாலிப், அப்துல் முத்தலிப். 2 வருஷம் தான் வாழுகிறார். நபியினுடைய 8வது வயதில் தன்னுடைய பாட்டனுக்கும் தன்னுடைய கையால் கபரில் மண்ணை எள்ளி போடுகிறார்கள். 8 வயதாக இருக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய நிலைமை என்ன தெரியுமா? அரவணைப்பதற்கு தாயும் இல்லை, முத்தமிடுவதற்கு தகப்பனும் இல்லை, நேசம் பாராட்டுவதற்கு பாட்டனும் இல்லை, உரிமை கொண்டாடுவதற்கு சகோதரர்களும் இல்லை. முழு அனாதையாக மக்காவினுடைய வீதியில் அந்த குழந்தை நடந்தது. அதற்கு பிறகு திருமணம். 7 குழந்தைகள், ருக்கையா, ஜைனப், ஃபாத்திமா, ருக்கையா, ஜைனப், உம்மு குல்சும், ஃபாத்திமா. 4 பெண் குழந்தைகள், காசிம், அப்துல்லா, இப்ராஹிம். 3 ஆண் குழந்தைகள். இந்த 7 குழந்தைகளில் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 குழந்தைகளுக்கு தன்னுடைய கையால் கபரில் மண்ணை எள்ளி போட்டார்கள். தன்னுடைய கையால தான் 6 குழந்தைகளுக்கு கபரில் மண்ணை எள்ளி போட்டார்கள். ரசூலுல்லாஹ் மரணிக்கும் பொழுது ஒரே ஒரு குழந்தை, ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் மரணித்த 6வது மாதம் ரமதானினுடைய மாதத்தில் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் கபரில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுள் இப்படி நடந்து போகும் பொழுது, ஸஹீஹ் முஸ்லிம், தம்ரத்தன் வாஹிதா, ஒரு பேரித்தம்பளம் கீழே கிடக்கும் மண்ணில். அந்த பேரித்தம்பளத்தை ரசூலுல்லாஹ் எடுத்து அப்படி தட்டுவாங்க. வாழ்க்கையில் என்னைக்காச்சும் இது மாதிரி எல்லாம் நாங்கள் சோதனை அனுபவித்திருக்கிறோம். சின்ன ஒரு சோதனை இல்லை, பெரிய சோதனையாக கூட இருக்கலாம். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட்டார். வமின அன்னாஸ் மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின் ஃபைன் அஸாபஹு கைரும் இத்மஅன்ன பி வைன் அஸாபத்துஹு ஷர்ரா இன் கலப வஜ்ஹி ஹஸிரத் துன்யா வல் ஆகிரா ذلك هو الخسران المبين. மனிதர்கள் இப்படியும் சிலர் அல்லாஹ்வை வணங்குவார்கள். ஓரத்தில் நின்று வணங்குவான், அவனுக்கு இன்பத்தை கொடுத்தால் அல்லாஹுவை புகழுவான், அவனுக்கு சோதனையை கொடுத்தால் அல்லாஹுவை விட்டு முகத்தை திருப்புவான். உலகத்திலும் நஷ்டத்திற்குரியவன், நாளைக்கு மறுமையிலும் நஷ்டத்திற்குரியவன். அந்த பேரித்தம்பளத்தை ரசூலுல்லாஹ் எடுப்பார்கள். அனசே, இந்த பேரித்தம்பளத்தை வயிறு இப்பொழுது விரும்புகிறது. காரணம், பசித்து ரொம்ப ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இந்த குப்பையில் இருக்கக்கூடிய பழத்தை திங்கலான்னு நான் நினைக்கிறேன். என்றாலும் இது ஜக்காத்தினுடைய பலமாக இருக்குமோ என்று எனக்கு பயம் ஏற்படுகிறது என்பதாக அந்த பழத்தை தட்டி ஒரு இடத்துல வைத்து விட்டு அல்லாஹுவின் தூதர் நடக்க ஆரம்பிப்பார்கள். இப்படி ஒரு வாழ்க்கையில் எங்கேயாச்சும் குப்பையில் கிடந்த ஒரு உணவை எடுத்து தட்டி, இந்த உணவு எனக்கு தேவைப்படுகிறது என்று அல்லாஹ் ஒரு சூழலை நம்ம யாருக்காவது ஏற்படுத்தி இருக்கிறானா? அஷ்ரஃபுல் ஹல், படைப்புகளில் சிறந்தவர் ஹபீபுல்லா, அல்லாஹுனுடைய நேசர், இமாமுல் முவஹ்ஹிதீன், ஏகத்துவவாதிகளினுடைய தலைவர், இமாமுல் முத்தகீன், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களினுடைய முதன்மையானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குப்பையில் இருக்கக்கூடிய பேரித்தம்பளத்தின் பக்கம் தேவையாகக்கூடிய அளவிற்கு அல்லாஹு சோதித்தார். இந்த 3வது சோதனை இருக்குல்ல, முடிவுக்கு நான் வந்து விடுகிறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு சோதனை. இந்த சோதனையை நாங்கள் பொறுத்து கொண்டால், இந்த சோதனையின் பொழுது கண்களில் இருந்து கண்ணீர் வடியும், தொண்டைகள் அடைத்து விடும், கஷ்டத்தில் ஒரு கட்டத்தில் நிற்பதற்கு இடுப்பு தண்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு விடும். மக்கள் நம்மை புறக்கணிப்பார்கள், தூற்றுவார்கள், இழிவுபடுத்துவார்கள். ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் சோதிக்கும் பொழுது நாம் பொறுமை காத்து நாம் உறுதியாக நின்று விட்டால், என் அன்பு சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுத்துவார். சஹீஹுல் புகாரியில ஒரு அழகான வரலாறு பதிவு செய்யப்படும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பதற்கு ஒரு கருப்பு பெண்மணி வருவாள். அவப்படுது எப்போ பார்த்தா அதுவும் ஐஷாரதி எல்லாட்ட வருவாங்க. வந்து ஐஷாரதி எல்லாட்ட உட்காந்து ஹதீஸ படிக்கிறது. ஐஷாரதி எல்லா பக்கத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு கூடாரம் அமைத்து கொடுத்திருப்பார்கள் அல்லாஹுவின் தூதர். ஐஷாரதி எல்லாவும் சந்திக்கிறது, ஹதீஸை கற்றுக்கொள்வது, மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, இப்படி வர்றதும் போறதுமாக இருக்கும். எப்பொழுதெல்லாம் வருகிறாளோ அப்பொழுதெல்லாம் ஒரு கவிதை படிப்பார். யௌமல் விஷாஹி மின் ஆஜீபி ரப்பினா அலா இன்னஹு மின் பல்தத்தில் குஃப்ரி அஞ்சானி. எப்பெல்லாம் வராளோ அப்பெல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பார். ரொம்ப ஆச்சரியம், ஐஷா ரதி அல்லாஹு ரொம்ப ஆச்சரியம். ஒரு நாள் அந்த பெண்ணிட்ட கேட்பாங்க, மூதா கிட்ட, நீங்க எப்போ வந்தாலும் சஹீஹுல் புகாரி, நீங்க எப்போ வந்தாலும் யௌமல் விஷாஹி மின் ஆஜீபி ரப்பினா அலா இன்னஹு மின் பல்தத்தில் குஃப்ரி அஞ்சானி படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, இந்த கவிதையினுடைய பின்னணி என்ன? இந்த கவிதையினுடைய பின்னணி என்ன? அந்த பெண் சொல்வார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் எனது சகோதரனை பல வாலிபர்கள் அமர்ந்திருக்கிறோம், எங்களை புறக்கணிக்கிறார்கள், எங்கள் திறமைகளை ஏற்றுக்கொள்வதில்லை, எங்களை யாரும் நம்புவதில்லை, எங்களை இழிவுபடுத்துகிறார்கள், எங்களை கேவலப்படுத்துகிறார்கள், நாங்கள் தான் சம்பாதிக்குகிறோம் உறவுகளுக்காக, உறவுகள் எங்கள் முதுகுக்கு பின்னால் எங்களை தூற்றுகிறார்கள், எங்களுக்கு கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு புறக்கணிப்பிற்கு பிறகும் அல்லாஹ் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்துவார். ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும், ஒவ்வொரு கண்ணீருக்கு பிறகு, மனிதர்களுக்கு என்று ஒரு இயற்கையான சில குணம் இருக்கும் அல்லவா, பறவைகளுக்கு என்று சில இயற்கையான குணம் இருக்கும் அல்லவா, சுன்னத் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு என்று ஒரு குணம் உண்டு. ஒருவனை கண்ணீரால் அல்லாஹ் குறிப்பாட்டி விட்டால், அவன் பொறுமை காத்தால், யாருக்கு அல்லாஹ் கண்ணீரை வடிய வைத்தானோ அவனுடைய முகத்தில் அல்லாஹ் மகிழ்ச்சியையும் கொடுத்து விடுவான் கூடிய விரைவில். இது அல்லாஹ்வுடைய நியதி. ஒருவனுக்கு அல்லாஹ் கண்ணீரை வடிக்க வைத்து விட்டார், கல்லிருந்து கண்ணீர் வடிந்து விட்டது சோகத்தில், நாங்கள் பொறுமை காத்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த கண்ணீர் ஒட்டுவதற்கு முன்னால் நம் முகத்தில் அல்லாஹ் புன்முறுவலை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதுக்கு ஒரு பெரிய ஆதாரம். அந்த பெண் சொல்றாள், நான் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் அவள் ஒரு அடிமை, ஒரு ஒரு வீட்டுக்கு நான் அடிமையாக இருந்தேன். அடிமைனா என்ன? நம்ம சந்தைகளில் குர்பானிக்கு ஆடு மாடை பிடிச்சிட்டு வரோம் அல்லவா, வீட்டில் போய் என்ன செய்வோம், கெட்டி போட்டு வளர்ப்போம், நேரம் வரும்பொழுது வித்துருவோம் அல்லது அறுத்து சாப்பிடுவோம். இதுதான் அடிமைகள். சந்தைக்கு போவாங்க மக்கால, அடிமைகளுக்கென்று தனி சந்தை, ஆட்டுக்கு ஒரு சந்தை இருக்கும், ஆட்டுக்கு ஒரு சந்தை இருக்கும், அடிமைகளுக்கென்று ஒரு சந்தை இருக்கும். நமக்கு தேவையான அடிமைகளை, நல்ல பலமான அடிமைகளை வாங்கி வந்து நம்முடைய வீட்டில் வைத்துக் கொள்ளலாம், நமக்கு விரும்பினால் பயன்படுத்தலாம் அல்லது விட்டு லாபம் சம்பாதிக்கலாம். அந்த பெண் சொல்றாள், நான் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் ஒரு குடும்பத்தினுடைய அடிமையாக நான் இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய அந்த நற்பண்புகளை, அந்த குடும்பத்திற்காக நான் செய்யக்கூடிய அந்த வேலைகளை பார்த்து அந்த குடும்பத்தார்கள் என்னை அதிகம் நேசித்தார்கள். ஒரு நாள் அந்த குடும்பத்துக்காரர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள், இன்றைய தினத்திலிருந்து நாங்கள் உங்களை விடுதலை செய்கிறோம், இதற்கு பிறகு நீங்கள் எங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டாம், நீங்கள் சுதந்திரமாக உலகத்தில் நாடிய இடத்திற்கு செல்லுங்கள். உலகத்தில் ஒரு அடிமைக்கு பெரிய கனவு, நம்மளை மாதிரி சுதந்திரமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஒரு கைதிக்கு ஒரு பெரிய கனவு என்ன இருக்கும், நமக்கு ஜுவல்லர்ஸ் வாங்கணும் கனவு இருக்கும், நமக்கு என்ன செய்யணும், நம்ம பிள்ளைய பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும் கனவு இருக்கும், நமக்கு ஒரு பெரிய மாட மாளிகை கட்டணும் கனவு இருக்கும். ஆனால் ஒரு சிறைவாசிக்கு என்ன கனவு இருக்கும், ஐயோ இந்த கம்பியிலிருந்து, இந்த சிறை கைதியிலிருந்து கைகளில் மாட்டப்பட்ட விலங்கு அவிழ்க்கப்பட்டால் போதும் என்று அல்லவா. அது மாதிரித்தான் ஒரு அடிமைக்கு ஒரு பெரிய கனவு என்ன தெரியுமா, எப்படியாச்சும் இந்த அடிமையிலிருந்து சுதந்திரமானவனாக மாற வேண்டும். அந்த குடும்பம் சொல்றாங்க, நீங்கள் சுதந்திரமாக, உங்களை நாங்கள் விடுதலை விட்டு விட்டோம், நீங்கள் சுதந்திரமானவர். அந்த பெண் சொல்றார், என் உம்மா யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அடிமைக்கு தெரியாது, என் வாப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, என் உறவு யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எங்கிருந்து வந்தேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிந்ததெல்லாம் நீங்கள் தான் என்னுடைய குடும்பம். ஆதலால் இதற்கு பிறகு நீங்கள், நான் சுதந்திரம் அடைந்து கொள்கிறேன், ஆனால் உங்களை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன், உங்கள் காலுக்கு கீழேயே நான் வாழ்ந்து கொள்கிறேன். இந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஆச்சரியம், எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நாம் கொடுத்தோம், ஆனால் நம் மீது கொண்ட அந்த நேசத்தில் நம்ம கீழேயே இருக்க விரும்புகிறாள்னு சொல்லி அவளை அந்த வீட்டிலே வைத்து கொண்டார்கள். அந்த வீட்டில் ஒரு சின்ன புள்ள பிறக்கு. இப்போ நாமெல்லாம் புள்ள பிறந்துச்சுனால் ஜுவல்லர்ஸ் கழுத்தில் மாட்டுவோம்ல, நகை வாங்கி செயின் வாங்கி போடுவோம்ல. ஆரம்ப காலத்தில் எப்படி ஜுவல்லர்ஸ் தயாரிப்பார்கள் என்றால், ஆபரணம் யார்கிட்ட காசு இருக்கோ அந்த காசுக்கு தகுந்த ஆட்டு தோலில் என்ன செய்வாங்கன்னா, வைரமுத்துகளை, தங்க முத்துகளை, வைடூரிய முத்துகளை, மகரந்த முத்துகளை எல்லாம் பதிப்பார்கள் அந்த காசு வித்தியாசத்தில். அந்த குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம். அப்போ அவங்க வீட்டில் ஒரு சின்ன பொம்பளை புள்ள பிறந்த உடனே
1: ஆட்டுத்தோல்ல வைரத்தினுடைய முத்துகளை பதித்து அந்த சின்ன புள்ள கழுத்துல மாட்டி விட்டார்கள். அந்த பணத்தை காட்டுறதுக்கு ஒரு ஜுவல்லஸ் பிள்ளைக்கு ஒரு அன்பளிப்பு. இந்த அடிமை பெண் இருந்தால் அல்லவா, இவதான் இடுப்புல தூக்கி வச்சுட்டு என்ன செய்யறது, பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறது, வர்றது, காலையில தூக்கிட்டு போறது, அப்படி சுத்தி காட்டுறது. ஒரு நாள் காலை நேரத்துல அந்த பிள்ளைய இடுப்புல தூக்கி வைத்து கொண்டு அப்படியே வெளியே போயிட்டு உள்ள வீட்டுக்குள்ள வரால் புள்ள கழுத்துல இருந்த வைர மாலையை காணும். குடும்பத்துக்காரங்களை எல்லாம் சுத்திட்டாங்க. அந்த அடிமை பெண்ட கேட்டாங்க, புள்ள கழுத்துல மாலை எங்க? நான் அது எனக்கு தெரியாது. புள்ள கழுத்துல மாலை இருந்துச்சா? இருந்துச்சு. இப்ப எங்க? அதிரி எனக்கு தெரியாது. உடனே நாம என்ன சந்தேகப்படுவோம், நம்ம வீட்டில் ஒரு இடத்துல ஒரு காப்பை கலட்டி வச்சிருப்போம், காப்பை கலட்டி வச்சிருப்போம், பாத்ரூம்ல குடிக்க போயிட்டு வந்து மறந்துருப்போம், நாம எங்கேயோ வச்சுட்டு எங்கேயோ தேடிட்டு இருப்போம். ஒரு கட்டத்தில் கிடைக்கிறன்னு உடனே நம்ம முதல்ல யாரை சந்தேகப்படுவோம், நம்மளை விட தாழ்ந்து வீட்டுக்கு வேலைக்காரியா இருக்கல்ல, வீட்டு வேலைக்காரி எங்க வந்துட்டு போனான்னு தான் கேட்போம். அல்லா பாதுகாக்கட்டும். அப்ப அந்த குடும்பம் சொல்றாங்க, புள்ள கழுத்துல மாலை இருந்துச்சு, வைர மாலை இருந்துச்சு, இப்ப இல்லைல்ல. இல்லை, அப்ப யார் எடுத்தால்? எனக்கு தெரியாது. இல்லை, நீ தான் எடுத்திருப்பாய். அந்த பெண் சொன்னால், எனக்கு என்ன யார் இருக்கிறாங்க, இந்த மாலை எடுத்து எந்த பிள்ளைக்கு நான் போட்டு அழகு பார்க்க போறேன், எந்த பிள்ளைக்கு நான் இந்த மாலையை சேமிக்க போறேன், எனக்கென்று யார் இருக்கிறார்கள்? இல்லை, நீ தான் எடுத்திருப்பாய். அல்லாஹ்வின் மீதானையாக நான் எடுக்கவில்லை. இல்லை, நீ தான் எடுத்திருப்பாய். என்ன செய்வது? பாருங்க, என்கிட்ட இல்லையே, ஆடைக்குள் நுழைத்திருப்பாய் என்பதாக எல்லாரும் நிற்கிறார்கள். அந்த பெண்ணை அப்படி நிர்வாணப்படுத்தி விட்டார்கள். பெண்ணினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. அந்த இடத்தில் நின்று யோசிக்க வேண்டும். அந்த பெண் சொல்லக்கூடிய ஒரு அழகான வரலாறு, அப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுது அவளினுடைய ஆடைகள் கலட்டப்படுகிறது. எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க, எங்கேயுமே மாலை இல்லை. திடீர்னு வானத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு பறந்து அப்படி தலைக்கு மேலே வந்து நிற்கி எல்லோரும் அந்த கழுகை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிறிது நேரத்தில் அந்த கழுகினுடைய வாயில் ஒரு இறைச்சி துண்டை போன்று ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது. வாயை பிளக்கு கீழே விழுந்து விட்டது. எடுத்து பார்த்தால் அந்த குழந்தையினுடைய கழுத்தில் மாட்டப்பட்டிருந்த வைர மாலை. என்ன நடந்திருக்குன்னா, புள்ள கழுத்தில் இருந்த வைர மாலை எங்கோ ஒரு இடத்தில் அவிழ்ந்து விழுந்திருக்கிறது. கழுகு இது இறைச்சி துண்டு என்பதாக கொத்திவிட்டு சென்று விட்டது. பார்த்தால் அது இறைச்சி துண்டல்ல, அது ஆபரணத்தினுடைய துண்டு. எந்த இடத்தில் எடுத்ததோ அந்த இடத்திலேயே அல்லாஹ்வுடைய உதவியினால் ஒரு மனிதனினுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக அம்மை யுஜீபுல் முதுர்ர இதா தா, கண்ணீரோடியால் அல்லாஹ்விடத்தில் கஷ்ட நேரத்தில் அல்லாஹுவே என்று குரல் எழுப்புவார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பதில் கொடுப்பார் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த பெண்ணினுடைய கண்ணீரை துடைப்பதற்காக வானத்தில் இருந்து அல்லாஹ் எந்த கழுகு எடுத்ததோ அந்த இடத்திலேயே கொண்டு வந்து போட்டுவிட்டது. உடனே இந்த குடும்பத்துக்காரங்களுக்கு எல்லாம் பெரிய அவமானம் ஆயிற்று. இவ்வளோ ஒரு நல்ல பிள்ளையை நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே. அப்போ அந்த பெண் ஆடை அணிந்து கொண்டு சொன்னால், இதற்கு பிறகு நான் உங்களோடு இருக்க மாட்டேன், எனக்கு உலகம் நீங்கள் தான் என்று நான் நினைத்தேன், உங்களை தவிர எனக்கு உலகம் யாரும் இல்லை, என்னை விடுதலை செய்த பொழுதும் கூட உங்கள் காலுக்கடியில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அதற்கான நன்மையை நான் உணர்ந்து கொண்டேன், போதும் என்பதாக, எங்கோ சாக போகிறேன் என்பதாக அந்த நாட்டை விட்டு அந்த குடும்பத்தை விட்டு நான் வெளியே வந்தேன். மஸ்ஜிதுல் குபாவில் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹுவின் பக்கம் அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பெண்மணி காது கொடுத்து கேட்கிறாள், அந்த இடத்திலேயே நின்று இஸ்லாத்தில் நுழைந்து விட்டால். அதைத்தான் இப்பொழுது அந்த பெண்மணி கவிதையாக படிக்கிறாள். யௌமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா, அந்த வைர மாலையினுடைய நாள் இருக்கிறதே, என்னை படைத்த ரப்பினுடைய ஆச்சரியத்தினுடைய ஒரு நாள். அலா, உலகமே அறிந்து கொள்ளுங்கள், கண்ணீர் வடிப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள், சிரமத்தில் இருப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள். இன்னஹும் மின் பல்கத்தில் குஃப்ரி அஞ்சானி, அன்றைக்கு எனக்கு அந்த அவமானம் கிடைத்திருக்காவிட்டால், அன்றைக்கு என்னை அவர்கள் அவமானப்படுத்தி இருக்காவிட்டால், இந்த இஸ்லாம் எனக்கு கிடைத்திருக்காது, அவர்கள் என்னை அன்னைக்கு அவமானப்படுத்தினார்கள், அவர்களை விட்டு வெளியே வந்தேன், அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை தந்தான், அன்றைக்கு அவர்கள் என்னை அவமானப்படுத்தியிருக்காவிட்டால், அவர்கள் என்னுடைய காலுக்கு கீழ் தான் நான் இருந்திருப்பேன், இஸ்லாம் எனக்கு கிடைத்திருக்காது. ஒவ்வொரு கண்ணீருக்கு பிறகும், ஒவ்வொரு அவமானத்திற்கு பிறகும், ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும் அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வைத்திருக்கிறான் என்பதற்கு நான் உதாரணம் என்பதாக அந்த பெண் கவிதை படித்தார். உண்மையாதானே? அந்த பெண்ணை அவங்க சந்தேகப்படலாம், அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டா, வெளியே வந்திருக்கவும் மாட்டால், இஸ்லாம் தெரிந்திருக்கவும் தெரியாது. வாழ்க்கையில் அப்படித்தான். சில சிரமங்கள் என்பது நம்மை உருவாக்குவதற்காக மூன்றாவது பொறுமை. வாழ்க்கையில் அல்லாஹ் இந்த உலகத்தில் சோதனையை கொடுத்து கொண்டே இருப்பான். எவ்வளவு கண்ணீர் இருந்தாலும் அந்த கண்ணீருக்கு மேலாக அல்லாஹ் ஒருவன் நமக்கு இருக்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் என்பதாக. அந்த சோதனைகளை நாங்கள் பொறுமை காப்போம் என்று சொன்னால் இன்னல்லாஹ யுஹிப்புஸ் சாபிரீன். இந்த பொறுமையாளர்களைத்தான், மூன்று விதத்தில் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடாமல் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் அல்லாஹுவின் நேசர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அந்த சோதனையில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த மூன்று விதத்தில் நாம் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடியவனாக மாறிவிடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பொறுமையாளர்களில் உள்ளவர்களாக உங்களையும் நம்மை உருவாக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இன்னும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான பண்புகள் வளம் வரும். வாஹு தாவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
2: கேட்டீர்கள், வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் டி முகமது ஹுசைன் மன்ஃபை அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக,
3: உங்கள் வியாபாரத்தை பெருக்கிட, உங்கள் நிறுவனங்களை நியாய விலையில் விளம்பரம் செய்திட மார்க்கெட்டிங் மேனேஜர் ஏஎல் அன்சார் 77 93 22 79 7
4: முஸ்லிம் வானொலி டாட் காம்.
5: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடர் நிகழ்ச்சியான ஜீரதுல் நபி விசேட தொடர் நிகழ்ச்சியை கேட்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள்.
6: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், அர்ரஹீக்குல் மக்தூம்ங்கிற புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை மலக்குல் ஜிபால், மலைகளுக்குள்ள மலக் சொன்ன இந்த செய்தியை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் அமைதி பெற்றது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா 7 வானங்களுக்கு மேலே இருந்து இந்த உதவியை அனுப்பியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை முன்னோக்கி வரும்போது வாதி நஹ்லா என்கிற ஒரு இடம், அங்கே பல நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த வாதி நஹ்லா என்பது அங்கு உள்ள 2 பகுதிகள், செயலுல் கபீர், ஜெய்மா. அங்கே நல்ல தண்ணீர் ஊற்றுகள் இருந்தது. அந்த பகுதிகளில் நிறைய பயிர்கள், தாவரங்கள் இருந்தது. பச்சை பசுமையான ஒரு பகுதி. நபிய அவர்கள் அந்த சொல்லப்பட்ட இடங்களில் எந்த இடத்தில் குறிப்பாக இருந்தார்கள் என்பது வரலாற்று குறிப்பில் சொல்லப்படாத ஒரு செய்தி. ஆனால் இந்த 2 அஸ்ஸைலுல் கபீர், ஜெய்மா, எந்த இடத்தில் நபிய அவர்கள் தங்கினார்கள் என்று குறிப்பாக சொல்ல முடியாது என்பது வரலாற்று குறிப்பு. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த நாட்களில், அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது ஜின்கள் நபி அவர்களிடத்திலே ஓதக்கூடிய குர்ஆனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற தகவலை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே 2 சூராக்களில் கூறுகிறார். முதலாவது சூரா சூரத்துல் அஹ்காஃப், 46வது அத்தியாயம், 29வது ஆயத்திலிருந்து 31வது ஆயத்து வரைக்கும். அதே போல் சூரத்துல் ஜின், 72வது அத்தியாயம், 1வது ஆயத்திலிருந்து 15 ஆயத்துகள் வரை அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை சொல்கிறான். நபி அவங்க தாயிஃபிலிருந்து, இந்த தாயிஃப் மக்கள் அவர்களுக்கு சொன்ன இந்த இஸ்லாத்தை எடுத்து சொன்ன இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அங்குள்ள சிறுவர்களையும் அடிமைகளையும் ஏவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்யும்படி அவர்கள் ஏவினார்கள். அவர்கள் நபி அவர்களை கல்லால் வீசினார்கள். நபி அவர்களுடைய கால் பாதங்களிலிருந்து இரத்தம் வடியும் அளவுக்கு இப்படியான ஒரு கவலையான சூழலில்தான் திரும்பி வந்து இந்த இடத்திலே இருக்கிறார்கள். இங்கே நபி அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனை ஜின்கள் கேட்டது என்ற தகவல் நபி அவர்களுக்கு அங்கே இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுதென்றால், இந்த ஆயுதங்களை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு இறக்கி சொல்லும் போது தான் விளங்குகிறது. என்ன என்ன அல்லாஹ் சொல்கிறான், இது சராஃபுனா இலைக்க நஃபரம் மினல் ஜின், ஜின்களில் ஒரு கூட்டம், உங்களிடத்தில் நாம் உங்களிடத்தில் நாம் திருப்பியிருந்தோம் என்றால் அனுப்பியிருந்தோம். எஸ்தமியூன் அல் குர்ஆன், நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா அல் ஹதரூஹு, நபி அவர்கள் அந்த குர்ஆனை ஓதி, அந்த குர்ஆனை அவர்கள் ஓதுவதற்கு அந்த இடத்திலே சமூகம் அளித்திருந்த போது அந்த ஜின்கள் அந்த மற்ற ஜின்களுக்கு அவர்கள் கூறினார்களாம், காலு அன் சித்து, நீங்கள் வாய்மூடி இந்த ஓதுற குர்ஆனை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜின்களே ஜின்களுக்கு சொன்னது. அப்போ குர்ஆன் ஓதப்பட்டால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபைதா குரி அல் குர்ஆனு ஃபஸ்தமியூ லஹு வ அன்ஸிது, குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் அதை காது தாழ்த்தி கேளுங்கள், அமைதியாக இருங்கள். ரெண்டு செய்தி சொல்லப்படுகிறது. குர்ஆன் ஓதுனா நாங்கள் என்ன செய்யணும், பேசக்கூடாது, நாங்கள் காது தாழ்த்தி கேட்கணும். சிலவங்க பேசிக்கிட்டே குர்ஆனை போட்டிருப்பாங்க, அது தப்பு. சரியா, அல்லாஹு தஆலா சொல்லான், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு இரண்டு உள்ளத்தை கொடுக்கவில்லை, பேசவும் கேட்கவும். கொண்டு பேசலாம், அப்போ கேட்க முடியாது, காதில் விழும், ஆனால் அது என்ன செய்தி என்பதை நம்ம என்ன செய்ய முடியாது, கிரகிக்க முடியாது. அப்போ குர்ஆனை ஓதுனா என்ன செய்யணும், பேசக்கூடாது, காது தாழ்த்தி கேட்கணும். இப்போ வீடுகளில் என்ன செய்வாங்க, குர்ஆனை போட்டுருவாங்க, ஃபோனில் இருக்குது குர்ஆன் போட்டாச்சு, அல்லது டிவியில் போட்டாச்சு, ரேடியோ அல்ல டேப் ரெக்கார்ட் என்று நிறைய இப்போது நம்முடைய புது புது சாதனங்களை கண்டுபிடிக்கப்பட்டு நம்மகிட்ட இருக்குது. இப்போ அவைகளை போட்டுட்டு இவங்க அவங்க பாட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறது. கடைகளில் குர்ஆனை போடுறது, பெரிய மால்களில் குர்ஆனை போடுறது, அங்கே வரக்கூடியவங்க அதை கேட்குறவங்க ரொம்ப குறைவு, எதுக்கு போடுறாங்கன்னு தெரியலை. அவங்க வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசிக்கொண்டு இருப்பாங்க, அது உண்மையில் தவறு, அப்படி செய்யக்கூடாது. குர்ஆனை நாங்கள் ஓதினால் அல்லது பிறர் ஓதினால் அல்லது இந்த மாதிரியான சாதனங்கள் மூலமாக அந்த குர்ஆனுடைய ஓதக்கூடிய சத்தங்கள் வந்தால் நாங்கள் வாய் மூடணும், காது தாழ்த்து கேட்கணும். அதனால் குர்ஆனை நாங்கள் இப்படி ஒரு விளையாட்டுப் பொருளாக வைத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ அல்லாஹு தஆலா அந்த ஜின்கள் நபி அவர்கள் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது அவர்கள் அங்கே வந்தார்கள், அதற்கு காது தாழ்த்தி கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஃபலம்மா குதிய, நபி அவர்கள் ஓதி முடித்த போது, ஃபலம்மா குதிய வல்லவ் இலா கௌமிஹிம் முன்திரீன், அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு அந்த அவங்க வசிக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவங்க என்ன சொல்றாங்க, முந்திரீன், எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க, எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க. என்னத்தை எச்சரிக்கிறது, இந்த குர்ஆன் நரகத்தை பற்றி எச்சரிக்கிறது. அந்த எச்சரிக்கையை இப்படி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அவங்க போய் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கூட்டத்தாருக்கு போய் சொல்கிறார்கள். காலு, என்ன சொன்னார்கள் ஜின்கள் அந்த தன்னுடைய கூட்டத்தாருக்கு, யா கௌமனா, எங்களுடைய கூட்டத்தாரே, இன்னா சமிஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இறக்கி வைக்கப்பட்ட ஒரு ஒரு இறை வேதத்தை நாங்கள் நிச்சயமாக கேட்டோம். முசத்திகன் லிமா பைன எதைஹி, இதற்கு முதல்ல இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் என்கிற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் தான் இந்த குர்ஆனை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு அல்லாஹ் இறக்கி வைத்த எல்லா வேதங்களும் எல்லா நபிமார்களுக்கு அடிப்படை விஷயங்கள் உண்டு, ஏகத்துவ செய்தி, அல்லாஹ் பற்றிய செய்தி, மறுமை பற்றிய செய்தி, இதெல்லாம் உண்டு தான். சில சட்டத்திட்டங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கு, அப்போ முதலுக்கு முரண்பட்டிருக்காது. அப்போ முதல் இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய வேதமாக அது இருக்கிறது. யஹதி இலல் ஹக்கி வைலா தரீக்கும் முஸ்தகீம், உண்மையும் பக்கமும் நேர் பாதையும் பக்கமும் அது வழிகாட்டுகிறது. யா கௌமனா, எங்களின் கூட்டத்தாரே, அஜீபு தாயி அல்லா, அல்லாவுடைய இந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த அழைப்பாளரை. அப்போ அவர் நம்புங்க, நபி அவங்கள குர்ஆன் நம்புங்க, வஆமினூ பிஹி, அந்த நபியை கூட நீங்கள் ஈமான் கொள்ளுங்க, யஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான், வயஜிருக்கும் மின் அதாபின் அலீம், அந்த நம்பலமான மறுமையுடைய அதாபிலிருந்து உங்களை பாதுகாப்பான். இது யார் சொன்னது, ஜின்கள் ஜின்களுக்கு சொன்னது. இது எப்போ இந்த ஆயத்து இறங்குது, நபி அவங்க தாயிபிலிருந்து அந்த செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற ஒரு இடத்துல பல நாட்கள் தங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு நபியர்கள் ஓதின குர்ஆன இந்த ஜின்கள் கேட்டதென்று அல்லாஹ் இந்த சூரத்துல் அஹ்காஃபுடைய 29, 30, 31 ஆயத்துக்களில் நீங்கள் வந்து வீட்டில் போய் படித்து பாருங்கள். 46 அத்தியாயத்தில் 29, 30, 31 சூரத்துல் அஹ்சாப். இதை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். இந்த செய்தி இது இந்த இந்த இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் நபி அவர்களுக்கு தெரியும் என்னது, அங்கே ஜின்கள் வந்திருக்கிறது, ஜின்கள் இந்த குர்ஆனை கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. அதே போல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 72 ஆயத்திலே சூரத்துல் ஜின், 72 அத்தியாயம், அதனுடைய பேர் என்ன, சூரத்துல் ஜின். அதிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 15 ஆயத்துக்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய 15 ஆயத்துக்கள், அந்த ஆயத்துகளிலே 1 ஆயத்திலிருந்து 15 ஆயத்து வரைக்கும் வரக்கூடிய அந்த ஆயத்துகளிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜின்கள் நபி அவர்களிடத்தில் அவர்களுக்கு அவர்கள் ஓதிய குர்ஆனை கேட்டார்கள் என்கிற செய்தியை இந்த சூராவிலையும் சொல்லான். குல் நபியை சொல்லுங்கள், ஊஹிய இலைய, எனக்கு வஹய் அறிவிக்கப்பட்டது, அன்னஹு ஸமா நஃபரும் மினல் ஜின்னி, ஜின்களில் ஒரு சாரார் நீங்கள் ஓதின குர்ஆனை கேட்டார்கள். ஃபகாலு, அவர்கள் தங்களுடைய மற்ற ஜின்களுக்கு சொன்னார்கள், இன்னா சமியானா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஒரு ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம். எஹதி இலர் ருஷ்தி, நேர்வழி, நேர்வழியின் பக்கம் அது காட்டுகிறது, அது காட்டுகிறது நேர்வழி, ஏ அது காட்டுகிறது. ஆமன்னா பிஹி, அதை கொண்டு நாங்கள் அந்த குர்ஆனை ஈமான் கொண்டோம். வலன் நுஷ்ரிக ரப்பினா அஹதா, எங்களுடைய ரப்புக்கு நாங்கள் யாரையும் நிச்சயமாக இணை கற்பிக்க மாட்டோம். சுபஹானல்லா, ஜின்களே சொல்லுகிறது, அல்லாஹ்வுக்கு நாங்கள் யாரையும் எதையும் இணை கற்பிக்க மாட்டோம். அப்படியே அந்த ஆயத்தை என்ன செய்கிறது, தொடர்கிறது. அதை படித்தால் நமக்கு நேரம் அதிகமாகிடும். நீங்கள் இதை போய் வீட்டில் படித்து பாருங்கள். அப்போ முஸ்லீம்களில் ஜின்களிலும் நம்மை போன்றவர்கள் இருக்கிறார்கள், நல்லவங்க கெட்டவங்க, முஸ்லீம்கள் காபிர்கள் என்று. இந்த ரெண்டு சம்பவங்களும், இந்த ரெண்டு சம்பவங்களும் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. இந்த குர்ஆன் இரண்டு இனத்துக்கும் பொதுவாக இறக்கப்பட்டது, தக்கலைன், இரண்டு இந்த இனங்களுக்கும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துர் ரஹ்மானில் சொல்றான், ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான், உங்கள் ரெண்டு பேருடைய ரப்புடைய எந்த அத்தாட்சிகளை நீங்கள் ரெண்டு சாராரும் பொய்ப்படுத்துவீங்க, எதையும் பொய்ப்படுத்த மாட்டீங்க. இப்போ ரெண்டு பேர், ரெண்டு பேர் என்று நிறைய ஆயத்துக்களை எல்லாம் ஃபபி ஐயா ஆலா இரப்பிக்குமா என்று சொல்வதெல்லாம் யாரை பார்த்து, மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து. இந்த இந்த சம்பவத்தின் மூலமாக, இந்த ஆயத்தின் மூலமாக, ஆயத்துடைய அந்த வார்த்தை பிரயோகங்களின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்திலே செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற இடத்தில் நபி அவர்கள் இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுது, இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் தெரியுது. ஏன்னா வயது சரஃப்னா இலே கனஃபரம் மினல் ஜின்னி எஸ்ஸமி உனை குர்ஆன், உங்களின் பக்கம் சில ஜின்களை திருப்பி நாங்கள் திருப்பி விட்டோம், அவங்க குர்ஆன உதயத்தை கேட்டாங்க அப்படி என்றும், சூரத் சூரத்துல் அஹ்காஃபில் சூரத்துல் ஜின்ல ஜின்கள் கேட்டார்கள் எனக்கு வகி வந்திருக்குது நபி அவங்க சொல்லாங்க. அப்ப நபி அவர்களுக்கு இந்த ஆயத்துகள் இறங்கியதற்கு பிறகுதான் ஜின்கள் நாம் அந்த இடத்திலே குர்ஆன் ஓதியதை கேட்டிருக்கிறார்கள் என்று விளங்குகிறது. அப்ப இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்றால் அல்லாஹ் எனக்கு இப்படியெல்லாம் உதவி செய்கிறானே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தாங்க. அதே போல சூரத்துல் அஹ்காபுடைய இந்த ஆயத்து தொடர்கிறது, வமன் லா யுஜிபு தாஇய அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பாளருக்கு விடையளிக்கவில்லையோ அவர் இந்த பூமியில் அல்லாஹுவை என்ன செய்ய முடியாது, பலஹீனமாக்க முடியாது. அல்லாஹு தஆலா வலைஸ லஹு மின் தூனிஹி அவுலியா உலாயிக ஃபீ லலாலின் முபீன் வஅன்னா வனன்னா அல்லன் நுஜிஸல்லாஹ ஃபில் அர்லி வலன் நுஜிஸஹு ஹரபா, நாங்கள் அல்லாஹுவை பலஹீனப்படுத்த முடியாது என்றும், இந்த உலகத்திலே அவனை நாங்கள் அவனை விட்டும் எங்கேயும் விரண்டு ஓடவும் முடியாது என்றும் நிச்சயமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஆயத்துக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்தாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய இந்த தாவத்தை யாராலும் தடுக்க முடியாது என்ற ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி நபி அவர்களுக்கு இன்னும் ஒரு என்ன மனசில் ஒரு உற்சாகத்தை கொடுத்தான். இப்போ தாய்ப்பிலிருந்து வரும்போது பெரிய கவலையோடு வராங்க, யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அதே நேரத்தில் அவர்களை அவர்கள் விரட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மலைகளுடைய மலக்குகளை அனுப்பி ஒரு நன்மாராய் செய்தி சொன்னான். அதே போல இப்படியான சில வசனங்களை இறக்கியும் நபி அவர்களுடைய மனசில் இருந்த கவலையை போக்கும் அளவுக்கு இந்த சம்பவங்களை, இந்த ஆயத்துக்களை இறக்கிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உற்சாகம் அடைந்தார்கள், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நபி அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த கவலைகள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து நீங்கி விட்டது. எந்த அளவு கண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் நாம் மக்காவுக்கே போவோம் என்று என்ன செய்தாங்க, மக்காவுக்கு போவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறாங்க. அப்போது அவர்களுடன் சென்ற அந்த ஜைத் இப்னு ஹாரிஸா என்கிற அந்த அந்த சிறுவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி மக்காவுக்குள்ள நுழைய போறீங்க, இந்த மக்காவில் உள்ள மக்கள் உங்களை வெளியாக்கிட்டாங்களே, மக்காவில் இருக்கக்கூடாது என்று, அதாவது குறைஷிகள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜெய்தே, அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு வழியை வைப்பான். இப்படியான ஒரு கஷ்டமான சூழலிலும் அல்லாஹ் மீது எப்படியான நம்பிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தாங்கன்னு பாருங்க. ஊர்லேருந்து விரட்டாங்க, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. எங்கே போனாங்களோ அங்கேயும் என்ன செய்யலை, தாய்விலையும் ஏதாவது ஒரு உதவி ஒரு நல்ல செய்தி கிடைத்திருந்தால் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அங்கேயும் என்ன செய்யலை, அவங்களுக்கு அதற்கு ஒரு சரியான விடை கிடைக்கல. மக்காவை விட மோசமாக இருந்தது தாயிஃப். அப்படியான நேரத்தில் கூட போனவரும் எப்படி நீங்கள் திரும்ப அங்கே போக முடியும் என்று கேட்டபோது நபி அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் பற்றியிருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க, அல்லாஹ் அதுக்கு ஒரு வழியை வைப்பார். இப்போ நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாத்தை பின்பற்றும் போது வரக்கூடிய எதிர்ப்புகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் பயந்து இந்த இஸ்லாத்தை விட்டுடக்கூடாது, உண்மையான கொள்கைகளையும் விட்டுவிடக்கூடாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல சோதனைகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இனிமேல் நமக்கு உதவியே கிடைக்காதோ என்று முடிவெடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான், அதற்கு வழியை வைப்பான், முயற்சி பண்ணணும், அல்லாஹ்வுமே நம்பிக்கை வைக்கணும். சுபஹானல்லாஹ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவருக்கு அந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய தீனுக்கு அவன் உதவி செய்வான், தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று அவருக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு கிட்டே நெருங்கி கொண்டிருந்த போது ஹிரா குகையிலே சில நாட்கள் தங்கினார்கள். அங்கிருந்து ஹுசாயங்கிற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவரை அஹ்னஸ் இப்னு ஷரீக் அல்லது ஷுரைக் என்பவரிடத்தில் ஒரு செய்தியை அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாங்க, நான் இப்போ வந்திருக்கிறேன், மக்காவுக்குள்ளே நுழைய போகிறேன், எனக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுப்பீர்களா. அந்த காலத்தில் உள்ள ஒரு வழக்கம் என்னவென்றால், யாராவது ஒருவருக்கு ஒரு கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் அடைக்கலம் கொடுத்தால் அவரை யாரும் என்ன செய்யக்கூடாது, எதுவும் பண்ணிவிடக்கூடாது. பண்ணினா அடைக்கலம் கொடுப்பதாக எடுத்துக்கொண்டவருடைய கூட்டம் எல்லாம் சேர்ந்து அவரை அடைக்கலம் கொடுப்பதற்காக ஏற்றுக்கொண்டவருக்கு அநியாயம் செய்தவர்களை விட மாட்டாங்க, பழிக்கு பழி வாங்குவாங்க. இது அவங்களுடைய காலத்து அன்றையிலிருந்து அவங்களுடைய ஒரு பழக்கம் என்றும் அது அரபுகளிடத்தில் இருக்கிறது. அவர் சொன்னார், நான் அப்படி செய்ய முடியாது, ஏனென்றால் நான் இந்த மக்காவாசிகளோடு என்ன செய்திருக்கிறேன், அவங்களோட சில ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன், அவங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று, அவங்களுக்கு எதிராக நான் நடக்கக்கூடாது என்று. ஆகவே ஒப்பந்தம் பண்ணியவர் இப்படியான ஒருவருக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவர் உண்மையை சொல்லி விலகி கொண்டார். பிறகு சுஹைல் இப்னு அம்ர் என்கிற ஒருவரிடத்தில் இந்த செய்தி அனுப்புகிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பனு ஆமிர் என்கிற அந்த கூட்டத்தினர் பனு காபுக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவரும் முடியாதுன்னு சொல்லிட்டார். முத்தலிம் இப்னு அதி என்கிறவருக்கு அனுப்புகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை ஏற்றுக்கொள்கிறார், அவர் சரி நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன். யார் அது, முத்தலிம் இப்னு அதி. முத்தலிம் இப்னு அதி அவர் ஏற்றுக்கொள்கிறார், நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குகின்றேன் என்று. அவர் என்ன செய்தார், பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கூட்டத்தாருக்கும் சொல்ல, நீங்களும் ஆயுதத்தை அணிந்து கொள்ளுங்கள், ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வாங்க, போய் காபாவுடைய நாலு மூலையிலும் நின்று கொண்டார்கள். பிறகு அவர் சொன்னார், முத்தலிம் இப்னு அதி, நான் முஹம்மதை என்ன செய்து கொண்டேன், அடைக்கலம், முஹம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன். பிறகு நபி அவர் அந்த மக்கள்கிட்ட சொல்றார், அறிவிக்கிறார், யாரும் முகமது சல்லாஸ் அவங்களுக்கு இது புறவணி செய்து விடக்கூடாது என்று. பிறகு நபி அவர்களை அழைத்து வரும்படி செய்தி அனுப்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித் இப்னு ஹாரிஸாவோடு என்ன செய்கிறாங்க, வருகிறார்கள், மஸ்ஜிதுல் ஹராம் வரைக்கும் வந்துட்டாங்க. அங்கே முத்தலிம் இப்னு அதி அவர்கள் தன்னுடைய வாகனம், அந்த இருந்த வாகனம் என்ன, ஒட்டகம், அதன் மேலே ஏறி நின்று, குரேஷி மக்களே நான் முகம்மதை முகம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன், யாரும் உங்களில் அவரை பழிக்கக்கூடாது, அவருக்கு நோவினை செய்யக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அந்த அடைக்கலம் பெற்றதற்கு பிறகு காபாவுக்கு வந்து அஜலரசத்து கல்லை முத்தமிட்டு அதற்கு பிறகு தவாப் செய்து இரண்டு அக்கா சுன்னத்தை தொழுது, அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார்கள். முத்தைமா இப்னு அதி அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் நபி அவர்களோடு ஆயுதம் ஏந்தியவர்களாக சென்று அவர்களுடைய வீடு வரும் வரைக்கும் அவர்களை பாதுகாப்பாக நபி அவருடைய வீட்டுக்குள் அவர்களை விட்டார்கள். அப்போது அபூஜஹில் கேட்டானாம், முத்தையுமே நீ இவருக்கு அடைக்கலம் கொடுத்தது மாத்திரமா அல்லது இவருடைய மார்க்கத்தையும் நீ பின்பற்றக்கூடியவரா, இஸ்லாம் ஆயிட்டியா? அப்போ முத்தையுமே அதி சொன்னார்கள், இல்லை நான் அவருக்கு அடைக்கலம் மாத்திரம்தான் கொடுத்துருக்கிறேன், அவருடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியா? அப்படி என்றால் நீ அடைக்கலம் கொடுத்தவருக்கு நாங்களும் எதுவும் செய்ய மாட்டோம் என்று அவன் சொன்னான் என்கிற ஒரு செய்தியும் இந்த செய்தியோடு வரலாற்றில் குறிப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு கட்டான கட்டத்தில் தனக்கு செய்த அந்த உதவியை ஒருமுறை சொல்லி காட்டினார்கள். பத்ர் போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு முத்தையிமா இப்னு அதி இப்போது உயிருடன் இருந்து என்னிடத்திலே இந்த இவர்கள் இப்போது பத்ர் போர்க்களத்தில் அந்த பத்ர் போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கிலே போடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் விஷயத்தில் இவர்களை விடும்படி கேட்டிருந்தால் அவர் செய்த இந்த ஒரு பெரிய உதவிக்காக பரிகாரமாக நான் என்ன செய்திருப்பேன், அவர்களை நான் விடுதலை செய்திருப்பேன் என்று பத்ர் யுத்தம் நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிங்கிற தகவலை சொல்லி இந்த நபி அவர்கள் தாயிபிலிருந்து மீண்டும் மக்காவுக்கு திரும்பி வரும்போது நடந்த சில சுவாரஸ்யமான செய்திகளை கேட்டோம். நீங்களும் இந்த செய்திகளை விட்டு படிங்க, சரியா? இதில் எவ்வளவு ஈமானியத்தான செய்திகள் நம்முடைய உள்ளத்திலே அதிகரிக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இஸ்லாத்தை சொல்லுவதற்காக ஒரு நபி, ஒரு மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பது இந்த சம்பவங்களின் மூலமாக தெரிகிறது. ஆகவே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா இந்த தீனை நம்மிடத்திலே ஃப்ரீயாக தந்திருக்கிறான், எந்த தியாகமும் இல்லாமல். அது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பின்பற்றணும், எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு அதை சொல்லணும், பிறருக்கும் எடுத்து வைக்கணும், அதன்படி வாழ்ந்து நாங்கள் மரணிக்கணும், உலகத்திலும் வெற்றி பெறணும், மறுமையிலும் வெற்றி பெறணும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை எல்லாம் ஆக்கி தரணும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணும், எங்கள்டிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு பெரிய பில்டிங் அது இவ்வளவு கட்டப்பட்டு உயர்ந்திருக்கின்றதனால் அதில் முதல் ஒரு கல் வைக்கப்பட்டு அந்த கல்லுக்கு மேல் தான் மற்ற கல்லுகள் வைக்கப்பட்டது. நான் ஒரு இப்படிப்பட்ட முதல் கல்லாக மாற வேண்டும், தான் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற நான் இப்படி பேசும்போது இந்த விரல் என்ன காட்டுது, முதல் நான் தான், பிறரை சொல்லக்கூடாது, அவர் செய்யட்டும், நான் திருந்தணும், நான் முதல்ல திருந்தணும், என்னுடைய தாய் தந்தை என்னுடைய மனைவி என் பிள்ளைகள் என்று என்னிலிருந்து ஆரம்பிக்கணும். இப்படி ஒவ்வொருவரும் செய்தால் சமூகமே திருந்திடுவாங்க இல்லையா? அதனால் இந்த தீனை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும், தேடி தேடி படித்து வாழ்க்கையில் பின்பற்றணும் இன்ஷாஅல்லாஹ்.
2: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காத்தலையில் ரமலான் வசந்தம். நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஸாதி அவர்கள்.
2: அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم وقال النبي صلى الله عليه وسلم اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه صدق رسول الله صلى الله عليه وسلم. நன்னியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இறக்கிய இந்த குர்ஆனிலே 3வது சூராவாக கருதப்படும் சூரா தான் சூரா ஆல இம்ரான். சூரா பக்கராவுக்கு அடுத்த சூராவாக இந்த சூரா ஆல இம்ரான் கருதப்படுகின்றது. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு சூராவாக நாம் பார்த்து வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த குர்ஆனை நாம் இந்த ரமலானுடைய காலத்தில் அதிகமாக நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அதிகமாக இந்த குர்ஆனை ஓதும் பொழுது அதற்குள்ளிருக்கும் விடயங்களை எல்லாம் விளங்கி ஓதுவோமாக இருந்தால் அந்த குர்ஆனுடைய சிறப்பும் அந்த குர்ஆனுடைய வல்லமையும் கல்பில் பொதிந்து கொள்ளும். விளங்காமல் ஓதுவோமாக இருந்தால் அது ஏதோ ஓதிக்கொண்டு செல்வதுதான் போகுமே தவிர அதனால் அடைய வேண்டிய பிரயோஜனங்களை எங்களால் அடைய முடியாமல் போய்விடும். எனவே சகோதர சகோதரிகளே, இந்த சூரா ஆல இம்ரானுக்கு ஏன் இந்த சூரா ஆல இம்ரான் என்று பெயர் வந்தது? ஆல இம்ரான் என்பது இம்ரானுடைய குடும்பம். ஹஸ்ரத் மரியம் அலைஹி சலாமுடைய வாப்பா தான் இம்ரான் அஹ்லு இம்ரான். ஹஸ்ரத் ஈசா அலை சலாமுடைய தாய் மரியம் அலைஹி சலாத்துடைய குடும்பத்துடைய செய்தி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவில் கொண்டு வருவதால் தான் இதற்கு ஆல இம்ரான் என்று பெயர் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த சூராவை ஓதும் பொழுது நமது உள்ளத்தில் வர வேண்டிய முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் சஹாபாக்கள் அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சொல்கிறார்கள், இஸ்முல் ஆலம் 3 சூராக்களில் தான் இருக்கின்றது. இஸ்முல் ஆலம் என்றால் என்ன? அல்லாஹுடைய பிரம்மாண்டமான பெயர். அல்லாஹுடைய பிரம்மாண்டமான பெயர், அதை கொண்டு அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹ் துவாக்களை கபூல் செய்து விடுவான். ரமலானுடைய காலம், சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம், அதிகமாக நாம் துவாக்களில் ஈடுபடுகிறோம். நம்முடைய துவாக்கள் கபூல் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த இஸ்முல் அஅ்தம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அல்லாஹுடைய பெயரை தேடி துவா செய்ய வேண்டும். அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, இஸ்முல்லாஹில் அஅ்ஸம், அல்லாஹுடைய பிரம்மாண்டமான பெயர், ஃபி தலாதி சுவரிம் மினல் குர்ஆன், குர்ஆனில் 3 சூராக்களில் தான் இருக்கின்றது. முதலாவது சூரா சூரத்துல் பக்கரா, 2வது சூரா சூரா ஆல இம்ரான், 3வது சூரா சூரா தாஹா. இந்த சூரத்துல் பக்கராவிலே ஆயத்துல் குர்சி இருப்பது நமக்கு தெரியும். இந்த ஆயத்துல் குர்சியில் இஸ்முல் ஆதம் இருக்கிறது. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். சூரா பக்ராவில் உள்ள இஸ்முல் ஆதம் அதுதான். இரண்டாவது சூரா ஆல இம்ரானில் எங்கு இஸ்முல் ஆதம் இருக்கிறது? சூரா ஆல இம்ரானுடைய முதலாவது ஆயத்திலே அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். ஆல இம்ரானுடைய முதல் வசனமே இஸ்முல் ஆதம் தான். ஓதும் பொழுது கொஞ்சம் சிந்தனை கடுங்கள். ஓதக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் ஆல இம்ரானுடைய முதல் ஆயத் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று ஹய்யுல் கய்யூம் அதை ஓதியதோடு அல்லாஹுடம் கையேந்துங்கள், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் என்று அல்லாஹுடம் இறைஞ்சுங்கள். இந்த இஃப்தாருடைய வேளையிலே நீங்கள் யா ஹய்யு யா கய்யூம். மூன்றாவது இஸ்முல் ஆதம் இடம் பெற்றிருக்கும் சூரா சூரா தாஹா. சூரா தாஹாவிலே وعنت الوجوه للحي القيوم وعنت الوجوه للحي القيوم அந்த ஹய்யுல் கய்யூமுக்காக உலகத்தில் இருக்கும் அனைத்து முகங்களும் கட்டுப்படுகின்றது. ஹய்யுல் கய்யூம் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய இந்த சூரா, இதற்கு மறுபெயர் தான் அஸ்ஸஹ்ரா. நபியவர்கள் சொன்னார்கள், இந்த ஸஹ்ராவைன் என்ற ரெண்டு சூராக்கள் குர்ஆன்ல இருக்கிறது. ஒன்று சூரா பக்கரா, இரண்டாவது சூரா ஆல இம்ரான். இந்த இரண்டையும் ஓதுங்கள், அது கியாமத்துடைய நாளையில் உங்களுக்கு ஷஃபாஅ செய்யும், சிபாரிசு செய்யும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானுடைய காலம், வேறு விடயங்களை எல்லாம் பேசாமல் ஏன் இதை பேசுகிறோம் என்றால், சகோதர சகோதரிகளே, குர்ஆனை ஓதுவதற்கு ஆசை வர வேண்டும், சூரா ஆல இம்ரானை பிறட்டினால் ஆசை வர வேண்டும். சூரா ஆல இம்ரானுடைய 17வது ஆயத்தை சற்று எடுங்கள். உங்களுடைய குர்ஆனிலே சூரா ஆல இம்ரானுடைய 17வது ஆயத்தை சற்று எடுங்கள். அந்த ஆயத்துக்கு சொல்வது தொய்பா, மனமானவர்களின் தன்மைகள். நீங்களும் வீடுகளில் ஓதுவீர்கள். ஓதும் பொழுது இந்த 17வது ஆயத்திலே அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல்கானிதீன வல்முஸ்தூஃபிகீன வல்முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், ஐந்து சிஃபாத்துகள், ஐந்து தன்மைகள். அஸ்ஸாபிரீன, பொறுமையுள்ளவர்கள். வஸ்ஸாதிகீன, உண்மையாளர்கள். வல் கானிதீன, அல்லாஹ்வின் பக்கம் சாயக்கூடியவர்கள். வல் முஃபிகீன, செலவழிக்க கூடியவர்கள். வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார். சஹருக்கு எழும்புறோமே, 30 நாளும் இன்ஷா அல்லாஹ் சஹருக்கு எழும்புவோம். சஹர் நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள். நோம்போடு தொடர்புடையதான் இந்த குர்ஆன். சஹர் நேரத்தில் வெறும் சாப்பாடுகளிலோ வேறு விடயங்களிலோ நேரத்தை வீணடித்து விடாமல் சஹர் நேரத்தில் இஸ்திக்ஃபார். மூமீன்களுடைய சிஃபாத்துகளில் ஒன்று சஹர் நேரம். ஒரு 100 இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம வதூபு இலைஹ். أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه. எந்த இஸ்திக்ஃபாரை செய்ய முடியுமோ செய்யுங்கள். அல்லாஹ் இந்த சூரா ஆல இம்ரானுடைய 17வது ஆயத்திலே அல்லாஹ் இந்த விடயத்தை கொண்டு வருகிறார். இன்று ஓதக்கூடிய இந்த சூரா ஆல இம்ரான் ஐந்து சிஃபாத்துகள். முதலாவது சிஃபத் என்ன? அசாபிரீன், நோம்பால சபுர், நோம்பால சபுர் கிடைக்கும். உண்மை, நோம்ப பிடிச்சி யாரும் போய் பேச மாட்டோம். அடுத்தது வல் கானிதீன், நோம்ப பிடிச்சிட்டு குரான் ஓதுவோம், வேறு வேறு அமல் செய்யறதால் அல்லாஹுவ நெருங்குவோம். நாலாவது வல் மூஃபிகீன், நோம்ப பிடிச்சிட்டு செலவழிப்போம். சகோதரர்களே, சஹருக்கு பள்ளிவாசல்ல, இஃப்தாருக்கு ஏழைகளுக்கு நாங்க கொடுப்போம். சஹர் செய்யுங்க, இஃப்தார் செய்யுங்க. கடைசியான அமல், ஐந்தாவது அமல் தான் நோம்ப பிடித்துட்டு வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரம் இஸ்திஃபார் செய்தல். இதை அல்லாஹ் இந்த சூரா ஆல இம்ரானுடைய 17வது ஆயத்திலே கொண்டு வந்திருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இதில், இந்த சூரா ஆல இம்ரானில் 200 ஆயத்துகள் இருக்கு. நீங்க சூரா ஆல இம்ரான ஓதினால் கிட்டத்தட்ட 14,762 எழுத்துக்கள் இருக்கு. 14,762 எழுத்து, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்றால் 14,000 பெருக்குங்கள், எவ்வளவு நன்மை கிடைக்கும். இதுதான் ஆசவாரம் சூரா ஆல இம்ரான், பெரிய சூரா, ஆனா ஓதணும். ஏன், இதுல 200 ஆயத், இதுல 14,762 எழுத்துக்கள் இருக்கிறது. அல்லாஹ் ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மை என்றால் 14,000 பெருக்கி பாருங்கள். அதைவிட விசேட அம்சம் என்ன தெரியுமா, சூரா ஆல இம்ரானில் 200 தடவை அல்லாஹ் என்ற லஃப்துல் ஜலாலா வருகிறது. 200 தடவை அல்லாஹுடைய பெயர் வருகிறது. அந்த இடங்களில் வட்டமிடுங்கள், அல்லாஹ் யார் என்பதை 200 தடவை சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ரமலானில் இந்த குர்ஆனை ஓதும் பொழுது எந்த அளவு ஈமான் அதிகரிக்கும் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஈமான் கூட வேணும், இல்லாவிட்டால் குர்ஆனை ஓதி என்ன பலன். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் 7 நாளைக்குள் குர்ஆனை முடிப்பார்கள். இந்த சூரா ஆல இம்ரானில் அடுத்த விசேட அம்சம் என்ன தெரியுமா, இந்த சூரா ஆல இம்ரானில் கடைசியாக வரக்கூடிய, அதாவது 190வது ஆயத்திலிருந்து கடைசி வரை, சூரா ஆல இம்ரானுடைய 190வது ஆயத்திலிருந்து கடைசி வரை கையில் குர்ஆன் இருந்தால் கொஞ்சம் குர்ஆனை எடுங்கள். 190 என்றால் மொத்தம் சூரா ஆல இம்ரான் இருப்பது 200 ஆயத்துகள் தான். 190வது ஆயத்திலிருந்து சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தூங்கி எழும்பி விழித்து மிஸ்வாக் செய்து வுது எடுத்து இந்த ஆயத்தை ஓதினார்கள். ஓதிவிட்டு எழும்பி 2 ரக்கா தொழுதார்கள். நீளமான தொழுகை, நீளமான ருக்கூ, நீளமான சுஜூத். பிறகு தூங்கினார்கள். நபி அவர்கள் தூங்கினால் கொரட்டை சத்தம் கேட்கும். திரும்ப 3 எழும்பினார்கள். 6 ரக்கா தொழுதார்கள், அதாவது 3 தடவை தொழுதார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதினார்கள். நபி அவர்கள் சொல்லுவார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், இன்றிரவு எனக்கு ஒரு ஆயத் இறங்கியது, வைலுன் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா, அதை ஓதி அதை சிந்திக்காமல் விட்டவன் அவன் நாசமடைந்து விட்டான். என்ன ஆயத் சகோதரர்களே, இன்ன ஃபீ கல்கி ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன்னஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். அல்லாஹ் சொல்றான், வானங்களில் பூமியில் இரவு பகல் மாறி மாறி வருவதில் அத்தாட்சி உள்ளவர்களுக்கு, புத்தி உள்ளவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. சும்மா உலகத்துல வாழாதீங்க, உலகத்தை கொஞ்சம் பாருங்க, இந்த 7 வானத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், தஹஜ்ஜத்ல எழும்பி ஓத வேண்டிய ஆயத், தஹஜ்ஜத்ல கருத்தை விளங்கி ஓதுங்க. வானங்களுடைய படைப்பு, பூமியுடைய படைப்பு, இரவு பகல் மாறி மாறி வருகிறதா, இதில் புத்திசாலிகளுக்கு அத்தாட்சி இருக்கிறது. இதை சிந்திக்கிற ஒரு மனிதன் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுவான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. الله சொல்றார், அந்த புத்திசாலிகள் இருக்கிறார்களே, அல்லதீன யதுகுரூன அல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், கியாமன் நின்றவர்களாக, வகுஊதன் உட்கார்ந்தவர்களாக, வஅலா ஜுனூபிஹிம் விலாப்புறங்களில் தூங்கியவர்களாக, திக்ர் மாத்திரமல்ல, வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய படைப்புகளை பற்றி சிந்திப்பார்கள், சிந்திப்பது மாத்திரமல்ல ரப்பை அழைப்பார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இவை எதையும் நீ பொய்யாக பாத்திலாக படைக்கவில்லை, சுபஹானக் நீ தூய்மையான், சுபஹானக் நீ தூய்மையானவன்,

0: அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் கிடையாது ரப்பே. அல்லாஹ் தஹஜ்ஜத்துல இந்த துவாக்களை ஓதும். சூரா ஆல இம்ரானுடைய 190வது ஆயத்திலிருந்து 200வது ஆயத்து வரை சகோதரர்களே, ரமலான் 30 நாளுமாவது இதை ஓதுங்கள். கொஞ்சம் சிந்தியுங்கள். குர்ஆன் இறங்கிய மாதம் 2வது துவா, 3வது துவா, ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதிரில் ஈமானி அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா. ரப்பே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்த பொழுது, ஈமான் கொள்ளுங்கள் என்று அழைத்த பொழுது நாங்கள் ஈமான் கொண்டோம் ரப்பே. அல்லாஹ் கிட்ட சொல்றோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முனாதி, எங்களை அழைத்தார்கள் ஈமானின் பக்கம், நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் ரப்பே. அடுத்த துவா, ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வகஃபிரன்னா சையாத்தினா, எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. வதவஃபனா மஅல் அபரார், நல்லடியார்களோடு எங்களை மௌத்தாக்குவாயாக, பாவிகளோடு எங்களுக்கு மரணத்தை தந்து விடாதே ரஹ்மானே. வதவஃபனா மஅல் அபரார், 4வது துவா. 5வது துவா, ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக், யா ரப்பே ரசூல்மார்களுக்கு வாக்களித்த ஒன்றை எங்களுக்கும் தருவாயாக. வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் எங்களை கைசேதம் அடைந்தவர்கள் ஆக்கிவிடாதே, கியாமத்துடைய நாளையில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே. இன்னக்க லா துஹ்லிஃபுல் மீஆத், ரப்பே நீ வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டாய். அது புறோ, فاستجاب لهم ربهم اني لا اضيع عمل عامل منكم من ذكر وانثى بعضكم من بعض فالذين هاجروا واخرجوا من ديارهم واوذوا في سبيلي وقاتلوا وقتلوا لو كفرن عنهم سيئاتهم ولو دخلنهم جنات تجري من تحتها الانهار ثوابا من عند الله والله عنده حسن الثواب.
1: சகோதர சகோதரிகளே, இந்த 10 ஆயத்துகளும் சூரா ஆல இம்ரானில் வரக்கூடிய கடைசியாக வரக்கூடிய இந்த 10 ஆயத்துகளும் ஒரு மனிதன் இதை ஓதி சிந்திப்பானாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு மக்ஃபிரத்தை மன்னிப்பை அல்லாஹ் நசீபாக்கி விடுவான். இந்த அளவு விசேடம் நிறைந்ததுதான் இந்த சூரா ஆல இம்ரான். சகோதரர்களே, இந்த சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் இந்த சூரா ஆல இம்ரான் எங்களுக்கு கற்றுத்தந்து அல்லாஹுடைய குதரத்துகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் எங்களுக்கு முக்கியமாக சொல்லித்தரக்கூடிய ஒன்றுதான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஹதுடைய யுத்தத்தை பத்தி அல்லாஹ் சொல்லித்தருகிறான். இவ்வாறெல்லாம் பெரும் ஒரு பொக்கிசம் அடங்கிய ஒரு சூறாதான் இந்த சூரா ஆல இம்ரான். சகோதரர்களே, கவனமெடுத்து ஓதுவோம், கவனமெடுத்து ஓதுவோம், ஓதுவோம் சகோதரர்களே. மிக இலேசு, இது மிக இலேசானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த சூரா ஆல இம்ரானை ஓதக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. இந்த சூரா ஆல இம்ரான் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக ஆக்குவானாக. இந்த சூரா ஆல இம்ரான் நமக்கு ஷஃபா செய்யக்கூடிய சூறாவாக யா அல்லாஹ் நமக்கு ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த சூரா ஆல இம்ரானுடைய கடைசி 10 ஆயத்துகளை மவுத் வரை ஒவ்வொரு தஹஜ்ஜத்திலும் ஓதக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நம்முடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற களிமாவோடு உயிர் பிரிய

0: توفيق سيواياك. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين، والسلام عليكم ورحمة الله.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அலி அகமது ரஜாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தினமும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலையில் கேட்டது ரமலான் வசந்தம். உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில்
2: நினைத்தானே அருள் கதவு திறந்து விடும், உன்னை துதித்தானே அருள் மழை பொழிந்து விடும்.
3: வானொலி வரலாற்றில் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சிகள்.
2: அல்லாஹு அக்பர் என்று முழங்கும் அழகிய தளமே பள்ளிவாசல்.
3: அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் முஸ்லிம் வானொலி. ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
4: نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், ஸஹாபாக்கள், தாபீன்கள், தபஉத் தாபீன்கள், நல்லோர்கள் நம் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு லா இலாஹா இல்லல்ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை, அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன், உயிரோடு இருப்பவன். லா தௌஹுதுஹு ஸினத்து வலா நௌம், அவனுக்கு சிறு தூக்கமோ தூக்கமோ பீடிப்பதில்லை. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமியில் இருக்கும் அத்தனையும் அவனுக்கே உரியது. மன்ஜல்லதி யஷ்ஃபவ் இந்தஹு இல்லா பிஇதினிஹி, அவன் அனுமதி இல்லாமல் அவனிடம் யார் சிபார்சு செய்ய போகின்றார்? யஅலமு மா பைன ஐதிஹிம் வ மா ஹல்ஃபஹும், ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு முன்னால் இருப்பவைகளையும் பின்னால் இருப்பவைகளையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா நன்கு அறிகின்றான். வலா யுஹீதூன பிஷய்யின் மின் இல்மிஹி, அவனுடைய இல்மிலிருந்து எதையும் யாரும் அடைந்து வளைந்து கொள்ள முடியாது. இல்லா பிமா ஷா, அவன் நாடியதை தவிர, அவனுடைய அறிவிலிருந்து அவன் நாடியதை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்துவிட முடியாது. ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு முன்னால் இருப்பதையும் பின்னால் இருப்பதையும் அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா நன்கு அறிகின்றான் என்று அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா இந்த ஆயத்துல் குர்சி என்கிற இந்த சூரத்துல் பக்ராவினுடைய 255 வசனத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான். இதை நாம் கலா கதிர் என்று சொல்கின்றோம். ஒவ்வொரு விஷயத்தின் ஒவ்வொரு பொருளுக்கு முன்னால் இருப்பது பின்னால் இருப்பது அத்தனையும் அறிந்தவன் அல்லாஹ். அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே ஒமா ஊத்தித்து மின் இல்மின் இல்லா கலீலான்னு சொல்கிறான். நீங்கள் இல்மிலிருந்து கொஞ்சமே அன்றி வேறு எதுவும் கொடுக்கப்படவில்லைன்னு சொல்கிறான். நம்முடைய அறிவு ரொம்ப அற்பமாக கொஞ்சமாக இருக்கிறது.
5: அல்லாஹ்வுடைய அறிவை யாரும் அடைய வளைந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறான். ஒவ்வொரு வஸ்துவினுடைய முன்னால் பின்னால் உள்ள எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அறிகிறான்ங்கிறான். இது நாம் கலாக்கதிர் என்று சொல்கிறோம். இந்த கலாக்கதிரை ஈமான் கொள்ள இல்லை என்று சொன்னால் நாங்கள் உண்மையான மூமினாகவும் முடியாது. நாம் ஈமான் கொள்ளக்கூடிய ஆறு அம்சங்களில் கலாக்கதிர் ஆறாவது அம்சமாக இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு மனித உருவத்தில் வந்து முட்டுக்காலோடு முட்டுக்காலை முட்ட வைத்து உட்கார்ந்து தீன் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என சொல்லித்தாருங்கள் என்று கேட்க, அல்லாஹுவை நம்புவது, அவனுடைய மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, நபிமார்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, நல்லது கெட்டது அத்தனையும் இறைவனின் நாட்டப்படியே நடக்கிறது என்ற விதியை நம்புவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். நீங்கள் சரியாக சொன்னீர்கள் என்று சான்று பகிர்ந்து விட்டு போனார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். எனவே ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய எழுத்து எப்போதோ முந்திவிட்டது என்ற ஒரு விடயம். இதை ஏற்றுக்கொள்ளுகின்ற விடயத்தில் சிலர் வாதம் தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்றுக்கொள்ள முடியாமல் சிலர் தட்டுத்தடுமாறுகிறார்கள். ஆனால் யதார்த்தத்தில் விதியை நம்புவது என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோசனமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல் கத்ரியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகட்ட பிரிவினர்கள் தோன்றினார்கள். கத்ரியாக்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் அவர்கள் ஒரு மனிதன் என்ன செய்ய போகிறான் என்பது செய்யும் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியாது என்று நம்பினார்கள். அப்படி அவர்கள் நம்பியதற்கு காரணம் அவர்கள் அவர்களுடைய அறிவை முதன்மைப்படுத்தியது தான். ஒரு மனிதன் சொர்க்கம் நரகம் நாளை எவ்வாறு அவன் வாழ்வான், பிறக்கும் முன்னரே அவன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பது அல்லாஹ்வுடைய அறிவில் முந்திவிட்டது என்று மார்க்கம் சொல்லுகின்ற போது அது எப்படி சாத்தியம், அப்படி என்றால் அது அநியாயம் இல்லையா என்று ஒரு வியாக்கியானம் செய்து பார்த்தார்கள். ஒரு மனிதன் பாவம் செய்வது அல்லாஹ்வுக்கே முந்திவிட்டால் ஏன் அவனை படைக்க வேண்டும், அது அநியாயம் இல்லையா என்று கேட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய அறிவுக்கு அதனுடைய ரகசியம் தெரியாது, அல்லாஹ்வுடைய அந்த ஹிக்மத் நமக்கு தெரியாது. அறிவில் அவன் எல்லாவற்றையும் விட ஆற்றல் உடையவன் என்றால் அறிவில் மடமை என்பதை கலக்காத அறிவு ஒன்று இருக்குமாக இருந்தால் நாளை நடப்பதையும் நாளை மறுநாள் நடப்பதையும் இன்னும் 1000 வருடத்துக்கு பின்னால் நடப்பதையும் அறிந்தால் அது அறிவு, அதுதான் உண்மையான ஒரு அறிவு. அது யாருக்கும் சாத்தியமில்லை அல்லாஹுவை தவிர. அல்லாஹ்வுடைய அறிவு எப்படிப்பட்டதென்றால் இதுக்கு பிறகு எத்தனை பேர் பிறப்பார்கள், எப்படி பிறப்பார்கள், எங்கே இருப்பார்கள், எப்படி வாழ்வார்கள், அத்தனையும் அறிந்தவன் தான் அல்லாஹ். அவனுடைய திருமறையில் ஒரு மரத்தில் இருந்த பழுத்த இலை கீழே விழுவதையும் அல்லாஹ் நன்கறிந்தவன். இருளில் ஒரு விதையில் காய்ந்ததோ ஈரமானதோ முளைத்து விடுவதையும் அல்லாஹ் நன்கு அறிகிறான் என்று திருமறை வசனம் சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ்வுடைய அறிவு அத்தனையும் அடைந்து கொண்டு விட்டது, அதுதான் விதி என்கிற ஒரு விடயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காதில் ஒரு செய்தி வந்து எட்டியது. அங்கே ஒரு சிலர் விதியை மறுக்கிறார்கள் என்று ஒரு செய்தி வந்தது. அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அவர்களை சந்தித்தால் நான் சொன்னதாக சொல்லி வையுங்கள், நான் அவர்களை விட்டும் நிரவராதி, அவர்களும் என்னை விட்டும் நிரவராதிகள், அவருக்கும் இருக்கும் எனக்கும் அவர்களுக்கும் அவர்களுடைய கொள்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி வையுங்கள். அவர்களிடம் இன்னொன்றை சொல்லுங்கள், அவர்களிடம் உகதுமலை அளவு தங்கம் இருந்து அந்த தங்கம் அத்தனையும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்தாலும் விதியை அவர்கள் நம்பாதவரை அதற்கு எந்த கூலியும் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் என்றார். விதியை நம்புவது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சூரா அல் ஹதீத் 22வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மா அசாப மின் முசீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அம்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன் நப்ரஹா. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், மா அசாப மின் முசீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அம்ஃபுசிக்கும், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய உங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நோய், கஷ்டம், கவலை, இழப்பு, இடம்பெயர்வு, அனர்த்தம், இப்படி உங்களில் ஏற்படக்கூடியதாக இருந்தாலும் சரி, உலகத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கக்கூடிய முசீபத்துக்களாக இருந்தாலும் சரி, இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன் நபராஹா, அதையெல்லாம் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ஏட்டிலே அது எழுதப்பட்டு விட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஆக அல்லாஹ்வுடைய எழுத்து முந்திவிட்டது. விதியை நம்புகின்ற விஷயத்தில் நாலு விஷயங்கள் அதிலே உள்ளடக்கப்படுகின்றது. நாலு விஷயங்கள் அந்த விதியை நம்புவதிலே இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் அறிந்தவன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான், இல்மு என்கிற ஒரு விடயம். ரெண்டாவது, கிதாபா, அவன் ஏற்கனவே அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். மூன்றாவது, அல் மஷியா, அவன் எல்லாவற்றையும் நாடி விட்டான் என்கிற ஒரு விடயம். ஆக அல்லாஹ் தஆலா அவனுடைய விதியுடைய விஷயத்திலே எழுதி விட்டான் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் எழுதிவிட்டான், ஆக எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் அதை எழுதிவிட்டான். யோசிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அடுத்த வார்த்தையாக அல்லாஹ் சொல்கின்றான், இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர், இது அல்லாஹ்வுக்கு மிக இலகுவானது. நம்ம எல்லாம் படைப்பதற்கு முன்னால் இன்றைக்கு லேசாக வயிற்று வலிக்கிறது கூட அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வைச்சது தான். அப்போ இது இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர், அல்லாஹ்வுக்கு இது லேசான ஒரு விஷயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டான். சொல்லி காட்டிட்டு அதில் உள்ள ஒரு ஹிக்மத்து, அதில் உள்ள ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுறான் பாருங்க. லிகைலா தஸௌ அலா மா ஃபாதக்கும், உங்களுக்கு மிஸ் பண்ணி போன விஷயத்தில், உங்களை விட்டும் தவறி போன விடயத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், வலா தஃப்ரஹூ பிமா ஆதாக்கும், உங்களுக்கு கிடைத்த விஷயத்தில் நீங்கள் சந்தோஷப்படாமல் இருப்பதற்கும் இந்த நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்றான். வல்லாஹு யுஹிப்பு குல்ல வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலிம் ஃபஹூர், அல்லாஹ் பெருமை அடிக்கக்கூடிய தற்பெருமை அடிக்கக்கூடிய யாரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லைங்கிறான். ஏன் இதை சொல்கிறான்னு தெரியுமா? உங்களுக்கு கிடைச்சதில் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படாமல் இருக்கிறதுக்கும், ஏன்னா ரொம்ப சந்தோஷப்படுறதுங்கிறது இறைவன் நமக்கு தந்தாங்கிறத மறந்த நிலையில் நடக்கிறது. எனக்கு இப்போ தெரியுமா, நான் அதில் அவ்வளோ பாஸ் பண்ணிட்டேன், நான் கை வச்சு அப்படித்தான் விளையும், நாம் தோத்ததே கிடையாது, நாங்கள் பேசின அப்படித்தான் இருக்கும், எங்கள்கிட்ட தவறு நடக்காது, நாங்கள் அப்படித்தான் அப்படி என்று உங்களுக்கு கிடைச்ச ஒன்றில் நீங்கள் அதிகம் சந்தோஷப்படாமல் இருக்கிறதுக்கும் இதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒவ்வொரு பெருமை அடிக்கக்கூடியவரும் அல்லாஹ் நேசிக்கிறது இல்லைங்கிறான். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் ஒன்றி, கெட்ட விஷயங்கள் ஒன்றி, ரெண்டு தான் ஒரு மனிதனுக்கு நடக்கும். சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கும், கவலையான ஒரு விஷயம் நடக்கும். ரெண்டில் எதையுமே அல்லாஹ்வுடைய நாட்டமன் நம்பினால் கவலையான விஷயம் வரும்போதே அவர் அதிலேயே மூழ்கி போய் வேதனைப்பட்டு கொண்டிருக்க மாட்டார். லிகைலாத்தக்கும், உங்களுக்கு தவறி போன விஷயத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பீங்க விதி என்கிற இதை நம்பினால்தான். இன்றைக்கு உலகத்தில் WHO ரிப்போர்ட்டின் படி 40 செகண்டுக்கு ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், 3 செகண்டுக்கு ஒருத்தர் சூசைட் அட்டன் பண்ணி தப்பிக்கிட்டு இருக்கிறார். இவ்வளவுக்கு இன்றைக்கு மன அழுத்தங்கள் ஆளாகி போன மக்கள் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலேயே ஸ்லீப்பிங் டெப்லெட் அதிகமாக பாவிக்கக்கூடிய நாடு சோமாலியாவோ எத்தியோப்பியாவோ அல்ல, அமெரிக்காவும் அதே மாதிரி UKயும். இந்த ஸ்லீப்பிங் டெப்லெட் பாவிக்கிற வசதி வளர்ந்த நாடுகள் தான். அப்போ மனுஷனுக்கு நிம்மதி இல்லாமல் போச்சு பாருங்க. அப்போ சூசைட் பண்ணக்கூடிய இந்த மக்களில் முஸ்லீம்களுடைய புள்ளி விவரத்தை சொல்ல முடியலை, ஏன்னா முஸ்லீம்கள் அதில் தசத்துக்கு பிறகு பல சைவர்களுக்கு பிறகு ஒன்று ரெண்டாக எட்டி பார்ப்பாங்க. அவ்வளோ பேரையும் கணக்கெடுத்து பார்த்தா பேர் முஸ்லீமாக இருக்கும், அடிப்படை ஈமான் அறிவு இல்லாதவர்களாக இருப்பாங்க, அல்லது சிக்ஸபுர்னியா போன்ற மனநோய்களுக்கு ஆளாகி சூசைட் பண்ணியிருப்பாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வளவுக்கு இந்த முஸ்லீம்கள் இன்றைக்கு அழுத்தங்களில் விட்டும் அந்த பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் தப்பித்து கொள்கிறோம் என்றால் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த கலாக்கதிர் தான். கலாக்கதிரை விமர்சிக்கிறோமே, கலாக்கதிரை நம்பினவன் மட்டும்தான் அந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும். யாசின் சூராவில் அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான், அல்லாஹ் தஆலா நிம்மதியை தேடி அலையக்கூடிய அந்த மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறான். நீங்கள் மூமினான ஆணோ பெண்ணோ நீங்கள் நல்லமல் செய்து வாழ்ந்தால் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, உங்களை நாங்கள் நிம்மதியாக வாழ வைப்போம்னு அல்லாஹ்வுத்தால சொல்கிறான். அதுக்கு என்ன கண்டிஷன் போகிறான்? ஈமான் கொண்டு இருக்கணும். நீங்க ஈமான்க்குள்ள என்ன வருது? கல்லாக்கத்தர் இருக்குது. கல்லாக்கத்தர் நம்பினா உங்களுக்கு இந்த உலகத்துல நிம்மதியான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஏன்னா இந்த வசனத்தை பாருங்க, நமக்கு தவறி போனதுல கவலைப்படாம இருக்கிறதுக்கும், நமக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு மனம் குழம்பி போகாம இருக்கிறதுக்கும், விரியை நம்பினால் அல்லாஹ் எடுத்துட்டான், அல்லாஹ் தந்துட்டான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, எதை கொண்டு வந்தோம் நம்ம வேதனைப்படுறதுக்கு? அர்ணா கயிறு கூட இல்லாம தானே நம்ம பிறந்தோம். அல்லாஹ் தஆலா சூரத்து தஹ்ர்ல சொல்லி காட்டுறான், இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கலையே, எதுவுமாக இருக்கலையே. அவன் நான் 40 வயசாக இருந்தேன், 40 வயசுக்கு முன்னால் என் வாப்பாவுடைய முள்ளந்தண்டில் ஒரு நீராக இருந்திருப்பேன், இன்னும் 40 வருஷத்துக்கு முன்னால் எங்கே போய் இருந்திருப்பேன், வாப்பாவே இல்லையா, அப்போ எங்கே போய் இருந்திருப்பேன். இப்படியே இருந்த நமக்கு இருப்பதெல்லாம் அல்லாஹ் தந்ததில்லையா? அதில் ஒரு சின்ன தொகை தொலைந்து போனதுக்காக வேதனைப்படுறோமே, அது இடையில் வந்து நடுவில் போனது தானே, எதுக்கு வேதனைப்படணுங்கிறேன். நம்மக்கிட்ட ஒருத்தர் 5000 ரூபா காசை தந்து இதில் ஒரு 1000 ரூபா பள்ளிக்கு கொடுங்கண்டா, அதில் யாருக்காவது கவலை வருமா? இருப்பதெல்லாம் நல்லா தந்தது, இடையில் கொஞ்சம் தொலைஞ்சு போகுது, மனசில் கொஞ்சம் கவலை வருதே, எல்லாம் ஏற்பாடு செஞ்சது தானே, அதில் என்ன வேதனைப்பட வேண்டியிருக்கிறது? சிந்திச்சு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாகக்கூடிய ஹதீஸ், அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விடயம் ஆச்சரியமோ ஆச்சரியம், இன்ன அம்ருஹு குல்லஹு கைர், அவனுக்கு நடப்பது எல்லாமே அவனுக்கு நலவாகவே போய்விடுகிறது, ஒலைச தாலிக்கல் யஹதின் இல்லா லில் மூமின், இது மூமினுக்கு மட்டும்தான் வர எவனுக்கும் கிடையாதுங்கிறாங்க. ஒரு மூமினுடைய விடயம் எல்லாமே நல்லது, நடப்பதெல்லாம் நலவாக போகுது, மூமினுக்கு மட்டும்தான் இது வர எவனுக்குமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது விதியோடு சம்பந்தப்படுத்தி அழகான ஒரு தத்துவம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இன் அசாபத்துக்கு சர்ரா, நமக்கு ஒரு கவலையான ஒரு விடயம் நடந்துட்டு, ஒரு நோய், ஒரு வேதனை, மனசில் ஒரு கவலை, அடுக்கடுக்கான பிரச்சனை, திரும்ப திரும்ப நமக்கு நடக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு வேதனையான ஒரு விஷயம், சிந்திச்சு பாருங்க, ஏதோ ஒரு கவலை வருது, ஏதோ ஒரு கஷ்டம் வருது, நம்ம நம்ம வாழ்க்கையில் நாமளே சிந்திச்சு பார்ப்போம், நமக்கு என்ன வேதனையெல்லாம் இருக்குதுண்டு. சிலர் கல்யாணத்தில் பிரச்சனையாக இருக்கும், சிலர் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையாக இருக்கும், பொருளாதாரத்தில் பிரச்சனையாக இருக்கும், வம்சத்தில் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கும், சுற்றி வளைத்து பிரச்சனையாக இருக்கும், ஒன்றுமில்லாட்டியும் ஒன்றுமில்லைன்னு நம்ம கவலையாக இருக்குன்னு கூட சொல்லலாம், எல்லாத்துக்கும் கவலையாக இருக்குது அப்படி என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படியாவது உங்களுக்கு ஒரு கவலை வந்துட்டேன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? ஒரு சந்தோஷமாக ஒரு கவலையான ஒரு விஷயம் வந்து, ஒய் நசாபத்துக்கு தர்றா, ஒரு கெடுதியான ஒரு விஷயம் வந்துட்டேன்னு சொன்னால் சபுர, அவர் பொறுமையாக இருப்பார், ஃபக்கான ஹைரன் லகு, அது அவருக்கு நலவாக போய்விடுது, அவருக்கு பொறுமை வரும், அவர் பொறுமை அடைவார். எப்படி பொறுமை அடைகிறது? பொறுமை அடைகிறது எப்படி? எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில் ரொம்ப ஈஸியான ஒன்று இருக்குது, நோய் வாய்ப்பாட்டுக்கு ஒருத்தன் இருப்பான், பார்த்தா ஒன்றுமே இருக்காது, என்ன சொல்லுவான் தெரியுமா? நீங்கள் இன்னமும் யோசிக்கிறீங்க, யோசிக்காதீங்கம்பாங்க, முடிஞ்சால் அவையே யோசிக்கிறான். இந்த டாக்டர் மாரோ அல்லது மற்றவர்களோ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யோசிக்காதீங்க, இன்னும் யோசிக்காதீங்க, எல்லாம் யோசிக்காம விட்டுடுங்க, அதெல்லாம் பாரதாம்பாங்க. இதை சொல்கிறதுக்கு அது தேவையா? இதை சொன்ன ஒருத்தனால் யோசிக்காமல் இருக்க முடியுமா? அதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுங்களேன், எப்படி யோசிக்காமல் இருக்கிறது? இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொல்லி கொடுங்களேன், அல்லாஹ்வுடைய நாட்டம், இதுக்கு அல்லாஹ் ஒரு கூலி தருவான், இதுக்கு ஒரு பரிசு இருக்குது, இதுக்கெல்லாம் எல்லாம் மறுமையில் சேர்த்து உங்களுக்கு தரப்போகிறான். இப்படி சொல்லும்போது அவரால் அங்கே பொறுமையாக இருக்க முடிகிறது. ஒரு மனிதன் எப்போ பொறுமையாக இருக்கிறான் என்றால், நடந்த ஒரு விஷயத்தை எப்போ அவன் ஏற்றுக்கிறானோ அப்போ தான் அவனால் பொறுமையாக இருக்க முடியும், எப்போ ஏற்றுக்கலையோ அப்போ அவனால் பொறுமையாக இருக்க முடியாது. ஒரு சின்ன பிள்ளை மடியில் யூரின் போகுது, அவனால் பொறுமையாக இருக்க முடியுது, ஏன்னால் அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். சின்ன பிள்ளைகள் அப்படித்தான், நம்ம தான் பார்த்து வச்சிருந்திருக்கணும், ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் ஒரு பெரியவர் தண்ணி கிளாஸ் எடுத்துகிட்டு போகுது, கொஞ்சமாக தெரிச்ச சுத்தமான தண்ணி பட்டது கூட நம்ம கோபம் பொத்துக்கிட்டு வருது, ஒழுங்காக போகக்கூடாதா, வேறு தண்ணி கொட்டிட்டு, சுத்தமான தண்ணி அது, காஞ்சி போனால் சரியாக போயிடும், கொஞ்ச நேரத்தில் காஞ்சி போயிடும், ஆனால் கோபம் வருது, காரணம் அந்த சம்பவத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலை. எப்போ ஏற்றுக்கொள்கிறோமோ ஒரு நிகழ்வை, அப்போ நம்மளால் பொறுமையாக இருக்க முடியுது, எப்போ ஏற்றுக்கொள்ளலையோ அப்போ நம்ம கோபப்பட்டு போகிறோம் அல்லது மனவேதனைப்பட்டு போகிறோம். எப்போ ஏற்றுக்க முடியும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் இது நடந்துச்சு, இதுக்கு பிறகு என்னத்தை பார்க்க? அல்லாவே நாடி இருக்கும்போது யாருக்கு நாம தட்டி கேட்கறது? நம்ம யாரு? அல்லாஹ் நாடினதை நம்ம என்னென்னு தட்டி கேட்கறது? ஒரு சின்ன பிள்ளை நம்ம கையாலேயே மரணிச்சு போச்சு, நாக்கரப்பத்தில் நடந்துச்சு, வாகனத்தில் அடிபட்டு ஒரு சின்ன பிள்ளை மௌத்தா போச்சு, எவ்வளோ வேதனை அந்த வாப்பாவுக்கு இருக்கும், நம்ம கையாலேயே பிள்ளைய கொண்டுட்டோமே, இல்லை அதில் கல்லா கதறு முடிஞ்சு போச்சு, அதனுடைய அஜல் முடிஞ்சு போச்சு, அதில் நேரம் அப்படி தான் இருக்குது, நம்ம கையால் தான் அது போகணும் வேண்டி இருந்திருக்குது. இல்லாட்டி மூளை இல்லாத மனிதனா? நம்ம கவனமாக எவ்வளோ விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை மறக்கடிக்க வச்சு, பிள்ளை அந்த இடத்துக்கு வர வச்சு, இறைவனுடைய நாட்டம் விதி நடந்து முடிஞ்சிட்டு, ஆனால் இது ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு நிலவு இருக்கிறது என்கிறதையும் நாங்கள் என்ன செய்யணும், தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ அந்த ஹதீஸ் பாருங்க, உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டமான விஷயத்தில் பொறுமையை கடைப்பிடியுங்கள், அந்த நன்மையாக போயிடுது. எப்படி பொறுமையை கடைப்பிடிக்கிறது? அல்லாட நாட்டம் தான் இது, அல்லாட விதி, அல்லாட ஏற்பாடு, யாரை குற சொல்ல, அல்லாஹ் நாடியிருக்கிறான் என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஒயின் அசாபத்துக்கு சர்ரா, உங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துட்டேன்னு சொன்னால், சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துட்டென்றால் ஷக்கர் அல்லாஹ், உடனே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். நான் அப்படித்தாண்டு பெருமை அடிச்சிடக்கூடாது, அப்போ மனநோயாளி ஆயிடுவான். நாங்கள் அப்படித்தாண்டக்கூடாது, அல்ஹம்துலில்லா அல்லாஹ் எங்களுக்கு அந்த திறமையை தந்தான், அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்தான், அல்லாஹ் எங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை செல்வத்தை தந்தான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்போ அவன் ஷக்கர் அல்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறான், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறான்டா என்ன அர்த்தம்? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஏற்றுக்கலான் அர்த்தம். அப்போ அவனுக்கு அது நன்மையாக போகுது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு விடயம். அதே மாதிரி பாருங்கள், அல்லாஹாக்கு சுப்ஹானஹு தஆலா சூரா தகாபுன், அதே மாதிரி 4வது, 5வது, 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மா அசாபமின் முசீபத்தின் பி இல்லா பி இதுனில்லா, எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது அல்லாட நாட்டம் இல்லாமல் நடக்கிறதில்ல. எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது அல்லாட நாட்டம் இல்லாமல் என்ன செய்யறதில்லை, நடக்கிறதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்கிறான், ஒமையூ மிம் பில்லா யஹதி கல்பஹு, இப்படி அல்லாவை யார் நம்புகிறாரோ அவருடைய உள்ளத்தெல்லாம் நேர்வழி காட்டி விடுகிறான், அவருடைய உள்ளத்துக்கு எல்லாம் நேர்வழியை காட்டுறான். அப்போ அல்லாவை எப்படி நம்பணும் என்றால், எல்லாம் அவனுடைய நாட்டத்தில் நடக்குது என்று நம்பினா நம்முடைய உள்ளத்தில் நெருக்கீடு ஸ்ட்ரெஸ் வராது, நம்முடைய உள்ளத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படாது. எகுதி கல்பகு, அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை என்ன செஞ்சிருவான், விரிச்சு கொடுத்துருவான், பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்போ எப்படி பொறுமையாடுகிறதுன்னு பார்த்தோம். நம்ம பிரச்சனும் நடந்திருக்குது, அடுக்கடுக்காக எனக்கு பிரச்சனை, முதல் கல்யாணம் விட்டு போச்சு, ரெண்டாம் கல்யாணம் விட்டு போச்சு, மூணாம் கல்யாணம் விட்டு போச்சு, நாலாம் கல்யாணம் விட்டு போச்சு, எனக்கு வரதெல்லாம் இப்படி போகுது, என்ன காரணம், என்னென்ன எந்த குறையுமே இல்லையே, எல்லாரும் என்னென்னவா பிள்ளையான்னு நினைக்க போகிறாங்க, அடுக்கடுக்காக தப்பு தப்பான மனைவியை நான் பார்த்துக்கிட்டோமே, ஏன் இப்படி நடக்குது, வேதனைப்படுவோம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, அதுவோ உங்களுக்கு நல்லதான நிலையில் இருக்கும். நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு மனைவி கிடைச்சிருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு கணவன் கிடைச்சிருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு பிள்ளை வந்து பிறந்துட்டானே, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டே, என் மீது இப்படி ஒரு அவதூறை சொல்லிட்டாங்களே, நமக்கு இப்படி ஒரு எதிரி நம்ம காலுக்குள்ளே இருக்கிறானே. அப்போ நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, ஒவ்வொருக்கும் அதுவோ உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நிலையில் இருக்கும். நீங்கள் சில விஷயத்தை விரும்புவீங்க, எனக்கு இப்படித்தான் நடக்கணும், நான் தான் நம்புகிறேன் என்று சொல்லுவீங்க, ஓஹுவ ஷர்ருலக்கும் அது உங்களுக்கு கெடுதியான நிலையில் இருக்கலாம், அது உங்களுக்கு கெடுதியான ஒரு நிலையில் இருக்கலாம். வல்லாஹு அலமோ வாந்தும் லா தாலமும், அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுங்கிற அல்லாஹ், இதுக்கு பின்னால் உள்ள நல்லது கெட்டது நமக்கு தெரியாது, அல்லாஹ் ஏன் அந்த நல்ல சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு தட்டி விட்டாங்கிறது நமக்கு தெரியாது, அல்லாஹ் ஏன் நமக்கு இப்படி ஒரு கெடுதியை கொண்டாந்து தலையில் கொட்டினாங்கிறது நமக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்படித்தான் நம்ப வேண்டியிருக்குது, விதி அப்படித்தான் நம்ப வேண்டியிருக்குது. அப்போ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இதுக்கு பின்னால் ஒரு நில கொண்டு அல்லாஹ் நாடி இருக்கிறான், அல்லாஹ் அநீதியானவன் அல்ல, அல்லாஹின் இபாத் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் அடியார்களுக்கு அநீதி செய்கிறவன் அல்ல, அல்லாஹ் நீதி உள்ளவனா இல்லையா, அல்லாஹ் நீதி தவறாதவன் அல்ல, அல்லாஹ் அநியாயக்காரன் இல்லையே, அல்லாஹ் இரக்கம் உள்ளவனா இல்லையா, அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ் நமக்கு இதை தந்துக்கிட்டே இருக்கான்னா அது ஏதோ ஒரு நலவுக்கு, இப்படித்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கலாம், ஒரு பிள்ளைக்கு சோகம் இல்லாமல் போகுது, டாக்டர்கிட்ட கொண்டு போய் காசையும் கொடுத்து அமுத்தி பிடிச்சிக்கிட்டு மருந்து கட்டுங்க டாக்டருங்கிறோம், கசக்கிற மருந்தை கொடுங்க டாக்டருங்கிறோம், வெட்டி தையுங்கிறோம், பிடிச்சி நெருக்குங்கிறோம், உடஞ்ச காலை திரும்ப ஒட்டச்சி திரும்ப மருந்து கட்டும்போது வாப்பா தான் பிடிச்சிட்டிருக்கிறான், துடியாக துடிக்குது அந்த பிள்ளை. இதையெல்லாம் வெளியிலேருந்து பார்த்தா கொடுமையோ கொடுமைக்காரன்டா இவன் அப்படி என்று நம்ம நினைக்கலாமா, அவன் தான் இறக்கக்காரன், அவன் இறக்கக்காரன், அந்த பிள்ளைய அத்துதுங்கிறதுக்காக அப்படியே கிடந்து சாவுண்டு விட்டுட்டு போனால் அவன் இறக்க முடியலவனா, இல்லை கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் கசப்பாக இருந்தாலும் கொடுத்து நாளை அந்த குழந்தை சுகமாக இருக்க ஆசைப்படுவது ஒரு தந்தை என்றால், நம்மளையெல்லாம் விட பாசமுள்ள ரப்பு, நம்மளையெல்லாம் விட கருணையுள்ள ரஹ்மான், நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நாம் ஈடேற்றம் பெற இந்த உலகத்தில் நமக்கு சோதனைகளை வேதனைகளை தந்தால் அதில் பொறுமையாகியிருப்பது தான் சிறந்ததை தவிர, அல்லாவை கடிந்து கொள்வது ஒரு மூமினுடைய பண்பு அல்ல. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வலனபுலு வன்னக்கும் பிஷய்யின் மினல் கௌஃப் வல் ஜூஇ வ நக்ஸ் மினல் அம்பாலி வல் அன்ஃபுசி வ தமராத். உங்களை நாங்கள் சோதிப்போம். எப்படி சோதிப்போம்? பொருளாதாரத்தால் சோதிப்போம், விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம், உயிர் சேதத்தால் சோதிப்போம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களை உயிரால், கொலையால், அறுவடையால் சோதிப்போம் என்கிறான், பயத்தால் சோதிப்போங்கிறான், பசியால் சோதிப்போங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து அல்லாஹ் தூதருக்கு சொல்லி காட்டுறான், ஃபபஷ்ஷிரி ஸாபிரீன், நபியே இந்த சோதனைகளின் போது பொறுமையாக இருப்பவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நன்மாராயணன் சொல்லுங்கள். அப்போ சோதனையில் பொறுமையாக இருக்கணும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வராங்க, தனக்கு வலிப்பு நோய் வருவதாக அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த நோய் கடுமையான ஒரு வேதனையான ஒரு நோய், உங்களுக்கு எல்லாம் தெரியும். எப்போ வரும், எந்த நிலையில் வருமென்று தெரியாது. அடுப்புங்கரையில் இருக்கும்போது வந்து நெருப்பில் விழுந்தவர்களும் ஏராளம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நோயிலிருந்து விடுதலை பெற அல்லாஹ்கிட்ட எனக்காக துவா கேளுங்க. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன் தஸ்பிரி உலகில் ஜென்னா, நீ பொறுமையோடு இருந்தால் உனக்கு இதுக்கு சொர்க்கம் கூலி, இல்லை நீ நாடினால் உனக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன், இன் ஷேத்தி அது உலக்கிங்கிறேன், விரும்பினா சொல்லு நான் உனக்காக துவா கேட்குறேன், பொறுமையாக இருக்கிறேன் உனக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொன்னது தான் தாமதம். ரொம்ப நேரம் யோசிக்கல, அடுத்த வார்த்தையாக ஒரு கணமும் சிந்திக்காம, அல்லாஹ்வின் தூதரே பொறுமையாக இருந்துக்கிறேன், எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்று அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த பெண்மணி. இது அல்லாஹ்வோட சோதனையா? இதுக்கு கூலி சொர்க்கமா? இதை விட இன்னும் எத்தனை மடங்கு இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளவுதான். அப்போ இந்த உலகத்தில் நாம் சிந்துற கண்ணீர், மனசு நொந்து போகிறது எல்லாத்துக்கும் கூலி இருக்குது அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. அந்த பெண்ணு தொடர்ந்து இன்னொரு வேண்டுதல் செய்கிறாங்க, நான் நோயோடு இருந்துக்கிறேன் யா ரசூலல்லாஹ், விழும்போது என் மானம் பாதுகாக்கப்பட என் ஆடைகள் விலகாமல் இருக்க துவா கேளுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக பிரார்த்தனை செய்தார்கள். இந்த செய்தி முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத். எனவே இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சோதனைகளுக்கு ஒரு கூலி இருக்கிறது என்பதை சொல்லி காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீத், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய், வேதனை, துன்பம், துயரம், கவலை முள்ளு தைப்பது உட்பட அவனுடைய பாவங்கள் அவனுக்கு அழியாமல் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் வருகுதுன்னு சொன்னால், நமக்கு ஒரு வேதனை வருதுன்னு சொன்னால், அதுக்கு பிரதி பலன் இருக்குதா இல்லையா? அதுக்கு ஒரு பாவம் அழியுது, அதுக்கு நமக்கு ஒரு அல்லாஹ் தஆலா ஒரு பரிசை வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சிடணும். அப்போ இந்த உலகத்தில் கொஞ்சம் கவலைப்பட்டால் கூட அதுக்கு வேதனை இருக்குது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நோயில் இருந்தாங்க. இங்கே எத்தனையோ ஹதீஸில் கேட்டிருப்பீங்க, கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. கடுமையான காய்ச்சல் அவருக்கு கடைசியாக பிடித்திருந்தது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய அறைக்குள்ளே போய் அவரை துக்கம் விசாரிக்கிறதுக்காக, நோய் விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. போனால் அவருடைய உடம்பில் இருக்கிற அந்த சூடு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பட்டதுமே, யா ரசூலல்லாஹ், கடுமையான காய்ச்சலாக இருக்குதே யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சாட்சா தான் போயிருக்கிறார், பாப்பாட சகோதரன் தான் போயிருக்கிறார். ஆனால் தன் தந்தையின் சகோதரனின் மகன், மகன் முறையாக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் என்ற ஒரு கண்ணியம் அவருக்கு இந்த மகனே என்று கூப்பிட மாட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே அப்படி என்று கண்ணியப்படுத்தி, உங்களுக்கு கடுமையான காய்ச்சலாக இருக்கிறே யா ரசூலல்லாஹ் என்றார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக, உங்களில் சாதாரணமாக ஒரு ரெண்டு பேர் தாங்கக்கூடிய ஒரு காய்ச்சலை நான் மட்டும் தாங்கிட்டு இருக்கேன், பாண்டாங்க ரெண்டு பேர் சேர்ந்து தாங்கக்கூடிய ஒரு காய்ச்சல் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அப்போ மார்க்கத்தை ஷரியாவை புரிந்து கொண்ட அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் யா ரசூலல்லாஹ், கூலியும் உங்களுக்கு ரெண்டு மடங்கு இருக்குமே என்றார்கள். அந்த சஹாபாக்கள் புரிந்து கொண்டிருந்த மார்க்கத்தை பாருங்கள், காய்ச்சலா, நோயா, கவலையா, கஷ்டமா, அதுக்கு கூலி இருக்குங்கிறத சேர்த்து எடுத்துட்டு போய் சொன்னாங்க. கூலியின் ரெண்டு மடங்கு இருக்குமே யா ரசூலல்லாஹ். அப்படி அண்ணா, உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் ஏற்பட்டதென்றால், ஒரு வேதனை ஏற்பட்டதென்றால், அதில் அவன் பொறுமையாக இருந்தால் மரத்தில் இருந்து இலை உதிர்வதை போன்று அவனுடைய பாவங்கள் எல்லாம் உதிர்ந்து விடுகிறது என்று அந்த நற்செய்தியையும் சேர்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இந்த உலகத்தில் கஷ்டம் வேதனை வருகின்ற போது அதில் அல்லாஹுவை ஏற்று பொறுமையாக இருக்கிறோம் என்றால் அதற்கு கூலி சொர்க்கம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எத்தனையோ பேர் சவுதி அரேபியாவுக்கு போயிருப்போம், அந்த மண்ணிலே போய் நின்றிருப்போம், அதில் கடுமையான வெயிலை நாம் உணர்ந்திருப்போம். நம்முடைய ஊர் வெயிலிலேயே வெறுங்காலோடு நிலத்தில் நிற்க முடியாது, தடிப்பான பாதத்தோடு போய் நிற்க முடியாது. சவுதி வெயில், அரபு நாட்டு வெயிலில் பிலால் ரலி அல்லாஹு தாலா அவர்களை மண்ணிலே கிடத்தி தரதரவென்று இழுக்கின்றார்கள் என்றால் அவர் சோதிக்கப்பட்டது எவ்வளவு எம்மாத்திரம் என்பதை கற்பனை கூட பண்ண முடியாது. ஒரு நாள் இழுத்ததல்ல சகோதரர்களை பிரச்சனை, ஒரு நாள் அவரை மணலிலே போட்டு துவைத்து எடுத்ததல்ல சகோதரர்களை பிரச்சனை. அன்று தோள்கள் பிஞ்சி பழுத்து இரவெல்லாம் வேதனைப்பட்ட அந்த வெற்றுமேனையை மீண்டும் அடுத்த நாள் அந்த மணலில் கடத்துவார்களே, அதைத்தான் நம்மால் தாங்க முடியாது. அப்போதெல்லாம் அந்த அல்லாஹுவை ஏசவும் இல்லை, அப்போதெல்லாம் இந்த கலிமாவை நிராகரிக்கவும் இல்லை, அப்போதெல்லாம் நமக்கு சொர்க்கம் ஒன்று என்ற ஒரு உள் உணர்வு அவருக்குள் உணர்த்தி கொண்டே இருந்தது. அதனால்தான் அவர்கள் கொடுமைப்படுத்தும் போதெல்லாம் அஹது அஹது என்று அவர்களை காயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஏன் அந்த வார்த்தை சொன்னீர்கள், அதற்கல்லவா இன்னொரு தடவை அவர்கள் அடித்தார்கள் என்று கேட்டபோது, அவர்களை எதிர்த்து தாக்க என்னிடம் வேறு ஆயுதம் இல்லை தோழர்களே, அதனால் அவர்கள் கோபப்படும் ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்ற அந்த வார்த்தை தான் என்று பிலால் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். மரணிப்பதற்கு முன்னாலேயே அவருக்கு நற்செய்தி வந்துவிட்டது. அல்லாஹ்வின் தூதர் மிஃராஜ் போய் வந்து சொன்னார்கள், பிலாலே உன்னுடைய செருப்படி ஓசை சொர்க்கத்தில் கேட்டது என்றார்கள். உயிரோடு இருக்கும்போதே சந்தோஷமான ஒரு செய்தி, அந்த பொறுமைக்கு கூலி. நாம் என்ன சோதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில், நாம் எதை இழந்திருக்கிறோம் இந்த உலகத்திலே, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வேதனைப்படுகிறோம், தலையிடி வருகிறது என்றால் நாம் அல்லாஹ்வுடைய விதியை முழுமையாக நம்பவில்லை, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய கதிர், இதற்கு ஒரு கூலி இருக்கிறது, இது ஒரு நலவுக்காக என்பதை நாம் சேர்த்து நம்ப வேண்டும் என்பதை நாங்கள் எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே சூரத்துல் அஹ்காம் அதில் சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன காலு ரப்பன் அல்லாஹு சும்மஸ்தகாமு, யாரெல்லாம் அல்லாஹ்தான் எங்கட ரப்பு என்று நம்பி அதில் உறுதியாக இருந்து விட்டாரோ. ஒரு அழகான ஒரு விளக்கம் பாருங்க, ஈமான் கொள்றது அல்லாஹ்வை எப்படி நம்பணுங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாரெல்லாம் சூரத்துல் அஹ்காஃபுல்ல அல்லாஹ் தாலா 13வது வசனத்தில் 14வது வசனத்தில் சொல்லி காட்டுற விஷயம், 2 வசனம், இன்னல்லதீன காலு ரப்பன் அல்லாஹ் சும்மஸ்தகாமு, அல்லாஹ்தான் என்ற ரப்பு என்று நம்பி அதில் யார் உறுதியாக இருக்கிறானோ, ஃபலா ஹவ்வுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவனுக்கு பயம் இருக்காது, அவனுக்கு கவலை இருக்காது. உலாய்க அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள்தான் சொர்க்கவாதிகள். காலிதீன ஃபீஹா, அங்கே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஜஸா அம்பி மகானு யமலூன், அவர்கள் செய்த அமலுக்கு கூலியாக அந்த சொர்க்கம் என்றென்றும் அதில் நிரந்தரம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வை உறுதியாக நம்பினவங்கள்ட்ட ரெண்டு விஷயம் இருக்காதான், ஒன்று கவலை, இன்னொன்று பயம். எப்போ இந்த கவலை வரும், எப்போ இந்த கவலை நமக்கு வரும், எப்போ நடந்து முடிந்ததை யோசிக்கிறோமோ அப்போ வர்றது தான் கவலை. சார் நான் போயிருக்கக்கூடாது, நான் அப்படி செய்திருக்கக்கூடாது, நான் அப்படி பேச அதை செஞ்சுருக்கக்கூடாது, அங்கே போய் நடந்து முடிஞ்சதை நினச்சி இறந்த காலத்தை நினைத்தால் வருவது கவலை. சார் அப்படி செஞ்சிட்டேனே, இப்படி பேசிட்டோமே, அப்படி நடந்துட்டேன், நான் ஏன் அப்படி செய்தேன், இறந்த காலத்தை நினச்சா வர்றது கவலை. அதெல்லாம் அல்லாட நாட்டமன்னு நினச்சி அதை மறக்கலாம், எல்லாரும் ஏற்பாடு தான் நினைஞ்சு போச்சு, நம்மளோட கையாலேயே நம்மளோட பிள்ளை கொல்லப்பட்டுட்டே, நான் ஏன் ரிவேர்ஸ் எடுத்தேன், நான் ஏன் அதை பார்க்கல, ஏன் அந்த சத்தத்தை நான் கவனிக்கலை, ஐயோ அப்படின்னு நினைச்சால அவனுக்கு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. அல்லாட ஏற்பாடு தான் இது, அல்லாஹ் நாடிட்டான் என்ன செய்ய, அவ்வளவுதான், அல்லாட நாட்டம்தான் அதுக்கெல்லாம் காரணம். அப்படி நினைச்சி கலாக்கதிரை நம்பும் போது அவன் ஈமானில் உறுதியாக இருக்கானா இல்லையா? அல்லாஹுவை நம்பி அதில் உறுதியாக இருந்தால் அவனுக்கு கவலை இருக்காது, அவனுக்கு கவலை இருக்காது. ஏன் கவலை இருக்காது? அதான் அல்லாஹ் கதரை நம்புறானே. அடுத்தது பயம். பயம் எப்போ வரும்? எதிர்காலத்தை நினைச்சா வர்றது பயம். எப்படி நாளைக்கு நாம் என்ன செய்ய போகிறோமோ, இன்னைக்கு அந்திக்கு போய் என்ன செய்ய போகிறோமோ, எப்படி அவர்கிட்ட போய் கதைக்க போகிறோமோ, எப்படி இந்த தொழிலை முடிக்க போகிறோமோ, புழு சாமனை வாங்கிட்டோம் எப்படி விற்க போகிறோமோ, இவளோட எப்படி வாழ்க்கை நடத்த போகிறோமோ, இந்த பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்க போகிறனோ, எல்லாரும் யோசனையும் நாளைக்கு என்ன செய்கிறேங்கிறது தானே, அதான் பயம். எதிர்காலத்தை நினைத்து வாழ்றது தான் பயம். அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் நடக்க போகுது. முயற்சி செய்கிற நம்ம கடமை செஞ்சுக்கிட்டே இருப்ப வேண்டாம், என்ன பிரச்சனை வரப்போகுது. அல்லாஹ்வை நம்பிய ஒரு மூமின் அப்படித்தானே இருக்க போகிறான். இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இறந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவதும் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதும் நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம நோயாளி ஆகிறோம். நிகழ்காலத்தில் பயமும் கவலையும் கலந்து நான் நோயாளியாகவே உலாத்துறேன், நான் நோயாளியாகவே இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஃமினுல் கவி கைரு மினல் முஃமினி தஈஃப்னாங்க. பலம் இல்லாத பலஹீனமான மூமினை விட பலமுள்ள மூமின் சிறந்தவன்னாங்க. இதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன, உடல் ஆரோக்கியமும் உடல் பயிற்சியும் தம்புமா, மனபலம், மனபலம், அந்த மனபலம் தான் ஆரோக்கியம். அதான் சரி. இப்போ பாருங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்தில் நைல் நதிக்கரையோரம், அந்த நைல் நதிக்கரையோரத்தில் அம்ரு பின் ஹாஸ்ர ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைமையில் 4000 பேர் போய் போர் நடந்துக்கிட்டே இருக்குது. போர் வெற்றி தோல்வி இல்லாமல் தொடர்பது முடிவதுமாக இருக்குது. எதிர்ப்படைகள் லட்சக்கணக்கான ஆட்கள், படைக்கு பலம் தேவைப்பட்டது. உடனே ஒரு கடிதம் எழுதி ஒரு ஆள் அனுப்பினாங்க உமர் அவர்களுக்கு, கலிவா அமீருல் மூமின் அவர்களே படைக்கு பலம் தேவை, ஆள் அனுப்புங்கன்னு கடிதம் எழுதிவிட்டாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பு கொடுத்தாங்க, 4000 பேர் சேர்ந்துட்டாங்க. 4000 பேரோடு இன்னும் 4 பேரை போட்டு ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. அம்ரு பின் ஹாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடிதத்தை படிக்கிறார்கள். உமர் அவர்கள் கலிபா அவர்கள் எழுதி கொண்டது, அம்ரு பின் ஆசே, உன்னிடம் ஏற்கனவே 4000 பேர் இருக்கின்றனர், இதோ நான் 4000 பேரும் 4 பேரையும் அனுப்பியிருக்கிறேன், அந்த 4 பேரும் இன்னும் 4000 பேருக்கு சமன், மொத்தம் உன்னிடம் 12000 பேர் இருக்கின்றார்கள், தைரியமாக போராடுகின்றார்கள். போர் வெற்றி பெற்றது. அந்த 4 பேரும் 4000 பேருக்கு சமன் என்றது ரகசியம் என்ன, உடல் பலம் உள்ளவர்களா, வயதானவர்கள், ஏன் அவர் ஒருவர் 1000 பேருக்கு சமனானார் என்றால், அவர்கள் 4 பேரும் பத்ர் போரில் கலந்து கொண்ட மனதால் வீரர்கள். அவர்கள் பல்லாயிரக்கணக்கான எதிரிகளை ஆயுதங்களோடு நிராயுதபாணியாக 300 பேர் நின்று போராடிய மனபலம் உண்டவர்கள், அல்லாஹ்வுடைய கதரை நம்பியவர்கள், இறைவனுடைய தீர்ப்பை உறுதியாக ஏற்றுக்கொண்டவர்கள், மரணம் என்ற ஒன்றை அறவே பயப்படாதவர்கள், மறுமை என்ற ஒன்றை மட்டுமே ஆசைப்பட்டவர்கள், ஒருவர் 1000 பேருக்கு சமன், இதுதான் அல் மூமினுல் கவி, பலமுள்ள ஒரு மூமின். அந்த பலமுள்ள மூமின் யார், நடந்து முடிந்ததற்கு கவலைப்பட மாட்டான், நடக்க போவதற்கு பயப்பட மாட்டான், எப்போதுமே பலமாக இருப்பான். இறை தீர்ப்பு முடிவு எதுவாக இருந்தால் தாராளமாக ஏற்றுக்கொள்ள.
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வநஸ்தஈனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அம்மா பஅத், ஃபஇன்ன ஹைரல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வஹைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஷரல் உமூரி முஹ்தஸாதுஹா வகுல்ல முஹ்தஸத்தின் பிதா وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் தலைவர் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், சத்திய சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த உலகத்தில் யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அத்தனை சகோதரர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரொருள் பெரும் கருணை வந்தமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவாறு ஆரம்பம் செய்கிறேன். சிறப்பிற்குரிய இந்த மாலை இஸ்லாமிய அமர்விலே சிறப்பான அறிஞர் பெருமக்களுடைய உரைகளை கேட்பதற்காக நீங்களும் நானும் வந்தமர்ந்திருக்கிறோம். சிறப்பாக ஷேக் இக்பால் ஃபிர்தோசி அவர்கள் அமானிதம் பேணுவோம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உரையாற்றி, இறுதியிலே அன்பு சகோதரர் ஷேக் ரஹமத்துல்லா ஃபிர்தோசி அவர்கள் மரணத்தின் பிடியில் மனிதன் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த சபையில் பேசப்படுகிற, நாம் கேட்குகிற செய்திகளை உள்வாங்கி அதை பின்பற்றி நடக்கிற நசீபை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்ற துவாவோடும் ஆரம்பம் செய்கிறேன். இளைஞர்களின் பார்வையில் ஊடகங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அவன் தந்திருக்கிற, அவன் படைத்திருக்கிற படைப்புகளில் அவன் தந்திருக்கிற அறுக்குடைகள் எண்ணற்ற விடயங்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுவினுடைய அறுக்குடைகளில் நாம் அனுபவித்து வருகிற பல விஷயங்களில், அது அறுக்குடையா அல்லது அல்லாஹுவின் அருளால் அது பயன்படுத்துகிற முறையில் ஏற்படுகிற குழப்பமா என்பதையெல்லாம் பார்க்காமல், சர்வசாதாரணமாக இந்த ஊடகங்கள் இன்றைக்கு குழப்பங்களாக, ஃபித்னாக்களாக, மிகப்பெரிய பல பாதிப்புகளை சில நேரங்களில், சில சந்தர்ப்பங்களில் அதை பயன்படுத்தக்கூடியவர் மூலமாக ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்வில் மீடியா, ஊடகம் பின்னி பிணைந்திருக்கிறது. அவனை ஒரு காலம் அவனை விட்டு வெளியே தள்ள முடியாமல், பிரித்தெடுக்க முடியாமல், இன்றைக்கு அவனோடு சேர்ந்து சதா எல்லா நேரமும் அவனை ஆற தழுவி அதனோடே தன்னுடைய வாழ்வை முழுக்க கழித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு சூழல் இருக்கிறது. ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துவது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை உருவாக்கக்கூடிய உருவாக்கம் என்பது, இறைவனை அஞ்சி அல்லாஹுவை பயந்து அவனுடைய வாழ்வை கழிக்க வேண்டும் என்ற வசியத்தை நம்முடைய வாழ்நாளில் முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரம்ப பாடம் சகோதரர்களே. தனிமை கிடைத்துவிட்டால் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வல்லாஹி ல தத்தகீன் அல்லாஹ் அவு லை அஸ்ஸி பன்னக், நானும் அனஸ் ரலியல்லாஹு அவர்களும், நானும் உமர் பின் கத்தாப் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு இடத்திற்குள் நுழைந்தோம். பைனி ஒ பைனஹு ஜிதார், எனக்கும் அவருக்கு மத்தியிலே ஒரு சுவர் இருந்தது. அந்த சுவர் இருந்தபோது அந்த சுவருக்கு அருகாமையில் நின்று கொண்டு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். நீ என்ன பெரிய ஹலீஃபாவோ, அந்த அமீர் முமினின், வல்லாஹி ல தத்தகீன் அல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக நீ ரப்பை பயந்துகொள், அவ் அப்படி இல்லை என்றால் அந்த ரப்பால் நீ தண்டிக்கப்படுவாய். வாழ்நாளில் பயன்படுத்தக்கூடிய பயன்பாடுகளில் மிக முக்கியமான விஷயம் இறைவனை அஞ்சுதல். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த ஊடகம் என்ற செய்திகளுக்கு போவதற்கு முன்பு, ஒரு மனிதனுடைய வாழ்வில் தனிமையிலே அவன் ரப்பை பயந்து கொள்ளக்கூடியவனாக இருந்து, அல்லாஹுவை அஞ்சி நடுங்கக்கூடியவனாக இருந்து, அவன் அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் ஒவ்வொரு செயல்பாடையும் கொண்டு போக வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் தனிமையை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு மனிதன் செயல்படுகிற பல செயல்பாடுகளிலே, ஷைத்தான் ஏற்படுத்துகிற பல வசுவாசுகளிலே இன்றைக்கு மிக அழுத்தமாக மாணவர்கள், இளைஞர்கள் சமூகத்தில் இன்றைக்கு ஊடகத்தின் வழியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், நீங்கள் இரண்டு பேர்கள் ரகசியம் பேசினால் மூன்றாவது ரப் இருக்கிறான், நீங்கள் மூன்று பேர் அமர்ந்தால் இல்லாஹு ராபிஉஹும் நாலாவதாக அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் நாலு பேர் அமர்ந்து ரகசியம் பேசினால் ஐந்தாவதாக அல்லாஹ் இருக்கிறான். எவ்வளவு கூட எவ்வளவு குறைச்சல் இருந்தாலும் அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் என்னை கண்காணிக்கிறான், அந்த ரப்புக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒரு சிறிது அளவுக்கு கூட இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறார். காவல்துறையுடைய பெயர் பலகையுடைய பட்டியலிலே சென்று அந்த வாரத்தில் காவல் ஆய்வாளருடைய தலைமையில் நடைபெற்ற திருமணத்தை ஒட்டி வச்சிருக்கிறான் ஒரு ஊரில். ஊர் பேர் சொல்ல அவசியமில்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காதல் ஜோடிகள் தஞ்சத்தினால் காவல் நிலைய ஆய்வாளருக்கு முன்னால் திருமணம் நடந்ததை ஒட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த போர்டில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதத்தில் நடைபெற்ற 9 பேருடைய திருமணத்தில் அவருடைய பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் 4 பேர்கள் யாருடைய பெயர் என்றால் இந்த உம்மத்துடைய பெண்கள். வேதனையிலும் மிகப்பெரிய உச்சகட்ட வேதனையை சகோதரர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை பார்த்துட்டு தாங்க முடியலை. சர்வசாதாரணமாக இன்றைக்கு மாதத்திற்கு வாரம் வாரத்திற்கு மிக சாதாரணமாக இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இறைவனுடைய பாடங்கள், இறையச்ச செய்திகள், அதை சார்ந்திருக்கிற ஒழுக்கங்கள், எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒன்றை புரிய வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், ஒரு மீடியாவை ஒரு மொபைலை கையில் எடுத்தால் எப்படி நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற எந்த விதமான அளவுகோலும் எந்த எல்லையும் எந்த ஹத்தும் இல்லாமல் மிக சாதாரணமாக இன்றைக்கு சிறுவருடைய கையிலே, பிள்ளைகளுடைய கையிலே, தனிமையிலே மிக சாதாரணமாக வழங்கப்பட்டு அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார். ஒரு எல்லை மீறி போகக்கூடிய சூழல் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். போடப்படக்கூடிய பட்டியலுடைய அந்த அறிவிப்பு பலகையில் போடப்பட்டிருக்கிற திருமணத்தினுடைய பெயரை படித்தால் ஒரு முஸ்லீம் பெண்மணி ஒரு மாற்று மத நபருடைய திருமண வாழ்வு. லா தன்கிஹுல் முஷரிகாத், அல்லாஹ்வுடைய திருகுர்ஆனுடைய வசனம் பதிவு செய்கிறது. ஈமான் கொள்கிற வரைக்கும் இணை வைப்பாளரை திருமணம் முடித்துக் கொள்ளாதீர்கள். வல அப்துல் முஃமினுன் கைரும் மின் முஷரிக், ஒரு அடிமையான ஒரு முஃமின் மிக சிறந்தவன் இணை வைக்கக்கூடியவனை விட. ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண் மிக அழகானவளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு ஆண் மிக அழகானவனாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரணமான ஒரு அடிமை அந்த பெண்ணுக்கு கணவனாக ஒரு முஃமினான ஆண் தான் சிறந்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலவு அஜபத்துக்கும் எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை அந்த பெண்ணுக்கு அந்த ஆண்மகன் ஊட்டினாலும், அவளுக்கு கவர்ச்சியாக தெரிந்தாலும், ஒரு ஈமான் கொண்ட ஒரு அடிமைதான் அந்த பெண்ணுக்கு சிறந்த துணை. இணை வைப்பாருடைய திருமணம் முடிக்காதீர்கள், அவரோடு சேர்ந்து கலக்காதீர்கள் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையான இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். கல்லூரியில் இன்றைக்கி லிவிங் டுகெதர், அது ஒரு பயானில் போன உடனே இந்த டாபிக் எடுத்து பேசுங்க ஆலிம்ஸ் அப்படின்னு சமீபத்தில் ஒரு இடத்துல இதை முக்கியமாக பேசுங்க, கல்லூரி இடங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வில் மிக கேவலமான ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு, இஸ்லாமிய சமூகத்துடைய இளைஞர்களும் அதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது என்ன என்று அந்த கேடு, அந்த கலாச்சாரம், அது எவ்வளோ பெரிய அசிங்கம் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். திருமணம் வாழ்வு ஹலாலாக்கப்பட்ட வாழ்வு, அதுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் மனைவி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் குளிதோண்டி புதைக்கப்பட்டு எப்படியும் யாரோடும் ஜோடியோடு ஒரு வாழ்க்கை வாழலாம், அதற்கு இன்றைக்கு நாகரிகம் வழிவகுத்து தந்திருக்கிறது, அதற்கு இடம் சட்டம் அனுமதிக்கிறது, இப்படி வாழ் என்பதுக்கு சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான செய்திகளை பரப்புரைகள் இன்றைக்கு இருக்கிறது, அதற்காக மீடியாக்கள் இயங்குகிறது, அதற்காக ஒரு குழு இருக்கிறது, அதை பேசுவதற்கு பரப்புவதற்கென்று தனி ஒரு வெப்சைட் இருக்கிறது, அதற்காக மிகப்பெரிய விளம்பரங்கள் வரவேற்கப்படுகிறது. மிகச் சாதாரணமாக ஈமான் கொண்ட சமூகமும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்றைக்கு அந்த சூழலில் இருப்பதை நாம் கண்முன்னால் பார்க்கிறோம். அல்லாஹுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் என்றால், மீடியாவை இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் உருவாக்கிய அந்த மீடியாக்கள் ஊடகங்கள் ஆடைகளை களைந்து ஒரு மிகப்பெரிய உயரமான இடத்தில் கூச்சலிட்டு ஒரு செய்தியை சத்தம் போட்டு சொல்வது முஷ்ரிக்குகளுடைய பழக்கம். ஜாஹிலியாவில் ஒரு உயரமான இடத்தில் ஆடைகளை களைந்து நிர்வாணமாக நின்று கூச்சலிட்டு சத்தம் போடுவது ஒரு செய்தியை மக்காவில் பரப்புவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட ஊடகம். அதே மலைக்கு மேல் ஏறி நின்று கொண்டு இன்னொரு ஊடகத்தை இந்த உலகத்திற்கு தலைவர் ரசூலுல்லா காட்டினார்கள். சஃபா மலைக்கு மேல் நின்று வாருங்கள், இதோ பின்னாடி ஒரு பெரிய படம் என தாக்க வருகிறது என்றால் நம்புவீர்களா? அவர்கள் எடுத்த அதே ஊடகத்திற்கான ஆயுதத்தை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவுக்கான அழைப்பு பணிக்கான இடமாக உயர்ந்த இடத்தில் நின்று மக்களை அழைத்து சஃபா மலைக்கு மேல் நின்று தாவாவை செய்தார்கள். கவிதை முறையில் நலர் பின் ஹாரிஸ் ஒரு பெண்ணை விலைக்கு வாங்கி பாடல்களை படித்து ஈமான் கொண்டவர்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு பாடல் வரியாக கொண்டு வந்து மூமின்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று கவிதைக்கு ஒருவரை தயார் செய்த போது, அதே கவிதை என்ற மீடியாவை வைத்துக்கொண்டு ஹஸான் பின் சாபித் ரதியல்லாஹு அன்ஹு, காபு பின் மாலிக் போன்ற பல எண்ணற்ற கவிஞர்களை வைத்து அதற்கு மீடியாவுக்கு மீடியா சார்ந்த பதில், அவர்கள் எதை கையில் எடுத்தார்களோ அதை வைத்து சரியான ஒரு முன்னோக்கு பாதையை இஸ்லாமிய அடிப்படையில் அந்த முஷ்ரிக்குகளுக்கு பதில் கொடுக்குவதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள். நடு ரோட்ல போகும்போது காட்சி பொருளாக காட்சி ஊடகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள், செத்த ஒரு ஆடு கிடக்கிறது, அதனுடைய காது செவியை பிடிச்சி ரசூல்லா தூக்கி இதை யாராவது விலைக்கு வாங்குவீங்களாம் கேட்குறாங்க. கண்ணு முன்னாடி போகும்போதே காட்சி பொருளாக ஒரு மெசேஜை தலைவர் ரசூலுல்லாஹி காட்டிட்டு போவாங்க. உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டாங்க யார் ரசூலுல்லாஹ், இதை போய் தூக்கி விலைக்கு கேட்குறீங்களே, இதை தூக்கி உயிரோடு இருந்தாங்க சின்ன ஒரு காது ஊனமான ஒரு ஒரு ஆடு, இது உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டார்களே, இதை நீங்கள் போய் வாங்கிச்சு அது செத்து போயிருச்சு, அதை போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது காசு கொடுத்து வாங்குறீங்களான்னு கேட்குறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் இந்த ஆட்டை எவ்வளவு கேவலமாக பார்க்குறீர்களோ, லத்துனியா அஹ்வனு, இந்த உலகமும் அல்லாஹ்வின் பார்வையில் இந்த ஆட்டை விட மிக இழிவானது. நீங்கள் ஆடை எவ்வளவு கேவலமாக பார்க்கிறீர்களோ அதே போன்று இந்த துன்யா அல்லாஹ்வின் பார்வையில் மிக இழிவானது. இந்த துன்யா லஐபுன் வலஹுவன், வீணும் விளையாட்டும், வதஃபாஹுரும் பைனக்கும் வதகாஸுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், வீணும் விளையாட்டும் பெருமைடித்தல், குழந்தைகளையும் செல்வங்களையும் பெருக்கிக் கொண்டு தங்களுக்கு மத்தியிலே போட்டி பெறாமை பொறாமையோடு பெருமை பேசக்கூடிய ஒரு உலக வாழ்வு, அது முக்கியமானதல்ல, இதைவிட சிறந்தது ஆகிறா என்று போகிற போக்கில் ஒரு ஆட்டை தூக்கி காட்சி ஊடகமாக இந்த உலகத்திற்கு பாடம் நடத்திய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ எப்படி வேண்டுமானாலும் பணிகளை கையில் எடுத்துக் கொள்ளலாம், எல்லா பணிகளும் நம்ம கை முன்னாடி இருக்கு. செய்தி ஊடகமாக அல்லாஹ்வுடைய தூதர் தாவாவுக்கு மி முஹம்மது ரசூல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மி முஹம்மது ரசூலுல்லாஹ் இலா மலிக்கு ரூம் இலா மலிக்கு ஹிர்கல், ஒவ்வொரு நாட்டுடைய மன்னர்களுக்கும் தாவாவுடைய பணிகளுக்காக எழுத்து மூலமாக இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை அந்த மீடியாவை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்தார்கள். இந்த உம்மத்திற்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி உஸ்வத்துன் ஹசனா அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் கையில் வைத்திருக்கக்கூடிய எண்ணற்ற விதமான இந்த அற்புதமான இந்த மொபைலில் இருந்து இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களை எவ்வாறு இந்த உம்மத்து பயன்படுத்துகிறது, எதற்கு பயன்படுத்துகிறது, எப்படி பயன்படுத்துகிறது, நீங்கள் யாருக்காக பயன்படுத்துகிறீர்கள், எதற்காக நீங்கள் நேரத்தை நானும் நீங்கள் போக்குகிறோம், எதை வைத்துக்கொண்டு எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு விஷயத்தை கேட்குறோம் பார்க்குறோம், அதன் மூலம் ஏற்பட்ட ஹைர் என்ன, அதன் மூலம் ஏற்பட்ட ஷர் என்ன, எதையும் பிள்ளைகளுக்கு பார்ப்பதில்லை, பெற்றோர்கள் கவனிப்பதில்லை, அதை அதற்கான நேரத்தை ஒதுக்குவதில்லை, கண்காணிப்பு என்பதே இல்லை, தனி ரூமு, அவனுக்கு ஒரு லேப்டாப்பு, அவனுக்கு ஒரு கனெக்ஷன், அவனுக்கென்று தனி மொபைல், மொட்டை மாடியில் ஒருத்தன், முடுக்கு ரூமுக்குள்ள இன்னொருத்தன், இன்னொரு ஒரு ஒரு ஜாயிண்ட், ஒரு தெருவுடைய இன்னொரு முக்குக்குள்ள இன்னொருத்தனுக்கு ஒரு மொபைல், ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹின்னு சொன்னால் பதில் சலாம் இல்லை, அம்புடு பேரும் குனிஞ்சத்தன மாதிரி முடிதான் உட்காந்துருக்கான். வந்திருக்கிறது யாரு, சொந்த சாச்சி சாச்சா வந்திருப்பாப்புல, சொந்த குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய உறவு வந்திருப்பான், அவருக்கு பதில் சலாம் சொல்லி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு அந்த பிள்ளைகள் வரவேற்கக்கூடிய துஆக்கள் செய்யக்கூடிய அவர்களை வரவேற்று பிரார்த்தனை செய்யக்கூடிய காலமெல்லாம் இன்னைக்கு மண்ணா போய்
2: உள்ள போய் சலாம் சொன்ன சலாத்துக்கு பதிலும் இல்ல, வந்த சொந்தம் யாருன்னு தெரியல, குனிஞ்சே உட்காந்துருக்கான். கீழ் ரூம்ல ஒருத்தன், மேல் ரூம்ல ஒருத்தன், இந்த அடுத்த தெருவில் இன்னொரு சைடில் ஜாயின்ட் ரூமில் ஒருத்தன், ஒட்டுமொத்த நபர்களும் தீவுகளை போன்று தனித்தனி தீவாக, தீவுகளாக தனித்தனி தொகுதிகளாக ஆங்காங்கே அமர்ந்து அவரவர் கையில் ஒரு மொபைலை வைத்துக்கொண்டு கண்காணிப்பில்லாத ஒரு மோசமான சூழலை இந்த சமூகம் கண்காணித்து கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எதை வைத்துக்கொண்டு எதை செய்கிறார்கள். மிக சாதாரணமாக்கப்பட்ட, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா, இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா, இதுதான் முக்கியமான சில செய்திகள் இன்றைக்கு பேச வேண்டிய விஷயங்கள். இதுவும் ஒன்று, பல விஷயங்களில் இதுவும் ஒன்று. இன்னக்கும் ல தாமலூன அமாலன் ய அதகுஃபி அயுனுக்கும் மின ஷஅரி. அனஸ் இப்னு மாலிக் ரலா பதிவு செய்வார், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா பதிவு செய்வார்கள், இன்னா குன்னா ல நஊதுஹா அலா அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின அல் மூபிகாத்தி ஐ அல் முஹ்லிகாத். சில காரியங்களை சில செயல்களை செய்கிற போது உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய முடி மாறி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆலிம்சா. எனக்கு அதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. காரணம் என்ன, எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் பெரிய பாவம் இல்லையே, அதில் பெரிய தப்பு இல்லையே. ஒரு பையன் மொபைலை வச்சு பார்க்குறதுக்கு தப்பு இருக்குது. இன்னைக்கு இன்னைக்கு நவ நாகரிகம், இன்னைக்கு இந்த நாலேஜ், அது அறிவை பயன்படுத்துவதற்கு தேவையான விஷயங்களை படிப்பதற்கும் பரப்புவதற்கும் அதை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு நான் சொல்லலை, அவங்களை பற்றி நம்ம பேச வரல. இப்போ இன்னைக்கு எவ்வாறு அது உள்ளே நுழைஞ்சிருக்கு பாருங்கள். பதிவு செய்யப்படுவதனால் பதிவு செய்யப்படுவதனால் செய்

விடமாட்டும் என்று திட்டமிட்டு சில வேல்களை அந்த பிள்ளைகளை கையில் எடுத்து இந்த போதை கஞ்சா கூட்டங்கள் செயல்பட்டு வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதிர்த்து பேசினால் ஒரு பகுதியில், அதை எதிர்த்து பேசியதினால் தொழுகை முடிந்து வெளியே வந்த ஒருவனை போதைக்காக கொலை செய்த செய்திகளை நாம் பார்த்தோம். ஒரு வாசி மக்கரம் என்ற சகோதரரை, அதை வைத்துக்கொண்டு கஞ்சா சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், எங்களுடைய வியாபாரத்தில் எங்களுடைய கஞ்சா போக்குவரத்தில் யார் தலையிட்டாலும் இதுதான் தீர்வு என்று இன்றைக்கு பேசுகிறார்கள். எதிர்த்து எவர் மேடை போட்டு இந்த போதை பிரச்சாரத்தை பேசுகிறாரோ, அந்த பேசக்கூடியவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையனை கஞ்சா வியாபாரத்துக்கு நாங்கள் கையில் எடுத்துட்டோங்கிறோம். பேர்களை சொல்லாமல் நான் கடந்து போகிறேன். இதெல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு, மிகப்பெரிய இலக்கு, மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்ச்சி. நீ எங்களுக்கு எதிராக பேசுறியா, உன் குடும்பத்தில் ஒருத்தனை எங்க வியாபாரியா மாத்துறேன். எடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் உடைய குழுவில் ஒருத்தர் யாரு, ஒரு முக்கியமானவருடைய பிள்ளை. மிக பயங்கரமாக போதைகளிலும் கஞ்சாக்களிலும் கூழிப் என்ற பெயரில் வாடை வெளியே வராத அளவுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக வீட்டுக்குள்ள முழு நேரமும் போதையோடு இருக்கக்கூடிய அளவுக்கு வெளியில் அம்மா வாப்பாக்கு அந்த ஸ்மெல் வராத அளவுக்குலாம் நவீனமா இன்னைக்கு மார்க்கெட்டில் விற்குது போதை வஸ்துக்கள். ஒரு காலத்தில் மதுவை குடித்து வீட்டுக்குள்ள வந்தால் ஸ்மெல் வெளியே வந்து சாராயம் குடிச்சிருக்கான், மது குடிச்சிருக்கான் என்ற காலமெல்லாம் இன்றைக்கு போய் வெளியே வாடை வராத அளவுக்கு நவீனமாக்கப்பட்ட மார்க்கெட்டுடைய போதைகள் இன்றைக்கு விற்கப்படுகிறது. மிகச்சாதாரணமாக இளைய சமூகத்தை இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு போதையினுடைய ஒரு மிகப்பெரிய டீம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் போகிற போக்கை நாம் பார்த்தோமே. ஆனால் எதை கையில் எடுக்கிறார்கள், யாரை தொடர்பு வைக்கிறார்கள், யாரோடு உறவு கொண்டாடுகிறார்கள், எவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள், எதை பார்க்கிறான், எதை ஷேர் செய்கிறான், எதை ஃபார்வர்டு செய்கிறான், எந்த குழுவில் அமர்ந்து கொண்டு மீடியாவில் ஊடகத்தில் அவன் பயணிக்கிறான் என்பதை கூட பார்க்காத ஒரு பெற்றோர் என்றால், நீ எதற்கு உம்மா வாப்பா, உனக்கு எதற்கு தாய் தந்தன்ற போஸ்டிங், அந்த போஸ்டிங் எதற்கு, அதை கண்காணிப்பதற்கு முடியவில்லை என்றால் வாப்பா அம்மா என்ற போஸ்டிங் எதற்கு, அமானிதம் அல்லவா பிள்ளைகள். குள்ளுக்கும் ராயின் ஓ குள்ளுக்கும் அசூலன் என்ற ஐயத்தையே ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படும். என் பிள்ளையெல்லாம் ஒரு தப்பு செய்ய மாட்டான், ஓம் பிள்ளையும் என் பிள்ளையும் எவரும் தவறு செய்ய மாட்டார்கள். ஆனால் ஷைத்தான் மிக தெளிவான திட்டமிடுகிறான், அவனுடைய முன்னும் பின்னும் வலதும் இடதும் அமர்ந்து நான் கெடுப்பேன் என்று சவால் விட்டு வந்தவன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளையும். வேதனையோடு சொல்லக்கூடிய வார்த்தை என்பதனால் நான் கொஞ்சம் அழுத்தமாக பேசியிருக்கிறேன் சகோதரர்களே. முன்னும் பின்னும் வலதும் இடம் அமர்ந்து மிகப்பெரிய திட்டமிட்டு வேலைகளை செய்கிறான் ஷைத்தான். அவன் சத்தியமிடுகிறான், உங்கள் ஒட்டுமொத்த கூட்டத்தை நரகத்தில் தள்ளுவேன் என்று அவன் சொல்லுகிறான். என் பிள்ளை மிக சரியான பிள்ளை என்று சொன்னால் நம்ம பிள்ளையெல்லாம் விட மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் யாரு, ஷைத்தான். அந்த ஷைத்தானிய சூழ்ச்சிக்கும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய அந்த வேலைகளுக்கும் இடம் கொடுக்காமல் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக கண்காணித்து வளர்ப்பது ஒரு பெற்றோருடைய கடமை. யாரோடு பேசுவது, யாரோடு பழகுவது, எந்த எல்லையும் இல்லை சகோதரர்களே. ஷேக் பின் பாஸ் ரஹமஹுல்லாஹ்வுடைய செய்தியை போது படித்தேன், ஹுக்முல் ஜுலூஸ் வல் கலாம் மா பின்துல் அம் வல் ஹால் மா வுஜூதுல் மஹரம். இவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள், ஒரு திரு பெரிய ஃபத்வா வரிசையாக போட்டிருக்காங்க. ஓ முஷாரிக்கத்துல் மரஅத்துல் ரஜுல் ஹுக்மு கஷ்ஃபுல் வஜுலி அஹி ஜவுஜி. சகோதரருடைய கணவனுடைய சகோதரன் முன்னாடி முகத்தை நீங்கள் காட்டணுமா வேண்டாமா, ஷேக் பின் பாஸ் ரஹமஹுல்லாஹ்வுடைய ஃபத்வா. ஹுக்முல் முசாஃபாத்துல் நிசா ஹுக்முல் நிசா முசாஃபாத்துல் நிசா அல் அஜ்னபியாத் ஒன் நவர் இலகின்ன. அந்நிய ஆண்களோடு கையிலாக செய்வது, முசாஃபா செய்வது, அதெல்லாம் என்ன பெரிய தப்பு இருக்குது. ஊடகம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற கேடை பாருங்கள் சகோதரர்களே. இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து உருவாக்கி அந்த பெண் பிள்ளைகள் கதாநாயகி என்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிக்கிற காட்சியை வைத்துக்கொண்டு இது மார்க்கத்தில் இல்லை என்று செய்தியை கீழே தளத்திலே ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதுகிறான் என்றால், அந்த முஸ்லீம் சகோதரன் இப்படியெல்லாம் அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிப்பதற்கு முசாஃபா செய்வதற்கு ஒரு முஸ்லீம் பிள்ளைகளை அப்படி உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி கீழே தளத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதினால் அதற்கு பதில் கொடுப்பதற்கு வேறு யாரும் வரல. யார் வர்றா, முஸ்லீம் இளைஞர்களே வர்றான். உங்களுக்கு தெரியுமா பெரிய, நீங்கள் மார்க்க ஞானியா, அதில் என்ன பெரிய ஹராம் இருக்குது, கையை கொடுத்து கட்டி பிடிப்பது பெரிய தப்பாது.
என்று அதற்கு கீழே வரிசையாக வரக்கூடிய

0: அந்த கமாண்ட்ஸ்களை எடுத்து படிக்கும் போது அஸ்தகஃபிருல்லாஹ், இந்த சமூகம் எப்படி பயணிக்கிறது? கைலாக செய்வது, முசாஃபா செய்வது, சேர்ந்து பயணிப்பது, அல் ஹம்மு அல் மௌத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதெல்லாம் பெரிய தப்பு இல்லையே. ஒரு சகோதரனுடைய மனைவி இருக்கிறார்கள், சகோதரன் இல்லாத போது, அந்த மனைவி மட்டும் இருக்கிற போது அந்த மனைவியுடைய வீட்டுக்குள் அந்த கணவனுடைய சகோதரன் போலாம் என்றால் அது தவறே இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். அது என்ன பெரிய தப்பு? உறவுகளை நாங்கள் அப்படிலாம் ஒன்று வைக்கல. நாங்கள் சொந்தங்கள்லாம் ரொம்ப பக்கபலமாக இருக்கிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு சமம் என்று சொன்னார்களே, இய்யாக்கும் துஹூல் அல நிசா, உங்களை நான் எச்சரிக்கிறேன் பெண்கள் நான் நுழைவதை. சேர்ந்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் இருக்கிறான். இய்யாக்கும் வல் ஹுல்வா, தனிமையை நான் உங்களை கொண்டு எச்சரிக்கிறேன். தன்னன் தனிமையில் எதையும் பார்க்கலாம், எதையும் நாம் ஷேர் செய்யலாம், எந்த தவறையும் செய்யலாம் என்று நீ அமர்ந்திருந்தால் நம்மோடு சேர்ந்து ஷைத்தான் அமர்கிறான். அவன் தவறை தூண்டுவான், சிந்தனையை தூண்டுவான், எந்த நேரமானாலும் பாவத்திற்குள் நுழைவிப்பான் என்ற அச்சம் இல்லாமல் தனிமையை எதிர்பார்ப்பது, தனிமையில் சேர்ந்து இன்னொரு அந்நியவரோடு பயணிக்கலாம், அமரலாம், அவர்கள் வீட்டுக்குள் நுழையலாம், அதெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் உறவுகளை பக்காவாக வச்சுருக்கிறோம், பலமாக வச்சுருக்கிறோம் என்று சொல்வது ஷைத்தானை வா வா என்று அழைப்பதற்கு சமம். இன்றைக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. காரணம் அனைத்தும் இன்றைக்கு கண் முன்னால் தெரியக்கூடிய இந்த ஊடகங்கள் செய்திகள் பரவலாக்குவது. யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரங்கள் சர்வசாதாரணமாக்கப்பட்டது. டோக்கான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூத அறிஞர் பேசுகிறார், என்றைக்கு ஒழுக்கத்தை இந்த இஸ்லாமிய சமூகம் இழக்குகிறார்களோ அன்றைக்கு அவர்களுடைய மார்க்கத்தை அழித்து விடலாம். முடிஞ்சு போச்சா? ஹயா இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். முடிஞ்சு போச்சு. வெக்கம் இல்லையா? எதையும் இஸ்லாமா ஷைத்த, நீ நினைத்ததை செய்து கொள். வெக்க உணர்வு இல்லையா? எதையும் செய்யலாம். ஒழுக்கம் இல்லையா? அந்த மார்க்க பணிகளை அழித்து விடலாம் என்று மிக தெளிவாக பேசுகிறார். ஒரு இளைய சமூகம் எப்படி உருவாக வேண்டும்? 30 வயதில் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உள்ளே நுழைகிறார் சஆத் இப்னு முஆத் ரலியல்லாஹ். 36 வயதில் மரணம். 6 ஆண்டில் அவர் மரணத்திற்காக அரிஷ் குலுங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம், 6 ஆண்டில் ஒருவருடைய மரணத்திற்காக அரிஷே குலுங்குகிறது என்றால் அவருடைய பணி என்ன? 10 வயதிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் பிடித்து, உங்களோடு நான் முழுக்க பயணிப்பேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அலி பின் அபி தாலிப் என்ற இளம் சிறுவர் ரசூலோடு மார்க்க தாவா பணிக்காக தன்னை அர்ப்பணிக்க துணிந்தாரே. மிகச்சிறந்த ஊடகவியலாளர் மீடியாவுடைய மிகப்பெரிய கனெக்ஷனை ஏற்படுத்தி தாவாவுக்கான மிகச்சிறந்த அடித்தளம் இட்டவர் யாரு? மக்கா என்ற மண்ணிலிருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு என்ற அற்புதமான ஒரு இளைஞரை மதீனாவுக்கு அனுப்பி ரசூல் ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்பாக அந்த இளைஞர் அந்த மண்ணையும் அந்த மக்களையும் சரிப்படுத்தி செம்மைப்படுத்தி தாவாவுக்கான சிறந்த களமாக தளமாக ஆக்கி ஹபீப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் வருவதற்கு முன்பாகவே அற்புதமான ஒரு களப்பணியாளராக, ஒரு ஊடகவியலாளராக சிறந்து பணியாற்றிய முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய வயது மிகச்சிறந்த இளம் வயது. யமனுக்கு தலைநகர் அனுப்பிய யமனுடைய பகுதிக்கு ஆளுநராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அனுப்பப்பட்ட இளம் வயது. சின்ன சின்ன இளம் சிறு சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியிலே இளைஞர்களாகி நாங்கள் இரவு தூங்குவோம். திருமணம் முடிகிற வரைக்கும் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் பள்ளிவாசலே தூங்குவோம் இளைஞர்கள். நேரம் போக்குறதுக்கு அல்ல, அரட்டடிப்பதற்கு அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலே தூங்குவோம், இரவு தொழுகை நாங்கள் பேணுவோம், மஸ்ஜிதிலே நாங்கள் நிக்காக முடிகிற வரைக்கும் நாங்கள் மஸ்ஜிதிலேயே தூங்கி எழுவோம். எப்பேற்பட்ட வார்த்தெடுக்கப்பட்ட சமூகம் நம் கண் முன்னால் இருக்கிறது. பிள்ளைகள் எப்படி உருவாக வேண்டும் என்ற வரலாறு நம் கண் முன்னால் இருக்கிறது. எப்படிப்பட்ட சமூகம் கண் முன்னால் வந்து வார்த்தெடுக்கப்பட வேண்டும் என்ற முன்மாதிரியை கையில் வைத்திருக்கிற போது சாதாரணமாக எவருவருக்கு பின்னாலும் கை எப்படி தூக்கிட்டு முறுக்கேறி ஒருத்தன் முப்பாட்ட முருகன் என்று பேசினால் அவன் பின்னாடி ஒரு 500 பேர். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். உனக்கு ஆதிப்பாட்டன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உனக்கு ஆதிப்பாட்டன் கேடுகட்ட அவன் சொல்வதை போன்றல்ல. ஒரு முஸ்லீம் இளைஞன் சொல்கிறான், அவர் சொல்லக்கூடியவன் தான் எனக்கு முப்பாட்டம் அப்படிங்கிறான், பேட்டி கொடுக்குறான். உணர்ச்சிகரமாக கையை தூக்கி ஒருவன் பேசி நாத்திக சிந்தனை உருவாக்கி பயங்கரமான ஒரு காட்சியாக அவர் முன்னால் மேடையில் பேசினால் அந்த நாத்திக சிந்தனைக்கும் அந்த ஆதிப்பாட்டனுடைய சிந்தனையை சித்தாந்தத்தை ஏற்றி நின்று அவருக்கு தோள் கொடுக்கக்கூடிய கூட்டம் யாராக இருக்கிறான்? இஸ்லாமிய இளைஞர்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். இஸ்லாமிய இளைஞர்கள் காசு அள்ளி கொடுக்குறான். அவரை பற்றி ஏதாவது பேசப்பட்டு கீழே சமூக வலைத்தள ஊடகத்தில் ஏதாவது ஒரு முஸ்லீம் சகோதரன் பேசினால் வேற யாரும் திட்டுறதுக்கு வர்றதில்லை, பேசுறதுக்கு எழுதுறது வர யார் வர்றா? முஸ்லீம் தான் வந்து பேசுகிறான், இளைஞர்கள் தான் வந்து பேசுகிறான். இந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர் தான் அவன் சார்ந்த நபருக்காக வக்காலத்தை வாங்கி கீழே கேவலமாக எழுதுறதை பார்க்குறோம். அப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறது? நாத்திக சிந்தனையில் ஒரு கூட்டம், சினிமாவுடைய பாணியிலே ஒரு கூட்டம், வாழ்த்தும் நெஞ்சங்கள் என்ற ஒரு பேனரை வைத்து திருமணத்திற்காக பேனர் வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்த்தும் நெஞ்சங்கள் அப்படிங்கிற அந்த பேனருக்கு கீழே எழுதி ஒட்டியிருக்கிறார்கள், வாழ்த்தும் நெஞ்சங்கள் பில்லா பிலால் அப்படின்றிருக்கான். இந்த சமூகம் கண்ணால் பார்த்த காட்சிகள். ஒரு காலமாவது ஒரு நேரமாவது அந்த பிலால் ரலியல்லாஹு அவருடைய வரலாறு அந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கொஞ்சமாவது அருகதை உண்டா? பிலால் ரலியல்லாஹுக்கு அருகில் கூட அவருடைய பெயரை எழுதுவதற்கோ நிப்பாட்டுவதற்கோ கொஞ்சம் அருகதை உண்டா? சாதாரணமாக ஊடகங்களை சரியாக பார்க்காமல், அதை படிக்காமல், அதை புரியாமல், எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியாமல், எதை பார்த்தாலும் அந்த காட்சி பின்னணியில் அது சார்ந்த உணர்ச்சி உந்துதலில், அதை சார்ந்த ஆசையில், அந்த வேகத்தில் ஒரு சமூகமே இன்றைக்கு மண்டியிட்டு தலைகுனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்றால், இந்த காலத்தின் கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய முக்கியமான ஊடகத்தை எப்படி பயன்படுத்துவது, சமூக வலைத்தளங்களில் அமர்ந்து எப்படி பார்ப்பது, எதை நாம் படிக்க வேண்டும், எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும், எதை ஷேர் செய்ய வேண்டும், எதை நாம் பிறருக்காக வேண்டி எடுத்து சொல்ல வேண்டும் என்ற வரம்பு வரையறைகள் இல்லாத ஒரு நிகழ்வாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக மோசமான ஒரு சமூகத்துடைய இந்த சூழலில் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் நிச்சயமாக இறையச்சத்தை மையப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த சமூகம் உருவாக்கினால் மட்டும்தான் வரலாற்றில் வெற்றியை உண்டாக்கிய தாரிக் இப்னு ஜியாத் ஸ்பெயினை பற்றி அந்த ஒரு யூத அறிஞர் நஸல கௌமுன் பி அர்தினா, நஸல கௌமுன் பி அர் அவர் எழுதுகிறார். அந்த யூதர், எங்கள் நாட்டுக்குள் ஒரு இளைஞர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டம் வந்து இறங்கியிருக்கு, இப்போ படையாக வந்து இறங்கியிருக்கு, எங்கள் ஊருக்குள்ளே ஒரு இளைஞர் கூட்டம் வந்து இறங்கியிருக்கு. அந்த இளைஞருடைய பெயர் 24 வயது உள்ள தாரிக் இப்னு ஜியாத். அவர் வந்து அமர்ந்து கூட்டங்களை தயார்படுத்தி சரிப்படுத்தி முறைப்படுத்தி அவர் பக்குவப்படுத்துகிறார், தொழுகிறார், சரியான நேரத்தில் ஜமாத்து வைக்கப்படுகிறது, தொழுகிறார்கள், கண்ணியமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரம் அவருடைய வரலாறை படித்திருப்போம். ஒவ்வொரு நேரமும் உள்ளே நுழைவார். அவருடைய தலைமையில் ஸ்பெயினை வெற்றி கொள்வதற்கு மீண்டும் பழையபடி திரும்பி வருவார், கப்பலை தயார் செய்வார், அதன் வழியாக உள்ளே நுழைவார். இப்படி பலவிதமான போராட்டங்களுக்கு பின்பு அந்த மண்ணை வெற்றி கொள்வதற்கு செல்லக்கூடிய வரலாறு எழுதுகிற ஒரு யூதன் எழுதுவதனால் அதை பதிவு செய்கிறேன். யூதர் எழுதுகிறார் பாருங்க, நசல கௌமும்பி அர்தினா, எங்கள் ஊருக்குள் இந்த இளைஞருடைய தலைமையில் கூட்டம் வந்து இறங்கி இருக்கிறது. தொழுகை வந்தவுடனே தொழுகிறாங்க, குறிப்பிட்ட நேரம் வந்தவுடனே ஒட்டுமொத்த கூட்டம் அமர்ந்து மஷூரா இந்த ஆலோசனை செய்கிறாங்க. அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டம் அமர்ந்து ஒவ்வொன்றையும் கட்டுப்பட்டு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை தாண்டி செல்லக்கூடிய எந்த நபர்களையும் ஏறிட்டவர்கள் செய்யலை, பார்க்கறதில்லை. ஒரு கேவலமான ஒரு செயலையோ ஒரு பணியையோ ஒரு பேச்சை கூட நாங்கள் பார்க்கவில்லை. நிச்சயமாக இவர் தலைமையில்தான் இந்த மண் வெற்றி கொள்ளப்படும் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். அவர் தலைமையிலே அந்த மண் வெற்றி கொள்ளப்பட்டது என்று நீண்ட ஒரு செய்தியை ஒரு யூதர் அந்த செய்தியை சொல்லக்கூடிய வரலாற்று செய்தியில் நாம் பார்க்கிறோம் என்றால், ஒரு ஒழுக்க மிகுந்த கண்ணியமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய ஒரு இளைய சமூகத்தின் தலைமையின் கீழ் அல்லாஹ் அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தார் என்றால், அவர்கள் உருவாக்கிய விதம், ஏற்படுத்திய பாடம், அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியதனுடைய விதம் அல்லாஹு தாலா அடுத்தடுத்து வெற்றிகளை வழங்கினான். இப்படித்தான் முழு வெற்றிகளும், அது நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வரலாற்றுடைய போர்களிலிருந்து இஸ்லாமிய சார்ந்திருக்கிற ஒட்டுமொத்த வெற்றிகளை கையில் எடுத்தால், சரியான முறையில் அதற்கான பயிற்சிகளோடு, சரியான முறையில் அதை சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளோடு கொண்டு போகப்பட்டது. அந்த ஊடகங்களை பயன்படுத்தித்தான் இந்த இஸ்லாம் இன்றைக்கு இவ்வளவு பிரம்மாண்டம். நான் சொன்னா இல்லையா, கவிதைக்கு கவிதை, எழுத்துக்கு எழுத்து, உரைகளுக்கு உரை, ஜும்மாவுடைய மேடை அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஊடகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஜும்மாவுடைய மேடை அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிற பேச்சின் மூலம் பல மாற்றுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது, தங்களை தூய்மைப்படுத்தியிருக்கிறார்கள், குர்ஆனிய வசனத்தை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். அந்த ஊடகம் என்ற மெம்பர் மேடையை பயன்படுத்தி மாபெரும் அற்புத புரட்சிகளை ஏற்படுத்தியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மிகச்சிறந்த ஒரு ஊடகம், ஜும்மாவுடைய மேடை. அப்டேட் வெர்ஷனாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஊடகம் திருமறை குர்ஆன். இந்த வேதம், இந்த வேதம் எந்த காலமும் மாற முடியாத, மாற்ற முடியாத ஒரு அற்புதம் மிகுந்த ஒரு மீடியா, ஒரு உலகத்தில் இன்றைக்கு பயணிக்கக்கூடிய அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். திருட வந்தவர் ஃபுதைல் இப்னு இயாத், அலம் யஅனி அல்லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபஹும் லிதிக்ரில்லா. இந்த ஒற்றை வசனம் திருட வந்த ஃபுதைல் இப்னு இயாதை மாற்றி மிகச்சிறந்த பணியாளராக கொண்டு வந்த அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். இப்படி ஒரு செய்தி, ரெண்டு செய்தி இல்லை, பல செய்தியை நாம் சொல்லலாம். உமரை மாற்றியது ரழியல்லாஹு அன்ஹு, மிகச்சிறந்த எதிரிகளை கண்முன்னால் பணிய வைத்தது, அமர வைத்தது இந்த வேதத்திற்கு முன்னால், இந்த மிகச்சிறந்த ஊடகத்துக்கு முன்னால். இந்த ஊடகத்தை இந்த மண்ணில், இந்த உலகத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு கூட்டம் யார்? இந்த அற்புதமான வேதத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது, பயானுக்கு தலைப்பு கெடுக்கும் போது ஒரு செய்தியை சொல்றதுக்கு மட்டும் வேதத்தை படிக்கக்கூடாது, குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனம், டெய்லி ஒரு 10-15 சூரா வசனங்களை, அதனுடைய அர்த்தத்தோடு அதை ஓதக்கூடிய, படிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் உள்ள ஒரு சமூகம்தான் வரலாற்றில் மிகச்சிறந்த எழுச்சி மிகுந்த மக்களாக வாழ்ந்திருக்கிறார். இதை சார்ந்துதான், இந்த நூறானியத்தை கொண்டுதான், இந்த வெளிச்சத்தை கொண்டுதான் உலகம் முழுக்க பல்கி பெருகியது சமூக மக்களுக்கு மத்தியிலே மாபெரும் புரட்சியாக. இந்த அற்புதமான இதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? இது ஏற்படுத்திய மாற்றங்கள் மூலம், நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன, வருகிற இளைய சமூகத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன, இப்படி ஒவ்வொன்றையும் உள்ளே கொண்டு வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்தி மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நவீனமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு காலகட்டத்தில் நிச்சயமாக நம்மளுடைய மக்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான், ولا تقربوا الفواحش ما ظهر منها وما بطن. ஒரு காலமும் நன்மை நன்மை என்று சொல்லி நாம் நிறைய விடயங்களை உள்ளே நுழைந்து, தொலைக்காட்சி அது ஒரு செய்தி பார்க்க போகிறோம், அதில் எதை கடைசியாக பின் பார்க்குறோம், யூடியூப் அது ஒரு பெரிய செய்திகளை பார்க்க போகிறோம், எத்தனை பேர் அதை சரியாக அந்த தளத்துக்குள் நுழைகிறோம், சமூக வலைத்தளங்கள் அது ஒரு பெரிய ஹைர் என்று சொல்லி கையில் எடுத்து வச்சு அதனுடைய கொஞ்ச நேரம் ஆரம்பித்து கடைசியில் அது எங்கே போய் முடியுதுன்னு நம்மளை நாமே யோசித்து பார்த்தோமே, ஆனால் நம்முடைய நிலை என்ன, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நமக்கு விக்ரு சலா தொழுகையுடைய ஞாபகம் அங்கே வருகிறதா, அதை கையில் வைத்திருக்கிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான பாடம் கொடுக்கப்படுகிறதா, அதை கையில் வைத்து நாம் பார்க்கிற அந்த பார்வையிலே நம்மை மறந்து எவ்வளோ நற்பணிகள், தாவாவுடைய பணிகள், செய்ய வேண்டிய அமானிதமான பொறுப்புகள், செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் நம்மை விட்டு நம்மை நாமே மறந்து கையில் எடுத்தால் நேரம் இல்லாமல் காலம் இல்லாமல் மறந்து ஒரே போக்காக போய் நம்மை மூழ்கடிக்க செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்தால் கண்டிப்பாக நீங்களும் பேசக்கூடிய நானும் எஹ்திசாபு செய்தே ஆக வேண்டும். நேரத்தை ஒதுக்கி அதை இதற்குத்தான் பயன்படுத்துவேன், இப்படித்தான் பயன்படுத்துவேன் என்ற பாட பயிற்சியை நாம் எடுக்கவில்லை என்றால் நம் சந்ததிகள் ஒரு காலமும் அல்ல பாதுகாக்க வேண்டும். நவுது பில்லா, மிகப்பெரிய கஷ்டம் வரக்கூடிய காலகட்டங்களிலே. இது ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஃபவாஹிஷ் எல்லா தொடர்பையும் ஏற்படுத்தி, நான் தெளிவாக இன்னும் சொல்லணும்னு சொன்னால் நிறைய இருக்கிற லூத்து அலைஹிஸ்ஸலாவுடைய சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய கேடுகட்ட அந்த பாவத்திற்கும் குரூப் உண்டு, அதை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு இவ்வளவு மிகப்பெரிய குழு இருக்கிறது என்று அதை முறையாக விசாரிக்கக்கூடிய அந்த சார்ந்திருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் சொல்கிறது, இதற்கென்று தனிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குழு அதில் பயணிக்கக்கூடிய இவ்வளவு மோசமான சூழலுக்கு போகிறது என்றால் போதைக்கென்று தனி, இந்த கேடுகட்ட காரியத்திற்கென்று தனி, பெண்களோடு பேசுவதற்கு தனி சாட் என்று அதற்காக உட்கார்ந்து எல்லா விஷயங்களிலும் இது தவறில்லை தவறில்லை, இது சர்வசாதாரணம் தானே என்று சொல்லிக்கொண்டு நுழைந்து நுழைந்து விட்டு விட்டு கண்காணிப்பு இல்லாமல் போய் இன்றைக்கு நிற்கக்கூடிய இடம் அந்நியவர்களோடு வாழ்க்கை கேவலமாக இந்த உம்மத்து நின்று கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழல், அடுத்தவருக்கு முன்னால் கைகட்டி மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று காவல்துறையிலே கைகட்டி மன்னிச்சுங்க சார் என்று சொல்லி இந்த உம்மத்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய செய்திகள்லாம் ஒவ்வொன்றாக நான் சொல்ல ஆரம்பித்தால் இந்த சமூகம் ஹைரை நோக்கி பயணிக்கிறதா, இதை வைத்து கொண்டு ஏற்படுகிற மிகப்பெரிய ஃபவாஹிஷனால், இது இதனால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கண்காணிக்காமல் விட்டதனால் ஏற்படக்கூடிய குற்றங்களினால் ஏற்படுகிற அத்தனை கிரைம்களும் லிஸ்ட்டுகளும் எடுத்து பார்த்தால் அத்துணையுடைய தாயாக இது இருக்கிறது என்றால் ரொம்ப தெளிவாக இதை நாம் பாடம் நடத்தி புரிய வைத்து கவனம் எடுத்து ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நாம் வாசலை திறக்காமல் எல்லைகளை வகுத்து நேரத்தை வகுத்து கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் துரியத்தன் தொய்பாவாக நமக்கு தந்திருக்கிறான். மிக தெளிவாக திட்டமிட்டு நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளுக்கு எதிராக நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாவிடம். அந்த பிள்ளைகளை சரியான முறை உருவாக்குவதற்கு நாம் நம்முடைய வாழ்வை கொண்டு போக வேண்டும். இருக்கக்கூடிய சிட்டி லைஃப்பில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு பெற்ற தாய் தந்தை ஒரு பையனோடு அமர்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லையாம். 7 நாட்கள் ஆச்சாம் ஒரு வாப்பா மவுண்ட்டை பேசி. இவன் நைட்டு வர்றான், லேட் நைட்டில் தகப்பன் பையன் கதவை திறந்து பார்த்தா அவன் சீக்கிரம் டியூஷன்லாம் முடிச்சு தூங்கிடுறானான். மறுநாள் காலையில் இவன் சீக்கிரமே ஸ்கூலுக்கு போகிறான். இவன் வாப்பாவுடைய கதவை திறந்து வாப்பா நல்லா இருக்கான் பார்க்குறதுக்கு ரூமை தொட்டான். அவர் குப்பை படித்து தூங்கிட்டு இருக்காரு லேட் நைட்டில் வந்ததுனால. சுபு கிடையாது அல்லவா? மகனும் தகப்பனும் சந்தித்தே ஒரே வீட்டுக்குள் 7 நாள் ஆகிவிட்டதாம். ஒரு செய்தி, ஒரு தந்தை ஒரு பிள்ளையோடு அமர்ந்து ஒரே வீட்டுக்குள் 7 நாள் கடந்து போய் அவனை பேசவும் பார்க்கவுமே முடியாத ஒரு மோசமான சூழல் என்றால், அவன் பேச்சு என்ன, அவன் நட்பு யார், அவன் யாரோடு தொடர்பு வைக்கிறான், அவன் என்ன படிக்கிறான், அவனுடைய ஸ்கூல் நிலைமை என்ன, அவன் நட்பு வட்டாரம் என்ன. கல்லூரி வளாகத்திற்கென்று இன்றைக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க நிறைய இடங்களில், தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் கல்லூரி வளாகத்திற்கென்று கல்லூரி வளாக பொறுப்பாளர் ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கியிருக்கு, காவல்துறை உருவாக்கியிருக்கு. கல்லூரி வளாகத்தில் நடக்கக்கூடிய கஞ்சாவையும் அங்கே சார்ந்திருக்கிற அந்த தப்புகளையும் கண்டுபிடிப்பதற்கென்று ஒரு 3-4 குழுவை போட்டு கண்காணிக்கிறான். இதை செய்வதற்கும், இதை தெளிவாக நின்று பார்ப்பதற்கும், இதை பார்வணத்துவதற்கும் பொறுப்பு வைக்கக்கூடிய இந்த உம்மத்தில் இருக்கிற இளைஞர்களை அந்த குழுவை கை கட்டி நிற்கிறான். தப்பு செஞ்சுட்டு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், இல்லை தப்பு செஞ்சுட்டு. சிறு வயதிலேயே சீர்திருத்த சங்கத்தை மக்கா மாநகரத்திலே உருவாக்கி மாபெரும் அற்புதமான பணியாளராக இருந்து இளமை பருவத்தையே சமூக சேவையாக உருவாக்கி தலைவர் உருவாக்கி இந்த உம்மத்தில் கைகட்டி நின்று அந்த கல்லூரி வளாக பொறுப்பாளர்கிட்ட, ஆமாம் சார் தெரியாமல் செஞ்சிட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய சூழலெல்லாம் ஏற்படுகிறது என்றால், ஒட்டுமொத்த கல்லூரி வளாக பொறுப்பாளருக்கு நீ தான் இருக்க வேண்டும் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன். நீ தான் அதற்கான இமாரத்துக்கு தகுதி அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான். அவரை கண்காணிக்கக்கூடிய மிகச்சிறந்த பொறுப்பை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான். நிர்வாகம் செய்வதற்கும் நிர்வகிப்பதற்கும் உண்டான தகுதி வாய்ந்த இந்த உம்மத்தின் இளைஞர்களே கைகட்டி, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் சார், தப்பு செஞ்சிட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதித்தரேன் சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் நம் சந்ததிகள் போயிருக்கு. நம்ம கவனத்தோடு உருவாக்கணும் சார், அவர்களை கவனிக்கணும். ஒன்றுன்னா டச் பண்ணிட்டு அப்படி போயிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் அங்கங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து உங்களுக்கு தொகுப்பாக நான் பேசியிருக்கிறேன். இப்படி எண்ணற்ற ஏராளமான கேடுகள் அசிங்கங்கள் கண் முன்னால் போய்கொண்டிருக்கிறது என்றால், அவர்களுடைய தொடர்பு எது, அவர்கள் யாரோடு இருக்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள், கொஞ்சம் கவனித்து கொஞ்சம் கவலையோடு உள்வாங்க வேண்டிய காலம் நம்முடைய காலம் சகோதரர்களே. மிகப்பெரிய வேதனையான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை என் புள்ள தெளிவு அப்படின்லாம் சொல்கிறத விட, எனக்கு இருக்கிற கவலை, ஒரு தாய் தந்தைக்கு இருக்கிற கவலை என்னவென்றால், பெருசாக ஒன்றும் தியாகம் பண்ணிட வேண்டாம், என் மனைவி என் பிள்ளைகளை சாலிகான முறையில் இறையச்சமாக அவளை உருவாக்கி அவர்கள் அல்லாவுக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டப்படுகிற போது கேட்குற கேள்விகளுக்கு விசாரணைக்கு சரியான பதில் சொல்லி குடும்பத்தோடு வி ஆர் கெட் பாரடைஸ் இன்ஷா அல்லாஹ், ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வது தான் எனக்கும் உங்களுக்கான மிகச்சிறந்த இலக்கு பணி. மற்ற பணியெல்லாம் அப்புறம், சமூக சேவைகள், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம் சார்ந்த பணிகள், அதை சார்ந்த வேலைகள், அதை சார்ந்த உழைப்பு. இப்போ இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், என் மனைவி என் பிள்ளை என் சந்ததிகள் சாலிகான பிள்ளைகளாக உருவாக்கி இறையச்சமாக வாழ்ந்து குடும்பத்தோடு சுவனம் செல்லக்கூடிய வேலையை மட்டும் நீ ஒழுங்காக நானும் நீ செஞ்சாலே போதுங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி மிகப்பெரிய வேதனை நடமாடிக்கொண்டிருக்கிறது. இதை கவனித்து கவலையோடு உருவாக வேண்டிய ஒரு தலைப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக சிறந்த அறிஞர்கள் இதை சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள், நிறைய அவர்கள் சம்பந்தமாக உரையாடி இருப்பார்கள். ஒரு செய்தியை மட்டும் இதை நாம் சொல்லி இந்த தகவலோடு முடித்து விடுகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா வசியத்தையும் சிறந்த நசீஹத்தையும் தந்துருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த சந்ததிகள் மட்டுமல்ல, குர்ரத்து அயினாக கண் குளிர்ச்சியாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆக்கி தந்து, ஒஜால்நாளில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு இமாமாக ரப்புல் ஆலமீன் ஆக்கி தந்துருவானாக. அல்லாஹும் ஆமீன் என்று கூறி, வா கூலி கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும். www.muslimvanoli.com. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியிலும் உங்கள் நட்சத்திர வானொலி ஸ்டார் எஃப்எம்மிலும் ஒரே நேரத்தில் ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லிலுஹு ஃபலா ஹாதியலா. فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் அவனது அருள் மழையென பொழிகிற புனித ரமதானின் இந்த இறுதி 10 இரவுகளில் ஓர் இரவில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று சேரக்கூடிய நல்ல வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்திலே இங்கே நடைபெறுகிற இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சியின் மூலம் பயனையும் பலனையும் பெறக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் வழங்கட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் துவக்கம் செய்கிறேன். அருமை சகோதரர்களே, நிறைய விவரங்கள் இன்றைக்கு நமக்கு கிடைத்தது. குறிப்பாக திருமறை குர்ஆனோடும் இறைவனது இந்த ரமதானுடைய மாதத்தோடும் தொடர்புடைய நிறைய செய்திகளை இன்றைக்கு நாம் கேட்டறிந்தோம். இப்படிப்பட்ட இந்த செய்திகளெல்லாம் இன்றைக்குத்தான் இந்த இரவிலே முதல் முறை நாம் கேட்கிறோமா என்றால் இல்லை. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்கிற அற்புதமான ஆழமான அல்லாஹுனுடைய முதல் வசனம் எத்தனை முறை கேட்டாலும் உண்மையிலேயே இன்றைக்கு புதியதாக கேட்பதை போன்று ஒரு உணர்வும் ஒரு சிந்தனையும் நம்முடைய இதயத்திற்குள் வந்தாலும், ஆனால் இதை நாம் இன்றைக்கு முதல் முறையாக கேட்கவில்லை. இன்றைக்கு ஒரு 40 வயதை அடைந்த ஒருவர் இங்கே இருக்கிறார் என்றால் குறைந்தபட்சம் அவருக்கு நினைவு தெரிந்து சுமார் 20 காலமாக இந்த வசனத்தை திரும்ப திரும்ப கேட்டிருப்பார். ஏனென்றால் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்கிற வசனம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட முதல் வசனம் என்பதனால் அதை அரபியில் படித்தாலே நமக்கு அர்த்தம் தெரியக்கூடிய அளவிற்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருமறை வசனமாக நம்மிடத்தில் இருக்கிறது. இறுதி 10 தினங்களிலே நாம் பேண வேண்டிய நல்லொழுக்கங்கள், கடைபிடிக்க வேண்டிய பண்பாடுகள், இவைகளெல்லாம் நிறைய முறை நாம் செவிமடுத்த செய்திகள் தான். ஆனாலும் அந்த தகவல்களை புதிதாக நாம் கேட்கிற போது உள்ளபடியே இந்த மார்க்கத்தின் மீது நமக்கு இருக்கிற பேணுதலும் ஈடுபாடும் ஈர்ப்பும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அதிகரித்து எப்படியாவது அந்த 10 தினங்களின் நன்மையை பெற்றுவிட மாட்டோமா என்று நம்முடைய இதயங்கள் நிச்சயமாக இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அருமை சகோதரர்களே, இந்த நன்மைகளெல்லாம் எதற்காக, ஏன் இந்த இரவு நேரத்திலே உறக்கத்தின் உச்சியில் இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம்? 12:30 மணியை இப்போது நாம் நெருங்கிவிட்டோம் என்று நினைக்கிறோம், அல்லது 1 மணிக்கு பக்கத்திலே வந்துவிட்டோம். இந்த நேரம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் உறக்கத்தின் உச்சியில் இருக்கிற தருணம். அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து மிகவும் தொலைவில் இருக்கிற இந்த ஒரு கூடாரத்திற்கு உள்ளே வந்து அமர்ந்து இந்த சொற்பொழிவை நாம் கேட்க வேண்டும் என்கிற அவசியம் என்ன இருக்கிறது நமக்கு? இந்த பயானை கேட்க வருபவர்களுக்கெல்லாம் 1000 ரியால் பரிசு கொடுக்கப்படும் என்றால் இங்கே அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு வார்த்தை நம்முடைய மனதிற்குள் நுழையாதா, ஏதாவது ஒரு செய்தி நம்மை மாற்றிவிடாதா, ஏதாவது ஒரு உபதேசம் நம்முடைய உள்ளத்தை உருக்கிவிடாதா என்கிற ஆசையிலும் ஆர்வத்திலும் ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் இத்தனை காலங்கள் நாம் செய்திருக்கக்கூடிய நல்லமல்கள், இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நாம் செய்த தியாகங்கள், இந்த மார்க்கத்திலே நமக்கு இருந்த ஈடுபாடுகள், இந்த மார்க்கத்தினுடைய நன்மைகள் தரக்கூடிய காரியங்களாக நாம் செய்த எல்லா அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமே, எதற்காக? மறுமையில் நமக்கு வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக. உலகத்திலே நமக்கு எந்த விதமான நன்மைகள் கிடைத்தாலும், எந்த உயர்வுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைத்தாலும், அது எதுவுமே நிரந்தரமானதோ நிலையானதோ அல்ல. அது நமக்கு இருப்பதைப் போலவே தெரியும், ஆனால் நாம் கழித்த 20 வருடங்கள் 25 வருடங்கள் என்ன நடந்திருக்கிறது என்று திரும்பி பார்த்தால் நிச்சயமாக ஒன்றுமே இல்லை. குறிப்பாக வெந்த பூமியிலே நொந்து வாழுகிற நம்மை பொறுத்தவரை, இந்த பாலைவன பெருவெளியிலே வளத்தை தேடி வந்திருக்கிற நம்மை பொறுத்தவரை, இங்கே ஒரு 20 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறோம் என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், வாழ்க்கையை திருப்பி பாருங்கள், நீங்கள் பெற்றது என்னவென்று. அதிலே சில விஷயங்களை நாம் பெற்றிருக்கலாம், ஆனால் இழந்ததை நீங்கள் எண்ணி பார்த்தால் அது பெற்றதை விட அதிகமாகத்தான் இருக்கு. இது உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே வாழுகிற எல்லா மனிதர்களின் நிலை அப்படித்தான். நாம் நினைப்போம் படிப்பு என்பது நமக்கு மிக உயர்ந்தது என்று, ஆனால் எல்லா இடங்களிலும் படிப்பு நமக்கு மதிப்பை ஏற்படுத்தி தராது. நாம் நினைப்போம் பொருளாதாரம் என்பது மிக மிக உயர்வானதென்று, எல்லா நேரங்களிலும் பொருளாதாரம் நமக்கு உதவி செய்து விடாது. அதே போன்றுதான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் தன்னிடத்திலே வைத்திருக்கிற அவனுடைய வாழ்வோடு தொடர்புடைய எந்த விஷயங்களாக இருந்தாலும் எல்லாமே கொஞ்ச காலம்தான் சகோதரர்களே. வரும்போது ஒரு விஷயம் நாங்கள் பேசி கொண்டிருந்தோம், இதே அரேபியாவிலே நடந்த ஒரு நகைச்சுவையான செய்தி ஒன்று. உங்களுக்கெல்லாம் தெரியும், அவ்வப்போது இந்த அரேபிய நாட்டிலே மெடிக்கல் கேம்ப் வைப்பார்கள், இப்படிதானா? இந்த மெடிக்கல் கேம்ப் வைக்கும்போது இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாம் இருக்கிறார்களா இல்லையா, அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய சொந்த நாட்டு மொழியும் தெரியும், அரபு மொழியும் தெரியும். குறிப்பாக இந்த ரியாத் யூனிவர்சிட்டி, மதீனா யூனிவர்சிட்டி, இங்கெல்லாம் மாணவர்களாக இருப்பவர்கள் தான் பிற்காலத்தில் அறிஞர்களாக மாறுகிறார்கள். அப்போது அந்த இலவசமாக இவர்கள் மருத்துவ முகாம் நடத்துகிற போது, அங்கே மருத்துவரிடத்திலே நோயாளிகளுடைய பிரச்சனைகளை சொல்லுவதற்காக வேண்டி அந்த மாணவர்களை மொழிபெயர்ப்புக்காக அழைப்பது வழக்கு. அப்படி ஒருவர் நம்முடைய நாட்டிலே 8 ஆண்டு காலம் படித்துவிட்டு மிகப்பெரிய ஆலிமாக இருந்து அதற்கு பிறகு இங்கே வந்து பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருப்பவர், அவரை கொண்டு வந்தாச்சு. எதற்காக வென்றால் அந்த நோயாளியினுடைய நோயை அரபு மொழியில் அவர் சொல்ல வேண்டும். அந்த நோயாளிக்கு பிரச்சனை என்னென்னா, ரொம்ப நிறைய சாப்பிட்டார் அவர், ஏகப்பட்டது சாப்பிட்ட காரணத்தினால அவருக்கு என்ன செய்யுது, லூஸ் மோஷன் விடாமல் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பிரச்சனையை டாக்டர்கிட்ட சொல்லணும், இவர் யார், ஆலிம்சா வர்றார், அருமையில் சொல்லணும்ல, தபீப் ஹூ அக்கல கசீரன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவன் அந்த ஃபுஸ்ஹாவான அந்த அரபியில் ரொம்ப டீப்பாக சொல்லி ஆரம்பிக்கிறார், ஆனால் அவருக்கு அந்த லூஸ் மோஷன் என்கிற வார்த்தைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இசால் அப்படிங்கிற வார்த்தை அவருக்கு தெரியல. என்னதான் நம்ம மொழியை படித்தாலும் அந்த மொழியினுடைய அறிஞர் பொருட்கள் எல்லாம் தெரியும் நமக்கு அவசியம் கிடையாது. போட்டு என்னென்னவோ ட்ரை பண்ணுறாரு, ஒரு 2 நிமிஷம் ட்ரை பண்ணுறாரு, டாக்டரால் புரிஞ்சிக்க முடியல. அந்த பங்காளி ஒருத்தர் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தார், ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தார், பார்த்தவொடனே புரிஞ்சுக்கிட்டார். நேரம் அந்த பங்காளி டாக்டர் கிட்ட வந்து, துக்தூர் அகில் வாஜித் அத ரோ பர்ரா மாஃபி வக்கஃப் அப்படி ஒரே வார்த்தை தான். இவருடைய 7 ஆண்டு கால படிப்பு, இவருடைய ஆலிம் சனது, பல்கலைக்கழக பின்னணி ஒன்றுமே பயனளிக்கவில்லை. பங்காளி 2 வினாடியில் அகில் வாஜித் ரோ பர்ரா மாஃபி வக்கஃப் டாக்டர் அழகாக புரிஞ்சுக்கிட்டாரு, டக்குன்னு அவருக்கு மெடிசன் எழுதி கொடுத்து அனுப்புகிறார். போது அந்த ஆலிம் நினைத்தார், 7 ஆண்டு காலம் நான் படித்த அரபியின் நிலைமை என்னையா அப்படின்னு. உண்மையில் எவ்வளோ பெரிய கை சேதம் யோசித்து பாருங்க, 7 ஆண்டு காலம் ஊரில் அவரை யாரும் பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க, மௌலானா என்றும் மௌலவி என்றும் உஸ்தாத் என்றும் ஷேக் என்றும் ஊரிலே உலகிலே உள்ள எல்லா மக்களும் பாராட்டிய பெருந்தகை, அரபி மொழியின் விற்பன்னர், ஒரு சின்ன வார்த்தை தெரியாதனால் அவர் திணறிய திணறலில் ஒரு பங்காளி வந்து 2 வினாடியில் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போனார். இதுதான் உலகம் சகோதரர்களே. சில நேரத்திலே நாம் நினைப்போம் நமக்கு திறமைகள் நிறைய இருக்கிறது என்று, சில நேரத்திலே நாம் நினைப்போம் எல்லாமே நமக்கு தெரியும் என்று, சில நேரத்திலே நினைப்போம், எனக்கு என்னடா குறை, அழகு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அழகான மனைவி இருக்கிறார், அழகான பிள்ளைகள் இருக்கிறார்கள், சொந்த வீடு இருக்கிறது, சொத்து இருக்கிறது, நிலம் இருக்கிறது, புலன் இருக்கிறது, நலம் இருக்கிறது, வளம் இருக்கிறது, பலம் இருக்கிறது என்று நினைப்போம். ஆனால் அருமை சகோதரர்களே, கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பார்த்தால், இந்த உலகத்திலே நாம் என்ன சாதித்தோம் என்று நினைத்து பார்த்தால், ஒன்றுமே மிஞ்சாத சகோதரர்களே. ஆதமுடைய மகன் எல்லாம் எனக்குரியது எனக்குரியது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கோ உண்டு கழித்ததும் உடுத்து கிழித்ததும் கொடுத்து முடித்ததையும் தவிர எதுவுமே அவனுக்கு சொந்தமில்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி. எப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் பெருமை பேசிக்கொண்டு, எதற்கெடுத்தாலும் ஆணவம் பேசிக்கொண்டு, எதற்கெடுத்தாலும் கர்வத்திலே மிதந்து கொண்டு, எதற்கெடுத்தாலும் நான் என்று அகங்காரத்திலே இன்றைக்கு சுத்தி கொண்டிருக்கிறோமே, சுழன்று கொண்டிருக்கிறோமே. அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பிறப்பையும் அவனுடைய இறப்பையும் அவனுடைய பிறப்பின் நோக்கத்தையும் அவனுடைய பிறப்பின் துவக்கத்தையும் அவன் மறைந்ததற்கு பிறகு அவன் போகக்கூடிய மண்ணோடு மண்ணாகி மக்கி உக்கி போகக்கூடிய எலும்பாக அவன் மாறுகிற நிலையும் நினைத்து பார்த்தால், இந்த உலகத்திலே அவன் பெருமை பேசுவானா, இந்த உலகத்திலே அவன் ஆணவம் கொள்வானா, இந்த உலகத்திலே அவன் அகங்காரத்தோடு நடப்பானா, இந்த உலகத்திலே அடுத்தவர்களை ஏளனமாக நினைப்பானா? அருமை சகோதரர்களே, மறுமை விசாரணை என்கிற வார்த்தை நம்முடைய செவியிலே விழும்போதே நம்முடைய கற்பனைகள் மறுமையை நோக்கி நினைக்க வேண்டும். இன்றைக்கு ஷேக் அவர்கள் அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார்கள், நெஞ்சிலே தைத்த வார்த்தை. உண்மையாலுமே இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் பெரும் பகுதி போலியாக சுழன்று கொண்டிருக்கிறது. ஒருவனை பற்றி இன்றைக்கு நல்ல அபிப்பிராயம் பேச முடியுமா, கேட்க முடியுமா? எப்படி? அவரை பற்றி ஒரு கருத்தை சொல்லுங்கள். அவரா ரொம்ப நல்ல மனுஷரு, ஆனால் பொம்பளை விஷயத்தில் கொஞ்சம் வீக்கு. அவரா ரொம்ப நல்ல ஆளு, ஆனால் காசு விஷயத்தில் கராரான ஆசாமி. அவரா ரொம்ப நல்ல ஆளு, ஆனால் ஓவரா பந்தா பண்ணுவார். அவரா கரெக்டான ஆளு தான், ஆனால் கொஞ்சம் குடும்ப விஷயத்தில் அப்படி இப்படித்தான் இருப்பார். இப்படித்தானே இன்றைக்கு மனிதர்களை பற்றி சொல்ல முடியும்? இது மற்றவர்களை பற்றிய கருத்து மட்டுமல்ல, நம்முடைய நம்மை பற்றியும் பிறர் சொல்லக்கூடிய கருத்து அப்படித்தான். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆயிரக்கணக்கான உடல் உறுப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து, கண்ணை கொடுத்து பார்க்கச் செய்து, செவியை கொடுத்து கேட்கச் செய்து, கரத்தை கொடுத்து பிடிக்கச் செய்து, உடலிலே கொடுத்த எல்லா உறுப்புகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இயங்கச் செய்து அருமையான அற்புதமான வளமான நலமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானே, அதற்கு நன்றி செலுத்துகிற தன்மை இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிறதா? அதற்கு பாத்திரமான ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே இருக்கிறதா? அருமை சகோதரர்களே, அல்லாஹ்விற்கு நன்றி உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். மார்க்கத்தை ருசித்து ரசித்து பேண வேண்டும். அல்லாஹ் ஒரு உன்னதமான மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தின் பணக்காரர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு மார்க்கம், இந்த உலகத்தின் விஞ்ஞானிகளுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் மல்டி மில்லியனர்களுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் அதி மேதாவிகளுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் இவருடைய கடைக்கண் பார்வை நம்மீது விழாதா என்று யாரெல்லாம் சிலரை ஆச்சரியத்தோடும் அதிசயத்தோடும் அற்புதத்தோடும் பார்ப்பார்களோ, அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத மார்க்கத்தை நம்மை போன்ற சாமானியர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். யாருக்கு நம்மல்லா, சாதாரணமானவர்களை நம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். இதை அவர் கண்டுபிடித்தார், அதை அவர் கண்டுபிடித்தார், அவருடைய பேர் பாடப்புத்தகத்திலே இருக்கிறது, அவருடைய பேர் பல்கலைக்கழகத்திலே இருக்கிறது, அவருடைய பேர் அதிலே இருக்கிறது என்றெல்லாம் புகழுக்கு சொந்தக்காரர்களாகிய எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மார்க்கம். புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் இந்த உலகத்திலே பாத்திரமாக வாழ்ந்த எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மார்க்கம். கண்ணசைவை காட்டால் 1000 பேர் அவருக்காக விழுவதற்கு தயாராக இருந்தவர்கள், கை தட்டினால் போதும் அவருக்காக 1000 பேர் வந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் இருந்த ஆட்கள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத மார்க்கத்தை, அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத தீனை அல்லாஹ் உங்களைப் போல் என்னைப் போல் சாதாரணமானவர்களை தேடி பிடித்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். நன்றியுடையவர்களாக நாம் வாழ வேண்டும். நயவஞ்சகர்களாக வாழக்கூடாது, நடிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடாது. எந்த வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறோமோ, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை இயக்கக்கூடிய இயந்திரமாக இருக்க வேண்டும் சகோதரா. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை வெறுமனே உதடுகளில் உச்சரிக்கின்ற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, அது நம்முடைய உள்ளத்திலிருந்து கிளம்புகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் வாழுகிற நம்முடைய சிந்தனைகளை அவன் பக்கம் திருப்புவதற்கு, உலகத்திலே வாழுகிற லௌகீக மௌட்டீக பௌட்டீக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் மார்க்கத்தின் சிந்தனை வர வேண்டும் என்பதற்காக, இன்ன இலைனா இயாபகும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும், ஒரே வார்த்தை அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்கிறான். உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களே, நிச்சயமாக உங்களுடைய மீளுதல் என்னிடத்தில் தான் இருக்கிறது எங்கே போக முடியும் சகோதரர்களே? எங்கே போக முடியும்? மனைவியோடு கோபித்துக் கொண்டு கொஞ்ச நேரம் பார்க்கிலே இருக்கலாம், ஷேக் அவர்கள் சொன்னதை போல் ஒரு ஐந்தாறு நாள் தலைமறைவாக கூட இருக்கலாம், ஆனால் அல்லாஹுவை கோபித்துக் கொண்டு எங்கே போக முடியும்? மரணித்ததற்கு பிறகு மண்ணறையின் வாழ்க்கை முடிந்ததற்கு பிறகு மண்ணோடு மண்ணாக மக்கி உக்கி போன எலும்புகளாக ஆனதற்கு பிறகு மகஷர் மைதானத்திலே ஒன்று கூட்டப்படக்கூடிய சூழ்நிலை வந்த பிறகு எங்கே போக முடியும்? இன்ன இலைனா இயாபகும், நிச்சயமாக உங்களின் திரும்பும் இடம், உங்களின் மீளும் இடம் என்னிடத்தில் தான் இருக்கிறது. சும்மா இன்ன அலைனா ஹிசாபகும், அந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை சும்மா இருக்கும் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்றாக இருக்கும் என்று நினைக்காதீர்கள். இன்ன அலைனா ஹிசாபஹும், நிச்சயமாக உங்களை பற்றிய கேள்வி கணக்கு என்னிடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்திருக்கிறான். அதனால் தான் கேள்வி கணக்கை பற்றி நினைக்கிற போது சஹாபாக்கள் எல்லாம் தாடி நினை எழுதிருக்கிறார்கள். மறுமையை பற்றி சொல்லுகிற போது சஹாபாக்கள் எல்லாம் தேம்பி தேம்பி எழுதிருக்கிறார்கள். மரணத்தின் வாசலில் சஹாபாக்கள் கிடந்த போதெல்லாம் மரணத்திற்கு பிறகு இருக்கிற தம்முடைய வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறார்கள். யார் அவர்கள்? மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள். யார் அவர்கள்? மார்க்கத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் சேர்த்தவர்கள். யார் அவர்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி பாசறையில் நேரடியாக பாடம் படித்தவர்கள். யார் அவர்கள்? தவறுகள் செய்யும் போது வஹியால் திருத்தப்பட்டவர்கள், நன்மைகள் செய்யும் போது வஹியால் பாராட்டப்பட்டவர்கள். உலகமே உற்று நோக்கக்கூடிய அளவிற்கு கியாமத்து நாள் வரைக்கும் வாழக்கூடிய எந்த சமுதாயமும் அவர்கள் தம் கால் தூசி அளவை பெற முடியாது என்கிற சிறப்பிற்கு சொந்தக்காரர்கள். மரணம் வரும்போது கண்ணீர் விட்டிருக்கிறார்கள். வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று ஏங்கி தவித்திருக்கிறார்கள். கேள்வி கணக்கு சிறப்பமாக இருந்துவிட்டால், கேள்வி கணக்கு சிரமமாக இருந்துவிட்டால் என்ன செய்வேனோ, என்ன நடக்குமோ என்று ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் அழுகையிலும் தங்களுடைய இறுதி கட்டத்தை கழித்திருக்கிறார்கள். ஆனால் நாமோ சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம், சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அலாஷரத்துல் முபஷரத்து பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த பத்து நபி தோழர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள்? பதிரிகளே, பதிரியை கலந்து கொண்டவர்களே, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்று போற்றப்பட்டவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்னவோ பத்து பதினைந்து பதிரிகளில் கலந்து கொண்டதைப் போல, நம்ம எல்லாம் என்னவோ பத்து முறை சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்டவர்களைப் போல சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அச்சமூட்டுகிறான், எச்சரிக்கை செய்கிறான். யௌமஹும் பாரிசூன், அந்த நாளில் இந்த மக்கள் எல்லாம் வெளிப்படையாக வந்து நிற்பார்கள். உலகத்திலே இருப்பதை போல் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று காட்டி நிற்க முடியாது. உலகத்திலே நிற்பதை போல் எனக்கு பக்கபலமாக என் நண்பன் இருக்கிறான் என்று யாரையும் காட்ட முடியாது. உலகத்தில் இருப்பதை போல் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று என் தம்பியை தளபதியாக நிற்க வைக்க முடியாது. உலகத்திலே இருக்கும் போது தம்பி வா தலைமை ஏற்க வா என்று எனக்காக உயிர் கொடுக்க, எனக்காக உதிரம் கொடுக்க சில பேர் இருப்பானே, அப்படியெல்லாம் யாரும் வந்து நிற்க முடியாது. யௌமஹும் பாரிசூன், அந்த நாளிலே, அந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் தன்னந்தனியாக வெளிப்படையாக வந்து நிற்பார்கள். லா யஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை, அவர்கள் எதையும் அல்லாஹ்விடத்திலே மறைக்க முடியாது. அவர்களுடைய விஷயங்களில் எதுவும் அல்லாஹ்விடத்திலே மறைந்து விடாது. அப்போது அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே பிறப்பிக்கின்ற முதல் பிரகடனம் என்ன தெரியுமா? மறுமையின் விசாரணை துவங்குவதற்கு முன்பு மகஷர் மைதானத்திலே மக்கள் ஒன்று கூட்டப்படக்கூடிய சூழ்நிலையில் எப்படி செருப்பணியாதவர்களாக, செருப்பணியாதவர்களாக, ஆடை அணியாதவர்களாக, விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக பிறந்த மேனியிலே வந்து நிற்பான். ஏன் தெரியுமா? மார்க்கம் இதை பதிவு செய்து சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பதிவு செய்து சொல்லுகிறார்கள். உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய உயிரை கூட விடுவான், ஆனால் அவனுடைய மானத்தை விட மாட்டான். மானம் என்பது உயிரை விட மேலாக மதிக்கப்படுவது. ஆனால் அந்த வறுமையில் மன்றத்தில் மஹ்ஷரில் அல்லாஹ்விற்கு முன்னிலையிலே போய் நிற்கிற போது அந்த மானம் கூட அவனுக்கு பெரிதாக தெரியாது. அவனுடைய அங்கங்கள், அவயங்கள், மறைவிடங்கள் புலப்படுவது, வெளிப்படுவது அவனுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்புகின்ற முதல் கேள்வி, பிரகடனம் செய்கின்ற முதல் அறிக்கை, அல்லாஹ் தாக்கல் செய்கிற முதல் அறிவிப்பு, லிமனில் முல்குல் யௌம், லிமனில் முல்குல் யௌம், இந்த நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம்? ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து சொல்லுவார்கள். மறுமையிலே திமுக கட்சிக்காரர்கள் எங்களுக்கு 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அங்கே வந்து நின்று கொண்டு எங்கள் கலைஞருக்கு என்று சொல்ல முடியாது. 4 எழுத்து கட்சிக்காரர்கள் வந்து எங்களுடைய அம்மாவிற்கு என்று சொல்ல முடியாது. அமெரிக்கர்கள் வந்து எங்கள் ஒபாமாவிற்கு என்று சொல்ல முடியாது. எல்லோரும் அடங்கி ஒடுங்கி கிடங்கி முடங்கி ஒடுங்கி சொல்லுவார்கள் அல்லாவிற்கே சொந்தம் என்று. யாரு அல்லாவை வணங்காதவன் கூட நாளைக்கு சொல்லுவான், அல்லாவிற்காக சுஜூது செய்யாதவன் கூட நாளைக்கு சொல்லுவான். அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துகின்ற வார்த்தையை தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட உச்சரிக்காதவன் சொல்லுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹார். அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து கொண்டிருக்கிற சர்வசக்தனான அடக்கி ஆளுகிற சக்தி கொண்ட ஓரிரையான அல்லாஹ் உனக்கே சொந்தம். அப்போது அல்யோம் துஜுசா குல்லு நஃப்ஸிம் பிமா கஸபத், ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த உலகத்திலே என்ன பாவம் செய்ததோ அந்த பாவத்திற்குரிய தண்டனை பகிர்ந்து தரப்படக்கூடிய விசாரணை. அந்த விசாரணை சாதாரண விசாரணை அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே எப்படி நமக்கு வர்ணித்து சொல்கிறான் தெரியுமா? மறுமையின் மன்றத்திலே மகஷர் மைதானத்திலே படைத்தவன் முன்னிலையில் வெளிப்படையாக இந்த அடியார்கள் நிற்கின்ற போது என்ன நடக்கும் என்பதை எப்படி நமக்கு சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நாளில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானங்களையும் பூமியையும் அவனுடைய கையிலே மடக்கி வைத்துக் கொண்டே அல்லாஹ் சொல்லுவான், அனல் மாலிக், நானே அரசன், அனல் ஜப்பார், நானே அடக்கி ஆள்பவன், அனல் முஜகப்பிர், நானே பெருமைக்குரியவன், ஐன முலுக்குல் அருதி, உலகத்தின் அரசர்கள் எங்கே என்றுதான் அல்லாஹ் முதலில் கேள்வி கேட்கிறான். உலகத்தின் அரசர்கள் எங்கே என்றுதான் அல்லாஹ் முதலிலே கேள்வி கேட்கிறான். ஐநல் ஜப்பாரூன், உலகத்திலே ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருந்தவர்கள் எங்கே? உலகத்திலே அடக்கி ஆண்டு கொண்டிருந்தவர்கள் எங்கே? மக்களை எல்லாம் ஒடுக்கி வைந்து கொண்டிருந்த அந்த ஹிட்லர்கள் எங்கே? ஐநல் ஜப்பாரூன், லிமனில் முல்குல் யோம், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? லிமனில் முல்குல் யோம், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? லிமனில் முல்குல் யோம், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? 3 முறை கேள்விகள் எழுப்பப்படும் சகோதரர்களே, ஒரே கேள்வி 3 முறை எழுப்பப்படும். பிறகு அல்லாஹ்வே பதில் சொல்லுகிறான், அல்லாஹில்லாஹில் வாஹிதில் கஹார், அனைத்தையும் அடக்கி ஆளுகிற ஆளுமை திறன் கொண்ட ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற ஓர் இணைவான அல்லாஹுவிற்கே சொந்தம் என்று அவனே சொல்லுகிறான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அனைத்து ஆட்சியையும் அனைத்து அதிகாரத்தையும் அனைத்து சர்வாதிகாரத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற அந்த மாபெரும் இறைவனை எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பார்கள் இந்த பாவிகள், எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பார்கள் இந்த மனிதர்கள். ஒவ்வொருவரும் பேதலித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே, ஒவ்வொருவனும் அஞ்சி பயந்து நடுங்கி கிடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் விளக்குகிறார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹுல்லா. ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டிய விஷயம் இது, மா மின்கும் மின் அஹதின், உங்களில் யாராக இருந்தாலும் உங்களில் எவராக இருந்தாலும் அந்த ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர் இருக்கப்படாது. எப்படி? வேறு யாரோ ஒருவர் மூன்றாம் அவரின் உதவி எங்கே தேவைப்படாது. காரணம், விசாரணையின் வீரியம் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக, விசாரணையின் கனப்பரிமாணத்திலே குறைவு வந்துவிடக் கூடாது என்பதற்காக, விசாரணையின் உச்சக்கட்ட கொடூரம் கொஞ்சம் கூட குலைந்து விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் எந்த மொழிபெயர்ப்பாளரையும் பக்கத்திலே வைக்காமல் எல்லாவற்றையும் மலக்குமார்களை கொண்டே செய்கின்ற அல்லாஹ், உலகத்திலே அடியார்களுடைய பாவங்களை மலக்குமார்களை கொண்டே கணக்கெடுகின்ற அல்லாஹ், உலகத்திலே அடியார்கள் செய்கின்ற நன்மைகளை மலக்குமார்களை கொன்று கணக்கெடுகின்ற அல்லாஹ், உலகத்தை அழிப்பதற்கு கூட இஸ்ராஃபீல் என்கிற ஒரு மலக்கை சூரை ஊத வைத்து உலகத்திற்கு அழிவை ஏற்படுத்துகின்ற அல்லாஹ் மனிதனிடத்திலே விசாரிக்கிற பொழுது, மறுமையின் மன்றத்திலே மனிதனை விசாரிக்கின்ற பொழுது அந்த மலக்குமாரை கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மொழிபெயர்ப்புக்கு கொண்டு வர மாட்டான். அவனை தனியாக என்னிடத்திலே விட்டு விடுங்கள், அவனை தனியாக என்னிடத்திலே விட்டு விடுங்கள். லைஸ பைனஹு வ பைனல்லாஹி துர்ஜுமான், அல்லாஹுவிற்கும் அந்த அடியானுக்கு இடையில் மொழிபெயர்க்கக்கூடிய எவருமே இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள், ஃபயன்துரு அய்மன மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம வயன்துரு அஷ்அம மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அங்கே நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவன் எந்த விஷயங்களை முற்படுத்தி வைத்தானோ அந்த எந்த காரியத்தையும் அங்கே அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான். அவன் அவனுக்கு முன்னால் பார்ப்பான், அங்கே நரகத்தை அன்றி எதுவுமே இருக்காது என்கிற அந்த விஷயத்தை விளக்குகின்ற போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த நரகத்திலிருந்து ஒரு பேரித்தம்பள கொட்டை அளவையாவது தர்மம் செய்து நீங்கள் அந்த நரகத்திலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை. விசாரணை என்று சொன்னால் நீதிமன்றம் நமக்கு நினைவுக்கு வரும். விசாரணை என்று சொன்னால் நீதி நம்முடைய நினைவுக்கு வரும். விசாரணை என்று சொன்னால் சாட்சிகள் நமக்கு நினைவிற்கு வரும். விசாரணை என்று சொன்னால் லஞ்ச லாவண்யம் நமக்கு நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட எதுவுமே இல்லாமல் அற்புதமான ஒரு நீதிமன்றத்தை அல்லாஹு ரபுல் ஆலமீன் அங்கே நிறுவுகின்றான். இதோ அல்லாஹு ரபுல் ஆலமீன் சூரா இப்ராஹிம் 48வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்து வஸ்ஸமாவாத் வபர்ஸுலில்லாஹில் வாஹிதில் கஹார். அல்லாஹ் இந்த பூமியையே வேறொரு பூமியாக மாற்றுகிறான் நீதிமன்றத்திற்காக. எப்படி இந்த பூமியையே வேறொரு பூமியாக அல்லாஹ் மாற்றுகிறான்? பரிச்சயமான பூமியாக இருக்காது. என்ன நடந்தாலும் என்னுடைய ஊர் நான் சமாளித்துக் கொள்ளுவேன், என்ன நடந்தாலும் என்னுடைய மாநிலம் என்னுடைய கர்நாடகா அந்த கோர்ட்டை நான் சமாளித்துக் கொள்ளுவேன் என்று சமாளிக்கின்ற நீதிமன்றம் அல்ல அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். அது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் யாருக்குமே பரிச்சயம் இல்லாத புதியதோர் இடத்திலே தன்னுடைய நீதிமன்றத்தை அல்லாஹ் நிறுவுகின்றான். ஏன்? அந்த நீதி விசாரணை பார்த்தாலே ஒரு பயம் நமக்கு வந்துவிடும். அந்த நீதி விசாரணையை பற்றி கேள்விப்படுகிற போதே ஒரு பதட்டமும் குலுக்கமும் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடும். அதனால் தான் அல்லாஹ் இந்த பூமியை அப்படியே வேறொரு பூமியாக மாற்றுகிறான் அங்கே நீதிமன்றத்தை நிறுவுவதற்கு. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நீதிமன்றத்திலே வைத்திருக்கின்ற ஒற்றை வரி என்ன தெரியுமா? அந்த நீதிமன்றத்தினுடைய கொள்கை என்ன தெரியுமா? லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்றெல்லாம் இன்றைக்கு எழுதி வைத்திருக்கிறார்களே, அதே போன்று அல்லாஹுடைய நீதிமன்றத்தின் ஒரு விஷயம் அங்கே அடிப்படையாக எடுத்துக் கொள்ளப்படும். என்ன அடிப்படை தெரியுமா? ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. இதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய அடிப்படை, இதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய அடிப்படை சாசனம், அதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய சட்டத்தினுடைய முதல் வரி. எப்படி? யார் இந்த உலகத்திலே அணு அளவு நன்மை செய்கிறானோ அதனுடைய பலனை அவன் அங்கே காண்பான். யார் இந்த உலகத்திலே அணு அளவு தீமை செய்கிறானோ அதனுடைய பலனையும் அங்கே காண்பான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நன்மைகளை மறைக்கவோ நன்மைகளை மறக்கவோ நன்மைகளை மறுக்கவோ அவனால் முடியாது. தீமைகளை மறக்கவோ தீமைகளை மறைக்கவோ தீமைகளை மறுக்கவோ அவனால் முடியாது. எந்த விஷயங்களையும் அல்லாஹ்விடத்தில் இருந்து அப்புறப்படுத்தி விட முடியாததற்கு அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிந்து வைத்தவனாக உங்களுடைய வாழ்வில் எத்தனை காலங்களை நீங்கள் கடித்திருக்கிறீர்கள், உங்கள் வாழ்வில் எத்தனை வருடங்களை நீங்கள் கடித்திருக்கிறீர்கள், அத்தனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியல் போட்டு பதிவு செய்து அதிலே உங்களுடைய நன்மைகள் இவ்வளவு உங்களுடைய தீமைகள் இவ்வளவு என்கிற அடிப்படையை வைத்து விசாரிக்கப்படக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதி தேவனாக இருக்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கே விதித்திருக்கின்ற அந்த நீதியினுடைய சட்டம் என்ன தெரியுமா? வலா யுஸ்லிமு ரப்புக்கு அஹதா. நபியே, உங்கள் இறைவன் எவருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அந்த நீதிமன்றத்தில் யாருக்கும் அநியாயம் இல்லை. இந்த உலகத்திலே உல்லாசமாக சுற்றி திரிந்து கொண்டு எத்தனையோ பேர் இருக்கிற இந்த காலத்திலே உல்லாசமாக உற்சாகமாக ஊதாதித்தனமாக இந்த உலகத்தின் மக்களில் பெரும்பான்மையானவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே நம்மை போன்ற சிலர் அல்லாஹ் இருக்கிறான் மறுமை இருக்கிறது என்கிற அச்சத்தோடு பயத்தோடு நன்மை செய்தோமே, அந்த நன்மைகள் வீணாய் போகவே போகாது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள்.
3: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக அனைத்து விதமான மார்க்க சொற்பொழிவுகளையும் வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இன்றே முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
4: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
1: 24 மணி நேரமும்
5: You are listening to
1: முஸ்லிம் வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: நம்மை போன்ற சிலர் அல்லாஹ் இருக்கிறான், மறுமை இருக்கிறது என்கிற அச்சத்தோடு பயத்தோடு நன்மை செய்தோமே, அந்த நன்மைகள் வீணாய் போகவே போகாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தராமல் அல்லாஹ் தங்களுக்கு தந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை, மில்லியன் கணக்கான பில்லியன் கணக்கான சொத்துக்களை எல்லாம் தங்களுக்கும் தங்களுடைய நலனுக்கும் என்று சுயநலங்களாக வைத்துக் கொண்டிருந்த காலத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய வார்த்தை மேலோங்க செய்ய வேண்டுவதற்காக, அழைப்பு பணிகளுக்காக அள்ளி கொடுத்தோமே, நம்முடைய இந்த தர்மங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு நன்மை தரக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? அந்த விசாரணையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கின்ற இன்னும் ஒரு அற்புதமான சட்டம், அங்கே யாரும் யாருக்காகவும் வாதாட முடியாது, யாரும் யாருக்காகவும் வக்கீல் வைக்க முடியாது. இந்த உலகத்திலே சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அநியாயங்கள் செய்தவனும், எவ்வளவு பெரிய அக்கிரமங்கள் செய்தவனும், எவ்வளவு பெரிய அட்டூழியங்கள் செய்தவனும், வக்கீல் வைத்து வாதாடுவதற்கு காசையும் பணமும் அவனிடத்திலே இருந்தால் அவன் பயப்படாமல் குற்றம் செய்யலாம், அவன் பயப்படாமல் குற்றம் செய்யலாம். எத்தனை பேரை வேண்டுமானாலும் அவன் கொலை செய்யலாம், எத்தனை பேரை வேண்டுமானாலும் அவன் கொடூரமான முறையிலே தாக்கலாம், எத்தனை பேர்களுடைய பொருளாதாரத்தையும் அவன் சூறையாடலாம், அரசாங்கத்தினுடைய வளங்களை எல்லாம் அவன் எவ்வளவு வேண்டுமானாலும் ஊழல் செய்யலாம். ஏன்? அவனுக்காக வாதாடுவதற்கு வக்கீல்கள் இருக்கிறார்கள். அவன் என்ன செய்தாலும், அவனுக்கு எதிராக யார் வழக்கு தொடுத்தாலும், எனக்காக என் வக்கீல் பேசுவான் என்று போய்கொண்டே இருப்பார்கள். காரணம், இந்த உலகத்திலே வக்கீல் வைத்து வாதாடுபவர்களுக்கு ஜெயிலும் தெரியும், பெயிலும் தெரியும். ஆனா மறுமையிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே வக்கீல் வைத்து எவனாலும் வாதாட முடியாது. காரணம், அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், இந்த நாளில், மறுமை நாளில் எக்காலம் ஊதப்படும் போது உலகத்தினுடைய அழிவிற்காகவும், மீண்டும் எழுப்பினி பார்த்தப்படுவதற்காகவும், மீண்டும் மகஷரிலே ஒன்று கூட்டப்படுவதற்காகவும் அந்த ஊதுதல் நடைபெறும் போது அவர்களுக்கிடையில் எந்த குடும்ப உறுப்பு, எந்த குடும்ப உறவும் இருக்காது. யாரும் அவர்களுக்காக வந்து பேச முடியாது. அவர்களே ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அடுத்து அந்த நீதிமன்றத்தினுடைய இன்னொரு தனிப்பெரும் அம்சம் என்ன தெரியுமா? லஞ்சத்தினுடைய வாடை கூட அங்கே போகாது. ஆனால் இந்த உலகத்திலே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே, காசும் பணமும் நம்மிடத்திலே இருந்தால் கணக்கை கூட தவறாக காட்டுகின்ற எத்தனையோ நீதிபதிகளை விலைக்கு வாங்கக்கூடிய அளவிற்கு தான் இன்றைய உலகம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே, மறுமையின் நீதிமன்றத்திலே அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான்? யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நிச்சயமாக நீங்கள் அனைவருமே அல்லாஹ்விடத்தில் தேவையுடையவர்கள். எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தேவையுடையவர்களாக இருக்கும் போது யார் அல்லாஹ்விற்கு போய் லஞ்சம் கொடுக்க முடியும்? யார் அல்லாஹ்விடத்திலே போய் கையூட்டு தர முடியும்? யார் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே தலையிடுவதற்கு லாவண்யத்தை பேச முடியும்? யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து என்ன தெரியுமா? அங்கே இருக்கிற நீதிபதியாக இருப்பவனுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலோ, எந்த விதமான மன அழுத்தத்தையோ யாரும் ஏற்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் தான் எனக்கு சாதகமாக தீர்ப்பு தராவிட்டால் நீதிபதியாக உன் மனைவியை கொன்று விடுவேன், உன்னுடைய மகளை கடத்தி விடுவேன், உன் பேரப்பிள்ளைகளை கொன்று விடுவேன், உன்னுடைய வீட்டிற்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தி விடுவேன், உன்னை வேறு மாநிலத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்து விடுவேன் என்றெல்லாம் மிரட்ட முடியும். ஆனால் மறுமையின் நீதிபதியாக இருக்கிற, மறுமையின் விசாரணையின் தலைப்பெறும் நீதிபதியாக இருக்கிற அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தில் அந்த நீதிபதிக்கு எந்த விதமான மன அழுத்தத்தையும் ஏற்படுத்த முடியாது. காரணம், அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், இன்னல் குவ்வத்த லில்லாஹி ஜமீஆ, நிச்சயமாக எல்லா ஆற்றலும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இப்படி வைத்திருக்கிறான் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை, எப்படி வைத்திருக்கிறான்? இந்த அளவிற்கு பிரமிப்பான, அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய, அற்புதத்தை தாங்கி நிற்கக்கூடிய, ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய நீதிமன்றத்தை எல்லாம் வைத்திருக்கிறான். இந்த நீதிமன்றத்திலே மனிதர்களாகிய நமக்கு எதிராக நாம் செய்த பாவங்களுக்கு சாட்சிகளை சொல்வதற்கென்றே அல்லாஹ் சில சாட்சிகளை வைத்திருக்கிறான். அந்த சாட்சிகளை கொஞ்சம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். காரணம், இந்தியர்களாகிய நமக்கு இந்தியன் பீனல் கோர்ட் லா நமக்கு நன்றாகவே தெரியும். என்ன குற்றம் செய்தாலும், எப்படிப்பட்ட குற்ற பின்னணி இருந்தாலும், அந்த குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு, அவனுடைய தண்டனை நிரூபப்படுவதற்கு சாட்சியங்களின் சாட்சியம் மிக மிக அவசியம். சாட்சியம் பிறண்டு விட்டாலோ, பொய் சாட்சி என்று நிரூபிக்கப்பட்டாலோ அவன் எவ்வளவு எளிதாக வேண்டுமானாலும் தண்டனை இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். எவ்வளவோ பெரும்பெரும் பாவிகளும் பெரும்பெரும் காவிகளும் அனைத்து அனாச்சாரங்களையும் அட்டூழியங்களையும் அரங்கேற்று விட்ட போதும் கூட அதற்கு ஆதாரமான சாட்சிகள் இல்லை என்பதனால் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் உல்லாசமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? மறுமையின் நீதிமன்றத்தில் அவன் வைத்திருக்கிற சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் சாட்சியாக அவனே அங்கே களமிறங்குகிறான். நீதிபதியே சாட்சி சொல்லுகிற வினோதத்தை மறுமையில் மட்டும்தான் பார்ப்போம் சகோதரர்களே. உலகத்திலே நீதிபதி தீர்ப்பை மட்டும்தான் சொல்லுவார். காரணம், குற்ற பின்னணியை அவரால் கண்டுபிடிக்க முடியாது. இவன் குற்றம் செய்திருக்கிறானா இல்லையா என்கிற ஊர்ஜிதம் அவருக்கு தெரியாது. அவர் மேடையிலே அமர்ந்து கொண்டு வக்கீல்களின் வாதங்களை பார்த்து சாட்சிகளையும் சாட்சிகளினுடைய வாதங்களையும் பிரதிவாதங்களையும் கணக்கிட்டு கடைசியில் தீர்ப்பை சொல்லிவிட்டு கையெழுத்து தான் போட்டு கடைசியில் தீர்ப்பை சொல்லிவிட்டு கையெழுத்து தான் போடுவார்.

எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நீதிபதியே சாட்சியாக இருக்கிற அதிசயத்தை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஆனால் மறுமையின் விசாரணையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதியாக இருக்கிற அஹ்கமுல் ஹாக்கிமீனாக இருக்கிற அல்லாஹ் அவனே தன்னை சாட்சியாக திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அது மட்டுமா, அதற்கடுத்த சாட்சி யார் தெரியுமா? அதற்கடுத்த சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? மனித புனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், வஹியால் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள், இறைவனோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்கிற மலக்குகள் கோமான் அவருடைய வாசுத்தாவை கொண்டு வஹியை பெறக்கூடியவர்களாக, வேதங்கள் அருளப்பட்டவர்களாக இருந்த இறை தூதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்சியாக கொண்டு வருகிறான். இறை தூதர்களுடைய சாட்சிகள் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதோ நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், யுதுஆ நூஹுன் யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில் நூஹு நபி அழைக்கப்படுவார். அவரிடத்திலே கேட்கப்படும், உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் எத்தி வைத்தீர்களா? அவரும் சொல்லுவார், ஆமாம் என்று. அவருடைய சமுதாயம் கொண்டு வரப்படும், அவர்களிடத்திலே கேட்கப்படும், உங்களுக்கு உங்களுடைய தூதர் எத்தி வைத்தாரா என்று. அவர்கள் இல்லை என்று மறுப்பார்கள். இந்த சம்பவத்தை நல்லா கவனிங்க. இது நூஹு நபி மட்டுமல்ல, ஒவ்வொரு இறை தூதரும் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு அந்த இறை தூதருடைய மக்களும் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு முதலில் அல்லாஹ் அந்த மக்களின் முன்னிலையில் இறை தூதர்களிடத்திலே கேள்வி கேட்கிறான், இறை தூதரே இவர்களுக்கு நீங்கள் எத்தி வைத்தீர்களா என்று. இறை தூதர் சொல்லுவார், ஆமாம் யா அல்லாஹ், நான் எத்தி வைத்தேன் யா அல்லாஹ். மக்களிடத்திலே கேட்கப்படும், பொய்யுரைக்கக்கூடியவர்கள், பாவிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், பாவக்கரை பட்டு இந்த உலகத்திலே மடிந்தவர்கள் சொல்லுவார்கள், இல்லையா அல்லாஹ், இல்லையா அல்லாஹ் என்று பொய்யுரைக்க முற்படுவார்கள். அப்போது அல்லாஹ் யாரை கொண்டு வருகிறான் தெரியுமா சாட்சிக்கு? நூஹு நபி இடத்திலே கேட்கிறான், உங்களுக்காக சாட்சியாக யார் இருப்பார் என்று கேட்ட போது அவர் சொல்லுவார், முஹம்மத். யார்? அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், எதையும் தாங்கும் இதயம், ரஹ்மத்துல்லில் ஆலமீன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாக கொண்டு வரப்படக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. முஹம்மது நபி மட்டுமல்ல, உம்மத்துஹு அவர்களுடைய உம்மத்தும் சாட்சியாக இருக்கக்கூடிய விசாரணை. ஆக அல்லாஹ் அந்த நீதிமன்றத்தில் நீதி விசாரணைக்காக மக்களுடைய அந்த நீதி அந்த விசாரணை அங்கே விசாரிக்கப்படுகின்ற போது சாட்சிகளாக இறை தூதர்களை கொண்டு வருகின்ற விசாரணை அந்த விசாரணை. அதோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட்டு விடுவதில்லை சகோதரர்களே. இந்த மறுமையின் மன்றத்தை நாம் அஞ்ச வேண்டும் என்பதற்காக, மாஷரின் நீதி விசாரணையை நாம் பயப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நாளை நினைத்து பார்க்கிற போது, இந்த நாளின் அமளி துமளிகள் ஏற்படுத்தக்கூடிய அச்சங்களை நினைத்து பார்க்கிற போது நம்முடைய அண்ட சராசரங்களும் அடங்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய ஆணவ போக்கு அடங்க வேண்டும் என்பதற்காக, நான் என்கிற கர்வம் கொஞ்சம் குறைய வேண்டும் என்பதற்காக, எல்லாம் எனக்குத்தான் என்கிற இருமாப்போடு நிற்கிறோமே அது கொஞ்சம் இறங்கி வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து மலக்குமார்களை சாட்சியாக அங்கே நிறுவுகின்றான். மலக்குமார்களை சாட்சியாக நிறுவுகின்றான். யார் அவர்கள்? கள்ளம், கபடம், சூது, வாது போன்ற மனித பலகீனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், ஊன் உறக்கம் போன்ற மனித தேவைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள், மன அழுத்தத்திற்கோ அச்சத்திற்கோ பயத்திற்கோ ஆளாக வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள். எஃப் அலூடமா யூ மருண், இறைவன் ஏவியதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள். லா யஸூனல்லாஹம்மா அமரஹும், அவர்களுக்கு அவன் ஏவிய விஷயத்திலே மாற்று செய்யாதவர்கள். எப்படி? அவர்கள் அல்லாஹ் கட்டளையிட்ட விஷயத்திலே மாறு செய்ய தெரியாதவர்கள், அல்லாஹ் ஏவியதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை காலையிலும் மாலையிலும் இடைவிடாமல் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட மலக்குமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்சியாக கொண்டு வருகின்ற விசாரணை எந்த விசாரணை? இதையெல்லாம் விட உச்சக்கட்ட கொடுமை என்ன தெரியுமா? இதைவிடவெல்லாம் உச்சக்கட்டமாக நமக்கு எதிராக வாதாடுவதற்கு, நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே அந்த வழக்கை வலுவி சேர்ப்பதற்கு, நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே குற்றங்களை ஊர்ஜிதம் செய்வதற்கு அன்பு சகோதரா, நம்முடைய உடல் உறுப்புகளை அல்லாஹ் அங்கே சாட்சிகளாக கொண்டு வருகிறான். ஆபாசங்களை பார்த்தது இந்த கண், இந்த கண்ணுடைய ஆனந்தத்திற்காக வேண்டி ஆபாசங்களை பார்த்தோம், இந்த கால்களை கொண்டு போகக்கூடாத இடங்களுக்கு போனோம், இந்த நாவுகளை கொண்டு பேசக்கூடாத விஷயங்களை எல்லாம் பேசினோம், இந்த காதுகளை கொண்டு கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டோம். அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ, எதையெல்லாம் மார்க்கத்தின் முரண் என்று சொன்னானோ, எதுவெல்லாம் ஹராம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அவைகளையெல்லாம் எந்த உடல் உறுப்புகளுடைய உதவிகளை கொண்டு செய்தோமோ, அந்த உடல் உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சிகளாக வந்து நிற்கும். இதோ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆச்சரியம்,
ஆச்சரியம் அதிசயம்.

0: அந்த நாளில் அவர்களுடைய நாவுகளுக்கு நாம் சீல் வைத்து விடுவோம். வத்துக்கல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் நம்மிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும். வத்தஷஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய பாதங்கள் சாட்சி சொல்லும். பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் என்ன பாவங்களை இந்த உலகத்திலே செய்தார்கள் என்று. உலகத்திலே நாவை தவிர எதுவும் பேசாது. உலகத்திலே நாவு மட்டும்தான் பேசும், எல்லா உறுப்புகளும் பேசாமல் இருக்கும். ஆனால் மறுமையில் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அன்பு சகோதரா, இடைவிடாமல் எந்த நாவு இந்த உலகத்திலே பேசிக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு ஹராம் ஹலாத்தை பேணாமல் இஷ்டத்திற்கு பேசிக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு புறம் பேசிக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு கர்மம் வடித்துக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு கோல் சொல்லி திரிந்து கொண்டிருந்ததோ, எந்த நாவு அடுத்த மனிதர்களுடைய இறைச்சியை உயிரோ சாப்பிட வைத்ததோ, அந்த நாவுக்கு மட்டும் சீல், ஏனைய எல்லா உறுப்புகளும் அன்றைக்கு பேசும். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய கால்கள் அவர்கள் என்ன பாவம் செய்தார் என்பதற்கு சாட்சி சொல்லும். தோள்கள் அல்லாஹ்விடத்திலே பேசும், இந்த தோள்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பேசும். யாழ்லா இவன் இங்கே போனான், யாழ்லா இவன் இப்படி பேசினான், யாழ்லா இவன் இதை பார்த்தான், யாழ்லா இவன் இங்கெங்கெல்லாம் சென்றான் என்று நம்முடைய உடல் உறுப்புகள் நாம் செய்த பாவங்களை எல்லாம் பட்டியல் போட்டு அல்லாஹ்விடத்திலே சொல்லி காட்டும். அப்போது மனிதன் அவனுடைய இயலாமையின் காரணமாக அந்த தோள்களை பார்த்து கேட்கிறான், லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் சாட்சி சொன்னீர்கள், எங்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் சாட்சி சொன்னீர்கள். உடனே அந்த தோள்கள் சொல்லுகிறது, அன்தக்கல்லாஹுல்லதி அன்தக்க குல்லஷே, எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்து விட்டான். எப்படி எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்து விட்டான் என்று உடல் உறுப்புகள் கூட காலை வாரிவிடக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. ஆமா, எந்த மேனி பல பலவென்று இருப்பதற்கு இருக்க வேண்டும் என்பதற்காக மாங்கு மாங்கி நாம் சோப்புகளை உபயோகித்தோமோ, எந்த தேகம் கருத்து விடக்கூடாது என்பதற்காக மிக தெளிவாக இருந்தோமோ, அந்த தேகம் தான் நாளைக்கு மறுமையில் நமக்கு இவ்வளவு பெரிய சோகத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பு சகோதரர்களே, அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்தோம். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறார்கள், ஹல் தத்ரூன மிம்மா அதஹக், நான் எதற்காக சிரிக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று அந்த தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாளில் அடியான் அவனுடைய ரப்பிடத்திலே அவனுடைய எஜமானிடத்திலே பேசுகின்ற ஒரு காட்சியை நான் நினைத்து பார்த்தேன், அது எனக்கு இப்போது காட்டப்பட்டது, அதனால் நான் சிரித்தேன். என்ன சம்பாஷணை தெரியுமா? அது என்ன உரையாடல் தெரியுமா? ஃபயகுல் யா ரப்பி அலம் துஜிர்னி மினத் துல்மி, யா அல்லாஹ் என்னை அநியாயத்திலிருந்து நீ பாதுகாக்கவில்லையா? யகுல், அல்லாஹ் சொல்லுவான், ஆமாம், உடனே அந்த மனிதன் சொல்லுவானாம், யாழ்லா இன்றைக்கு என்னிடமிருந்தே தவிர வேறு எந்த சாட்சியும் வரக்கூடாது என்று. உடனே அல்லாஹ் அவனுக்கு சொல்லுகிறான், கஃபா பி நஃப்ஸிகல் யௌமா அலைக ஷஹீதா, ஓகே, இன்றைக்கு உனக்குரிய சாட்சி உன்னிடத்தில் இருந்து நீயாகவே இருந்து கொள். இப்படியே அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான், யாழ்லா எந்த சாட்சியையும் கொண்டு வராதே, என்னை மட்டுமே எனக்கு சாட்சியாக ஆக்கு, என்னிடத்திலிருந்து மட்டுமே எனக்கு சாட்சியத்தை ஏற்படுத்து என்று மனிதன் கேட்டான். காரணம் அவனுடைய பலகீனம், அவனுடைய அப்பாவித்தனம். அவன் நினைத்து கொண்டான் மறுமையில் அவனுடைய உடல் உறுப்புகள் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று. உலகத்தில் தான் உடல் உறுப்புகள் அனைத்தும் மனிதனின் கட்டுப்பாடு. உலகத்தில் தான் நான் அங்கே பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் என் கண் அங்கே பார்க்கும், என் கையை நீட்ட வேண்டும் என்று நான் நினைத்தால் என் கை நீடும், என்னுடைய காதை நான் தொட வேண்டும் என்று நினைத்தால் என் செவியை என் கரம் தொடும். ஆனால் மறுமையில் அவனுடைய அனுமதியின்றி, அவனுடைய நாட்டமின்றி சகோதரா, அவனுடைய மனித உறுப்புகள் எதுவுமே அவனுக்கு கட்டுப்படாது. இந்த உண்மையை தெரியாத பலகீனன், இந்த உண்மை தெரியாத பாவி, இந்த உண்மை தெரியாத அப்பாவி அல்லாஹ்விடத்திலே வேண்டுகோள் வைக்கிறான், யா அல்லாஹ் என்னிடமிருந்து மட்டும்தான் எனக்கு நீ சாட்சியத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் கஃபா பி நஃப்ஸிகல் யௌமா அலைக ஷஹீதா, உனக்கு உன்னுடைய உன்னிடத்திலிருந்து மட்டும்தானே சாட்சியம் வேண்டும், இருந்து கொள்ளட்டும், இன்றைக்கு உன்னிடத்திலிருந்து மட்டும்தான் உனக்கு சாட்சி. வல் கிராமுல் காத்திபீன ஷுஹுதா, ஆனால் அந்த நன்மைகளையும் பதிவு செய்தார்களே அந்த கிராமன் காத்திபீன், அங்கே சாட்சிகளாக இருப்பார்கள். அப்போது அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? அவனுடைய நாவுக்கு சீல் வைத்து விடுகின்றான், அவனுடைய ஏனைய உறுப்புகளுக்கு சொல்கிறான், நீங்கள் எல்லாம் பேசுங்கள் என்று. உடனே ஏனைய உறுப்புகள் எல்லாமே அந்த மனிதனை மட்டும் தனியாக விட்டு விட்டு ஏனைய உறுப்புகள் எல்லாமே அவனுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையை எடுத்து, ஏனைய உறுப்புகள் எல்லாமே அவனுக்கு அளித்து வந்த ஆதரவை கைவிட்டு விட்டு, ஏனைய உறுப்புகள் எல்லாமே அவனை கூட்டணியில் இருந்து கலற்றி விட்டு விட்டு, அவனை நிர்கதியாய் நிராயுதபாணியாய் அவன் தன்னந்தனியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாய் அவனை ஏற்படுத்தி, அவன் செய்த அத்தனை காரியங்களையும் புட்டு புட்டு வைக்கக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதனால் அருமை சகோதரர்களே, மறுமையின் விசாரணையை நாம் மறந்து இருக்கக்கூடாது. மறுமையின் விசாரணையை நாம் மறந்தும் இருந்துவிடக்கூடாது. அது மட்டுமா சகோதரர்களே, இந்த சாட்சிகள் எல்லாம் போதாது என்று இந்த உலகத்தில் எதையெல்லாம் நாம் அசையா சொத்து என்று சொன்னோமோ அந்த அசையா சொத்தெல்லாம் அசையும் சொத்துகளாக மாறி வந்து சாட்சி சொல்லும். நம்மிடத்திலே அசையாத சொத்து எது என்று கேட்டால், அதோ அந்த தஞ்சை, அதோ அந்த புஞ்சை, அதோ அந்த நஞ்சை என்று சொல்லுவோம். அசையாத சொத்து எது என்று கேட்டால், அந்த நிலம் என்று சொல்லுவோம், அந்த கட்டிடம் என்று சொல்லுவோம். ஆனால் பாருங்கள், ஆச்சரியம், அதிசயம், அற்புதம், அசையா சொத்துக்கள் எல்லாம் அசைந்து அசைந்து வந்து சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. ஆமாம் ஆமாம், யௌமைதின் துஹத்திசு அக்பாரஹா இதா சுல்ஜிலத்தில் அர்து சில்சாலஹா வாஹரஜத்தில் அர்து அஃகாலஹா என்று வருகிறது. பூமி நிலநடுக்கமாக ஏற்பட்டு நடுக்கங்களுக்கு ஆட்படுத்தப்படும் போது, பூமி தன்னுடைய செய்திகளை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற போது, இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள், தோழர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அத்ததுரூனம அஹ்பாருஹா, தோழர்களே தோழர்களே, இந்த பூமியின் செய்திகள் எது என்று உங்களுக்கு தெரியுமா? உலகத்திலே நாம் வாழும்போது பூமியின் செய்திகள் என்றால் நமக்கு வித்தியாசமான கோணத்தில் தான் சிந்தனை போகும். ஆ, பூமியின் செய்திகளா? கிழக்கு மாகாணத்திலே இவைகள் எல்லாம் நடந்தது, மேற்கு மாகாணத்திலே இதெல்லாம் நடந்தது, மேற்கத்திய நாடுகளிலே இதெல்லாம் நடந்தது, தென் தமிழகத்திலே இதெல்லாம் நடந்தது என்று உலக வரைபடத்தில் நடந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதுதான் பூமியின் செய்திகள் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் மறுமையிலே மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய மன்றத்திலே பூமியின் செய்திகள் எது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, தோழர்களிடத்திலே கேட்டபோது தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சொன்னபோது, அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃப இன் அக்பாரஹா, அந்த பூமியின் செய்திகள் என்பது, அன் தஷஹத அலா குல்லி அப்தின் அவ் அமதின், உலகத்திலே வாழ்ந்த ஆணோ பெண்ணோ, பெண்களே மனதில் வையுங்கள், பெண்களே, மறுமையின் விசாரணை உங்களை கூட விட்டு வைக்காது. மறுமையின் விசாரணை ஆண்களுக்கென்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் பெருநாளின் உரையின் போதே பகிரங்கமாக சொன்னார்கள், இன்னி உரி துக்குண்ண அக்சர அகலின் நார், பெண்கள் கூட்டமே, மறுமையில் உங்களைத்தான் நான் அதிகமாக பார்த்தேன் என்று சொன்னார்கள். ஆதலால் தான் இந்த செய்தியிலே ரசூலுல்லா அபுதின் அவ் அம்மத்தின், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், பிமா அமில அல்லா தொஹரிஹா, இந்த பூமியின் மேற்பரப்பில் அவன் செய்த அத்தனை பாவங்களை பற்றியும் அந்த ஊர் அந்த இடம் வந்து சாட்சி சொல்லும். ஊரிலே இருக்கிற போது, உள்ளூர் மக்களோடு இருக்கும் போது, முகல்லாவாசிகளோடு இருக்கும் போது, தாடி வைத்துக் கொண்டு தொப்பி வைத்துக் கொண்டு வாழ்ந்த எத்தனையோ பேர் பிரயாணத்திலே போகும்போது வேறு நிலையிலே இருப்பார்கள். அறிமுகம் இல்லாத ஊர்களுக்கு வரும்போது வேறு நிலையிலே இருப்பார்கள். மேற்கத்திய நாடுகளுக்கோ, மேலை கலாச்சாரம் இருக்கிற இடங்களுக்கோ போகும் போதோ தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த இடங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து, யா அல்லாஹ், இதோ என்னிடத்தில் தான் இவன் இதை செய்தான், யா அல்லாஹ், இதோ என்னிடத்தில் தான் என்னை இதை செய்தான் என்றெல்லாம் பூமிகள் வந்து சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. அதனால் அருமை சகோதரர்களே, அந்த விசாரணையை நினைத்து நாம் சாதாரணமாக இருந்து விடக்கூடாது. அந்த விசாரணை பயங்கரமான விசாரணையாக இருக்கும். நம்முடைய வாழ்விலே நாம் செய்த எந்த காரியத்தையும் அல்லாஹ் விட்டுவிட மாட்டான். லா யுகாதிரு சகீரத்தன் அவ் கபீரத்தன் இல்லா அஃசாஹா, உலகத்திலே மனிதன் செய்த சின்ன பெரிய சிறு குறு எதுவாக இருந்தாலும் அது விடுபடாமல் பதிவு செய்யப்படக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதனால் தான் இறை தூதர்களே அந்த விசாரணையை நினைத்து பயந்தார்கள். சொர்க்கத்திற்கு பாத்திரமானவர்கள் என்று அல்லாஹுவால் நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் இந்த விசாரணை நினைத்து பயந்தார்கள். நமக்கு தெரியும், எல்லா இறை தூதர்களுக்கும் தலைவர் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் ஒரு முன்னோடியாக வத்தபி மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமின் மார்க்கத்தை நபியை நீங்கள் பின்பற்று என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இறை தூதர்களின் தந்தை என்று வர்ணிக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய நேசர் என்று வர்ணிக்கப்பட்ட, தனி நபராக இருந்தாலும் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹுவால் போற்றப்பட்ட இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது ரப்பனா ரப்பனா ஃபிர்லி ஒலி வாலிதைய ஒலில் முக்மினீனா யௌம யகூமுல் ஹிசாப், யா அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற நாளில் என்னையும் மன்னித்து விடு, என் பெற்றோர்களையும் மன்னித்து விடு, இறை நம்பிக்கையாளர்களையும் மன்னித்து விடு. இதிலே பெற்றோர்களுக்காக இவர்கள் கேட்ட இந்த பாவ மன்னிப்பை பின்னால் அவர்கள் வாபஸ் செய்து விட்டார்கள், அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த மறுமையின் விசாரணையை நினைத்து தன்னை தன்னுடைய நிலைமையை அல்லாஹ்வுடைய ஹலீல் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரே அஞ்சி நெடுங்கி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். நாம் நிறைய நன்மைகள் செய்ததாக இருமாப்பிலே இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக வளைகுடாவில் அரபு நாட்டிலே சவுதியிலே இருப்பதனால் நான் நிறைய உம்ராக்கள் செய்து விட்டேன், நான் ஹஜ் செய்து விட்டேன். அதனால் என் கணக்கில் பாவமே இல்லை என்று பகல் கனவு காணாதீர்கள். என்னுடைய கணக்கிலே பாவமே வராது என்று யாரும் நினைக்காதீர்கள். எதை வைத்து அல்லாஹ் எங்கே பிடிப்பான் என்றே நமக்கு தெரியாது. அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் மறுமையின் மீது நமக்கு அச்சப்பெற வேண்டும் என்பதற்காக என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஓர் அடியான் சொர்க்கத்திற்குரிய காரியங்களையே செய்து கொண்டிருப்பான், அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் சமீபமான ஒரு பகுதிதான் இருக்கும். அந்த நேரத்தில் அவன் ஒரு வார்த்தையை மட்டும்தான் உச்சரிப்பான், விளைவு தெரியாமல், பின் விளைவை யோசிக்காமல். ஆனால் அந்த வார்த்தையின் விளைவாக சொர்க்கத்திற்கு போக வேண்டியவன் நரகத்திற்கு போய்விடுவான் என்று சொன்னார். அதனால் நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்கிற கவலை நமக்கு வர வேண்டும். நாம் செய்த இபாதத்துகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற கவலை நம்மிடத்திலே வர வேண்டும். நாம் செய்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற ஏக்கம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ, தெளிந்தோ தெளியாமலோ என்னென்ன தவறுகள், பாவங்கள், குற்றங்கள், குறைகள் நம்மிடத்திலே இருக்கிறதோ அத்தனையும் களையக்கூடிய நல்ல பண்பு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை பற்றி தெரியும், எந்த கடமையில் நான் குறை வைத்திருக்கிறேன், எந்த காரியத்திலே நான் பலகீனமாக இருக்கிறேன், எந்த பண்பு என்னிடத்திலே பலகீனமாக இருக்கிறது என்பதை கணக்கு போட்டு பார்த்து. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொன்னதைப் போல் ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கபில அன் துஹாசபு, உங்களிடத்திலே விசாரணை வருவதற்கு முன் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். எப்படி உங்களை அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பதற்கு முன்பு உங்களுக்கு கேள்வி கணக்கை அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கு முன்பு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். காரணம், இந்த உலகத்திலே நாம் ஆடுகிற போது நமக்கு விசாரணை நம்மை நாமே விசாரித்துக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மறுமையில் அந்த வாய்ப்பில்லை. இம்மா ஜன்னத்துன் இம்மா நார், ஒன்று நாம் நல்லவர்களாக இருந்தால் சொர்க்கத்திற்கு போக முடியும், தீயவர்களாக இருந்தால் நரகத்திற்கு போக முடியும். ஆதலால் அல்லாஹ்வை அஞ்சி அவனுடைய மறுமையை நினைத்து பார்த்து, கபருடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்து, மஹ்ஷரிலே நினைத்து பார்த்து, மஹ்ஷர் மைதானத்திலே ஆடை ஒட்டு துணி கூட இல்லாமல் பிறந்த மேனியாக அல்லாஹ்வின் முன்னிலையிலே போய் நிற்போமே, அண்ட சராசரமும் அடங்கி ஒடுங்கி நிற்குமே, அந்த இடத்தை கொஞ்சம் நினைத்து பார்த்து. அன்பு சகோதரர்களே, உலகத்திலே வாழுகிற போது நாம் நல்லவர்களாக, குறிப்பாக தௌஹீதை நிலைநாட்டக்கூடியவர்களாக. காரணம், இந்த மறுமையிலே போய் நாம் நிற்கிற போது நம்முடைய தௌஹீத் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய பேரே பரிசீலனைக்கு வரும். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், மற்ற எல்லாமே இரண்டாம் கட்டம்தான். அல்லாஹ்விற்கு ஷிர்க்கு வைக்காத ஒரு நிலையில் நாம் மரணித்தால் மட்டும்தான் அந்த விசாரணையில் நம்முடைய பெயர் பரிசீலனைக்கு வரும். அதற்கு பிறகுதான் நன்மைகள் எவ்வளவு இருக்கிறது, தீமைகள் எவ்வளவு இருக்கிறது என்கிற அந்த பார்வையெல்லாம். தௌஹீத் மட்டும் நம்மிடத்திலே இல்லாவிட்டால், ஷிர்க் வைக்கக்கூடிய நிலை நம்மிடத்திலே இருந்தால், அன்பு சகோதரா, மலை போல் நீ அமல் செய்தாலும் அவைகளெல்லாம் ஹபா அம்மன்சூரா, பரத்தப்பட்ட, ஊதப்பட்ட, தெறிக்கப்பட்ட புழுதிகளை போல் ஆகிவிடும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதனால் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மிக சிறப்பாக செய்து அந்த விசாரணையில் வெற்றி வாகை சூடக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தோஸை பெறக்கூடிய அல்லாஹ் அன்பியாக்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் என்றெல்லாம் சொல்லுகிறானே, அவர்களோடு போய் பக்கத்தில் அமரக்கூடிய நர்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. ஏதோ வந்தோம், கேட்டோம், சென்றோம் என்றில்லாமல் எதை நம்முடைய செவியில் ஏந்தினோமோ அதை நம்முடைய சிந்தனையிலும் ஏந்தி, எதை நாம் செவிமடுத்தோமோ அதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தரட்டும். யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ, அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன்.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com
1: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
3: ஹதீஸ் 549. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆதமின் மகனே, நீ நல்வழியில் செலவு செய்வாயாக, அப்போது உனக்கு என் மூலம் நற்கூலி வழங்கப்படும் என அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5352, முஸ்லிம் 993.
1: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு
4: பொன்மொழிகள். வயல் வழியின் வாசத்தோடு பலம் பெறுகிறது. முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி .com.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
2: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இந்த பயணத்திற்கு முன்னதாகவும் உம்ரா எப்படி செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நினைவூட்டலாக இருக்கும், அல்லது புதிதாக வந்தவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். ஃபிக்ஹுல் உம்ரா, உம்ராவிற்கான சட்டத்திட்டங்கள். அரபி மொழியில் உம்ரா என்றால் அஸ்-ஸியாரா என்ற அர்த்தம். ஒரு நோக்கத்தோடு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணமாகுதலுக்கு அரபியில் உம்ரா என்று சொல்வார்கள். இஸ்லாமிய மார்க்கத்துடைய வழக்கத்தின்படி உம்ரா என்றால் அல்லாஹுடைய புனித இல்லம் இருக்கக்கூடிய காபாவை நோக்கி பயணம் செய்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுடைய காரியங்கள் என்று எதையெல்லாம் செய்தார்களோ அவை அனைத்தையும் செய்தலுக்கு இஸ்லாமிய வழக்கத்தில் உம்ரா என்று சொல்லப்படும். அல்லாஹுடைய மார்க்கத்தில் உம்ராவிற்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். 3 உம்ரா நேரடியாக, 1 உம்ரா அல்லாஹுடைய தூதர் செய்யவில்லை, காஃபிர்கள் தடுத்து விட்டார்கள் ஹுதைபியாவில் வைத்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய கூலியை கொடுத்து விட்டார். மொத்தம் 4 உம்ராக்கள். நேரடியாக அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையிலிருந்து உம்ராவுடைய பாடத்தை 3 உம்ராக்களில் படிக்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான சிறப்புகள் உம்ராவிற்கு உண்டு. அதில் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு உம்ராவில் இருந்து இன்னொரு உம்ரா இடைப்பட்ட பாவத்திற்கு பரிகாரமாக அமையும் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ச்சியாக செய்யுங்கள், அது வறுமையை போக்கும், அது உங்களுடைய பாவங்களை அழிக்கும். எப்படி தங்கத்தை செய்பவன் அந்த தங்கத்துடைய உலோகத்திலிருந்து அழுக்குகளை வெளியாக்கி தங்கத்தை சுத்தப்படுத்துவதற்காக அதை மேலும் மேலும் மெருகூட்டுவானோ, அது போன்று அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலிருந்து பாவங்களையும் வறுமையையும் அல்லாஹ் நீக்கிவிடுவான் உம்ராவின் மூலமாக என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவை பெண்களுடைய ஜிஹாத் என்று சொன்னார்கள். பெண்கள் போர்க்களத்தில் கலந்து கொள்ளக் கூடாது, ஆனால் பெண்களுக்குரிய ஜிஹாத் உம்ரா என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவர்கள், முடியாதவர்கள், சிறியவர்கள், பெண்கள் என எல்லோருடைய ஜிஹாதும் உம்ரா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், மிக முக்கியமான ஹதீஸ், வல் ஹாஜ்ஜு வல் முஅத்மிரு, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களும் உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்களும் வஃதுல்லாஹ், அல்லாஹுவின் விருந்தாளிகள் ஆவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த வாய்ப்பை எமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹுவின் விருந்தாளிகள், அல்லாஹ் அவர்களை அழைத்தான், அவர்கள் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்கள். இதா ஸஅலூஹு, அவர்கள் அழைப்பிற்கு பதில் கொடுத்ததால் அவர்கள் அல்லாஹுடத்தில் எதையாவது கேட்டால் அல்லாஹ் அதை கொடுப்பார். அல்லாஹுடைய விருந்தாளிகள் அல்லாஹுடைய அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்கள். அவர்கள் எதை கேட்டாலும் அந்த உம்ராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி தருவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உம்ராவில் ரமதானில் செய்யக்கூடிய உம்ராவிற்கு மட்டும் தனி சிறப்பு, மற்ற உம்ராக்களை விட ரமதானில் செய்யக்கூடிய உம்ரா ஹஜ்ஜுக்கு நிகரானது, ஹஜ்ஜுடைய நன்மைகளுக்கு நிகரானது. அல்லது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்து ஹஜ்ஜு செய்தால் என்ன கூலியோ அந்த கூலியை அல்லாஹ் ரமதானுடைய உம்ராவிற்கு கொடுக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உம்ராவிற்கு செல்வதற்கு முன்னால் எம்முடைய உள்ளத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் அந்நியத்துல் ஹாலிசா, தூய்மையான உள்ளம். அல்லாஹ்விற்காக மட்டும்தான் இந்த உம்ராவை செய்கிறேன், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நன்மையை அதிகரித்து பாவங்களை குறைப்பதற்காகத்தான் என்னுடைய வாழ்வின் மாற்றத்திற்கான இந்த உம்ராவை தவிர நான் இரண்டு மூன்று உம்ராக்களை செய்துவிட்டேன் அல்லது என்னுடைய கணவன் அழைத்து வந்தார் என்னுடைய பெற்றோர்கள் வர சொன்னார்கள் இதனால் செய்கிறேன் என்ற எண்ணம் எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. நான் என் அமலை முன்னோக்கி, என் ரப்பை முன்னோக்கி, என்னை படைத்தவனை முன்னோக்கி, நன்மையை அதிகரித்து பாவங்களை நான் அழிப்பதற்காகத்தான் இந்த உம்ராவுடைய பயணத்தில் நான் கலந்து கொள்கிறேனே தவிர பேருக்காகவோ புகழுக்காகவோ வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இந்த உம்ராவை நான் செய்யவில்லை என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் அவர்களுக்கு கூலியை வழங்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுடைய சட்டங்களாக ஏராளமான சட்டங்களை சொன்னார்கள். நம்மை பொறுத்தவரை நாம் நம்முடைய ஊரிலிருந்து கிளம்பி மதினாவிற்கு வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் மதினாவில் எஹ்ராமை அணிந்து நாம் உள்ளே நுழையவில்லை, நுழைய வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. நாம் மதினாவிற்கு வந்தோம், நம்முடைய இயற்கையான ஆடையில் இருக்கிறோம். தேவையான பொழுது நம்முடைய ஆடைகளை மாற்றுகிறோம். ஃபர்தான நேரங்களுக்கு மஸ்ஜித் நபவிக்கு சென்று தொழுகையை நிறைவேற்றுகிறோம். இது நம்முடைய வழக்கமான செயலாக மதினாவுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவிற்கு வைத்த முதல் நிபந்தனை மீகாத். மீகாத்துடைய எல்லையில் இருந்துதான் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லோரும் உம்ராவிற்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்கு மீகாத்துடைய எல்லைகளை தன்னுடைய வாழ்நாளில் நிர்ணயித்தார்கள். ஐந்தாவது எல்லை பின்னால் காலத்தில் சஹாபாக்களால் முடிவு செய்யப்பட்டது. அது வேறு. நான்கு எல்லைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதில் ஜித்தா வழியாக வரக்கூடியவர்களுக்கு எல்லை ஜித்தாவிற்கு முன்னதாகவே வந்துவிடும். அதனால் அவர்கள் ஊரில் இருந்தே எஹ்ராமுடைய ஆடை அணிந்து மீகாத் வந்தவுடன் உம்ராவிற்கான நியத்தை செய்து கொள்ளலாம். ஆனால் மதீனாவிற்கு வரக்கூடியவர்களுக்கு மதீனாவை தாண்டிதான் மீகாத்துடைய எல்லை இருக்கிறது. இப்ப மதினாவிலே நாம் இருக்கிறோம். நாம் மதினாவை விட்டு வெளியே செல்லும் பொழுதுதான் மீகாத்துடைய எல்லை இருக்கிறது. நம்முடைய மீகாத் அபுரார் அபியார் அலி அபியார் அலி கான யுஸம்மா தில் ஹுலைஃபா. தில் ஹுலைஃபா என்று அழைக்கப்படக்கூடிய எல்லைதான் மதினாவில் இருந்து செல்லக்கூடியவர்களுக்கு மீகாத்துடைய எல்லை. இப்படி அல்லாஹுடைய தூதர் உலகத்தில் நான்கு மூலைகளை நிர்ணயித்தார்கள் உம்ராவிற்கு வரக்கூடிய ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்களுக்காக. இப்ப நம்ம எங்க போக போறோம்? தில் ஹுலைஃபா அபியார் அலி என்று அழைக்கப்படக்கூடிய தில் ஹுலைஃபாவுடைய எல்லையில் சென்று எஹ்ராமை அணிய போகிறோம். எஹ்ராமுடைய ஆடையை நம்முடைய ஹோட்டலுடைய அறைகளில் இருந்து கூட நாம் அணிந்து கொள்ளலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் சிறந்தது மீகாத்துடைய எல்லைக்கு சென்று அணிவது. ஆனால் அதில் வசதி எமக்கு குறைவாக இருக்கும் அல்லது எம்முடைய லக்கேஜ்களை எடுத்து ஏற்றுவது சிரமமாக இருக்கும் என்றால் எம்முடைய அறைகளில் இருந்து குளித்து உடலில் நறுமணம் பூசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்கள் வெளியே தெரியும் அளவிற்கு நறுமணம் உடலில் பூசலாம். பெண்கள் நறுமணம் தெரியாத வெளியே வராத நறுமணங்களை உடலில் பூசிக்கொள்ளலாம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குளித்து தங்களை சுத்தம் செய்து உது செய்து எஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் ஹைதுடைய காலத்தில் இருந்தாலும் சரி அவர்களும் எஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்ளலாம். ஹைது எஹ்ராமுக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நிலைமை அவசியம் கிடையாது. அவர்களும் குளித்து சுத்தம் செய்து தங்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். ஆண்களுடைய எஹ்ராம் ஆடை என்ன? மேலே ஒரு ஆடை, கீழே ஒரு ஆடை, தைக்கப்படாத, அதாவது இரண்டு மூலைகளும் ஒன்று சேர்க்கப்படாத மேலொரு ஆடை கீழொரு ஆடை ஆண்களுடைய எஹ்ராம். பெண்களுடைய எஹ்ராம் அவர்கள் எதை ஆடையாக அணிந்திருக்கிறார்களோ, எதை ஹிஜாபாக அணிந்திருக்கிறார்களோ அதுதான் பெண்களுடைய எஹ்ராமுடைய ஆடை. எஹ்ராமுடைய ஆடை அணிந்ததில் இருந்து ஒரு மனிதன் எஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட மாட்டான். இப்போதுதான் சொல்லுவான் மீகாத்திற்கு சென்று நீயத்தை மொழிந்தால்தான் அவன் எஹ்ராமுடைய நிலைக்கு செல்லுவான். எஹ்ராமுடைய ஆடை அணிவதால் எஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட முடியாது. எஹ்ராமுடைய ஆடை அணிந்ததற்கு பிறகு எஹ்ராமுக்கென்று இரண்டு ரக்காத் சுன்னா என்று எதுவும் கிடையாது. முடிந்தால் உது செய்தால் உதுவுடைய இரண்டு ரக்காத்துகளை தொழுது கொள்ளலாம். அல்லது பள்ளியில் வைத்து எஹ்ராம் அணிந்தால் பள்ளியுடைய தஹியா மஸ்ஜிதை தொழுது கொள்ளலாம். அல்லது ஃபரதான நேரத்தில் நாம் எஹ்ராமை அணிந்தால் எஹ்ராமை அணிந்து ஃபரதான தொழுகைகளை தொழுது கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது துல் ஹுலைஃபா அந்த பகுதிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மஸ்ஜிதில் எஹ்ராமை அணிந்து துஹருடைய தொழுகைக்கு பிறகு அங்கிருந்து நியத்தை வைத்து கிளம்பினார்கள். அது போல் செல்வதும் சுன்னா தான். ஆனால் இந்த துல் ஹுலைஃபாவை பொறுத்தவரை, இங்க இருக்கக்கூடிய எல்லையை பொறுத்தவரை, அந்த பள்ளியில் தொழுவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் எனக்கு கட்டளையிட்டார் இந்த வாதியில் இந்த பள்ளத்தாக்கில் தொழும்படி. இந்த பள்ளத்தாக்கு பரக்கத் பொருந்திய பள்ளத்தாக்கு, அதனால் இங்கே தொழுவது சுன்னா. ஃபரதான நேரத்தில் சென்றால் ஃபரதான கடமைகளை தொழுதால் போதும். தனியாக இந்த தொழுகையும் சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஃபரத் அல்லாத நேரத்தில் சென்றால் இரண்டு ரக்அத் தொழுது விட்டு அங்கிருந்து களைவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சுன்னா. இஹ்ராமை அணிந்து மீகாத்துடைய எல்லைக்கு வருவோம். மீகாத்துடைய எல்லையில் வைத்து இப்படி நீயத்தை மொழிவோம். நீயத்தை எப்படி மொழிய வேண்டும்? வாயால் லப்பைக உம்ரதன் அல்லது அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன் சொல்லுங்க. அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன், யா அல்லாஹ் உம்ராவிற்காக நான் ஆஜராகிறேன் என்ற நீயத்தை மீகாத்துடைய எல்லையில் வைத்து முழிந்தவுடன் இஹ்ராமுடைய நிலைக்கு செல்லுவோம். இஹ்ராமுடைய நிலைக்கு சென்றால் ஆண்கள் தலையை மறைக்க கூடாது. ஆண்கள் தலையில துப்பியோ தலைப்பாகையோ அல்லது துண்டுகளோ எதுவும் அணிந்து கொள்ளக் கூடாது. பெண்கள் தங்களுடைய முகங்களையும் கைவுரைகளையும் கலட்டிவிட வேண்டும். பெண்கள் இஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட்டால், நீயத்தை முழிந்து விட்டால், முகத்தை மறைப்பது கூடாது, கைகளை மூடுவது கூடாது. காலுரைகளை அணிந்து கொள்ளலாம், காலுரைகளை அணிந்து கொள்ளலாம், கலட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கையுறைகளை கலட்டிவிட வேண்டும், முகத்திரையை கலட்டிவிட வேண்டும் பெண்கள். அதற்கு பிறகு நறுமணம் பூசுவது கூடாது. முடிகளை வெட்டுவதோ நகங்களை கீறுவதோ அதற்கு பிறகு கூடாது. அதற்கு பிறகு வேட்டையாடுவதோ அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமுடைய நிலையில் தடை செய்த மற்ற செயல்களை செய்வதோ, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்வதோ, இவை அனைத்தும் இஹ்ராமுடைய நிலையில் தடை செய்யப்பட்டதாகும். இதை யாராவது செய்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு காரியங்களை சொன்னார்கள். இந்த நீயத்தை மொழிந்து விட்டால் இஹ்ராமுடைய நிலைக்கு நாம் சென்று விடுவோம். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சுன்னா, மதீனாவில் இருந்து மக்கா செல்லும் வரை பயணம் கொஞ்சம் தூரமானது, கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அல்லது 5.5 மணி நேரம், 6 மணி நேரம் கூட ஆகலாம். இந்த 6 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு கூறி தந்த சுன்னா தல்பியாவை ஓதுவது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக, லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவை ஆண்கள் சத்தமாக ஓதலாம், பெண்கள் வாய்க்குள் மௌனமாக ஓதிக்கொள்ள வேண்டும். எதுவரை? மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் வரை. மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் வரை தல்பியாவை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தல்பியாவை மொழிகிறாரோ இஹ்ராமுடைய நிலையில், அவருடைய வலதுபுறம் இடதுபுறம் மரமாக இருந்தாலும் கல் கற்களாக இருந்தாலும் அவரோடு சேர்ந்து தல்பியாவை மொழிகிறது என்று. சுப்ஹானல்லாஹ். அதனால் தல்பியாவை அதிகம் ஓதிக்கொண்டே வர வேண்டும். வீணான பேச்சுகளையோ அல்லது தேவையற்ற செயல்களையோ அந்த இஹ்ராமுடைய நிலையில் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இஹ்ராமுடைய நிலையில் ஆனதற்கு பிறகு தல்பியாவை ஓதி மக்காவை நோக்கி புறப்பட்டு மஸ்ஜித் ஹராமில் நுழைய தயாராகுவோம். அதற்கு முன்னால் நம்முடைய அறைகளுக்கு சென்று நாம் அறைகளில் நுழைய வேண்டிய அந்த வேலைகளை எல்லாம் செய்து நம்முடைய லக்கேஜ்கள் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு மீண்டும் நீங்கள் குளித்து சுத்தமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் குளிக்கலாம், சுத்தமாகலாம். அதே இஹ்ராமுடைய ஆடையை அல்லது வேறு இஹ்ராமுடைய ஆடை அணிந்து கொள்ளலாம். ஆண்களாக இருந்தால் தைக்கப்பட்ட ஆடையை அணியக்கூடாது. குளித்ததற்கு பிறகோ அல்லது குளிக்கும் போதோ இரண்டு மூளையும் சேர்க்கப்பட்ட ஆடை அணிந்து குளிக்கவும் கூடாது. அதற்கு குளித்ததற்கு பிறகு அதை அணியவும் கூடாது. இஹ்ராமை மீண்டும் அவர்கள் குளித்து அணிந்து கொள்ளலாம். பெண்களும் தங்களை சுத்தப்படுத்தி மீண்டும் தங்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். நறுமணம் பூசப்படக்கூடாதானால் பாறைகளில் இருந்து கிளம்பி மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நடக்க புறப்படுவோம். மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைந்தவுடன் தல்பியாவை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தல்பியாவை ஓதக்கூடாது. பள்ளிவாசலில் நுழையக்கூடிய துஆவை ஓத வேண்டும். வலது காலை உள்ளே வைத்து மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் போது பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லது வேறும் சில துஆக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கூறியது, அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக், பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக் உள்ள நுழையும் போது சொல்லி தர, அல்லது கிதாப் உங்களுடைய புத்தகத்தில் இருக்கும், அதை பார்த்து நீங்க ஓதிக்கொள்ளுங்க. துஆபுக்க கையிலே வச்சுக்கொள்ளுங்க. உம்ரா செய்ய வேண்டிய அந்த குறிப்புகளையும் கையிலே வச்சுக்கொள்ளுங்க. சில தவிர ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தால் நீங்க பார்த்துக் கொள்ளலாம். பள்ளியில் நுழையும் போது துஆவை ஓதி நுழைவோம். நேரடியாக காபாவை நோக்கி செல்வோம். தவாப் செய்யக்கூடிய இடத்திற்கு, தவாப் செய்யக்கூடிய இடத்திற்கு உள்ளே நுழைவோம். தவாப்பை ஆரம்பம் செய்வோம். தவாப்பை ஆரம்பம் செய்யும் போது ஆண்கள் 4 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் 3 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் 2 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். ஆண்கள் 4 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய முதல் சுன்னா, இஹ்ராமுடைய ஆடை அவர்கள் அணிந்திருப்பார்கள் தங்களுடைய உடல் முழுக்க மூடி, சரியா? இஹ்ராமுடைய ஆடை களத்தில் நாட்டாம துண்டு மாதிரி போடக்கூடாது, உடல் தெரிகிற மாதிரி. பெண்கள் இருப்பாங்க,
1: தங்களுடைய உடல்ல மறைக்க வேண்டிய அவுராக்கள் இருக்கும். அதனால் எஹ்ராமுடைய ஆடை உடல் முழுக்க போர்த்தி இருக்க வேண்டும். கையில் எந்த உறுப்புகளோ அல்லது உடலில் தெரிய வேண்டிய உறுப்புகளோ ஆண்கள் இதை துண்டுதான போட்டிருக்கோன்னு சொல்லி இஷ்டப்படி போட்டு இருக்கக்கூடாது. தங்களுடைய வயிற்று பகுதிகளோ நெஞ்சு பகுதிகளோ எதுவும் அவர்களுக்கு தெரியக்கூடாது. பெண்கள் இருக்கிறார்கள், அவுராக்களை மறைக்க வேண்டும். எஹ்ராமுடைய ஆடை முழுவதுமாக ஆண்கள் போர்த்தி இருக்க வேண்டும். தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் தவாஃபுல் குதுமை, முதலாவது தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆண்கள் தங்களுடைய காபா இடதுபுறம் இருக்கும் தங்களுடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய கையை முழுவதும் தெரியும்படியாக தன்னுடைய ஆடையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எப்படி போடணும்னு சொல்லி. சரியா? வலதுபுறம் தெரியும்படியாக தங்களுடைய கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்கள். பெண்கள் எதையும் செய்யக்கூடாது, இயற்கையான ஆடையிலே இருக்க வேண்டும். இரண்டாவது சுன்னா, தவாஃபுல் குதூம் ஏழு சுற்றுகளை கொண்டது. எத்தனை சுற்றுகள்? ஏழு சுற்றுகள். தவாஃப் ஒன்றுதான், அந்த ஒன்று ஏழு சுற்றுகளை கொண்டது. எல்லா தவாஃபும் ஒன்றுதான், அது ஏழு சுற்றுகளை உள்ளடக்கின ஒரு தவாஃப். இப்ப ஏழு சுற்றுகளை சுற்ற வேண்டும். ஆண்கள் முதல் மூன்று சுற்றுகளில் கொஞ்சம் வேகமாக நடக்க வேண்டும், பெண்கள் இயற்கையாகத்தான் நடக்கணும். ஆண்கள் முதல் சுற்றுகளில் ரமத் என்று சொல்வார்கள், கொஞ்சம் பாதத்தை ஒட்டி வைத்து கொஞ்சம் வேகமாக குதித்து குதித்து ஓடுதல். கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தால் சிரமம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இயற்கையாக நடந்தாலே போதுமானது. கூட்டம் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் வேகமாக நடப்பது ரசூலுல்லாஹுடைய சுன்னா. மூன்றாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான சுன்னா, எஹ்ராம் தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஹஜர் அஸ்வதுடைய கல்லிலிருந்து எஹ்ராமை ஆரம்பிக்க வேண்டும், தவாஃபை ஆரம்பம் செய்ய வேண்டும். ஹஜர் அஸ்வதுடைய கல் இடதுபுறமாக இருக்கும். முடிந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜர் அஸ்வதுடைய கல்லை முத்தமிட வேண்டும், உதட்டால் தொட்டு முத்தமிட வேண்டும் முடிந்தால். அதுவும் முடியவில்லை என்றால் வலதுகரத்தால் ஒரே ஒரு கையை மட்டும் திருப்பி சைகை செய்ய வேண்டும். இரண்டு கையையும் திருப்பி சைகை செய்வது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா கிடையாது. ஒரே ஒரு கையை மட்டும் திருப்பி ஹஜர் அஸ்வதுடைய கல்லை சைகை செய்ய வேண்டும், முத்தமிட வேண்டும். அதுவும் முடியாத பட்சத்தில் ஏதாவது கம்பு இருந்தால் அல்லது குச்சி இருந்தால் அல்லது கையால் தொட முடியும் என்றால் அதை தொட்டோ அந்த கம்பை தொட்டோ அந்த கம்பையோ கையையோ முத்தமிட்டுக் கொள்ளலாம். இந்த மூன்று முறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னா. இந்த மூன்று முறையும் செய்வது சுன்னா. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய முஃமின்களுடைய முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது வாஜிப், ஃபர்த், கடமை அது. அதனால் சுன்னாவை செய்ய வேண்டும் என்பதற்காக முண்டியடித்து உள்ளே சென்று முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டிய இயற்கையான கண்ணியத்தை அல்லது ஹரமுக்கு கொடுக்கக்கூடிய இயற்கையான கண்ணியத்தை கெடுத்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா உமர் இன்னக ரஜுலுன் கவி, நீ பலமான மனிதன், மக்களுக்கு சிரமம் கொடுத்து நீ ஹஜர் அஸ்வதுடைய கல்லை தொட வேண்டும் என்பதற்காக போட்டியிடாதே, உன்னால் முடிந்தால் தொடு, இல்லை என்றால் அமைதியாக இரு. குறிப்பாக பெண்கள் ஆண்களை முந்திக் கொண்டு ஆண்களை உரசிக் கொண்டு ஆண்களை ஆண்களுக்கு இடையே புகுந்து கொண்டு ஹஜர் அஸ்வதுடைய கல்லை தொட வேண்டும் என்று செல்ல அனுமதி கிடையாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அவருடைய வேலையால் பெண்மணி வந்து சொன்னார்கள், அடிமை பெண்மணி, நான் இந்த தவாஃப் செய்ய போகிறேன், மூன்று நான்கு முறை ஹஜர் அஸ்வதுடைய கல்லை தொடப்போகிறேன். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, லா ஆஜரக்கில்லா, லா ஆஜரக்கில்லா, உமக்கு அல்லாஹ் கூலி தர மாட்டான், ஆண்களை முந்தப் போகிறாயா என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய அடிமை அவர்களுடைய வேலையால் பெண்ணை பார்த்து கேட்டார்கள். ஆண்கள் இருக்கும்போது கண்ணியமான முறையில் பெண்கள் நடந்து செல்ல வேண்டும், ஆண்களை உரசிக்கொண்டோ ஆண்களை இடைவெளி விடுத்து உள்ளே நுழைந்தோ ஹஜர் அஸ்வதுடைய கல்லை தொட வேண்டும் என்ற முத்தமிட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சைகையால் செய்து தொட்டாலே அதுவும் போதுமானது. முடிந்தால் தொட்டு முத்தமிடுவது சிறந்தது, முடியவில்லை என்றால் சைகை செய்வது போதுமானது. சைகை செய்யும் போதோ முத்தமிடும் போதோ அல்லது கம்பால் தொட்டு முத்தமிடும் போதோ பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். அந்த துஆவை அந்த தஸ்பீஹை ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த தஸ்பீஹை ஓதி தவாஃபை தொடங்குவது, ஒரு முதல் தவாஃபை முதல் சுற்றை தொடங்குவது சுன்னா. எத்தனை சுன்னா முடிஞ்சிருச்சு? எத்தனை முடிஞ்சிருச்சு? முதல் சுன்னா இது, வலதுபுறம் ஆண்கள் அணிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சுன்னா ரமம் குதிச்சு ஓடுறது. மூன்றாவது சுன்னா, நான்காவது சுன்னா என்ன? மூன்றாவது சுன்னா என்ன? சைகை செய்யணும். நான்காவது சுன்னா முதல் சுற்றை சுற்றி வரும்போது ஒரே ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, ஹஜர் அஸ்வதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ருக்னுல் யமானி, ஹஜர் அஸ்வதுக்கு முன்னால வரக்கூடிய இருக்கும் யமானி, அந்த பச்சை லைட் போட்டிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மூளை, அந்த மூளைக்கும் ஹஜல் அஸ்வதுக்கும் இடையில் வரும்போது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனா வக்கீனா அதாபன் நார், இந்த துஆவை ஓதிக்கொள்வது சுன்னா. தவாஃபில் நான்கு சுன்னாக்கள், இரண்டு சுன்னா ஆண்களுக்கு, இரண்டு சுன்னா இந்த நான்கு சுன்னாக்களும், நான்கு சுன்னாக்களும் ஆண்களுக்கு, இரண்டு சுன்னா பெண்களுக்கு. சரியா, முதல் தவாஃப் முதல் சுற்று முடியும். பலர் சொல்வதைப் போல முதல் தவாஃபுக்கு ஒரு துஆ, இரண்டாவது தவாஃபுக்கு இன்னொரு துஆ, மூன்றாவது தவாஃபுக்கு மூன்றாவது துஆ, நான்காவது தவாஃபுக்கு நான்காவது துஆ, இப்படி எல்லாம் துஆக்கள் ஒவ்வொரு தவாஃபுடைய சுற்றிலும்.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: அல்லாஹ்விடத்திலே தங்களுக்கு தேவையானவற்றை தங்களுடைய பாவத்திற்காக, பெற்றவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக, இறந்தவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக, உயிரோடு இருப்பவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக, தங்களுடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்காக, மறுமையின் வெற்றிக்காக, பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக என ஒவ்வொருவரும் தனக்கு தேவையான துஆக்களை தவாஃபில் ஓதிக்கொள்ள வேண்டும். துஆ முடிந்ததா ஏதாவது குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொள்ளலாம், அல்லது திக்ர்களை ஓதிக்கொள்ளலாம். சரியா, தனிப்பட்ட குர்ஆனுடைய வசனமோ தனிப்பட்ட துஆவோ தவாஃப் செய்யும் போது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அல்ல. முதல் சுற்று இப்படி முடியும், இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று, நான்காவது சுற்று, ஐந்தாவது சுற்று, ஆறாவது சுற்று, ஏழாவது சுற்று. ஒவ்வொரு சுற்றும் முடியும் போது ஹஜலசுடைய கல்லில் முடியும். இரண்டாவது சுற்றை ஆரம்பம் செய்யும் போது தொட்டோ முத்தமிட்டோ சைகை செய்தோ பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று வலதுபுறத்தால் சைகை செய்து இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று, நான்காவது சுற்று, ஐந்தாவது சுற்று, ஆறாவது சுற்று, ஏழாவது சுற்றை முடிக்கும் போது ஹஜல் அஸ்வதில் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும் என்று அவசியம் கிடையாது. சரியா, ஆறு முறைதான் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், ஏழாவது முறை முடிவது, அதை முடிவதற்கு தொடக்கத்தில் ஓதக்கூடிய திக்ரை ஓதக்கூடாது. சரியா, இப்ப தவாஃபுடைய இபாதத் முடிஞ்சிடும். தவாஃபில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போதே தொழுகை ஆரம்பிக்கும், திடீரென்று துஹருடைய நேரம் வரலாம், அசருடைய நேரம் வரலாம், நாம் செல்லக்கூடிய நேரத்தில் இஷாவுடைய நேரம் கூட நடந்து கொண்டிருக்கலாம். தவாஃபை செய்து கொண்டிருக்கும் போது தொழுகையுடைய நேரம் வந்தால் என்ன? எந்த இடத்தில் தவாஃப் செய்தோமோ அந்த இடத்திலேயே தவாஃபை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் செய்ய வேண்டியது தவாஃபுல் குதூமில் வலதுபுறம் தெரியும்படியாக இஹ்ராமை அணிந்திருக்கிறார்கள். தொழுகை வந்தால் தங்களுடைய முழு உடம்பையும் மூடிக்கொள்ள வேண்டும். நிலை மாறியதால் இஹ்ராமுடைய நிலை மாறாது. தவாஃபில் தவாஃப் செய்யும் போது மட்டும்தான் வலதுபுறம் தெரிந்திருக்கணும். தவாஃப் முடிச்சாலோ அல்லது தவாஃப் செய்யும் போது தொழுகையுடைய நேரம் வந்தாலோ வலதுபுறம் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, தெரிந்தால் தொழுகை கூடாது. சரியா, அதனால வலதுபுறம் முழுவதுமாக தொழுகையில் மறைத்திருக்க வேண்டும். ஆண்கள் தங்களுடைய ஆடைகளை மூடிக்கொள்ள வேண்டும். தொழுகை முடிந்தவுடன் எந்த இடத்தில் நிறுத்தினோமோ தவாஃபை அதே இடத்திலிருந்து மீண்டும் துவங்கலாம். இரண்டாவது, வயதானவர்கள் இருப்பார்கள் அல்லது சிறியவர்கள் இருப்பார்கள், குழந்தைகளுக்கு ஓய்வு தேவைப்படும். அப்படி தேவைப்பட்டால் அவர்கள் ஓய்வெடுத்து ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டோ அல்லது கிடைக்கக்கூடிய இடங்களில் அமர்ந்து கொண்டோ அவர்கள் ஓய்வெடுத்து கூட தவாஃபை நிறுத்தி நிதானமாக செய்யலாம். ஒரே அடியாக ஏழு சுற்றையும் சுற்ற வேண்டும் என்பதற்காக நோய் உள்ளவர்கள் தங்களை சிரமப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் அவர்களுடைய நஃப்ஸுக்கு மேல் அல்லாஹ் சிரமத்தை எதிலும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். ஓய்வு தேவைப்பட்டால் ஓய்வெடுத்து தவாஃபை மெதுவாக நிறுத்தி நிதானமாக நிறைவேற்றுங்கள். எந்த இடத்தில் நிறுத்தினோமோ அதே இடத்திலிருந்து மீண்டும் அவர்கள் ஓய்வெடுத்ததற்கு பிறகு துவங்கிக் கொள்ளலாம். மூன்றாவது, உது. உது பிரியலாம், உது பிரியக்கூடிய காரியங்கள் ஏற்படலாம் தவாஃப் செய்யும் போது. தவாஃபிற்கு உது வாஜிப். தவாஃப் செய்வதற்கு முன்னால் உதுவோடு தான் தவாஃபை ஒருவர் துவங்க வேண்டும். லா கிலாஃப ஃபீ, அதுல கருத்து வேறுபாடு கிடையாது. சில அறிஞர்கள் கருத்து வேறுபாடு பட்டிருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையின் அறிஞர்களுடைய கருத்தின்படி தவாஃபிற்கு உது தேவை. ஆனால் தவாஃபை உதுவோடு செய்யக்கூடிய நேரத்தில் உது முறிந்துவிட்டால், இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை நாம் விரும்பும் போதெல்லாம் வெளியே சென்று உள்ளே வர முடியாது. கூட்டம் அதிகமாக இருக்கும், குடும்பத்தோடு செல்லலாம், அல்லது சிரமம் இருக்கும், வெளியே சென்று உது உள்ளே சென்று வருவதற்கெல்லாம் நேரமாகிவிடும். மகரிப் தொழுகைக்கு வெளியே போனா இஷா தொழுகைக்கு பிறகுதான் உள்ள வர முடியும். இப்படி பல சிக்கல்கள் இருப்பதால் அறிஞர்களை பொறுத்தவரை, குறிப்பாக இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா, ஹனஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் இது போன்ற பிரசித்தி பெற்ற அறிஞர்களுடைய கருத்தின்படி அவர்கள் உது இல்லாமல் தவாஃபை தொடரலாம். தவாஃபோடு உதுவை ஆரம்பித்து இடையில் உது முறிந்துவிட்டால் அவர்கள் மீண்டும் உது செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தவாஃபை உது இல்லாமல் அவர்கள் தொடரலாம், அவர்களுக்கு அதில் எந்த சிரமமும் இல்லை. முடிந்தால் உது செய்துவிட்டு வந்து தவாஃபை தொடரலாம். முடியாத பட்சத்தில் அவர்கள் உதுவை செய்வதற்காக சிரமப்படுத்திக் கொண்டு வெளியே சென்று உதுவு செய்து மீண்டும் வர வேண்டும் என்ற அவசியம் அதில் கிடையாது. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா, இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கருத்து இதில் அடங்கி இருக்கிறது. இப்ப தவாஃப் முடியும், இஹ்ராம் அணிந்தோம், மீக்காத்துடைய எல்லைக்கு சென்றோம், தல்பியாவை ஓதினோம், தவாஃபுடைய சுன்னாக்களை நிறைவேற்றினோம், தவாஃபை முடித்தோம். அதற்கு பிறகு மகாம் இப்ராஹிம், வத்தஹிது மகாம் இப்ராஹிம் முஸல்லா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற அந்த இடம். அந்த இடத்திற்கு முன்னால் வந்தோ இடம் இருந்தால், அல்லது பள்ளியில் எங்கிருந்தோ, எங்கிருந்துமோ, மஸ்ஜிதுல் ஹராமில் எங்கே நின்றுமோ இரண்டு ரக்அத் தொழ வேண்டும். முதல் ரக்கத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன் என்ற சூராவை ஓத வேண்டும். இரண்டாவது ரக்கத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓத வேண்டும். குல் அஊது எந்த புத்தகத்தில் படிச்சீங்க? எந்த புத்தகத்தில் இருக்கு? முதல் ரக்கத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்கத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத். மக்காம் இப்ராஹிமுக்கு முன்னால் இடமில்லை என்றால் பள்ளியில் எங்குமோ அங்கதான் தொழணும் சொல்லி சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது யாருக்கும். சரியா, இங்கேயா தொழுது கொள்ளலாம். தொழுது முடிச்ச உடனே இடத்துல இருந்து எழுந்துடணும். துவா கேட்கறவங்க பேர்ல உட்கார்ந்து இருக்க கூடாது. துவா செய்யறவங்களுக்கு சிரமமா இருக்கும். பின்னால் மக்காம் இப்ராஹிம் முன்னாடி தொழ முடியாது, கூட்டம் அங்க துவா செஞ்சுட்டு இருப்பாங்க. பின்னால் தான் மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் அல்லது பள்ளியில் எங்குமோ. மக்காம் இப்ராஹிமில் இரண்டு ரக்கா தொழுததற்கு பிறகு சஃபா மர்வாவை நோக்கி சைக்கு செல்லணும். செல்லக்கூடிய வழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை ஜம்ஜம் நீரை அருந்துவது. முடிந்த அளவு வயிறு நிரம்ப ஜம்ஜம் நீரை அருந்துவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா. ஜம்ஜம் பரக்கத்தான நீர், அதற்கு ஆயிரம் சிறப்புகள் இருக்கிறது. அதை குடிக்கும் போது என்ன துஆவை ஓதி குடித்தாலும் அது நிறைவேறும். ஜம்ஜம் நீரை முடிந்த அளவு அதிகமாக வயிறு நிரம்ப குடிக்க வேண்டும். அதற்கு பிறகு சஃபா மர்வாவை நோக்கி சஹி செல்ல வேண்டும். சஹி எங்கிருந்து ஆரம்பிக்கும்? தொங்கோட்டம் சஃபாவில் இருந்து. சஃபா மலை முதலில் ஏறுவோம். ஏறும் போது முழுமையாகவோ அல்லது ஒரு பகுதியை மட்டுமோ ஓதிக்கொள்ளலாம். உங்க புத்தகத்தை பார்த்து ஓதிக்கொள்ளுங்கள். அது அங்க இருக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். சரியா, அதை ஓதன உடனே அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்தானோ அதை கொண்டு நானும் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிக்கிறான்? சஃபாவை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இப்ப சஃபாவில் இருந்து ஆரம்பிக்கிறோம். சஃபா மலையில் ஏறியதற்கு பிறகு இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி இந்த வார்த்தையை கூறியதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லா இலாஹ இல்லல்லாஹு வலஹுல் ஹம்து வஹுவா லா இலாஹ இல்லல்லாஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவா அலா குல்லி ஷைன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅத வநஸர அப்த வஹஸபல் அஹ்ஸாப வஹ்தஹு وهزم الاحزاب وحده ذكري ودي كله வேண்டும். لا اله الا الله والله اكبر، لا اله الا الله وحده لا شريك له، له الملك وله الحمد هو على كل شيء قدير، لا اله الا الله وحده صدق وعده انجز وعده وهزم الاحزاب وحده ذكري ودي كله வேண்டும். முதலாவது ஓதியதற்கு பிறகு விரும்பிய துஆக்களை செய்ய வேண்டும். எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் துஆ செய்யலாம். அவசர அவசரமா சஃபால இருந்து இறங்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. திக்ர ஓதிட்டோம், ஏதோ துஆக்களை கேட்டோம், எவ்வளவு நேரம் நிற்க முடியுமோ அவ்வளவு நேரம் நின்று துஆ செய்யலாம். துஆ கேட்டதற்கு பிறகு மீண்டும் இந்த திக்ரை ஓத வேண்டும், மீண்டும் துஆ செய்ய வேண்டும், மீண்டும் இந்த திக்ரை ஓத வேண்டும். மூன்றாவது முறை திக்ரை ஓதியதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி மர்வா மலையை நோக்கி செல்ல வேண்டும். போகக்கூடிய வழியில் ஒரு கிரீன் லைட் இருக்கும், பச்சை லைட். அந்த இடம் வரும்போது தொங்கோட்டம் ஓட வேண்டும். ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்களுடைய சுன்னாவின்படி அவர்களுடைய வழக்கத்தை நினைவு கூர்ந்து அவர்கள் ஓடியதற்கு ஏற்ப அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஆண்கள் வேகமாக ஓட வேண்டும். ஓட்டப்பந்தை வைக்கக்கூடாது, கொஞ்சம் நிதானமா ஓடணும். பெண்களாக இருந்தால் நடந்துதான் போகணும், ஓடக்கூடாது. ஆண்களுக்கு முன்னாடி பெண்கள் ஓடக்கூடாது, நிதானமா நடந்துதான் போகணும். பச்சை லைட் முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் நிலைக்கு வந்துடணும். சஃபாவிலிருந்து மர்வாவிற்கு செல்லக்கூடிய வழியில் தனிப்பட்ட துஆ எதுவும் கிடையாது. விரும்பிய துஆக்களை ஓதிக்கொள்ளலாம், விரும்பிய குர்ஆன் வசனங்களை ஓதிக்கொள்ளலாம், விரும்பிய திக்ர்களை ஓதிக்கொள்ளலாம். மர்வாவில் ஏறியதற்கு பிறகு மீண்டும் இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதி மீண்டும் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து ஹுவா அலா குல்லி ஷைன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு ஸதக வஅத அன்ஜஸ வஅத நஸர நசர அப்த அஞ்சஸ் لا إله إلا الله وحدة أنجز وعدة ونصر عبدة وهزم الأحزاب وحدة ذكري وذي كل ويندم ميندم دعاء سيء ويندم ميندم ذكري وذي ويندم ميندم دعاء سيء ويندم ميندم ذكري وذي أنجلند كلام بي صفا وكوار صفا وكوار كودي وليل ميندم عند بتصلي تورو أنغ مرو بدي مانغل تونغو تمودنو إنجيم تني بتد دعاء يدوم غدي هذا فصفا ويلند آرام بيحو مروا مروا ويلند صفا صفا ويلند مروا مروا ويلند صفا كذي سينغ مودي ملا دوتم ஏழாவது தொங்கோட்டம் முடியும். சஃபாவில் ஆரம்பித்தது மர்வாவில், மர்வாவில் முடித்தால் உம்ரா கடைசி நிலைக்கு செல்லும். கடைசி நிலை முடியை கத்தரிப்பது அல்லது மழிப்பது ஆண்களாக இருந்தால். பெண்கள் முடியை கத்தரிக்க வேண்டும், விரல் அளவு உள்ள முடியை. சரியா, கத்தரிக்கோள் எடுத்துட்டு போங்க, எங்க குப்பை தொட்டி இருக்கோ அங்க நின்று வெட்டுங்க முடியை. பள்ளிவாசல் நின்று முடியை வெட்டி கீழே போடாதீங்க, சுன்னா கிடையாது, அது ஒழுக்கம் கிடையாது. அல்ல எங்க ஒதுங்க முடியுமோ அங்க ஒதுங்கி, ஆண்கள் இல்லாத இடத்தில் ஓரமாக ஒதுங்கி முடியை கத்தரித்துக் கொள்ளுங்கள். விரல் நுனி அளவு, விரல் அளவு இல்லை என்றால் அறைக்கு வந்து கூட முடியை வெட்டி கொள்ளலாம். சரியா, அங்க இருந்துதான் வெட்டணும் அவசியம் கிடையாது, அறைக்கு வந்து கூட வெட்டி கொள்ளலாம். ஆண்கள் குறிப்பாக நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கதான் இக்லாஸ் விளையாடும். சரியா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா முட்டை அடிக்கலாம் அல்லது தலைமுடியை வெட்டி கொள்ளலாம். உம்ராக்கு வந்துட்டோம், முட்டடிக்காம போனா ஊர்ல உம்ரா செஞ்சீங்களா இல்லையான்னு கேட்பாங்கிறதுக்காக முட்டடி கூடாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முட்டடிங்க, சொல்ற முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முட்டை அடிங்க. உங்களுக்கு விருப்பம் இல்ல, முடி அதிகமா இருக்கிறது, அடிக்கடி உம்ரா செய்ய போறீங்க, ரமதான்ல உம்ரா வர போறீங்க, அப்பவும் முட்டடிக்கணும், இப்படி அடிக்கடி முட்டடிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்துல முடிய கத்தரித்துக் கொள்ளுங்க. முழுவதுமான பகுதி இல்ல, சும்மா ஒரு முடி எடுத்தா பெண் பொம்பளை புள்ள மாதிரி கத்தரிக்க கூடாது. எங்கெல்லாம் முடி இருக்கோ எல்லா பகுதியும் கொஞ்சம் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி சொன்னா. சிறந்தது முடியை மழிப்பது. ரசூலுல்லாஹ் இரண்டு முறை அவர்களுக்காக துஆ செய்தார்கள், அல்லாஹுவே முடியை மழிப்பவர்களுக்கு இரக்கம் காட்டு. இப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ் வெட்டுபவர்களுக்கு? ரசூலுல்லாஹ் இரண்டாவது முறையும் சொல்றது, இரண்டாவது முறையும் சொன்னார்கள், மழிப்பவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டு. யார் ரசூலுல்லாஹ் முடியை வெட்டுபவர்களுக்கு மூன்றாவது முறை சொன்னார்கள், யா அல்லாஹ் வெட்டுபவர்களுக்கும் இரக்கம் காட்டு. சரியா, அல் இஹ்லாஸ் அதுல பேணிக் கொள்ளுங்க. மற்றவங்களுக்காக முட்டடிக்காது, மற்றவங்களுக்காக முட்டடிக்கிறதை விட முடி வெற்ற சிறந்தது. புரியுதா இல்லையா? ஊர்ல போனா கேட்பாங்களே, அல்லது யாராவது முட்டடிக்கல உம்ரா நிறைவேறல சொல்லுவாங்களுங்கிறதுக்காக கடைசியில வந்து இஹ்லாஸ் அழைச்சு விடாதீங்க. உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ இதுதான் செய்யணும், இதுதான் செய்யக்கூடாது, ரெண்டே வருஷம் சாய்ஸா கொடுத்துட்டா. உங்களுக்கு நன்மை வேணும்னா முடி வெட்டி, நல்லா நன்மை அதிகமா வேணும்னு சொன்னா முடிய மன்னிச்சு கொள்ளுங்க, இல்லைன்னா முடிய வெட்டி கொள்ளுங்க. இஹ்லாஸ் உங்களுக்கு எதுல பேர முடியுமோ அதை நீங்க செஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய விருப்பம். இதுதான் உம்ரா, இதோடு உம்ராவுடைய காரியம் நிறைவேறும். அதுக்கப்புறம் உம்ராவுக்கு என்று தனிப்பட்ட காரியமோ துஆவோ உம்ரா செஞ்சதுக்கு பிறகு தொழுகையோ எதுவும் கிடையாது. சரியா, இப்ப நம்ம எல்லாம் ஜமாஅத்தா தான் உம்ரா போறோம். யாருக்காவது உம்ரா செய்ய தனிப்பட்ட முறையில தெரியும்னு சொன்னா அவங்க தனிப்பட்ட முறையில செய்யுங்க, ஜமாஅத்தா செய்ய வேணாம், அதான் சிறந்தது. அப்பதான் இஹ்லாஸ் அதிகமா அமல் செய்வீங்க, உங்களால முடிஞ்ச அளவு அமல் செய்வீங்க. சரியா, ஆனால் ஜமாஅத்தா வரும்போது சீக்கிரம் முடியும்னு எதிர்பார்க்காதீங்க. சரியா, என்ன பொறுத்த வரைக்கும் ஜமாஅத்தா போகும்போது அதிகமான துஆக்கள் செய்யப்படும், கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நாலு மணி நேரம் கூட ஆகும். உம்ரா செய்யணும்னா அரை மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடலாம். உம்ராவை நிறுத்தி நிதானமா துஆவோட ஒரு பலனுள்ள உம்ராவை செய்யணும்னா நீண்ட நேரம் எடுக்கணும். அதுக்கான முழு தயாரிப்போடு நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா வந்துருங்க. சரியா, சாப்பிட்டதுக்கு பிறகுதான் உம்ரா போக போறோம், அதனால சொல்றேன். அதிகமான நேரம் தவாஃபிலும் சஹிலும் துஆவிலும் அதிகமா இருப்போம், அதனால தயாரா வந்துருங்க. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் இறுதியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக நினைத்து இந்த உம்ராவை செய்யுங்க. இனிமேல் உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்போ அல்லது மக்காவுக்கு போய் உம்ரா செய்வோங்கிற உறுதி நமக்கு கிடையாது. எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் மூத்து வந்துடலாம். அல்லாஹ் நாடுனாதான் இந்த உம்ராவை கூட நம்மளால செய்ய முடியும். உம்ராவுக்கு வந்துட்டு செஞ்சுதான் போகணும்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வே சஹாபாக்கள் அழைச்சிட்டு போய் அல்லாஹ் காஃபிர்களை வச்சு தடுத்துட்டான், காபிர்கள் தடுத்துட்டாங்க. செய்யல, புரியுதா இல்லையா? நம்ம செய்வோம், அல்லாவுக்கு தான் தெரியும். அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் இதுதான் இறுதியாக உம்ராவாக இருக்கலாம் என்ற எண்ணத்தோடு உம்ரா செய்யுங்க. நம்ம பத்து உம்ரா செய்ய போறோம், முதல் உம்ரா தானே, சாதாரணமா செஞ்சு போடலாம், இருந்துடாதீங்க. அது உங்களுடைய விருப்பம், மற்ற உம்ராக்கள் அதிகப்படுத்துவது. ஆனா சிறந்தது ஒரு உம்ராவில், ஒரு பயணத்தில் ஒரு உம்ரா தான் சிறந்தது. இரண்டாவது உம்ரா மூன்றாவது உம்ரா செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா அதுல குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க செய்யும், அது உங்களுடைய விருப்பம். அது இஹ்திலாஃபான விஷயம், ஹராம் ஹலாலுடைய விஷயம் அல்ல. மார்க்க கருத்து வேறுபாடு, அது சிறந்தது எது சிறந்தது இல்லை எது என்று தான் சொல்ல முடியுமே தவிர இது ஹலால் இது ஹராம் என்று சொல்ல முடியாது. அதனால் ஒரு உம்ரா, ஒரு பயணத்தில் ஒரு உம்ரா சிறந்தது. இரண்டாவது உம்ரா செய்ய வேண்டும் என்றால் மீக்காத்திலிருந்து மறுபடியும் வந்து செய்யுங்க. ஆயிஷா பள்ளியிலிருந்து அடிக்கடி போயிட்டு வர்றது சிறந்ததல்ல, அது உங்களுக்கு ஏற்றமாதாக நீங்கள் தெரிந்தால் அதை நீங்கள் செய்யுங்கள், அதுல நம்ம தடை செய்ய மாட்டோம். சரியா, சில அறிஞர்கள் அதற்கும் அனுமதி கொடுப்பதால். ஹைர், வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உம்ராவுடைய பயணத்துல? ஆமா, தவாஃப்ங்கிற நம்ம மக்கால செய்ய வேண்டிய வணக்க வழிபாடு அதிகமானது எது? தவாஃப் தான். நஃபிலான வணக்கங்களை விட அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் நஃபில் அதிகமா தொழுவதை விட அதிகமா செய்ய வேண்டிய தவாஃப். ஏன்னா நஃபில் எங்க வேணாலும் தொழுதுக்கலாம், தவாஃப மக்கால மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். நஃபிலான வணக்கங்களை விட அதிகமாக தவாஃபில் ஆர்வம் கொள்ள வேண்டும். தவாஃப் ஒரு தவாஃப் தான், ஏழு சுற்றுகளை சுற்றணும். ஒரு தவாஃப் செய்யும் போது ஏழு சுற்றுகளை முடிச்சாதான் ஒரு தவாஃப் முழுமையாகும். சரியா, ரெண்டு ரக்கா ரெண்டு சுத்து சுட்டிட்டு ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு மூணாவது சுத்து வரணும் வரக்கூடாது. ஆரம்பிச்சா முடிச்சிடணும், எத்தனை தவாஃப் வேணாலும் செஞ்சு கொள்ளலாம். ரசூலுல்லாஹி சொன்னா கிளம்பும் போது தவாஃபில் விதா, இறுதியான தவாஃபை செய்வது, அது போகும்போது சொல்லித்தர. இருக்கக்கூடிய நேரத்தில் முழுவதுமான நேரத்தை தவாஃபில் கழிச்சு கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய மக்காவுடைய பயணத்தை பொறுத்தவரை 8 நாள் பயணம். ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகள் என்று தனிப்பட்ட முறையில் நாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுவுடைய குர்ஆனாவது ஓதி முடிக்கணும். டெய்லி கேட்பேன், ஒரு ஜுசுவுடைய குர்ஆனாவது ஒரு நாளைக்கு ஓதி முடிச்சிருக்க வேண்டும். காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை, காலை சுபஹுடைய தொழுகை முடிந்தால் அல்லது மாலை மகரிபுடைய தொழுகை முடிந்தால் துஆ புக்கு அதுக்கு தான் கொடுத்திருக்கோம், தொடர்ந்து ஓதுங்க. காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை அரபியில ஓதிட்டு தமிழ ஓதுங்க. சரியா, காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை ஒவ்வொரு நாளும் ஓதணும், ஒரு ஜுசு குர்ஆன் ஓதணும். ஃபர்தான தொழுகைகளை ஹரம்ல தான் நிறைவேற்றணும், ஹரம்ல தான் நிறைவேற்றணும். சில ஹோட்டல்ல கீழே பள்ளி இருக்கும், முசல்லா இருக்கும், அங்க தொழக்கூடாது. தொழுதா கூலி கிடைக்காதுன்னு சொல்லல, அங்க தொழுறது சிறந்தது இல்ல, ஹரம் இருக்கு. நம்ம தொழுற வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்தது 8 நாள் நமக்கு, அதுலயும் போய் மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழாம ரூம்ல உட்கார்ந்து தொழுதுட்டு இருந்தா அதுல சிறந்தது இல்ல. மஸ்ஜிதுல் ஹராம்ல பள்ளிக்குள்ள போய் துழுவ முயற்சி பண்ணுங்க. இக்காம சொன்ன உடனே, அதான் சொன்ன உடனே ரூம்ல இருந்து கிளம்பி எங்க வரிசை கிடைக்குது அங்க நின்று தொழுதுட்டு மறுபடியும் ரூமுக்கு வரணும்னு சொல்லி இந்த முயற்சியை வச்சுக்கொள்ளாதீங்க. முடிஞ்ச அளவு உங்களுடைய அறைகள் பக்கத்துல தான் இருக்கும் சில ஹோட்டல்ல தவிர, அவங்க சீக்கிரமே கிளம்பி ஹரமுக்குள்ள போயிருங்க. எல்லா வக்துகளையும் ஹரம்ல தொழுறதுக்கு முயற்சி செய்யுங்க. யாரும் ஃபர்த விட்டுறாதீங்க. ஃபர்தான தொழுகையை ஹரமில் விட்டவன் வாழ்க்கையில் எங்க போனாலும் ஃபர்தான தொழுகையை நிறைவேற்ற மாட்டான். புரியுதா? ஹரம்ல ஃபர்தான நிறத்துடைய தொழுகைகளை ஜமாஅத்தோடு தொழுங்க. நான்காவது, எல்லா சுன்னா கழிவு போயிடுங்க. ஃபஜ்ருடைய முன் சுன்னா, துஹ்ருடைய முன் சுன்னா, பின் சுன்னா, மகரிபுடைய பின் சுன்னா, இஷாவுடைய பின் சுன்னா. இந்த 12 ரக்அத்துகளை ஒவ்வொரு நாளும் பேணி தொழுங்க. சுல்லை சலத்துகளை ஒவ்வொரு நாளும் பேணி தொழுங்க. சுல்லை சலாலி

0: உஹுத் மலையளவு, இவ்வளவு பெரிய மலைன்னு பார்த்தோமா இல்லையா, அவ்வளவு பெரிய மலையளவு நன்மையே அல்ல அந்த இரண்டு மூன்று நிமிடத்தில் தொழக்கூடிய ஜனாசா தொழுகைக்கு அல்லா கொடுப்பான். அதை பேணி தொழுதுட்டு வாங்க சரியா. ஒரு ஜுசு குர்ஆன் முடிக்கணும், ஃபர்தான தொழுகைகளை ஜமாஅத்தோட பள்ளியில சென்று ஹரம்ல சென்று பேணிதான் தொழணும், சுன்னாவான தொழுகைகளை தொழுது கொள்ளணும், காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை ஓதிக்கொள்ளணும், ஜனாசா தொழுகையை தொழணும், தஹஜ்ஜத்துடைய தொழுகையை பேணணும் சரியா. ஃபஜ்ர் அதானுக்காக தூங்கிட்டு இருக்காதே, எவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருங்க, எவ்வளவு சீக்கிரம் தூங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தூங்கிருங்க சரியா. இந்த வழக்கத்தை கடைபிடிச்சு கொள்ளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம மாற்ற வேண்டியது, நம்ம யாருமே இன்னும் யார் யார் யாருமே நம்ம பழகல. இன்னும் 100 பேர் இருக்குமா இங்க, 100 பேருடைய பேராது நமக்கு தெரியுமா? எல்லாம் குடும்பத்தோட குடும்பத்தோட ஒதுங்கி ஒதுங்கி போயிடுறீங்க. கொஞ்ச நாள் 8 நாளைக்கு இந்த கணவன்மார்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, ஒரு ஒய்ஃப் மார்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. இபாதத்தில் ஆர்வம் செய்யறதுக்கு பெண்கள் பெண்களா போகட்டும், ஆண்கள் ஆண்களா வரட்டும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு குடும்பம் ஆனாதான் இபாதத் செய்யறதுக்கு நேரத்துக்கு ஹரமுக்கு போறதுக்கு, இல்ல பிள்ளைக்காக வெயிட் பண்ணணும், வாப்பாக்காக வெயிட் பண்ணணும், மனைவிக்காக வெயிட் பண்ணணும், இதுல நம்மளுடைய நேரம் போயிடும் சரியா. கொஞ்சம் ஒதுக்கி வைங்க எல்லாரையும், ஒதுக்கி வச்சு அவங்க உங்களை ஹரமுக்கு அவங்க அவங்களே போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் ஒவ்வொரு ஆளுடைய பழகிக்கோங்க, பேரை தெரிஞ்சுக்கோங்க, ஊரை தெரிஞ்சுக்கோங்க. அல்லாம கொடுத்த ஒரு வாய்ப்பு அது, நமக்குள்ள அன்ப பாசத்தை கஷ்டங்களை பரிமாறதுக்கு அந்த செயல்பாடுகளை அமைச்சுக்கொள்ளுங்க சரியா. ஹரம பொறுத்த வரைக்கும் பெண்கள் தனியா தான் தொழணும், ஆண்கள் தனியா தான் தொழணும். அதனால குடும்பத்தோட போய் தொழணும் ஆசைப்படாதீங்க. முடிஞ்ச அளவு பெண்கள் பெண்களோட சேர்ந்து சீக்கிரம் போங்க, ஆண்கள் ஆண்களோட சேர்ந்து சீக்கிரம் போங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இவர் எங்க போனாரு? தவாப் செய்யும் போது உது கடமை வாஜிப். தவாப் செஞ்சிட்டு இருக்கும் போது உது முடிஞ்சிச்சுன்னா மீண்டும் போய் உது செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்ல, தவாப் தொடரலாம். தவாஃபுக்கு தான் உது கிடையாது, ஃபர்தான தொழுகைக்கு உழு இதே இல்லையா? குழந்தை கூட்டா கூட தெரியும் இந்த கடையில் இருக்காரு. தொழுகைக்கு ஜமாஅத்துக்கு உழுவு செஞ்சுதான் ஆகணும், அந்த கடமையை நிறைவேற்றாம இருக்க முடியாது, உது செஞ்சுதான் ஆகணும். உங்களுக்கு இடைப்பட்ட நேரத்தில் வாட்டர் இருக்குல்ல, கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா தண்ணி கிடைக்கும். நீங்க தவாஃபுல தொழுன்னு ஆசைப்படுறீங்க, தொழுகை நடக்கும் போது உது முடிஞ்சிருச்சுன்னா வெளியே போய் உது செஞ்சுட்டுதான் உள்ள வரணும். உங்களுக்கு உம்ரா செஞ்சிட்டீங்கன்னா மரணித்தவர்களுக்கு உம்ரா செய்யலாம். கொஞ்சம் அமைதியா இருக்கும், 5 நிமிஷம் பட்சத்தை முடிச்சிடலாம். இந்த சஃபா வல் மர்வா மின் ஷஆயிர் அல்லாஹ் உங்க துஆ புக்ல இருக்கு,
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லிம் வானொலி. முஸ்லிம் வானொலி, உங்கள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
2: பலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம்தான், ஒருவர் தனது அவுரத்தை தொட்டுவிட்டால் ஒது முறிஞ்சிடுமா என்ற சந்தேகம். ஏனென்றால் வேணுமென்று அவுரத்தை ஒருவர் தொடுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது, அல்லது கை தவறிப்படுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு ஆதாரமான ஹதீது, யார் ஒருவர் தனது அவுரத்தை தொட்டாரோ அவர் என்ன செய்து கொள்ளட்டும், ஒது செய்து கொள்ளட்டும் என்கக்கூடிய ஹதீது ஆதாரமான ஹதீஸ். மற்றொரு ஹதீஸ் வருகிறது, சல்லதாலி செல்லுகிறார்கள் அவுரத்தை தொடர்றது சம்பந்தமாக வருகிற போது அது உன்னுடைய உடம்பினுடைய மறு ஒரு ஒரு சத மாதிரி தானே, ஏனைய துண்டுகள் மாதிரி சதத்துண்டு மாதிரி சதத்துண்டு தானே என்கிற மாதிரியாக சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஏனைய உடம்பில் உள்ள ஒரு சதை மாதிரி தானே எங்கக்கூடிய ஹதீதை ஹனை மதுஹபினர் அதை ஆதாரமாக கொள்கின்றதால் அதனால் அவர்கள் அவுரத்தை தொட்டால் ஒது தேவையில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனையவர்கள் இந்த ஹதீதை ஆதாரமாக கொண்டு இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறது, வெளிப்படையாக அவுரத்தை தொட்டால் ஒது முறியும் என்று வந்திருப்பதால் ஒது செய்யத்தான் வேணும் என்று அவர்கள் பல இமாம்கள் பெரும்பான்மையினர் சொல்கிறார்கள். இதில் ரெண்டு வகையான ஆய்வு இருக்கிறது. ஒன்று, இந்த ஹதீஸ் அபு ஹனிஃபா இமாமினுடைய மதுஹபுக்காராக்கள் கூடிய இந்த ஹதீதை, இதை ஆரம்ப காலத்தில் உள்ள சில இமாம்கள் பலகீனமானது என்று சொன்ன செய்திகளும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பலகீனம் என்று அதை சொல்லிவிட்டால் நாம் ஆய்வு செய்தவரை நமது ஆய்விலே அதனுடைய

0: காரியமாக முடிந்த அளவிற்கு ஆய்வு செய்த வரையில், ஆரம்ப காலத்தில் இருந்த இமாம்கள் இமாம் அபு ஹாத்தம் இன்னும் சில இமாம்களுடைய அவர்களுடைய கருத்துக்கு ஏற்ப நாம் அதனை நாங்கள் பலகீனமாகத்தான் அதை காண்கின்றோம். அதனால் அது ஒரு சப்ஜெக்ட். இரண்டாவது விடயம், அப்படி என்றால் இந்த மத்த ஹதீஸின் அடிப்படையில் அது சஹியாக கொள்ள வேண்டி வருகிறது. ரசூலுல்லாஹி சொன்ன விஷயம், ஔரத்தை தொட்டவர் ஒது செய்யட்டும் என்று. இதிலே தொடுதல் என்பதும் கைப்படுதல் என்கிறதும் ஒரு ஒன்றிருக்கிறது. எனவே இதற்கிடையில் இந்த ரெண்டு ஹதீஸும் ஒன்று கொண்டு முரண்படுகிற மாதிரி இருக்கே என்று இரண்டை ஆதாரமாக கொண்டவர்கள் இன்னொரு கருத்தை வைக்கிறார்கள். அதாவது, ஒன்று ஒருவர் ஔரத்தை தொடுகின்ற மாதிரி அவர் வேணுமென்றே ஔரத்திடம் கையை கொண்டு போகிறார், தொடணும் என்றதற்காக போகிறார். அப்படியான நோக்கத்தில் தொட்டால் அவர் அது இச்சையோடு தொடுகிறது என்கிறதல்ல, அவர் எப்படியோ தன்னை தேவைக்காக தொடுகிறார். ஒருத்தர் கடிக்கிறது அங்கே, அந்த கடித்ததால் சொறியோடும் என்று செய்கிறார், அது அவராக தொடுகிறது. இன்னொன்று இருக்கிற, இப்படியாக தொட்டால் அவர் ஔரத்தை அவர் தொட்ட மாதிரியாக மோது முறிஞ்சிடும். இன்னொன்று இருக்கிறது, உதாரணமாக ஒருத்தர் வந்து குளித்து விட்டு தனது உடம்பை அவர் துரைக்கின்றார், அந்த வேளையில் தற்செயலாக கைப்படுகிறது, அப்போ நாம் அதை தொட்டு சொல்லாமல் படுகிறது என்று சொல்லுவோம். அப்படி தற்செயலாக பட்டுவிட்டால் அது வந்து ஏனைய உறுப்புகளில் பட்ட மாதிரி என்று மற்ற ஹதீஸில் ஏனைய உறுப்புகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற மாதிரியாக அந்த நிகழ்வுக்கு ஒப்பாகிறது. இப்போ நம்முடைய உடம்பில் மற்ற உறுப்புகளில் நம்முடைய கைப்படுகின்ற போது அந்த ஔரத்தை தொட்ட எண்ணம் அதாக பாற்படாது. எனவே அவ்வாறான ஒரு நிலை வருகின்ற போது நாங்கள் என்ன செய்வோம், அது ஒரு உறுப்பை தொட்ட மாதிரி நினைச்சுக்கோம். அது மாதிரி ஏதோ கைப்பட்டுது ஆனால் ஔரத்தில் பட்டுது என்றால் அது கைப்பட்டது என்ற நிலவரத்திலே போய்கொண்டிருப்போம். எனவே இந்த மாதிரியாக இதில் பல்வேறுபட்ட கருத்துகள், சுமார் 6-7 கருத்துகள் இமாம்களுக்கிடையிலே முறியிறா முறியிற மாட்டாதா, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் முறியும் என்கிற கருத்து வேறுபாடு இருக்கிறது. எனவே இதிலே நம் ஆய்வு செய்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டால் ஒது முறியும் என்று சொன்னதை, அதனால் ஒருத்தர் தொடணும் என்ற நோக்கத்தில் தொட்டால் ஒது முறியும், தொடப்போரால் முறியும், ஆனால் படுதல் என்கிறது தற்செயலா படுதல் என்கிறது அந்த விடயம் அதற்குள் வரமாட்டாது என்கிற ஒரு விடயத்தின் அடிப்படையில், நீ நாம் வந்து நம்முடைய உடம்பு கை தற்செயலாக படுகிறது, அது உட்பக்கம் என்றாலும் சரிதான் வெளிப்பக்கம் என்றாலும் சரிதான் தற்செயலாக பட்டுவிட்டால் ஒது முறியாது என்கிற ஒரு கருத்தை தான் நாம் அதை சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். எனவே தற்செயலாக நாங்கள் அப்படியான நிலையிலே பட்டதற்காக வேண்டி மீண்டும் ஒது செய்துவிட்டு, சிலர் பாத்ரூமில் இருக்கிற போது குளிக்கிற போது ஒது செய்துவிட்டு அவர்கள் வெளியிறங்குவார்கள், அப்படியே அவருடைய கை தற்செயலாக அவர்கள் உடம்பை துரைக்கிற போது பட்டுவிடும், அதற்காக திருப்பி ஒது செய்ய வேண்டும் என்றால் அவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டியதில்லை என்பதே நாம் அதை சரியாக காணுகிறோம். இதில் இன்னொன்றை சொல்லிக் கொள்கிறேன், இதில் ஔரத்துங்கிறது அவருடைய மர்மஸ்தானத்தின் முன்னுறுப்பு, அவருடைய ஆண் உறுப்பை பற்றி தான் இங்கே பேசப்படுகிறது. சில இமாம்கள் பின்னுறுப்பின் பின்துவாரத்தில் கைப்பட்டால் ஒது முறியும் என்று சொல்லியிருக்கிறார்கள், அதற்கு ஆதாரம் இல்லை. அதே மாதிரி அவருடைய ஒரு ஆணை பொறுத்தவரை அவருடைய விதைப்பகுதி இருக்கிறது, அதிலே கைப்பட்டால் அது அதிலே உள்ளடங்குமா என்றால் அதற்கும் தெளிவான ஆதாரம் இல்லை. எனவே அவருடைய ஆண் உறுப்பில் அங்கே அரபியிலே வந்திருக்கக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை அவருடைய பொதுவாக ஆணுறு பண்ணி நாங்கள் எதை சொல்வோமோ அந்த பகுதியைத்தான் தொடுவதால் தான் ஒது முறியும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரித்தான் பெண்களுக்கும் அவர்களுடைய மர்ம உறுப்பில் அவர்கள் தொட்டால், அவர்களாக நாடி தொட்டால் ஒது முறியும், இல்லாமல் தற்செயலாகப்பட்டால் ஒது முறியாது என்கிற அந்த ஒரு விடயத்தையே நாம் சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
2: சிந்தனை. முஸ்லிம் வானொலி இனமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

0: அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மக்ரிபுக்கு முன்னால் உஸ்தாத் இப்ராஹிம் மதனி அவர்கள் மறுமை நாளுடைய மனிதனின் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், ஒரு தலைப்பொண்டு பேசினார். மறுமை நாளுடைய அந்த நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு முன்னால், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமாக ஈமானுடையவர்கள், முஸ்லீம்கள், மொமீன்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சவாலை மிக பிரதானமான ஒரு அடையாளமாக என்ன செய்தார்கள், எடுத்து சொன்னார்கள். நீங்கள் மறுமை நாள் வரப்போகிற நேரத்தில் என்னென்ன அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ நிறைய கிதாபுகள் மறுமை நாளுடைய அடையாளம் தொடர்பாக எழுதப்பட்டிருக்குது அரபு உலகத்தில். அதில் கடைசியாக எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான கிதாபு தான் ஷேக் முஹம்மது அல் அரீஃபி, மிகப்பெரிய ஒரு தாயாவாக என்ன செய்கிறார், சவுதியில் இருக்கிறார். அவர் எழுதின ஒரு கிதாபு அஷ்ராத்து சா, மறுமை நாளுடைய நிகழ்வுகள் அடையாளங்கள் தொடர்பாக எழுதினது. அதில் மறுமை நாளில் வரக்கூடிய பெரிய அடையாளங்கள் என்று என்ன செய்கிறாரு, அந்த ஹதீஸில் வந்த 10 அடையாளங்களை என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. சிறிய அடையாளமாக 123 அடையாளங்கள் அதில் என்ன செஞ்சிருக்கிறாரு, குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் சில ஹதீஸில் அதில் ஹசனுடைய தரத்தில் உள்ள ஹதீஸ்களையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த ஹதீஸ்களில் நிறைய விமர்சனங்கள் ஹதீஸ் கலையில் இருக்குது. 123 வராது, அதை விட குறவு தான் வரும். எப்படி சுற்றி உழைச்சி பார்த்தாலும் மறுமை நாள் வரப்போகிறது என்பதற்கான அடையாளங்களில் மூமின்களை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் ஒரு கவனப்படுத்திய, அவருடைய சிந்தனையில் ஆழமாக பதிய வச்ச ஒரு மிக முக்கியமான மறுமையுடைய அடையாளம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் ஆமாலி ஸாலிஹா ஃபிதனன் கக்திதாஇல் லைலில் முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல அமல்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், வேகமாக விரைவாக செய்து கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள், ஈமானை வளர்க்கக்கூடிய விஷயங்கள், ஈமானை பாதுகாத்து தரக்கூடிய விஷயங்கள், இஸ்லாத்துக்கான அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இறையச்சத்தை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குது, இந்த நல்ல அமல்கள், இதுகளை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, தாமதப்படுத்திடாதீங்க. ஏழுமான வரைக்கும் வேகமாக கிடைக்கிற சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு கொள்ள பாருங்கள், நாளைக்கு பார்ப்போம், புறவு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க, பிற்படுத்திடாதீங்க. ஏனென்றால் ஒரு காலம் வரும், ஃபிதனன், அந்த காலத்தில் குழப்பங்கள் என்ன செய்திருக்கும், அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் இருக்கும். எதுக்கு, நல் அமல் செய்கிறதுக்கு, ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்கிறதுக்கு, ஒரு நல்ல மூமினாக வாழ்கிறதுக்கு நிறைய என்ன செய்யும், தடைகள் ஏற்படும். அந்த சவால்களுக்கு தடைகளுக்கு தான் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட பேர் என்னது, ஃபிதனன், குழப்பங்கள். நான் ஒரு எப்படி ஒரு ஈமான் உள்ளவனாக வாழ்கிறது, நான் எப்படி என் இறையச்சத்தை பாதுகாத்துக் கொள்வது, நான் எப்படி ஹலால் ஹராம் பேணி சம்பாத்தியத்தில் ஈடுபடுறது, நான் எப்படி என் பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக, கண்ணியமான பண்புடையவர்களாக, மார்க்க விழுமியங்கள் பேணக்கூடியவர்களாக, நான் எப்படி என் பிள்ளைகளை வளர்த்து உருவாக்கி எடுக்கிறது என்று ஒவ்வொரு துறைகளையும் கையடிச்சா அதில் பெரிய சவால்கள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். அவருக்கு அதை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ள இயலாத அளவுக்கு நிறைய சோதனைகள் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், சுற்றி சுற்றி வரும். அப்போ இந்த மாதிரியான காலம் வாரத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்பவே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, அப்பப்ப உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்குதா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, அதுல பொடுப்போக்கு காட்டிடாதீங்க, அதை நீங்க சரியா என்ன செஞ்சுக்கோங்க, அந்த டைம்ல அதை முடியுமான அளவுக்கு பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த சவால்கள், இந்த குழப்பங்கள், இந்த பிரச்சனைகள் மறுமை நாளுக்கான பிரதானமான அடையாளங்கள். இதை வேற ஹதீஸ்ல சொல்ற நேரத்தில் லா தக்குமுசா சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பருதி, மறுமை நாள் நிகழாது ஹத்தா தத்ஹரல் ஃபிதன். சஹீஹுல் புகாரியுடைய இன்னொரு அறிவிப்பருதி லா தக்குமுசா ஹத்தா தக்ஸுரல் ஃபிதன், பெரும் பெரும் அச்சுறுத்தல்களும் குழப்பங்களும் வெளிப்படாத வரையில், அதிகரிக்காத வரையில், தக்ஸுர்னா அது இன்க்ரீஸ், அதிகரிக்காத வரையில மறுமையினால் என்ன செய்யாது, வராது. அப்போ ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு முஃமினுக்கு அவன்ட ஈமானை பாதுகாத்துக் கொள்றது, அவன்ட நல்ல அமலை பாதுகாத்துக் கொள்றது, இஸ்லாம் சொன்ன பேணுதலான வாழ்க்கைய தொடர்ச்சியா கண்டினியூவஸா கொண்டு போறதுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. அது அவன்ட இண்டிவிஜுவல் லைஃப் எடுத்தாலும் சரி, ஃபெமிலி லைஃப் எடுத்தாலும் சரி, சோசியல் லைஃப் எடுத்தாலும் சரி, அவன்ட தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டான் சரி, அவன் சமூகத்தோடு புழங்கும் பொழுது எந்த அளவுக்கு மார்க்கத்தை நிலைநாட்டுறது, எந்த அளவுக்கு சிறுக்கில் இருந்து பாதுகாப்பாக இருக்கிறது, எந்த அளவுக்கு பிதாத்தில் இருந்து பாதுகாப்பாக இருக்கிறது என்று வரும் பொழுது அவனுக்கு ஃபித்னா, நிறைய அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் அவனுக்கு முன்னால் என்ன செய்யும், இருக்கும். எந்த அளவுக்குண்டா சஹீஹ் முஸ்லீமில் ஒரு அறிவிப்பு வருது, சஹீஹ் முஸ்லீமுடைய ஒரு அறிவிப்பு சொல்லுது எப்படின்னா, அந்த மறுமையுடைய மறுமை நாள் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் அவனை ஈமான பாதுகாத்துக் கொள்ள, அவனை இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்ள, ஒரு குழப்பத்துக்கு அடுத்து வரக்கூடிய குழப்பம் எப்படி இருக்கும் என்றா, யுரக்கிக்கு பாதுஹா பாதன், யுரக்கிக்கு பாதுஹா பாதன். ஃபர்ஸ்டுக்கு ஒரு குழப்பம் வரும், அந்த குழப்பத்தை நினைச்சு வாழ்க்கையில் இது இது மாதிரி ஒரு பிரச்சனை நான் சந்திச்சதே இல்லையே, ஃபேஸ் பண்ணதே இல்லையன்னு நினைப்பான். ஆனால் அந்த பிரச்சனைக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை வரும், முதல் பிரச்சனையில் அவனுக்கு வந்த காயத்தை அப்படி மறக்கடிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி இறக்கிக்கு பாதுஹா பாதன், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டுவான், அல்லாஹ் சரியா தொலையெல்லாம் இருக்குதே, முறையா தொழுகை நிலைநாட்டையெல்லாம் இருக்குதே, முறையா என்ன மார்க்கத்தை பேணிக்கொள்ளையெல்லாம் இருக்குது, என்ன புள்ளைய நிலைமை வளர்த்து கொள்ளையெல்லாம் இருக்குது, என்ன மனைவிய மார்க்க முறப்படி வச்சுக்கொள்ளையெல்லாம் இருக்குது, என்ன சமுதாயத்தோட எனக்கு சுதந்திரமா என் மார்க்கத்தை செஞ்சு கொண்டு போகையெல்லாம் இருக்குது, என்ன தொழில என் வியாபாரத்தை ஹலால செய்ய சரியான ஒரு என்ன ஒரு சேலஞ்சா இருக்குது, பெரிய கஷ்டமா இருக்குது என்று ஒரு பிரச்சனையை நினைச்சு வருத்தப்படுவான். ஆனா அந்த பிரச்சனை போயிடும், அதுக்கு அடுத்தது இன்னொரு பிரச்சனை வரும், ஏற்கனவே வந்த பிரச்சனையை நினைச்சு சொல்லுவான், இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு பிரச்சனையே இல்லையே, இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு சவால்களும் அச்சுறுத்தல்களும் பிரச்சனைகளும் என்ன செய்யும் என்று சொன்னா, உங்களோட ஈமானை பாதுகாக்க, உங்களோட இஸ்லாத்தை பாதுகாக்க, நீங்கள் உண்மையான ஒரு முஸ்லீமாக வாழ, நீங்கள் ஒரு நல்ல ஒரு முஃமினாக தக்குவா உள்ள பேணுதல் உள்ள ஒரு நல்ல ஒரு அடியானாக வாழ உங்களுக்கு பெரிய ஒரு சவால் என்ன செய்து காத்திருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சவால் என்ன செய்யாது, ஒரே அடிக்கு வந்து குமிஞ்சிராது, குமிஞ்சிராதுன்னு விளங்குதா, விளங்குதுதானே, ஒரே அடிக்கு வந்து என்ன செஞ்சிடாது, மொத்தமாக முழுமையாக ஒரு பெரு வடிவம் எடுத்து ஒரே அடியாக வராது. அது எப்படி வரும் என்றார் ரசூலுல்லாஹி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒரு உவமை உண்டு. எப்படி சொல்கிறாங்கன்னா, கக்கித்தாயில் லைலில் முதலிமி, இப்போ நீங்கள் இரவை பாருங்க, சூரியன் மறைய மறைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சம் போக போக தான் இருட்டு என்னது கொஞ்சம் கொஞ்சமாக வருதான், டார்க்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தருது, அப்படியே சூரியன் போக முழுமையாக டக்குன்னு டாக் ஆகுதா, எப்படி அந்த காரிருள் என்பது, காரிருள் கடுமையான டார்க்னஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படி இருள் அப்படி சூழ்ந்து இறுக்கமாக ஆகுதோ, இதை போல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபித்னாக்களும் குழப்பங்களும் உங்களுடைய ஈமான பாதிக்கிறதுக்கு வந்து வந்து ஒரு கட்டம் இருக்குது, அது அப்படியே சூழ்ந்துடும், உங்களால் அசை இயலாமல் போயிடும். ஒரு கட்டம் இருக்குது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், வந்து அதில் நீங்கள் லூஸ் விட்டு லூஸ் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக எல்லாம் மார்க்கத்தை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கடா, விட ஆரம்பிச்சிட்டீங்கடா, அலுப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால், மார்க்க விஷயத்தை நிலைநாட்ட டயர்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து வந்து அப்படி ஒரு காரிருள் போல கடுமையாக மூன்றும், அப்போ உங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ள இல்லாமல் போயிடும். சொல்லிட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மறுமை நாளுக்கான அடையாளங்களில் வெளிப்படக்கூடிய மிக பிரதானமான ஒரு அடையாளத்தை தான் ரசூலா காட்டினாங்க, ஒரு மனிதன்ட ஈமானுக்கு ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஆக பெரிய சோதனையை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வயும்சி காஃபிரா. காலையில், அதிகாலையில், மார்னிங்ல ஈமான்தாரிமாய் பேசுவான். என்ன செய்வான்? நல்ல தக்குவம் உள்ளவனை போல, ஈமான் உள்ளவனை போல பேசுவான். அவ்வளவு பக்குவமா பேசுவான், ரொம்ப பேணுதலா பேசுவான். வயும்சி காஃபிரா. அந்த நாள் சாயந்தரம் ஆயிருச்சுன்னா, அந்த நாள் மாலை ஆயிருச்சுன்னு சொன்னா, இவனா இப்படி பேசுறான்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செய்வான், என்ன செய்வான், குஃப்ரியத்தை பேசுவான். வெள்ளன காலையில தான் என்ன செஞ்சான், மார்னிங்ல தான் நல்ல ஈமானோட, நல்ல இஸ்லாத்தோட, ரொம்ப பேணுதலா, நல்ல பக்குவமா பேசிக்கிட்டு இருந்தான். இவன் அந்தி நேரம், அந்தி நேரம்னா சாயங்காலம், மாலையில ஈவினிங்ல என்ன செய்வான், அவனை சந்திச்சு பேசுற நேரத்தில், வெள்ளன அப்படி சொன்னா, காலையில அப்படி சொன்னேன்னா, ஆனாலும் என்ன செய்ய, நிலைமை இப்படி இருக்குது என்று என்ன செய்வான், சர்வசாதாரணமாக குஃப்ரையும் ஷிர்கையும் பேசுவான். சர்வசாதாரணமாக மார்க்கத்துடைய கட்டாய கடமைகளில் அலட்சியம் காட்டுவான். சர்வசாதாரணமாக ஹராமுடைய விஷயத்தில் பேணிக்கை இல்லாமல் பேசுவான். இது ஒரு மனிதன் அந்த சோதனையால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு முன்னால் வைக்கப்பட்ட அந்த ஈமானிய சேலஞ்சுக்கு என்ன செஞ்சிட்டான், அவன் மாட்டிட்டான். அவனுக்கு அதை நிறைவேற்றி கொள்ள முடியல, அந்த சவாலில் அவன் தோற்று போயிட்டான். இதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வயும்சி முஃமினன் வயஸ்பிஹு காஃபிரா. மாலை நேரத்தில் நாம் சந்திக்கிற நேரத்தில் என்ன செஞ்சிருப்பான், நல்ல மாதிரி பேசுவான், நல்ல மாதிரி ஈமானோட, நல்ல பக்குவமாக, நல்ல மார்க்கமாக பேசுவான். ஆனால் அடுத்த நாள் காலையில் அதே ஆளை மீட் பண்ணுற நேரத்தில் என்ன செய்யும், அவனுடைய வாயில இருந்து ஈமானுக்கு புறம்பான, இஸ்லாத்துக்கு விரோதமான, மார்க்க விடயங்கள் அலட்சியமான கருத்துக்களும் வார்த்தைகளும் அவன்கிட்ட என்ன செய்யும், வெளிப்படும் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மறுமையின் நாள் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிற சேலஞ்சை என்ன தெரியுமா, சோதனைகள் எல்லா விஷயத்திலையும் நமக்கு வர ஆரம்பிக்கும். பிள்ளையில வர ஆரம்பிக்கும், மனைவியில ஏற்பட ஆரம்பிக்கும், கணவன்ல ஏற்பட ஆரம்பிக்கும், குடும்பங்கள்ல ஏற்பட ஆரம்பிக்கும், பொருளாதாரத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும், சமூக சூழ்நிலை கட்டமைப்பில் என்ன செய்யும், ஏற்பட ஆரம்பிக்கும். இது எல்லாத்திலையும் இவன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறானா இல்லையா, இவன் அவனுடைய மார்க்கத்தை, ஈமான தூய்மையான அகீதாவை பற்றி பிடிக்கிறானா இல்லையா என்று பார்த்தா, எல்லா பிரச்சனையும் சூழ்ந்து வரும் பொழுது இவன் மார்க்கத்தை பாதுகாக்கிறத விட்டு போட்டு இவன் எந்த அளவுக்கு இவன் நிலைமை மோசமாகிரும் என்றா, யபீஉ தீனஹு பிஅரதி மின துன்யா, முதலாவது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள அவன் என்ன தெரியுமா முடிவெடுப்பான், மார்க்கத்தை அடகு வைக்கிறதுக்கு தான் முடிவெடுப்பான். முதலாவது என்ன செய்வான், எப்படியாவது இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி, ஏண்ட ஈமான, ஏண்ட அகீதாவை, ஏண்ட இஸ்லாத்தை நான் பாதுகாப்போமேன்னு யோசிக்க மாட்டான். அவனுக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள இயலாது. அதனால என்ன செஞ்சிருவான், யபீஉ தீனஹு, வியாபாரம் இப்படி செஞ்சால் லாபம் குறைய கிடைக்கும் என்று அதை அவனுக்கு தாங்கிக் கொள்ள இயலாது. ஹராத்தில் போயிட்டாவது நான் கூட சம்பாதிக்க தான் செய்வேன். முதலாவது எல்லாத்திலையும் எதை அடகு வைப்பான், ஈமானத்தை அடகு வைப்பான். தன் பிள்ளைக்கு பாருங்க, சில ஆட்கள் சுகம் இல்லைன்னு சொன்னா அங்க காட்டி பார்ப்பாங்க, இங்க காட்டி பார்ப்பாங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் போவாங்க, எல்லா விதமான ஸ்கேனும் எடுப்பாங்க. கடைசியில் ஒருத்தன் எவனாவது ஒருத்தன் காட்டி அவர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஓதி பாருங்களே, அவர் ஜின் வைத்தியம் எல்லாம் செய்யறாரு, ஜின் வைத்தியம் எல்லாம் அவருக்கு எல்லாம் ஏழும், அவர் எல்லாம் இது பார்ப்பாரு, இப்படித்தான் ஸ்கேன்ல படாத கேஸ் எல்லாம் என்ன செஞ்சிக்காரு அவரு, கடைசியில் அவர்கிட்ட ஓடி போயிடுவான். இவ்வளவு காலம் என்ன செஞ்சிருப்பான், குர்ஆனையும் சுன்னாவையும் பேணுதலாக பேசியிருப்பான், ஏன்னா அகீதால தூய்மையா இருந்திருப்பான். ஆனா தந்த பிள்ளைக்கு சோம் இல்லைண்டவும் நியாயமான முறையில, ஹலாலான முறையில் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தான், அதுல ஒண்ணு சரி வரலன்னு, எனக்கு என்ன செஞ்சாது பரவாயில்ல, ஏண்ட புள்ளைய குணப்படுத்தணும், அந்த என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற ஒரு வார்த்தை வருது பாருங்க, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, இந்த யாவரத்துல நான் எலும்பி காட்டணும், என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் இந்த பதவியை அடைஞ்சே பார்க்கணும், அதை என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற என்ன தெரியுமா அர்த்தம், அதோட பேசிக் கருத்து என்ன தெரியுமா, என் மார்க்கத்தை வித்தாவது இழந்தாவது நான் இதை அடையணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மனுஷன் தள்ளப்படுவாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் மறுமையினால் நெருங்கும் பொழுது என்ன செய்வான், பல சவால்கள், அவனுடைய குடும்ப சவால்கள், அவனுடைய பிள்ளை வளர்ப்பில் உள்ள சவால், அவனுடைய பொருளாதாரத்தை சரியான முறையில் என்னது கட்டி எழுப்புறதில் உள்ள சவால். அதனால தான் நீங்கள் சில ஹதீஸில் பார்த்துருப்பீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாதி இபானி ஜாயானி ஒரு சிலா ஃபி கனமின் பி அஃசத லஹா மின் ஹிர்ஸில் மர்இ அலல் மாலி வஷ்ஷரஃபி லிதீனிஹி சுனன் திருமீதியில், சுனன் அபிதாவுதில், முஸ்தத் அஹமதில் கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட நூட்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இந்த ஹதீஸ். சஹீஹான ஹதீஸ். என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாதி பானி ஜாயானி, பசித்த இரண்டு ஓநாய்கள், பசித்த இரண்டு ஓநாய்கள், ஒரு சிலாஃபி கனமி, ஒரு ஆடு, ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டை வச்சு ஒரு பட்டியில வச்சுட்டு இந்த ரெண்டு ஓனையும் விட்டா பி அஃசதலஹா, அது எப்படி அதை வேட்டையாடும், அது எப்படி சாப்பிடும், அங்கால இழுத்து இங்கால இழுத்து கீறி அதை சின்ன பின்னமாக்கி பார்க்க இயலாத அளவுக்கு என்ன செஞ்சிடும், அந்த ஆட்டை அசிங்கப்படுத்திடுமா இல்லையா? இதை விட மோசமானதுதான், ஒரு மனிதனுக்கு பணத்திலையும் புகழ்லையும் வரக்கூடிய ஆசை இருக்குதானே, அந்த மோகம், பணத்தில் பதவியில் புகழில் வரக்கூடிய ஆசை மோகம் இருக்குது, இது என்ன செஞ்சிடும் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொன்னாங்க, அவன் மார்க்கத்தை அதை விட மோசமான செஞ்சிடும், அசடாக்கி போட்டுரும், மண்ணாக்கி போட்டுரும், திண்டு போட்டுரும், அப்படி கீறி கிழிச்சிரும், சின்ன பின்னமாக்கிரும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு எதுக்காக வேண்டி சொல்கிறேன்டா, மறுமை நாளை பொறுத்த வரைக்கும், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் நாம் எதிர்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் மார்க்க ரீதியாக நம் முன்னால் வைக்கப்படக்கூடிய என்னது இந்த சேலஞ்சஸ், இந்த சவால்கள். என்ன சவால்? என் ஈமானை நான் பாதுகாத்துக்கொள்ளணும், என்னுடைய இஸ்லாத்தை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாத்துக்கொள்ளணும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் பக்காரால அல்லாஹு தாலா பொதுவான ஒரு அறிவிப்புண்ட மனித சமுதாயத்துக்கு விடுறான். என்ன அறிவிப்புண்டா? ஷைத்தான் எப்பேற்பட்டவன், ஷைத்தான் ஒருத்தரை எப்படி வலை வீசி பிடிப்பான் அப்படின்னு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அல் குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிறான். சூரத்துல் பக்கராவை நீங்கள் எடுத்து பார்த்தா விளங்கும். அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது, யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, லா தத்தபியு ஹுதுவாதி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸ், ஹுத்வாத் எட்டுக்களை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அதுக்கு பின்னால் ஓடாதீங்க, போகாதீங்க, ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸுக்கு பின்னால் நீங்கள் போயிடாதீங்க. இன்னஹூலக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான் உங்களுக்கு பயங்கர தெளிவான ஒரு விரோதி, பச்சை விரோதினுவோமே, இந்த பச்சை என்றதை தமிழில் பாய்க்கும் பொழுது தெளிவு அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வாங்க, பச்சை என்கிற அந்த வார்த்தையை பாய்ப்பாங்க. பச்சை விரோதி, தெளிவான விரோதி யாரு, ஷைத்தான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு, அதுக்கு அடித்தாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு முஸ்லீம் ஒரு மூமினை ஷைத்தான் எப்படி தூண்டில் போட்டு அவனோட மார்க்கத்தை விலை வாங்குவான், எப்படி ஒரு ஒரு மனுஷன், ஒரு முஸ்லீமான ஒரு மனிதன், ஒரு பேணுதலான ஒரு மனிதன், ஒரு பக்குவமான ஒரு மனிதன், அல்லாஹ் ரசூலுண்டு வாழக்கூடிய ஒரு மனிதன், தூய்மையான அக்கீதால் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், இந்த மாதிரியான ஆட்களை ஷைத்தான் என்ன செய்ய போகிறான், வழிகெடுக்க போகிறான் என்று சொன்னான், சருக வைக்க போறான் என்று சொன்னா, ஷைத்தான் எப்படி சருக வைப்பான் என்றா, மூன்று படித்தரங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். முதலாவது என்ன செய்வனா, இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸுஇ, பொதுவான பாவமான காரியங்கள், சு இருக்குதே, ஜையன லஹும் ஷைத்தானு சு அஅமாலிஹிம் என்று வருது குர்ஆன்ல, பொதுவான பாவமான காரியங்களை அவனுக்கு அழகுபடுத்தி காட்டுவான். அதில் யஅமுர் என்ற அரபு வார்த்தைக்கு ஓட ஏவலங்கிறது ஒன்று அர்த்தமும் இருக்குது, மோட்டிவ் ஊக்குவிக்கிறது அர்த்தம் இருக்குது. என்ன செய்வான்டா, யஅமுருக்கும் பிஸ்ஸுஇ, பொதுவான பாவமான காரியங்களை ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவான், ஒரு மோட்டிவ் பண்ணுவான், மோட்டிவேஷன் கொடுப்பான், இதை எடு, இப்படி செய். இப்ப நான் சொன்னேனே, என்னது வியாபாரத்தில் நல்ல பெரேத்தத்தனம் என்று, பெரேத்தத்தனம் என்று நம்ம நாட்டில் தானே சொல்றது, பேராவை, பேராசை, இந்த மாதிரியில் ஓவரா போயிட்டு பெரிய அளவுக்கு என்ன செஞ்சிருவாரு, பல கோடிகளுக்கு லொஸ்ட் ஆயிடுவாரு, பெருசு பெருசா ஓட போயிட்டு பெரிய அளவுக்கு லொஸ்தாயிருவார். லொஸ்தாயினதுக்கு பிறகு என்ன நிலைமைக்கு தெரியுமா வாரது, லொஸ்தாயினதுக்கு பிறகு என்ன சரி செஞ்சாது திரும்ப எழும்பணும், என்ன செய்யணும், என்ன சரி செஞ்சாது வட்டியில் போயிட்டாது எழும்புவார். ஹராமான கொடுக்கல் வாங்கல் ஒரு டீலிங் ஒன்று, இல்லீகல் பிஸ்னஸ் ஒன்று செஞ்சாது, இல்லீகல் நான் சொன்னேன், இஸ்லாத்தில் இல்லீகல், இஸ்லாத்தில் அல்லாஹ் ஹராம் என்று சொன்னது இல்லீகல் தானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமின் அறிமுகப்படுத்தினது இல்லீகல் தானே, இல்லீகலான சைடுக்கு போயிட்டாவது என்ன செய்யணும், இல்லைன்னா எழும்பணும், நான் எழும்பணும், எழும்பித்தான் ஆகணும். இந்த மாதிரியான நிலைமைக்கு வர நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்வான், ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரியான பாவமான காரியங்களை அதை அழகுபடுத்தி அதில் ஒரு லாபம் இருக்கிறதாக அதுல ஒரு ஊக்குவிப்பு, ஒரு ஆசையை காட்டுவான். ஆனா ஒரு ஈமான் உள்ளவன், ஒரு நல்ல பக்குவம் உள்ளவன், நல்ல அகீதால தெளிவுள்ள ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் என்ன செய்யல, இந்த பாவத்துக்கெல்லாம் மயங்கல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் என்ன செய்யல, சாயல்லன்னு வைங்க, அவன் வழி கெடுக்கிறதுக்கு போடுற பிளேன் திட்டம், அதுல முதல் திட்டம் பொதுவான பாவங்கள் என்ன செய்யறேன்னா அழகுபடுத்தி காட்டி அவன் ஈமான பறிக்க பார்க்கறது, அவன்கிட்ட இருக்கிற இறையச்சத்தை பறிக்க பார்க்கறது, அவனுடைய பேணுதல் என்ன செய்ய பார்க்கறது, சீர்குலைக்க பார்க்கறது. இதுல என்ன செய்யல, ஒருத்த அடங்கி போகல, மயங்கி வரல, விலை இல்லை என்றால் இரண்டாவது வலையை வீசுவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். அது என்ன வலை, அது இயல்பா எல்லாரும் விழுகிற வலை, எது வல் ஃபஹ்ஷா, பாலியல் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வத்தை காட்டுறது. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், பாலியல் சார்ந்த இந்த மாதிரியான விஷயத்தில் மற்றதெல்லாம் இல்லை, நான் வட்டியில் கையடிக்க மாட்டேன், இன்ன தொண்ட காசு பணம் எனக்கு தேவையில்லை, நான் ஹராம் அந்த மாதிரியான வழிகளில் நான் போக மாட்டேன், அதில் எல்லாம் என்ன செஞ்சிருவாரு, றொம்ப பக்குவமாக இருந்துருவார். ஆனால் எதில் மனசை பறி கொடுத்துருவார், இந்த மாதிரியான வீக்னஸ் இருக்குது, பாலியல் சார்ந்த ஃபஹ்ஷா என்று சொல்வது மானக்கேடான அருவறுக்கத்தக்க ஒழுக்கம் இல்லாத பழக்க வழக்கங்கள். இதை சரி அவனுக்கு என்ன செய்ய பார்ப்பான், முன்சஃப்ல நிற்பான் தொழுகிறதுக்கு, ஆனால் இந்த விஷயத்தில் வீக்காக இருப்பான். எது பெண்கள் சார்ந்த விஷயத்தில், அல்லது பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் இந்த செக்ஷுவல் ஃபீலிங்கில் என்ன செஞ்சிருவார், அப்படி விழுந்துருவார். இதை போட்டாவது என்ன செய்ய பார்ப்பான், மார்க்கமாக போகிற ஒருத்தன், ஒழுக்கமாக போகணும்னு நினைக்கிற ஒருத்தன், ஈமானோட வாழணும்னு நினைக்கிற ஒரு மனிதன், ஒரு நான் நல்ல முஸ்லீமாக வாழணும்னு நினைக்கிறவனை எப்படியாவது பிறட்டணும், அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல சருகினா பாவத்தை ஆசை காட்டுவான், அதுலேயும் மசியாட்டி அதுலேயும் வளைஞ்சு வராட்டி அதுக்கு அடுத்த கட்டம் எங்க வருவான், பாலியல் சார்ந்த ஆபாசமான விஷயங்கள்ல ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என்ன செய்வான், அதுல ஆசை காட்டி தனிமையில பாவம் செய்ய வச்சு அதில் அப்படி விழுத்தாட்டி விடுவான். ஒருத்தர் என்ன செய்யறாரு, இது ரெண்டுலையுமே என்ன செய்யல, விலையில்ல, இது ரெண்டுலையுமே விலையில்லைன்னு வைங்க, எதுல பொதுவான பாவங்களையும் விழுறாரு இல்ல, என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹ்க்கிறான், அப்படியே என்ன செய்யறாரு, ஒரு பக்குவமாக பேணுதலாக போறாரு. அதே போல பாலியல் சார்ந்த விஷயங்களில் அதுலேயும் அவருக்கு ஈடுபாடு இல்லை, ரொம்ப பக்குவமாக பெணுதலாக்கு முயற்சி செய்கிறாருண்டா. இவர் போகிற ரூட்டில் தான் மூணாவது வருவானுண்டா அல்லாஹு தாலா. இவன் என்ன ரூட்டில் போகிறான், மார்க்கோ மார்க்கோ மார்க்கோ அப்படி தானே போகிறான், எனக்கு இதுதான் முக்கியம். இப்போ என்ன செய்வான்டா, வ அன் தகூலு அலல்லாஹி மாலா தாலமுன், வ அன் தகூலு அலல்லாஹி, அல்லாஹ் சொல்லாததெல்லாம் மார்க்கமாக சொல்லி செய்ய வைப்பான். என்னது பிதாத்து, என்னது பிதாத்து, மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் அல்லாஹ் சொல்லணும் மார்க்கமாக ஒன்று எடுக்கிறதா இருந்தா. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும், அதனால தான் இந்த ஹதீ இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் இப்னு கதீரில், தஃப்சீர் நாஸ்ர அப்துல் ரஹ்மான் நாஸ்ர சாதி இவங்களோட தஃப்சீர் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் தஃப்சீர் இப்னு கதீர் ஆரம்பகால தஃப்சீரில் மிக முக்கியமான ஒரு தஃப்சீர் தான் தஃப்சீர் இப்னு கதீர். அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கலாம் ஜாமியுல் பயான் தவீலி ஆயும் குர்ஆன் என்று சொல்லிப்பட்டு தஃப்சீர் தபரின்னு சொல்லி சொல்லுவாங்க, இமாம் தபரி ரஹமத்துல்லாவுடைய ஒரு பிரபலியமான நல்ல தரமான ஒரு தஃப்சீர் இமாம் தபரி ரஹமத்துல்லா தஃப்சீருக்கு ஜாமியுல் பயான் தவீலி ஆயும் குர்ஆன். இந்த மாதிரியான தஃப்சீர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபயதுஹுலு ஃபீஹி குல்லு காஃபிரின் வ குல்லு முபத்தி இன்னென்ன என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த கடைசி சொல்லுகள் எழுதியிருப்பாங்க, என்னது அன் தகூலு அலல்லாஹி மாலா தஅலமுன்ங்கிறது. இதில் யார் வருவா, காஃபிரும் வருவா, இதில் இஸ்லாத்தில் இல்லாத அமலை செய்கிறானே பேணுதல் என்று நினச்சிக்கொண்டு, பக்குவம் என்று நினச்சிக்கொண்டு, இதுதான் மார்க்கம் என்று நினச்சிக்கொண்டு, அப்பேற்பட்ட விதத்து காரணம் என்ன செய்வான், இதில் வருவான். ஏன், இவர் எந்த பாவத்திலையும் மாட்டிப்படுற மாதிரி இல்லை, இவரை எங்க போட்டு லாக் பண்றது, நீ மார்க்க மார்க்கன்னு தானே போறாய், அவன் மார்க்கம் இல்லாதத மார்க்கமா செய்ய வச்சு அதுல பராக்காக்குறது. அதுல பராக்காகும் பொழுது இவர் என்ன செஞ்சிருவாரு, இஸ்லாத்துல தெளிவாக சொன்னப்பட்ட சுன்னாவையும் பிதாவையும் போட்டு என்ன செஞ்சிருவாரு, குழப்பி கொண்டு பிதாத்துல பராக்காகி தன்னுடைய நேரத்தை காலத்துல அதையிலே என்ன செஞ்சிருவாரு, கடத்தி அப்படி வாழ்க்கை என்ன செஞ்சிடும், வீணா போயிரும். இப்படி சைத்தான் என்ன செய்வான், இதெல்லாம் நீங்க விளங்கி கொள்ளணும் என்னண்டா, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில ஒரு மூமினுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் அவன் நான் ஒழுக்கமாக வாழணும், என் மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும், என்னுடைய பிள்ளைகளுடைய மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும், ஏ கடமை தானே, என்னையும் நான் பாதுகாக்கணும், என் பிள்ளை மனைவியையும் பாதுகாக்கணும், கு அம்புசக்கும் வாஹலிக்கும் நாரா, நான் என்னையையும் பாதுகாக்கணும், என் மனைவி என் பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும், எதிரிலிருந்து ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கணும், பிதாத்திலிருந்து பாதுகாக்கணும், குஃபர்ல இருந்து பாதுகாக்கணும், ஒத்த வார்த்தையில சொன்னா நரகத்திலிருந்து பாதுகாக்கணும், ஒத்த வார்த்தையில் சொன்னால் நரகத்திலேருந்து பாதுகாக்கணும். அப்போ இது ஒரு பெரிய சேலஞ்ச். ஒவ்வொரு முஸ்லீம்களும் அவங்களோட வாழ்க்கையில் குழந்தை வளர்ப்பிலாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியிலாக இருக்கட்டும், சமுதாயத்துடனான தொடர்பாடல்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? நான் என்னுடைய மார்க்கத்தை என்ன செய்யணும், என் ஈமானை என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும். நான் படிச்சிருக்கிற குர்ஆன சுன்னாவை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும் என்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்கிறத என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் விளங்கணும். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் முடியுமான அளவுக்கு எங்களோட ஈமானை, எங்களோட தக்குவாவை, எங்களோட இறையச்சத்தை பாதுகாக்கிற விஷயத்தில் அதிகூடிய கவனம் நாங்கள் என்ன செய்யணும், செலுத்தி கொண்டே இருக்கணும். நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்து எங்களுக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்குது, நிறைய முன்மாதிரிகள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்லையும் சொல்லும் பொழுது லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹுடைய தூதரில் உங்களுக்கு என்ன இருக்குது, அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அழைத்து மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு அழைப்பு ஒன்று தான், ஒரு விஷயம், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் தான், இன் குந்தும் துஹிப்புன் அல்லாஹ், நபியை நீங்கள் போயிட்டு இந்த மக்கள்கிட்ட கேளுங்க, நீங்கள் எல்லாரும் அல்லாவை விரும்புகிறீங்களா, நீங்கள் எல்லாரும் அல்லாவை விரும்புகிறீங்களா என்ற ஒரு க்வெஸ்சனை கேளுங்க. ஓ அல்லாஹ் விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ்வை விரும்புகிறோம் என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கான முதல் தர அடையாளமே ஃபத்தபி அலூனி, என்னது நபியாகிய என்னைய நீங்கள் எல்லாரும் பின்பற்றுங்க. நபி நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறீங்களா இருந்தால், இப்போ இங்கே இருக்கிறவங்க யார்கிட்ட கேட்டாலும் நீங்கள் எல்லாம் அல்லாஹ் விரும்புவீங்களான்னு கேட்டாக்கா நீங்கள் என்ன நினைப்பீங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா? அல்லாஹ் விரும்பாத ஒரு முஸ்லீம் இருப்பானா? ஏன்னா ஒரு முஸ்லீம் என்றாலே அவன் அல்லாஹ் விரும்புகிறவனா தானே இருப்பான். இதை கேள்வியத்தான் என்ன செஞ்சது, நீங்கள் சஹாபாக்கள்கிட்ட போயிட்டு கேளுங்க, அந்த மனிதர்கள்ட்ட போயிட்டு கேளுங்க, நபியே இங் குந்தும் துஹிப்புன் அல்லாஹ, நீங்கள் எல்லாரும் அல்லாஹ் விரும்புகிறீங்களா, கன்ஃபார்மாக விரும்புகிறீங்களா, உறுதியாக விரும்புகிறீங்களா? சரி, அப்போ நீங்கள் அப்போ என்ன தெரியுமா செய்யணும், அல்லாஹ்வை நீங்கள் விரும்புகிறீங்கன்றதுக்கான பிரதானமான அடையாளம் என்னடா, சைன் என்ன தெரியுமா, அடையாளம் என்ன தெரியுமா, ஃபச்சபியாவுனி, உங்களோட இபாதத்திலேயே இருக்கட்டும், உங்களோட அகைதாலேயே இருக்கட்டும், உங்களோட வணக்கத்திலேயே இருக்கட்டும், உங்களோட ஈமான் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லையாக இருக்கட்டும், உங்களோட குடும்ப வாழ்க்கையிலேயே இருக்கட்டும், பொருளாதார வாழ்க்கையிலே இருக்கட்டும், நீங்கள் சமூகத்துடனான பேணக்கூடிய உறவாடல்களாக இருக்கட்டும், என்னைய முன்மாதிரியாக எடுத்துக்கோங்க. ஃபத்தபி அலூனி, உங்களோட லைஃப்பில் என்ன என்ன பாட்டெல்லாம் இருக்குதோ இந்த எல்லா பகுதிகள்லையும் பாட்டிலையும் நீங்கள் யாரைத்தான் முன்மாதிரியாக எடுக்கணும், இணையத்தை முன்மாதிரியாக எடுக்கணும், இணையத்தை நீங்கள் என்ன செய்யணும், முன்மாதிரியாக எடுக்கணும், இணையத்தை நீங்கள் பின்பற்றணும், இந்துதான் நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீங்கிறதுக்கான அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹு தஆலாவே சொல்ல சொன்னார். சூரத் ஆலே இம்ரான்ல 33வது வசனம். கண்ணியமான சகோதரர்களே, அப்ப நாங்கள்
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி. முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் அல் குர்ஆன் முரத்தல் கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் ஷேக் முஹம்மது அய்யூப் அவர்கள்.
1: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.

سيجزيهم وصفهم إنه حكيم عليم. قد

0: சதகல்லாஹுல்லீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் ஷேக் முகமது அய்யூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் பானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
0: முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: சதகல்லாஹுல்லாலிம். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபகு தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
1: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: قلوبنا غلف بل لعنهم الله بكفرهم فقليلا ما يؤمنون.
1: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.